எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய

0: சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: That was Ganesha Pancharatnam.
1: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
2: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்ல, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்ப அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாயன்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் பொதிந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பாக்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பாக்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏனென்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த திருக்குறள்ல வந்து நீங்க 133 அதிகாரங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம், 1330 குறள்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இதுல எந்த குறள் நல்லது, எந்த குறள் நம்ம படிக்க வேண்டாம்லாம் சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னா, அத்தனையுமே வைரங்களாக இருக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்ல, நம்முடைய மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அரசன் இல்ல ஒரு தலைவன் அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள்ல ஒழுக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, விதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தனி மனிதர்கள் நாம எப்படி வாழ வேண்டும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இல்லறம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நல்ல பிள்ளைகளை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு, அன்புடைமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அடக்கம் எவ்வளவு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பொருளியல் என்று சொல்வதில் நான் கொஞ்சம் முன்னால சொன்னேன், இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய என்ன மாதிரி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுகின்றார், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரைட் வேர்ட் இன் த ரைட் பிளேஸ் என்று சொல்லுவோம். அதையும் மீறி வள்ளுவர் சொல்லுகின்றார், நீ சொல்லக்கூடிய சொல்ல வந்து எப்படி தேர்வு செய்யணும்னு சொன்னா, செலக்ட் பண்ணும்போது இதுக்கு இனிமே வேற ஒரு சொல்ல வேற யாரும் போடவே முடியாது, அந்த மாதிரி தி பெஸ்ட் வேர்ட் இந்த பெஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும் என்று சொல்லக்கூடியதாக வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்ப இப்படி பார்க்கும் போது நேற்றைய கருத்துக்களுக்கும் அது ஒத்து வருகிறது, இன்றைய கருத்துக்கும் ஒத்து வருகின்றது, நாளைக்கும் திருக்குறள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் இருக்கின்ற வரை திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளிலும் திருக்குறள் வரவேற்கப்பட்டிருக்கின்றது, உலக அளவிலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய பல துன்பங்கள் வாயினாலதான் வருது. ஏனென்று சொன்னா, நம்ம வாய்க்கு உள்ளே போகக்கூடிய பொருள் ஆனாலும் சரி, வாயில இருந்து வெளியே வரக்கூடிய பொருள் ஆனாலும் சரி, அதுக்கு ரொம்ப கவனம் தேவை என்பதை அன்றே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு கிடைத்ததையெல்லாம் கண்டதையெல்லாம் நம்ம வாய்க்கு உள்ளே போட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னா டாக்டர் கிட்ட போக வேண்டியிருக்கு. அப்ப டாக்டர் சொல்லுகின்றார், நீங்க இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நீங்க தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றார். அதே மாதிரி நம்ம வாயில இருந்து வெளியே வரக்கூடியது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு. அப்ப யோசிக்காம எதையாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறோம். சில சமயம் யாருடைய மனதையாவது புண்படுத்துற மாதிரி நம்ம ஏதாவது சொற்களை பேசுறோம், அப்புறம் அதனால நமக்கு அவங்களுக்கும் வருத்தம், நமக்கும் வருத்தம் வருது, இல்ல சண்டைகள் வருது, இல்ல யோசிக்காம தப்பா எதையாவது சொல்லிட்டோம்னா அதனால பொருள் மாறி போய்விடுகின்றது. அப்போ என்ன பேசுகிறோம் என்பதையும் நம்ம தேர்வு செய்துதான் பேச வேண்டும். எதை சாப்பிடுகிறோம் என்று சொன்னா அதையும் தேர்வு செய்துதான் சாப்பிட வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக அந்த நாவடக்கம் நா உடைமை என்பதுல சொல்லுகின்றார். யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று சொல்கின்றார். யாகாவார் ஆயினும் என்று சொல்லும் போது, நீங்க எதை காக்காவிட்டாலும், எதை நீங்க பாதுகாக்காவிட்டாலும், எதை இந்த நாக்க மட்டும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டும். ஏன் என்று சொன்னா, டேஸ்டுக்காக எதையாவது சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போகணும், இல்ல வாயில வருதெல்லாம் பேசிட்டோம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில நண்பர்களெல்லாம் இழந்து நாம தனிமைப்பட்டு விடுவோம். அதனால உள்ளே போவதும் வெளியே வருவதும் இரண்டையுமே கவனத்தோடு நீங்க செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சொல்லினாலே நீங்க மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று இந்த குறள்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக நம்ம மனசுல வைத்துக் கொள்கின்ற மாதிரி சொல்லுகின்றார். இப்படி வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவர் தந்த திருக்குறள்ல தோண்ட தோண்ட புதையல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இப்படி சுவையான இந்த திருக்குறளை பற்றி நம்ம மீண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க ஆர்ஜே சிவநந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒரு தனித்துவமான தலைவரை பற்றியது. இந்தியாவின் சிறந்த தேசிய தலைவரும் முதல் பிரதமருமான பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான வானொலி நாடகத்தை கேட்போம் வாங்க. என்ன கிருத்திகா, ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமா எழுந்திருச்சுட்ட.
2: அது வந்து ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான்.
1: என்ன ஒன்னும் இல்ல, ஏன் சோகமா இருக்க, எதுவா இருந்தாலும் சொல்லு.
2: இல்லக்கா, என் ஸ்கூல்ல இன்னைக்கு குழந்தைகள் தின விழா இருக்கு. அதுக்கு நான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி ஸ்பீச் கொடுக்கணும். நீ எனக்கு அவரை பத்தி கொஞ்சம் சொல்றியா?
1: ஓ, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தியா? அவரை எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
2: அப்படியாக்கா, உங்களுக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட நீ? அவர் தான் நம்ம இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும்.

0: கூட. இவர் 1881 நவம்பர் 14 அலகாபாத்ல தான் பிறந்தாரு. அவரோட பிறந்த நாளதான் நம்ம நாடு குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம்.
1: அப்படியாக்கா, அவரை பத்தி எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு, கொஞ்சம் சொல்றீங்களா?
0: கண்டிப்பா சொல்றேன். நீ இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கு கிருத்திகா. அவரு அரசியல்ல கொண்ட ஈடுபாடு, அவர் மக்களுக்கு பண்ண நன்மைகள்னு நிறைய இருக்கு. கேக்குறியா?
1: சொல்லுங்க அக்கா, ஆர்வமா இருக்கேன் கேக்குறதுக்கு.
0: இவரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கிய உறுப்பினரா இருந்தாரு. 1920 ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஈடுபட்டவர்.
1: நேரு அவர்கள் பிரதான மந்திரியா இருந்தார்னு சொன்னீங்களே, எத்தனை ஆண்டு காலம் இருந்தார் அக்கா?
0: அதாவது நம்ம நாடு 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயரிடம் இருந்து விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக 1947 to 64, அதாவது 17 காலம் வரை பதவியில இருந்தாரு.
1: நேரு அவர்கள் என்னக்கா படிச்சிருக்காரு?
0: இவரு சின்ன வயசுல வீட்டுல இருந்தே கல்வி பயின்றார். அப்புறம் 15 இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இயற்கை அறிவியல் கல்வி பயின்றார். 1915 இந்தியாவுக்கு திரும்பிய அவர் நேரடியாவே அரசியல்ல நுழைஞ்சார்.
1: அக்கா, அவரோட அரசியல் வரலாறு பத்தி சொல்றீங்களா?
0: கண்டிப்பா சொல்றமா, இத கேளு. நாட்டுக்கு சுதந்திரம் பெறுவதையே நோக்கமா கொண்டு காங்கிரஸ் கட்சியில 1921 தலைவரா நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சத்தியாகிரகம் அப்புறம் காங்கிரஸால் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு இயக்கங்கள்ல பங்கேற்றதற்காக 1930 to 35 பல முறை சிறையில அடைக்கப்பட்டார். தெரியுமா, சிறையில இருந்தப்போ அவர் நூல்கள்லாம் எழுதியிருக்காரு.
1: ஓ, நூல்கள்லாம் கூட எழுதியிருக்காரா? என்ன மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காரக்கா?
0: அவரோட போராட்டம் அற வழியில இருந்தாலும் அவர் வாழ்நாளில் 16 சிறையிலேயே கழிச்சாரு. சிறையில இருந்த நாட்கள்ல நேரு 1934 உலக வரலாற்றின் காட்சிகள், 1936 சுயசரிதை, இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்படின்னு சில நூல்கள்லாம் எழுதியிருக்காரு.
1: அக்கா, நேரு அவர்கள் ஆரம்பித்த முக்கியமான திட்டங்கள்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
0: சொல்றேன் கிருத்திகா, இந்தியாவின் வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை உருவாக்கியிருக்கார். இவர் தான் முதல் முதல்ல அணிசேரா இயக்கத்துக்கு ஆதரித்து குரல் கொடுத்தவர். அணிசேரா இயக்கம் அப்படின்னா மக்கள் ஜாதி மதம் இனம்னு பிரிக்காம எல்லா மக்களும் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. இந்தியாவில வெளியுறவு கொள்கைகளை முதல் முதல்ல வடிவமைத்தவரும் இவர் தான்.
1: ரொம்ப அருமையான கொள்கைகள்லாம் கொண்டு வந்திருக்கார்ல.
0: ஆமா, இதுக்காக அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் சூட்டினாங்க. என்னன்னு தெரியுமா உனக்கு?
1: இல்லையே, எனக்கு தெரியாதே, கொஞ்சம் சொல்றீங்களாக்கா?
0: சொல்றேன். பாராளுமன்ற அரசாங்கத்தை இந்தியாவில நிலைநாட்டினார். அதற்காக ஜனநாயக தந்தை, அணிசேரா கொள்கைய வழங்கியவர், மக்களின் தலைவர். அது மட்டுமின்றி குழந்தைகள் மக்கள் மீது அன்பு கொண்டதால் நவீன இந்தியாவின் சிற்பினலா இவருக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு.
1: எப்படி அக்கா சிறந்த மக்கள் பணியில இவ்ளோ ஆர்வமா ஈடுபட்டிருக்காரு?
0: ஆமா, பின்ன இருக்காதா? அவர் தந்தை மோதிலால் நேரு ஒரு வழக்கறிஞர் மற்றும் அரசியல்ல ஈடுபட்டவர். இந்த ஈடுபாடுதான் மகாத்மா காந்தியோட இணைந்து இந்திய விடுதலைக்காக தீவிரமா போராட வச்சது.
1: ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அக்கா.
0: ஆமா, அது மட்டும் இல்ல, இவரு பல விருதுகள்லாம் வாங்கி கௌரவிக்கப்பட்டார். 1947 மைசூர் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்குச்சு. 1955 இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான பாரத ரத்ன விருது, இந்தோனேஷியாவில் குடியரசின் நட்சத்திரம்னு இவர் வாங்கிய விருதுகள் பல இருக்கு.
1: ஏன்கா அவரோட பிறந்த நாள நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடிட்டு வரோம்?
0: ஏன்னா நேரு ஐயா குழந்தைகளின் எதிர்காலம் தான் நம்ம நாட்டின் எதிர்காலம்னு சொல்லுவாரு. அவருக்கு குழந்தைகள் மீது இருக்கிற அன்பு மிக அதிகம்.
1: ஓ, ரொம்ப அருமை அக்கா. அப்ப நானும் நேரு அவர்களை போல மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப உதவியா இருப்பேன்.
0: நீ இப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருத்திகா.
1: அம்மா, ஏன் அவருக்கு நேரு மாமான்னு பேர் வச்சாங்க?
0: ஏன்னா அவர் குழந்தைகளுடன் விளையாடுறது பேசுறதுன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைகள் ஆசையா வச்ச பேரு தான் மாமா நேரு.
1: ஓ, இவ்ளோ உயர்ந்த மனிதரான நேரு அவர்கள் போல நானும் வாழ்க்கையில நல்லவர்களாக இருப்போம்.
0: சரியா சொன்னமா. அவர் நம்ம எல்லாரும் கல்வியில முன்னேறணும், ஒத்துமையா இருக்கணும், நாட்டுக்காக நற்பணிகள்லாம் செய்யணும்னு சொல்றது தாமா அவரோட மந்திரமே.
1: அக்கா, நீங்க சொன்ன மாதிரி நானும் நேரு அவர்களோட கொள்கைகளை கடைபிடிக்க போறேன்.
0: அப்படி சொல்ல, அதுதான் என் தங்கச்சி. நம்ம எல்லாரும் நல்ல பசங்களா வளரணும், அதுதான் நேரு ஐயாவுக்கு நம்ம கொடுக்கிற உண்மையான மரியாதை. உலக வரலாற்றை படைப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமைன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்.
1: அக்கா, இன்னைக்கு நீங்க நேரு அவர்களை பத்தி சொன்ன அவரோட வரலாறு ஒண்ணு விடாம சொல்லி நான் ஸ்பீச்ல ஒரு கலக்கு கலக்க போறேன் பாருங்க.
0: கண்டிப்பா கிருத்திகா, நான் சொன்னதெல்லாம் வச்சு நீ சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண என் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி அக்கா.
0: நேர்களே, நம் குழந்தைகள், நம் நாடு ரெண்டுமே நேரு ஐயாவோட கனவுகள். அவரோட சிந்தனைகளின் ஒளி ஒவ்வொரு தலைமுறைக்கும் பரவிக்கொண்டே இருக்கட்டும். குழந்தைகள் நாடு மிகப்பெரிய செல்வம் என்ற அவரோட வார்த்தைகள் மனதில் கொண்டு நாம் எல்லோரும் நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கணும். இது போன்று ஒரு சிறப்பான தலைப்போடு மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே சிவநந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக

0: வணக்கம் எம்ஓபி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது கலைகளும் நாமும். நமது தமிழ் மண்ணின் பல்வேறு கலைகளின் சிறப்பை பறைசாற்றுவதற்கான ஒரு முயற்சி. வழங்குவது ஆர்ஜே ஜனனி, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே பிராஷிதா. ஓவர் டு ஆர்ஜே ஜனனி.
1: தேங்க்ஸ் ஆர்ஜே பிராஷிதா. இன்றைய சூழல பார்த்தோம்னா மேலை நாடுகளின் தாக்கம், அதாவது இன்ஃபுளுன்ஸ், நம்ம வாழ்வியல்ல அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். மேலை நாடுகளோட கலாச்சாரம் இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட சேர்ந்து பலவிதமான நேர்மறையான மற்றும் எதிர்மறையான, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு.
2: கண்டிப்பா. ஆனால் துரதிருஷ்டவசமா எதிர்மறையான மாற்றங்கள் தான் நிறைய நிகழ்ந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், நம் பாரம்பரிய கலைகள் ஒவ்வொரு நாளும் அழிஞ்சிக்கிட்டே போறதுதான்.
0: நமிதா சொல்றது 100% உண்மைதான். இதுக்கு மேலை நாடுகளின் கலாச்சாரத்தோட தாக்கம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ராப், ஜாஸ், பாப் மாதிரியான இசை தான் மக்கள் விரும்பி கேக்குறாங்க. நம்ம மண்ணோட இசை வகைகளான நாட்டுப்புற பாடல், கர்நாடக சங்கீதம், பக்தி இலக்கிய பாடல்கள் மாதிரியான இசை வகைகள் எல்லாம் இப்போ வரவேற்பே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்றைய நிதர்சனமான உண்மை.
1: முன்னாடி எல்லாம் திரைப்பட பாடல்களில் கூட நம்ம தமிழ் மண்ணோட இசை ஒரு பெரிய அங்கம் வகிச்சுது. நல்ல இசை மட்டும் இல்லாம கருத்துள்ள வரிகளும் அதுல இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேலை நாட்டு இசைக்கும் நம் நாட்டு இசைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. அதுதான் இந்த திரை இசையோட நிலை. நம் பாரம்பரிய இசையே இன்று நம் மக்களுக்கு ஒரு வெக்கக்கேடாயிடுச்சு. சரிதானே?
2: ஆமாம் ஜனனி, சரிதான். நம் பாரம்பரியமான இசை இன்னைக்கு பல பேர், முக்கியமா இளைஞர்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கு தேவையான ஊக்கம், அதாவது என்கரேஜ்மெண்டா யாருமே குடுக்கறதில்ல.
1: இதனால இம்மாதிரியான இசை கலைஞர்கள் அவங்களுக்கு தேவையான உதவி இல்லாததால வேற ஒரு வாழ்வாதாரத்தை தேடி போறாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது.
0: ஜனனி, எனக்கு தெரிஞ்சு இப்பவும் நம்ம நாட்டுல அப்பப்ப கேட்க முடியற ஒரே இசை வகை கர்நாடக இசை தான் இல்லையா? டிசம்பர் மாதத்துல கர்நாடக இசைக்குன்னே ஒரு பிரம்மாண்டமான சீசன் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி சொல்றேன்.
1: ஆமா பிராசிதா, சரிதான். ஆனா நம்ம தமிழ் மண்ணுல எவ்வளவு இசை வகைகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இப்ப யாருமே கண்டுக்கிறதே இல்ல. ஏன் சொல்ல போனா டிசம்பர் மாத மார்கழி இசை உற்சவத்திற்கு அப்புறமே யாருமே கர்நாடக சங்கீதத்தை அவ்வளோவா கொண்டாடுறது இல்ல. அது போக இப்பெல்லாம் கர்நாடக சங்கீதம் கூட ஒரு வணிகம் ஆயிடுச்சு.
2: எக்ஸாக்ட்லி. ஆனா ஜனனி, நம்ம தமிழ்நாட்டுல வேற என்னென்ன மாதிரியான இசை வகைகள் இருக்கு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா?
1: அதாவது நமிதா, நம்ம பாரம்பரிய இசை வகைகள்லாம் மூணு விதமா பிரிக்கலாம். அவை சங்க காலத்து இல்ல பண்டைய காலத்து இசை, இன்னொன்னு வந்து கர்நாடிக் மியூசிக், அதாவது கர்நாடக இசை, அதாவது சாஸ்திரிய சங்கீதம், மற்றும் நாட்டுப்புற பாடல். இந்த மூணு விதத்துக்கு கீழே இன்னும் பல்வேறு பிரிவுகள் இருக்கு.
0: சங்க காலத்து இசைனா இந்த 8 தொகை 10 பாட்டு மாதிரியான பாடல்கள் தானே?
2: ஆமாம் பிரசிதா.
1: அது மட்டும் இல்ல, சங்க காலத்து இசை வகையில 63 நாயன்மார்களுள் ஒருவரான அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்ற சைவ சமயத்தார் புனைந்த பாடல்களும் அடங்கும். அருணகிரிநாதர் ஒரு சங்க கவி முருகப்பெருமான் மேல நிறைய பாடல்கள் இயற்றினார். அந்த பாடல்களோட தொகுப்புக்கு பேர் தான் திருப்புகழ்.
0: நேயர்களே, இப்ப நம்ம ஆர்ஜே ஜனனி கானடா ராகத்துல அமைந்திருக்கிற ஒரு திருப்புகழ பாட போறாங்க.

0: நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகா பாடினதுக்கு நன்றி ஜனனி.
1: இப்ப ஜனனி பாடினதை கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: The more aware you are of homeopathy, that is, the more you learn about all the ways in which homeopathy has been examined by independent, neutral researchers who have tested its claims and found them baseless, the less there is to like about it. From ineffective homeopathy, vaccine alternatives and that leave your children and the children around them vulnerable to life-threatening illnesses that have been brought back from the brink of extinction by vaccine denial, to the tragic story of Penelope Dingle, who suffered a horrific and lingering death due to treatable bowel cancer because she followed her husband's homeopathic advice. Being aware of homeopathy is a very good thing. Homeopathy awareness can make the world a healthier and a happier.
1: Welcome back to Kalaigalum Naamum.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நமிதா, எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப தேவாரம் என்கிற பாடல் தொகுப்பும் சங்ககால இசையின் ஒரு பாகம் தானா?
3: சிலப்பதிகாரம் போன்ற பெரிய காப்பியங்களை நம் தமிழ்நாட்டின் பண்டைய காலத்து இசை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன 8 தொகை 10 பாட்டு போன்ற நூல்கள்லயும் நம் பாரம்பரிய இசை பற்றியும் மக்கள் எந்த வகை இசையில் தன்னை ஈடுபடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: இன்னைக்கு கூட கர்நாடக இசை கச்சேரிகள் பலவற்றில் திருப்புகழ், திருவம்பாவை, தேவாரம், திருப்பாவை போன்ற பாடல்கள் பாடப்படுகின்றன. ஆனா இந்த பாடல் எல்லாம் சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில போய் அவங்களுக்கு சேரணுங்கிறது தான் இப்போ நம்மோட முதல் தேவை.
4: கர்நாடக இசைன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து நம்ம கர்நாடக இசையுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது தான். தமிழ்நாட்டிலிருந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை போன்ற பலர் கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய பங்கு அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல்களும் கர்நாடக இசை உலகில் பெரிதும் போற்றப்படுது.
3: முக்கியமா 20ஆம் நூற்றாண்டுல பல கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கோடீஸ்வர ஐயர் அவர்கள், கோபாலகிருஷ்ண பாரதியார், நீலகண்ட சிவன், பட்டின சுப்பிரமணிய ஐயர் மற்றும் பலர்.
0: சரியா சொன்ன நமிதா, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வாழ்ந்த இவர்களை ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரினிட்டிங்கிற வரையறையில மூணு பேர் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா?
4: தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வாழ்ந்த மகான்கள் தானே?
3: ஆமா பிரசிதா, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, மூணு மகான்களும் திருவாரூரை சேர்ந்தவங்க தான்.
0: ஓ அப்படியா? ஆமா பிரசிதா, இந்த சங்கீத மும்மூர்த்திகளின் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க தான் போஸ்ட் ட்ரினிட்டிங்கிற வகையறையில உள்ளவங்க.
4: ஆனா இவங்க பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வலுவிழந்து போயிட்டு இருக்கு, அதாவது சாதாரண மனிதருக்கு போய் சேருவதே இல்ல. இது ஒரு பக்கம் இப்படின்னா, நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் கேக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல, நாட்டுப்புற பாடல் கலைஞர்களுக்கு போதுமான மரியாதையும் நிதி சார்ந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுதில்லன்னு நான் சொல்லுவேன்.
3: இப்ப எல்லாம் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல் கேட்கணும்னா, எங்கோ யாருக்குமே தெரியாத மலை பிரதேசங்களிலோ இல்ல கிராமங்களில் தான் கேட்க முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை.

0: இந்த தலைமுறையில இருக்கிற பல பேருக்கு வில்லு பாட்டு, புறா பாட்டு, நையாண்டி மேளம் போன்ற எந்த ஒரு பாரம்பரிய இசை வகைகள் பற்றியும் தெரிந்திருக்கிற வாய்ப்பே இல்ல. கப்பல் பாட்டு, கனிய நாட்டம் போன்ற பல்வேறு இசை வகைகள் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசை கருவிகள் என்னென்னு தெரியுமா?
1: வயலின், மிருதங்கம்.
0: இல்ல நமிதா, அதெல்லாம் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற கருவிகள். உடுக்கை, பம்பை போன்ற இசை கருவிகள் தான் நம்மளோட பாரம்பரியத்தை சேர்ந்தது.
2: ஓ அப்படியா? ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா மேலை நாட்டு இசை நம் தமிழ் கலாச்சாரத்தை வேரோட அழிச்சிட்டு இருக்கு. இது பல பேருக்கு, முக்கியமா இளைஞர்களுக்கு முழுசா புரியல, சரிதானே?
1: கண்டிப்பா, தமிழர்களோட உயர்நாடிய அவங்களோட உயர்ந்த கலாச்சாரமும் கலைகளும் தான் நம்ம தனித்துவம். நாம் பேசுற ஆங்கிலத்திலேயோ இல்ல உடுத்தும் நவநாகரீக உடைகளோ இல்ல. நம்மளை தனித்து காட்டுறது நம்ம பேசும் மொழியும் நம்மளோட கலை வெளிப்பாடும் நம் உயர்ந்த கலாச்சாரமும் தான்.
0: ஆமா நமிதா, இதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் தமிழிசை மட்டும் இல்ல, தமிழ் மண்ணின் நடன வகைகளும் இருக்குன்னு சொல்லலாம். நமிதா, நம் மண்ணின் நடன வகைகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
1: இசை மாதிரியே நடனத்திலும் பல வகைகள் இருக்கு. அதுல போக், அதாவது நாட்டுப்புற நடன வகைகள், நம்ம தமிழ் மண்ணோட சிறப்பை உயர்த்தி காட்டுபவை. கர்நாடக சங்கீதம் மாதிரி நடனத்தில பரதநாட்டியம். இந்த நடன வகைகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்க இப்போ நம்ம சென்னையில் உள்ள ஒரு நடன ஆசிரியர் கிட்ட பேச போறோம்.
3: This is Shri Devi Priya.
4: What do you do?
3: I teach classical dance, Bharatanatyam.
4: Yeah, how many years?
3: This has been my 13th year.
4: Okay. Do you like folk dance or western dance?
3: I like all forms of dance.
4: Okay. Do you think folk dance will last longer or western dance?
3: Any dance, as far as it is, it sticks to the basic rules, and if the propagators or the followers are genuine enough, I think
4: like
3: it will.
4: Folk dance or western dance?
3: I like all forms of dance. Nothing in particular. Any movement that looks graceful and comes from within, I like that.
4: Okay. Do you think it's an exercise? I mean, is dance a form of exercise?
3: Dance is a, any dance is a 100% art. So it involves body, mind and soul. Of course, when you approach it, it basically depends on how you approach it. If people take up dance for as a physical activity, yes, it is an exercise.
4: Okay. Will you face health problems when you dance? Or?
3: We don't. But if you are not trained in the right way, that in your with your postures, of course, you will. Anything that is not trained properly will lead to health hazard.
4: Thank you.
3: Welcome.
1: இப்போ நம்ம நடன ஆசிரியர் பேசுறத கேட்டோம். ஓவர் டு ஆர்ஜி பிரசிதா அட் தி ஸ்டுடியோ.
2: தேங்க்யூ நமிதா. இப்ப கலைகளும் நாமுங்கிற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் மீண்டும் கேட்கலாம்.
5: Feeling held back due to a physical ailment? Are emotions taking a toll on your personal and professional life? Then it's time to switch to a refined way of living. Yes, yoga. Yoga gives you a huge and permanent difference to your life. But how? Yoga provides various benefits like all-round fitness, weight loss, stress relief, inner peace, improved immunity, better relationships, increased energy, better flexibility and posture, and better intuition. Yoga is a light which once lit will never dim. The better you practice, the brighter the flame. Practice yoga for a healthy body, peace of mind, open heart, and sanctity in a hectic world.
1: Welcome back to Kalaigalum Naamum.
2: Namita, இந்த காலத்து மனிதர்கள் கிளாசிக்கல் என்ற வார்த்தையை ரொம்ப வெறுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அத பத்தி உன்னோட கருத்து என்ன?
1: பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்காங்க. நவீன வாழ்க்கையின் தேடல்ல தன்னுடைய பாரம்பரிய நடனத்தை விட்டுட்டு மேலை நாடுகளோட நடன வகையான சால்சா, ஹிப்ஹாப், பேலே போன்ற வகைகள் தான் பெரிதும் பாராட்டுறாங்க.
0: இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா, கொலம்பியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்து மக்கள் நம் நாட்டுக்கு வந்து நம்ம நடன வகைகளை விரும்பி கத்துக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த உயர் கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களான நாம இதெல்லாம் மறந்து போய்கிட்டு இருக்கோம்.
2: அது மட்டும் இல்ல, நாட்டுப்புற நடன வகைகள் என்னெல்லாம்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. கரகாட்டம், கும்மி, கோலாட்டம், புறவி ஆட்டம், ஒயில் கும்மி, கழைக்கூத்து, குறவை கூத்துன்னு பாரம்பரிய நடன வகைகள் எல்லாம் இருக்கு தெரியுமா?
0: இவ்ளோ இருக்கா? ஆனா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, பார்க்க வாய்ப்பே கிடைச்சது இல்ல.
1: ஏன்னா இதுக்கான ஸ்கோப் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. சரியா சொன்ன பிரசிதா, இப்ப நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்.
4: எங்க?
1: மயிலாப்பூர்ல இருக்கிற கோயில் குளம் தான். அங்க இப்ப சில பேரு கிட்ட போய் கேப்போம், அவங்களுக்கு நம்ம மண்ணின் நடன வகைகள் பிடிக்குமா இல்ல வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமான்னு.
0: அவங்க எல்லாரும் வெஸ்டர்ன் தான் பிடிக்கும் சொல்லுவாங்க.
1: அப்படி சொல்லிட முடியாது ஜனனி, ஏன்னா நம்ம இப்ப போக போறது மயிலாப்பூர் குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு.
4: ஹலோ, உங்க பேர் என்ன?
6: ரேஷ்மா.
4: சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேக்க கேள்வி இருக்கு. உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்குமா வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமா?
6: கிளாசிக்கல்.
4: ஏன் கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்கும்?
6: From my point of view, it is a form of art. நம்மளோட கல்ச்சரை ரொம்ப அழகா ரொம்ப ஸ்பஷ்டமா காமிக்கிறது கிளாசிக்கல் டான்ஸ்.
4: ஏன் உங்களுக்கு அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கறது கேட்டாலே பிடிக்கிறது?
6: கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னாலே அழகு. அந்த டான்ஸுக்கு ஒரு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு இது நட்ராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஹி ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் தட். அவ்வளோ அழகா ஒவ்வொரு கடவுள் மேல இருக்கிற ஒவ்வொரு லைன்லையும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயங்கிறது இட் இஸ் கிளாசிக்கல்.
4: நீங்க டான்ஸ் கத்துக்கிறீங்களா?
6: இல்ல.
4: கத்துக்கிட்டீங்களா?
6: இல்ல.
4: ஆனா உங்களுக்கு பிடிக்கும்?
6: பிடிக்கும், ஆடுவேன்.
4: ஆனா இப்ப கூட நம்ம சென்னையிலயோ இந்தியால இருக்கிற பீப்புளோ அவங்களுக்கு டான்ஸ் கிளாசிக்கல் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
6: தெரியுது.
4: அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு கலையாட்டம் தான் அவங்களுக்கு தெரியுது. கிளாசிக் அப்படிங்கறது அவங்களுக்கு மறந்தே போச்சு. அதை பத்தி நீங்க என்ன
6: நினைக்கிறீங்க? அது வந்து இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் திஸ் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் ஒன்லி ஃபார் வெஸ்டர்ன் டான்ஸ். ஆல்சோ தேர் இஸ் அ பார்ட் வேர் யூ கோ ஃபார் கிளாசிக்கல். கிளாசிக்கல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். என்கிட்ட கேட்டால் ஐ ஒன்லி என்கரேஜ் கிளாசிக்கல் மோர் தேன் வெஸ்டர்ன். வெஸ்டர்னா நல்லா இருக்கும், பட் வென் கம்பேர் ஒன்லி கிளாசிக்கல்.
4: கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுறச்சு நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஏதாவது வருமா?
6: நெவர்.
4: ஷியோர்?
6: ஷியோர்.
4: வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? லைக் முட்டி வலியோ அந்த மாதிரி நாங்க நிறைய அடவு ஆடிட்டே இருக்கிறச்சே, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா?
6: இஃப் யூ அப்பாயிண்ட், நீ வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், நீ ரொம்ப உனக்கு பிடிச்சி நீ கிளாசிக்கல் இறங்குற. இஃப் யூ ஆர் வெரி ஃபுல் ஃப்ளெஷ் இன் தட், யூ நாட் கெட் எனி திங். ஈவன் தோ இட் கம், உன்னால அதை தாண்டி உன்னால டான்ஸ் ஆட முடியும். தட் இஸ் கிளாசிக்கல்.
4: தேங்க்யூ.
2: கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் ஆறுதலாவும் இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் சிலர் தான் இருக்காங்க, இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி நடன வகைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா நாமளே நம்ம மண்ணுடைய கலைகளின் வளர்ச்சியை முடக்கிற மாதிரி ஆயிடும்.
0: நம்ம மக்களே அதை பாராட்டி மரியாதையும் கொடுத்தாதான் அதோட மதிப்பு இன்னும் கூடும். அதுதான் நாம நம்ம மண்ணுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அதுவே நம் கடமை. நம் மண்ணின் இசை, நடனம் மற்றும் நாடகம் நம்ம சொத்துக்கள்.
2: ஆனா இன்னைக்கு நாடக கலையோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம மெதுவா விழிச்சிட்டு இருக்கோம்.
1: அப்பப்ப நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு நாடகத்தோட விளம்பரம் வந்துகிட்டே இருக்குமே.
2: ஆனா அதுல நம்ம மண்ணுடைய பாரம்பரியம் துளி கூட கிடையாது. ஆங்கிலத்தோட தாக்கமும், வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அஃபென்சிவ் நகைச்சுவை அதாவது காமெடி, இதோட தாக்கமும் தான் அதிகம். தெருக்கூத்து, பொம்மலாட்டம், குறிஞ்சி போன்றவை தான் நம்ம பாரம்பரிய நாடகம். நமிதா, இந்த வகைகள்ல தெருக்கூத்து ரொம்ப பிரபலம். இதுல இசை, நடனம், நடிப்பு, கவித்துவம் போன்றவை உள்ளடங்கி இருக்கும்.
0: இப்பெல்லாம் இந்த மாதிரி தெருக்கூத்து எங்கேயுமே நடக்குது இல்லையே?
2: நடக்குது, ஆனா ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்கள்ல தான் நடக்குது. அதுவும் கோயில் திருவிழாக்கள்ல அதிகமா நடக்கும்.
1: தெருக்கூத்தெல்லாம் சில சமயம் ராத்திரி பூராவும் நடக்கும்னு மக்கள் அதையும் பொறுமையா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: ஆமா நமிதா, நம்ம தமிழ் வருடப்பிறப்பு இருக்குல்ல, அப்போ பல கிராமங்கள்ல 21 நாளைக்கு பாரதம்னு வருடா வருடம் ஒரு திருவிழா நடக்கும்.
0: 21 நாளா?
2: ஆமா ஜனனி, இந்த திருவிழாவை 3 விதமா கொண்டாடுவாங்க. ஒன்னு பிரகாங்கம், அடுத்தது பூஜை, இதுல முக்கியமானது தெருக்கு.
0: 9 இரவுகளுக்கு அப்படி என்ன நடக்கும்
2: ஜனனி? பாரதம் என்ற பெயர்ல இருந்தே தெரிஞ்சிருக்குமே.
1: அப்ப முழு மகாபாரதமா? இன் 9 நைட்ஸ்?
2: இல்ல நமிதா, மகாபாரதத்துல உள்ள முக்கியமான சம்பவங்கள், அதாவது திரௌபதி கல்யாணம், சுபத்திரை கல்யாணம், அபிமன்யுவின் தோல்வி, கர்ணன் தோல்வி, மிக முக்கியமாக 18 போர்.
1: இங்க பல இடங்கள்ல இசை உள்ளடங்கி இருக்கும். மிருதங்கம், ஹார்மோனிய பெட்டி, முகவீணை எல்லாம் பயன்படுத்தப்படும்ல.
2: உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஜனனி, எப்பவுமே விநாயகர் பாடலோட தான் தெருக்கூத்த ஆரம்பிப்பாங்க.
1: ஆமா.
2: அடுத்து கட்டிக்காரன் வந்து ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துவான். அப்புறம் முழு உயிரவும் கூத்து நடக்கும். இப்போ ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கலாம்.
5: Between the bloating, the cramping, the cravings and the mood swings, the time of the month is usually not the best week in any woman's life. Premenstrual symptoms have caused diets to derail. As you begin to lose count how many times you have been caught with your hands in the cookie jar, optimizing your energy and relaxing your mood swings can be as simple as adhering to a healthy balanced diet. To prevent and cope with PMS symptoms, here are few items to be included in your grocery list. Salmon and other fish are good source of omega-3 fatty acids that not only have heart benefits but also provide menstrual relief. These healthy fats are not only found in salmon but also avocados, nuts and olive oil. Next is broccoli. This green vegetable has a high fiber content that can actually ease bloating. Salt can cause bloating and water retention, which can make those problems of PMS worse. Next comes bananas and pumpkin seeds. These seeds can help alleviate water retention and mood swings due to its magnesium content and its ability to regulate serotonin levels. Bananas are known to be rich sources of potassium but also have a high magnesium content. Pain and sleep is a vicious cycle, as pain interrupts sleep and a lack of sleep makes pain worse. Eating bananas could help combat both. So let's incorporate this in our diet and have a crampless menstrual cycle. God made girls have monthly periods and give birth because he knew guys weren't strong enough to handle it. So be proud to be born a girl.
1: வெல்கம் பேக் டு கலைகளும் நாமும்.
2: இப்ப இந்த மாதிரி கலைகள்ல ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா 3 டிப்ளமா கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க.
0: நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நேஷனல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்ல?
2: ஆமா ஆமா ஜனனி, பாரத் ரங் மகோத்சவ்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். இது ஆசியாலேயே மிகப்பெரிய நிகழ்ச்சி.
1: ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்.
2: யா, என்னதான் இருந்தாலும் நாடக கலை மேலுள்ள ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது.
1: அப்படியா பிரசிதா?
0: கண்டிப்பா. அதாவது இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், இப்ப நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த நாடக கலைய இப்போ வளர்த்துட்டு வராங்க. சோ பொதுமக்களான நாமும் இதுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம பாரம்பரிய கலைகள் மேல வரும்.
2: ஆமா ஜனனி, இனி வரும் தலைமுறை இனர்கள் வந்து நடன கலையாகட்டும், நாடக கலையாகட்டும், இசைக்கலையாகட்டும், இந்த மூணையும் வந்து வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நேர்களை கேட்டுட்டு, உங்க எல்லாருக்கும் கலைகளும் நாமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம்.
0: இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 6512133333. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபிமான ஆர்ஜே பிரகர்ஷிதா, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே ஜனனி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா.
1: நான் உங்க ஆர்ஜே ஆஷிகா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம இந்திய நாட்டோட இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் ஒரு சிறந்த தலைவர், சத்தியம், தைரியம் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தேசிய தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பத்தி ஒரு சிறிய வானொலி நாடகத்தை கேட்கலாம். வாங்க. எம்ஓபி சமுதாய நாடகத்தில் பங்கு பெறுபவர்கள் சின்மயாக ஸ்ரீ கிருத்திகா, சின்மையின் தோழி ரேஷ்மாவாக ஆஷிகா. என்ன ரேஷ்மா, இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க, என்ன ஆச்சு?
1: ஹே சின்மய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ சொன்ன மாதிரி நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ல நான் டிராமாக்கு பேர் கொடுத்துட்டேன்.
0: ஹே சூப்பர் ரேஷ்மா.
1: எனக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட ரோல் கொடுத்திருக்காங்க, ஆனா அவரை பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. நீ தான் நம்ம தேசிய தலைவர்கள் பத்தி சொல்றதுல புலியாச்சு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சின்மய்.
0: அதுக்கு என்ன, ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு. நான் உனக்கு கொடுக்கற இன்ஃபர்மேஷன்ல நீ சூப்பரா பண்ண போற பாரு.
1: அடடா, ரொம்ப நல்லது. சரியா, அவரை பத்தி நீ சொல்ல ஆரம்பி.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம தேசியத்தோட முன்னணி தலைவர். அவரை நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு கூப்பிடுவோம்.
1: ஏன் அவரை நம்ம இரும்பு மனிதர்னு கூப்பிடுறோம்?
0: அவர் மிகவும் வலிமையான, உறுதியான, ஒரு தீர்மானமான தன்மையுடன் இருந்தவர். தெளிவான முடிவுகள், வலிமையான நடவடிக்கைகள். பட்டேல் ஒரு உறுதியான தலைவராக இருந்தாரு. நம்ம நாட்டிற்காக எதையும் தியாகம் செஞ்சாரு. அதிகாரத்துக்கோ இல்ல பதவிக்கோ அவர் ஆசைப்பட்டதே இல்ல, நாட்டோட நலத்துக்காக மட்டுமே உழைச்சாரு. இந்த அடிப்படையில தான் 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவின் அரசியல் மற்றும் நிர்வாகத்திற்கான உறுதியான தூணாக இருந்து இரும்பு மனிதர் என்ற பெயரை பெற்றாரு.
1: ஓ அப்படியா, இதெல்லாம் தெரியாமலே எவ்வளவு நாள் இருந்திருக்கேன் பாரு. எனக்கு அவரோட ஆரம்ப காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. நீ எனக்கு கொஞ்சம் சொல்றியா?
0: கண்டிப்பா சொல்றேன் ரேஷ்மா. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் 1875ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி குஜராத் மாநிலத்துல நடியாட் என்ற ஊர்ல பிறந்தாரு. பட்டேல் சின்ன வயசுல இருந்தே விடாமுயற்சி, நேர்மை, தன்னம்பிக்கை இதுக்கெல்லாம் முன்னோடி.
1: அவர் சட்டத்துறையில இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேனே.
0: ஆமா ரேஷ்மா, அவருடைய கனவு ஒரு பெரிய வழக்கறிஞரா ஆக வேண்டும் என்பதுதான். 1913 லண்டன்ல லா ஆஃப் ஆர்ட் படிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்து புறநகர் வக்கீலாக வேலை செஞ்சாரு.
1: அப்புறம் அவர் எதுக்கு அரசியலுக்கு போனாரு?
0: மகாத்மா காந்தியின் நெறியில் ஈர்க்கப்பட்டாரு. காந்தி அவர்களோட அழைப்புல வணிகர்களின் உரிமைக்காக போராடுவது போல பல சமூக சேவைகளில் ஈடுபட்டாரு. 1928 பாரதிய விடுதலை இயக்கத்தின் போது பார்த்தொழி சத்தியாகிரகம் அவரை மக்கள் மத்தியில் சர்தார்னு அழைக்க வச்சது.
1: ஆமா, சர்தார்னா என்ன?
0: சர்தார்னா தலைவர்னு அர்த்தம். பார்த்தொழி விவசாயிகள் நில வரி விருத்திக்கு எதிராக அவர் நடத்திய சத்தியாகிரகம் வெற்றி அடைந்ததும் மக்கள் எல்லாரும் அவரை சர்தார் என்று மதிச்சு அழைக்க தொடங்கினாங்க.
1: இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு?
0: அதுதான் அவருடைய மிக பெரிய பங்களிப்பு. சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா இந்தியா பல சிறிய ராஜ்யங்களாக இருந்துச்சு. அப்போ சர்தார் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தாரு. 500க்கும் மேற்பட்ட மாநிலங்களை இந்தியாவுடன் இணைச்சாரு. இதனாலதான் நம்ம எல்லாரும் அவரை ஒருங்கிணைப்பின் தந்தைன்னு அழைக்கிறோம்.
1: சர்தார் அவர்களோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோமா?
0: ஆமா ரேஷ்மா, அவரோட பிறந்த நாளை அக்டோபர் 31ஆம் தேதி ஒருமைப்பாட்டு தினம்னு கொண்டாடுறோம். இது இந்தியாவோட ஒற்றுமைய நினைவூட்டும் நாளாக இருக்கு.
1: இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சர்தார் எப்போ மறந்தாரு?
0: அவரு 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி மரணம் அடைந்தாரு. ஆனா அவரு நம்ம எல்லாருடைய நினைவுகள்ல நீங்காத இடம் பெற்றிருக்காரு.
1: அவரோட நினைவாக மாபெரும் சிலை அமைக்கப்பட்டதா கேள்விப்பட்டேனே.
0: ஆமா ரேஷ்மா, கரெக்டா சொன்ன. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்னு அழைக்கப்படும் அந்த சிலை 2018 நர்மதா ஆற்றங்கரையில திறக்கப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலை 182 மீட்டர் உயரம் கொண்டது. இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான சிலை. இது அவருடைய ஒற்றுமை கொள்கைக்கு சிறந்த நினைவாக இருக்குது.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்கும் போது இந்தியர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெருமை அடையறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மகத்தான தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது குடிமக்களான நம்மளுக்கு நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் அயராது பாடுபடணும்னு கத்துக்கிறோம்ல.
0: உண்மைதான், நம்ம எல்லாரும் அவரை போன்ற ஒற்றுமையும் நேர்மையும் விடாமுயற்சியும் கொண்டவர்களாக வளர வேண்டும். இதுவே நம்ம அவருக்கு பண்ற உண்மையான மரியாதை.
1: ஏ, ரொம்ப நன்றி சின்மை. இன்னைக்கு உன்னால நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: நன்றிலாம் எதுக்கு ரேஷ்மா, நான் சொன்னதெல்லாம் வச்சு நீ டிராமால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு.
1: நீ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பத்தி சொன்னதை வச்சு நான் கண்டிப்பா டிராமால நல்லா பண்ணுவேன்.
0: என்ன மக்களே, நம்ம தேச தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பத்தி வானொலி நாடகத்தை கேட்டீங்களா? அவரை போல நம்ம ஒவ்வொருவரும் நாட்டிற்காக பொறுப்புகளை எடுத்துக்கிட்டாலே நம்ம இந்தியா இன்னும் வலிமையடையும். இது போல இன்னொரு சிறப்பான தலைப்புடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க RJ ஸ்ரீ கிருத்திகா.
1: நான் உங்க RJ ஆஷிகா.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே தனுஸ்ரீ. நம்ம எல்லாருக்குமே மகாத்மா காந்தி, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ்லாம் இந்திய சுதந்திரத்துக்காக பண்ண தியாகங்களையும் போராட்டங்களையும் பத்தி நல்லாவே கேட்டிருப்போம்ல. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் சுதந்திரத்துக்காக தங்களுடைய பங்கை சமமா தந்திருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்திய சுதந்திர ஹிஸ்டரியை தோண்டினோம்னா ஆழமா போயிட்டே தாங்க இருக்கும். மற்ற மாநிலங்களை போலவே நம்ம தமிழ்நாடும், அதாவது அந்த காலத்து மதராசப்பட்டினமும் ஒன்னா சும்மா இல்லைங்க. வீர தமிழர்களும் தமிழாட்சிகளும் மீசைய முறுக்கிக்கிட்டு சேலையை ஏத்தி கட்டிக்கிட்டு களத்துல இறங்கினாங்க. அந்த வகையில ஒரு வீரரை பத்தி தான் நம்ம இப்போ கேட்க போறோம். ஈரோடு மாவட்டத்துல இருக்க சென்னிமலையில 1904 நாச்சிமுத்து மற்றும் கருப்பாயி என்பவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு குமாரசாமி முதலியார் அப்படின்னு பெயர் வச்சாங்க. என்னம்மா கொடிக்காத்த குமரன் பத்தி தான் சொல்ல போறியா? இததான் நான் 4th ஸ்டாண்டர்ட் புக்லயே படிச்சிட்டேனே அப்படின்னு சில பேர் யோசிக்கிறதும் கேக்குது. என்னது, கொடிக்காத்த குமரனா அப்படின்னு சில பேர் ஆச்சரியமா பாக்குறதும் புரியுது. அதனால நான் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன். குடும்ப சூழல் காரணமாக தன்னுடைய படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்து கொண்டார், அதாவது நர்சரி ஸ்கூல் தாங்க. அதுக்கப்புறம் கைத்தறி நெசவு தொழில தனக்கான பாதையை உருவாக்குனாரு. 1923 நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ராமாயி அப்படின்றவங்கள திருமணம் செய்து கொண்டார். கைத்தறி நெசவு தொழில பெருசா வருமானம் இல்லாததுனால திருப்பூருக்கு வந்தார். காந்தியின் கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1932 ஜனவரி 10 நடந்த ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து கொண்டார். போராட்டத்துல ஆப்போனன்ட் சும்மா வாங்க இருப்பாங்க, அங்க வந்திருக்கவங்க மேல பிரிட்டிஷ் போலீஸ் செம்மையா தடியடி நடத்தினாங்க. அடி வாங்கி மண்ணில் விழுந்தார் குமாரசாமி. தனது உயிரை விடும் நிலையில் இருந்தாலும் தனது உயிருக்கும் மேல் கருதின தேசிய கொடியை மண்ணில் கவிழ வைக்கவில்லை. இத்தகைய உணர்ச்சியை பார்த்து பிரிட்டிஷ் அரசே அவருக்கு மரியாதை கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணியோ என்னங்க, காலம் தவறி விட்டதே. சிகிச்சை பலன் இல்லாமல் ஜனவரி 10 அதிகாலையில் குமரன் அவர்கள் மறைந்தார். இந்த செய்தியை கேட்ட மகாத்மா காந்தி திருப்பூருக்கு வந்தார், மரியாதை செலுத்தினார். அது மட்டும் இல்லாம அவரை கௌரவிக்கிற விதமா தேசிய கொடியை காத்ததுனால கொடி காத்த குமரன் அப்படின்னு சிறப்பு பெயர் வைத்தாங்க. என்ன மக்களே, இன்னைக்கான கதை பிடிச்சதா? இதே மாதிரி இன்னும் ஒரு ஆர்ஜே டாக்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜே தனுஸ்ரீ. இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இதை நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
1: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
1: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எல்லா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்துருமா? அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
5: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: சரி, நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இத வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: அபிப்பிராயம். நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம்,

107.8. வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர் பிளட் பிரதர்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எதிர்கால தூண்களான இளைய சமுதாயத்தை திசை திருப்பும் போதை பொருள் பழக்கத்தை வேரோடு ஒழிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமையாகும். இதனை உணர்ந்து தமிழக அரசு போதை பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற உன்னத இலக்கை நோக்கி மிக தீவிரமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் கடுமையான தடுப்பு நடவடிக்கைகளையும் மாநிலம் முழுவதும் முன்னெடுத்து வராங்க. அந்த வகையில தமிழக அரசின் இந்த போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு திட்டங்களை சென்னை மாவட்டத்தின் அடிமட்ட அளவில் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து நம்மளோட கலந்துரையாட இன்று இணைந்திருக்கிறார் ஒரு முக்கியமான ஆளுமை. தமது நிர்வாக திறமையாலும் சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் தற்போதைய சென்னை மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய திருமதி எஸ் மாலதி ஹெலன் IAS அவர்கள்.
1: The Honorable Chief Minister of Tamil Nadu has a great vision to make Tamil Nadu a drug-free state. While many programs are being conducted during the year at various levels, we thought we should do a very constructive work in schools and colleges. That's why we started the anti-drug club. You can ask me why and how this club will be useful. Because the most important period of a person's life is in the schools and colleges. And schools and colleges really shape up a person and their thoughts and their behavior as well. So, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலும் காலேஜில் வந்து முக்கியமாக அந்த க்ரோயிங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, they have a lot of pressure, peer pressure, to do things just to experiment or just to try or for the fun of it. So, just to be included, be made part of the group, peer group. So, children will take all types of risk. So, we want to use the same peer pressure in a positive way. So, when there is a pressure for a child from her peers to do the right thing or to understand what would go wrong in their life if they take the wrong decisions of getting into drugs. So that would be a better, then they would be able to understand and sort of reflect within and follow their peers in the right direction. So just to have a positive influence, we are working closely with the anti-drug clubs and we are also doing some important programs. Like for example, the clubs which have been formed, we are trying to build the capacities of the students who are part of the club. ஸோ இப்போ நிறைய கலை நிகழ்ச்சிகளோ இல்லை அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து வி ஆர் டூயிங் காம்படிஷன்ஸ். காம்படிஷன்ஸ் இன்க்ளூட் யூனோ தே கேன் ரைட் அ போயம், போயிட்ரி காம்படிஷன், ஸ்லோகன் காம்படிஷன், டான்ஸ், யூனோ மைமிங், தென் ஸ்மால் ஸ்கிட்ஸ், சாங்ஸ், இது எல்லாமே தே சில்ட்ரன் ஆர் வெரி கிரியேட்டிவ். ஸோ வி ஹவ் கிவன் தெம் அ ஸ்பேஸ் டு ஷோ தியர் கிரியேட்டிவிட்டி அண்ட் அந்த மெட்டீரியல்ஸ் வாட் வி கலெக்ட் that has been done by the students, we use the same material to create awareness to other students also. So we are trying to build capacities of the students who are part of the club and avangala vechi and avanga kulandhigalukku adhe school children ku illa velila irukkuravangalukku we are trying to have various awareness programs.
2: Right, ma'am.
1: So to address this big issue of drug abuse, the district administration is working closely with the police in the district, you know, in every collectorate. We have a district level post which is headed by a DRO rank officer, district revenue officer, and she is the DC excise, deputy commissioner excise, and she conducts a meeting every week with the prohibition and excise wing in the police, and she receives all reviews them actually, what is the progress, how much of ganja has been seized, whether the offenders are being you know punished, so things like that. The review is done every week. Not only that, after the review is done, a report is being sent to the Home Ministry. Then at the collector's level, at the collector's the chairman of the NCOD committee, which is called the Narcotics Coordination Meeting, which is chaired by the deputy by the district collector. And idhila pathinga na, who are the people who are members of this committee? and you have the representation from both the state and the central agencies, most importantly from the NCB, from Coast Guard, then from airport authorities, excise indha maadhiri ullavangalum, and also from we have a separate wing which is prohibition and enforcement wing, which is headed by an ADGP rank officer, and it's exclusively which is headed by a person at the SP level actually. It comes under the Narcotics Intelligence Bureau, CID, and these are very, very important senior level officers who are heading this committees actually. So avanga level liyum police side liyum parallelly they do the reviews, and from the collector side also we review. The some of the things that we review are seizure of ganja, cases that are filed against the drug peddlers, then we collect the reports and send them regularly. There we also do surprise raids, which has been done jointly for the banned products like ganja, then cool lip, seladala enik per theriyadhu ana vandu analum nariya per irukku. They try to sell these things to school children, and we do raids in shops which are around schools and colleges. Ipo we are coming heavily on the offenders actually, because this is under the Narcotic Drug and Psychotropic Substances Act irukku. It's a non bailable offense actually, so adula avanga maatnaanga na it's going to be very difficult. So we are driving in very strongly to the peddlers also, that it is not very easy, they cannot take it easy. And for the students also, we also run a lot of checks to ensure that students are not getting into such habits. So the government has 5 de-addiction centers, and private agencies there are many actually, and we have been creating awareness among students and from among other categories of people who are getting into such habits. And the government medical college, there is a toll free number which is 14416. There you, when the calls are received, and the identity also will not be revealed actually. If somebody wants counseling, they want to to be heard, they want to speak up, they can directly contact, and then they will get the required counseling. Apart from that, we also have a drug free app which is there, and this app is also very confidential. If you know about somebody who's selling drugs or getting into such things, the information can be given through the app, and immediately action will be taken. Students are in this generation have a lot of freedom to do and move around. Parents and teachers do have a very important role to play. While we talk about the habit as such, there might be a reason why some of them choose to go into those habits. That might be starting from the family itself. They may not be felt loved or not heard, or they might get judged by parents or teachers. They might be left out. Sometimes they cannot perform in their education. Parents set their goals for the children which may not match. And while all adolescent children go through a phase of discovering themselves, so they find out newer ways, they think, oh, I'm like this, this is what I want to do. Sometimes parents are very adamant about what they want. So these sort of conflicts at home can be minimized by hearing the children out, spending more time with the family, with their children, spending quality time in a positive way. And your family is a very important unit which is a backbone for every human being, and the family atmosphere and environment should be conducive, so the child can always think, if ever I made a mistake, I can always go back and I can express my concern. And teachers again are the second parents to children, because children spend a lot of time outside home in the schools and colleges. So without judging a child by the way she looks or dresses or speaks, I think if teachers can also look at it like being a major support system, hear them out. If there is counseling that can be arranged, And some kids who get into such habits don't like to be identified. They don't want somebody to know there's a counseling room, so you go there and they notice, okay, this girl is into drugs. So this is a very secret habit which the children want to keep it up. So even அவங்க வந்து அதை விட்டு வெளியில் வரணும்னா கூட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஹவு அண்ட் சம்படி வில் நோ அண்ட் தே வில் ஜட்ஜ் மீ. ஸோ ஐ திங்க் டுகெதர் டு பில்ட் அ வெரி குட் ட்ரக் ஃப்ரீ ஃபியூச்சர் அண்ட் அ சொசைட்டி, வி ஆல் ஹாவ் அ ரோல். இட் இஸ் நாட் ஓன்லி த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பட் ஆல்சோ த சிப்ளிங்ஸ் அண்ட் த இமீடியட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி ஹேஸ் அ ரோல் டு பிளே. அண்ட் ஐ திங்க் வி நீட் டு ஸ்லோ டவுன் அ பிட், லேர்ன் டு டாக் டு ஈச் அதர், spend quality time. There are so many other sectors or areas in which you can focus. Like I see how you girls are getting into community radio, and there are so many avenues open in sports, in art, culture, and you can take up good courses and you know, do social work. So when you get engaged in the positive things of life, I'm sure there won't be any time to get into the drugs. And as a community, as a whole, I think we will all join hands along with the vision that the Honorable Chief Minister has put forth before us. Let us all move forward and make Tamil Nadu a drug-free.
0: என நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் அவர்கள் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பற்றி பகிர்ந்து கொண்ட முக்கியமான தகவல்களை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த விழிப்புணர்வை நாமளும் நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா கடைபிடிப்பதோடு நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். போதை இல்லாத தமிழ்நாடு நம்ம அனைவருடைய பொறுப்பு தான். இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு நாளை ஒரு தலைமுறையையே காப்பாற்றும். போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான மாநிலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டை உருவாக்குவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். சமூக நலன் கருதி இந்த நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
4: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள், அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ பேங்க் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேருக்கு தோன்ற ஒரே விஷயம் கடன். முன்னாடிலாம் பேங்க்குக்கு போனால் பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் அதை பின்னாடி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பேங்க்குக்கு நீங்கள் போகணும்னு கூட அவசியம் இல்லை. ஆன்லைனில் பணம் கட்டிக்கலாம், மொபைல் ஃபோன்ஸில் கூட பணம் கட்டலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஷோவில் பேங்க் லோன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா நடுவில் காசு எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற பற்றி சில குறிப்புகள் நான் தரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
1: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
2: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டுருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
1: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புகிறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
2: ஆனால் அம்மா,
3: உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்த இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் PSA வாஸ் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டிப் 1. எல்லா மாசத்துக்கும் வீட்டு செலவுக்கு இவ்வளோதான், வாடகை பணத்துக்கு அவ்வளோதான் முதல்ல ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க.
0: இன்னைக்கு நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல மிஸ்ஸஸ் ஜானகி அவங்களோட பேச போறோம். அவங்க ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆபீஷியல். அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: What are the basic documents that a person requires to open a savings bank account, madam?
5: These days, the banks follow the KYC norms, that means know your customer. Along with the application filled up application form, we submit 3 photographs. You have to submit 3 photographs, passport size photographs. Then your ID proof and address proof. You can give your voter ID, driving license, for your ID proof, passport, and for address proof, ration card, or voter ID, or Aadhaar card.
4: What are secured and unsecured loans?
5: Unsecured loans is given on the base of the conduct of a person. There is no security taken against that loan. Secured loan means a security is given against the loan given to a customer. For example, mortgage loan, house is given as a security. In case of business loan, a stock is taken as a security, as well as an additional security is also given in case of business loan. And if a loan is given against a stock, then they take an additional security from the businessman.
4: How will the bank decide your home loan eligibility?
5: Some banks, private banks, pay 100% of the value of the property. Some banks pay 60-70%. Maybe some banks pay 80% also. You will have to provide them with your salary certificate in case of a salaried person. And if he's a businessman, he has to provide his IT return. Even a salaried man will have to give his IT return. Then they will calculate and decide the number of years of payment, mode of payment, number of years given to them depending on their age. And the value of EMI is calculated accordingly.
4: Can you tell us about some of the schemes that are available for lower income households?
5: Yes, bank do give loans to lower income groups. For example, supposing a lady knows tailoring and she wants to get a tailoring machine and other equipments, she can approach a bank and they can provide her a loan.
4: Talking about student loans, what does a student have to keep in mind while applying for a loan?
5: He has to keep his mark sheet ready. Then he has to give the fee structure of the college in which he's going to apply. And some banks give a loan up to 4 lakhs without any security. But if a student is applying for a bigger loan, then he has to provide his parents will have to provide a security for the loan given to him. And it's his repayment of the loan starts after his employment.
4: How is the rate of interest usually calculated for loans?
5: The Reserve Bank issues the PLR rate. Then the banks can increase it by 2% or 3% or 4%. It varies from bank to bank. And supposing the PLR rate is 7% decided by the Bank of Reserve Bank, then the banks can increase it by 2, 3% or 4%. And this variation of interest can is based on the customer also. Supposing he's a big businessman and with a huge turnover, then the rate of interest is more. And his profitability is also counted. Supposing it's a small business, then the banks can reduce their interest to a certain extent.
4: So what would you like to tell the audience today?
5: Every Indian should have an account at the bank. Start saving in a small way. It will grow into a big tree. You can, after that, you can take a loan in case of need.

0: always deposit an amount in the bank. Instead of keeping it in the residence, you can keep it there. It will fetch you interest. And you can take loans, what is available and manageable for your needs. Student, education is very important for all of us. They can take a loan, but be truthful in repayment. After you get your job, employment, be sure that you repay it to the bank so that they can fund another student. They can fund another student in times of need. A small scale industry can be developed in a broader scale by the loans available, and they should take it according to their needs. Saving in a small way will help any human being in a larger scale in times of need. So, bank account is very essential for every Indian in a country.
1: Ma'am, can you give us other examples?
0: Home-based business like making of pickles and puppets, catering to offices and banks in a small way, then making of paper bags for marriages, then cakes, pastry business, cakes, and supplying to houses. All these people can apply to the bank for funds.
2: Thank you, Mrs. Janaki. நேர்களே, இப்போ நீங்க கேட்ட இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வர செக்மெண்ட்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
3: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
4: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்தா அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
3: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
4: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. ஏய் நித்யா, அப்பா இந்த வாட்டி துபாய்லேருந்து வந்தார்ல, இந்த மாசம்தான் ஒழுங்காக அவருக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. என் ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை எல்லாம் ஒழுங்காக கட்டிட்டாங்க. ஆனால் பாக்கி இருக்க பணத்தை அம்மா உண்டியலில் சேர்த்து வைங்கன்றாங்க. பக்கத்து வீட்டில் கேட்டால் அப்படியெல்லாம் வச்சா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, முதல்ல ப்ராப்பர்ட்டியாக வாங்கி வைங்கன்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடி, நீ ஏதாவது சொல்ல.
3: அப்படியெல்லாம் போட சொல்லாத அவங்கக்கிட்ட. முதல்ல பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போய் பைசாவை போட சொல்லு. நீங்கள் சேர்த்து வைக்கிறதோட நிறையவா கிடைக்கும். இன்னும் அங்க நிறைய ஸ்கீம்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு.
5: The more you save, the more you get. Banks are our friends. This public service announcement was brought to you by MOP CRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: டிப் 2. மாசம் ஃபுல்லா வாங்க வேண்டி இருக்கிறத பிளான் பண்ணி வாங்குங்க. முதல் வாரம் இந்த செலவு, அடுத்த வாரம் வேற ஒரு செலவு அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குங்க. டிப் 3. Funds are for emergencies.
2: நம்மள நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின விழிப்புணர்வு இல்ல. இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அடுத்த வர டிராமாவை கேளுங்க.
6: சாந்தா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
7: அக்கா மறந்துடாதீங்க, நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டே.
6: கவலைப்படாத சாந்தா, 10 எக்ஸ்ட்ரா சவாரி எடுத்தாவது உன் ஃபீஸ கட்டிடுறேன்.

0: பார்த்தா மவுண்ட் ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே. ஷாம்லா அங்கதானே ஆட்டோ ஓட்டுவா?
1: அவளோட சவாரி ஏரியா வேற அங்குதானே.
0: கூட்டிட்டு போங்க.
1: இங்க ஷாம்லா யாராவது அட்மிட் பண்ணிருக்காங்களா?
2: ஒரே நிமிஷம், ஐசியூல இருக்காங்க. நேரா போய் லெஃப்ட்ல போங்க.
1: சாரி மேடம், சாரி மேடம், என் அக்கா ஷாம்லா நீங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆமே. சாரி மேம்.
3: ஷாம்லாவா? அவங்க கேஸ் நான் தான் அட்டெண்ட் பண்றேன்.
1: மேடம் அவங்க எப்படி இருக்காங்க மேடம், உங்களை காப்பாத்துருவீங்கல்ல?
3: அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா, இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
1: ஆபரேஷனா? எவ்வளவு ஆகும் மேடம்?
3: குத்து மதிப்பு ஒரு 3 லட்சம் ஆகும்னு வச்சுக்கோ.
1: ஐயோ, ஃபீஸ் வேற கட்டணும். இப்போ அவங்களோட ஆப்ரேஷனுக்கு நான் எப்படி காசு தருவேன்?
3: மா, எப்படியாச்சும் சீக்கிரமா ரெடி பண்ணுமா.
4: 3 லட்சமா? இருக்கிற நகை வித்தா கூட அவ்வளோ காசு வராதேம்மா. ஆட்டோ வித்தா கூட அவ்வளோ காசு வராது.
1: ஐயோ, அவ்வளோ காசு நான் எங்க போவேன்?
2: 2 மணி நேரத்துக்கு பிறகு
1: டாக்டர், என்கிட்ட 40,000 தான் இருக்கு.
4: 40,000 ரூபாய் தான் இருக்கு தமிழ்ல. 40,000 தான்
1: டாக்டர், என்கிட்ட 40,000 ரூபாய் தான் இருக்கு. எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்திட்டீங்களே, ப்ளீஸ்.
3: கவலைப்படாதம்மா, கவர்மெண்ட்ல இதுக்காக தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப கூட காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கூட ஒண்ணு போட்டிருக்காங்க. அது வந்து வருஷத்துக்கு 72,000 கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உங்க அக்காவை காப்பாத்திரலாம். ஓகே நேர்களே, இந்த டிராமா மூலமா நீங்க காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலமா தராங்க. அதுல ஒரு 3 முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன். முதியோர் சிகிச்சை காப்பகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து அவங்க 1971 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து இப்ப வயசானவங்க, அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு குடும்பத்திற்கு மினிமம் 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பேபி கேர் கிட் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை கூட தராங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் தராங்க. ஸோ இந்த ஷோ மூலமா நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM.

0: 4. முதல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க 18 வயசா இருந்துட்டு ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சா கூட அதை முதல்ல போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் 5, வட்டிக்கு காசு எடுக்காம ஒரு பேங்க்ல இருந்து லோனா வாங்கிக்கோங்க. யாரும் பின்னாடி ரொம்ப துரத்த மாட்டாங்க, உங்களால மாசா மாசம் ஈஸியா கட்டவும் முடியும்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. இப்போ இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் மணி மேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவில் 3 புத்திசாலியான பசங்க வந்திருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறத இப்போ அவங்களே அறிமுகம் படுத்திப்பாங்க.
2: ஹலோ, என் பேர் லக்ஷ்மி, எனக்கு 13 வயசு ஆகுது. எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்.
3: என் பேர் தீபா, எனக்கு 11 வயசு ஆகுது. எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்.
4: ஹாய், என் பேர் பவித்ரகுமாரி, எனக்கு வந்து புக்ஸ் படிக்க பிடிக்கும். அப்படியே நான் நிறைய எழுதுவேன். எனக்கு இந்த காம்படிஷனில் சேர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸில் நான் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.
1: இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ ரொம்ப அழகாக பேசினாங்க. புதுசாக இந்த ஷோவை கேட்குறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டோட பேர் வந்து மணி மேட்டர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி நம்ம பவித்ராவுக்காக. ரெடியா பவித்ரா?
4: Yeah.
1: ASIP in விரிவாக்கத்தை கூறவும்.
4: Agriculture Sector Investment Program.
1: சரியான விடை. இரண்டாவது கேள்வி தீபாவிற்காக. 4 வெளிநாட்டு வங்கிகளின் பெயர்களை கூறவும்.
3: HSBC, ABN AMRO, RBS, Deutsche Bank.
1: இந்த சுற்றுக்கான கடைசி கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு. டிடிக்கும் செக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கூறவும்.
2: டிடி வந்து ஒரு பேங்க் இஷ்யூ பண்ணுறது, ஆனால் செக் வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக.
1: இவங்களும் இன்னைக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுல நீங்க 3 பேருமே சரியான விடை சொன்னதுனால இரண்டாவது சுற்றுக்கு தேர்வாயிருக்கீங்க. இரண்டாவது சுற்றுக்கு போகலாமா? இரண்டாவது சுற்றுல ஒவ்வொருத்தருக்கும் 10 வினாடிகள் தான் கிடைக்கும். நம்ம இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு. ஏதாவது 2 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸின் பெயர்களை கூறவும்.
2: முதல்ல வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் ஸ்கீம், அதுக்கப்புறம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஸ்கீம்.
1: அழகா சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி பவித்ரா அவர்களுக்கு. காப்புறுதி அல்லது இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன?
4: காப்புறுதிங்கிறது வந்து பேங்கோட பாலிசி. அது என்ன பண்ணணும்னா, நம்மளோட லைஃப்ல ஏதாவது லாஸ் சப்போஸ் டெத் இல்லைன்னா கார் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போட்ட அமௌண்ட், நம்ம போட்ட மணி வந்து நம்மளுக்கு திருப்பி ஒரு லார்ஜர் சம்ல வந்து ஹெல்ப் பண்ணும்.
1: இந்த சுற்றின் கடைசி கேள்வி தீபா அவங்களுக்கு. சேமிப்பு கணக்கை துறப்பது எப்படி?
3: சேமிப்பு கணக்கு
1: உங்களுக்கு 10 வினாடி தான் இருக்கு தீபா, நீங்க சீக்கிரம் சொல்லணும். இன்னும் 3 வினாடி தான் இருக்கு. ஓகே தீபா, நீங்க வந்து நேரம் கடந்த காரணத்தினால் இந்த சுற்றோட நீங்க வெளியேறணும். இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்க இரண்டு பேர் பவித்ரா மற்றும் லக்ஷ்மி அவர்கள். போன சுற்றில் வந்து நேரம் கடந்த காரணத்தினால் தீபா அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க இப்போ இவ்வளோ தூரம் இந்த கேமில் ட்ராவல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்க.
3: ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ஆனால் அவுட் ஆயிட்டேன்னு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. பட் பரவாயில்ல, மம்மி சொன்னாங்க நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
1: ஓகே, ரொம்ப அழகாக விளையாண்டாங்க இன்னைக்கு. ரொம்ப நன்றி தீபா. இப்போ நம்ம இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. இறுதி சுற்றுக்கான இறுதி கேள்விக்கு யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளர். இறுதி கேள்வி நல்ல கவனமாக கேளுங்க. காசோலை செல்லாமல் போவதற்கு 3 காரணங்கள் அளிக்கவும்.
4: ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டேமேஜ் ஆயிருந்து தான் செக். சப்போஸ் கிழிஞ்சிருந்துனா இல்லைனா ப்ராப்பர் கண்டிஷன் இல்லைனா அது ஒன்று. இரண்டாவது வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், ஏன்னா நீங்கள் அது பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கரெக்டான அமௌண்ட் இல்லைன்னா பிரச்சனை ஆகும். தேர்ட் வந்து டேட் பிரச்சனை. நீங்கள் அவங்க ஃபில் பண்ணுவீங்கள்ல, அஞ்சு இது ஃபில் பண்ணும்போது டேட்டை ஒழுங்காக ஃபில் பண்ணலன்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ இதுதான் ஆன்சர் நினைக்கிறேன்.
1: பவித்ரா அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளரும் அவங்க தான். இன்னைக்கு நம்ம மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர் பவித்ரா. வாழ்த்துக்கள் பவித்ரா.
4: தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
1: நம்ம ஷோ இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. இன்னைக்கு வந்த மூணு குழந்தைகளுமே ரொம்ப புத்திசாலியாக ஸ்போர்ட்டிவாக விளையாடினாங்க. அவங்க மூணு பேருக்குமே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
0: டிப் 6, ஃபோன் பின்னாலே நிறைய காசு ஆகுங்க. நீங்க போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா நீங்க போனை யூஸ் பண்ணலனாலும் 200 ரூபாய் வீணா கட்ட வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு ப்ரீபெய்ட் சிம்மா வாங்கி போன் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் 7, மாசா மாசம் இந்த கடையில தள்ளுபடி அந்த தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு எல்லா கடையிலும் ஏதாவது போட்டுட்டு தாங்க இருக்காங்க. உங்களால ஒரு பண்டிகை மாசத்துல துணி வாங்க முடியலனா அந்த மாதிரி கடைகளா தேடி வாங்குங்க. டிப் 8, வர சம்பளத்துல அட்லீஸ்ட் ஒரு 10% சேவ் பண்ணிக்கோங்க. டிப் 9, காசை வீட்டில் வைக்காம லேண்டா வாங்கி வைங்க. இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க.
1: பணம் என்பது நம்ம வாழ்க்கையில மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதை சேமிக்கிறதும் சேமிக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில மிஸ்ஸஸ் ஜானகி அவங்க பேங்க் லோன்ஸை பத்தி அவங்களுக்கு விவரமா பேசினாங்க. இந்த ஷோவோட இரண்டாவது பகுதியில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின ஒரு சின்ன டிராமாவையும் நம்ம கேட்டோம். இந்த ஷோவோட இறுதி பகுதியில சின்ன பசங்களிடையே பேங்க் பத்தின விழிப்புணர்வு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

आप रहे வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆஜே ஜாய் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிய ஒரு சின்ன கேள்வில இருந்து ஆரம்பிப்போமா? ஃப்ரீடம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ், காந்திஜி, பகத் சிங், சுபாஷ் சந்திர போஸ், இப்படி பல பேர்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆனா ஒரு செகண்ட், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இத பண்ணக்கூடாது, அங்க போக கூடாது, நீ இதுல இன்வால்வே ஆக கூடாது, இந்த மாதிரியான வார்த்தைகளை இன்னைக்கும் நம்ம ஜெனரேஷன்ல பல பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதே மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்த ஒரு காலத்துல சில பெண்கள் என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்காம என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் அவங்கள வரலாற்றுல தண்ணியிடம் பிடிக்க வச்சுச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பல பெண்கள் தங்களுக்கு இருந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்ல தங்களோட முக்கியமான கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. பயத்துக்கு பதிலா தைரியத்தை கையில எடுத்தாங்க, தடங்களுக்கு பதிலா உறுதியா நின்னாங்க. இந்த மாதிரியான குணங்கள் தான் அவங்கள சுதந்திர போராட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதியா கூட மாத்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க செய்த தியாகங்கள் தான் இன்னைக்கு அவங்கள நம்ம மனசுல வாழ வச்சிட்டு இருக்கு. அவங்க சும்மா ஹிஸ்டரியில ஒரு பேஜா இல்ல, ஹிஸ்டரியோட ஒரு முக்கியமான சாப்டரா மாறினாங்க. இன்னைக்கு விமென்க்கு இருக்க பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க காலத்துல இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல கூட பெண்கள் தங்களுக்குன்னு ஒரு பாதைய உருவாக்கிக்கிட்டாங்க. ஒரு நாட்டோட சுதந்திரம் அப்படின்றது ஒருத்தரோட போராட்டம் மட்டும் இல்ல, பல பேரோட கனவுகள் சேர்ந்த ஒரு பயணம். அந்த பயணத்துல தமிழ்நாட்டு பெண்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பும் பெண் சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி தான். தமிழ்நாட்டோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள பார்த்தா பெண்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தனித்துவமா இருக்கும். வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி ஆயுதம் எடுத்த பெண்கள்ல இருந்து, அதே மாதிரி அம்புஜா அம்மாள், அஞ்சலி அம்மாள் மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து நேரடியா களத்துல இறங்கி போராடிய பெண்களும் இருக்காங்க. பெண் சுதந்திர போராட்ட வீரர்கள்னு சொன்ன உடனே நமக்கு தெரிஞ்ச சில பேர்கள் தான் ஞாபகம் வரும். ஆனா நமக்கு தெரியாம பல வீராங்கனைகளோட தியாகங்களும் இதுல இணைஞ்சிருக்கு. பல பெண்களோட பெயர்கள் வரலாற்றுல அவ்வளவோ பேசப்படல, அப்படின்னாலும் அவங்க செய்த சேவையும் மக்களுக்கு கிரியேட் பண்ண அவேர்னஸும் ஃப்ரீடம் மூமெண்ட்ல ஒரு முக்கியமான பங்குன்னு கூட சொல்லலாம். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹிஸ்டரி புக்ஸ்ல சில பேர்களை படிச்சிருப்போம், சில பேர்களை கேட்டிருப்போம். ஆனா அவங்க எதற்காக போராடினாங்க, என்ன மாதிரியான தடைகளை தாண்டி வந்தாங்க, என்ன கஷ்டங்களை சந்திச்சாங்க, இந்த கேள்விக்கு பதில் தேடும் போதுதான் அவங்களோட உண்மையான துணிச்சல் நமக்கு புரியும். இப்போ நம்ம பேச போறது வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் பத்தி. ராமநாதபுரத்துல பிறந்த இவங்க சிறு வயசுல இருந்தே தமிழ், தெலுங்கு, உருது போன்ற பல மொழிகளை கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வாள்வீச்சு, குதிரை ஏற்றம், ஆயுத பயிற்சி போன்றவற்றை எல்லாம் கத்துக்கிட்டாங்க. கணவர் இழந்தப்போ ஒரு பக்கம் ஆட்சி இழந்த ஒரு ராணி, இன்னொரு பக்கம் தன் நாட்டை எப்படியாவது மீட்டணும் அப்படின்ற உறுதி. ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானோட உதவியை பெற்று சிவகங்கையை மீண்டும் கைப்பற்ற

இது மட்டும் இல்லங்க, ருக்மணி லட்சுமி பத்தி, அம்புஜா அம்மாள், அஞ்சலி அம்மாள் போன்ற பல பெண்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடி சிறை தண்டனையும் சந்திச்சாங்க. ஆனா அவங்க பின்வாங்கல. இந்த பெண்கள் எல்லாரும் ஹிஸ்டரியில இருந்தவங்க மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற ஃப்ரீடம்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கவங்க. இன்னைக்கு நமக்கு அது சாதாரணமா தெரியலாம், ஆனா அந்த காலத்துல அது ஒரு புரட்சி. சோ மக்களே, நம்ம இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ற இந்த நேரத்துல நமக்காக போராடிய இந்த வீர பெண்களையும் சேர்த்து நினைப்போம். அவங்களோட பெயர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, ஆனா அவங்க செய்த தியாகம் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த சுதந்திரத்தோட பெரிய காரணம். அந்த தியாகத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கிடைச்சிருக்க ஃப்ரீடம் மதிப்போம், அதை பொறுப்பா பயன்படுத்துவோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆஜே ஜாய் சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOB சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. ஜெய்ஹிந்த்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
1: Don't you know?
2: You've got the best radio show. Hello?
1: Hello?
2: Is there anyone out there?
1: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show. With every clock, tick, tick, tick.
0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமாக உரிமையே இல்லாமல் இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்போ வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரித்து அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வர்றது அவங்க வேலையாக இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அதே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
4: ஆமாம், அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனால் பணத்தால் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸை புரிஞ்சிக்காததுனால தான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே, நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தால் கூட ஓகே பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, என் மாம் தானே, என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் அவங்க ஓகே வீட்டில் மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனால் இப்போது ஒர்க்கும் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்ணுறாங்க. ஒஃபிஷியலாக அந்த காலத்தில் மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்போ அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இன்னும் அவங்க முன்னேறத தான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
5: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்து தான். ஸோ வந்து அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயத்துலையும். இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்றது பசங்க இல்லாதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயம்தான் கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ இது சாதிச்சாலும் அவங்க வந்து ஒரு பொண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளோ சாதிச்சிருக்கான், நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சானியா மிர்சா ஒரு ஐடலாக இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணு, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா பொண்ணுங்களும்.
4: ஆக்சுவலாக பாய்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட்டு பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான், ஒரு அடிஷனல் சீட் வாங்கக்கூட முடியாது, ஒரே ஷீட்டில் எழுதிடலாம். பாய்ஸ்னால் நிறைய இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சுது. அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்போ மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்போதான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனா கேர்ள்ஸ் கிட்ட இல்ல. ஈஸியா எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சது. அவங்க இப்போ நம்மளோட இதுவா, இப்போ நம்ம ஒரு வெளியில போறோம் வச்சுக்கோங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போறோம். இப்போ நம்ம நான் ப்ராக்டிஸ் போறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா எங்க வீட்டுல சொல்லிடலாம், நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு. ஆனா என் ப்ராக்டிஸே எனக்கு எங்க கோச் அங்க சொல்லியிருப்பாரு 6 மணிக்கு தான் நம்ம ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ண போறோம்னு, அங்கேயே ஸ்டாப் ஆயிருது. நான் ப்ராக்டிஸே பண்ணல, நான் ப்ராக்டிஸ் பண்ணாதானே என் ஸ்கில்ல டெவலப் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னோட ஒன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் எங்க 100, 200 போறது. அங்கேயே கேர்ள்ஸ் போயிடுறாங்க. அது மாறினாதான் இந்த லிஸ்ட் வளரும். ஈஸியா பசங்க சொல்லிடுவாங்க பொண்ணுங்க எங்க சாதிச்சாங்க, வெறும் வாய் தான் பொண்ணுங்களுக்கு, பசங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க, பொண்ணுங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு. பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கலாம், ஆனா அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் விடுங்க, பிஃபோர் மேரேஜே ஒன்றும் இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் அதிகம் ஆடட், அவ்வளவுதான்.
5: சிச்சுவேஷன் இல்லாததை விட அதுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பிளாக் ஒரு பிளாக்கிங் கேட்டாக இருக்காங்க அவங்க. அதுக்கு சிச்சுவேஷனோட நான் வந்து அவங்க அதுக்கு வழி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர நினைக்கும் போதும் உன்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை.
6: ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுறாங்க, அதாவது நீ ஒரு பொண்ணு, நீ இந்த லைன்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் போட்டு ஒரு நீ இது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலேயே நிறையா பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
3: ஆனால் நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்குது, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ அந்த மாதிரி. இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கற்றுக்கோ, இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தந்தா பரவாயில்ல, அது ஏன் பெண்களுக்கு மட்டும் சொல்லித்தரணும்? ஸோ நம்ம அம்மாவே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும்? ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல, நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
7: இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: して。பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8 வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம்.
6: நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம தான் we should be the change that we want to. பட் அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
7: நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதாவது பெண் குழந்தைங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு கோல் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். நீ இது பண்ணலாம், நீ அது பண்ணலாம். அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஒரு ஆண் குழந்தைய எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தையும் ட்ரீட் பண்ணும். வீட்லேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு இருக்கிற ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். ஸோ வீட்டிலேருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டில் இது பற்றின ஒருத்தரும் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
5: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டில் எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டில் சும்மா இரு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டாரு. ஆனால் வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அமுச்சு விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. என்னப்பா பண்ணுற, என்ன எங்கே போகிற, எங்கே போகிற, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. அப்படியே உடனே அமுச்சு வச்சிருது.
6: ஏ, இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன் மாம் டேட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒன்று தான். பட் ஆனால் ட்ரீட் பண்ணுற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகெயின். இப்போ ஒரு பையன் எங்க
5: சொசைட்டின்றது யாரு, நம்ம எல்லாம் உருவாக்குறது தான் சொசைட்டி. அது அது எப்படி சொல்ல முடியும்,
2: அதான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும். நம்மளால இப்ப பண்ண
5: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா நீ சொல்ல முடியாது. ஓகேவா, நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
2: முடியாது. இங்க வந்து ஃபீமேல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பரை திருப்பினாலும் இந்த பொண்ணு இப்படியா இருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா. ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
6: ஹிஸ்டரி ஆயிடும். And also harassment. நீ உன் லைஃப் யூ கான்ட் யூ நோ யூ கான்ட் சேல் யுவர் லைஃப் சம்திங் எல்ஸ். நீ வந்து உன் வாழ்க்கைய பணைய வச்சுதான் உன் கோலை நான் அடையணும்ன்றதுல ஒன்னும் இல்ல. கோல் இல்லைனாலும் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதைத்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட தான் சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
2: சொசைட்டின்றது
6: ஒன்னும் இல்ல பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பாய்ஸோட அஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பாக்குறது ஃபர்ஸ்ட் மாத்தணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வெளியில நடக்கிறதுக்கும். ஆனா அத ஒரு பையனோட கண் வழியா பார்த்தாதான் அதோட அதுல இருக்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்ன பாக்குறதுக்கும் என் வெளியில இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கும் வெளியில இருக்க பசங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல அப்ப பாய்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்பதான் ஒரு பொண்ணு மாற்றம் மாற்றம்னா ஒண்ணுமே இல்லை. ஆரம் நம்ம எது தொடக்கமோ அதுல இருந்துதான் முடிவுக்கு வர முடியும். முடிவுல ஆரம்பிச்சு யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. சோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபா வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா, கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள் டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியா தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசா வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் யூனோ அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்ணது என் பொண்ணு சேஃபா இருப்பாளா.
8: ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும் போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பாக்கணும்னு விரும்புறேன். நானு எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பாப்பாங்கன்ற அந்த ஒரு பையனா அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து உன் தாய் குலம் மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பாதான் தெரியும்.
6: சரி, அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான். அந்த டயலாக் மாதிரி அது இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் இப்போ பாய்ஸ் ஏன் காட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறனா, ரொம்ப சிம்பிள். அவன் இப்போ ஒரு விஷயம், ஓகே கோல்டு இஸ் வி ஆர் சேவிங் இட் இன் அயன் பாக்ஸ். லைக்
7: நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போலாம். அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். ஸோ அவங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். ஸோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்னும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, அது அவங்க எஃபெக்ஷன்னால அந்த மாதிரி சென்டிமெண்டலா ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
6: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்த அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை. ஓகே ஆமா, அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னால சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்பெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன்றது ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
3: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி. அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
5: இதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீ ஏன் போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்கே, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது.
3: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுட்டாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யறது பசங்களை பாத்துக்கிறது அதுதான் ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணனும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
6: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் சிடி போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் ஒரு கோடி வச்சாதான் நீ எம்பிபிஎஸ் சீட் அங்க. அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குன்னா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சு அப்புறம் கல்யாணம் கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
8: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீடைல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேல அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா, இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1 வெளியில போனாலும் தப்பில்ல, பொண்ணுக்கு 8:00 மேல என்ன வேலை வெளியில.
6: அது மட்டும் இல்லாம அவ டிரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல. ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
8: She doesn't have the rights to go out at 8:00 or something.
6: அது ஓகே, அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சத நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 ஆங்கிள் யோசிக்கணும், இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு. ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படினா ட்ரெஸ் போடுறாங்க அவங்க இஷ்டம், ஒரு அளவுக்கு
5: அவங்க இஷ்டம்னு சொல்ல முடியாது. பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடம், அது தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற மாதிரி போகுது.
3: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கேயே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும். 8:00 மேல நீ போகக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. இந்த ட்ரெஸ் போட்டக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க. இதே ஒரு பையனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
8: இல்லை பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனால் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்காக இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுற அந்த ஃப்ரீடம் இல்லை, வெளியில் போகிற ஃப்ரீடம் இல்லை, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்லை.
7: இப்போ இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்போ பரவாயில்ல, இப்போ நிறைய இது பெண்கள் வந்து வெளியில் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்போ நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்குறாங்க. அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, பட் அந்த அதை செலவு பண்ணுறதுக்கு கூட இப்போ அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் ஓகே, நம்ம என்ன சொல்ல, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு, பட் உள்ளே பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
5: நம்ம இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த வந்து ஒரு ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும் தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்க பொண்ணுங்க பசங்கன்ற வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். இல்லை ஸ்கூலில் வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டராக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைனா மீடியா வந்து இதில் வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்டு வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி பியாச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. Where the mind is without fear and the head is held high. இன்னைக்கு என்ன நாள், நான் ஏன் இந்த கோட்டை சொல்றேன் அப்படின்னு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய தாய் திருநாடாகிய இந்தியாவுடைய 80th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம முன்னோர்களை பத்தி, நம்ம வீர புருஷர்களுடைய தியாகத்தை பத்தி. இந்த தமிழ் மண்ணில் நிரம்பி ஓடுற அடங்காத வீரத்தை பத்தி எப்பவாது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த சுதந்திர காற்று சாதாரணமா கிடைச்சிருக்குமா அப்படின்னு? கண்டிப்பா இல்லைங்க. இந்த மண்ணுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம ஊர் வீரர்களுடைய உதிரமும் கண்ணீரும் தியாகமும் கலந்திருக்கு. ஸ்கூல் புக்ஸ்ல 1857ல சிப்பாய் மல்டினி தான் முதல் சுதந்திர போர் வீரர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தப்போ, இது நம்ம மண், இங்க வேற யாருடைய ஆதிக்கமும் செல்லாது அப்படின்னு முதல்ல கர்ஜித்த சிங்கங்கள் வசித்த நாடுதான் நம்மளுடைய தமிழ் திருநாடு. திங்க் அபவுட் இட். 1755ல் நெற்கட்டும் செவ்வல்ல இருந்த ஒரு மாவீரன் தான் புலித்தேவர். ஆங்கிலேயர்கள் கிட்ட வரி கட்ட முடியாதுன்னு சொல்லி இந்திய வரலாற்றிலேயே பிரிட்டிஷை எதிர்த்து ஜெயித்த முதல் தேசிய வீரன் நம்ம புலிதேவர் தான். நம்ம ஆளுங்க மனசுல வீரம் எனும் தீ மட்டும் இல்ல மக்களே, மானமும் தன்மானமும் அவ்வளோ ஆழமா இருந்திருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில எப்படி தேசத்திற்காக போராடிய தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தி தான் விளக்கமா பார்க்க போறோம். அப் நெக்ஸ்ட், இப்ப நான் உங்க எல்லாரையும் கயத்தருக்கும் திருப்பத்தூருக்கும் கூட்டிட்டு போக போறேன். 2 stories of pure defiance. கண்டிப்பா சொல்றேன், இந்த கதையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே புல் அரிச்சு போயிடும் பாருங்க. நவ் இந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்க. வருடம் 1799. கயத்தர் இது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஒரு மாவீரன் தூக்கு கயிற்று முன்னாடி நிற்கிறான். அவரோட பேரு வீர பாண்டிய கட்டபொம்மன். பிரிட்டிஷ் கலெக்டர் ஜாக்சன் முன்னாடி நின்று கண்ணுல தீப்பொறியோட அவர் பேசின அந்த வார்த்தைகள் இன்னும் நம்ம நரம்புக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கு. வானம் பொழுகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி அப்படின்னு தூக்கு கயிறு முன்னாடி இருந்துட்டு கட்டபொம்மன் மனசுல ஒரு துளி பயம் கூட இல்லாம இருந்துட்டு இருந்தாரு. நான் என் தாய் நாட்டுக்காக சாகுறேன் அப்படின்னு பெருமையோட தன் கையாலேயே தூக்கு கயிற்ற கழுத்துல போட்டுக்கிட்ட வீர மரணம் அடைஞ்சாரு. அடுத்ததா 1801 வந்தாங்க நம்ம மருது பாண்டியர்கள். பெரிய மருது, சின்ன மருது, சிவகங்கையின் சிங்கங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற அறிக்கையை எழுத்து ஸ்ரீரங்க கோவிலுடைய சுவற்றிலையும் திருச்சி மலக்கோட்டை சுவற்றிலையும் ஒட்டினாங்க. முதல் முதலா பூரண சுதந்திரத்துக்காக காகித வடிவில குரல் கொடுத்தவங்க தான் இந்த மருது வீரர்கள். பிரிட்டிஷஸால மருது சகோதரர்களை நேரடியா ஜெயிக்க முடியல. ஸோ இதனால காட்டு போர்ல கொரிலா வார்ஃபேர் நடத்தினாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன், கொரிலா வார்ஃபேர் அப்படின்னா கரந்தடி போர் முறை அப்படின்னு அர்த்தம். அதாவது இராணுவ படைய கொண்டு சாதாரண மக்கள் மீது திடீர்னு நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல். இப்படி துரோகத்தால அவங்கள பிடிச்சாங்க. திருப்பத்தூர் கோட்டையில மருது பாண்டியர்களோட சேர்ந்து அவங்களுடைய மகன்களை, பேரன்களை, குடும்பத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வீரர்களை ஒரே நாள்ல தூக்குல போடப்பட்டாங்க. சின்ன மருது தூக்கில் ஏறும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் தமிழ் மக்கள் சுதந்திரமா வாழணும் அப்படின்னு வீரத்தையும் மண் மேல பாசத்தையும் விதைச்சிட்டு தியாகத்தால தான் தன்னுடைய கடைசி மூச்சை விட்டாரு. கேட்கவே உடம்பு சிலிர்க்குதுல, அதுதாங்க நம்ம தமிழ் மண்ணுடைய அண்ட் அங்க வாழ்ந்த மைந்தர்களுடைய பெருமை. மக்களே, இன்றைய காலகட்டத்தில் பிஸ்னஸ் தொடங்குறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், ஷிப்பிங் கம்பெனியை தொடங்குறது, அதுவும் 1906 நாட் ஜஸ்ட் ஃபார் மணி பட் டு க்ரஷ் த பிரிட்டிஷ் ட்ரேட் மோனோபாலி. நான் இப்போ வேற யாரை பற்றியும் சொல்லலை, நம்ம வள்ளி நாயகன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை பற்றி தான் பேசுகிறேன். ஆர் வெரி ஓன் விஓ சிதம்பரம் பிள்ளை. வாவுசி ஒரு வசதிப்பட்ட லாயராக இருந்தார். அவருக்கு வீடு வாசல் சொத்து சுகம்னு எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்களை அடிமையாக நடத்துகிறத அவரால் சகிச்சிக்கவே முடியல. ஸோ ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறத தொடங்கி எஸ்எஸ் கேலியா அண்ட் எஸ்எஸ் லவோ அப்படிங்கிற ரெண்டு படகு வாங்கி தூத்துக்குடியில இருந்து கொழும்பு போற வழியில வச்சாரு. டீஷஸால இத பொறுத்துக்கவே முடியல. இத காரணம் காட்டியே அவருடைய மொத்த சொத்தையும் அவகரிச்சு கோயம்புத்தூர் ஜெயில போட்டாங்க. அவரை சிறைப்பிடிச்சு வச்சாங்க. சிறைப்பிடிச்சது மட்டும் இல்லாம என்னென்ன சித்திரவதைகள் பண்ணாங்க தெரியுமா? மாடுகளால் இழுக்க வேண்டிய கல் செக்க வெறும் சுடுமண் தரையில கடும் வெயில்ல வாவுசிய இழுக்க வச்சாங்க. கைகள்ல இருந்து ரத்தம் வழிஞ்சது, கால்கள் உடைஞ்சு துடி துடிச்சது. இருப்பினும் உதிரத்தை சிந்தி அவருடைய மன வலிமைய யாராலையுமே அசைக்க முடியல. தன் கிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களையும் இழந்து உடல்நிலை குறைஞ்சு கடும் வறுமையில அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா அவர் தேசத்துக்காக செஞ்ச தியாகத்தை நம்ம இன்னைக்கும் மறக்க முடியுமா? யோசிங்க மக்களே, கடலோரங்கள்ல காலடி பதிச்சு சுதந்திரத்தோட நடக்கிற ஒவ்வொரு நடையிலையும் அவருடைய வியர்வையும் ரத்தத்தையும் நம்ம உணர்ந்துகிட்டே தான் இருக்கணும். இப்படி சென்னை அண்ட் புதுச்சேரி மாவட்டத்துல சுத்தி கடல்ல வீரத்தை பாவுசி கொடியேத்தி வச்சிருந்தாரு. அதே காலகட்டத்துல காகித மூலியமாவும் பேனாவாலையும் முண்டாசு கட்டி மீசையோட வீரத்தை நிலைநாட்டினவரை பத்தி பாப்போமா? யாருன்னு நான் சொல்ல வேண்டாம், நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு அவருடைய கவிதை மனசுல தீ மாதிரி பொழியுதுங்க. ஆங்கிலேயர்கள் வச்சிருந்த துப்பாக்கியக்களுக்கு மக்கள் பயந்த போது பாரதியாருடைய வரிகள் மக்களிடையே இருந்த அச்சத்தை போக்கி வீரத்தை நெஞ்சுக்கொள்ள வச்சது. அவருடைய நண்பராகிய சுப்பிரமணிய சிவா லெப்ரோசி அப்படின்ற டிசீஸால பாதிக்கப்பட்ட போதும், ட்ரெயின்ல பயணிக்க வெள்ளையர்கள் தடை செஞ்ச போதும், தமிழ்நாடு முழுக்க விடுதலை தீய பரப்பணும் அப்படின்றதுக்காக வெறும் காலோட நடந்தே போனாரு அந்த மனுஷன். கைஸ், இன்னைக்கு நம்ம தேசிய தாய்மணி கொடி காற்றுல சுதந்திரமா பறக்கறத நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? பெருமையா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கா? இப்போ உங்க மனச உருக்கடிக்கிற மாதிரி ஒரு 27 வயதுடையவருடைய கதையை தான் பார்க்க போறோம். January 11, 1932 திருப்பூர் மாகாணம். நொய்யல் ஆற்றங்கரையில ஒரு அஹிம்சை வழி விடுதலை போராட்டத்துல 27 வயதுடைய வாலிபன் குமரனுடைய தலைமையில அது நடந்துட்டு இருக்கு. தேசிய கொடிய ஏந்திட்டு நெஞ்ச நிமிர்த்தி அவர் நடந்துட்டு இருக்காரு. சடனா ஆங்கிலேயர்கள் போலீஸ் உடன் பேட்டன்ஸ பொதுமக்கள் மேல அடிக்க துவங்கினாங்க. குமரனுடைய உச்சி தலையில பலமா அடி விழுந்துருச்சு. மண்டவோடு உடஞ்சு ரத்தம் கொட்ட மண்ணுல விழுந்தாரு. ஆனா கவனமா கேளுங்க, தான் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரிஞ்சு இருக்க அந்த நேரத்திலையும், ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்க அந்த நொடியிலையும், தன்னுடைய கடைசி மூச்சு மண்ணல படுற போதிலும் நம்ம தேசிய கொடிய மார்போடு அணைச்சு தரையில தொடாம நிமிர்ந்த நிலையில புடிச்சிட்டு இருந்தாரு. அந்த நொடி அவர் உயிர் பிரிஞ்சிருக்கலாம், ஆனா உயிர் துறந்த பல பேருக்கு நடுவுல அந்த கொடி நிமிர்ந்த மாதிரி விண்ண எட்டி பறந்துட்டு இருந்துச்சு. தட்ஸ் வை வரலாற்றுடைய கொடி காத்த குமரனா இன்றளவிலும் அவர் நம்ம மனசுல இருக்காரு. இன்னொருத்தர் பத்தி சொல்லட்டுமா? வாஞ்சிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் 25 வயசுடையவர். மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல கலெக்டர் ஆஷேவ அசாசினேட் பண்ணி பாவுசிக்காக பழி தீர்த்தவர். அடுத்த நொடியே மிச்ச தகவல் பிரிட்டிஷர்ஸ போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக தன் கையாலே தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டாரு. அவருடைய சூசைட் லெட்டர்ல எழுதியிருக்காரு, என் தாய் நாட்டுக்காக என் உயிரை தருகிறேன் அப்படின்னு. ஒன்னு வீரன் தெரியுமா, புலிதேவனுடைய வீர தளபதி. எதிரியோட மோதிட்டு இருக்கப்போ அவருடைய கை டிராப்ல மாட்டிக்கிச்சு. இருந்தும் திட்டம் தவறக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய கையையே வெட்டி எறிஞ்சிட்டு அந்த பணிய செஞ்சு முடிச்சாரு. பல ஆயிரம் இளைஞர்கள் தன்னுடைய வயதை இழந்து, கனவை இழந்து, வாழ்க்கையை இழந்து நம்ம இன்னைக்கு சுதந்திரமா வாழணும் அப்படின்றதுக்காக வழிகாட்டியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியின் கடைசி பாகம் Guys, இன்னைக்கு ஒரு தேசிய விடுமுறை மட்டும் இல்ல, டுடே இஸ் a day of deep unshakable gratitude. நம்ம தமிழ் மண்ணில பிறந்ததே ஒரு பெருமை தான் மக்களே. வீர சிங்கங்கள் பிறந்த மண் இது, கவி பாடி புரட்சி ஏற்படுத்திய மைந்தர்கள் வாழ்ந்த தேசம் இது. To every brave hero who bled for this soul, to every unsung male warrior whose name didn't make it into history books, Tamil Nadu bows its head in eternal respect. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மேலும் இன்னொரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி சைனிங் ஆஃப் பண்ற நான் உங்க கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஜெய்ஹிந்த், வந்தே மாத்திரம், வாழ்க தமிழ்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
1: வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே கவிதா.
2: சப்ரன்
3: ஹபீஷா.
1: நம்ம எப்பவுமே உணவு சாப்பிடுறப்போ அது கண்ணுக்கு பார்க்க அழகா தெரியுதா, அப்போ வாங்கிடணும். எல்லாரும் வாங்குறாங்களா, அப்ப நம்மளும் வாங்கி சாப்பிட்டு பாக்கணும். சுவை நல்லா இருக்கணும், இப்படிலாம் தான் யோசிக்கிறோமே தவிர அந்த உணவு பாதுகாப்பானதான ஒரு நாளாச்சும் யோசிச்சிருப்போமா? இனி யோசிப்போம். இன்னைக்கு நாங்க பேச போறது எதை பத்தினா, உணவு பாதுகாப்பு பத்தி தாங்க.
2: நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே சுவைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மட்டும் தான் நினைக்கிறீங்களா? ஆனா அதுக்கு மேல ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க, அதுதான் நம்ம ஹெல்த், அதாவது ஆரோக்கியம். நம்ம சாப்பிடுற தயிர் சாதமா இருந்தாலும் சரி, பிரியாணியா இருந்தாலும் சரி, சமைக்கிறவங்க கையில பாக்டீரியா இருந்தா, சாப்பிடுற உணவு மாசு உள்ளதா இருந்தா, உங்க நாக்கோட தேவையை பூர்த்தி பண்ணலாம், ஆனா உங்க உடம்புக்கு அது சேஃபா? யோசிங்க.
3: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இந்தியால FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்க உணவு பாதுகாப்ப உறுதிப்படுத்துவாங்க. கடையில விற்க கூடிய நம்ம சாப்பிடுற பேக் ஃபுட்ஸ்ல இருக்க கூடிய FSSAI லைசன்ஸ் நம்பர் வச்சு அந்த உணவு பொருள் FSSAI அனுமதி பெற்றதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்பு உணவின் சுத்தம், தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து நமக்கு நம்பிக்கைய தருது. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு உணவு பொருள் வாங்குறப்போ FSSAI எண் பார்த்து வாங்குற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க.
1: FSSAI லோகோ பாக்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்க்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பேக்டு ஃபுட்ஸ்க்கும் அதை இந்த நாளுக்குள்ள சாப்பிடணும்ன்ற ஒரு கடைசி தேதி இருக்கும். அந்த தேதிக்கு பிறகு உணவோட தரம் குறைஞ்சு நுண்ணுயிர்கள் ஆகிய கிருமி வளர்ச்சி அதிகரிச்சு ஃபுட் பாய்சனிங்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். அதாவது வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வாந்தி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பா சொல்லணும்னா பால் பொருட்கள், இறைச்சி, பேக்கரி ஸ்நாக்ஸ் எல்லாமே காலாவதி ஆன பிறகு மிகவும் அபாயகரமானது. அதனால கடையில வாங்குறப்போ, வீட்ல சாப்பிடுறப்போ பேக்கேஜ் மேல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் டேட், அது என்னைக்கு தயார் பண்ணப்பட்டுச்சு, எக்ஸ்பைரி டேட், எந்த நாளுக்குள்ள சாப்பிடணும், இதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. இப்போலாம் இது சாப்பிடலாமான்னு கேக்குற காலம் போயிருச்சு மக்களே. இட் இஸ் ஹை டைம் டு ஆஸ்க், சேஃபா இது?
2: நம்மள நிறைய பேரு இப்போலாம் வெளியில போயிட்டு கடைகள்ல சாப்பிடுறத வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா அந்த ஃபுட் சுத்தமா ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போவோம், ஆனா அடுத்த நாள் ஆஸ்பத்திரி கேட்ல வெயிட் பண்ணுவோம். சுவைய விட நம்ம உயிரை பாதுகாக்கிற ஃபுட் சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
1: ஃபிரிட்ஜ்ல வச்ச ஃபுட்ட எப்போ வேணா சாப்பிடலாம், பிகாஸ் அதுதான் சேஃபான ஒரு ஸ்டோரேஜ் மெத்தட் ஆச்சே. இது உண்மையா?
2: இல்லவே இல்லங்க, இது ஒரு மித். மூணு நாள் முன்னாடி வச்ச குழம்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்டா சேஃப்னு அர்த்தம் இல்ல. சில நுண்ணுயிர்கள்னு சொல்லப்படுற கிருமிகள் கம்மி டெம்பரேச்சர்லயும் வளரும். இதனால பல உடல் பாதிப்புகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் பழங்கள், காய்கறிகள் ஃப்ரிட்ஜ்ல வச்சா சத்துக்களும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால 2-3 நாள் யூஸ் பண்ணிடுங்க. பாக்டீரியாக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்காம ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணுங்க.
3: இப்ப உள்ள தலைமுறை தான் நம்ம நாட்டோட ஃபியூச்சர். சோ இப்பவே ஃபுட் சேஃப்டி பத்தி சொல்லி கொடுங்க. உணவு பாதுகாப்பு பத்தி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது அவசியம். முறையா கை கழுவுறது எப்படி, சுத்தமான உணவு எப்படி சமைக்கிறது மற்றும் சாப்பிடுறது, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளங்க மக்களே. மக்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 6 வளையாதது 60 வளையாது.
1: சில ஈஸி ஃபுட் சேஃப்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாமா மக்களே? பழமும் காய்கறியும் நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சோப் போட்டு இல்லங்க, பிளெயின் வாட்டர் போதும். இதனால மேற்பரப்புல இருக்கும் மண், தூசி, பூச்சி மருந்தோட எச்சங்களை நீக்கும்.
2: FSSAI லோகோ இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. குவாலிட்டிக்கு FSSAI கேரண்டி.
3: ஓபன்ல இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க, முக்கியமா மழை மற்றும் வெயில் காலங்கள்ல. இது ஏன்னா மழை காலங்கள்ல தண்ணீர் மாசடைஞ்சு இருக்கும். கடைகள்ல என்ன தண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது. இதே வெயில் காலங்கள்ல சீக்கிரமா உணவு கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து சாப்பிடுங்க.
1: பால், தயிர் மற்றும் மிச்சமான உணவுகளை ஃப்ரிட்ஜ்ல கரெக்டான டெம்பரேச்சர்ல தனித்தனியா மூடி போட்டு கரெக்டா ஸ்டோர் பண்ணுங்க.
2: கை கழுவுறது சாப்பிடறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பண்ணணும். உங்க ஃபேமிலி ஹெல்த்தியா பாத்துக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு.
3: உணவுன்னு ஒரு வார்த்தை, ஆனா அது சுவையும் கொடுக்கும், நம்ம உயிரையும் காக்கும்.
1: ஆனா பாதுகாப்பு இல்லனா நம்ம உடல்ல தேவையில்லாத பாதிப்புகளை உண்டாக்கும்.
2: மக்களே, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது உணவு, அதற்கு ஆதரவா இருக்கணும்.
3: சாப்பிடுங்க, ஆனா பாதுகாப்பா இருக்கான்னு தெரிஞ்சு அறிஞ்சு சாப்பிடுங்க.
1: இந்த உணவு பாதுகாப்பு நாளை முன்னிட்டு ஒரு சின்ன உறுதிமொழி எடுக்கலாமா?
3: எடுக்கலாமே.
1: நான் சாப்பிடும்,
2: நான் சாப்பிடும்
1: மற்றும்
2: மற்றும்
1: பிறருக்கு வழங்கும் உணவு,
2: பிறருக்கு வழங்கும் உணவு
1: எப்போதும்
2: எப்போதும்
1: சுத்தமாகவும்
2: சுத்தமாகவும்
1: பாதுகாப்பாகவும்
2: பாதுகாப்பாகவும்
1: இருக்கும் என
2: இருக்கும் என
1: உறுதி செய்கிறேன்,
2: உறுதி செய்கிறேன்.
1: சுத்தமான நீர்,
2: சுத்தமான நீர்,
1: பாதுகாப்பான சமையல் முறைகள்,
2: பாதுகாப்பான சமையல் முறைகள்,
1: சரியான சேமிப்பு,
2: சரியான சேமிப்பு
1: மற்றும்
2: மற்றும்
1: காலாவதி தேதியை பின்பற்றி,
2: காலாவதி தேதியை பின்பற்றி
1: ஆரோக்கியமான விடியலுக்காக,
2: ஆரோக்கியமான விடியலுக்காக
1: இன்று முதல்,
2: இன்று முதல்
1: உணவு பாதுகாப்பை கடைபிடிப்பேன்,
2: உணவு பாதுகாப்பை கடைபிடிப்பேன்.
1: உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஜே கவிதா,
2: சப்ரின்,
3: ஹபீஷா.
1: நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCRS 107.8 Our community, our pride.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஜெயா. 75வது சுதந்திர தினம் முன்னிட்டு இன்னைக்கு வந்து நான் ஒரு தேச தலைவியை பத்தி பேசதான் வந்திருக்கேன். நம்ம சின்ன வயசுல சோசியல் சயின்ஸ்லாம் வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு பல மூமெண்ட்ஸ், அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து இந்தியர்கள் செய்த பல மூமெண்ட்ஸ் பத்தி நம்ம படிச்சிருப்போம். பட் ஆனா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஹிஸ்டரியில ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னரே நமது தமிழகத்துல வந்து நிறைய வீரர்களும் வீர மங்கைகளும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று இருக்காங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலு நாச்சியார் அவர்களை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த செல்லமுத்து மன்னரோட செல்ல மகள் தான் நம்ம வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் சின்ன வயசுல இருந்தே தாய்மொழி தமிழ் மட்டும் இல்லாம பிற மொழிகளான ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரியான மொழிகள்லயும் கத்துட்டு இருந்திருக்காங்க. சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் காளையார் கோவில நடைபெற்ற ஒரு போர்ல நம்ம முத்துவடுகநாதர் இறந்துட்டாரு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதனை அறிந்த வேலு நாச்சியார் எப்படியாவது ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க. இதுக்காக திண்டுக்கல் கோட்டையில வந்து தங்கி இருந்து ஒரு பெரிய படைய வந்து திரட்டினாங்க. இந்த விஷயம் ஒரு 8 ஆண்டுகளாக நடந்துட்டு இருந்திருக்கு. பின்பு ஒரு சிறப்பான படை, அதாவது ஆண்கள் படையோட தளபதியான மருது சகோதரர்களும் பெண்கள் படை, அதை பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே பெண்கள் படையெல்லாம் இருந்திருக்கு நம்ம ஊர்ல. சோ பெண்கள் படையோடைய தளபதி குயிலியாகவும் வந்து ஒரு பெரிய படையை வந்து திரட்டியிருக்காங்க. இந்த சமயத்துல பெரிய உதவி செஞ்சது வந்து மைசூரை ஆண்ட ஐதர் அலி மன்னர் தான். நம்ம வேலு நாச்சியார் ஒரு நாள் மைசூர் மன்னரை போய் அணுகி அவங்களோட உருது மொழியில உரையாடி உதவி கேட்டிருக்காங்க. இத வந்து கேட்ட ஐதர் அலி மன்னர் வந்து பெரிய மனசோட 1000 குதிரை படை வீரர்களை வந்து வேலு நாச்சியார் கூட அனுப்பி ஆங்கிலேயர்களை எதிர்த்து நீ போராடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சோ நம்ம வேலு நாச்சியார் இப்ப ஆண்கள் படை, பெண்கள் படை, அது மட்டும் இல்லாம ஐதர் அலி அனுப்புன 1000 படை வீரர்களோட ஆங்கிலேயரை எதிர்த்து நின்னாங்க. எப்படியோ எதிர்த்து நின்று போராடி காளையார் கோவில வந்து மீட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து சிவகங்கையில வந்து ஆங்கிலேயர்களிடம் வந்து போராடணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டினார்கள். இங்கதான் நம்ம வேலு நாச்சியார் வந்து ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. அது என்ன திட்டம்னா, விஜயதசமி அன்னைக்கு வந்து கோட்டை வாசல் திறந்திருக்கும், பெண்கள் எல்லாம் வந்து உள்ள அனுமதிப்பாங்க, அந்த சூழ்நிலையை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம பெண்கள் படைய வந்து மாறு வேடத்துல கோட்டைக்குள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம பெண்கள் படை தளபதியான குயிலியும் வந்து அவங்க படையோட மாறு வேடத்துல பூ கூடைகள், பழங்கள் கூடைகள் இதுல எல்லாம் வந்து ஆயுதத்தை பதுக்கி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் உள்ள முதல்ல பெண்கள் படையினர் தாக்குதல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் படையினர் வெளில இருந்து உள்ள நுழைஞ்சு போய் ஆங்கிலேயரை தாக்கியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு எப்படியோ ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து சிவகங்கை கோட்டையை வேலு நாச்சியார் கைப்பற்றினாங்க. கோட்டையை கைப்பற்றி வெற்றி கொண்டாடும் நேரத்துலதான் எங்க பெண்கள் தளபதி குயிலியை காணோம் அப்படின்றப்போ அவங்க தான் உடம்புல தீய வச்சு ஆங்கிலேயர்களுடைய ஆயுதம் இருக்க கிடங்குக்குள்ள குதிச்சிருக்காங்க. அப்படி குதிச்சுதான் பெண்கள் படையினர் தாக்குதல தொடங்கியிருக்காங்க அப்படின்ற செய்தி நம்ம வேலு நாச்சியாருக்கு தெரிய வந்திருக்கு. குயிலியோடைய இந்த மாதிரியான ஒரு தியாகத்தினாலதான் இன்னைக்கு நமக்கு சிவகங்கை கோட்டை கிடைச்சிருக்குன்றது தெரிஞ்சப்போ வேலு நாச்சியார் குயிலியோடைய துணிவுக்கு தலை வணங்கினார். வேலு நாச்சியாரோட வீரம், மருது சகோதரர்களோட ஆற்றல் மற்றும் ஐதர் அலியோட உதவி, இது எல்லாத்துக்கும் மேல குயிலி அவர்களுடைய தியாகம், இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அன்றைக்கு ஆங்கிலேயர்களை அவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி பல வீரர்கள் வந்து ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைச்சதுதான் இந்த விடுதலை. இதை நம்ம என்றும் நினைவில் வைத்து நாட்டுப்பற்றோட இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வரலாறு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே ஜெயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.

0: லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8
1: ஆப் ரைட்.
0: வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: நேர்களே, இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்து நீங்க இன்னைக்கு கேட்க போற நிகழ்ச்சி எதை பத்தீங்கன்னா, மரங்கள் பத்தி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மரங்களின் முக்கியத்துவம் அப்படின்னு நாங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம். இது ஏன் இந்த தலைப்பு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படிங்கறது நீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்து லேட்டஸ்டா அப்பெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்னா, எங்க பார்த்தாலும் ஒரே பெரிய பெரிய பில்டிங்கா வந்துருக்கு. அண்ட் எல்லா மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, நிலத்தெல்லாம்
1: வந்து எவ்வளவு பேர் வந்து மரத்தை வெட்டுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிலம் எல்லாம் வச்சிருக்கிறவங்க வித்துறாங்க. அந்த நிலத்துல என்ன, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இல்லாட்டி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த வில்லேஜஸ் கிராம சைட் எல்லாம் போனீங்கனாலே அங்க இருக்கிற எல்லா விவசாயங்கள்லாம் வந்து அவங்க நிலத்தை வித்துட்டு இங்க சிட்டி கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அவங்க பசங்க எல்லாம் போய் அவங்க வந்து சிட்டில வந்து படிக்க போறாங்க, சம்பாதிக்க போறாங்க. சில பேர் சிங்கப்பூர் மலேசியா கூட எல்லாம் போறாங்க. சோ இப்ப வந்து நிலத்தை வித்துட்டு போறதுனால இந்த பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நிலத்தை வந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு வந்து இவங்களுக்கு வித்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த விவசாயங்கள்லாம் நினைக்கிறாங்கன்னா, ஓ நம்மளுக்கு வந்து நல்லா பைசா கிடைக்குது அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிரீன் கவர்னு சொல்லுவாங்க, தட் இஸ் நம்ம இருக்கிற நாட்டுல எவ்வளவு தூரம் இந்த காடுகள், தட் இஸ் ட்ரீஸ் பொதுவா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் மினிமமா இருக்கணும். கிட்டத்தட்ட 33% சொல்றாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அந்த கிரீன் கவர் இருக்கணும்னு. நம்ம நாட்டுல அது குறைஞ்சிட்டே வருது. இத்தனைக்கும் நம்ம வந்து என்ன அக்ரிகல்ச்சர் கண்ட்ரினா வேற சொல்லிக்கிறோம், வெளிக்கிறோம். சோ அது குறைஞ்சிட்டே வருது. சோ இது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதா இருக்கு. ஏன்னா பொல்யூஷன், அதுக்கப்புறம் மழையே இல்லைன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம்
0: இதெல்லாம் வந்து வெறும்னா ஒரு ரெண்டு பிரச்சனை தாங்க. ஆனா இன்னும் நாங்க இப்ப சொல்ல போற நிகழ்ச்சியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மரத்தோட உபயோகம் என்ன, மரத்தோ இல்லாம நமக்கு என்னெல்லாம் ஆகும். இப்ப 2009 எப்படி இருக்குன்னா 2020 எப்படி இருக்க போறதுன்னு நமக்கு தெரியலங்க. அதனால மரம் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நாங்க நினைச்சுதான் இன்னைக்கு இந்த டாபிக் நாங்க எடுத்திருக்கோம். சோ இப்ப முதல்ல வரப்போறது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது மரத்தை இந்த மாதிரி நிலத்தெல்லாம் வித்துட்டு போறவங்களுக்கு எப்படி வாழ்வு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஆட்.
1: நம்ம மரங்கள் எவ்வளவு தேவை அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிஎஸ்
0: பாக்கலாம் வாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துறாம், பணத்தை பார்த்துதான் வாழ்வு மாத்துறாம்.
2: என்ன கற்பகம், எங்க பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு எங்க கிளம்புற?
3: நாங்க பட்டணத்துக்கு போறோம்.
2: என்னது பட்டணத்துக்கு போறீங்களா? அப்ப இங்க இருக்க நிலம் விவசாயம் இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க?
3: உனக்கு தெரியாத விஷயமே, நித்திக்கு வந்தவருமா ஒரு பெரிய ஆளு பட்டணத்துல இருந்து, அவங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி சொன்னாரு, 20 லட்சம் ரூபாய் காசு குடுக்கறேன், நீ உன் நிலத்தை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. அதனால நாங்க நிலத்தை வித்துட்டு எல்லாரும் பட்டணத்துக்கு போறோம். பட்டணத்துல ஒரு பெரிய வீடும் குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு.
2: அடியாத்தி என்னடி கொடுமை இது, வீடு வித்துட்டு எங்க போற?
3: வீடு இல்ல, நிலத்தையும் செத்து நாங்க வித்துட்டோம். நாங்க எல்லாம் ஜாலியா பட்டணத்துக்கு போறோம்.
2: என்னடி என்னாச்சு, இங்க நல்லா தானே இருந்த, வயல் நல்லா இருந்தது, நல்ல செல்வ செழிப்பா இருந்தீங்களே, இப்ப ஏன் வீடு வித்துட்டு போறீங்க?
3: இல்ல இல்ல, நாங்க எல்லாம் நல்லா யோசிச்சுதாமா முடிவெடுத்தோம். இப்ப பாருங்க, வருஷம் எங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் வித்தா மொத்தமா எவ்வளவு வருது? ஒரு 20,000 கூட வர மாட்டேங்குது. நாங்க இன்னும் புள்ள பசங்க எல்லாம் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும். பட்டணத்துல பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாமும் இருக்கு. 20 லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நாங்க சந்தோஷமா அங்க போயிருக்கிறோமே, இப்பதான் எல்லாரும் அங்கதான் வாழ்றாங்க. அதனால நாங்க எல்லாரும் சந்தோஷமா அங்க போக போறோம்.
2: என்னடி கண்டிப்பா தெரியுமா அவனுக்கு அங்க வீடு தராங்கன்ட்டு? நம்ம பக்கத்து வீட்டு இந்த பங்கஜ இருக்காளே, அவளோட அத்தை பொண்ணா எவ்வளோ, அவ இந்த மாதிரிதான் போனா. கடைசியில பாத்தா இப்ப மூட்டை தூக்கிட்டு இருக்கா, வீடும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்ட்டாங்க. என்ன யோசிச்சு பண்றியா?
3: இன்னும் பயமுத்தாத, நாங்க எல்லாம் நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கோம். அந்த பெரியாள் திரும்ப பண்ணாரு, ஒரு பத்திரத்துல எல்லாத்தையும் விவரமா எழுதி கொடுத்தாரு, எங்களுக்கு படிச்சு வேற காட்டினாரு. அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நாங்க எல்லாரும் அந்த கையெழுத்து போட்டுதான் இந்த முடிவுகள்லாம் நாங்க வந்திருக்கோம். நீ கவலைப்படாத, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் போட்டு பட்டணத்துல இருந்து நான் உனக்கு போன் பண்றேன், கவலைப்படாத.
2: எனக்கு என்னடி அம்மா, நீ நல்லா இருந்தா சரி, 5 பிள்ளைக்குட்டிய வச்சிருக்க, அதோட நல்ல உன் வாழ்க்கைய நடத்து.
3: கண்டிப்பா.
1: சரி, இப்ப பாத்தீங்கல்ல செல்வியும் கற்பகமும் என்ன பேசிட்டாங்கன்னு. இப்ப வந்து அவ ஜாலியா வந்து சரி சென்னையில போய் நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் நினைச்சிட்டு அவ கிளம்பிட்டாங்க. ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா, 3 வருஷம் கழிச்சு சடனா செல்வி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா. என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேத்துக்கு வந்து இந்த பக்கத்து தெருல தண்ணியே வரலையாண்டி, குழத்தடியில அவ்வளவு சண்டை ஆயிடுச்சான்.
2: கேள்விப்பட்ட பங்கஜம், சரி கிணத்தடியில போய் பாக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் சுத்தமா தண்ணியே இல்ல,
1: மழையே இல்லடி, என்ன பண்றதுன்னு தெரியல. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயம் கூட செய்ய முடியல, எல்லாம் காஞ்சு கிடக்கு, என்ன பண்றதுடி, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல.
2: யாரது செல்வி மாதிரி அங்க இருக்கே?
1: ஏய் ஆமா, ஏய் அவதான் பட்டணத்துக்கு போயிருந்தாலும் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன்னு ஒரே டமாரம் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாலும்
2: என்னன்னு தெரியலையே வந்திருக்கா கேக்கலாம் இரு.
1: ஆ போய் கேக்கலாம் வா.
2: ஏ செல்வி செல்வி இங்க வாடி செல்வி. என்ன செல்வி என்ன திருப்பி வந்துட்ட என்ன ஆச்சு? என்ன சென்னப்பட்டினம் போறேன் சென்னப்பட்டினம் போறேன்னு சொல்லிட்டு இருந்த, கடைசியில பார்த்தா நான் லீவுக்கு தலைகளே காமிச்சிட்டு போலான்னு வந்தியா என்ன?
3: ஐயோ அது கேட்காதடி, ஒரு பெரிய சோக கதடி.
2: ஏய் ஏண்டி அழுவுற, அழாத அழாத. நீ ஏண்டி அழுவுற, அங்க பாத்தியா உன் நிலத்த எவ்வளவு பெரிய மில்லு ஃபேக்டரி வந்திருக்கு, 20 லட்சம் வேற குடுத்திருக்கான்ற, அப்புறம் ஏண்டி அழுவுற?
3: அது ஏன் கேக்குறமா, நாங்க பட்டணத்துக்கு போனா அங்க எங்கேயுமே சுத்தமாவும் இல்ல, சும்மா தெரியல எங்கயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கங்க எப்ப பார்த்தாலும் ஒரே வண்டியா இருக்குது, பசங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாத வீடு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வீடு என்னமோ சின்னதா ஒரு ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதுக்கு ஏறிக்கிட்டே இருக்கேன், 8 மாடி ஏறி ஏறி ஏறி ஏறி வீட்டுக்கே போக முடிய மாட்டேங்குதுமா. இதுக்கு வேற மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்க சொல்றாங்கம்மா. அந்த 2000 ரூபாய் கழிக்கிறேன் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படியே எடுத்துறாங்க. மித்த 10 லட்சம் ரூபாய் எங்க போச்சுனே தெரியலமா. என்னோட நிலத்தை எனக்கு பார்த்தா அழுகே வருதுங்க, நிலமே இல்ல. நான் ஏன் விட்டுட்டு போனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க மழையும் பெய்ய மாட்டேங்குது, ஒண்ணும் பண்ண மாட்டேங்குதுமா, என்னால அங்க வாழவே முடியலமா. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோங்க. நான் பட்டணத்துல புருஷனுக்கும் வேலை கிடைக்கல, குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கூடம் கிடைக்கல, ஃபீஸும் சொல்லிட்டு நல்லா மொழி வைக்கிறாங்கம்மா. நீங்களாவது இங்க சந்தோஷமா விவசாயம் பண்ணிட்டு வருஷ வருஷம் வர காசு வச்சுட்டு சந்தோஷமா இருப்பீங்க. சரி அதே மாதிரி நம்ம பழைய வாழ்வுக்கே வந்துடலாம் சொல்லிட்டு ஊரோட ஊரா இருக்கலாம் சொல்லிட்டு போட்டி படக்கெல்லாம் தூக்கிட்டு நான் வந்துட்டேன்மா திரும்பியும்.
2: ஐயோ நீ தப்பா நினைக்கிற, இங்க அதெல்லாம் நடக்கிறது இல்ல. இந்த மில்லு ஃபேக்டரி வந்ததுல இருந்து இதுல வர கழிவு நீர் வந்து நம்மளோட குளத்துல போய் சேர்ந்துருது. மீனுங்கள்லாம் செத்து போயிடுச்சு, மாடு தண்ணி குடிக்க முடியல, எதுவுமே நடக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல மழையும் கிடையாது. சரி நேத்துதான் நானும் பங்கஜமும் பேசிட்டு இருந்தோம் வாடி போய் தண்ணி எடுக்கலான்னு, கடைசியில பாத்தலாம் குளம் எல்லாம் வத்தி போய் கிடக்குது, எங்கேயுமே தண்ணி வர்றது இல்ல. இங்க போக போக இப்ப பட்டணம் மாதிரியே ஆயிட்டு போகுது.
1: செல்வியோட சோக கதையை கேட்டீங்களா, கிராமங்கள்லாம் எப்படி ஆயிட்டு வருதுன்னு பாத்தீங்களா? அந்த காலத்துல நான் என்ன சொல்லுவாங்க நம்ம தாத்தா எல்லாம், நம்ம அப்படி பச்சை பசேர்னு இருக்கும், தண்ணி எல்லாம் நதியில் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. இந்த நிலைமை ஏன் வந்திருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களும் அவங்க நிலத்தெல்லாம் வந்துடுறாங்க. சோ இந்த கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செடி கொடி மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. சோ இதெல்லாம் கம்மி கம்மியாயிட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து மழையும் கம்மி ஆயிட்டு வருது. மழை கம்மியானா நம்ம பூமியில இருக்கிற தண்ணியும் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். சோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா மரத்தை நடுறதுதான். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல இருந்து ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா 4 மரம் நீங்க நடுவீங்க அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுத்துக்காங்க.
3: என்ன நேர்களே, இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? இதுல இருந்தா உங்களுக்கு என்ன தெரியாது, மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு தெரியுது. சோ இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாம், அதாவது மரம் நடணும். மரம் வெட்டுறதோ வெட்டாதது பத்தி நமக்கு இப்ப கவலை இல்ல, மரம் நம்ம நடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய மரத்தை வெட்டிட்டோம். சோ கண்டிப்பா இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து மரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. சோ இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கண்டிப்பா கேளுங்க, மரங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
1: சரி இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்து மரம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க. மரம் இல்லாம என்னெல்லாம் ஆகுது பாத்தீங்கல்ல, தண்ணி இல்ல மழை இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா வடக்கு இந்தியாவில கூட என்ன சொல்றாங்கன்னா ட்ரவுட், அதாவது துளி சொட்டு மழையே இல்ல. அங்க வந்து பூமியில இருந்து தண்ணியும் ஃபுல்லா காஞ்சு போச்சு. அவங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல, என்னது விவசாயம் நடுறது ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இது வந்து மரங்கள் குறைஞ்சு குறைஞ்சு வர வர நம்மளோட வந்து நிறைய நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, நிறைய பாதிப்புகள் ஏற்படுறது. அது தவிர்த்து இப்ப வந்து டிராபிக்னால வந்து மாசு, தட் இஸ் காத்துல உள்ள மாசு, தட் இஸ் ஏர் பொல்யூஷன் சொல்றாங்கல்ல, அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிராபிக்ல வந்து நிறைய தேவையில்லாத புகையெல்லாம் வருது. சோ இந்த புகைகள்லாம் இந்த மரங்கள்லாம் என்ன பண்ணணும், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. சோ அப்சர்வ் பண்ணிக்க துண்டு நம்ம காத்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் சுத்தமா சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரியே இல்ல. சோ அதனால இப்ப வந்து நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ் மிடில் ஏஜ் பீப்புளுக்கு எல்லாம் இந்த ஆஸ்மா ட்ரபிள், வீசிங் ட்ரபிள், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. சோ இதனால ஹெல்த் ஹசார்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சில சமயம் ரொம்ப நாளைக்கு பொல்யூஷன்லயும் இருந்தீங்கன்னா வந்து தலைவலி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்றாங்க. சோ இதனால நம்மளுக்கு வந்து நிறைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப கெட்டு போகுது.
3: உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லங்க, பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுப்புற சூழல் ரொம்ப வந்து மாசுபடுறதுங்க. அதாவது இதனால இப்ப வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு வந்திருக்கு. குளோபல் வார்மிங்னா என்னன்னா வந்து நம்மளோட உலகமே வந்து வெப்பம் அடையறதுதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து எப்போதுமே வந்து கிளைமேட் எப்படி இருக்கணும்னா வந்து இந்த டைமுக்கு இப்படி இப்படி இருக்கணும். அதாவது வந்து
1: மழை வந்து இப்ப வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் மழை இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அதனால எவ்வளவு இப்பதானே சொன்னாலும் நம்மளால விவசாயம் ஒழுங்கா செய்ய முடியறது இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஏப்ரல் சம்மருங்கிறது தட் இஸ் வெயில் காலம்ங்கிறது கரெக்டா வந்து அது வந்து ஏப்ரல் டு ஆகஸ்ட் தட் இஸ் ஜூலைக்குள்ளதான் இருக்கணும். வேற என்ன இருக்கு இப்ப வந்து வெயில் காலம் தான் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு வந்து நவம்பர் செப்டம்பர்னு போயிட்டே இருக்கு. சோ அதுதான் வந்து சொல்றாங்க குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்னு
0: சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இப்ப உலகம் அப்படி வெப்பம் அடிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிமாலயாஸ் அப்புறம் மற்ற இடத்துல எல்லாம் அந்த பெரிய பெரிய ஐஸ் கட்டி பெரிய பெரிய ஸ்னோ அதாவது பனி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப வெப்பம் அடைஞ்சிருதுன்னா அந்த வெப்பத்தினால வந்து அதெல்லாம் மெல்ட் ஆயிடும், அதாவது தண்ணியா மாறிடும். அது தண்ணியா மாறி இந்த தண்ணி எல்லாம் அப்படி இறங்கி வந்துச்சுன்னா ஒரு நாள் உலகமே வந்து பிளட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க.
1: உலகம் ஃபுல்லா கடல் ஆயிட்டு அப்படியே நம்ம இருக்கிற எல்லா நிலங்கள்லாம் அப்படியே ஃபுல்லா தண்ணியில முழுகி போயிடும். சுனாமி சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்து ஒரு ஹோல் உலகத்துக்கே வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க.
0: அது வந்து இந்த குளோபல் வார்மிங்கோட ஒரு பெரிய பிரச்சனை. இந்த குளோபல் வார்மிங் வந்து தடுக்கிறதுக்கு என்னன்னா வந்து இந்த கிளைமேட், அதாவது அப்பப்ப வெயில் வரணும் அப்பப்ப கரெக்டா மழை பெய்யணும், சோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மரங்கள் இருந்தாலே நமக்கு சொல்ற மாதிரி மழை வந்து கரெக்டா பெய்யும். இது மட்டும் இல்ல, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு
1: மரங்கள் இருந்தா மழை ஏன் பெய்யும் பாத்தீங்கன்னா அது நமக்கு கிளைமேட்டை ரொம்ப கூலா ஆக்கிடும். தட் இஸ் இப்ப நீங்க பார்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் எஸ்பெஷலி இந்த வயசானவங்க எல்லாம் போறாங்களா அவங்க சொல்லுவாங்க அங்க போனா அமைதியா கூலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏன்னா அந்த மரங்கள்ல உள்ள அந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, அதே வந்து நம்மளுக்கு ரொம்ப கூலிங்கான ஒரு எஃபெக்ட் தரும் சொல்றாங்க. கண்ணுக்குமே அது ரொம்ப நல்லது, சூதிங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது பாக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. தவிர்த்து நிறைய மரங்கள் இருந்ததுன்னா வந்து அந்த சன் ரேஸ் தட் இஸ் வெயிலோட டைரக்ட் எஃபெக்ட் நம்ம மேல இருக்காது. தட் இஸ் அது வந்து மரம் பாதி அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு பாதிதான் அனுப்பும். பாத்தீங்கன்னா வெயிலே பாதி அளவுக்கு குறைஞ்சு போயிடுங்க. சோ அதனால மரங்கள் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் கூலா நல்லா பிளசண்டா இருக்கும்னு சொல்றாங்க.
0: ஆமாங்க, அது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு சூரிய ஒளியில இருந்து எல்லாம் வரும். சூரிய ஒளி விட்டமின் டி கொடுக்குங்க இல்லன்னு சொல்லலாம். ஆனா வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மளோட தோலையோ இல்ல உடல்லையோ
1: விட்டமின் டி எப்ப வரும்னு சொன்னாங்கன்னா காலங்கார்த்தால இருக்கிற இளம் வெயில் தான் விட்டமின் டி. மத்தியானத்துல மண்டைய புழக்கிற வெயில் எல்லாம் ஒண்ணும் விட்டமின் டி எல்லாம் வராதுங்க.
0: அதுல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் வரும். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னால ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வெயில் வந்து நம்ம மேல பட்டாலே சில பேருக்கு மயக்கம் வந்துடுறது, அப்படியே விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆறுதுன்னே தெரியல. சோ இது மட்டும் இல்லாத கண்ணு கூட பிரச்சனை. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து கண்ணுக்குள்ள போச்சுன்னா வந்து உங்க ஐ சைட் அதாவது பார்வை வந்து பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாங்க.
1: வந்து ஸ்கின் கேன்சர், வெயில ரொம்ப நாள் இருந்தோம்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வேற காஸ் பண்ணும் சொல்றாங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க, இப்ப எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து டூ வீலர் எல்லாம் போறாங்க, அங்க போனா என்ன சொல்றாங்க எங்க தோல் கருத்து போயிடுச்சு டேன் ஆயிடுறேன் டேன் ஆயிடுறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ங்கிறது வந்து ஜாஸ்தி ஆனதுனாலதான் இந்த ப்ராப்ளமே.
0: அது மட்டும் இல்லைன்னா வந்து இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது அந்த வெதர் வந்து மாறி மாறிட்டு வருது. அதாவது எப்பப்ப வெயில் அடிக்கணுமோ அப்ப அடிக்க மாட்டேங்குது, எப்பப்ப மழை பெய்யணுமோ பெய்ய மாட்டேங்குது, திடீர் திடீர்னு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அது நம்ம உடல் நலத்துக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, நம்மளோட நலங்களுக்கு அதாவது விவசாயமும் பண்ண முடியலங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்ல இல்லங்க, ஹைதராபாத்ல வந்து மழையே இல்லாம பாத்தீங்கன்னா 30 farmers வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, அதாவது தற்கொலை பண்ணிட்டாங்க நிறைய விவசாயிகள். மழை இல்ல அப்படிங்கறது ஒரு ரீசன்னால. சோ இதுக்கு என்ன காரணம், ஏன்னா நலம் எல்லாமே குறைஞ்சு போயிட்டு, ஃபாரஸ்ட் அதாவது காடுகள்ல எல்லாம் மரத்தை வெட்டி பெரிய பெரிய பில்டிங் கட்டி ஒரே மாசுபடுத்துறாங்க. மரத்தோட இன்னொரு முக்கியமா என்ன பண்ணும்னா வந்து அது வந்து நம்மளோட மண்ணை வந்து அடர்த்தியா வச்சு, அதாவது சாயில் இரோஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மரத்தோட ரூட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மண்ணை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும். சோ நம்ம எப்ப தண்ணி ஊத்தினாலும் அந்த மண்ணெல்லாம் கூடவே வந்துடாது.
1: அதாவது தவிர்த்து சில சமயம் ரொம்ப ஹெவியா காத்தடிச்சிருந்தா கூட இந்த மேல இருக்கிற அந்த மண் அப்படியே வந்து காத்தோட பறந்து போயிடும் சொல்றாங்க. வேற இப்ப மரம் நட்டீங்கன்னா அது வந்து நம்மளோட அந்த வேர்கள், அந்த வேர்கள் வந்து நல்லா இழுத்து நம்ம மரத்தை நம்ம மண்ணை இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால மண் லூசா இல்லாம நல்லா கெட்டியா இருக்கும்.
0: சோ ஏன் வந்து நீங்க மண்ணு கெட்டியா இருக்கணும் அப்படின்னு கேப்பீங்க, ஏன்னா வந்து இந்த மணல் வந்து ஏன் லூசா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா வந்து இந்த மணல்ல இருக்கிற மேல் பாகம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஃபர்டைல்ங்க.
1: அதுதான் செழிப்பா, அதுலதான் வந்து செடிகள் மரங்கள்லாம் அதுதான் செழிப்பா ரொம்ப வளரும். அது போயிடுச்சுன்னா எப்படிங்க மரங்களுக்கு வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தே கிடைக்காது. சோ அதனாலதான் சொல்றாங்க மணல் வந்து இந்த சாயில் எரோஷன் சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், மரத்தின் வளர்த்தாவும் கட்டுப்படுத்தலாம்.
0: அது மட்டும் இல்லங்க, நம்ம சாப்பிடற அரிசியில இருந்து கோதுமையில இருந்து நம்ம சாப்பிடற காய்கறிகள் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து தான் வருதுங்க. விவசாயம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நிலத்தை வித்துட்டே இருந்துட்டு இல்லைன்னா வந்து எல்லா மரங்களையும் வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்காம போயிடுங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு 2009 இருந்திருக்குன்னா வந்து 2020 நம்ம நிலைமை எப்படி இருக்கும் கண்டிப்பா எனக்கு தெரியலங்க.
1: சோ இத பத்தி நம்ம மரத்தை வந்து ஏன் வெட்டக்கூடாது, இதனால என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்கு, அண்ட் மரங்கள் நம்மளுக்கு எந்த வகையிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். அப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப இருக்கிற பேப்பர் வந்து மொத்தத்துல மரத்துல இருந்து தான் வருது. இந்த பேப்பருக்காக எவ்வளவு மரத்தை வெட்டுறாங்க நீங்களே சொல்லுங்க. அதனாலயே வந்து ஃபர்ஸ்ட் மரம் குறைய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பருக்காக தாங்க. சோ அத முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும். சோ அதனாலதான் சொல்றாங்க இப்ப வந்து போய் பேப்பரை வந்து போய் அந்த பழைய பேப்பர் கடையில போடுங்க, அம்மா வந்து ஒன் சைட் ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் படுத்திட்டு தூக்கி போட்டுறாதீங்க, இன்னொரு சைடு வேணா வந்து நம்ம சும்மா ஏதாவது எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா இதுக்கு இதாங்க காரணம்.
0: மட்டும் இல்லங்க வந்து இப்ப என்ன எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நிறைய நிகழ்ச்சிகள் வந்துருக்கு அனைத்தும் மரங்களை பத்தி, மரங்களோட மெடிசினல் ப்ராப்பர்டிஸ், அதாவது மருந்து எதெல்லாம் மரங்கள்ல இருந்து பண்றாங்க, அது தவிர அது என்ன விதத்துலதான் நமக்கு உபயோகமா இருக்கு மரங்கள், என்னென்ன மரங்கள் என்னென்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி வந்து இப்போ நிகழ்ச்சிகள் சொல்ல போறோம். கேட்க தவறாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அடுத்ததா எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 போட ஒரு நிகழ்ச்சி, மிஸ் வைஷ்ணவியோட ஒரு இன்டர்வியூ. வைஷ்ணவி பாத்தீங்கன்னா வந்து பூமி சென்னை அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்து திங்க் கிரீன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதனால என்னன்னா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து மரம் நடுறது இந்த மாதிரி அண்ட் மரத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன். வைஷ்ணவி வந்து இப்ப என்ன சொல்றாங்க நமக்குன்னு சொல்லிட்டு.
4: Thank you, Vaishnavi, for consenting to give an interview to MOP Community Radio 107.8. இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சி எல்லாமே வந்து மரங்கள் பத்தி. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
5: நான் பூமின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க 20 ஆர்கனைசஸ் மற்றும் கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து எங்களுக்கு ஒரு என்வரன்மெண்டல் இனிஷியேட்டிவ் இருக்கு, அதுல வந்து திங் கிரீன் பேரு. நாங்க ரெசிடென்சியல் ஏரியாஸ் அதாவது லோக்கல் ஏரியாஸ்ல மரம் நட்டு வரோம்.
4: அப்புறம் வந்து பூமி ஆர்கனைசேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு.
5: பூமி ஆர்கனைசேஷன் வந்து 3 ஆகுறது தொடங்கி, இது வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸால தொடங்கப்பட்ட ஒரு சின்ன ஆர்கனைசேஷன். இப்போ எங்க கிட்ட ஒரு 300 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அண்ட் எங்களோட கம்ப்யூட்டர் இனிஷியேட்டிவ்ல நிறைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே சென்னை சிட்டிக்குள்ள தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்.
4: இப்ப வந்து பூமியில வந்து திங்க் கிரீன் அப்படிங்கிறது தான் அந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பத்தியான ஆர்கனைசேஷன்ல, அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட அந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன?
5: மெயினா ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா இப்போ குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அதை பத்தி எதுவுமே ஆக்டிவா எதுவுமே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது கிடையாது. அதை பத்தி எல்லாருமே பேசுறோம், பட் அதுக்காக என்ன பண்றோம் அப்படிங்கறது கேள்வி இன்னும் பெரிய விஷயம். ஸோ அதுக்காக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில மெயினா அவேர்னஸ் கொண்டு வர்றதுதான் எங்களோட ஐடியா, அதாவது சிங்கிரியனோட ஐடியா. அதுக்காக நாங்க சின்ன ஏரியாஸ்ல எடுத்துட்டு அங்க இருக்கிற அசோசியேஷன் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான மரங்களை ஃப்ரீயா நட்டு கொடுத்து ஃபென்ஸும் போட்டு அவங்ககிட்ட எப்படி அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதையும் நாங்க சொல்லித்தரோம்.
4: ஓகே, சோ இப்ப இதுவரைக்கும் நீங்க என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணிருக்கீங்க உங்க ப்ராஜெக்ட்ல, இதுவரைக்கும் வாட் ஆல் திங்ஸ் யூ அண்டர்டேக்கன்?
5: இதுவரைக்கும் இங்க பெத்தல்புரம் அப்படின்ற ஒரு லோக்கல் ஏரியால 25 மரம் நட்டிருக்கோம். அதை தவிர்த்து இப்போ கூட்டுப்புறம்ல கூவம் பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்க PWD பார்க்க வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட வாலண்டியர்ஸ் எவ்ரி சண்டே, அதாவது 2 மற்றும் 4 வாரத்துல வர சண்டேல ஒரு 2-3 மணி நேரம் அங்க வேலையை செஞ்சு வரோம். அப்புறம் அதை தவிர்த்து ஃப்ரீ தி ட்ரீ கேம்பெயின், அதாவது மரத்துல இருக்கிற ஆணிகளை அதை உள்ள இருக்கிற ட்ரில் பண்ணிருக்கிற ஆணியை நாங்க ரிமூவ் பண்றோம். இது மெயினா வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் அதாவது டி நகர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பில் போர்ட்ஸ் எல்லாம் மரத்துல ட்ரில் பண்ணிருப்பாங்க. சோ அதை எடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம்.
4: Okay, so appo vandu what are your future plans for the thing green?
5: Inna nariya residential areas identify panni anga vandu mara kondrungalai nattu adha parama irukkiradhukku younger generation matrum anga irukkira residents mathiyila பொதுவான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அதுதான் எங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். அண்ட் அப்கோர்ஸ் இன்னும் இந்த மாதிரி நிறைய பார்க்ஸையும் டெவலப் பண்ணி சென்னை இன்னும் ஒரு கிரீனர் சிட்டி ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கும். இது வந்து எங்க பூமிங்கிற என்ஜிஓட எங்களுக்கு வந்துட்டு மரங்களை பத்தி எஜுகேஷன் கம்மியா இருக்கிறதுனால நாங்க நிழல்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்றோம். அவங்க எங்களுக்கு வந்து எந்த மரம் நடலாம், இந்த மாதிரி மரம் நடுறத பத்தி கத்து கொடுத்து எங்களுக்கு அவங்க கைடன்ஸ் தராங்க.
4: சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹவ் ஆக்டிவ் ஆர் யூத், அதாவது இளைஞர்கள் இப்போ இந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் உங்களோட பூமியில எஸ்பெஷலி ஹவ் ஆக்டிவ் ஆர் தி? What is your take on it?
5: ரெண்டு, அதாவது பூமியில வந்து ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் வந்துட்டு மெயினா வந்து டீச்சிங் பர்பஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு திங்கிரீன் கதையில வாலண்டியர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த பார்க் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்லோவா இருக்கு. மெயினா வந்துட்டு அவங்க ஜாயின் பண்றது நாங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால அவங்கள ஓரளவு எங்களை ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஆனா இந்த ஆக்டிவிட்டி ரெகுலரா பண்றதுனால இனிஷியலா ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறது போய் இப்போ எங்களுக்கு ஒரு 50 வாலண்டியர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் வராங்க, வந்து எங்களுக்கு இந்த பார்க்ல ஹெல்ப் பண்றாங்க. சோ இளைஞர்களுக்கு வந்து நமக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம்.
4: ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து அதர் தேன் பிளான்டிங் ட்ரீஸ், மரங்கள் வளர்க்கறது தவிர வந்து வேற என்னெல்லாம் பண்ணா வந்து இந்த என்விரான்மெண்ட்டை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னால போய் மரம் நட முடியாது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் வந்து வீட்டுல பண்ண முடியறது பேரு காம்போஸ்டிங். காம்போஸ்டிங் என்பது வந்து எப்படி மக்கிற குப்பையை வீட்டிலேயே மக்கிக்கலாம், அதை எடுத்துட்டு போய் ரோட்ல போய் குப்பை தொட்டில கொட்டுறதோ இல்ல ரோட்ல அப்படியே காலனில இருந்து வெள்ள டஸ்ட்பின கொட்டுறதோ இல்லாம அது ஒரு சின்ன ஒரு ஒரு பாட்லயோ இல்ல உங்களுக்கு வந்துட்டு வீடு சுத்தி இடம் இருந்ததுன்னா ஒரு சின்ன குழியை நோண்டி எடுத்துட்டு இந்த டெய்லி மக்கிற குப்பை மட்டும், ஆனா அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், மக்கிற குப்பையை மட்டும் எடுத்து அந்த குழியிலயோ அல்லது அந்த பாட்லயோ போட்டு கொஞ்சம் ஓரளவு காத்து வர அளவு அதை டெய்லி கலரி விட்டுட்டே வந்தோம்னா அந்த பாட் ஃபுல்லா ஆன பிறகு 60 நாள் அது அப்படியே அந்த பாட்டை தொடாத வரைக்கும் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அந்த அந்த குப்பையெல்லாம் ஃபுல்லா மக்கிடும். மக்கின அந்த அதாவது மேன்யூர் வெரி ஃப்ரெஷ் வீட்லயே பண்ற எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத அந்த மேன்யூர் எடுத்து உங்க கார்டன்ல இருக்கிற செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம்.
4: ஓகே. அண்ட் இப்போ வந்து இப்போ நீங்க வந்து பிளாஸ்டிக் யூசஸும் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதுசா ஒரு இனிஷியேட்டிவோட யூ ஹவ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் இல்லையா, கேன் யூ டெல் மீ அபவுட் தட்?
5: ஸ்மால் ஸ்டெப்ஸ்ங்கிற இனிஷியேட்டிவ் வந்து அதாவது யங்ஸ்டர்ஸ் ஒன்ஸ் அகேன் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி பிளாஸ்டிக் வந்துட்டு அதாவது சே நோ டு பிளாஸ்டிக், அதாவது கடையில போனா இப்ப எல்லாருமே சின்ன விஷயமா இருந்தா கூட பிளாஸ்டிக் கவர்ல தான் தராங்க. ஒரு பேனா பென்சில் வாங்க போனா கூட அது வந்து ஸ்டேஷனரி ஷாப்ல பென்சில் கவர்ல தான் தராங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக உங்களோட ஒரே ஒரு பேக் எடுத்துட்டு போங்க ஷாப்பிங் பண்ணும்போது அப்படிங்கறதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் பேக் வித்துட்டு வரோம். அது ரெண்டு டைப்ல கிடைக்கும், ஒன்னு வந்து பேக் பேக், ஒன்னு வந்து கேரி பேக், அதாவது ஒன்னு தோல் கடையில தூக்கிட்டு போற வசதி, இன்னொன்னு வந்து கையில ஷாப்பிங் பேக் மாதிரி வரும். இந்த ரெண்டு டைப் பேக்ஸ் நாங்க வித்துட்டு வரோம். ஒரு பேக் வந்து 100 ருபீஸ் அண்ட் அதுல வந்துட்டு எங்களுக்கு 1% கோஸ் டுவர்ட்ஸ் பூமி, பூமியோட பசங்களுக்கு சின்ன சின்ன ப்ராடக்ட் வாங்குறது அதாவது சிடிஸ் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்காக நாங்க யூஸ் பண்றோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அவங்க நெக்ஸ்ட் அந்த கடைக்கு போகும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாதபடிக்கு இந்த கிளாத் பேக் எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணலாம்.
4: ஓகே. அண்ட் டு யூ நோ எனி அதர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற பூமி மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கா?
5: பூமியோட அதாவது நாங்க நெழுன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து நிறைய என்வரன்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மரம் நட்டா இந்த ஒரு டைவர்சிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது நிழல். அதை தவிர்த்து இஷா யோகா வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சாப்ளிங்ஸ் தராங்க. ஏன்னா நாங்களும் ஒரு என்ஜிஓ.

0: எடுத்துட்டு போங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் சேகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீங்கு விளையும். அப்புறம் பிளான்ஸ் நடலாம், உங்க ஏரியால இருக்கிற பிளான்ஸ் நடணும்னா நீங்க பூமியை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் காம்போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம வந்து லாங் ரன்ல குளோபல் வார்மிங் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: ரொம்ப நன்றி வைஷ்ணவி, எங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. கண்டிப்பா வந்து நேயர்கள் எல்லாரும் இதை கேட்டு காம்போஸ்டிங் பண்ணி மரத்தை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் வித் அஸ். தேங்க்யூ சோ மச். சோ நேயர்களே, நீங்களும் வந்து பூமி சென்னை ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட்காக மரம் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் பூமியில ஒரு பார்ட்டா இருக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா வந்து நெட் இன்டர்நெட் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது பூமி சென்னை டாட் ஆர்க், BHUMI CHENNAI.org ல போனீங்கன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இளைஞர்களே பண்ணுங்க. மரங்கள் இப்ப எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ கண்டிப்பா நீங்களும் பூமியில ஒரு பார்ட்டா வந்துட்டு பிளீஸ் டூ இட்.
2: சரி, இப்ப வந்து மிஸ் வைஷ்ணவி அவங்களோட இன்டர்வியூல மரங்கள் எவ்வளவு முக்கியம், அது ஏன் நடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எடுத்து சொன்னாங்க. இதுல வந்து நம்மளால இந்த மரங்களை வளர்க்கறதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்க. மரங்களுக்கு வேற வேற விதமான யூசஸ் இருக்கு. இப்ப நான் இப்ப என்ன சொன்னேன்னா பேப்பர் தான் வந்து ஒரு மேஜரான யூஸ் மரங்களுக்கு. அம்மா நம்ம வீட்டுல பண்ற பர்னிச்சர்ஸ். சரி, இப்ப வந்து மரங்களோட மேஜர் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் பண்றதுதான் சொன்னேன். இப்ப பேப்பர் மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல பாக்குற மரங்கள், தென்னை மரம், மாமரம், வாழை மரம், இந்த புளிய மரம், அந்த மாதிரி எல்லா மரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யூஸ் இருக்குங்க. ஒரு விதமான நிறைய யூஸ். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வாழை மரத்துக்கு ஒவ்வொரு பாகமும் எல்லாமே யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மத்த மரங்களுக்கும் ஒவ்வொரு யூசஸ் இருக்கு. சோ நம்ம கூட இருக்கிற மாணவிகள் அதை பத்தி என்னன்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க.
3: இப்ப வந்து முக்கியமான மரம்னா தென்னை மரம். அந்த தென்னை மரத்துக்கு நிறைய யூசஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான யூஸ் என்னன்னா அது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எப்படி வருதுன்னா அந்த கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து காய வச்சு அந்த காஞ்ச கொப்பரை தேங்காய் ஃபேக்டரியில இருந்து அதை எண்ணெய் ப்ராசஸ் பண்றாங்க. அந்த எண்ணெயே நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு. இப்ப எப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தலைமுடிக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நல்லா வளர்க்கறதுக்கு, கரு கருன்னு வளர்க்கறது. இப்ப நிறைய மாணவிகள் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து முடி கொட்டுறது, நிறைய டேண்ட்ரஃப் இருக்கு, அதெல்லாம் சரிப்படுத்தினா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இப்ப சில டைம் நம்ம கீழே விழுந்துரும், கீழே விழுந்தா நம்மளுக்கு அடிபடுது. அந்த அடிபடுறதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டாலும் நம்மளுக்கு தளம் இல்லாம குணமாகும்.
2: சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சில சமயம் சின்ன குழந்தைங்க ஏன் பெரியவங்க கூட கீழே விழுந்துடுறோம், இல்லாட்டி வந்து சமைக்கரைச்சு சுட்டுறோம். சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தருவீங்கன்னா ஒரு தழும்புமே இல்லாம அது அப்படியே சீக்கிரமாவும் அந்த புண்ணு எல்லாம் ஆறிடுங்க.
1: அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த டெண்டர் கோகனட், அதாவது இளநீர். இளநீர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வெயில் காலத்துல குடிச்சீங்கன்னா உங்க உடம்பு வந்து நல்லா கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கிற பாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இளநீர் குடிச்சாங்கன்னா வந்து வெயில் காலத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாத எந்த வயிறு பிரச்சனையும் வராது, டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த இளநீரை வந்து குடிச்சதுக்கு அப்புறமா அதை வெட்டி அந்த உள்ளுக்குள்ள இருந்து தேங்காய் எடுப்பாங்க பாத்தியா, அந்த தேங்காய் பாத்தீங்கன்னா நிறைய வந்து
3: நிறைய ஸ்வீட் பண்ணலாம், லைக் பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி,
2: சாக்லேட் மட்டும் இல்ல, அது வந்து வெறும் நம்ம வந்து இளநீர் குடிச்சோடனே அதை வெட்டி அதை எடுத்து சாப்பிட்டா கூட அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க என்னது தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க, அப்கோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா எது வேணாலும் சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு கெடுதல் தான். இது அளவுக்குள்ளதான் சாப்பிட்டீங்கன்னா தேங்காய் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சு நல்லா ஒரு அதுல இருந்து வந்து பால் வருங்க. அந்த தேங்காய் பாலை வந்து வினிகர் யூஸ் பண்றதுக்கும் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய கேரளா டிஷஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த தேங்காய் பால். தேங்காய் எண்ணெய் கூட ரொம்ப ஃபேமஸ் கேரளா சைட்ல.
1: அது மட்டும் இல்லங்க, தேங்காய் துருவி வந்து இது மோர குழம்பு, அவியல், அந்த மாதிரி நிறைய சமையல் விஷயத்துக்கெல்லாம் மட்டும் போடுவாங்க. இந்த சமையல் உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல, தேங்காய்க்கு இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு.
4: பாத்தீங்கன்னா இங்க தேங்காய் நார் இருக்குல்ல, நீங்க தேங்காய் துருவினதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை இருக்கிற அவுட்டர் ஷெல் இருக்குல்ல, அது ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. புது விஷயம் பாத்தீங்கன்னா அது உள்ள மட்டும் துருவி எடுத்து அதை உள்ள விளக்கு வச்சு அது மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க.
1: அது மட்டும் இல்லங்க, பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க, அதை வச்சு அந்த மாதிரி நிறைய ஷோ கேஸ் ஐட்டம்ஸ் பண்ணலாம்.
3: இப்ப வந்து தேங்காய் நார் இலைகள் வச்சு கூட நிறைய பண்ணலாம். தொடப்பம், அப்புறம் ஹேட்ஸ், கூடை, மேட்டு, இதுக்கெல்லாம் உபயோகமா இருக்கு. தேங்காய் வந்து சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லாமல் பொருட்கள் பண்றதுக்கெல்லாம் கூட உபயோகமா ஆகுது.
1: அடுத்தது ரொம்ப முக்கியமான மரம் என்னன்னா வாழை மரங்க. உங்களுக்கே தெரியும் வாழை மரம் வந்து ஒரு மரம் வந்து எல்லா பார்ட்டும், அதாவது ஒவ்வொரு இலையா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், ஸ்டெம்மா இருக்கட்டும்,

0: ரொம்ப உபயோகமா இருக்குங்க. முதல்ல நம்ம எடுத்துக்கலாம் வந்து வாழை இலை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடுவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா வந்து வாழை இலையிலதான் வந்து சாப்பாடு போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாழை இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வாழை இலையில இருந்து நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வந்து பசி நல்லா அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து சில பேர்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்க எச்சல் அப்படின்னு வேற பாப்பாங்க. சோ இப்ப வந்து ஒரு தடவை நீங்க வாழை இலையில சாப்பிடுச்சுன்னா அது தூக்கி போட வேண்டியதுதான். அதை வந்து நம்ம வந்து எச்சலுக்குலாம் அந்த இடமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்களா, இப்ப அதுவும் அதே தான். ஏன்னா அது வந்து இலைங்க, நேச்சுரலா கிடைக்கிற ஒரு இலை. சோ அதுல சாப்பிட்டு நம்ம தூக்கி போட்டோம்னா அது என்ன போய் திரும்ப மண்ணில் சேர்றது. மண்ணில் சேர்ந்ததுன்னா அது வந்து நம்ம இன்னும் நம்ம இருக்கிற மண்ணை இன்னும் செழிப்பாக்குறதுக்கு உதவுது. சோ இது இன்னொரு ஃபேக்டர் வாழை இலையில சாப்பிடுறதுங்கிறது.
0: அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நிறைய காய்கறிகள் நமக்கு கிடைக்கிறது வாழை மரத்திலிருந்து. அது வந்து வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம் முக்கியமா. காய்கறிகள் மூணு அண்ட் பழம் ஒண்ணு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து வாழைப்பூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த வயிறு பிரச்சனைக்கு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது கல் வந்துடும் வந்து கிட்னில.
1: சோ இப்ப சொன்னாங்கல்ல நம்ம சிறுநீரகத்துல சில சமயம் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆட்டி அதுல கல் ஃபார்ம் ஆயிடும், ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிடும் சொல்லுவாங்க. இதுக்கு அப்கோர்ஸ் இப்ப மெடிக்கலி ரொம்ப என்னது மெடிசன்ஸ் வச்சிருக்காங்க, மத்த கியூர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இருக்கிறது இந்த வாழைப்பூ சாப்பிடுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே இந்த ஸ்டோன் பிரச்சனைக்கு இன்னொன்னு வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க வாழைத்தண்டை வெட்டி அதை வந்து ஜூஸ் ஆக்கிட்டு வெறும் வயத்துல காத்தால குடிக்க சொல்றாங்க. அந்த மாதிரி குடிச்சோம்னா நம்ம கோல்ட் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, முதல்ல நம்ம வயத்துக்கு ரொம்ப நல்லது, அது தவிர்த்து நம்ம இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்க்குலாம் கூட ரொம்ப நல்லதுங்க.
0: அடுத்தது வந்து வாழைத்தண்டு. வாழைத்தண்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. இது எல்லாத்துலயும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து நீங்க நல்லா அதுல நல்லா தேங்காய் போட்டு நல்ல காய் மாதிரி பண்ணி நீங்க சாப்பிடலாங்க. டெய்லி உங்க ஃபுட்டுக்கே நீங்க
1: கூட பண்ணி சாப்பிடலாம்.
0: ஆமாங்க, சாதத்துக்கு தொட்டுல சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது சாப்பிடறதுக்கு டேஸ்டியாவும் இருக்கும். வாழைக்காவும் அதே மாதிரிதான் வந்து நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கும் நமக்கு, அது எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நமக்கு நாள் முழுக்க. அடுத்தது முக்கியமானது வந்து வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா, எல்லாரும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா வாழைப்பழம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தா இருக்கும், சாஃப்டா இருக்கும். நீங்க வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே அது என்ன பண்ணுமா, உங்க இன்டெஸ்டைன், அதாவது உங்க உள்ள பார்ட்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் எல்லா ஃபுடையும் வந்து அப்படியே அது கலெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு பிளாடர்ல இருக்கும். சோ இதனால உங்களுக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனை எல்லாம் வராது. சோ நீங்க என்ன சாப்பிட்டாலும் உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்க வயிறு வந்து சுத்தமா சூப்பரா இருக்குங்க.
1: வாழைக்காய், இன்னொரு வாழைக்காய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எல்லா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கும். இது வந்து சிப்ஸ் ஆகும் பண்ணி சாப்பிடுறாங்க இப்போ. சோ கண்டிப்பா வந்து எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த பிராமின் வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட் ரொம்ப சூப்பரா கிடைக்குங்க. சோ அது வந்து ரொம்ப பெரிய டெலிகசி. அடுத்தது பாத்தீங்கன்னா மாமரம்ங்க. இந்த மாம்பழம் அப்படின்னு சொன்னி கேட்டீங்கனாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழங்க இது. அது ஆக்சுவலி அதை சொல்றாங்க கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, ருமானி, பங்கனப்பள்ளி, அம்மா வந்து அல்போன்சோ, அப்புறம் வந்து மல்கோவா. சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்கு. சோ வந்து மல்கோவா சப்போஸ் டு பி தி பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் மாம்பழங்க. சோ அது வந்து சேலத்துல தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாம்பழத்தை வந்து எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்றோம். இந்த எஸ்பெஷலி போனீங்க ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த மாம்பழ ஜெல்லின்னு ஒண்ணு வைப்பாங்க, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் மாம்பழத்துக்கு முன்னாடி வி ஹேவ் தி சீசன் ஆஃப் மாங்கா. மாங்கா வந்து எல்லாரும் இப்ப பீச் சைட் எல்லாம் போனீங்கன்னா எல்லாரும் வந்து எடுத்து வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அது ஒண்ணு. இந்த மாங்கால வந்து எவ்வளவு பிக்கிள்ஸ் போடுறாங்க, வீட்டுல போடுறாங்க. ஆமா, ப்ரொஃபஷனலா இந்த ஆவக்கா, அந்த ஆந்திரா ஆவக்கா அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. சோ அது ஒண்ணு இருக்குங்க. சோ மாங்காங்கிறது வந்து வெறுமனையும் சாப்பிடறவங்களும் இருக்காங்க. இந்த மாங்கால போடுற பிக்கிள்ஸ் ஊர்கா தான் ரொம்ப ஃபேமஸ்.
0: மாங்கா வந்து இப்படி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா கேள்விப்பட்டோம். மாங்கா வந்து நம்ம உடலுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த மேங்கோ ஃப்ரூட், அதாவது மாம்பழம் வந்து ஒரு ரெஸ்டோரேட்டிவ் டானிக். அந்த மாம்பழம் ஜூஸ் குடிச்சீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்க, உங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா வந்து மாம்பழ ஜூஸ் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் எப்பன்னா வந்து இந்த வெயில் காலத்துல, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து அது கம்மி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாங்கொட்டை இருக்குல்ல, மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இருக்கிற கொட்டையை வந்து ஆஸ்துமா டானிக் வந்து யூஸ் பண்ணுவாங்களா? இது வந்து இது கண்டிப்பா நம்ம யாருக்குமே தெரியாத விஷயம். அந்த கொட்டையை நம்ம அப்படியே தூக்கி போட்டுறோம். இது வந்து திரும்பி மலம் வளர்க்கறதுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா அந்த மருந்துக்கெல்லாமும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத வந்து அந்த மா மரத்தோட அந்த வுட் அதாவது பார்க் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அதை வந்து ஹெமோரேஜ் கியூர் பண்றாங்க. ஹெமோரேஜ்னா வந்து அந்த உள்ளுக்குள்ள வந்து நம்ம உடம்பு உள்ள ரத்தம் வந்து தன்னால ஒரு பிளீடிங் ஆகுமா, இன்டர்னல் பிளீடிங் சொல்லுவாங்க அந்த ஹெமரேஜ்க்கு. அது கியூர் பண்றதுக்கு வந்து இந்த மாம்பழத்தோட பார்க்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் அதாவது அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி மருந்து பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லங்க, ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த மேங்கோ மாம்பழம் ஒரு மாங்காய் எல்லாத்துக்குமே விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விட்டமின் சி நமக்கு தெரியும் வந்து என்ன, ஆன்டி இன்ஃபிளமேஷன் அதாவது இந்த ஆன்டி கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேன்சர் கியூர்க்கு கூட இந்த மாம்பழம் வந்து ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாண்டல்வுட் அதாவது சந்தன மரம்.
1: சந்தனம் பாத்தீங்கன்னா இந்த மைசூர் சைட் தான் ரொம்ப ஃபேமஸ். மைசூர் பெங்களூர் அந்த சைடுல தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க. சோ இந்த சந்தனத்திலிருந்து வர அந்த ஆயில் என்ன சாண்டல்வுட் ஆயில், அது வந்து சோப்ஸ் தான் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அது வந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ், இந்த வெறும் சந்தன கட்டையை நம்ம சும்மா அரைச்சு பிம்பிள்ஸ் மேல வச்சாலும் அந்த மார்க்கே இல்லாம அது சுத்தமா அது போயிடுமா. அதுக்கப்புறமா வந்து அது வந்து பெர்ஃபியூம்ல கூட யூஸ் பண்றாங்க. ஏன்னா சந்தனம் மூந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனை இருக்குல்ல அதுக்கு. சோ அது வந்து நிறைய பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் பண்றது கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து சந்தனம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கூலிங் ஏஜென்ட், நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா ஃபீவர் எல்லாம் சில சமயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 104 degrees அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் சந்தனத்தை இழைச்சு தலையில தடவி விட்டுருங்க, அம்மா ஆட்டோமேட்டிக்கா ஜுரம் எல்லாம் கம்மி ஆயிடும் சொல்றாங்க. சோ அது ஒரு விஷயம்.
2: அடுத்த மரம் பாத்தீங்கன்னா புளிய மரம். புளி இப்ப எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, நீங்க வைக்கிற ரசம் சாம்பார் எல்லாத்துலயும் நம்ம புளி தான் யூஸ் பண்றோம். இப்ப உங்களுக்கு அதுல விட்டமின் சி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு கோல்டு காய்ச்சல் அப்படி ஏதாவது இருந்ததா, நீங்க ரசத்தோட கொஞ்சம் புளி புளி சேர்த்த ரசத்தோட கொஞ்சம் பெப்பர் போட்டீங்க, அது குடிச்சா உங்களுக்கு 2 நாள்லயே உங்களுக்கு அந்த கோல்டு காய்ச்சல் எல்லாம் குறையும்.
0: இல்லங்க, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, புளி வந்து அரைச்சு வந்து இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அது ஒரு மெடிசனோட மிக்ஸ் பண்ணுவாங்களாம். அதை மிக்ஸ் பண்ணி வந்து அந்த தடவினாங்கன்னா வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ல இருந்தெல்லாம் வந்து ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
1: அதே சமயத்துல ஏன் அந்த காலத்துல நம்ம சாம்பார் ரசம் வெத்த குழம்பு எல்லாம் புளி சேர்க்கிறாங்கன்னா, ஏன்னா அது நம்ம அஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. டக்குனு நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் மெயினா நம்ம சவுத் இந்தியன் சமையல் எஸ்பெஷலி புளி சேர்க்கறதுக்கு ஒரு மேஜர் காரணங்க. இன்னொரு முக்கியமான மரம் என்ன பாத்தீங்கன்னா மருதாணிங்க. இந்த மருதாணி வந்து அந்த காலத்துல இருந்து பாட்டி அம்மாவா இருக்கட்டும் சின்ன பொண்ணுங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் அதை வந்து அரைச்சு கையில வந்து இட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி இதை கையில ஏன் இட்டுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு அது ரொம்ப உதவுதுங்க. தட் இஸ் ஏன்னா வந்து சம்மர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு எஸ்பெஷலி அந்த அக்னி நட்சத்திர டயத்துல எல்லாம் வந்து சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்ம உடம்ப வந்து இன்டர்னலா கூலா வச்சுக்கலாங்கிறதுனா மருதாணிங்க. கையில இட்டுக்கங்க, உள்ளங்கையில இட்டுக்கிறது. சில சமயம் இந்த துபாய் அம்மா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை விட அவ்வளவு சூடு அங்க ஜாஸ்தியானா அது உள்ளங்கால கூட வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து இந்த யூஸ் ஆஃப் ஹென்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹென்னாவா தலையில போடுறது. இந்த வந்து எஸ்பெஷலி அது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கிறது வந்து அது வந்து கலர் கொடுக்கறது இல்ல, நம்ம வந்து கையில வச்சு அது செவப்பாவது இல்ல. சோ அந்த கலரிங் ஏஜென்ட் இருக்கத்துண்டு அதை வந்து இந்த வயசானவங்களா நரமுடிய கவர் பண்றதுக்காக அது வந்து தயிர் அப்புறமா வந்து கொஞ்சம் யூகலிப்டஸ் ஆயில் அப்புறமா எலுமிச்சை பழத்தோட சேர்த்து கலந்து வச்சுட்டு ராத்திரியில வச்சுட்டு காத்தால எடுத்து தலையில தடவிட்டு ஊறிட்டு அலசிடுவாங்க. அப்படி அலசிங்கன்னா தலை வந்து நல்ல கலராவும் ஆயிடும், அதே சமயத்துல தலை நல்ல சாஃப்டா இந்த பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம கிளீனா ஆயிடும் தலை. அதாவது இந்த மருதாணி என்னன்னா ஆயுர்வேதத்துல வந்து நம்ம ஸ்கின்ல பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன அலர்ஜி எல்லாம் வருதுல அதெல்லாம் கூட கியூர் பண்றதுக்காக நம்ம ஆயுர்வேதத்துல அதை யூஸ் படுத்துறாங்க.
0: ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன உடல் நல பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வேப்பல மரம். வேப்பலன்னு சொன்னாலே இமீடியட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம்னா மருந்து அப்படிங்கறது தான் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும். வேப்பல நம்ம வந்து மத்த இலைகள்லாம் மாதிரி வந்து சாப்பாடு செய்யறதுக்கோ இந்த மாதிரி எதுக்கோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வேப்பல மரத்தோட ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து வேப்பல மரத்தோட அந்த பார்க் எடுத்தீங்கன்னா வந்து ஃபீவருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்களா, அது வந்து ஒரு பெரிய அனர்ஜெசிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேப்பலை பூ, சின்ன சின்ன பூ வரும், அதை வந்து மொட்டோட நீங்க பிச்சுட்டு இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது சில பேருக்கு வந்து இந்த வயர் வந்து இன்ஃபிளேம் ஆயிடுறது அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. சோ அதனால அதுக்கும் வந்து வேப்பலை யூஸ் பண்றாங்க.
2: இந்த வேப்பலை பூவை நீங்க நல்லா வறுத்துட்டு அதை சைட்ல வச்சுட்டு அதை கொஞ்சம் நெய்யோட மிக்ஸ் பண்ணி நீங்க சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது.
0: ஆமாங்க, அது கரெக்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து வேப்பலை. வேப்பலை உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா அம்மன், அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேப்பலை இது வைப்பாங்க. மெயினா வந்து இந்த அம்மா போடுறது இந்த சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், அந்த போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் வந்து வேப்பலை அரைச்சு போட்டாங்கன்னா மஞ்சளோட மிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிடும்.
1: அது வந்து அம்மா போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து சில சமயம் வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குளிக்கிற தண்ணீர்ல கூட வேப்பலை வெறும்னு சோக் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்து குளிப்பாங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இருக்கிற அழுக்கு, அம்மா வந்து அந்த அலர்ஜி எல்லாமே போக்கிடும். எஸ்பெஷலி அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு டெட்டால் அது இதெல்லாம் இருக்கு சொல்றாங்கல்ல, சோ அத வந்து அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வேப்பலையில இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேப்பம் கொழுந்து தட்டு எலசா இருக்கிற எல்லைய மஞ்சளோட அரைச்சு காத்தால சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் தருவாங்க. ஏன்னா வந்து திஸ் இஸ் எ டிவர்மிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வயசுல பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இந்த காத்தால இந்த வேப்பம் கொழுந்த மஞ்சளோட அரைச்சு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த வயத்துல இருக்கிற பூச்சி எல்லாம் போயிடும். சோ இது வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் அந்த வேப்பலைய வந்து ஜூஸ் ஆக்கி கூட குடிக்கிறாங்க. சில சமயம் இந்த ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் டாக்டர்ஸே சொல்றாங்க வேப்பலை ஜூஸ், வேப்பலை ஜூஸ் குடிச்சா நம்மளுக்கு ஜீரண ப்ராப்ளம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம வந்து பழைய படத்துல எல்லாம் பார்த்தோம்னா வந்து எல்லாரும் வந்து காத்தால வந்து இந்த வேப்பம் குச்சியை வச்சு பல்ல தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த குச்சியிலயும் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கு. அது நம்ம பல்ல வந்து வெள்ளையாவும் ஆக்கிடும், அதே சமயத்துல நம்ம ஈர்களையும் நல்ல ஆரோக்கியமா.
0: சோ பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு இந்த வேப்பலை மரத்துல யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வேப்பலையோட அந்த ஃப்ரூட்டோட கொட்டையை கூட யூஸ் பண்ணுவாங்களாங்க. இந்த மாதிரி இந்த அகைன் அந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் கூட அந்த லெப்ரசி அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ கியூர் பண்றதுக்கு கூட அந்த வேப்பலையோட அந்த கொட்டையை யூஸ் பண்ணுவாங்க.
1: இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இருக்கிற பில்டிங்ல வந்து ஒரே ஒரு வேப்ப மரம் நட்டு வச்சா கூட நம்மளுக்கு வந்து வர டிசீசஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அவ்வளவு நல்ல கெபாசிட்டி இருக்கு. நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற காத்தை கூட அவ்வளவு பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல காற்றா மாத்தி கொடுக்கறது. சோ அது வந்து எல்லா மரங்களுக்கும் இருக்கு. இந்த வேப்பலைக்கு அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் சொன்னால அது ஜாஸ்தியா இருக்கிறது. வேப்பலை நம்ம வீட்டுல இருந்தாலே நம்மளுக்கு வர ஹெல்த் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும் சொல்றாங்க.
2: சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எங்கயா டிராவல் பண்றச்ச அவங்க பேக்ல வேப்பலை வைப்பா, ஒரு ரெண்டு அல்லது மூணு லீவ்ஸ் வைப்பா. அது ஒரு ஆஸ்பிஷியஸ் ஆன சைன் மாதிரி அவங்க ஜேர்னி நல்லா இருக்கணுங்கோசரம் அவங்க சில பேர் வேப்பலை வைப்பாங்க.
1: அதே மாதிரி அந்த காலத்துல இருக்கிற அந்த அரிசியோட அந்த ட்ரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் வந்து ஒரு கொத்து வேப்பலை வச்சிருவாங்க. ஏன்னா வேப்பலை இருந்தா அந்த வண்டு வருது, அதுக்கப்புறமா வந்து அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அதான் திரும்ப திரும்ப சொல்றோம்ல அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் அது இருக்க தொண்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு.
0: சோ பாத்தீங்களா ஒவ்வொரு மரத்துக்கும் எவ்வளவு உபயோகங்கள். இப்ப இங்க நாங்க சொன்னது வந்து ஒரு சில மரங்கள் தான், நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் இன்னும் எத்தனையோ உபயோகங்கள் இருக்குங்க. இதெல்லாம் மிக முக்கியமான மரங்கள் அவ்வளவுதான். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியால வந்து எல்லா மரங்களுக்கும் என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் மரங்கள் இல்லாம நம்ம வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நமக்கு மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இனிமே என்ன பண்ணுங்க, நீங்க வந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுங்க. அது மட்டும் இல்லாத எங்க முடிஞ்சாலும் மரத்தை வளங்க கண்டிப்பா. ஏன்னா மரங்கள் இல்லாம பாருங்க, தென்னை மரம், மாமரம், இந்த வேப்பலை மரம், இது எல்லாம் எவ்வளவு நமக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சோ தயவு செஞ்சு மரத்தை வெட்டாதீங்க, கண்டிப்பா நிறைய மரத்தை வளங்க, அதுதான் நம்மளோட உறுதிமொழியா இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்து மரங்களின் முக்கியத்துவம் நிகழ்ச்சியை கேட்டு நீங்க நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ இன்னைக்கு வந்து நாங்க என்ன சொல்லி விடைபெற போறோம்னா, தயவு செஞ்சு மரங்களை வெட்டாதீங்க, நிலங்களை விற்காதீங்க. விவசாயம் அப்படிங்கறது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மரங்கள், காடுகள், இது எல்லாமே நமக்கு ரொம்ப அவசியம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கலாம், கண்டிப்பா மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
1: சுஜிதா,
3: அபிநயா,
2: சரண்யா.
0: நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: upright. இன்று நம் அனைவரின் மனதில் பெருமையும் நன்றி உணர்வும் ஊற்றெடுக்கும் ஒரு நாள் 79வது சுதந்திர தினம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம் நாட்டுக்கு கிடைத்த சுதந்திரம் பல தலைமுறைகள் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி உழைத்து பெற்ற மகத்தான வெற்றி. அந்த சுதந்திரத்தின் மதிப்பையும் அதை பாதுகாப்பதின் அவசியத்தையும் நினைவூட்டும் நாள் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நம் தேசத்தின் பயணத்தையும் சுதந்திரத்தின் அர்த்தத்தையும் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பை பற்றி பேச நம்முடன் இணைந்துள்ளார் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவர் ஒரு காந்திய சிந்தனையாளர், பொருளாதார நிபுணர், சிறந்த அரசியல் ஆலோசகர் மற்றும் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரியாகவும் மக்களுக்கு சிறப்பான பணிகளை ஆற்றியவர். அது மட்டுமில்லாமல் அகில இந்திய வானொலியில் பணியாற்றியதோடு வழிநெடுக வைரங்கள், நெர்வழியில் 100 இது போன்ற சிறப்பான பல நூல்களையும் வெளியிட்டுள்ளார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: நீங்க இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: உண்மை எனக்கு தான் பெரும் மகிழ்ச்சி. என்ன இந்த MOP வைஷ்ணவ கலை உங்களுக்கே தெரியும், தமிழகத்தின் தடை சிறந்த மிகச்சிறந்த தரமான கல்வி நிறுவனங்களில் முதன்மையான ஒரு நிறுவனம். அங்கே வருவதும் அந்த கம்யூனிட்டியில் வந்து பேசுறது அப்படிங்கிறதும் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய நற்பேறு. இந்த கல்வி நிர்வாகத்துக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள், நன்றிகள்.
0: இப்போ இருக்கிற தலைமுறையும் சரி, இதுக்கு அப்புறம் வரப்போற தலைமுறையும் சரி, ஒரு இந்திய குடிமகனா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ நல்வழியில கொண்டு போறதுக்கோ என்னெல்லாம் கடைபிடிக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: நல்லது, ஒரு மிகச்சிறந்த ஒரு கேள்வியுடன் தொடங்கியிருக்கிறீர்கள். என்னென்ன நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது அடிப்படையில் 2 தான் நான் சொல்லுவேன். ஒன்று எப்படின்னா, சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்கிறோமா அப்படின்னா, சில நெறிமுறைகள், சில சட்டங்கள், சில விதிமுறைகள் இருக்குது, அதற்கு கட்டுப்பட்டு நடப்பு தான் நம்முடைய முதல் கடமையாக இருக்கணும். சரிங்களா? சட்டத்தை மீறுகிறவன் யாரும் சிறந்த குடிமகனாக இருக்கவே முடியாது. சரிங்களா? அதுதான் வந்து முக்கியமானது. அப்போ என்ன சட்டம் இருக்கிறோம் தெரியாமல் போகலாம், ஆனால் சட்டத்தை மீறுகிறோம் என்பது மிக நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போல்லாம் சட்டத்தை மீறுகிறோமோ, யாரோ ஒரு நம்ம தண்டிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ தவறு செய்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த தவறு நேராமல் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்கிறவர்கள் தான் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்ன நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், கடந்த சில ஆண்டுகளாக பல முறை பார்த்துட்டு வரோம். சட்டம் சில பேரால் அது அமலாக்கப்படுகிறது இல்லையா? போக்குவரத்து அப்படின்னா அங்கே போக்குவரத்து காவலர்கள் இருப்பாங்க, நீங்கள் ஒரு விமான நிலையத்துக்குள்ள போனீங்கன்னா அங்கே சுங்க அதிகாரிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் யாரேனும் ஒருவர் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார், கண்காணித்து கொண்டே இருக்கிறார், அதுக்குள்ள நடத்துகிறோம். ஆனால் அதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு. என்னென்ன ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் சட்டங்கள் மதிக்கப்படுகின்றன, கண்காணிக்கப்படுவதில்லை. சரிங்களா? இல்லை ஆங்கிலத்தில் இன்னும் சரியாக சொல்லணும்னா, இந்த சிவிலைஸ் சொசைட்டி ரூல்ஸ் ஆர் என்ஃபோர்ஸ் நாட் என்ஃபோர்ஸ்ட், தே ஆர் பீங் ஃபாலோட் ஆக்சுவலாக, தே ஒபே ஆக்சுவலி, வி ஒபே தி ரூல்ஸ். அது யாரும் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. அதை தான் நான் முதல்ல எதிர்பார்ப்பேன். ஆனால் சட்டங்களுக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அது ஒரு கடமைன்னு சொல்ல மாட்டேன், அதுதான் நல்லது. எனக்குமே உங்களுக்குமோ சமுதாயத்துக்குமே கூட அது நல்லது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் 2வது மிக முக்கியமானது, நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வரக்கூடியது, உறவு முறை. நான் பல இடங்களில் நான் பார்க்குறேன், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ஆசிரியர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அப்பா கூட சொல்லுவார், என் பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரு, என் பையன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னாங்க. இந்த உறவு முறையில் எனக்கு சற்றும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. என்ன, அம்மாங்கிறது அம்மா தான், அப்பாங்கிறது அப்பா தான், ஆசிரியருங்கிறது ஆசிரியர் தான். அவர்கள் நண்பனாக மாறிவிட்டால் அப்புறம் அந்த உறவு முறையே மாறிவிடும். அதனால தான் அந்த அம்மாங்கிறது சொல்கிறதுக்கு ஏன் வந்து இல்லை என் பொண்ணுக்கு நான் ஃப்ரெண்டு தான் அப்படி ஏன் சொல்லணும், அப்பா வந்து என் பையனுக்கு நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் ஏன் சொல்லணும், ஒரு மாணவனோ அல்லது ஆசிரியரோ நாங்கள் நண்பனாக இருக்கிறோம் என்று ஏன் சொல்லணும். இல்லையே, அந்த உறவு முறை அப்படியே இருக்கலாம் இல்லை, ஆசிரியர் மாணவன் என்கிற அந்த உறவு முறையில் அது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஒரு சம் சார்ட் ஆஃப் ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு மரியாதை கலந்த ஒரு ஒரு ஒரு இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி மிகவும் முக்கியம். இன்றைக்கு நான் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த இடைவெளி வெகுவாக குறைந்து போய்விட்டது. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே ஒரு இடைவெளி இருந்தே தீர வேண்டும், அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருந்தே தீர வேணும். அந்த இடைவெளி நல்லது, அது மரியாதைக்குரிய ஒரு இடைவெளி, அவங்களுக்கு தான் ரெஸ்பெக்டபிள் டிஸ்டன்ஸு. அது இருந்தால் தான் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். இப்போ ஒரு காவலர் இருக்கிறாரு, ஒரு ஏதோ தவறு செய்த ஒரு வச்சுக்கலாம், 2 பேரும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? மனிதர்களாக நடந்து கொள்வதுங்கிறது வேற, மனித நேயத்தை நடந்து கொள்வதுங்கிறது வேற. ஆனால் 2 பேரையும் ஒரே புள்ளி உங்களால் எங்கேயும் இணைக்க முடியும், இணைக்க முடியாதுல்ல. ஏன்னா இவர் வந்து சட்டத்தை அமல்படுத்துகிறவர், சரிங்களா. இவர் குற்றம் இழைத்தவர், இரண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே ஒரு பிள்ளையில இருந்தோம், இரண்டு பேரும் நண்பர்கள் அப்படி சொன்னால் தப்பான விஷயம். அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஆசிரியர்களையும் நம்ம ஆசிரியர்களாகத்தான் மதிக்க வேண்டும், ஆசிரியர்களும் மாணவர்களையும் மாணவர்களாக தான் நடத்த வேண்டும். வீட்லேயும் அப்படி தான், அம்மா அப்பானா அங்கே எப்படி அம்மா அப்பா தான் இருக்கணும். அந்த அந்த உறவு முறை கடந்த சில ஆண்டுகளாக வெகுவாக மாறி இருக்கிறது, அந்த இடைவெளி குறுகி இருக்கிறது இல்லையா, அது நமது நாட்டுக்கே நல்லதில்லை. என்னென்ன ஆல்ஸ் எடென்டன், இந்தியா இஸ் நோன் ஃபார் இஸ் ஃபேமிலி சிஸ்டம். உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அந்த குடும்பம் என்கிற ஒரு நிறுவனம் மிக ஆழமாக மிக அழகாக பதிவாக இருக்கிற ஒரு இடம் எதுவும் பார்த்தா இந்தியாவில் தான். இந்தியாவில் தான் இன்னும் அந்த குடும்ப உறவு முறை அப்படியே இருக்குது. பல பல நாடுகளில் அது சிதைஞ்சு போயிடுச்சு. 15 வயசு ஆனவுடனே 16 வயசு ஆனவுடனே அவங்க வந்து எல்லாம் பறந்து போயிடுறாங்க, எங்கேயோ போயிடுறாங்க, எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க, அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கிறது கூட இல்லை. அதனால் இது அந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே வந்து விட்டது இல்லையா, அது தவறாக இருக்கிறது. அந்த உறவு முறை இன்னும் வலுப்பட வேண்டும். தனி மனித உறவுகள் அப்படிங்கிறது அப்படியே கடைபிடிக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன் நான். இன்றைக்கும் எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய குரு தான், அவள் தான் என்னுடைய தெய்வங்கள் அப்படின்னா அது அப்படியே இருக்கணும்ல. அவங்க மேலே நான் போய் தவளை கை போட்டுட்டு நம்ம நண்பர்கள் அப்படி சொல்கிறேங்கிறது நினச்சே பார்க்க முடியலனால. அப்போ இதைத்தான் என்னுடைய இளைஞர்களுக்கு கூட சொல்கிறேன், தயவு செய்து உங்களுடைய ஆசிரியர்களை ஆசிரியர்களேங்கிற ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். அந்த நிலையில் வச்சு பாருங்கள், நான் மாணவன் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஆணத்தை வச்சு பார்க்குறா தான் நம்மால் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளவே முடியும், அப்போ வாழ்க்கையிலே வெளியவே முடியும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணன்னா அண்ணன் தான், அக்காங்கிறோம் அக்கா தான், அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சரிங்களா, ஒன்றா பழகலாம், ஒன்றா விளையாடலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அண்ணன் அப்படிங்கிற ஒரு தகுதிகளே இருக்குல்ல, அக்காங்கிற ஒரு தகுதிகளே இருக்குல்ல, அதை விட்டு கொடுத்தாச்சும் வச்சுங்களேன், அப்புறம் யார் யாரை கட்டுப்படுத்த முடியும், யாரை நெறிப்படுத்த முடியும் இல்லையா. அதனால தான் என்ன தான் நான் நிறைய முறையெல்லாம் பார்த்துருக்கேன், அண்ணனும் தம்பி ஒன்றா இருப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க, கட்டி போடணும், சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் கூட அண்ணன் வந்து டே இது பண்ணாதே அப்படின்னா தம்பி கேட்பான். சரிங்களா, அது வேண்டும் பார்க்குறேன். இந்த இரண்டு தான், ஒன்று சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், இரண்டாவது மனித உறவுகளை அதனுடைய மரியாதையுடன் நடத்த வேண்டும், அது பழகி அதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நினைப்பேன். இந்த இரண்டு இருந்து வச்சிங்களேன், சமுதாயம் மிக நல்ல நிலையில் இருக்கும், மிக நல்ல நிலையில் இருக்கும்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். உங்களை பொறுத்தவரை தேசபக்தினா என்னென்னு சொல்வீங்க சார்?
1: அது வரையறுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். இதுதான் தேசபக்தி என்று உண்மையில் அப்படி ஒரு டிஃபைன் பண்ணி சொல்ல முடியுமா, வரையறுக்க முடியுமா அப்படின்னா அநேகமாக என்னால் முடியாது. ஆனால் இதில் இரண்டு சொற்கள் இருக்குது, தேசம் பக்தி அப்படிங்கிறது. தேசம்ங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அந்த பக்திங்கிற இடத்துல தான் கொஞ்சம் இடிக்குது எல்லாருமே, அது என்ன அப்படிங்கிறது தான். நம்ம தமிழில் அதை பற்று அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் பக்தி என்பது பற்றை விட சற்றே அதிகமானது. சரிங்களா, ஒரு அன்பும் மரியாதையும் கலந்த ஒன்று தான் பக்தி. சரிங்களா, அன்பு மட்டுமே இருந்தால் அது பற்று, அது கூட ஏதோ ஒரு மரியாதை, கொஞ்ச நேரத்து முறை பேசணும் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு மரியாதை கூட சேர்ந்துருக்கு. அப்போது இந்த தேசம் அப்படிங்கிறது, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தேசத்துக்குள்ளே நம்ம கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது கூட தவறுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்தியா இருக்குது, அது பக்கத்தில் ஏதோ ஒரு நாடு இருக்கிறது. சரிங்களா, நாடு பேரெலாம் வேணாம், ஏதோ ஒரு நாடு இருக்கிறது, இடையில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைல்ல. நாம வரைந்து கொண்ட கற்பனை அரசியல் கோடு தான், பியூர்லி இமேஜினரி பொலிட்டிக்கல் லைன், அது அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இல்லை. அந்த ஒரே ஒரு கோடு, அந்த ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேறு நாட்டவன், இந்த பக்கம் இருக்கிற வேறு நாட்டவன் அப்படிங்கிற போது எது என்னை பிரிக்கிறதுன்னு எதுவுமே இல்லை, இடையில் எதுவுமே இல்லை. நாம வரைந்து கொண்ட ஒரு கற்பனை கோடு, இந்த கற்பனை கோட்டுக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டு இதுதான் உலகத்திலே பெருசு, இதுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சாரிட்டியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. தேசபக்தி எந்த அளவுக்கு இருக்கலாம் என்று சொன்னால், தேசத்தை நான் விரும்புகிற வரையில் இருக்கலாம், தேசத்தை நான் மதிக்கிறவர்கள் இருக்கலாம், தேசத்தின் மீது நான் பற்று வைக்கிறவர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பற்று வேறு ஒரு தேசத்தின் விரோதமாக மாறிவிடக்கூடாது, அதை ஏற்றுக்கவே முடியல இல்லைங்களா. அப்போ தேசபக்தி எங்கே இருக்குன்னா இதோட தான் இருக்கணும், அது வேறு ஒரு தேசத்தின் மீது விரோதமாகவோ பகைமையாகவோ மாறினால் தேசபக்தி இல்லை. என்ன பக்தி ஏற்கனவே சொன்ன பக்திங்கிறது அதுவும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான், இந்த நாட்டின் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் தேசபக்தி. அன்பு இருக்கிற இடத்துல எப்படி வெறுப்பு இருக்க முடியும், அன்பு இருக்கிற இடத்துல எப்படி விரோதம் இருக்க முடியும், இருக்க முடியல இல்லையா. நான் இந்த தேசத்தை விரும்புகிறேன் என்று சொன்னால் இன்னொரு தேசத்தை நான் வெறுக்கிறேன் என்று பொருள் கொள்ளவே கூடாது, அங்கே தான் நம்ம மாறுபடுறோமோ அப்படின்னு சில பேர் மாறுபடுகிறார்னு சொல்கிறேன், அப்படி எல்லாருக்குமே சொல்கிறேன் உலகம் முழுக்க. அதனால் இது ஒரு கற்பனை கோடு தான் அப்படிங்க ஞாபகம் வச்சுட்டோம்னா, இந்த மண்ணின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாசங்கிற அளவில் தேசபக்தியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அதே மீறி அது வன்மமாக ஏறுகிற போது அது வந்து நிச்சயமா தேசபக்தி இல்லை அப்படின்னு நான்
0: தோணும். நம்ம நாட்டோட விடுதலைக்கு பல பேர் அயராது பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அந்த சுதந்திரத்தை நம்ம மக்கள் எவ்வளோ பொறுப்போடு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்?
1: நிச்சயமா, அந்த பொறுப்பு அப்படிங்கிறது சுதந்திரத்து கூடவே வந்தது, இது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா சுதந்திரம் என்பது கட்டுப்பாடற்ற ஒரு நிலையாக இருக்கவே முடியாது, எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் நான் அடங்கவே மாட்டேன், எதுக்குள்ளுமே நான் வரமாட்டேன், நான் சுதந்திரம் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. என்னென்ன மகாத்மா காந்தி இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இலக்கணம் கொடுத்தார், சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு. ரொம்ப பிரமாதமாக உலக அளவில் வேறு எந்த தலைவரும் கொடுத்த மாதிரி தெரியல, அவர் தான் சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நினைக்கிறேனோ அதையெல்லாம் செய்வதற்கான உரிமம் லைசன்ஸ் இல்லை சுதந்திரம்ங்கிறது, உரிமம்னா லைசன்ஸ். நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் செய்வதற்கான உரிமம் அல்ல சுதந்திரம். நான் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதை செய்யாமல் இருப்பதற்கான உரிமை தான் சுதந்திரம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, எனக்கு செய்ய பிடிக்கல, யாரும் என்னை திணிக்க முடியும், என்கிட்ட வந்து கட்டாயப்படுத்த முடியாது, அதுதான் என்னோடய சுதந்திரம். எனக்கு இது பிடிக்கல, அது அங்கே போக பிடிக்கல, இது செய்ய பிடிக்கல அப்படின்னா யாரும் வந்து என்னை வலியுறுத்தக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது, என்னை திணிக்கக்கூடாது, அதுதான் சுதந்திரம். அதுக்கு மாறாக இப்போல்லாம் நினச்சிருக்கான் என்ன நினைக்கிறாலும் பண்ணலாம், இல்லை நான் நினைப்பதெல்லாம் செய்வதற்கு பெயர் வந்து சுதந்திரம் இல்லை. எனக்கு வேண்டாம் என்று நினைப்பதை, எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கான உரிமை இருக்குல்ல, அதுதான் சுதந்திரம். இது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு வித்தியாசம் தான் இரண்டுக்கும். அதனால் அந்த வித்தியாசம் வந்து இட் மேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். எனக்கு அதுதான் இப்போது எனக்கு மட்டுமே இல்லை, ஒரு ஒரு பேருந்தில் போகிறோம் சரிங்களா, ஒரு வேளை புரியலைன்னா கொஞ்சம் இதுவசம் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம், அப்போது யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார் சரிங்களா. இப்போது அவருக்கு சிகரெட் பிடிக்கணும் தோணுது, என்னோட நான் காசு கொடுத்து வாங்கி நான் சிகரெட் பிடிக்கல, உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்கவே முடியாது. என்ன பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா, அவர் வேண்டாம் என்று சொல்கிற ஒன்றை நானே கூட செய்வதற்கு எனக்கு உரிமை இல்லை, அவர் செய்யறதை விட்டுடுங்க, அவருக்கு வேண்டாம் கூட அவர் செய்யாமல் இருப்பார். அவருக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன் நான் செய்வதற்கே கூட உரிமை இல்லை, என்றால் ஏதோ ஒரு வகையில் அது அவரை பாதிக்கிறது இல்லைங்களா, அப்போது செய்வதற்கு உரிமை இல்லை. அப்போ சுதந்திரம் எங்கே வருது அப்படின்னா, மற்றவர்கள் பாதிக்காத வகையில், என்னையே கூட பாதிக்காத வகையில் அது இருக்கிற வரையில் எனக்கு சரிதான். அதனால் இன்னும் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவாங்க, நான் கையை நீட்டி எவ்வளோ வேணால் கை நீட்டி பேசலாம், ஆனால் என்னுடைய கை விரல் நுனி வேறொருடைய மூக்கை தொடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க, அதுதான் சுதந்திரம். அப்போ அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அதுதான் எப்போவுமே சொல்லுவாங்க, சுதந்திரம் என்பது கட்டுப்பாட்டுடன் சேர்ந்தே செல்கிறது அப்படிம்பாங்க. சொல்லும்போது தனியாக போகவே முடியாது, நீங்கள் ஒரு அன்ஃபட்டர்டு ஃப்ரீடம்ங்கிறது எப்படி இருக்க முடியும், இருக்க முடியாதுல்ல, இருக்க முடியல. எதிரும் ஒருத்தில் ஒன்று இருக்கும். இப்போது ஒரு விஷயம் நீங்கள் பாருங்களேன், எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் சிறகு முளைத்தால், இறகு முளைத்தால் நான் வந்து வானத்துக்கு பறந்து போவேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பல பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு மட்டும் ஒரு விங்ஸ் இருந்தால் போகிறோம் நான் இங்கே வேணால் பறப்பேன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் வச்சு பாருங்களேன். இப்போது நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியாது, கிராமங்கள்லாம் எல்லோரும் வீட்டு வீடு கோழி வளர்ப்பாங்க, கோழி பறக்கும், எது வரைக்கும் பறக்கணும், வீட்டு கூரை வரைக்கும் பறக்கும், அதுக்கு சிறகு இருக்குது பறக்குது சரிங்களா, அது வரைக்கும் பறக்கும். இப்போ காக்கா குருவி எல்லாம் இருக்குது, அது மரம் உச்சி வரைக்கும் பறக்கும், புறாலாம் பார்த்திங்க கோபுர உச்சி வரைக்கும் போகும், கழுகு அதை விட இன்னும் உயரமாக போகும், அல்லது பருந்து இதை விட உயரமாக போகும், வல்லூர் அதை விட உயரமாக போகும், ஆனால் அதுக்காக அதை வளர்த்து வரைக்கும் போக முடியும், போக முடியாது. சிறகுகள் இருந்தாலும் கூட இவ்வளோ உயரம் தான் பறக்க முடியுங்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு வரையறை இருக்குல்ல, ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, ஆனால் அந்த லிமிட்டேஷனை பலமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. சிறகு இருந்தால் போரும் நான் வானத்தை தொடுவேன் அப்படின்னா வானத்தில் தொட முடியாது, சிறகுகள் இருந்தாலும் கூட இவ்வளோ தூரம் தான் அவனால் பறக்க முடியும்ன்ட்டு இருக்கிறல்ல, அது மேலே பறக்க முடியாது. அப்போது இந்த இந்த ஒரு வரையறை இருக்குல்ல, ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அதற்குள்ளே தான் சுதந்திரம் என்பதும் இருக்கவே முடியும், அதேமாரி சுதந்திரம் என்பது இருக்க முடியாது. அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இந்த ஒரு விஷயம் சுதந்திரம் என்பது கட்டுப்பாட்டுடன் சேர்ந்தே வருகிறது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுன்னா போகிறோம், அது பொறுப்படுறவங்க தானாக வந்துடும், அதுக்குள்ள தேவையே இல்லை.

0: ரொம்ப தெளிவா சுதந்திரத்தோட அர்த்தத்தை சொல்லிட்டீங்க சார். நம்ம நாட்டோட சுதந்திர போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்?
1: மிக நிச்சயமாக முக்கியமானதுதான். பொதுவாக எந்த ஒரு நாட்டுக்குமே அப்படி ஒரு ஒரு ஒரு ஆவல் இருக்கும், ஒரு அர்ஜி இருக்கும், சரிங்களா? ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இன் எவ்ரி கண்ட்ரி வில் ஹாவ் திஸ் அர்ஜ் டு டேக் தி மெசேஜ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அது இருக்கும், சரிங்களா? தி மெசேஜ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நமக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, உலகத்திலேயே இதுவரையில் மனித வரலாற்றிலேயே வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் அகிம்சை வழியிலே போராடி வெற்றி பெற முடியுங்கிறத நிரூபித்த நாடு இந்தியா, சரிங்களா? அப்போது நீங்கள் நம்ம பார்க்குறோம், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எந்த மொழியில் பார்த்தாலும் வன்முறை இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் வி சீ வயலன்ஸ் இன் எவ்ரி ஃபார்ம் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர், எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம், எல்லா வடிவங்களும் இருக்குது. அப்போ இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, வன்முறை இல்லாமலும் சாதித்தவர்கள் இருக்கிறார்கள், நாம் சாதித்து இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும். அப்போ தான் இந்த நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய முக்கியமான ஒரு செய்தியாக நான் அதுதான் பார்க்குறேன். யாரோ ஒருத்தர் அரசாண்டாங்க நம்ம ஜெயித்தோம், அவங்கள எது போராடணும் ஜெயித்தோம் அப்படி இல்லை, உலகம் முழுக்க சுதந்திர போராட்ட வரலாறு அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்தியாவோட சுதந்திர போராட்டம் வந்து அப்படி இல்லை, இந்தியாவோட சுதந்திர போராட்டம் அடிப்படையே அகிம்சை சார்ந்ததாக இருந்தது. அறவழி போராட்டம் சொல்கிறாங்களா, அகிம்சா போராட்டம், நான் வயலன்ஸ் போராட்டம், அகிம்சை வழியில் வன்முறை இல்லாமலே கூட நம்மால் போராடி ஒரு நாட்டையே மீட்க முடியுங்கிறத காண்பிச்சது நம்முடைய சுதந்திர போராட்டம். அதனால தான் இந்த செய்தி போய் மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிற. ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க வன்முறை தான் வீரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பல பேருக்கு வீரம்னா என்ன, வன்முறை, ஒருத்தர் போய் அடிக்கணும், ஒருத்தர் ஒரு அடி திருப்பி, ஒரு அடி சொன்னால் அவர் ரெண்டு அடி திருப்பி கொடுக்கணும், அதுதான் வீரம் வச்சுருக்காங்களா? அப்படி இல்லை, ஒரு ஒரு அடி கொடுத்தால் பொறுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் அவருடைய மனமாற்றத்துக்கு என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் மிகப்பெரிய மன வலிமை தேவைப்படுகிறது. அப்போது வன்முறை இல்லாத சமுதாயம் வேண்டும் அப்படின்னா மிக நிச்சயமாக நம்ம சுதந்திர போராட்டம் பற்றிய பல்வேறு செய்திகள் இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். சேர்க்கிறப்போ தான் அவங்களுக்கே புரியும், ஏன்னா அவர்களுக்கு தெரியணும்ல, அமைதி வழியினாலையும் நம்மளால் சாதிக்க முடியுங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னா சுதந்திர போராட்ட வரலாறு தான்.
0: எவ்வளவோ சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா உங்களை ரொம்பவும் இன்ஸ்பயர் பண்ண அந்த சுதந்திர வீரரை பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா?
1: நிச்சயமா, உண்மையிலே பல பேர் தான், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏராளமான பேர் என்னைக்கு வந்திருக்கிறார்கள். அது மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டிலே கூட பிறந்தவர் காமராஜர் ஆகட்டும், மகாகவி பாரதியாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ஒருவரை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு எப்போவுமே நான் சொல்லக்கூடியது, தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லக்கூடியது கப்பலோட்டிய தமிழர் வஉசி தான், வஉசி சிதம்பரம் பிள்ளை. என்ன அப்படின்னா, பல பேருக்கு அவர் இவரும் சுதந்திர போராட்ட தியாகியாகவே பார்த்து விட்டு செல்கிறார்கள், அப்படி கடந்து விட்டு போக முடியாது அப்படின்னு தான் உண்மை. என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரித்திரத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொல்லிட்டு பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிறது அநேகமாக உலகம் முழுவதும் நிரம்பி இருந்தது எல்லா இடத்துலையும். அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்களை யாராலுமே சேலஞ்ச் பண்ண முடியல. பல பேர் வந்து பல நாடுகளில் ஆங்கிலேய ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க, சரிங்களா? அந்த பிரிட்டிஷ் காலனிகளுக்கு கிங்டம்க்கு எதிராக போராடி இருக்காங்க. ஆனால் உலகத்தை யாருமே பண்ணலை, அதுக்கு முன்னும் பண்ணலை, அதுக்கு பின்னாலேயும் பண்ணலை. அது மாதிரி ஒரு போராட்டம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தே ஹேட் அன்கொஸ்டனபிள் சுப்ரமசி ஓவர் தி சி, உலகம் முழுக்கக்கூடிய கடல் பரப்பு இருக்குல்ல, அந்த கடல் மொத்தமாக அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. யாரும் கடல் அவர்களுடைய அவர்களுடைய சாம்ராஜ்யமாக இருந்தது. கடலில் போயிட்டு அவர்களுடைய பகுதியில் நின்று அவர்களுடைய வணிகத்தை சவாலுக்கிறது ஒரே ஒரு மனுஷன்தான், வேறு யாருமே இல்லை. மிதிப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே போராடினாங்க, நாட்டுக்குள்ளே போராடினாங்க, கொடி ஏந்தி போராடினாங்க, ஒத்துழையாமல் இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவருடைய வல்லமை எங்கே இருந்தது, அவங்களோட வலிமை எங்கே இருந்தது அப்படின்னா, கடல் பரப்பில் இருந்தது, அவங்களோட வணிகத்தில் இருந்தது. பேசிக்கலி அவங்க வந்து கமர்ஷியல் பீப்புள் தானே, வணிகத்துக்காக வந்தவங்க தானே, அவங்கள வணிகம் மொத்தமுமே கப்பலை சார்ந்திருந்தது. உலகத்தில் கூட அத்தனை கடல் பரப்பும் அவங்கள கட்டுப்பாட்டில் இருந்தது. அவங்கள கட்டுப்பாட்டில் இருந்த கடலில் அவங்களுக்கு எதிராக வணிகம் செய்து தீர்வேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய களத்தில் கொண்டு போய் இறங்கினா இருப்பாங்க வஉசி. அதுதான் பிரிட்டிஷ் காலனிக்கு இன்றைக்கும் கூட அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அது யோசித்து பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. என்ன, நம்ம உப்பு எடுத்து பார்த்தோம், ஊர்வலம் விட்டு பார்த்தோம், உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோம், இதெல்லாம் பண்ணோம். இது பல நாடுகளில் நடந்திருக்கும், சில பேர் துப்பாக்கி ஏந்தி கூட போராடி இருக்காங்க பல நாடுகளில். ஆனால் கடல் பரப்பிலே உன்னுடைய இந்த கடல் எனக்கும் சொந்தம், இந்த வணிகம் என்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த இறங்கி அவர் சேலஞ்ச் பண்ணார்ல, ஒரு சவால் விட்டார்ல. ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் இல்லை, வந்து சம்திங் ரியலி வி ஹாவ் டு சே சம்திங் டூ பிக் டூ கிரேட், அதுதான். அதனால தான் எனக்கு எப்பவுமே வஉசி என்ன பிடிக்கும்.
0: சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ அந்த வருங்கால தலைமுறைகளுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ண சுதந்திர போராட்ட வீரர்களோட வரலாறு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா?
1: நிச்சயமா பண்ணலாம். என்னென்ன, இப்போ சுதந்திர போராட்டங்கள் இருப்போது இரண்டு பிரிவு இருந்தது. முக்கியமாக நம்முடைய சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தது அப்போது இருந்த தேசிய காங்கிரஸ் தான், சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் பெரியக்கம் தான் முன்னெடுத்தது. அப்போ இருந்த காங்கிரஸ் இப்போ இருக்கிறத ஒப்பிடாதீங்க. அப்போ இருந்தது அப்படி தான். அதில் இரண்டு பெரிய பிரிவுகள் இருந்தது. அதில் கூட மிதவாதிகள்னு இருந்தாங்க, தீவிரவாதிகள்னு இருந்தாங்க. தீவிரவாதிகள்னு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது, அதனால வச்சுங்க. அப்போ வந்து தீவிரவாதிகள்னு செயலிலே தீவிரத்தை காட்டியவர்கள், மாடரேட்ஸ் இருந்தாங்க ஒரு பக்கம் மிதவாதிகள். இந்த இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு இலக்கு தான், அவங்களுக்கு தேச விடுதலை தான். ஆனால் அவங்க அதை எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்களேன், இப்போ தீவிரவாதிகள் இருக்கிற போது பாலகங்காதர் திலகில் ஆரம்பித்து நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வரைக்கும் இருந்தாங்க. அவங்களாம் இப்போ தீவிரமாக களத்தில் இறங்கி போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். பகத்சிங் அப்படி இருந்தாங்க, வாஞ்சிநாதன் அப்படி இருந்தாங்க, இதெல்லாம் அந்த பக்கம் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மகாகவி பாரதியை கூட மதவாதத்தை விட்டு தீவிரவாதம் பக்கம் போனவர் தான், சரிங்களா? அந்த தீவிரவாதம் கூட துப்பாக்கி எடுத்து சுட தீவிரவாதம் இல்லை, சரிங்களா? நேரடியாக களத்தில் இருந்து ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு தீவிரம் இருந்தது. ஆனால் மிதவாதம் அப்படி இல்லை. மிதவாதம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள், பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், உண்ணாவிரதம் இருந்தார்கள், ஒத்துழையாமை இயக்கம் செய்தார்கள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இது மாதிரி மிதவாதம் இல்லையா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்திய சுதந்திர போராட்டத்தில் மட்டும்தான் ஒரே சமயத்தில் இரண்டு தண்டவாளங்கள் மேல் ரயில் போகிற மாதிரி, ஒரு பக்கம் மிதவாதம் இன்னொரு பக்கம் தீவிரவாதம் என்று கொண்டு இரண்டு மீதும் ஊர்ந்து சென்றது நம்முடைய சுதந்திர போராட்ட இயக்கம். அதனால தான் நம்மளால் வெற்றி பெறவே முடிந்தது, சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிற சொல்ல அடிக்கடி பலவே பயன்படுத்துவாங்க, சரிங்களா? நம்முடைய வியூகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் சுதந்திர போராட்டத்தின் போது ஒருத்த வியூகம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி வாவுசி எப்படி கடற்பரப்பில் போய் சவால் விட்டாரோ, எப்படி உப்பு எடுத்து உப்பு எடுப்பதன் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மகாத்மா காந்தி ஒரு சவால் விட்டாரோ, அப்புறம் பேனாவை வைத்துக்கொண்டு எழுத்து பேச்சு பத்திரிகையை வைத்துக்கொண்டு மகாகவி பாரதி மிகப்பெரிய அளவில் சவால் விட்டார். ஃபார் இன்ஃபர்மேஷன், பல பேருக்கும் இன்னும் நான் ஆச்சரியமாக பல்லிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு ஆங்கிலத்திலேயே பதில் கொடுத்தோம். நம்ம ஆங்கில பத்திரிகை நடத்தணும், ஆங்கிலத்தில் பேசணும், ஆங்கிலத்தில் அவங்க உரையாடினோம், அவர்களுடைய மொழியிலேயே அவர்கள் தெரிந்த மொழியிலேயே இவ்வளோ நாம் கற்றுக்கொண்டு அவங்களும் பேசணும், அவங்க தாய்மொழி. ஆனால் அவர்களும் நாம் சிறப்பாக செயல்பட்டோம். பல முறை அவங்களும் வியந்து பாராட்டியிருக்காங்க, எப்படி இந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் பேச எழுதி மக்களை வந்து உணர்ச்சி ஊட்ட முடியும் அப்படின்லாம் இதெல்லாம் செய்து காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் தான் மிக முக்கியமானதாக நான் சுதந்திர போராட்டம் நான் நினைக்கிற போது எல்லாமே வந்து ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் இருந்தாங்க. சுதந்திர போராட்டத்தில் அந்த தியாகிகள் அல்லது தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மெத்த படித்தவங்க. ஒரு சில பேரை தவிர்த்து இதெல்லாம் ஏராளமாக படித்தாங்க. லண்டன்லேயே போய் லா படிச்சுட்டு வந்தவங்க, அங்கேயே படிச்சுட்டு வந்தவங்க. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், இங்கே மூதறிஞர் ராஜாஜி தொடங்கி பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வரையில் எல்லாருமே சட்டம் படித்தவர்கள். மகாத்மா காந்தி சட்டம் படித்தவர், சரிங்களா? சட்டம் படித்து வெளிநாட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தவங்க, சரிங்களா? இங்கே இருந்து கொண்டு வெளிநாட்டில் போய் சட்டம் படிச்சுட்டு ஆங்கிலம் பட்டு கொண்டு வந்து இங்கே வந்து சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்க. அவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா பல லட்சம் பல கோடிகள் சம்பாதித்திருக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போராடினாங்க இல்லையா? அதுதான் நம்மை வழிநடத்திய தலைவர்கள்லாம் மிகச்சிறந்த அறிஞர்களாக இருந்தார்கள், தன்னலமற்ற தியாகிகளாக இருந்தார்கள். ஒரு ஒரு ஒரு பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி ஒரு தலைவர் இருக்கிற போது நம்ம என்ன இருக்கும் ஆச்சுன்னா, மக்களுடைய முழு நம்பிக்கை பெற்றவர்களாக இருந்தார்கள், அதுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். இதுதான் மிக முக்கியமானதான் நான் பார்க்குறேன்.

0: நன்மைகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நன்மை கண்டோம் என்று கும்மியடி.
1: காந்திஜி மாதிரி நிறைய தேசிய தலைவர்கள், போராட்ட வீரர்கள் மாஸ் மீடியத்தை சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல ஊடகத்துறை நண்பர்கள் இந்த சுதந்திரமான மீடியா துறைய எந்த அளவுக்கு பொறுப்பா பயன்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
2: மிக நிச்சயமாக பொறுப்பாக பயன்படுத்தணும். அதனால் பொறுப்பாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இப்போது கூட நான் சொல்லுவேன், ஆல் இண்டியா ரேடியோவாக இருக்கட்டும், அல்லது தூர்தர்ஷனாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரியான இப்போ எம்ஓபி பேசினவர்கள் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி ரேடியோ இருக்கு இல்லையா, இது மாதிரி இது மாதிரிலாம் செய்யக்கூடிய பணிகளை பிரபலமான ஊடகங்கள் செய்கின்றனவானா இல்லை. மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய அச்சு ஊடகமாக இருக்கட்டும், மின்னணு ஊடகமாக இருக்கட்டும், தொலைக்காட்சி இருக்கட்டும், அல்லது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே இந்த அளவுக்கு பொறுப்புணர்வு இருக்கிறதா இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம பேசியிருக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ தான். இந்த கம்யூனிட்டி ரேடியோவில் நம்ம எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தருகிறோம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது அப்படியே

0: வரும்.
1: சுதந்திர தினம் அப்படிங்கிறது இந்தியராகிய எல்லாருமே நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு நாள். ஸோ பொதுவாக கொடி ஏற்றுறது இல்லைனா எல்லாரும் சேர்ந்து சுதந்திர வீரர்கள் செஞ்ச தியாகத்தை நினைவூட்டும் வகையான ஒரு நாள். ஆனால் இப்போ உள்ள பெரும்பான்மையான மக்கள் சுதந்திர தினத்தை ஒரு விடுமுறை நாளாக பார்க்குறாங்களோன்னு தோணுது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுதந்திர தினமே எப்படி பொறுப்புணர்ச்சியோட கொண்டாடலாம்னு நினைக்கிறீங்க சார்?
0: வெரி குட். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சுதந்திர தினம்னா அது ஒரு விடுமுறை நாள் எல்லோரும் கொண்டாடுறாங்கன்னு உலகம் முழுக்க அப்படி தானே இருக்குது. நீங்கள் அமெரிக்கா போங்க, அமெரிக்கா ஒரு விடுதலை நாள் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்கன்னா இதே மாதிரி விடுமுறையாக தான் இருக்க போகிறாங்க. உலகம் முழுக்கமே அப்படி தான். அது ஏதோ ஒரு இடத்துல அவங்க மகிழ்ச்சியாக இருக்கவே இருக்கிற விடுமுறை. சுதந்திரத்தை பற்றியே பேசுறவங்களுக்காகலாம் இல்லை, நம்ம திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா பலமுறை நம்ம சொல்லிட்டோம், பலமுறை இந்த கேள்வி வருகிறது. நான் சொல்கிறேன், சுதந்திர தினம் அன்றைக்கு மக்கள் மகிழ்ச்சியாக உல்லாசமாக இருக்கிறாங்க, நல்லது தானே. See, what is the ultimate purpose of being free? நான் வந்து ஒரு சுதந்திரமானவனாக இருக்கிறேன் அப்படின்னா அது அல்டிமேட் பர்பஸ் என்னவாக இருக்க முடியும்? நான் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. அதுதான் மகிழ்ச்சி, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இருக்காது தான் சுதந்திரம். அதனால் அன்றைக்கு விடுமுறைக்கான காரணமே என்ன அப்படின்னா, நீங்கள் சுதந்திர போராட்டத்தை பற்றி நினைவுகள் நினைக்காமல் போங்க, தியாகிகளை பற்றி போட்டுங்கள் போட்டாமல் போங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் மிக நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதானே. அதுதான் முக்கியம், மக்களோட மகிழ்ச்சி தான் முக்கியம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இன்பமாக இருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார்கள், உல்லாசமாக இருக்கிறார்கள் அப்படின்னா தட்ஸ் டு பி தி வெரி பர்பஸ் ஆஃப் தி யூனோ இண்டிபெண்டன்ஸ், ரைட்? அப்படிதான் இருக்க முடியும். அது அப்படி அதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி தான் இருங்க அப்படின்னு சொல்லி எப்படி கட்டுப்படுத்தி வைக்க முடியும்? அப்படி இல்லை, அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இந்த சுதந்திர போராட்டங்கிறதோ அதோட உணர்வுகளோ தியாகிகளை பற்றியெல்லாம் என்றைக்கு வேணாலும் பேசுகிறாங்க, அன்றைக்கி தான் பேசணும் ஒன்று இருக்குது. அதை நம்ம மாற்றிட்டோம் வச்சிங்களேன் அன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு போயிடுவாங்க. அது அப்படி இல்லை, அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்கான ஒரு நாள். அவர்கள் அது எதை செய்தால் அவர்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்குமோ செய்யட்டுமே, வேறு எந்த ஒரு நாள் அது பயிலாம் கூட அந்த ஒரு நாளுக்கு பண்ணட்டுமே. ஸோ நான் தொடர்ந்து சொல்வது அதுதான், சுதந்திர திருநாள் என்பது மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு நாள். அதற்காக தான் விடுமுறை விடுறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் அதனுடைய பண்பும் பயனும், அதுதான் இருந்துட்டு போட்டுமே, அவ்வளோதானே. சுதந்திரம் கூட அதுக்காக தானே வாங்கினதே, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. சுதந்திர போகிற இன்றைக்கு சுதந்திர தினம் வருகிறது அப்படின்னா இன்றைக்கு மாலை போய் பாருங்கள், கடற்கரையில் மக்கள் அப்படியே கூடி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னா திஸ் இஸ் வாட் வி நீடட், இல்லை? அவ்வளோதான். அதனால் மகிழ்ச்சி தான் சுதந்திரத்தின் அடையாளம்.
1: சார், நீங்கள் எவ்வளவோ சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்துருப்பீங்க, ஆனால் இன்னமும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நெகிழ்ச்சியான சுதந்திர தினம்னா அது எதுன்னு சொல்வீங்க, அண்ட் ஏன் சார்?
0: சரி, நிச்சயமாக அது சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுன்னு நினைக்கிறேன். மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு சுதந்திர தினம், என்னால் மறக்க முடியாத சுதந்திர தினம். என்ன அப்படின்னா, நான் அவ்வப்போது இரத்த தானம் செய்வது உண்டு. 20 வயதில் தொடங்கி 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக இரத்த தானம் பண்ணுவேன், அதான் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போது ஒரு முறை ஒரு நாள் ரத்த தானம் பண்ண வேண்டி வந்திருந்தது, அவசரமாக சொன்னாங்க, சரியாக போய் ரத்த தானம் பண்ணேன். பண்ண அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15. இங்கே பொதுவாக நம்ம யாருக்கு ரத்த தானம் கொடுக்குறோம் அப்படிங்கிறலாம் கேட்குறது இல்லை, கேட்குறாங்க, கொடுத்துட்டு வரோம், யாருன்னுலாம் கேட்க மாட்டோம். ஆனால் அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, இவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரத்த தானம் செய்து விட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அவங்க வந்து அவங்கள உறவினர் வந்து சொன்னாங்க, நீங்கள் ரத்த தானம் கொடுத்தீங்க, நல்லா நடந்தது, ஆப்ரேஷன்லாம் சுகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வயது வந்து 80 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது தாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னாங்க. எனக்கு வந்து நம்பவே முடியல, ஒரு ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நம்மளால் இந்த அளவுக்கு பண்ண முடிந்தது. அவர் 100 வயது எட்டியிருந்தார், அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தார். அவர் அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 20 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நம்ம ரொம்ப, நீங்கள் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி விடுமுறை ஜாலியாக இருக்கலாமே நினைக்கும் போது இங்கே போய் உக்காண்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் உட்காருங்க அப்புறம் போங்க அப்படின்னாங்க. அப்புறம் இருந்தால் அப்புறம் 1 மணி நேரம் அங்கேயே இருந்தேன். அப்புறம் இந்த உறவினர்கள்லாம் வந்தாங்க, எல்லோரும் பார்த்து எல்லாம் கலையில் பார்த்தா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அப்போ சொன்னாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நல்லா இருக்காரு அப்படின்போது அந்த அவங்க வந்து சொன்னாங்க, இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சிறைக்கு சென்றவர். ஸோ மிகவும் பிரபலமான ஒரு தியாகி அவர். அது வந்து எனக்கு ஆறி போயிட்டேன், இந்தமாரி ஒன்று இருக்கும் சொல்லி இந்த அளவு என்னால் மறக்க முடியாத ஒரு சுதந்திர தினம்னா அதுதான். அதுக்கு பிறகு ஏறத்தால் ஒரு 21-22 ஆண்டுகள் அவர் உயிரிழந்தார், 100 வயது எட்டினார் என்று நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதுதான் என்னுடைய நிகழ்ச்சியான சுதந்திர தினம்னு அதுதான் சொல்லுவேன்.
1: உங்களோட மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் எங்களுதும் அப்படி ஆகிரும் போல இருக்கு, அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு நீங்க அப்படி கேக்குறது. நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு சார், அதாவது இப்போ உள்ள தலைமுறை குழந்தைகளுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் பண்ணின தியாகங்கள் தெரியல அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்றதுல ஏதோ ஒரு கேப் விழுந்ததை நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க சொல்லுங்க சார், இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு, பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சுதந்திர போராட்டத்தை பத்தியும் வீரர்கள் செய்த தியாகங்கள் பத்தியும் நம்ம

0: விழிப்புணர்வு ஏற்படுத்த என்னென்ன வகைகளை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க சார்?
1: கொஞ்சம் நான் மாறுபடுவேன், கொஞ்சம் சிறியால் மாறுபடுவேன். அவர்கள் தியாகம் செய்வதற்கான அவசியம் அப்போது இருந்தது, அவர்கள் தியாகிகளாக இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்போது அதற்கான கட்டாயம் இல்லை, அந்த கட்டாயம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நாம் இந்த நாட்டுக்காக ஏதோ தியாகம் செய்ய வேண்டும் எங்கள் நிலை வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதனால் அது வேணுமா அப்படின்னா இல்லை. ஆனால் சமூக பொறுப்புணர்வுன்னு ஆரம்பித்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த சமூக பொறுப்புணர்வு வேணும், ஒரு கட்டுப்பாடு வேணும், சமூக பொறுப்புணர்வு வேணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் தியாகங்கிறது. இவருமே பெருமா இல்லை, யாரோ ஏதோ நான் போய் ஜெயிலில் போனால் தான் தியாகம் அப்படின்லாம் இல்லை, என்னை உயிரை விட்டால் தான் தியாகம் அப்படின்லாம் இல்லை. அதனால் என்னுடைய பங்களிப்பு எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போது கூட நான் சொல்கிறேன், நாட்டுக்கான பங்களிப்புன்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. இப்போது நீங்கள் என்னுடன் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், இப்போ இந்த நேர இந்த கம்யூனிட்டியோட பேசிட்டுங்க, ஏதோ ஒரு இடத்துல நாட்டுக்கான ஒரு பங்களிப்பு தானே, அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒருத்தர் அது நாட்டினுடைய பங்களிப்பு தான். அது எல்லாருமே யாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஏதோ ஒருத்தர் இந்த நாட்டுக்கு பங்களித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதா நிஜம், அது இல்லாமலாம் இல்லை. ஆனால் இது நேரடியாக நாட்டுக்கு போய் சேர வேண்டுமானால் இராணுவத்தில் போய் சேர்ந்தால் தான் முடியும், எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதனால் தன்னுடைய பணியை யார் செம்மையாக செய்து முடிக்கிறார்களோ அவள் அத்தனை பேருமோ ஏதோனு ஒரு வகையில் இந்த நாட்டுக்கு பங்களித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அவ்வளோதான். அது போதும், அது அங்கே தான் ஆரம்பிக்குது, அங்கே தான் முடியுது.
0: பல தியாகிகள் நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. ஆனாலும் இப்போ மக்கள் கிட்ட கேட்கும்போது தமிழக போராட்ட வீரர்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ நம்ம நேயர்களுக்காக உங்களை இன்ஸ்பயர் பண்ண தமிழக போராட்ட வீரர்கள் பற்றி சொல்கிறீங்களா?
1: நிச்சயமாக, ஏற்கனவே கப்பலோட்ட தமிழர் பற்றி சொன்னேன், என்னால் மறக்க முடியாத ஒன்று. அப்புறம் சுப்பிரமணிய சிவா இருந்தார், மிகப்பெரிய தியாகி அவரெல்லாம். அஃப்கோர்ஸ் கப்பலோட்ட தமிழ் அடுத்ததால் அவர் கூடவே இருந்த மகாகவி பாரதி. மகாகவி பாரதி பற்றி நான் யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய அளவில் எல்லாருமே இது இளைஞர் அப்படி சொன்னால் மகாகவி பாரதி. அவர் ஏதோ ஒரு முறையாவது எங்கேயோ ஒருத்தர் அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மகாகவி பாரதிங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டி. அவருடைய அந்த ஃபோட்டோ பார்த்தாலே எல்லோரும் இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க, அந்த அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பயராக இருந்தால் எனக்கும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. பெருதலைவர் காமராஜ் எனக்கு என்னுடைய அரசியல் ஆசான் அப்படின்னு சொல்லுவேன். அவர் இன்ஸ்பயர் பண்ண அளவுக்கு வேறு யாரும் என்ன இன்ஸ்பயர் பண்ணதே இல்லை. மூதறிஞர் ராஜாஜி ஒரு மிகப்பெரிய போராட்ட வீரர், இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்கள் உருவாக இருந்தார். அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை ஒரு மிகப்பெரிய அளவில் என்னை ஈர்த்தது உண்டு. இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். நான் இருந்த என்னுடைய சின்ன ஊரில் சிற்றூரில் அங்கே சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே என்னுடைய சிறிய வயதில் பார்த்துருக்குறேன். என்னுடைய சொந்த அம்மாவோட தாத்தா அவரும் சுதந்திர போராட்ட தியாகி, அவருடைய நான் இருந்து பழகி வளர்ந்துருக்கிறேன். ஸோ இவங்கள்லாம் வந்து நான் நெருங்கி பழகி பார்த்தவர்கள் தியாகிகள் கூட நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்காங்க, ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. எனக்கு பொறுத்தவரையில் சுதந்திர போராட்ட தியாகிங்கிற யார் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி குணம் தான் இருந்திருக்கு. எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தியாகம் வந்திருக்கிறது, ஒரு தன்னலம் இல்லாத ஒரு ஒரு பொதுநல நோக்கு இருந்திருக்கிறது, இது எல்லாமே என்னை மிகவாக இழுத்திருக்கிறது.

0: சார், நீங்கள் தீவிரமான காந்தியின் ஆக்டிவிஸ்ட்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இதை நாங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம். தேசப்பிதா மகாத்மா காந்திஜி அவர்களை பற்றி இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான நற்பண்புகள்னா என்னெல்லாம் சொல்வீங்க சார்?
1: நிச்சயமாக முதல்ல என்ன காந்தியவாதி என்று நீங்கள் சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அது முழுமையாக எனக்கு அதுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு தெரியல, ஆனால் காந்தியவாதியாக இருக்க விரும்புகிறேன், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதில் முக்கியமான தகுதிகள்னால் இரண்டு சொல்லுவேன் நான் காந்தியவாதி. ஒன்று எளிமை, இரண்டாவது நேர்மை. இந்த இரண்டு தான். இந்த எளிமைங்கிறது இன்னமும் எனக்கு புரியவே இல்லை. ஏன் மக்களுக்கு வந்து அந்த எளிமை வந்து பல பேருக்கு இன்னும் அது இருக்காமல் போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஆஃப் ஆல் தி குவாலிட்டிஸ் தட் எ மேன் கேன் பொசஸ் ஐ வில் சே ஆக்சுவலி சிம்பிளிசிட்டி இஸ் தி வெரி பெஸ்ட் ஒன். அது மாதிரியான ஒரு எளிமையான எளிமைங்கிற மாதிரி ஒரு சிறந்த நற்குணம் இருக்கவே முடியாது. இப்போது நான் ஒரு அரசு அலுவலராக இருந்திருக்கிறேன், ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறேன், ஆஃப்கோர்ஸ் பேச்சாளர் தலைக்கொட்டுலாம் பார்க்குறேன். ஆனால் இப்போதும் என்னால் எல்லோரோடும் எளிமையாக இனிமையாக பழக முடிகிறது. அது என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் எளிமைங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சரிங்களா. இதுவே நானே ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ரொம்ப நான் ரொம்ப பெரிய ஆள், நான் ஒரு ஆஃபீஸர் அப்படிலாம் இருந்தால் யாரும் பக்கத்தில் வந்துருப்பாங்களானே தெரியாது எனக்கு. அப்போ எளிமைங்கிறது உண்மையிலேயே மக்கள் இருக்கிறது. நான் எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறனோ அந்த அளவுக்கு மக்கள் என்னிடம் நெருக்கமாக வருகிறார்கள் இல்லையா. அதையே மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எளிமை இல்லாமல் ஆடம்பரம்னு வந்து அது மக்களை அந்நியப்படுத்திவிடும். யார் ஒரு ஆடம்பரமாக இருக்கிறாங்களோ அவர்களிடத்து அத்தனை எளிதில் மக்கள் வந்து நெருக்கமாக பழக மாட்டாங்க. ஆனால் எளிமைங்கிறது அப்படி இல்லை. எளிமை இயல்பாகவே மக்களை கவரக்கூடியது. அதனால் காந்திய பண்புகளை மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய எளிமை தான். மகாத்மா காந்தி அப்படி தான், யார் வேணால் எப்போ வேணால் போகலாம், பார்க்கலாம், பேசலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த எளிமை என்பது மிக முக்கியம். இரண்டாவது நேர்மை. எனக்கு சொந்தமில்லாத எந்த ஒன்றையும் நான் தொடுவது கூட இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் காந்திய தத்துவங்களில் ஒன்று. அதை தான் மகாத்மா காந்தி கடைப்பிடித்தார். அதுதான் பிறந்தத காமராஜர் செய்தார். அதுதான் முதலமைச்சர் ராஜாஜி செய்தார். பொதுவான சொத்தை நான் கை வச்சதே இல்லை. இது பொதுவானது, என்னுடையது இல்லை. என்னுடைய உழைப்பால் வராத எந்த ஒன்றையும் நான் தொடுவதற்கு கூட தயாராக இல்லை அப்படின்னு இல்லையா. இதெல்லாம் தான் காந்திய சிந்தனை. வேறு ஒன்றுமே இல்லை. எளிமையும் நேர்மையும் தான் காந்திய பண்புகள். இதுதான் மிக முக்கியமாக எல்லோரும் ஈர்க்கும்னு தோணுது எனக்கு. அது சொன்னால் போதும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. யாரும் ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் எளிமையாக இருந்து பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து மாற மாட்டாங்க. ஏன்னா எளிமை அந்தளவுக்கு அவங்களை உள்ளே இழுத்துவிடும். அதுதான் முக்கியம்.
0: நிறைய தலைவர்கள் அவங்க உயிரை மாய்த்து நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட மகத்துவமான சுதந்திரத்தை நிறைய மக்கள் இப்போ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, பொறுப்பு இல்லாமல் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்?
1: கவலைக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது தான் கவலைக்குரியதாக இருக்குது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இது இங்கே மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கான்னா இல்லை, அல்ல இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, உலகம் முழுக்க அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த பொறுப்பற்ற தன்மை என்பது உலகளாவிய ஒரு பெரிய நோயாக மாறி இருக்கிறது. சாரி டு சே, அது ஒரு பெரிய நோய். அது பொறுப்பற்று நடந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு ரெக்லெஸ் பிஹேவியர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு அடாவடித்தனமான ஒரு போக்கு. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. தெருவில் போகிறேன், இருசக்கர வாகனம், ஒவ்வொருத்தரும் அவங்க ஏற்படுற சத்தம், அவள் செல்கிற அந்த வேகம், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு புரியல. எனக்கு ஏராளமான பணிகள், இது முடித்து அடுத்தது, இது முடித்து அடுத்தது, எதுவும் ஒன்று செய்து கொண்டே இருக்கிறேன், போய்கொண்டே இருக்கேன். நான் அவளும் அவ்வளோ வேகமாக செல்வதில்லை. ஆனால் இங்கே வேகமாக போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு யோசிச்சு பார்க்குறேன். அப்போது இந்த வேகம் எதற்காக அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த சத்தம் எதுக்கு, இந்த இறைச்சல் எதுக்கு அப்படின்னு புரியவே இல்லை இல்லையா. இதெல்லாம் இது இருக்கத்தான் செய்யுது. அது கவலைக்குரியதாகத்தான் இருக்கிறது. இல்லவே இல்லையே, நாங்களும் இளைஞராக இருந்தாலும் வந்திருக்கோம், நாங்களும் அந்த வயதில் இருக்கிறோம், நாங்களும் கல்லூரியில் படுத்திருக்கிறோம், நாங்களும் இளைஞராக இருந்திருக்கோம், கல்வி ஊசித்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இது மாதிரியான ஒரு ஒரு ஒரு எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு அடாவடித்தனங்க நாங்கள் பண்ணதில்லை. நான் மட்டுமே இல்லை, என் தலைமுறை யாருமே அதெல்லாம் பண்ணதில்லை. அடாவடித்தனம் என்பது மோசமானதுங்கிறது நாங்கள் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அடாவடித்தனம் தான் ஹீரோயிசம் மாதிரி அடிச்சுல்ல, அதுதான் கவலைக்குரியதாக இருக்கிறது. அது பழைய இலக்கியத்தில் ஒரு வரி வரும், தீயவை தீயனவே நல்லன ஆகா அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பழங்காலத்து இலக்கியத்தில் ஒன்று வரும், எது தீயதோ அது தீயது தான், அது நல்லதாக மாறவே முடியாது. அது நேற்றுக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இறைச்சல்லாம் தீயது தான். இறைச்சல் என்பதோ, ஒன்முறைங்கிறதோ, அடாவடித்தனங்கிறதோ, வேகங்கிறதோ, ரெக்லெஸ் பிஹேவியருங்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப தேவையற்ற ஒன்று தான். அது கவலைக்குரியதாகத்தான் இருக்கிறது. மாறும்னு எதிர்பார்ப்போம்.
0: இந்த சுதந்திர தினத்தில் நம்ம இந்திய குடிமக்களுக்கு உங்களோட கருத்து சொல்லணும்னா அது என்னவாக இருக்கும் சார்?
1: சுதந்திரமாக இருங்கள், அதுதான் சொல்லுவேன். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து தான், சுதந்திரமாக இருங்கள். சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சியாக இருத்தல், அதுதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது தான், மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் அதனால் சமூகத்துக்கு எந்த ஊரும் விழாமல் பார்த்துக்கொள்ளுங்கள், யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் வராமல், நம்மால் எந்த ஒரு இடையூறும் வராமல் இருந்து கொள்ளுங்கள். தன்னாலவிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் தான் எல்லார்ட்டையுமே சொல்கிறது. அதுதான் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையே இல்லை, மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் அடிப்படை அம்சமே மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சிங்கிறது எப்போ வரும்னா எல்லாரையும் அன்பாக கனிவாக எளிமையாக படுகிற போது அந்த மகிழ்ச்சி தானாக வரும், அதுதான் வரும். மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியும் நல்லது தான். எல்லாரும் சொல்வது தான் தயவுசெய்து மகிழ்ச்சியாக இருங்கள். சுதந்திரத்தினுடைய மிக அடிப்படையான நோக்கமே அதுதான். இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு சுதந்திரம் ஏன் வாங்கி கொடுத்துருக்காங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான். மகிழ்ச்சியாக இருங்கள் யாருக்கும் இடையூறு இல்லாத வரையில், அதுதான் சொல்லுவேன்.
0: எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்த அனுபவத்தை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார்.
1: நிச்சயமாக பல முறை இங்கே வந்திருக்கிறேன், அதுவும் குறிப்பாக 2-3 அனுபவங்கள் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு முறை இந்த டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒன்று பண்ணோம், போட்டித் தேர்வுகள் தயார் செய்வது எப்படி அப்படிங்கிறது, அது என்னை பொறுத்தல ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவமாக இருந்தது. அது இல்லாமல் பல முறை இங்கே வந்திருக்கிறேன், சுதந்திரம் போராட்டம் தொடர்பாகவே பேசியிருக்கிறேன், மகாத்மா காந்தி பிறந்த நாளுக்காக ஒரு முறை இங்கே வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையுமே இது எனக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது, எனக்கு ஒரு பாடத்தை தந்திருக்கிறது, நான் இன்னும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை தந்திருக்கிறது. மிக முக்கியமாக எனக்கு பொறுத்தவரை எம்ஓபி ஆரம்பத்தில் 2-3 முறை நான் சொல்லியிருக்கேன், எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரிங்கிறது ஒரு தலைசிறந்த ஒரு கல்லூரி, ஒரு தரமான ஒரு கல்லூரி. நீங்கள் எம்ஓபி ஸ்டூடெண்ட் அப்படி சொன்னாலே எல்லாருமே ஒரு மதிப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி இல்லையா, அந்த கல்லூரிக்கு பெருமை சேருங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். அந்த எண்ணத்தோடு நான் உள்ள வரேன். ஸோ நான் இந்த கல்லூரியுடைய மாணவன் இல்லை, ஆனால் இந்த கல்லூரி மாணவனாக நான் எப்போதையும் உணர்ந்திருக்கிறேன். அதுதான் இங்கே வரும்போதெல்லாம்
0: ரொம்ப அழகாக சொல்லிங்க சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்திய சுதந்திரம் பற்றியும், நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க பாடுபட்ட தியாகிகளோட வரலாறு பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தணும்னு ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்ன திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே கவிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

ஆப் ரைட். யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜி சுனிதா. இந்த நிகழ்ச்சி நிழலா நிஜமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னும் என்னோட பார்ட்னர் ஆர்ஜி ராதிகா ஸ்டுடியோக்கு வரல, சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டா. நீங்களே கேளுங்களேன், ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் ஒரு கதை இருக்கும். வாமா மின்னல் உக்காரு, இன்னைக்கு என்ன ஆச்சு?
1: நான் சொன்னா நம்ப மாட்டேன் சுனிதா, நான் இன்னைக்கு பஸ்ல ஸ்டுடியோக்கு வந்துட்டு இருக்கிறப்போ சடனா ஒரே கூச்சல், பயங்கரமா கூட்டம் சேர்ந்துச்சு. என்னன்னு போய் பாக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆளை கண்ணா பின்னாலு போட்டு திட்டிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா செமையா போட்டு அடிச்சிருப்பா. என்னன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது, அந்த ஆளு தப்பான முறையில் நடந்துட்டானு.
0: ஐயோ, நிஜமாவ சொல்ற? அந்த பொண்ணுக்கு அவ்வளவு தைரியமா?
1: ஆமா, நிஜமாதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கும் நம்ம ஷோக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கும் நம்ம ஷோக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு. ஆனா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து சைல்ட் அபியூஸ்.
0: சைல்ட் அபியூஸ் பத்தி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, சைல்ட் அபியூஸ்னா ஒரு குழந்தைய உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் துன்புறுத்துறது. அதாவது நம்ம வார்த்தைகள் இல்ல செயல்களோ அவங்க உடல் ரீதியா மன ரீதியா துன்புறுத்துச்சுன்னா அதான் சைல்ட் அபியூஸ்.
1: இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எல்லாம் யாரு காரணம் நினைக்கிறேன் சுனிதா?
0: பேரண்ட்ஸோட அலட்சியம் தான் காரணம் நான் நினைக்கிறேன்.
1: இதுக்கு பேரண்ட்ஸ் மட்டும் காரணம் சொல்ல முடியாதே.

0: ஏன்னா எல்லா நேரமும் எல்லா இடத்துலயும் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட இருக்க முடியாதுல்ல.
1: கரெக்டா சொன்ன ராதிகா. உதாரணத்துக்கு பசங்க ஸ்கூல்ல விளையாட போகும்போதும் இல்ல ஸ்கூல் பஸ்ல டிராவல் பண்ணும் போதும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு.
0: இதுக்கு என்னதான் தீர்வு?
1: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அதே மாதிரி இதுக்கும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். உனக்கு தெரியுமா ராதிகா, அதிகபட்ச சைல்ட் அபியூஸ்ல உடல் ரீதியா 31%, அதாவது 31% குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க.
0: நிஜமாவே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் சுனிதா இது. சைல்ட் அபியூஸ்ல நிறைய விதமான சைல்ட் அபியூஸ் இருக்கு. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம இந்திய சட்டத்துல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, குழந்தை பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுற ஒரு ஆண் அவனுடைய ஆணுறுப்பை பயன்படுத்தினால் மட்டுமே அது ஒரு குற்றமா கருதி தண்டனை வழங்குறாங்க. மற்றபடி பொருட்களாலோ அல்லது மற்ற உடல் பாகங்களாலோ ஒரு குழந்தைய பலாத்காரம் செஞ்சாங்கன்னா கடுமையான தண்டனைகள் நம்ம சட்டத்துல எதுவுமே இல்லை. செக்ஷன் 377 பிரிவின் படி ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்சமா 7-10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குன்னு நம்ம சட்டம் சொல்லுது. ஆனா இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம நாட்டுல அதிகபட்சமாவே 3 வருஷம் தான் தண்டனை கொடுக்கறாங்க. ஒரு குழந்தைய ஒரு தடவைக்கு மேல உடல் ரீதியா துன்புறுத்தினாங்கன்னா அந்த குழந்தை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த குற்றத்துக்கு எந்த விதமான தண்டனைகளும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு 10 வினாடிக்கும் ஒரு குழந்தை பாலியல் கொடுமைக்கு ஆளாறாங்க.
1: நேர்களே, நீங்க சைல்ட் அபியூஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்க டாக்டர் யமுனா பீடியாட்ரிஷியன் மற்றும் அடலசன்ட் பிசிஷியன் இவங்க ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க.
2: ஒரு சைல்டு கேம் வித் சிகரெட் பட் மார்க்ஸ். 3-year-old பாய் ஃபுல்லாக சிகரெட் பட் மார்க்ஸ் ஆன தொடை தொடையில் வந்து மார்க் இருந்தது, ரவுண்ட் ரவுண்டாக மார்க். அது வந்து எந்த ஸ்கின் டிசீஸ் இதுலேயும் ஃபிட் ஆகலை. அப்புறமா கேள்வி கேட்க போனப்போ தான் தெரிஞ்சது, வந்து அவங்க தாத்தா வந்து சிகரெட்டை குடிச்சிட்டு இருந்தப்போ அந்த பையன் வந்து தூங்காமல் ஏன் பிடிக்கிற ஏன் பிடிக்கிறேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்நேரத்துக்கு அவருக்கு கோபம் வந்து பையனை வந்து அந்த மாதிரி சூடு போட்டார். ஸோ இது அந்த தாத்தா கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மற்றபடி வேற ஏதாவது அல்டீரியர் மோட்டிவ் வேற ஏதாவது இருந்ததாங்கிறது தெரியல.
0: நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு வெளிநாட்டுலதான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற சுனிதா?
1: இது 100%க்கு 100% தவறான ஒரு கருத்து. தப்பு எங்க வேணா நடக்கல ராதிகா. துளிர் ஒரு என்ஜிஓ, இவங்க குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு எதிராக பாடுபடுற ஒரு நிறுவனம். 2006 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதாவது பாலியல் கொடுமைனால 42% பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா தரப்பட்ட குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. இதுல 48% ஆண் குழந்தைகளும் 39% பெண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க.
0: இந்த இடத்துல கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். பொதுவா பெண்கள் பாலியல் கொடுமையில ஈடுபடுறது இல்லைன்னு ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களும் இதுல ஈடுபடுறாங்கன்னு ஒரு சின்ன புள்ளி விவரம் நம்மளுக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு.
1: இது பத்தி ஒரு பெற்றோர் கிட்ட நாங்க கருத்து கேட்டோம். மிஸ்ஸஸ் சோபியா, வைஸ் பிரின்சிபல் ஆஃப் SBOA ஸ்கூல் சென்னை. மேம், உங்க குழந்தை கிட்ட யாரா தவறா நடந்துட்டாங்கன்னா நீங்க என்ன
3: பண்ணுவீங்க? நடந்துட்டாங்கன்னா யாரும் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு அந்த ஆளை வந்து ஒண்ணு நல்லா அறைய விட்டுருவேன், இல்ல அந்த ஆளை போய் நல்லா வந்து அவனை நாக்கு பிடிங்க சாகுற மாதிரி நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு அவனை வந்து அவன் பண்ணது தப்புன்றத உணர வைப்பேன் அவன் அந்த ஆளை. அப்புறம் என் குழந்தைகிட்டயும் வந்து நான் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லணும், என்கிட்ட மம்மி கிட்ட பயப்பட வேண்டாம், உன் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு அவளுக்கு மைண்டில் அந்த ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை உண்டாக்கிடுவேன். அதனால் அந்த தைரியமாக என்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவான்.
0: இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். என்னோட அம்மா 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட அம்மா சைலண்டாக தான் இருப்பாங்க.
1: கவலைப்படாத ராதிகா, உங்கள் அம்மா மட்டும் இல்லை, நிறைய அம்மாக்கள் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தால் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. குடும்பமானம் போயிடும் பயத்திலே சும்மாதான் இருப்பாங்க. நேர்களை, இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன்ட், MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: என்ன பண்றீங்க? என்னால சிரிப்ப நிறுத்தவே முடியல.
1: இதுதான் கிச்சு கிச்சு மூட்டுறது. இப்படி பண்ணா சிரிப்பு வரும்.
0: அண்ணா ராஜு அங்கிள் எனக்கு அப்படி பண்ணப்போ அழுதுட்டேம்மா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை.
2: கேள், இந்த சிறுமி சொல்வதையும் கேள், அலட்சியம் கொள்ளாதே.
3: உங்க குழந்தை எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஒரு பெற்றோரா இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? உங்க குழந்தை உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நலமா இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம சைல்ட் அபியூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த செக்மெண்ட்ல ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையோட செயல்கள் மற்றும் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு பாப்போம்.
3: பாதிக்கப்பட்ட குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் டாக்டர்?
5: இப்ப சிலதெல்லாம் அந்த குழந்தை வந்து எவ்வளவு அளவுக்கு அபியூஸ்க்கு பழக்கப்பட்டிருக்குங்கிறது முக்கியம். இப்ப சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கிறதோ திட்டுறதோ உதைக்கிறதோ அதெல்லாம் வந்து சாதாரணம். சில குடும்பங்கள்ல சூடு போடுறதோ இது சாதாரணம். பட் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து, இப்போ ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், 15-year-old பையன். அவன் வந்து என்னன்னா 3-4 மாசத்துல இருந்து அவங்க அம்மாவே சொல்றாங்க, நான் வந்து அடிக்காம ஒரு வேளை கூட நான் சாப்பாடு ஊட்டினது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ 15 வயசுல வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா முகத்துல எல்லாம் கீரை, 15-year-old பாய். என்னன்னு கேட்டா அந்த அம்மாவே சொன்னாங்க, நான் தான் தாங்க முடியாம அவனை முகத்தை கீறினேன் நான் தான் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவன் டெய்லி அபியூஸ்க்கு பழக்கப்பட்டவன். அந்த பையன் கிட்ட கேட்டான், சி வி ஹாவ் அ க்வெஸ்டன், வாட் ஆர் யூ 3 விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளானே எங்கள் அம்மாவோ அப்பாவோ என்னை அடிக்காமல் இருந்தால் போதும். அது ஃபர்ஸ்ட் விஷ் தான். செகண்ட் விஷ் வந்து, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே சந்தோஷம் இல்லைங்கிறது தெரியுது, அதனால தான் அடிக்கிறாங்க. அவங்கள எப்படி எனக்கு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு புக் ஏதாவது இருந்ததுன்னா நான் படிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் சில பேரண்ட்ஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால பிள்ளைங்க வந்து தான் இன்னும் யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை யாருக்கும் பிடிக்காது, ஸோ நம்மளால் மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பையன் இஸ் ஒன் லோனர், இப்போ பார்த்தாலும் லோனாக தான் தனியாக தான் சுற்றிட்டு இருப்பான் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யாரையான ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப கொடூரப்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தன்மையிலே நம்பிக்கை இல்லாமல் போகும்.
4: பாதிக்கப்பட்ட குழந்தைங்க கிட்ட உடல் ரீதியாக சில அறிகுறிகள் தென்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. படாத இடத்துல பட்ட காயங்கள், இல்லைனா அழற குழந்தைங்களை பார்த்தா இவங்க பயப்படுவாங்க, வெளியால் யாராவது தொட்டாங்கன்னா கூட கத்துவாங்க, சில சமயம் ரொம்ப வெறித்தனமா நடந்துக்குவாங்க, இல்லைனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க.
3: சோஃபியா மேம், இந்த இஷ்யூ சம்பந்தமா உங்க குழந்தைங்க நீங்க என்ன சொல்லி வளர்ப்பீங்க?
6: நான் வந்து குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எப்படி நடந்துக்கணும், வெளியாளுகிட்ட யார்கிட்ட ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன். அப்புறம் யாரையும் உன்னை தொடரத்துக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன். அப்புறம் அதுக்கும் மீறி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா உனக்கே வந்து உனக்கு அன்னீசியா இருக்கிற மாதிரி இருந்தா நீ வந்து சத்தம் போட்டு ஏன் என்ன தொடர அப்படின்னு சத்தமா நீ கேட்டுரு. அப்போ மற்ற பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை பார்த்துட்டு அப்போ அவங்களும் உனக்காக உதவிக்கு வருவாங்க, அந்த மாதிரி சொல்லி வளர்ப்பேன்.
4: இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், சில ஸ்கூல்ஸ்ல அடுத்தவங்க நம்ம கிட்ட பழகும் போது எந்த மாதிரி கண்ணோட்டத்துல பழகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க சில விதமான டச்சஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது குட் டச், பேட் டச் பத்தி எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க.
3: டிஃப்ரெண்ட் டச்சஸ் பார்க்கும்போது பெற்றோர்கள் இல்லனா வேற யாராவது அரவணை போட தொடும் போது அது குட் டச்ன்னு சொல்லுவாங்க. பேட் டச், தப்பான எண்ணத்துல தொடும் போது குழந்தைகளுக்கு வலி ஏற்படும், அது மட்டும் இல்லாம ஒரு கஷ்டமான ஃபீலிங்கை ஏற்படுத்தும். அடுத்தது கன்ஃபியூசிங் டச், தெரியாதவங்க தொடும் போது ஒரு அருவறுப்பான உணர்வு ஏற்படும். முக்கியமான விஷயம் இல்ல என்னன்னா பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட் டச் பேட் டச் பத்தி முன்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தவிர்க்கலாம்.
4: பள்ளிக்கூடத்துலதான் குழந்தைங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அத அவங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறீங்களா சோஃபியா மேம்?
6: கண்டிப்பா சில்ட்ரன் வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல சேஃபா தான் இருக்காங்க. 90%க்கு மேல சேஃபா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கூல்ல, ரெண்டு ஸ்கூல்ல, ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற தவறுனால வந்து மொத்தமா வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. அதனால ஸ்கூல்ல கண்டிப்பா சேஃபா இருப்பாங்க.
3: குழந்தைகள் பயணம் செய்யற ஸ்கூல் பஸ்ஸஸ், வேன்ஸ், ஆட்டோ ரிக்ஷாஸ், அது மட்டும் இல்லாம ஸ்கூல் டாய்லெட்ஸ், இந்த இடத்துல கூட நிறைய தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் இந்த இடத்துல தனியா இருக்கும் போது நிறைய பேர் இதை வாய்ப்பா ஏற்படுத்திக்கிறாங்க. சோஃபியா மேம், நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இடத்துல தவறுகள் நடக்கிறது எப்படி தவிர்க்கலாம்?
6: டாய்லெட்ஸில் கூட எல்லா டாய்லெட்லேயும் வந்து ரெண்டு கேர்ள்ஸ் டாய்லெட் ரெண்டு ஆயா இருக்கும், ஜென்ஸ் டாய்லெட் ரெண்டு ஆள் நிற்க வச்சுருப்போம் கண்டிப்பாக. அப்புறம் காரிடர்லேயும் வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அதனால் அந்த மாதிரி ஆள் கண்காணிக்கிறான் தெரிஞ்சாலே தவறு நடக்கிறத பாதி தடுத்துடலாம். அதுக்கும் மீறி எதாவது நடக்கிறதா இருந்தாலும் கூட நம்ம வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து போய் எதுவாக இருந்தாலும் சொல்லிடணும். சொல்லிட்ட உடனே அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் பண்ணி எப்படி இதெல்லாம் தடுக்கலாம்னு சொல்லி இப்போ தைரியமாக வந்து முதல்ல தைரியமாக வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியத்தை நம்ம கொடுக்கணும். குழந்தைங்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுனா அவங்க வந்து எப்போதுமே கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் மேலே இருந்து.

0: எது நடந்தாலும் எப்பவும் வந்து தைரியமா சொல்லிடுவாங்க. அது சொல்லிடுவாங்கன்னு தெரிஞ்சாலே மத்தவங்க வந்து சொல்லிட போறான்னு தெரிஞ்சே நான் அவங்ககிட்ட அந்த மாதிரி தவறு நடக்காத தடுத்துடலாம். ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் எப்படியும் டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால வந்து முக்கால்வாசி நடக்காது. அப்படியும் மீறி ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போகிற குழந்தைங்கிட்ட முதலே வந்து எல்லாம் சொல்லி எதுவாக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயும் சொல்லிடணும், டீச்சர்ஸ்கிட்டயும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறவங்களா தான் அவங்களுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுத்துட்டு அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு திருப்பி நல்ல ஆளாக வைக்கணும்.
1: இப்போ ரீசெண்டா கூட நம்ம மனசை உலுக்கிய ஒரு சம்பவம், செப்டம்பர் 30th அன்னைக்கு மதுரவாயில கூட ஒரு 10 வயசு பையன் அவங்க அப்பா டிவி பார்க்க விடலன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். நம்ம ஸ்கூல்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு கடுமையான தண்டனைலாம் கொடுக்குறாங்க. இன்னும் சில டீச்சர்ஸ் குழந்தைங்கள சரியா நடத்துறது கூட இல்லை. ஸோ இதனால குழந்தைங்க அவங்களோட எமோஷனல் பேலன்ஸை இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சூசைடுன்னு ஒரு பயங்கரமான முடிவையும் எடுக்கிறாங்க. டாக்டர், இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: இப்போ குடும்பங்கள் நடுவுலேயே வந்து அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இல்லை மற்ற பெரியவங்க ஆகட்டும் எது இருந்தாலும் சரி, ஆனால் லைக் சாதா பேச்சுவார்த்தையிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதிலாக நான் செத்து போகலாம், லைக் இங்கே வாழறத விட நான் எங்கேயானு ஓடி போகலாம், லைக் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறத விட நான் பரலோகம் போய் சேரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு வழக்கு பேச்சாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி கேட்டுட்ருக்குறாங்க, உன்னை பெற்று நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறத விட நானே செத்து போகலாண்டா, நான் உன்னை சாவடிக்கிறத விட நான் செத்து போகலாம், இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில் வந்து இமோஷனல் அப்யூஸ் இஸ் கோயிங் ஆன் உங்களுக்கு. ஸோ இந்த பிள்ளைங்க மனசுக்குள்ளே வந்து எதையான சமாளிக்க முடியலையா சாவு தீர்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னாக்கா, உங்களுக்கு மீடியாலையும் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சம்திங் நோன் அஸ் காப்பி கேட் சூசைட்ஸ், ஒரு சூசைடை பற்றி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சூசைடை பார்த்து அதே மாதிரி சூசைட்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து சாதாரணம். அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தே டோன்ட் டாக் டு சில்ட்ரன் அட் ஆல், உங்களுக்கு வெறும் படி சாப்பிட்டியா உட்காந்தியா சின்ன மணி ஜெருக்கிறாங்களே ஒழிய மக்கள் நமக்கு அப்படிங்கிற ஒரு சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை. வெறும் ஏதோ ஒரு நாங்கள் பெற்றோமா, நாங்கள் இத்தனை நாள் நான் உனக்காக கண்ணு முழிச்சு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டோமோ அதுக்கு நீ எனக்கு பிரதிபலன் என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு பார்கெயினில் தான் வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சூழ்நிலை எப்போ மாறுதோ அப்போ தான் நம்ம பிள்ளைங்க இமோஷனல் அப்யூஸ்லேருந்து காப்பாற்ற முடியும், ஃபிசிக்கல் அப்யூஸ்லேருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். இமோஷனல் அப்யூஸ் நிறைய பார்த்தேங்க, சுடு சொற்கள்னும் போது அவங்களுக்கு வந்து என்ன டாக்டர் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து என்ன சொன்னோம், நீ படிக்கலைன்னா உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி, உருப்பட மாட்டேங்கிற வார்த்தையே வந்து எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை. லைக் அதோட பொருள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ நம் பெரியவங்கெல்லாம் நாங்கள் இருக்கிற சமயத்தில் எங்களை யாரானு ஒருத்தர் நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் தாங்கிப்போமா? பிள்ளைங்க அவ்வளோ அடி கொடுக்குறாங்க, அந்த அடி கொடுத்துட்டு அந்த பசங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்குதுங்க அடியை. அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற பொறுமை வேறு யாருக்குமே கிடையாது. அந்த பொறுமை எல்லாம் மீறும் பொழுது தான் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. இதை நம்ம தடுக்க வேண்டியது வந்து இந்த சமுதாயத்தோட பெரிய பெரிய பொறுப்பு. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், அப்போதான் நம்ம மாற்ற முடியும் இந்த நிலைமை.
1: சோஃபியா மேம், உங்களோட கருத்து என்ன இதை பத்தி?
0: முதல்ல வி ஹேட் டு ப்ரிப்பேர் தி அடல்ட்ஸ் டு ஹேண்டில் தி சில்ட்ரன். அவங்க எப்பொழுதுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயோ சில்ட்ரன்கிட்டயோ வந்து ஃப்ரெண்ட்லியாக நடக்கணும். அவங்கக்கிட்ட வந்து தப்பு பண்ணால் கூட அதை வந்து நல்லதனமாக எடுத்து சொல்லணும், கோபமாக திட்டலாம் கூடாது. இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது இல்லையா, அது பண்ண தப்பு அதனால எவ்வளோ கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த சைல்டுக்கு அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவனே உணர்ற மாதிரி கொண்டாடணுமே தவிர நம்ம வந்து கத்தி ஈர்த்தி அவரை மிரட்டி எதுவும் பண்ணக்கூடாது.
3: நானும் ஒத்துக்கிறேன், ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்கன்னா குழந்தைகள் பயம் இல்லாம ஸ்கூலுக்கு போக விரும்புவாங்க.
1: சரி நேர்களே, பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகிற குழந்தைகள் பொதுவா 4 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல டெத் ரேட் பாத்தீங்கன்னா 75% நினைக்கும் போது நிஜமாவே ஒரு கஷ்டமான விஷயம். சரி நேர்களே, இப்போ ஒரு ஸ்மால் பிரேக், சோ ஸ்டே டியூன் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: வாங்க ரம்யா, உள்ள வாங்க.
1: ஹலோ சுரேஷ்.
0: எங்க உங்க பொண்ணு ஸ்ருதி? அவளுக்கு எங்க வீட்டுக்கு வந்து விளையாடணும்னா ரொம்ப பிடிக்குமே, எங்க அவ?
1: அவ எனக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா, ஏன்னே தெரியல. அவ உள்ள வர மாட்டேங்கிறா. உள்ளவா ஸ்ருதி, நீ அங்கிள் வீட்டுல தானே எப்பவுமே விளையாடுவ, இப்ப ஏன் பயப்படுற?
2: மா, எனக்கு அங்கிள் சொல்லி கொடுக்கற விளையாட்டு எதுவுமே பிடிக்கலம்மா, நான் உள்ள வர மாட்டேம்மா.
3: மென்மையானவர்கள் குழந்தைகள். உங்கள் குழந்தை சொல்வதை புரிந்து கொள், அவை தானாய் அறிய வேண்டியவை.
4: சனியே சனியே, உனக்கு ஏன் தான் பெத்தன்னு தெரியல, என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்க. எங்க போய் தொலை போ, செத்து தொலை போ. எத்தனை வாட்டி சொல்றது, நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டடா, எழுதி வச்சுக்கோ, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி.
5: நீங்க சொன்ன இதுல ஒண்ணு நடந்தா கூட உங்களால தாங்கிக்க முடியுமா? உங்கள் குழந்தை நலனை கருதி யோசித்து செயல்படு.
6: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நம்ம சைல்ட் அபியூஸ்னு ஒரு சீரியஸான டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, சைல்ட் அபியூஸ் தினம் ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது.
5: ஆமா, அது வந்து 19 நவம்பர் அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. போன செக்மெண்ட்ல குழந்தைங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த சைல்ட் அபியூஸ்ன்ற கொடுமையை எப்படி தவிர்க்கிறது, அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்குண்டான கவுன்சிலிங் முறைய பத்தி இப்ப பேசுவோம்.
6: சோஃபியா மேம், நீங்க சொல்லுங்க, வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி சைல்ட் அபியூஸ் பத்தி சொல்லி கொடுக்க எது சரியான வயசுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: சொல்லி கொடுக்கறது இது ரைட் ஏஜ் ராங் ஏஜ் அப்படின்ட்டு இல்ல, கொஞ்சம் அந்த பிள்ளைங்க ஒரு 8-10 அது மாதிரி வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அப்படியே அது வந்து கேஷுவலா நடக்கிற மாதிரியே நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டு இன்னொருத்தருக்கு நடக்கிற மாதிரி சொல்லி நம்ம எப்படி நடந்துக்கணும், அவன் அந்த பொண்ணு பாரு, அந்த பையன் பாரு, இந்த மாதிரி நடந்துக்கல அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்ட பிறகு அப்போ ஓ இந்த மாதிரிலாம் நடந்தால் தப்பு அப்படின்ட்டு அவளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிய வரும்.
5: சரியா சொன்னீங்க மேம். டாக்டர் யமுனா, இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
8: ஏஜ் அப்ராப்ரியேட் எஜுகேஷன் முதல்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். லைக் சி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிசிக்கல் அபியூஸ், இமோஷனல் அபியூஸும் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம பேசணும். லைக் ஒருத்தங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களோட டெம்பரமெண்ட் எப்படி, அவங்க அம்மா அப்பா எப்படி அவங்கள வளர்த்தாங்க, அடிச்சு வளர்த்தாங்களா இல்ல திட்டி வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது நல்ல முறைன்னு அப்படி வளர்த்தாங்கம்மா, அதே மாதிரி தான் உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத முதல்லயே அந்த கல்யாணம் ஆகிற பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி நம்ம சொல்லி கொடுத்தோம். அது சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம். பட் மெயினா வந்து நம்ம பார்க்க வேண்டியது, இப்ப அடி கோதா வாங்குறாங்கன்னா பசங்க வந்து நம்ம இந்த பிள்ளைங்க வந்து இப்போ இளமையான வயசுல வந்து ஏன் அடிக்கிறீங்கப்பா, ஏன் இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ அந்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பிள்ளைங்க வந்து மற்றவங்க பெரியவங்க கிட்ட சொல்லலாம். லைக் அப்பா அடிக்கிறாங்கன்னா அம்மா அப்பா அடிக்கிறாங்கம்மா என்ன அடிக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்து பெரியவங்க மனநிலை தான் மாறணும், அந்த வயசுல உங்களுக்கு எதுவும் நடக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் செக்ஷுவல் அபியூஸுக்கு பசங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். லைக் உன்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை உன்னோட பர்மிஷன் இல்லாமல் வேற யாரும் தொட முடியாது. உங்கள் அம்மாவோ இல்லை அப்பாவோ உனக்கு குளிப்பாட்டுறதுக்கும் டாக்டருங்க பரிசோதனை பண்ணுறதுக்கும் மட்டும்தான் உன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸை தொடலாம். மற்றபடி உன்னுடைய அதே மாதிரி அங்கங்களுடைய பேரும் தெரியணும், இதுதான் பீனஸ், இதுதான் ஸ்க்ரோட்டம், இது வந்து வல்வா, எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படிங்கிறத முதலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும். லைக் எப்படி அம்மாவும் அப்பாவும் வந்து கண் எங்க மூக்கு எங்க நாக்கு எங்க பல்லு எங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தொப்பை வயிறெல்லாம் சொல்லி தராங்க, அதுக்கப்புறம் உடனே கால் தான் போயிடுறாங்க. யாரும் வந்து இந்த பார்ட்ஸை பத்தி சொல்றது என்ன, பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்ன யார் என்னத்தை இது பண்றாங்க, தொடறது தப்பா இருப்பா ஒண்ணுமே தெரியாது. அதனால நிறைய பசங்க வந்து 6-7 எல்லாம் பாத்தீங்கன்னா தே கோ த்ரூ தி செக்ஷுவல் அபியூஸ், அதை பத்தி வெளியிலயும் சொல்ல தெரியாம அப்படியே வந்து வீட்டுல வந்து சொன்னாங்கனாலும் நீ என்ன பண்ண அப்படிங்கறதா முதல் கேள்வி நிறைய பேரண்ட்ஸ் வீட்டுல. அப்படி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி யாரானும் பர்பட்ரேட் பண்ண அந்த சைல்டு அபியூசர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு முக்கியமான மனுஷாலா இருக்கலாம், லைக் சொந்த தாய்மாமாவா இருக்கலாம், இல்ல சித்தப்பாவா இருக்கலாம், இல்ல வீட்டுல வந்து அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு தான் அந்த குடும்பமே நடக்கிறதா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பெசாம கண்டுக்காத, நீ எதாவது இமேஜின் பண்ணி பெசாம இரு, கப்புன்னு கப்சுப்புன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாய அடக்கிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை ஒன்று வந்தது, 7 குழந்தை, பர்த்டே அன்னைக்கு பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்ததான், பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் தான் விளையாடிட்டு இருந்திருக்குது. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு மாமா வந்திருக்காரு, அந்த மாமா கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்தாராம், சாக்லேட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு சொல்லி எனக்கு இன்னைக்கும் அந்த நினப்பு தான் எனக்கு இருக்குதுன்னு, 17 இருக்கும் அந்த பொண்ணு. நான் பண்ணிட்டேன் தப்பு. ஏன்னா வீட்டுக்கு வந்து நான் சொன்ன உடனே அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க வீட்டுக்கெலாம் போனேன்னா அப்படி தான் எல்லோரும் தொட்டு பார்ப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்குன்னு என்ன, ஒரு பொண்ணு ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாதா இந்த உலகத்தில் உங்களுக்கு? சரி, ரிவீலிங் க்ளோத்ஸ் தான் வேண்டாம்ப்பா, நம்ம எல்லாரும் வந்து ஆபாசமாக நம்ம உடை போட்டுட்டோம்னா அப்போ பிரச்சனை இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு நார்மலாக ஒரு பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கோ இல்லை பர்த்டேக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே அங்கிள்னு போய் சொல்லி ஒரு சாக்லேட் கொடுக்கறதுல என்ன தப்பாச்சு? இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, பையனுங்களையும் நிறைய பேர் சைல்டு அபியூஸ் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஒன்று மிரட்டுறாங்க, லைக் நீ எதானும் வெளியில் நீ சொன்னேன்னா அவங்க அப்பாவை நாங்கள் எதாவது கொடுமைப்படுத்திடுவோம், அம்மாவுக்கு தீங்குப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கசின்ஸ், எஸ்பெஷலி இந்த மேல் கசின்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பாலியல் பருவம், அதாவது உங்களுக்கு இந்த பாலியல் மாற்றங்கள் வரக்கூடிய வளரணும் பருவத்தில் ஒரு 17-18 வயசு அவங்களுக்கு இருக்கும் பொழுது யாரானு தன்னுடைய அங்கங்களை தொட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு சமாளிக்கிறதுக்காக நிறைய பசங்க வந்து வீட்டில் இருக்கிற சின்ன பையனுங்களை தே டேக் தம் இன்டு கான்ஃபிடன்ஸ், இங்கே வாடா இது பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பா தொடு அங்கே தொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை எக்ஸிபிட் பண்ணுறாங்க தன்னுடைய பாடி பார்ட்ஸை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அப்யூஸ் த சில்ட்ரன் உங்களுக்கு இருக்குது. நம்ம எல்லாம் வந்து பெண்களுக்கு தான் நிறைய இதுன்னு கிடையாது, பையனுங்களும் நிறைய பேர் இருக்குவாது, பட் அவங்க எல்லாம் சைலண்டாக தான் சாப்பிட்றாங்க. பெண்கள் அட்லீஸ்ட் வெளியில் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சொல்லணுங்கிற துடிக்க வந்து துடிக்கிறாங்க, பட் பையனுங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. பட் சொல்லாதனால அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு வருது, அவங்களால ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஈவன் வித் வைஃப் அவங்களால முடியாது. ஒரு காலத்தில் ஓன் குழந்தைகிட்ட கூட பக்கத்தில் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, நான் சுத்தமானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு இது. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம தடுத்தாங்கன்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு பாடி பார்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் ஏஜ் ஆஃப் அப்ரே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னுடைய பாடியை இது பண்ணவும் கூடாது தொடவும் கூடாது அப்படிங்கறது தெரிவிக்கும்.
6: சைல்டு அபியூஸ் தடுப்பு முறைகள் பத்தி டாக்டர் யமுனா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
8: சரி, நமக்கு வந்து நிறைய பிரச்சனை என்னன்னா பெரியவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாதுப்பா, எங்க ஸ்கூல்ல கிடையாது. சரி, இப்போ ஸ்கூல்ல போய் பேசணும் அப்படின்னா எங்க ஸ்கூல்ல யாரும் எதுவும் எந்த தொந்தரமே கிடையாதுங்க, அப்படியே 100% நார்மல் சில்ட்ரன் அப்படின்னு. ஸோ ஸ்கூல்லையும் தேர் நாட் ஓப்பன் பேரண்ட்ஸ் கேட்டேன்னா எங்க சொந்தக்காரங்களெல்லாம் போய் இப்படி தப்பா சொல்றீங்களா நீங்க? ஒரு 21 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, நான் பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நான் 10 வயசில் இருக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ பெரியப்பா தாத்தா இவங்க எல்லோரும் நாங்கள் கூட்டு குடும்பத்தோடு தான் இருப்போம். 10 வயசில் வந்து எங்கள் பெரியப்பா வந்து சரி அப்பா எப்படி நீ கட்டி பிடிச்சி படுத்துப்பியோ அதே மாதிரி என்னை போ கட்டி பிடிச்சி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்நேரத்துக்கு எனக்கு அப்பா செத்து போனதுனால நான் இது பண்ணேன், இப்போவும் ஹீஸ் இன்சிஸ்டிங் நான் அதே மாதிரி தான் படுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சது, அது வந்து இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து இல்லை நம்ம அவங்கள நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்களோ பொறுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ சரி, இந்த நிலைமை எப்போ நமக்கு மாறப்போகுது? அன்லஸ் வந்து நம்மளுடைய குடும்பங்களும் பெரியவங்களும் இப்போ எல்லாரும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம ஒரு உயிரை இந்த உலகத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த பெற்றோர்களுக்கு கடமை இருக்குது. அந்த குழந்தைய வந்து வெறும் சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது, அந்த பிள்ளைங்களுடைய எல்லா இதுலேயும் நீங்கள் நம்ம காப்பாற்றணும் உண்டு. அது வந்து ஒரு உறுதிமொழியாக எல்லாரும் எடுக்கணும். முடிஞ்ச வரையிலாம் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருக்குறோம், பார்ப்போம் மாற்றம் வரும். எதுவுமே நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் நிதானமாக வரும், பட் ஒன்ஸ் மாற்றம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கும். ஸோ அந்த பயம் கிடையாது நமக்கு.
5: தேங்க்யூ டாக்டர். சோஃபியா மேம், இதுக்கு உங்களோட பதில் என்ன?
7: ப்ரிவென்ட் சச் திங்ஸ் ஹேப்பனிங்னா அது முதலே வந்து நம்ம அந்த பிள்ளைய வந்து யாருக்கிட்டையுமே அப்பா அம்மாவை தவிர யாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. போய் அவங்க மடியில் உட்காரு இவங்க மடியில் உட்காரலாம் பழகினானா அதே அவங்க வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நடந்து தவிர நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம முதலிருந்தே வந்து ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நடந்து பழகணும். குழந்தைகளுக்கு முதல்ல எது நடந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட எதுவும் ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லிடணும். அது பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைக்கும் நல்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எது நடந்தாலும் முதல்ல அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடணும் என்ன. அதுவும் இன்னொன்று வந்து ஒரு நாள் நடக்கிறது எல்லாத்தையுமே லைனாக அது வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி அது அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாம் நடக்கிறதுலாம் சொல்லிட்டே வரும்போது அது அன்யூஷுவலாக நடக்கும்போதோ இல்லை அன்றைக்கி அந்த குழந்தை குவயட்டாக இருந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்ப்டாக இருக்கதோ இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி
6: முடிவுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ டாக்டர் யமுனா அண்ட் மிஸ் சோஃபியா, நீங்க ஷேர் பண்ண வியூஸ் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் நாங்க நம்புறோம். இந்த பிரேக்கு அப்புறமா இன்னொரு விதமான சைல்ட் அபியூஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: மாலை நான் எடுத்துட்டு போறேன்.
1: மஞ்சு, அவ அந்த குடும்ப ஒட்டியானத்தை போட்டுட்டாளா பாரு.
0: மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களான்னு
1: பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
0: ராஜு, வந்திருக்கிறவங்களுக்குலாம் கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி கொடுத்து கவனி.
1: ஏமா, மீனா ரெடி ஆயிட்டாளான்னு பாரேன்.
2: அம்மா, கல்யாணம்னா என்னம்மா?
3: பத்து வயது மணப்பெண்ணின் கேள்வி இதுவென்றால் அவளது எதிர்காலம்
4: அம்மா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
5: ஏ, சீரியல் பாத்துட்டு இருக்கல, உயிர வாங்காத போ.
4: அப்பா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
6: முக்கியமான கால் பேசிட்டு இருக்கல, போ.
4: அம்மா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன், நான் வெளியில போய் விளையாடுறேன்.
5: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வீட்லயே இரு.
4: அப்ப நான் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வரேன்.
6: சரிடா கண்ணா, போயிட்டு வா.
1: உங்க குழந்தை நீங்க பாராட்டாம வேற யார் பாராட்டுவாங்க? ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து தவறிடாதீங்க. சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பிரேக்குக்கு முன்னாடி ஆர்ஜே சுனிதா சொன்ன மாதிரி இன்னொரு விதமான சைல்ட் அபியூஸ் பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். அதாவது சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள். இப்ப நாம சில உண்மை கதைகள், சில உண்மை கண்ணீர் கதைகளை பத்தி பேச போறோம். இந்த குழந்தைங்க அவங்க குழந்தை பருவத்தை தொலைச்சிட்டு வேலை செஞ்சாங்க, ஆனா இப்போ அதனால அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிர்கதியா நிக்கிறாங்க. நம்ம எத்தனையோ குழந்தை தொழிலாளரா பாக்குறோம் நம்ம கண்ணு முன்னாடியே, ஆனா அதை பத்தி நம்ம ஒன்னும் செய்யறதே இல்லை.
5: இந்த உண்மை சம்பவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி சைல்ட் லேபர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டுல சில குழந்தைகள் சில வேலைகள் செய்வாங்க, ஆனா அந்த வேலையோ அல்லது காசுக்காக செய்யற வேலை, உதாரணத்துக்கு தொழிற்சாலை வேலை, இல்லைன்னா வீட்டு வேலை, இல்ல மெக்கானிக் ஷாப், இந்த மாதிரி இடத்துல செய்யற வேலைகள் குழந்தைகள் செய்யும் போது அது அவங்க வளர்ச்சியை தடுக்கும், அவங்கள மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிக்கும். இதுதான் சைல்ட் லேபர். அதுக்கும் மேல குழந்தை பருவத்துல அவங்களுக்கு அத்தியாவசியமான என்னெல்லாம் கிடைக்கணுமோ, அதாவது சரியான அளவு உணவு, கல்வி, தூக்கம், விளையாட்டு, இதையெல்லாம் தடுக்கிற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அது சைல்ட் லேபருக்கு சமம். இந்த பிஞ்சு பருவத்துல இந்த மாதிரி கொடுமையான காயங்கள் பட்டா அது நீங்கா தழும்ப அவங்க மனசு விட்டும் உடலை விட்டும் என்னைக்குமே மறையாது.
1: அது மட்டும் இல்லாம குழந்தைகள் செய்யற வேலை அவங்க தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் பாதிக்கிற அளவுக்கு இருக்க கூடாது. நான் இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், குழந்தைங்களை அடிமையா நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாலியல் தொழில ஈடுபடுத்தப்படக்கூடாது. பொதுவா இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகிற குழந்தைங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா 7-15 வயசு வரைக்கும் இருக்கும். குழந்தை தொழிலாளரா இருந்து எத்தனை சோகங்களை அனுபவிச்சிருக்காங்கன்னு ஒரு உண்மை கதைய இப்ப நாம கேட்க போறோம்.
7: என் பேர் சிவா, என் வயசு 17. எனக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆள் என் அக்கா கிட்ட வந்து என்னமோ ரகசியமாக பேசினான். அவங்க பேசினதை நான் ஒட்டு கேட்டேன். என்னை கடத்திட்டு போகிறதுக்காக அந்த ஆள் வந்திருந்தான். என் அக்கா அதுக்கு உதவியாக இருந்தா. அவன் எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துக்கு என்னை கடத்திட்டு போய் 4 மாதமாக ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறமா ஒரு பேர் தெரியாத நாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் என்னை இன்னொரு ஆள்கிட்ட விற்றுட்டான். அங்கே ஒட்டகம் பார்த்துக்கிறது தான் என் வேலை. நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு சம்பளமே தரல, சரியாக சாப்பாடு கூட போடலை. எனக்கு எப்பவுமே பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு கிட்டா என்னை பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. நான் சரியாக வேலை செய்யாததுனால என்னை இங்கேயே திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஒரு தடவை நான் திருடி சாப்பிடும்போது போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டாங்க. எப்போவாவது என்னை பார்க்க என்னோட அம்மா வருவாங்க. அவங்க தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். என்னோட ஆசை எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும். அதுதான் என் கனவு, லட்சியம், எல்லாமே.

0: நீங்க இப்ப கேட்டது சிவாவோட கதை. இந்த சின்ன வயசுலயே எவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. உலகம் எங்கும் 60 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களா தினம் தினம் கஷ்டப்படுறாங்க. இதுல 7 லட்சம் குழந்தைகள் ஆபத்தான தொழில கூட ஈடுபடுறாங்க.
1: நேர்களே, மீடியா அதாவது ஊடகம் துறை ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். மீடியாவை சரியா யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த சமுதாயத்துல கொண்டு வரலாம். சரி, ரேடியோ துறையில இருந்து மிஸ்டர் வீரமணி, இவர் பிக் எஃப்எம்ல சீனியர் ப்ரோமோ ப்ரொடியூசரா இருக்காரு, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
2: பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவா? நீ ஃபர்ஸ்ட் வந்து கையில பொம்மை விளையாடுறது கொடுக்கணும், இல்லைன்னா இதான் பண்ணுவான். நீ அதுக்கு போல வேற ஏதாவது ஹெவியா ஏதாவது கொடுத்துன்னு வச்சுக்கோ, அதை அக்செப்ட் பண்ணாத விஷயத்த கொடுத்துட்டேன்னா

0: அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம் தான் ஆகும். உனக்கு என்ன பிடிக்குமோ அது உனக்கு அந்த டைத்துக்கு அது கொடுக்கணும். சாப்பாடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளுக்கு ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, அப்படி கொடுக்காத பட்சத்தில் அது வந்து அதுக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும், வேறு பாத்தில் போகிற மாதிரி ஆகும். அது தப்பாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அப்யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி தான். இப்போ ஹோட்டலில் எடுத்துக்கிட்டனா, பசங்க எடுத்துக்கிட்டனா சைல்டு லேபர்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம், அந்த சமயத்தில் பைசா வாங்குறோம் தான் தெரியுமே தவிர, எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அதனுடைய வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியாது. எப்போ தெரியும், அவன் 18 வயசு வளரும்போது அவனுக்கு அந்த பாதிப்பு வந்து மென்டலி ஏற்படும் போது, ஒரு சைக்காவோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு மென்டலி ஏதாவது ஒரு இல்னஸ் வந்து அவன் அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம மீடியாவில் என்ன பண்ணலாம், பெற்றோர்களுக்கு முதல்ல வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துடணும். நீங்க பார்த்துட்டு உங்க குழந்தைகளை நீங்க பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. அதனுடைய உடம்பு மட்டும் இல்லை, மனமும் கொஞ்சம் ஒழுங்கா வளரணும். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் அந்த சமுதாய பொறுப்பு இருக்கு, பெற்றோர்களுக்கு மெயினா. ஸோ அந்த பெற்றோர்களுக்கு சமுதாய பொறுப்பு கரெக்டா வரும்போது பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி ரூட் தானா பிடிச்சிருவாங்க. இந்த மூலமா நம்ம மீடியாவுக்கு ஒரு சோசியல் பப்ளிக் ஃபிலிம் மாதிரியோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்காக ஒர்க் பண்ற ஒரு என்ஜிஓ இல்லை ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இவங்க கிட்டலாம் ஒரு கருத்து கேட்டு அதை ஒரு ரிசர்ச் மாதிரி எடுத்துட்டு அதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சொன்னால் கூட தப்பு கிடையாது. இந்த மாதிரி இவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஆல்ரெடி அஃபெக்ட் ஆனவங்களை வச்சு பேசி இந்த மாதிரி பசங்க சைல்டு லேபர் இல்லை சைல்டு அபியூஸ் நிறைய இடத்துல நடக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அஃபெக்ட் ஆனவங்களே வந்து என்னோட பிள்ளை இந்த மாதிரி ஆயிருக்காங்க, உங்களுடைய பையனோ இல்லை உங்களுடைய பொண்ணோ பிள்ளைகளோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரீட்டு கரெக்டாக வரும்பொழுது அந்த நாடு கரெக்டாக வரும், நாடு கரெக்டாக வந்ததுன்னா அந்த உலகமே அழகாக நம்ம மாற்றிவிடும். இதை வந்து ஒரு மீடியாவோட கடமையை நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இது எடுத்துக்காத வரைக்கும் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சைல்டு லேபர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும், சைல்டு லேபருங்கிறது இல்லாமல் போகாது. நீ போர்டு போட்டுக்கலாம், எல்லா இடத்துலையும் போர்டு போட்டுருவோம் குழந்தைகள் இங்கே வேலை செய்யலை அப்படின்ட்டு, பட் உண்மையில அப்படி கிடையாது. எல்லாரும் 4 பேர் இருக்கா, 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் இருக்கா, அவ்வளோதான். பட் அந்த இடம் நடந்துட்டு தான் இருக்கு. இதை நம்மளா போய் திருத்தாத வரைக்கும் திருந்தாது. மீடியாவுக்கு வந்து அதில் ஃபுல் பொறுப்பு இருக்கு பண்ணா. ஏன்னா மீடியாவுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, யாரையும் எந்த சமயத்துலையும் பார்க்கலாம், எப்பவும் அதை தடுத்து கேட்கலாம். அது பண்ணாத வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சைல்டு அபியூஸோ இல்லை சைல்டு லேபரோ. குறிப்பாக காலேஜஸில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த பொறுப்பு. ஏன்னா யங் ஜென்ரேஷன் வரும்போது அவங்களுக்கு அந்த பிளட்லேயே வந்து இது தப்பு நடந்தால் அதை வந்து தாங்கிக்க முடியாது. ஆனால் வந்து சொசைட்டி என்ன பண்ணால், இல்லை நீ ஒருத்தனால அதை மாற்ற முடியாது, நீ வந்து பேசாமல் இருக்கணும், நீயும் லைஃப்பில் சொசைட்டியில் ஒரே ஆளாக இருந்தால் தான் நீ லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஒருத்தனாயிடுவோம். ஸோ நீ என்ன கனவு எப்படி அதை ட்ரெம் பண்ணி அது எப்படி அந்த விஷயத்தை ஃபார்வர்ட் திங்கிங்கில் வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்களுடைய ஐடியாஸ் வந்து அந்த சமயத்திலே வந்து செத்து போயிடும். ஸோ இப்போ சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அபியூஸ் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஜென்ரல் யூத் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன், யங் ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மனசில் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை உடனே வந்து ஆக்டிவாக நீங்கள் வந்து செயல்படுத்திடுங்க. அது தப்பாக கூட இருக்கலாம், ரைட்டாக கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எதை நினைக்கிறீங்களோ, சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்குது அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கணும்னா, நம்ம ஒருத்தர் வந்து மாறினா கூட ஆட்டோமேட்டிக்காக 2வது 3வது 4வது ஆள் மாற்றிடுவோம். ஸோ நம்ம வந்து ஐயோ சொசைட்டியில் இந்த மாதிரி இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி ஆகிட்டோம்னா நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு பயந்துட்டோம்னா அந்த ஒரு பிரச்சனையை மாற்ற முடியாது. இது சைல்டு லேபராக இருக்கட்டும், சைல்டு அபியூஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், நம்மளாக வந்து அதை சேஞ்ச் பண்ணி நம்ம யங் ஜென்ரேஷன் அதை நம்மளுடைய ரைட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா தான் அதை வந்து நம்ம மாற்ற முடியும். கரண்ட் மீடியா பொறுத்தவரைக்கும் இப்படி இப்போ பார்த்தோம்னா, இப்போது நிறைய எல்லா லைன்லையும் டிவி ஆகட்டும் இல்லை ரேடியோ ஆகட்டும் இல்லைன்னா பத்திரிகைகள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இஷ்யூன்னு வந்து அதை வந்து பிரம்மாண்டப்படுத்திடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ஏன்னா அது பிரம்மாண்டப்படுத்தினா தான் அது ஒன்ஸ் அவங்களுக்கும் அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி பிஸ்னஸாகவும் இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கும் ஒரு நேம் வரும் பப்ளிசிட்டிக்காகவும். அந்த சமயத்தில் அதை மட்டுமே பார்க்காம தனக்கும் உண்டான பங்கு சொசைட்டியில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்குமே வந்து பில்லர்னு சொல்லுவோம் நம்ம, பத்திரிகை ஆகட்டும் மீடியா ஆகட்டும் தேர் பில்லர் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த பில்லரே வந்து நம்ம அப்படி இப்படி திரும்பி ஒரு செல்ஃபிஷாவோ இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு சோஷியலுக்காகவும் சோஷியல் அவேர்னஸ்க்காகவும் நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு காலம் இல்லை ஒரு பேஜ் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பண்ணால் கூட அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் திருத்தினாலுமே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒவ்வொருத்தரும் திருந்துகிட்டே இருப்போம். அது எந்த ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், குறிப்பாக சைல்டு லேபர் சைல்டு அபியூஸ்ன்னு வந்ததுன்னா கூட மீடியாவோ இல்லை ரேடியோவோ டிவியோ எது மூலமாக வந்தால் கூட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பசங்களோ இல்லை இந்த ஒரு குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஐதர் பை தி வே ஆஃப் எஜுகேஷன் ஆர் பை தி வே ஆஃப் வேற ஏதாவது ஹெல்ப் நீடு அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பத்திரிகைகளும் இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை ஒவ்வொரு மீடியாவில் இருக்கிற ஒருத்தர் இது பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக அந்த குழந்தைகளுடைய வாழ்வு வந்து நிச்சயமாக அது ஃப்ளரிஷ்டாக தான் இருக்கும், அதில் சந்தேகம் இருக்காது. ஸோ மீடியா வந்து அதை ஒரு ஒரு ஒரு டியூட்டியாக எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் கமர்ஷியலைஸ்டு.
1: வீரமணி சார், ரொம்ப நன்றி உங்க கருத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. குழந்தை தொழிலாளர் பத்தி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க கிட்டே போய் கேட்டோம். ஒரு ஒரு ஏரியாவுக்கு போய் அவங்க கிட்ட கருத்து கேட்டும் போது இப்போ நுங்கம்பாக்கம்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
2: தொழிலாளர் சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்? அடிமைத்தனம்.
3: ரொம்ப கொடுமையானது.
4: குழந்தை தொழிலாளிகள் என்று சொல்லும் போது தமிழ்நாட்டின் சிவகாசி தான் நினைவுக்கு வரும். புத்தகங்களையும் வயதிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பது வருத்தத்துக்குரியது.
2: ப்ரூட்டல், ரொம்ப பாவம். க்ரூயல்டி அட் டெண்டர் ஏஜ்,
3: வன்முறை.
2: மிகவும் பரிதாபமான நிலை குழந்தை தொழில் என்றார்.
3: அனுமதிக்க கூடாது.
1: சென்னை சிட்டில குழந்தை தொழிலாளர் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோவோட ஆர்ஜே ரஞ்சிதா ஒரு ஹோட்டல்ல ஒரு சின்ன பையனோட பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு இப்ப கேப்போம்.
5: உன் பேர் என்னப்பா?
6: என் பேர் பிரவீன்குமார்க்கா.
5: என்ன பண்ற நீ இப்போ?
6: நான் வந்து இப்போ வேலை செய்ய.
5: என்னவா வேலை செய்யற?
6: ரெஸ்டாரண்ட்.
5: ஓகே. வயசு என்ன ஆகுது?
6: என் வயசு 16.
5: ஸ்கூல் போலியா?
6: ஸ்கூலுக்கு வந்து போல, இந்த வருஷம் போல. 10th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டேன், அதனால தான் இந்த வருஷம் போல. அடுத்த வருஷம்
5: அதுக்கு நீ வேலை செய்யற? எதுக்கு வேலை செய்யற?
6: குடும்ப கஷ்டத்தை வச்சிருந்தேன், வீட்டில் இருப்பேன். குடும்ப கஷ்டத்தை வச்சிருந்தேன், நான் வீட்டில் இருப்பேன். நான்
5: எத்தனை பேருக்கு?
6: என்ன, எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை.
5: அப்பா இல்லையா? அம்மா என்ன பண்ணுறாங்க?
6: அம்மா பிஎஸ்என்எல் ஹவுஸ் கீப்பிங் தான் வளர்க்கணும்.
5: அக்கா என்ன பண்ணுறாங்க?
6: அக்கா வந்து பிஎன்டியில் வளர்ச்சி.
5: உங்களுக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ?
6: 2000 ரூபாய்.
5: நீ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வேன்?
6: 8 hours.
5: இன்னும் ஆசை இருக்கா?
6: இருக்கு. படிப்பேன்.
5: ஆசை இருக்கு?
6: ஆசை இருக்கு.
5: இப்போ ஃபியூச்சரில் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசை இருக்கா? என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்?
6: நானா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
5: சாஃப்ட்வேர் ஆகணும். கம்ப்யூட்டர் அவ்வளோ இஷ்டமா உனக்கு?
6: கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணிடுறேன்.
5: போயிட்டு இருக்கியா? என்ன கிளாஸஸ் போகிறேன் கம்ப்யூட்டர் என்ன கிளாஸஸ் போகிறேன்?
6: இப்போ ஒன் மந்தாக வரேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
5: கம்ப்யூட்டர் கிளாஸஸ் என்ன படிக்கிறாங்க?
6: ஷார்ட்டட் அந்த பசங்க.
5: எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னா, பாஸ் ஆகிட்டேன்னா இந்த வேலையை விட்டுருவியா?
6: ஆ, விட்டுருவேன். கண்டிப்பாக விட்டுருவேன்.
5: அப்புறம் நீ மேலே படிக்க யார் உனக்கு உதவி செய்வா?
6: எங்கள் அம்மா உதவி செய்வாங்க.
5: உங்கள் வீடு எங்கே இருக்கு?
6: எங்கள் வீடு ஐசிஎஃப்.
5: எந்த ஸ்கூல் நீ?
6: செகண்டரி ஸ்கூல், பாய்ஸ் ஹை செகண்டரி.
1: சரி நேர்களே, இப்போ நம்ம ஷோல அடுத்ததா ஒரு பிரேக். பிரேக்கு அப்புறமா ஒரு சின்ன நாடகம் குழந்தை தொழிலாளர்களை பத்தி. ஸோ ஸ்டே டியூன்.

0: ஏய் லக்ஷ்மி, என்னடி இப்பலாம் ஸ்கூலுக்குலாம் வரதே இல்ல?
1: நான் இனிமே ஸ்கூலுக்கு வர மாட்டேன்டி.
2: என்னாச்சு லக்ஷ்மி உனக்கு? ஆனா ஸ்கூல்ல தானே ஜாலியா இருக்கும். அதுவும் இல்லாம தினமும் நம்ம நிறைய அங்க தானே கத்துக்குவோம்.
1: ஆமா எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றது?
3: ஏய் லக்ஷ்மி உள்ள வா.
2: சரி நாங்க கிளம்புறோம், ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. வர லக்ஷ்மி.
4: எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்கும் உரிமை உள்ளது. இன்றே நிறுத்துவோம் குழந்தை தொழிலாளர்களை.

0: இது என்னது?
1: ஐயோ, என்னதான் குடிச்சு தொலைச்ச?
0: குழந்தைகளை அபாயமான பொருட்களிலிருந்து காப்பது பெற்றோரான உங்களின் கடமை.
2: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சுனிதா, வித் மீ ராதிகா. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற டாபிக் குழந்தை தொழிலாளர். நம்ம ப்ரோக்ராம்ல வரப்போறது ஒரு சின்ன நாடகம், குழந்தை தொழிலாளர் பத்தி.

0: என் பிள்ளைங்களுக்கு 11 வயசுதான் ஆகுது, இதுங்களுக்கு 2-3 வயசு கூட தான் இருக்கும் இல்ல.
1: ராணி அவங்கள பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்ப மாட்டா, ஒருவேளை வீட்டு வேலைய கத்துட்டா போதும் நினைக்கிறாளோ என்னமோ.
0: சின்ன பசங்க வளர்ற கருது, எந்த வயசுல படிக்காம வேற எந்த வயசுல படிக்க போகுது? 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினாதானே நம்மளுக்கும் பெருமை.
1: இந்த வயசுல இவ்வளவு வேலையை செஞ்சா உடம்புக்கு என்ன ஆவறது? இப்பவே பார்த்தா குச்சி மாதிரி இருக்காளுவ.
0: அங்கா நான் கூட கேள்விப்பட்டேன், இப்பவே ஒழுங்கா சாப்பிடலனா பொறவு சத்த எப்படி கிடைக்கும்?
1: அதுங்க பெருசாச்சுங்கன்னா புள்ள பத்துக்கு கூட உடம்பு தாங்காது பாவம்.
0: நம்ம என்ன பண்றது, ஏன் பிள்ளைங்களும் தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க, ஆனா வீட்டு வேலையும் தானே செய்யுது.
1: ஆமாண்டி, நான் கூட பாத்திருக்கேன், எல்லா குழந்தைகளும் வீட்டு வேலையும் செய்யுதுங்க.
0: ஆமா ஆமா, நீ எல்லாம் பாப்ப.
1: நான் என்னடி பண்றது, என்ன சுத்தி நடக்கறத பாக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியலையே, அதுவும் இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க.
0: நீ சொல்றதும் சரிதான்க்கா, நாம போய் ராணி கிட்ட பேசலாமா?
1: யாரு ராணி கிட்டியா? நம்ம சொல்றத அவ எங்கயாவது காது கொடுத்து கேப்பாளா?
0: பொறுமையா எடுத்து சொன்னா 6 வேணாலும் கேப்பாங்கக்கா. இந்த வயசுல தான் மத்த பிள்ளைங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எந்த வயசுல போக முடியும்?
1: வேணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்னு சொல்லலாமே தவிர அவங்க வீட்டு வேலை செய்யறத பத்தி சொல்றதுக்கு நாம யாருடி?
0: நீ சொல்றதும் சரிதாங்கா, படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எடுத்து சொல்லலாம். எழுத படிக்க தெரிஞ்சாதானே நல்லது, பிற்காலத்துல அவங்க யாரையும் நம்பாம பொழைக்கிறதுக்கு அப்படிதானே இருக்க முடியும்?
1: ஆமா ஆமா, 4 எழுத்து படிக்க தெரிஞ்சாதானே கல்யாணம் ஆன அப்புறம் அவங்க புள்ள குட்டிங்களுக்கு 4 வார்த்தை சொல்லி கொடுக்க முடியும்.
0: சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம ராணி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் நம்ம 3வது மனுஷங்க தானேக்கா, அவங்க பிள்ளைய எப்படி வளர்க்குதுன்னு நம்மளா சொல்ல முடியும்? நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? போ,
1: அது சரி, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நாம இத பத்தி ஏதாவது பண்ணி ஆகணும்.
0: இரு இரு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என் வீட்டுல மாடு கண்ணு போட்டு இருக்குல்ல, சீமை பால் கொடுக்கற சாக்கல போய் ராணி கிட்ட இத பத்தி பேசிடலாம், சரியா?
1: ஆனா அவ சந்தேகப்பட மாட்டாளே.
0: இல்ல இல்ல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சலாம். என்ன நான் சொல்றது?
1: அட, இது நல்ல யோசனையா இருக்கே. நாம அவ வீட்டுக்கு போறது ரொம்ப யதார்த்தமா இருக்கணும், நாம பேசி வச்சுட்டு போற மாதிரி தெரிஞ்சிட கூடாது.
0: சரி கிளம்புக்கா, எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைங்களுக்கு தான் நல்லது.
1: அட, ஆமா நீ சொல்றது.

0: இந்த நாடகத்துல வர அம்மாக்கள் மாதிரியே எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு, விளையாட்டு, ஓய்வு சரியான அளவுல கிடைச்சதுன்னா நாளைக்கு அவங்க எதிர்காலத்துக்கு அதுவே ஒரு அஸ்திவாரமா அமையும். சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகலன்னா எழுத படிக்க வாய்ப்பே இல்லாம போயிடும். அதுவும் இல்லாம வெளி உலக அனுபவமும் அவங்களுக்கு இல்லாம போயிடும்.
1: அறிவாற்றல் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனால மட்டும்தான் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும்.
0: இதுதான் ஒவ்வொரு குடிமகனோட கனவாவும் கடமையாவும் இருக்கணும்.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேடியோ துறையில இருந்த மிஸ்டர் வீரமணி என்ன சொன்னாருன்னு கேட்டோம். மிஸ்டர் இக்னேஷியஸ் ராஜ்குமார், இவர் விஜய் டிவில சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
3: நான் ஒரு டெலிவிஷன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைல்ட் லேபர் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு பெரிய இஷ்யூ. இதுக்கு மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியா அதை ஊடகத்துக்கு வந்து மேபி ப்ரெஸ் ஒரு டெலிவிஷன் ஒரு ரேடியோ ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இதை ஒழிக்கிறதுக்கு. எப்படி ஒழிக்கணும்னா, ஜென்ரலாக அவேர்னஸ் ப்ரொமோஸ் நிறைய போடணும். நம்ம சைல்டு அவேர்னஸ் சைல்டு லேபர் அவேர்னஸ் ப்ரொமோஸ் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி. இன்றைக்கி வந்து டிவியோ இல்லை ரேடியோ இல்லைனாலுமே இல்லாத வீடே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் ஆனால் சைல்டு லேபரை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஸ் ப்ரொமோட் பண்ணணும். பட் இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடாது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர் இதை வந்து அக்கறை எடுத்து கமர்ஷியலாக பண்ணாமல் ஃப்ரீயாக ஏர் பண்ணுறாங்க, ஒரு டெலிவிஷனும் சரி ஒரு ரேடியோவும் சரி, ரொம்ப கம்மி தான். அண்ட் மோரோவர் என்னென்னா, இது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி இல்லாமல் ஃப்ரீக்குவன்சிஸ் நிறைய ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்கணும். ஒரு ப்ரொமோவை ஒரு ஸ்பாட் பண்ணுறோன்னா, ஒரு சைல்ட் லேபர் பண்ணுறோன்னா அதோடய ஃப்ரீக்குவன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா மக்கள் மனதில் போய்

0: ஆழமாக பதிகிற அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அண்ட் மெயினாக இது ஒரு கமர்ஷியல் பர்பஸாக இருக்கவே கூடாது. சரி, இங்கே ஒரு இந்த பிரச்சனை நடக்குது, சைல்ட் லேபர் ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம காட்டுறோம், இதை நம்ம மக்கள் காட்டுறதுனால இவங்க வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்குறதுக்காக பண்ணாமல் இதை ஒரு கடமையாக எடுத்து பண்ணணும். அதாவது உள்நோக்கம் டெஃபினட்டாக உண்மையாக இருக்கணும். ஆமாம், இந்த இந்த இந்த ப்ரோமோ ஆர் இந்த ஸ்பாட் நம்ம ப்ளே பண்ணுறோன்னா, நம்ம டெலிவிஷன் மூலமாகவோ இல்லை நம்ம ரேடியோ மூலமாக ப்ளே பண்ணுறோன்னா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா இது போய் ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்றது நம்ம டெஃபினட்டாக தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு ஃபாலோ அப் இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சைல்ட் லேபர் பற்றி இன்றைக்கி ஒரு இந்த ஒரு ப்ரோமோ ப்ளே பண்ணோம், ஒரு ஸ்பாட் ப்ளே பண்ணோம், இது எந்த அளவுக்கு போயிட்டு மக்கள் ரீச் ஆகிருக்கு, அதுக்கான சொல்யூஷன் நம்ம கிடச்சிருக்கா இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கா, அந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் முடிஞ்ச அப்புறம். சரி, அப்போ தான் வந்து இது நமக்கு இன்னும் ஒரு ஒரு கடமையாக இருக்கும். இது இல்லைன்னா என்கிட்ட கொடுத்தாங்க, நாங்களும் இந்த மாதிரி ஒரு சைல்ட் லேபருக்காக ஒரு ஸ்பாட் பண்ணோம், ஒரு ப்ரோமோ பண்ணோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. க்ரியேட் பண்ணி இதோட ஃபாலோ அப் டெஃபினட்டாக வேணும். இது கிளியர் பண்ணோம், இவ்வளோ பேர் சைல்ட் லேபர் இருந்தாங்க, இதுலேருந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கா, அது தெரிஞ்சு வி ஹேவ் டு கீப் ஆன் ப்ரொமோட்டிங் இட். ஸோ வருஷத்துக்கு வருஷம் நம்ம பண்ணுறப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை உண்மையாலுமே இப்போ ரீச் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா உண்மையாக சொல்லப்படணும், அக்கறை இதில் இருந்து கமர்ஷியல் வேலையும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியா ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ளே. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பத்திரிகைகள்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம், பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ இல்லை மேகசின்ஸ்லேயோ பார்த்துருக்கோம், டெலிவிஷனோ ரேடியோலேயோ எந்த அளவுக்கு இது ரீசன்ட் டேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு தோ ஐம் ஒர்க்கிங் இன் டெலிவிஷன் கம்பெனி, எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது இல்லை எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்களோ எப்போ நான் வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். நாட் ஒன்லி சைல்ட் லேபர், எனி சோஷியல் காஸ் எனி சோஷியல் இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் அப்யூஸ் ஆர் ஈவன் எய்ட்ஸ் ஆர் டொனேட்டிங் ஐஸ் ஆர் டொனேட்டிங் பிளட், இந்த மாதிரி சோஷியல் காசஸ் வந்து நிறைய வந்து மீடியா கேன் ப்ரொமோட், ஒன்லி மீடியா கேன் டூ தேட். ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறப்ப அஸ் இண்டிவிஜுவல் எனக்கும் நிறைய தாட்ஸ் இருக்கும், அது எந்த அளவுக்கு என்னோட மீடியா மூலமாக நான் கொண்டு வர முடியுன்ற அந்த வாய்ப்புகள் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதை நம்ம ஸ்ட்ராங்காக போடணும் ஆனால், ஏன்னா இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் டெஃபினட்டாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வி கேன் டெஃபினெட்லி மேக் எ சேஞ்ச், அஸ் காந்திஜி சைட் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி. முதல் நான் ஹேவ் டு டூ தட், நான் பண்ணாதான், நான் ஆஸ் அ பர்சன் நான் என்ன பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்கேஸ் நான் எங்கேனா போயிட்டு நான் ஒரு ஹோட்டலோ இல்லை வேறு ஒரு கம்பெனி போகிறப்ப இஃப் ஐ சி அட் நோ சைல்ட் ஒர்க்கிங், ஒரு சின்ன பையன் வயசுக்கு அந்த வயசுக்கு அவன் வேலையே செய்யக்கூடாது, அதுக்கான முதல் கேள்வியை நாங்கள் எழுப்பணும். என்ன சுற்றி இருக்கவங்க எழுப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பின் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஒன் டு ஒன் அந்த காலத்துலலாம் 1-to-1 பர்சன்லாம் போயிட்டு ஃபேம்ப்ளெட்ஸ் கொடுத்து ஹேண்ட்லெட் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், அந்த எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஒரு பேப்பர் கையில் கொடுத்தா கூட வாங்கி கசக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி மக்கள் ஆர்வமாக டிவி பார்க்குறாங்க, ரேடியோ பார்க்குறாங்க, எந்த நேரமும் அதுக்கான டைமும் ஒதுக்குறாங்க, ட்ராவலிங்கில் கூட எஃப்எம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறப்ப ஒரு 30 seconds ஒரு 20 seconds ஆஃப் திஸ் பப்ளிக் சர்வீஸ் மெசேஜ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் பீப்புள். ஸோ ஐ திங்க் பட் அதை நம்ம பண்ணியிருக்கோம்னு எனக்கு தெரியல, பட் டெஃபினட்டாக வந்து மீடியா கேன் சேஞ்ச் நோ சேஞ்ச் ஆல் திஸ். இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, மனசார கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் பண்ணால் டெஃபினட்டாக விஷயங்கள் மாற்ற முடியும்.
1: Thank you so much, Mr. Ignatius. உங்க கருத்து கண்டிப்பா நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம் நாங்க நம்புறோம். மீடியான்ற துறையை இனிமே நம்ம மக்கள் சரியா பயன்படுத்துவாங்க நாங்க நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆஜி ரஞ்சிதா இன்னும் ரெண்டு சின்ன குழந்தைங்களோட பேசினாங்க, ஒருத்தவங்க மெக்கானிக் இன்னொருத்தவங்க பூ விற்கிறவங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு இப்ப கேட்போம்.
2: பேர் என்ன? தேவிகா. உனக்கு என்ன வயசு ஆகுது இப்போ தேவி?
3: 9 வயசுக்கா.
2: சரி, இப்போ நீ படிக்கிறியா எங்கேயாவது வேலை பண்றியா?
3: வேலை எதுவும் பூ விற்கிறேன், வேலை பார்க்குமா விட சே விற்கிறேன்.
2: 7th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸ்கூல் போயிருக்கியா நீ?
3: போயிருக்கேன், 3rd வரையிலும் படிச்சிருக்கேன்.
2: 3rd வரைக்கும் படிச்சிருக்கியா?
3: ஆமா.
2: உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க?
3: எங்க அப்பா வீட்டுக்கு வரமாட்டாரு, அவர் எப்பவுமே குடிச்சிட்டு இருப்பாரு. எங்க அம்மாவும் நானும் தான் சேர்ந்து பூ விற்கிறோம்.
2: தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கா?
3: தம்பி குட்டி பாப்பா, தங்க வந்து வீட்டுல இருக்கா.
2: சரி, எங்கெல்லாம் போய் பூ வைப்பீங்க நீங்க? நீ அம்மாவும் கடை எங்கேயாவது வச்சிருக்கீங்களா இல்ல இங்க பீச்லயே விப்பீங்களா?
3: கடைலாம் எதுவும் கிடையாதுக்கா. வரவங்க கிட்ட போய் கையில வச்சுன்னா அவங்க கிட்ட கேட்போம்.
2: சரி, உங்க வீடு எங்க இருக்கு?
3: சாந்தோம்.
2: சாந்தோம்ல இருக்கீங்களா? சரி, உனக்கு பெருசானா என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு? என்னவா ஆகணும்?
3: பெருசானா டீச்சர் ஆகணும் ஆசை இருக்கு.
2: இப்போ உன்னை படிக்க அனுப்பிச்சா படிக்க போவியா? படிக்க இஷ்டம் இருக்கா?
3: ம், போவேன்.
2: படிப்பியா?
3: ஆ, படிப்பேன்.
2: என் பேர் என்ன?
0: சதீஷ்.
2: உனக்கு என்ன வயசு ஆகுது இப்போ?
0: 8.
2: ஸ்கூல் போயிருக்கியா?
0: 2nd இயர்.
2: வேலை செய்யா?
0: மெக்கடையில் வேலை செய்யணும்.
2: அப்பா அம்மாலாம் இருக்காங்களா?
0: அப்பா இல்லை, அம்மா வண்டி வீட்டு வேலை செய்யறாங்க.
2: தம்பி தங்கச்சி எல்லாம் யாராவது இருக்காங்களா?
0: ஒரே தங்கச்சிகள்.
2: தங்கச்சி ஸ்கூல் போதா?
0: இல்லை.
2: பெருசானா உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
0: ஒரு சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு, மெக்கானிக் கடை வைக்கணும்னு ஆசையா.
1: சரி நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: என் பேர் ராஜா. என்னோட வயசு 15. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஒரு நாள் என்னோடய தோள்பட்டையில் அடிபட்டுருச்சு. அதனால் அந்த கடையில் என்னால் வேலையை தொடர முடியல. அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலையை தெரிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே என்னோட கனவு லட்சியமெல்லாம் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான்.
1: எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அழகான கனவு உண்டு. அவர்கள் கனவுகளை வென்றிட கை கொடுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள்
2: அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா?
1: இந்த மாதிரி விஷயங்களை உங்க குழந்தைங்க மனம் விட்டு பேசுவாங்க. ஆனா அவங்க மனரீதியா என்ன அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க என்னைக்காவது முயற்சி எடுத்திருக்கீங்களா?

0: லிசனர்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு.
1: நாங்க சொன்ன மாதிரியே இந்த ஷோ ஃபுல்லா மக்கள் கருத்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அண்ணா நகர்ல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: தொழிலாளர் சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்?
3: இட்ஸ் அகைன்ஸ்ட் தி லா, சைல்ட் லேபர்,
4: இட்ஸ் எ கிரைம்,
5: தப்பான விஷயம்,
6: கிரஷ்ட் இன்னசென்ஸ்,
7: ரொம்ப அநியாயம், அது
8: அவங்கள படிக்க விடணும்,
9: கல்வி மேம்பாடு கண்டிப்பா குறையும்,
10: படிப்பை தொலைச்சிட்டு சின்ன வயசுலயே வேலை பண்றாங்கன்னு
11: இருக்கும், தே ஆர் மிஸ்ஸிங் தியர் சைல்ட்ஹுட்,
12: வசதி கம்மியா இருக்கதால நான் வேலைக்கு வரேன்,
13: பெரிய தப்புதான்,
14: படிப்போன சுதந்திரம்,
15: சைல்ட் லேபர் ஒழிக.
0: அண்ணாநகர்ல இருக்கிற மக்கள் குழந்தை தொழிலாளர் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம். அடுத்து மயிலாப்பூர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
2: தொழிலாளர்னு சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்?
16: இலக்கணமான குழந்தையின் மீது இந்த சமூகம் அழித்து விடுகிற வன்முறை என்பதுதான் குழந்தை தொழிலாளர் என்ற, குழந்தை தொழிலாளர் என்றவுடன் எனக்கு தோன்றுகிற சிந்தனை,
2: ஷேட்டரிங் ஆஃப் ட்ரீம்ஸ், அபாலிஷன்,
17: சிவகாசி ஃபயர் வார்,
18: பரிதாபம்,
19: ரூட் அண்ட் ஹார்ஷ்,
20: எக்ஸ்ப்ளாய்டேஷன்,
21: தவறு,
22: பரிதாபம்.
0: இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க பெயர் மானு. குழந்தை தொழிலாளரா இருந்து வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சு அதையும் தாண்டி இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னா அது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். வாங்க அவங்க கிட்டேயே நேரடியா பேசுவோம். வணக்கம் மிஸ் மானு, வெல்கம் டு அவர் ஷோ.
23: வணக்கம், என்ன இந்த ஷோக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: சொல்லுங்க மானு, நீங்க குழந்தை தொழிலாளரா இருந்த அனுபவத்தை இங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
23: நான் ஒரு துணி கம்பெனியில வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். எங்க வீட்டில் நாங்கள் மொத்தம் 8 பசங்க. எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வீட்டில் வசதி இல்லை. அப்போ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டவுன்ல இருக்கிற கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாரு. அந்த டவுன் கம்பெனியில நான் 6 வருஷம் வேலை செஞ்சேன்.
0: இந்த இக்கட்டான சூழல் இருந்து எப்படி வெளியில வந்தீங்க மானு?
23: எனக்கு அப்போ 12 வயசு இருக்கும். 14 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த அதை குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அதனால என்னை ஃபேக்டரியிலேருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோட படிப்பை நான் முடிச்சிட்டேன்.
1: இப்போ உங்களுக்கு 23 வயசு ஆகுது, நீங்க இப்போ என்ன பண்றீங்க?
23: கஷ்டங்களை அனுபவிக்கிற என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எனக்கு இருக்கிற கொஞ்ச படிப்பை வச்சு என்னால என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அதை சொல்லி கொடுக்கறேன்.
0: ஆச்சரியமா இருக்கு மானு. அதுவும் இல்லாம உங்களை பத்தி ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டோம். நானே சொல்லட்டுமா இல்ல நீங்க சொல்றீங்களா?
23: நானே சொல்றேன். நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு இப்போ 7th month.
1: கங்க்ராச்சுலேஷன்ஸ் மானு, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைய நீங்க எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
23: நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமான குழந்தை பருவம் அமைக்கணும்னு கண்டிப்பா நாங்க பாடுபடுவோம். டெஃபினட்டா எங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க குழந்தைய பெரிய படிப்பு படிக்க வைப்போம். பெற்றோர்களால மட்டும் ஒரு குழந்தைய முழுமையா பாதுகாக்க முடியாது. இதுல சமுதாயமும் சேர்ந்து செயல்படணும். குழந்தைங்களுக்கு எதிரான அக்கிரமங்கள் அநியாயங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அரசாங்கமும் இதுக்கு முன் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: நேர்களே, நீங்க இப்ப கேட்டது தாயாக கூடிய ஒரு பெண்ணின் குரல். அது அவங்க குரல் மட்டும் இல்ல, அவங்க வேண்டுகோளும் கூட இந்த சமுதாயத்திற்கு.
1: இந்த ஷோவை கேட்டுட்டு இருக்கிற எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா அமையும் நாங்க நம்புறோம். இவங்கள மாதிரி, அதாவது மானு மாதிரியே எல்லா பெற்றோர்களும் சிந்திச்சாங்கன்னா ஒவ்வொரு குழந்தையோட எதிர்காலமும் ஒளிமயமா அமையும். மானு, ரொம்ப நன்றி எங்க ஸ்டுடியோக்கு நீங்க வந்ததுக்கு. உங்க வாழ்க்கை கதையை எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட் தி சேம் டைம் உங்க லைஃப் எல்லாருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அமையும் நாங்க நம்புறோம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் மானு, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி லைஃப்.
23: என்ன எங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.
0: நேர்களே, குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். மழலை செல்வங்களை காப்போம்.
1: இப்போ என் நினைவுக்கு சட்டன் வருது ஒரு பிரபலமான கோட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு பிரபலமான விஞ்ஞானி. இவர் என்ன சொன்னார்னா, The world is a dangerous place to live, not because of the people who are evil, but because of the people who don't do anything about it.
0: அதாவது இந்த உலகம் நன்மையும் தீமையும் நிறைந்தது. அவர்தம் செய்யும் தீமைகளால் அல்ல, நாம் அதை திருத்த முனைவதில்லை என்பதனால். சரி நேயர்களே, இந்த பழமொழியோட நம்ம ஷோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த ஷோல கலந்துகிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் யமுனா, மிஸ்ஸஸ் சோஃபியா, மிஸ்டர் முத்து, மிஸ் தபிதா, மிஸ் லாவண்யா அண்ட் சரண்யா. நேயர்களே, அது வரைக்கும் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் மறந்துடாதீங்க, பி அ வாய்ஸ் ஃபார் அ சைலண்ட் சைல்ட். And it's me signing off, RJ Radhika.
1: And Sunita.
0: Take care. Bye-bye.
1: This program is produced by First MA Broadcast Communication students Aishwarya, Ashiana, Ranjita, Radhika and Sunita.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிர உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்னு தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
2: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091 இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: आप रहे।
1: ஏ ராதா, நீனும் கிளம்பலையா? நமக்கு இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம் இருக்குல்ல, கொடியேற்ற வேற போகணும். என்ன மறந்துட்டியா?
2: நான் எதையும் மறக்கல மீரா. எல்லா வருஷமும் ஒரே பாட்டு, ஒரே ஸ்பீச்சு, ஒரே மாதிரி தானே போகும். 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கு இப்போ நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி என்ன பண்ண போறோம்?
1: ஏன் இப்படி நாட்டுப்பற்று இல்லாம பேசுற? எத்தனை வருஷமா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம், ஆனா இண்டிபெண்டன்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? இன்னைக்கு ஃப்ரீடம்ன்ற வார்த்தையை தப்பா பயன்படுத்துற இளைஞர்கள் நடுவுல ஃப்ரீடம் இல்லாம கஷ்டப்பட்டவங்களோட போராட்டம் எல்லாம் வேஸ்டா போகுதுல்ல?
2: ஏன் அப்படி? என்ன கஷ்டப்பட்டுட்டாங்க?
1: என்ன கஷ்டப்பட்டுட்டாங்களா? நம்ம இன்னைக்கு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு பிடிச்சதை பண்றோம்ல, இதெல்லாம் யாரால கிடைச்சது? யாரோ ஒருத்தர் அவரோட இளமை காலத்துல ஃபேமிலியை விட்டுட்டு, அவரோட இளமையை விட்டுட்டு போராடி தன்னோட உயிரை தியாகம் பண்ணதுனால தானே. நிறைய தியாகிகள் தன்னோட வாழ்க்கைய சுயநலம் இல்லாம மக்களோட நலத்துக்காக விட்டுருக்காங்க. இதுல இன்னும் சிலர் தன்னோட வாழ்க்கை முழுவதும் சிறையிலேயே வாழ்ந்திருக்காங்க.
2: ஆனா மீரா, 1947 எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, இப்போ நம்ம பிளாக் ஹோஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணி ஸ்டேட்டஸ்ல போட்டோ போட்டா நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு தானே?
1: அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இண்டிபெண்டன்ஸ்ன்றது வெறும் பிளாக் ஹோஸ் பண்றதோ ஸ்டேட்டஸ் போடுறதோ இல்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட பொறுப்பு. ஃப்ரீடம் இருக்குன்னு டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்றது, சோஷியல் மீடியால அபியூஸ் பண்றது, இதுவா நமக்கு கிடைச்ச ஃப்ரீடம்? உண்மையான ஃப்ரீடம்னா அதை மரியாதையோட பாத்துக்கிறது.
2: இப்போ புரியுது மீரா, மை லைஃப் மை ரூல்ஸ்னு நான் என் ஃப்ரீடமை பல இடத்துல தப்பா பயன்படுத்தியிருக்கேன். நாம ஃப்ரீடம்காக போராடினவங்களை ஹீரோவா பார்க்காம வெறும் ஒரு ஹிஸ்டரி சாப்டரா பார்த்துட்டு விட்டுருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: கரெக்டாதா, இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது ஹாலிடேவை மட்டும் எதிர்பார்க்காம நம்ம நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்றோன்னு எல்லாரும் யோசிக்கணும். நம்மளை சுத்தி இருக்க இடத்த கிளீனா வச்சு, மற்ற சக உயிர்களுக்கு மரியாதை கொடுத்து, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு, தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாம வாழ்றது ஒரு ஒரு சக குடிமகனோட கடமை. அந்த கடமையை சரியா செய்யும் போதுதான் நமக்காக போராடி உயிரை விட்ட முன்னோருக்கு நம்ம செய்யற ஒரு மரியாதையா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல நமக்காக போராடுற ஒரு ஒரு ராணுவ வீரர்களுக்கும் நம்ம அவங்களுக்கு தர பெரிய மரியாதையா இருக்கும்.
2: பெற்ற சுதந்திரம் வாழ்க, பெற்று தந்த முன்னோர்கள் வாழ்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி
1: ஃப்ரம் தி பீப்பிள், இது உங்க எஃப்எம் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.
2: உங்கள் பணிவான கவனத்திற்கு வண்டி எண்

0: சிவாஜி கணேசன்,
1: பித்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏற்படுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் அழைத்தாயா, நீர்வாக்கி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை.
0: ஜெமினி கணேசன்.

0: ரஜினிகாந்த்.
1: எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நான் ஒரு தடவை சொன்ன, நூறு தடவை சொன்ன மாதிரி
0: கமல்ஹாசன்
2: கூலி ஜாஸ்தி காட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டுக் கொண்டுட்டு அடுத்த நான் மடையில குத்தி நின்னா பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன்.

0: இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்களோட பேர் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவங்களே போய் ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுப்பாங்க.
1: ஹலோ, என் பேர் தனுஸ்ரீ, நான் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்கிறேன்.
2: ஹலோ, நான் மெர்லின், நான் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்கிறேன்.
3: வணக்கம், நான் கிருத்திகா, செகண்ட் இயர் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்கிறேன்.
4: வணக்கம், நான் தீக்ஷிதா, தேர்ட் இயர் ஜேர்னலிசம் படிக்கிறேன்.
0: ஓகே, நைஸ், ரொம்ப அழகான பேர்கள்லாம் இருக்கு. ஸோ யார் யார் வந்து இன்னைக்கு டீமா இருக்க போறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க.
2: நானும் தனுஸ்ரீயும் தான் டீமா இருக்கும். எங்க டீம் பேர் அலைகள்.
4: நானும் தீக்ஷிதா பிளஸ் கிருத்திகா, நாங்க ரெண்டு பேரும் வந்து கடல், எங்க டீம் பேர் கடல்.
0: வாவ், சூப்பர் நைஸ். சோ இந்த இது விடுகதை நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். டோட்டலா வந்துட்டு 10 கேள்விகள் கேட்கப்படும், ஒரு கேள்விக்கு 1 நிமிடம். சோ யார் அதிகமா ஆன்சர் பண்றீங்களோ, கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ, அவங்க டீமுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பெண் போகும். முக்கியமான விதிமுறை என்னன்னா, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். 1 பாயிண்ட் பெற்றிருந்தாலும் 0 பாயிண்ட்க்கு போயிடுவீங்க. சோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ இரு அணிகளுமே அவங்க அவங்க அணிகளுக்கு வந்துட்டு ஒரு நேம் வெச்சுக்கோங்க.
4: எங்க டீம் பேர் கடல்.
0: ஓ, தீக்ஷிதா டீம் பேர் வந்து கடல்.
1: எங்க டீம் பேர் அலை.
0: அலை கடல். வாவ், தட்ஸ் நைஸ். மக்களே, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது போன எபிசோட்ல நிகழ்ச்சியோட ஃபைனல்ல நான் வந்துட்டு மக்களுக்கான கேள்வின்னு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். சோ அந்த கேள்வி என்னன்னு மறுபடியும் நான் சொல்றேன். படுத்து உறங்காத மிருகம், பந்தயத்தில் ஓட்டம் அதிகம். சோ இதுக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ மயிலாப்பூர்ல சேர்ந்த நித்யானந்தன் அப்படின்ற சார் வந்துட்டு எங்க சிஆர்எஸ்க்கு கால் பண்ணி குதிரை அப்படின்ற சரியான பதில் கொடுத்திருக்காங்க. நித்யானந்தன், வாழ்த்துக்கள். மக்களே, கண்டிப்பா இன்னைக்கும் கடைசியில ஒரு மக்களுக்கான கேள்வி காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம கேள்விய லிசன் பண்ணுங்க, ஷோவை கேளுங்க, மறக்காம கால் பண்ணி ஆன்சர் தெரிவிங்க. சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
5: போலாம்.
0: ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடி.
0: சோ உங்களுக்கான முதலாவது கேள்வி, அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார்? அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பாள் அவள் யார்? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
5: வெங்காயம்.
0: ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர். சோ ரெண்டு அணிக்குமே ஒரு மதிப்பெண் கொடுத்துடலாம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன? கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
4: கண்ணா? கண். க்வெஸ்சன் ரிப்பீட் பண்றீங்களா?
0: கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன?
2: மரம்.
0: தவறு.
1: வாய்.
0: தவறு. கெஸ் பண்ணுங்க, ஏதாவது கெஸ் பண்ணுங்க.
1: பூவோட நேமா?
0: கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன?
2: ஏதாச்சும் க்ளூ?
0: ஈஸியான க்வெஸ்சன்ல க்ளூ தரது இல்ல.
1: பூசணி?
0: இல்ல. 20 செகண்ட்ஸ் லெஃப்ட்.
1: செடி?
4: கேமரா?
0: இல்ல. 15 செகண்ட்ஸ் மோர். 10.
4: பென்.
0: 9.
4: குழந்தை?
0: முடி?
1: கை கால்.
0: சோ உங்களுக்கான நேரம் முடிவடைந்தது. சோ ரெண்டு அணிக்குமே இந்த கேள்விக்கு பாயிண்ட் இல்ல. ஆக்சுவலி கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன? இதற்கான விடை வேர்க்கடலை. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சோ இப்ப ரெண்டு பேருமே ஒரு மதிப்பெண்ல இருக்கீங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, கழுத்து உண்டு தலை இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கை உண்டு விரல் இல்லை அது என்ன? கழுத்து உண்டு தலை இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கையுண்டு விரல் இல்லை அது என்ன? And your time starts now.
4: சட்டை.
0: Wow, that's nice. 3 seconds ல answer இருக்கு. சோ ஒரு பலத்த கை தட்டல் கொடுக்கலாமா? சோ அலைக்கடல் வந்துட்டு இப்போ இரண்டு மதிப்பெண்ல வந்து அலை வந்துட்டு அலை டீம் வந்துட்டு இப்போ ரெண்டு மதிப்பெண்ல இருக்கீங்க.

0: கடல் அணி வந்துட்டு இப்ப ஒரு மதிப்பெண்ல இருக்கீங்க. சோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு, கண்டிப்பா நீங்களும் டஃப் கொடுத்து டைப் பண்ணலாம். சோ உங்களுக்கான நான்காவது கேள்விக்கு போலாமா?
1: போலாம்.
0: இது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது, பட் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான்காவது கேள்வி இதோ. எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது, அது என்ன? எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது, அது என்ன? And your time starts now.
2: நிலவு?
0: நட்சத்திரம்? இல்லை.
2: பறவை?
0: இல்லை.
3: நட்சத்திரம்? இல்லை.
2: விமானம்?
0: இல்லை.
2: சிலந்தி வலை?
0: இல்லை.
2: மேகம்?
0: இல்லை.
2: காட்டாத
0: தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது, அது என்ன?
2: பழம்?
0: இல்லை.
2: கம்பல்?
0: இல்லை.
4: க்ளூ தர முடியுமா?
3: இது கஷ்டமான கேள்வி தானே.
0: பரவாயில்ல,
4: க்வெஸ்சன் ரிபீட் பண்ணுங்க ப்ளீஸ்.
0: எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது, அது என்ன?
4: விமானமா?
0: 20 செகண்ட்ஸ் மோர்.
4: விமானம்?
3: கண்ணு?
0: தவறு, தவறு. முடியாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது, அது என்ன? 10 செகண்ட்ஸ் மோர்.
3: ஃபேன்?
0: இல்ல.
2: ஏசி?
0: இல்ல.
3: முடி?
0: இல்ல. உங்க டைம் முடி.
4: ரேடியோ?
0: உங்களுடைய டைம் முடிவைந்தது. அகெயின் இந்த கேள்விக்கு வந்துட்டு இரண்டு அணிகளுக்குமே மதிப்பெண் இல்ல. சோ இப்ப அலை டீம் வந்துட்டு ரெண்டு மதிப்பெண்லயும், கடல் வந்துட்டு ஒரு மதிப்பெண்லயும் இருக்கீங்க. சோ இந்த கேள்விக்கான விடை பார்க்கலாம். எட்டாத தூரத்தில் தொட்டில் கட்டி ஆடுது, அது என்ன? விடை, தூக்கணாங்குருவி கூடு. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. உச்சியிலே கிரீடம், உடம்பெல்லாம் கண், அது என்ன? உச்சியிலே கிரீடம், உடம்பெல்லாம் கண், அது என்ன? And your time starts now.
3: Caterpillar?
0: இல்ல.
2: உருளைக்கிழங்கு?
0: இல்ல.
4: முள்ளமன்றி?
0: இல்ல.
1: பைனாப்பிள்?
0: Wow, that's nice. Correct answer. Very good, very good, very good. இப்போ வந்துட்டு அலை வந்துட்டு மூன்று மதிப்பெண்ல இருக்கீங்க, கடல் வந்துட்டு ஒரு மதிப்பெண்ல இருக்கீங்க. தட்ஸ் நைஸ் அலை டீம், கண்டிப்பா டஃப் கொடுக்க முடியும். தீக்ஷா டீம், வாங்க வாங்க, ஒரு என்கரேஜ்க்கு ஒரு பலத்த கை தள்ளி வைத்தா. ஓகே, உங்களுக்கான ஆறாவது கேள்விக்கு போலாமா?
1: போலாம்.
0: ஓகே. 1000 பேர் வந்து சென்றாலும் அங்கே சுவடு இல்லை, அவர்கள் யார்? 1000 பேர் வந்து சென்றாலும் அங்கே சுவடு இல்லை, அவர்கள் யார்? And your time starts now. Wow, that's nice, nice, nice, nice. Dikshita and team, கடல் அணிக்கு வந்துட்டு ஒரு மதிப்பெண் போய் சேருது. Right answer. 1000 பேர் வந்து சென்றாலும் அங்கே சுவடு இல்லை, அவர்கள் யார்? Answer is எறும்புகள். இப்ப வந்துட்டு கடல் அணி இரண்டு மதிப்பெண், அலை அணி மூன்று மதிப்பெண், ஒரு மதிப்பெண் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கீங்க. சரி, யார் வேணாலும் வின் பண்ணலாம், பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி, சோ பாத்துக்கோங்க. உங்களுக்கான ஏழாவது கேள்வி இதோ. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன? குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன? And your time starts now.
2: கிணறு? கிணறு?
0: இல்ல.
2: வயிறு?
0: இல்ல.
2: வயிறு இல்லையா?
3: வாய்?
0: இல்ல.
3: தொண்டை?
2: கடல்?
0: இல்ல. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது
3: கண்ணு?
0: இல்ல.
3: கண்ணு இல்லையா?
2: வாய்?
3: நோஸ்?
0: இல்ல.
2: மழை மேகம்?
0: இல்ல. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன?
2: கண்ணீர்?
0: இல்லை.
2: ஒட்டகத்தின் வயிறு?
0: இல்ல. எப்படி இவ்வளவு டிஃபரண்டா யோசிக்கிறீங்க? 20 செகண்ட்ஸ் மோர்.
2: கேக்டஸ் செடி?
0: இல்ல. குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர்
2: கல்
0: கிடக்குது, அது என்ன? இல்ல. 10 செகண்ட்ஸ்.
2: வானம்?
4: மேகம்?
0: இல்ல. இல்ல. உங்கள் நேரம் முடிவடைந்தது. சோ இரு அணிகளுக்குமே மதிப்பெண் கிடையாது. இந்த கேள்விக்கான பதில், குடிக்காத குடத்துக்குள்ளே தண்ணீர் கிடக்குது, அது என்ன? இதற்கான விடை தேங்காய்.
4: ஈஸியான ஆன்சர் மிஸ் பண்ணிட்டோம்னு இப்பதான் ஃபீல் பண்றேன்.
0: அகைன் அலை அணி வந்துட்டு மூன்று மதிப்பெண், கடல் அணி வந்து இரண்டு மதிப்பெண் இருக்கீங்க. இன்னும் மூன்று கேள்விகள் தான் பாக்கி உள்ளது. உங்களுக்கான எட்டாவது கேள்வி இதோ, நல்லா கேட்டுக்கோங்க. பச்சை பச்சை டாக்டர், பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவை எல்லாம் என்ன? பச்சை பச்சை டாக்டர், பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவை எல்லாம் என்ன? And your time starts now.
2: வெண்டைக்காய்
0: இல்லை,
3: புல்
0: இல்லை. ஆக்சுவலி இதுக்கு நாலு ஆன்சர் இருக்கு, ஓகேவா? பச்சை பச்சை டாக்டர் அதுக்கு ஒரு ஆன்சர், பால் போல் டாக்டர் அதுக்கு ஒரு ஆன்சர். சோ யோசிங்க, நல்லா யோசிங்க.
4: குதிரைவாளி டாக்டருக்கு ஆன்சர் வந்து குதிரைவாளி அந்த தானியங்கள்.
0: பச்சை பச்சை டாக்டர், பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவை எல்லாம் என்ன?
4: கீரை
0: இல்லை. ஒன்னொன்னுக்கு ஆன்சர் இருக்கு, நல்லா யோசிங்க. பச்சை பச்சை டாக்டர்,
4: பட்டாணி
0: இல்ல,
2: பவர்காய்
0: இல்ல, கிரீன் ஆப்பிள் இல்ல. ஓவரால ஒரு ஆன்சர் இல்லடா. பச்சை பச்சை டாக்டருக்கு ஒரு ஆன்சர், பச்சை
3: பச்சை காய் சொல்றோம்.
0: பால் போல் டாக்டர், குண்டு குண்டு டாக்டர், குதிரைவால் டாக்டர், இவை எல்லாம் என்ன? கெஞ்ச கெஞ்சமா
2: காய்கறிகள்,
4: முட்டை
0: இல்ல இல்ல. அண்ட் யுவர் டைம் ஸ்டாப். சோ இரு அணிகளுக்குமே இந்த கேள்விக்கு மதிப்பெண் இல்ல. சோ இப்போ ஏதாவது கெஸ் பண்றீங்களா இதுவா இருக்கும் அந்த மாதிரி?
4: நீங்க கொஞ்சம் லைட்டா க்ளூ கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். நீங்க கொஞ்சம் க்ளூ கொடுக்கலாம்ல?
0: ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான ஆன்சர்.
4: பரவாயில்ல, க்ளூ கொடுங்க.
0: கேட்டிங்கனா வந்துட்டு இதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க.
3: சும்மா ஏதாவது சொல்லிறேன்.
0: பச்சை பச்சை டாக்டர் அப்படினா வெற்றிலை, ஓகே. பால் போல் டாக்டர்னா சுண்ணாம்பு, குண்டு குண்டு டாக்டர்னா
4: பாக்கு,
0: குதிரைவால் டாக்டர்
4: புகையிலை. அது எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? யாரும் புகையிலை யூஸ் பண்ணாதீங்க.
0: சோ உங்களுக்கான ஒன்பதாவது கேள்விக்கு போகலாமா? இன்னும் ரெண்டே கேள்விதான் இருக்கு. யாரு வின்னர் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான், அவன் யார்? ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான், அவன் யார்? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது.
4: ஹார்ன், வண்டி ஹாரன்
0: இல்ல. ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான், அவன் யார்?
4: நாய்
0: இல்ல,
4: ஸ்பீக்கர்
0: இல்ல,
4: தக்காளி
0: இல்ல இல்ல,
4: தக்காளி.
0: ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான், அவன் யார்?
4: வண்டி
0: இல்ல.
3: ஊளைனா என்னன்னு சொல்லுங்க.
0: ஊளைனா ஓட்ட உள்ள ஒரு இது,
3: ஓட்டை.
4: ஓட்டல்
0: இல்ல,
3: டயர் இல்லையா?
4: பேக்
0: இல்ல,
3: காய்கறிகள்
4: பஸ்
0: இல்ல,
3: காசு
0: இல்ல,
4: பணம்
3: கால்
0: இல்ல,
3: காது கண்ணு
4: சில்லறை
0: இல்ல,
3: பர்ஸ்
0: இல்ல,
2: தக்காளி
3: அந்த கூட
0: இல்ல இல்ல.
4: மறுபடி சொல்லுங்க க்வெஸ்சன்.
0: ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான்,
4: அவன்
0: க்ளூ. உங்களுக்கான நேரம் முடிவடைந்தது. இந்த கேள்விக்குமே இரண்டு அணிக்குமே மதிப்பெண் இல்ல. ஊளை மூக்கன் சந்தைக்கு போறான், அவன் யார்? பதில் நுங்கு.
4: ஏன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அந்த நுங்கு பாத்திருக்கீங்களா? அது எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே.
4: ஓகே, புரியுது புரியுது.
0: உங்களுக்கான கடைசி கேள்வி, அலை வந்துட்டு, அலை அணி வந்துட்டு மூன்று மதிப்பெண், கடல் அணி வந்து இரண்டு மதிப்பெண். சோ உங்களுக்கான கடைசி கேள்வி, இது கொஞ்சம் கஷ்டமானதுன்னா பட் பிராக்டிக்கலி திங்க் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டா இருக்கும். உங்களுக்கான பத்தாவது கேள்வி இதோ, கிளை உண்டு இலை இல்லை அது என்ன? கிளை உண்டு இலை இல்லை அது என்ன? And your time starts now.
3: கை
0: இல்லை,
3: கண்ணு
0: இல்லை,
2: கிளி
0: இல்ல,
3: ஐப்ரோஸ்
0: இல்ல,
3: கிளை.
4: க்வெஸ்சன் ரிபீட் பண்றீங்களா?
0: கிளை உண்டு இலை இல்லை அது என்ன?
2: செடி
0: இல்ல,
3: உடம்பு
0: இல்ல,
4: பூச்சி
0: இல்ல,
4: ஒரு கம்பெனியோட பிரான்ச்.
0: ஏங்க, கிளை உண்டு இலை இல்லை அது என்ன?
3: கால்,
4: கடை,
2: முருங்கைக்காய்
0: இல்ல இல்ல இல்ல,
2: வெற்றிலை
0: இல்ல,
3: கிளை
0: கிளை உண்டு
3: விரல்கள்
0: அது என்ன இல்ல
3: விரல் இல்லையா
4: முடி
0: இல்ல
4: க்ளூ கொடுங்கக்கா
3: ஐலாஷஸ்
0: இல்ல
4: கடைசி கேள்வி
2: முருங்கக்கா
0: இல்ல
2: கிழங்கு
0: இல்ல இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கான நேரம் முடிந்தது சோ இது வந்து ஒரு காமெடியான ஆன்சர் தான் கிளை உண்டு இலை இல்லை அது என்ன மான் கொம்பு அதோட கொம்பு பாத்துருக்கீங்களா இந்த கேள்விக்குமே ரெண்டு அன்னைக்குமே வந்துட்டு மதிப்பெண் இல்ல சோ அலை டீம் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொன்னாலுமே மதிப்பெண் என்னமோ குறைவா இருக்கு அதாவது மூன்று மதிப்பெண்ணோட கடலணி வந்துட்டு இரண்டு மதிப்பெண்ணோட சோ இது வந்து தேர்ட் எபிசோட் அப்படின்றதுனால கடைசியா வந்துட்டு ஒரு புதிர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கும் சோ புதிருக்கு பதில் சொல்ல நீங்க ரெடியா இந்த புதிருக்கு பதில் சொன்னீங்கன்னா அந்த அணிக்கு 10 மதிப்பெண் போகும் சோ வின்னர் இன்னும் டிசைட் ஆகல அலை டீம் இன்னும் வின்னர் டிசைட் ஆகல ஓகேவா சோ எபிசோட் 3னால ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொண்டு வரலாமே அப்படின்னா சோ புதிருக்கு எப்போ இந்த புதிருக்கு பதில் சொல்ற அணிக்கு 10 மதிப்பெண் அப்போ யாரு வின்
3: ஆவீங்க
0: புதியருக்கு எப்படி க்ளூ ஆனா இந்த புதியருக்கான நிமிடங்கள் பார்த்தோம்னா 2 நிமிடம் கொடுக்கப்படும் நீங்க டிஸ்கஸ் பண்ண உங்க டீம் கூட சோ 2 மினிட்ஸ் கொடுக்கப்படும் ஓகேவா ஓகே உங்களுக்கு புதியருக்கு போலாமா
1: போலாம்
0: நல்ல க்வெஸ்சன நல்லா கேட்டுக்கோங்க ஒரு குளத்தில் சில குவளை பூக்கள் இருந்தன அவை இன்று உள்ளதை போல் நாளை இருமடங்காகும் ஐம்பதாம் நாள் குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பின எத்தனையாம் நாள் குளத்தின் அரைவாசி பூக்களால் நிரம்பியிருக்கும் மறுபடியும் ஃபுல் க்வெஸ்சன் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன் நீங்க வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணும்னா என்னென்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க அது உங்களுடைய பிளான் அண்ட் உங்களுடைய டீமோடது சோ மறுபடியும் நான் க்வெஸ்சன் ரிப்பீட் பண்றேன் ஒரு குளத்தில் சில குவளை பூக்கள் இருந்தன அவை இன்று உள்ளதை போல் நாளை இருமடங்காகும் 50ஆம் நாள் குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பின எத்தனையாம் நாள் குளத்தின் அரைவாசி பூக்களால் நிரம்பியிருக்கும் அண்ட் யுவர் 2 மினிட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ்
2: 25
0: இல்ல
2: கோலை பூக்கள் தானே சொன்னீங்க டபுள் ஆகும் இது அரைவாசி பூக்கள் ரெண்டும் ஒண்ணுதானா 2ஆம் நாள்
0: இல்ல
2: 100ஆவது நாள்
4: 50 நாள் தான் இருக்கு
0: 50ஆவது நாள் ஃபுல்லா இருக்கும் நான் கேட்டதே எத்தனையாம் நாள் குளத்தின் அரைவாசி பூக்களால் நிரம்பி
4: 49ஆவது நாள்
0: வாவ் தட்ஸ் நைஸ் தீக்ஷிதா அண்ட் டீம் 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்க டீமுக்கு தான் போய் சேருது ஆக்சுவலி 49th டே வந்து அரைவாசி பூக்களா இருந்தா 50ஆவது நாள் ஃபுல்லா இருக்கு
3: ஓ
0: சோ 10 மதிப்பெண் வந்து கடலணிக்கு போய் சேருது
4: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் உங்களுக்கு
0: சோ இன்னைக்கு கடலணி வந்துட்டு 12 பாயிண்ட்ஸோட வின்னரா ஆகுறாங்க அலை அணி வந்துட்டு 3 பாயிண்டோட போறாங்க பட் குட் ட்ரை சோ இன்னொரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு 4 பேர் வந்ததுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க 2 அணிகளுக்குமே ரொம்ப நன்றி நீங்க ஜாலியா ஃபீல் பண்ணீங்களா கருப்பு நாக்கை நீட்டுவது அது என்ன தலையை வெட்ட வெட்ட கருப்பு நாக்கை நீட்டுவது அது என்ன இதுதான் உங்களுக்கான கேள்வி மக்களே சோ இதற்கு விடை தெரிஞ்சா 044-2833-1262 மறுபடியும் சொல்றேன் 044-2833-1262 044-2833-1262 மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் 044-2833-1262 6262 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆன்சரை தெரிவிக்கலாம். மக்களே, அப்புறம் வந்துட்டு இந்த ஷோ எப்பதான் வருது எப்பதான் வருதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. சோ இந்த நிகழ்ச்சி வந்துட்டு மண்டே அண்ட் ஃப்ரைடே, வீக்லி மண்டே அண்ட் ஃப்ரைடே 3 மணிக்கு வரும். சோ டியூன் இன் பண்ணுங்க. இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி.
1: By the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: நீங்க கேட்டுக் கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. இன்னைக்கு நம்ம எம்ஓபி லைப்ரரி ஷோல ஜெனரல் நாலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் நாம நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாங்குங்க, இந்த நிகழ்ச்சியில நாம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு இன்னைக்கு பாக்கலாம். ஹாய் பவித்ரா, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என்னோட ஹாபிஸ்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தினமும் நான் படிப்பேன், அப்புறம் நிறைய டிவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன்.
1: இப்போ நம்ம கூட இன்னொரு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னு?
3: ஹலோ, என்னோட பேர் சௌமியா, நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புக்ஸ் படிக்கனாலே ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லை, புது விஷயங்கள் நான் நிறைய டிவி பார்த்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நான் உங்களை நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பேன். நீங்கள் நடுநடுவில் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஷ்சன் பாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான க்வெஷ்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவாசகர், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். யா, சௌமியா கை தூக்கிட்டாங்க, அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா, உங்க ஆன்சர்?
3: சி கம்பர்.
1: கரெக்ட் சௌமியா, யூ ஆர் ரைட். ஆரம்பமே செம்மையா இருக்குங்க. வாங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு போலாம். செகண்ட் க்வெஸ்சன், எல்லோரா கேவ் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ மைசூர், ஆப்ஷன் பி பிஜாப்பூர், ஆப்ஷன் சி அம்ரித்சர், ஆப்ஷன் டி அவுரங்காபாத். இப்போ பவித்ரா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் பவித்ரா.
2: ஆப்ஷன் டி அவுரங்காபாத்.
1: எஸ் பவித்ரா, யூ ஆர் ரைட். நம்ம இப்போ தேர்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். டொர்னாடோவின் இன்னொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சைக்ளோன், ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவமழை, ஆப்ஷன் சி வடகிழக்கு பருவமழை, ஆப்ஷன் டி ஆன்டி சைக்ளோன். என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க, ஆன்சர் தெரியலையா? இது வந்து ஃபுல்லாகவே மழை பற்றினது தாங்க. ரெண்டு பேரும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். சௌமியா பார்த்தா ஆன்சர் சொல்ல வர மாதிரி இருக்குது. வாங்க உங்களுக்கு கேட்கலாம்.
3: சி தென்மேற்கு பருவக்காற்றா?
1: இல்லை சௌமியா, இட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன பவித்ரா, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா?
2: ஆப்ஷன் ஏ சைக்ளோன்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த க்வெஸ்சன், எந்த பருவ காலத்தில் சுழல் காற்று ஏற்படும்? ஆப்ஷன் ஏ வெயில் காலம், ஆப்ஷன் பி மழைக்காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி இலையுதிர்காலம். பவித்ரா கை தூக்கியிருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆன்சரை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் ஏ வெயில் காலம்.
1: யூஆர் கரெக்ட் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், நம்ம அணைகளை பற்றி பார்க்கலாம். டெஹரி அணை எந்த நதியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ அலக்நந்தா, ஆப்ஷன் பி பாகீரதி, ஆப்ஷன் சி யமுனா, ஆப்ஷன் டி மந்தாகினி. இந்த வாட்டி சௌமியா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க.
3: ஆப்ஷன் பி பாக்கிரதி.
1: ஓ, கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்தது நம்ம உடல் சார்ந்த ஒரு கேள்வி. ட்ரிப்சின் என்கிற சுரப்பி நம்ம உடல்ல எங்கிருந்து சுரக்கிறது? ஆப்ஷன் ஏ பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் பி லிவர், ஆப்ஷன் சி தைராய்டு, ஆப்ஷன் டி ஸ்டொமக். பவித்ரா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க, வாங்க பவித்ராவை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் பி லிவர்.
1: ஓ சாரி, நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க பவித்ரா. என்ன சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
3: ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்த கேள்வி, ஹவா மஹால் அதாவது காற்றின் மாளிகை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி அம்ரித்சர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி டெல்லி.
3: ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்ததான் நம்ம கோயில்கள் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மகாபலேஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி பூரி, ஆப்ஷன் சி உஜ்ஜைன், ஆப்ஷன் டி மும்பை.
2: ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்.
1: நோ, ராங் ஆன்சர் பவித்ரா.
3: சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: இல்ல, எனக்கு சரியா தெரியல.
1: சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உஜ்ஜைன். இது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இப்போ நம்ம அடுத்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு பேப்பர் பென்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் இந்த சம்மை ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தந்தை மற்றும் மகனுடைய வயது ரேஷியோவில் உள்ளது, அதாவது 4:1. அவர்களுடைய வயதை பெருக்கினால் 196 வரும். 5 வருடம் கழித்து அவர்களுடைய வயதின் ரேஷியோ என்ன? ஆப்ஷன் ஏ 3:1, ஆப்ஷன் பி 10:3, ஆப்ஷன் சி 11:4, ஆப்ஷன் டி 14:5. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போட்டுட்ருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. என்ன நேயர்களே, நீங்களும் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போட்டுட்ருக்கக்குள்ள நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: உங்களை டேபிள்ஸ் தானே உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்ல வேலை பண்றீங்க. இருங்க, உங்க அம்மா வந்துடும்னு சொல்றேன்.
5: எங்க அம்மா எல்லாம் இப்ப வரமாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாதீங்கக்கா.
4: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க. நல்லா
6: மீனாட்சி, இவ்ளோ நேரம் என் பொண்ணு படிச்சிருப்பா, நான் போனோட டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
7: நான் போகும்போதே என் புள்ள படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சிட்டு தான்
5: இருக்கும்.
6: உங்களை படிக்க தானே சொன்னா, நீங்க என்ன படிக்காம இங்க விளையாடிட்டு இருக்கீங்க?
7: ஏன் உங்களுக்கு படிக்க பிடிக்கல?
8: எதுவுமே புரியல.
6: புரியலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா படிச்சே ஆகணும்.
9: ஆஹா, முடியாதுமா, எங்களால படிக்க முடியாதுமா.
7: எனக்கு தெரியாது, நீங்க இப்ப படிச்சே ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்ல இப்ப வந்து ஒப்பிக்கணும்.
5: என்ன, எங்களுக்கு எதுவுமே இல்லையே ஒப்பிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு.
6: சரி, படிச்ச வரைக்கும் சொல்லு பாக்கலாம்.
5: நாங்க தான், நாங்க 9 டேபிள் மட்டும் தாமா படிச்சோம்.
6: சரி, அதையாச்சும் சொல்லு.
5: 9:1, 9:2, 18.
6: என்ன
9: ஆச்சு
4: உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
5: எங்க அம்மா 9 டேபிள் படிக்க சொல்லிட்டு போயிட்டாங்க.
4: அவ்வளவுதான். சொல்லுங்க பாக்கலாம்.
5: 9:1, 9:2, 18, 9:3, 27, 9:4, 36.
4: பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சிட்டீங்க, அறிவாளி பிள்ளைங்க.
6: இப்போ டேபிள் சொன்னது ஏன் பொண்ணா என்ன?
5: ஆமாமா, நான் தான் சொன்னேன்.
6: 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழுங்கன?
5: இப்பதாமா இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
7: இப்ப தெரியுதா மேக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு?
5: இப்பதாமா எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. நாங்க இனிமே ஒழுங்கா படிப்போம்மா.
6: எதையும் புரிஞ்சு படிக்கணும், சரியா?
5: சரிம்மா.
9: கல்வி சுமையாக இருக்க கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில எல்லாரும் மும்முரமா ஒரு சம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்கன்னு கேக்கலாம். பவித்ரா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா, உங்க ஆன்சர்?
2: ஆப்ஷன் சி 11:4.
1: வாவ், கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க. அடுத்த கேள்வி, இது உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி கேக்குறீங்க? இதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேளுங்க. லைட் இஸ் டார்க், டார்க் இஸ் க்ரீன், க்ரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் ரெட், ரெட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் எல்லோ. வாட் இஸ் அ கலர் ஆஃப் பிளட்? ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி டார்க், ஆப்ஷன் சி ஒயிட், ஆப்ஷன் டி எல்லோ. சௌமியான க்வெஸ்சன் கேட்டு முடிச்சவனே கை தூக்கிட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி ஒயிட். கரெக்ட் ஆன்சர் சௌமியா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து நான் உங்களை வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர்னு தெரியலன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வேர்க்கடலை எங்கே அதிகமாக விளைகிறது? ஐ திங்க் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ். கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கரும்பு எங்கே அதிகம் விளைகிறது? பவித்ரா இதுக்கு கை தூக்கியிருக்காங்க. பவித்ரா உங்களுடைய ஆன்சர்?
8: உத்தரப்பிரதேஷ்.
1: யா, கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீ எங்கே அதிகம் விளைவிக்கப்படுகிறது?
8: எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன்.
1: தமிழ்நாடுல எங்கன்னு சொல்ல முடியுமா?
8: நீலகிரிஸ்ல.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அரிசி எங்கே அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த க்வெஸ்சனுக்கு பவித்ரா கை தூக்கிருக்காங்க. அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு கேட்போம்.
8: ஹரியானா.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், பட்டு நூல்கள் எங்கே அதிகம் தயாரிக்கப்படுகிறது?
8: கர்நாடகா.
6: இல்லை இல்லை, காஞ்சிபுரம் தான் கரெக்டு.
1: சௌமியாக்கும் பவித்ராக்கும் விவாதமே நடக்குதுங்க. காஞ்சிபுரத்துலேயும் வந்து பட்டு உற்பத்தி செய்கிறாங்க, ஆனால் அதிகமாக உற்பத்தி செய்கிறது வந்து கர்நாடகா தான். ஸோ பவித்ரா இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இல்லை, ஃபஸ்ட்டு கேட்குற க்வெஸ்சனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதில் வர ரெண்டு லெட்டர்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கும், அதாவது எதுகை சொற்களாக இருக்கும். இந்த ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வழியை குறிக்கும் ஒரு சொல்?
8: பாதை.
1: இல்ல, தப்பான ஆன்சர்.
8: நடைபாதை.
1: இல்ல, தப்பான ஆன்சர். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், இது மூணே மூணு லெட்டரா வேர்ட்.
8: தடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ உங்களுக்கே இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனதில் உறுதி வேண்டும், இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
8: திடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த கேள்வி, நதியினிலே செல்லும் ஒன்று?
8: படகு.
1: இல்லை, தப்பான ஆன்சர் சௌமியா.
8: ஓடம்.
1: கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். தெய்வம் அமரும் ஓர் இடம், இதை எப்படின்னு சொல்லுவாங்க?
8: பீடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பெண்களை ஆங்கிலத்தில் மரியாதையாக இப்படி அழைப்பார்கள்?
8: மேடம். இது கரெக்டா?
1: யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பவித்ரா. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பழைய காலத்தில் விளக்கு வைக்கும் ஓர் இடம்?
8: மாடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
10: என்னம்மா காவ்யா, என்ன பண்ற?
11: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
10: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சே.
11: யுஎஸ்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
10: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே, ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
11: அந்த ஃபார்ம தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு, உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது. தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க.
12: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right. Is your right.
13: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ எம்ஓபி லைப்ரரி ஷோல நம்ம நிகழ்ச்சியில விறுவிறுப்பா க்வெஸ்சன்ஸ் கேட்டுருக்கோம். சௌமியாவும் பவித்ராவும் ஆன்சர்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுக்கான ஆன்சர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓர் இசைக்கருவி கையினால் வாசிப்பது உங்களுக்கு யாராவது தெரியுமா?
2: எனக்கு தெரியும். ஆன்சர் வந்து கடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாழ்வாரம் முற்றம் இவற்றோடு தொடர்புடைய ஒன்று.
2: இதுக்கான ஆன்சர் கூடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பின் காண்பிப்பது
2: கற்பூரம்.
1: கற்பூரத்தோடு இன்னொரு பேர் சௌமியா.
2: சூடம்.
1: யா கரெக்ட் ஆன்சர். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர்லாம் வந்து எது கையில் வரும். நீங்கள் அதையே வச்சு யோசிச்சு பாருங்கள். சாமியார்கள் வசிக்கும் ஒரு இடம்.
2: மேடம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசைவற்ற ஓர் நிலை.
2: ஜடம்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரியன் உதிக்கும் நாடு.
2: ஜப்பான்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. செகண்ட் க்வெஸ்சன், நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது?
2: நார்வே.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1000 ஏரிகளை கொண்ட ஒரு நாடு.
2: ரோம்.
1: ராங் ஆன்சர் சௌமியா.
2: மியான்மர்.
1: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: மியான்மர்.
1: நோ ராங் ஆன்சர். இதோட ஆன்சர் பின்லாந்து. காற்றாலைகளின் நாடு இது.
2: ஹாலண்ட்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. வெள்ளை யானைகளை கொண்ட ஒரு நாடு.
2: தாய்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர். தங்க ரதங்களின் நாடு.
2: டோக்கியோ.
1: நோ ராங் ஆன்சர் சௌமியா. பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: மியான்மர்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் எது?
2: ஸ்வீடன்.
1: ராங் ஆன்சர்.
2: சுவிட்சர்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் போர்க்களம் எது?
2: பெல்ஜியம்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் கடைசி குழந்தை எது?
2: ரஷ்யா.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் நோயாளி, இந்த நாடு ஒரு நோயாளி நாடு.
2: எகிப்த்.
1: ராங் ஆன்சர்.
2: டர்க்கி.
1: ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி. ரொட்டிகள் அதிகம் உண்ணப்படும் நாடு எது?
2: ஸ்காட்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர். கங்காறுகளை அதிகம் கொண்ட நாடு எது?
2: ஆஸ்திரேலியா.
1: கரெக்ட் ஆன்சர். தென் உலகத்தின் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: இங்கிலாந்து.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அதிகாலை அமைதி கொண்ட நாடு எது?
2: கொரியா.
1: கரெக்ட் ஆன்சர். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: ஆஸ்திரேலியா.
1: ராங் ஆன்சர்.
2: கியூபா.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. கிராம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு எது?
2: தெரியல எனக்கு.
1: இதோட ஆன்சர் இஸ் சான்சி பார். நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: எகிப்த்.
1: கரெக்ட் ஆன்சர். முத்துத்தீவுகள் என்று அழைக்கப்படுவது எது?
2: பஹ்ரைன்.
1: கரெக்ட் ஆன்சர். மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: அயர்லாந்து.
1: கரெக்ட் ஆன்சர். புனித பூமி என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: இத்தாலி.
1: ராங் ஆன்சர்.
2: பாலஸ்தீன்.
1: ரைட் ஆன்சர் சௌமியா. இடி மின்னல்கள் கொண்ட நாடு எது?
2: பூட்டான்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. உலகின் காபி கோப்பை காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: பிரேசில்.
1: கரெக்ட் ஆன்சர். கீழே நாடுகளின் முத்து என்று அழைக்கப்படும் நாடு எது?
2: சிங்கப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
2: பொற்கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: அமிர்தசரஸ்.
2: கரெக்ட் ஆன்சர்.
1: அரண்மனை நகரம் எது?
2: கொல்கத்தா.
1: கரெக்ட் ஆன்சர்.
2: இந்தியாவின் பூந்தோட்டம் நகரம் எது?
1: பெங்களூர்.
2: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நுழைவு வாயில் நகரம் எது?
1: கேரளா.
2: நோ, ராங் ஆன்சர்.
1: மும்பை.
2: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மும்பை.
2: கரெக்ட் ஆன்சர். இளஞ்சிகப்பு நகரம் எது?
1: கொல்கத்தா.
2: நோ, ராங் ஆன்சர்.
1: ஜெய்ப்பூர்.
2: கரெக்ட் ஆன்சர். அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கொச்சின்.
2: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்கு அமைந்துள்ளது?
1: மேகாலயா.
2: நோ, ராங் ஆன்சர்.
1: கேரளா.
2: கரெக்ட் ஆன்சர். பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: பஞ்சாப்.
2: கரெக்ட் ஆன்சர். கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மேகாலயா.
2: கரெக்ட் ஆன்சர். ஏழு தீவுகளின் நகரம் எது?
1: சண்டிகர்.
2: நோ, ராங் ஆன்சர்.
1: மும்பை.
2: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம்?
1: காஷ்மீர்.
2: கரெக்ட் ஆன்சர். பாறை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கொல்கத்தா.
2: நோ, ராங் ஆன்சர்.
1: பஞ்சாப்.
2: ராங் ஆன்சர். இதோட கரெக்ட் ஆன்சர் இஸ் சண்டிகர். இந்தியாவின் ஆபரண நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: மணிப்பூர்.
2: கரெக்ட் ஆன்சர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: கான்பூர்.
2: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
1: புவனேஸ்வர்.
2: கிழே நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: ஆலப்புழை.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நாடு எது?
1: திபெத்.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது?
1: ஆசியா.
2: ராங் ஆன்சர்.
1: ரஷ்யா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது?
1: ஆசியா.
2: கரெக்ட் ஆன்சர். அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது?
1: சீனா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு கூடம் அதாவது தீவு எது?
1: இந்தோனேஷியா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது?
1: கிரீன்லாந்த்.
2: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அதாவது பெனின்சுலா எது?
1: அரேபியா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய கடல் எது?
1: பசிபிக் பெருங்கடல்.
2: ரைட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ஏரி எது?
1: காஸ்பியன் கடல்.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
1: பைக்.
2: ராங் ஆன்சர்.
1: சுப்பீரியர்.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிக ஆழமான ஏரி எது?
1: பைகால்.
2: கரெக்ட் ஆன்சர். மிகப்பெரிய வளைகுடா எது?
1: மெக்சிகோ.
2: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது?
1: சஹாரா பாலைவனம்.
2: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது?
1: இந்தியா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகில் தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் நாடு எது?
1: சிலியா.
2: கரெக்ட் ஆன்சர். இதோட நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சௌமியாவும் பவித்ராவும் ரொம்பவே ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய க்வெஷ்சன்ஸுக்கும் கரெக்டான பதிலெலாம் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: இருக்கு.
1: ஹாய், நான் உங்க மிமி ஆனந்த். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே லைஃப்ல. மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
2: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது கம்யூனிட்டி ரேடியோ 107.8. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி

வணக்கம் நேர்களே, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சந்திப்போமா நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பத்மஸ்ரீ.

0: என்ன நேயர்களே, நான் பாடினது உங்களுக்கு பிடிச்சதா? இந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என் பாட்டி மிஸ்ஸஸ் ஹேமா மாலினி. அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு லீடிங் லாயராகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் மியூசிக்கை தன்னோட கரியராகவும் ஹாபியாகவும் ஃபுல் டைமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஒரு ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்துட்டு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இதை எப்படி ஃபுல் டைமா பண்றாங்கன்னும், எப்போலேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம இன்னைக்கு நேர்காணல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மிஸ்ஸஸ் ஹேமமாலினி.
1: வணக்கம்.
0: நீங்க எப்ப மியூசிக்கை கத்துக்க ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போதுலேருந்து. இப்போ எனக்கு 66 வயசு ஆடுது. 10 வயசு எனக்கு இருக்கும்போது ஹைஸ்கூலில் சேர்ந்த உடனேயே நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கோம் மேம். டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்கள் ஏன் மியூசிக்கை சூஸ் பண்ணீங்க?
1: என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அவங்க வந்து தன்னோட குழந்தைக்கு மியூசிக் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போது வந்து அழகப்பு செட்டியார் ட்ரைனிங் காலேஜ் மாடல் ஹைஸ்கூலில் தான் நான் சேர்ந்தேன். அந்த அழகப்பு செட்டியார் இன்ஸ்டிடியூஷன்லேயே மியூசிக் ஸ்கூலும் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் மியூசிக் டான்ஸ் எல்லாமே இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஒப்பீனியன்னாக்கா, டான்ஸ்னால் தொடர்ந்து ஆட முடியாது, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம்லாம் ஆட முடியாது, பாட்டுன்னா எந்த வயசுலேயும் பாடலாம் அப்படின்ட்டு பாட்டு மியூசிக் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க.
0: மியூசிக் ஒருத்தவங்க கற்றுக்கிறதுக்கு வந்து செவரல் ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க வரத்துக்குன்னே பாட்டு கற்றுனவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்ஸ் அதை கரியராக எடுத்துக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஆர் மற்றவங்க பாடுற மியூசிக்கை ரசிக்கிற அளவுக்கு ஞானம் வேணுங்கிறதுனாலும் நிறையா பேர் கற்றுக்குறாங்க. நீங்கள் எதனால் கற்றுண்டீங்க?
1: நான் கற்றுண்டது 55 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து கரியரெல்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு பீப்புள் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் மியூசிக்கில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால என்னை சேர்த்து விட்டாங்க. ஒன்ஸ் ஐ ஹவ் ஜாயின்ட் வந்து அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. முதல்ல மியூசிக் ஸ்கூலில் கற்றுனேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அங்கே போட்டியெலாம் நடக்கும். திருப்பாவை திருமம்பாவை போட்டியெல்லாம் இன்டர் ஸ்கூல் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து என்ன சூஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க அதுக்கெல்லாம். அதெல்லாம் நிறையா நான் நிறையா ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி திருப்புகழ் போட்டியும் நடக்கும். அதுவும் எல்லா ஸ்கூலுக்கும் காமனாக எல்லாருக்கும் சேர்த்து உள்ளது. அதுலேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன்.
0: ஸோ அதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ்?
1: ஆமாம்.
0: அதுலேருந்து ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி காட்ட முடியும்.
1: போட்டியில் கலந்துன்றதெல்லாம் வந்து திருப்பாவை திருவம்பாவை திருப்புகள் தான். திருப்பாவை பாடட்டுமா?
0: ஆ ஷூர்.

0: ரொம்ப நல்லா இருந்தது மேம்.
1: தேங்க் யூ.
0: உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு?
1: எனக்கு 15 and half.
0: ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் இன்லாஸ் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சதாசிவம் சார் இல்லைன்னா எம்எஸ் மேம் வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் மதர் இன் லாவும் டு வாட் எக்ஸ்டென்ட் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க இந்த மியூசிக்கை கரியராக எடுத்துக்கிறதுல?
1: என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார், ஃபேமஸ் லாயர் சிதம்பரம். இன்லாஸ் வந்து அப்போ இருந்தாங்க. அப்புறம் நிறைய எனக்கு சிஸ்டர்இன்லாஸ் அண்ட் பிரதர்இன்லாஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க 11 பேர். அதனால் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசில் பாடுறதுக்கு கூட டைம் கிடையாது, சும்மா பாடி பார்க்குறதுக்கு கூட டைம் இருக்காது, அப்படி தான் இருந்தது. மோரோவர் நான் வந்து பியூசி படித்த உடனேயே கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் பிஏ வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் அப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருந்ததுனால அதில் வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அது படிக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டதுனால சஃபிஷியன்ட் டைம் வந்து படிக்கிறதுக்கு கூட அந்த ஃபேமிலியில் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்னால கிடைக்காதனால என்னால் அப்போ கொஞ்ச நாள் வந்து மியூசிக்கை வந்து பர்சியூ பண்ண முடியல. அது ஆனால் இந்த மியூசிக் கற்றுக்கணும், அதை பாடி பார்க்கணும், அதில் நம்ம ஒன்றி போகணுங்கிறது என்னோட உயிர்லேயே உடம்புலையே ஊறி போயிடுது அப்போவே. அதனால எப்படியான அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்புறமும் கற்றுன்ட்ருந்தேன்.
0: ஸோ மேடை ஏறின அனுபவம் ஏதாவது உண்டா உங்களுக்கு?
1: மேடை ஏறினதுனாக்க அங்கே பாண்டிச்சேரியில் வந்து தமிழ் பாடல்களுக்காக நாங்கள் இன்னொரு ரெண்டு பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் மூணு பேருமா போய் அங்கே ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகி எவ்ரி 3 months ப்ரோக்ராம் கொடுத்துட்டுருந்தோம்
0: பாண்டிச்சேரி ரேடியோ
1: ஸ்டேஷனில். வலண்டியா ரேடியோ பாண்டிச்சேரியில் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்தாங்க, ஹாஃப் அன் அவர் ஸ்லாபு. மூணு பேர் சேர்ந்து பாடினோம். அதுக்காக அங்கே வந்து தமிழ் பாடல்கள் வந்து ஏற்கனவே நான் தீஷதர் கிருதி, தியாகராஜர் கிருதி, சாமா சாஸ்திரி அந்த மாதிரி கர்நாடிக் வந்து பேசிக்காக கற்றுன்ருந்தேன். தமிழ் பாட்டு ரொம்ப பக்கத்துக்கலை. அப்புறம் ரேடியோவில் வந்து தமிழ் பாடல் தான் கேட்டாங்க, அதனால் திரும்ப தமிழ் பாடல்கள்லாம் கற்றுண்டு ஒரு 40 வயசு இருக்கும்போது கற்றுண்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பாடிட்டுருந்தோம்.
0: அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு பாட முடியுமா மேம்?
1: ஆ, பாடுறேனே.

0: ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் பாட்டு வந்து இஸ் ஆல்வேஸ் லைவ்லி. அது ஏன்னு எனக்கு தெரியல, அது வந்து நமக்கு லாங்குவேஜ் புரியறதுனாலயா இல்லை தமிழோட அதே அழகா அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல.
1: ரெண்டுமே தான், லாங்குவேஜும் புரியுறது, அர்த்தமும் நல்ல அர்த்தத்தை நல்லா உள்ளடக்கி பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க.
0: இந்த சினிமா சங்கீதத்துலலாம் மேம் வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அட் த பிகினிங் வந்து ரொம்ப கிளாசிக்கலாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. விவ் கம் டு அ பாயிண்ட் டுடே தட் இங்கிலீஷ் பாட்டை அப்படியே எடுத்து தமிழ் பாட்டை ரீமேக் பண்ணுற அளவு வரைக்கும் நம்ம வந்தாச்சு. வாட் யூ திங்க் இஸ் த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் கர்நாடிக் மியூசிக் ஆஸ் சச்? அந்த காலத்தில் இருந்த ஆத்தென்டிசிட்டி அப்படியே இருக்கா இல்லை இப்போ குறைஞ்சி போயிட்டா?
1: இல்லை, தில்லானா மோகனாம்பாள் படம்லாம் மதுரமணி ஐயரோட இங்கிலீஷ் நோட்டு வந்து இந்த சிவாஜி கணேசன் நாயனம் இதில் வந்து நாதஸ்வரத்தில் வாசித்தார். அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மதுரமணியோட நோட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். அதை வந்து சினிமாலேயும் கொண்டு வந்து நாதஸ்வரத்துலேயும் வாசித்தார். அவர் வந்து பாடின் இருந்தார், இவர் வாசிச்சுட்டு இருந்தார். இப்போ வெஸ்டர்ன் மட்டும் இல்லை, இந்துஸ்தானி நார்த் இந்தியாலாம் இந்துஸ்தானி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக்லேயே கடைசியில் பஜன் அப்புறம் அபங் அதெல்லாம் பாடும்போது இந்துஸ்தானியை சேர்த்து தான் பாடுறா, அதுவும் நல்லா தான் இருக்குது. அதனால் அந்த அதில் பார்த்துட்டு எனக்கு கூட இந்துஸ்தானி மியூசிக் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இருந்தது. அதனால் ஒரு இந்துஸ்தானி டீச்சரை பார்த்து நான் கொஞ்ச நாள் அதை கற்றுண்டு அதுவும் பாடி பார்த்துட்டு இருந்தேன்.
0: எங்களுக்காக ஒரு ஹிந்துஸ்தானி பாட்டு பாட முடியுமா?
1: பாடுறேனே.

0: ஹிந்துஸ்தானி இசையே இந்த நல்ல நளினம் அஸ் இன் ரொம்ப மெலோடியஸாக இருக்கு. நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ராகம் வந்து அழிச்சு பாடுவாங்க, அதோட எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். பட் ஹவர் ஹிந்துஸ்தானி எனக்கு எப்போதும் கேட்கும் போது இந்த ரொம்ப நளினமான ரொம்ப ஸ்வீட் ஸ்வீட்டான எஃபெக்டாக தான் தெரியறது. இஸ் தட் ட்ரூ வித் எவ்ரி சாங்?
1: ஆமாம், இது கொஞ்சம் அந்த ராகங்களே கொஞ்சம் மெலோடியஸாக தான் இருக்கு. நிறையா அதோட கவுண்டர் பார்ட் நம்ம கர்நாடிக் மியூசிக்லேயும் இருக்குது. இது வந்து நான் இப்போ பாடினது வந்து யமன் கல்யாணி. இந்த நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக்லேயும் மேச கல்யாணின்னு மேலக்கர்த்தா ராகத்தில் இருக்குது, அதுலேயும் ஆல்மோஸ்ட்டு ஸ்வரம் வந்து ஒரே இது தான். கல்யாணிக்கு சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா, இதுக்கு வந்து நிரிகமா தனிசா சாணிதப்பா மகரிசா, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேருந்து இது வந்ததுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் வே ஆஃப் ரெண்டரிங் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மெலோடியஸாக பாடணும். இந்த கர்நாடிக் மாதிரி அழுத்தி பாடக்கூடாது. உதாரணமாக கல்யாணியில் முன்ன

0: சாணிதப்பா மாகரிசா ஒரே ஸ்வரம் தான், ஒரே ஸ்தானத்தில் தான் இருக்குது, ஆனால் வே ஆஃப் ரெண்டரிங் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ்.
1: வெரி நைஸ் மேம், வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நாலெட்ஜபிள் ஆல்சோ. உங்கள் ஃபேவரட் கிருதி என்னது?
0: நான் 10 வயசில் கற்றுக்க ஆரம்பித்தேன் இல்லையா, அப்போ வந்து காப்பி ராகத்தில் எங்கள் குரு வந்து அரியக்குடி ராமானுஜெயங்காரோட டிசைப்பிள், அவர் தான் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆஃப்டர் மியூசிக் ஸ்கூல் அவர்கிட்ட தனியாக படித்தேன், நானும் எங்கள் பிரதருமா. அதுலேருந்து ஒரு பாட்டு பாடுறேன்.
1: ஷூர்.

0: நீங்க அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார்ட்டு கத்துண்டீங்க இல்லையா?
1: இல்ல இல்ல, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார்ட்ட கத்துண்டவர் தான் எங்களோட குரு. அவரோட டிசைபிள்ட்ட கத்துணும்.
0: சப் டிசைபிள் மாதிரி.
1: ஆமா, அவர் அதனால வந்து அவரோட பாணி, இந்த பாணியில நிறைய கீர்த்தனை சொல்லி கொடுத்தாருவர்.
0: நிறைய கீர்த்தனை வந்து சிலது ரொம்ப ஸ்பெஷலா எல்லாரும் கேட்கிற கீர்த்தனை மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குறையொன்றுமில்லை, என்னத்தவம் செய்தனையெல்லாம், இந்த மாதிரி பாட்டு, நகுமோ, இந்த மாதிரி பாட்டுலாம் பப்ளிக் ஜென்ரலாக நிறையா கேட்டுட்டாங்க. ஆனால் கேட்கப்படாத நிறையா கீர்த்தனைங்க, ரேர் கிருத்திஸ்லாம் இன்னும் இருக்கு.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குருட்டேந்து கத்துண்ட கீர்த்தனை எல்லாம், எது வந்து உங்கள் குரு பாணியில் வந்த கீர்த்தனை ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, எது வந்து நன்னா இருந்து ஸ்டில் ஹஸ்ன்ட் கம் அவுட் டு த பப்ளிக்?
1: இல்லை, எங்களுக்கு நாங்கள் கத்துண்டது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள ஒரு 150 கீர்த்தனை போல சொல்லி கொடுத்தா. அதில் அது இப்போ எல்லாமே ரேர் மாதிரி தான் எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த இப்போ ஜானகி ரமணா இப்போ பாடினேன் இல்லையா காபி ராகத்தில், அது கூட அவர் சொல்லி கொடுத்தது தான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் பாடவே இல்லை. யூடியூப்பில் இப்போ இன்டர்நெட்டில் நிறையா பாட்டு கேட்குறோம். அதில் வந்து நான் கத்துண்டதாக சொல்கிற ஒரு 150 கீர்த்தனையில் ஒரு 10-20 தான் கேட்ட மாதிரி இருக்கு, பாக்கி எதுவுமே கேட்ட மாதிரி இல்லை. எனக்கு வந்து அதெல்லாம் வந்து பிரபலப்படுத்தணும், அட்லீஸ்ட் என்னோட கிராண்ட் சில்ட்ரனுக்காவது அதெல்லாம் கற்றுக் கொடுத்து, அவா மூலமாக இல்லைன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ், சம் ஆஃப் தம் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் லேர்ன் இட் ஃப்ரம் மீ. ஐ எம் ரெடி டு டீச் யூ ஆல்.
0: ஷுர் மேம், ஐ பிலீவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். MOP has always been a place, it has been an opening portal. Nariya knowledge vella kathukamudiyada knowledge la naanga inge kathukiradhu vandu has been a habit, generation adha dhaan nadandirukku. So I strongly believe that our students will approach you on that. Idha thavara neenga vandu eppadi indha paattalam prabala padatha mudiyum neenga nenikireenga?
1: Adhu kathundu paadi adhu veliyila vandha thane prabalamaagum. அதனால் கத்துண்டு இல்லைனாக்கா நானும் நீயும் கூட, நீ பேத்தியாக இருக்க உனக்கும் பாட்டு தெரியுது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் நம்ம கத்துண்டு உனக்கு கற்றுக் கொடுத்தாக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பாட்டியும் பேத்தியுமா ஒரு மேடையில் கூட பாடலாம்.
0: அது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ கேன் சூன் லிவ் தி ட்ரீம்.
1: அதுக்கப்புறம் பி ராஜமேயர், மாயவரம் பி ராஜமேயர்னு கேள்விப்பட்டிருப்பாள் எல்லாரும், அவரோட சிஷியர்ட்டையும் நான் கற்றுனேன். ஒரு 15-20 பாட்டு அவர்கிட்டையும் கற்றுனேன். கோமல் சங்கரையர்னு அவர் ராஜமேயரோட குரு பரம்பரையில், குரு சிஷிய பரம்பரையில் அவரோடையே தங்கி, குருவோடையே தங்கி அவருக்கு அவரோடையே இருந்து பல காலம் கற்றுண்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அவர் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் அவர் நைபர், அதனால அவர்கிட்ட ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சது.
0: ஸோ மேம், நீங்கள் தமிழ் பாட்டு மட்டும் கற்றுண்டீங்களா, நிறையா கீர்த்தனை பேஸ்டாக கற்றுண்டீங்களா?
1: கீர்த்தனை தான் நிறைய கற்றுனேன். தமிழ் பாட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ பாண்டிச்சேரியில் எங்களுக்கு ஆடிஷனில் செலக்ட் ஆகி பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ் பாட்டெல்லாம் நிறையா மோஸ்ட்லி இந்த இதில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் காலேஜ் இருக்குது. மியூசிக் காலேஜ் வந்து தமிழ் இசை கல்லூரி தான் அது. அதில் வந்து அவ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பட்டம் கொடுக்கறது வந்து இசை மாமணி அந்த மாதிரி தான் கொடுக்குறா. அதனால் அங்கே இந்த தண்டமாணி தேசிகர், உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவரோட பாட்டெல்லாம் எங்களுக்கு சிஎஸ் நரசிம்மன் அங்கே படித்தவர் வந்து எங்களுக்கு ரேடியோவுக்கு ப்ரோக்ராம்க்காக நிறையா தமிழ் பாட்டு சொல்லி கொடுத்தார்.
0: இப்போ நாங்கள் வந்து தமிழ் பாட்டுன்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து திருப்பாவை, திருவெம்பாவை, பாரதியார் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு தோன்றது. பட் இதை தவிர நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நிறைய கம்போசர்ஸ்,
1: நிறைய பேர் இருக்கா? நம்ம பெரிய கம்போசரே பாபநாசம் சிவன் நிறைய தமிழ் பாட்டு எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் பேஸ்டு வந்து இந்த உளுந்தூர்பேட்டை சண்முகம், அப்புறம் வந்து ஊவே சுவாமிநாதையர், நிறைய தமிழ் பாட்டு இருக்குது. அப்புறம் நால்வர்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து இப்போ கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல, இந்த நால்வர் வந்து ஃபுல்லாக தமிழ் பாடி அந்த பாட்டெல்லாம் வந்து நாங்கள் கற்றுண்டு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் காலேஜில் பாடினோம் ஒருத்தரம் நால்வர் இசைன்னு.
0: அந்த வகையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ஆனால் நல்ல தமிழ் பாட்டை எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா?
1: நான் காட்டுறேன், பாடுறேன்.

இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில மிஸ்ஸஸ் ஹேமமாலினி வெங்கட்ராமன் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இன்டர்வியூ ஏன் ஸ்பெஷல்னா, அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம அவங்க என் பாட்டியாவும் இருக்கிறதுனாலதான். அவங்க ஒரு பாரம்பரியமான இசை கலைஞரா மட்டும் இல்லாம வளரும் என்ன மாதிரி இசை கலைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து லைஃபை எப்படி லீட் பண்ணும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நிக்கிறாங்க. ஒரு நதிக்கும் ஒரு குளத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு நதி ஓடிண்டே இருக்கும், ஆனா ஒரு குளம் தேங்கியே நிற்கும். அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷன், நம்ம எடுக்கிற ப்ரொஃபஷன்ல நம்ம இன்னும் இன்னோவேட்டிவா இருந்து புது விஷயத்த கத்துண்டு ஒரு ஒரு நதி போல ஓடிண்டே இருக்கணும். ஒரு கொலை மாட்டோம் கத்துண்டதையே வச்சுண்டு தேங்கி நிக்க கூடாதுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பெரிய மெசேஜா நம்ம எடுத்துட்டு போறோம். இவ்வளோ நேரமா நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பேசிட்டு இருந்த மிஸ்ஸஸ் ஹேமமாலினி வெங்கட்ராமன் அவங்க வயதையும் முதுமையும் ஒரு பேரிகேடா நினைக்காம தான் கத்துண்ட கலைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. இவ்வளோ நேரம் அவங்க கூட நம்ம இசை பயணத்துல கொஞ்சம் தூரம் பயணிச்சோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது

0: Hi listeners, நாங்க மியூசிக் டைரக்டர் ராஜ். You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். MOP சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறதில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னு அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக

என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ்குமார். உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோன்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக கடைப்பிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம் வாழ்க்கை.

ஆப் ரைட். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நாம சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அதிநவீன தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்துல கோடிக்கணக்கான மக்களை இந்தியன்ற ஒரே குடைக்குயில் கொண்டு வந்தது எது? பீரங்கிகளா, துப்பாக்கிகளா? கண்டிப்பா இல்லைங்க, வெறும் வார்த்தைகள். வெறும் வார்த்தைகள்னு ரொம்ப ஈஸியா கூட நம்மளால சொல்ல முடியாதுங்க. வில்லிலிருந்து புறப்படுற அம்பு உடலை மட்டும்தான் காயப்படுத்தும், ஆனா பேனாவிலிருந்து புறப்படுற ஒரு வரி தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தோட மனசாட்சியை தட்டி எழுப்பும். பாரதியார் அன்னைக்கு எழுதினார், செப்பு மொழி 18 உடையால் என்னீர் சிந்தனை ஒன்றுடையால். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க? நம்ம தாய் நாட்டுக்கு 18 மொழிகள் இருக்கலாம், ஆனா அத்தனை மொழிகளோட இதய துடிப்பும் சுதந்திரம் அப்படின்ற ஒரே சிந்தனை தான். என்ன ஒரு அழகான உமை இல்லையா இது? அதே மாதிரி 1930 சத்தியாகிரகத்துல மக்கள் நடந்தப்போ அவங்க சோர்வை நீக்கியது நாமக்கல் கவிஞரோட இந்த வரிகள் தான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இங்க யுத்தம்னா ரத்தம் சிந்திர போர் இல்லைங்க, அது மனசாட்சிக்கும் அநீதிக்கும் இடையே நடக்கிற ஒரு அஹிம்சை போர். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் மக்களுக்கு மனசுல சுதந்திரத்தின் மதிப்பை விதைக்க ரொம்ப எளிமையா எழுதியிருக்காரு. சின்ன பயலே சின்ன பயலே, சேதி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சியடா. அதாவது நாட்டின் உண்மையான சுதந்திரம்ன்றது வெறும் கொடியேற்றதுல மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தனி மனிதனும் அறிவும் சுயமரியாதையும் வளர்லதான் இருக்கு அப்படின்னு எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாரு பாத்தீங்களா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகளின் வலிமை சுதந்திர போராட்டத்தோட நிக்கலைங்க. சுதந்திரத்துக்கு பிறகும் இந்த மண்ணுல வார்த்தைகள் தான் மிகப்பெரிய சமூக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் தமிழ் சொற்களை சுதந்திர போராட்டத்துக்கும் சமூக மாற்றங்களுக்காகவும் ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. கவி பேரரசு ஒரு கவிதையில ரொம்ப அருமையா சொல்றார், எல்லா நதிகளும் சமுதிரத்தை நோக்கி ஓடுகின்றன, சுதந்திரம் எனும் சமுதிரத்தை நோக்கி ஓடிய நதிகள் நாம். நாம எல்லாரும் வெவ்வேறு பாதையில வந்தாலும் நாட்டின் வளர்ச்சிங்கிற ஒரே கடல்ல தான் எண்ணேறோம். இன்னைக்கும் நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு. அன்னைக்கு சுதந்திரத்துக்கு வித்திட்ட அதே தமிழ் வரிகள் இன்னைக்கும் நம்ம சமூகத்துல அன்பையும் பொறுப்பையும் ஒற்றுமையையும் வளர்க்கட்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. இந்த சுதந்திர தினத்துல உங்களை ஊக்கப்படுத்தின, உங்க வாழ்க்கைய மாற்றின பொன்னான தமிழ் வரிகள் அல்லது கவிதைகளை mopcrs@mopvaishnav.ac.in அப்படின்ற மின்னஞ்சல்ல பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் உங்களுக்காக ஒரு முறை சொல்றேன், mopcrs@mopvaishnav.ac.in. உங்களோட தமிழ் வரிகளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்பான நேயர்களே, இன்னைக்கு நாம பேசின இந்த தமிழ் வரிகளும் கவிதைகளும் வார்த்தைகளோட வீரியமும் கண்டிப்பா உங்க மனசுல ஒரு சின்ன சிந்தனையை தூண்டிருக்கும்னு நான் நம்புறேன். சுதந்திரம் அப்படின்றது ஏதோ 1987 நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, அது நித்தமும் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அன்னைக்கு நம் முன்னோர்கள் தமிழ் சொற்களை சுதந்திரத்துக்காக ஆயுதமாக்கினாங்க. இன்னைக்கு நாம அதே சுதந்திரத்தை நம் நாடு நம் சமூகம் இன்னும் அழகா மாறணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துவோம். ஒரு ஆக்ட் ஆஃப் ட்ரூ பேட்ரியாட்டிசம் அப்படின்றது வெறுமை இன்னைக்கு கொடியேத்திட்டு நாளைக்கு அதை பத்தி மறந்து

கடந்து போறது இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்மளோட சமூகங்களையும் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துலயும் கிளீனா வச்சுக்கிறது, ரூல்ஸ் ஒபே பண்றது, நம்ம சாலைகள்ல போகும்போது மத்தவங்க வண்டிகளையும் பார்த்து நடப்பது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்றது, இல்ல ஸ்ப்ரெடிங் கைண்ட்னஸ், நம்ம பேசுற வார்த்தைகள்ல அன்போட பேசுறது, இது எல்லாமே நம்ம பேட்ரியோட்டிசத்தோட ஒரு ஆக்ட் தான். லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் டே வித் ஃபுல் ஆஃப் ஜாய், பட் அட் த சேம் டைம் லெட்ஸ் பி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். Wishing every one of you and your families, your loved ones, a very happy and responsible Independence Day. நம்ம தமிழ் மண்ணோட பெருமையும் நம்ம நாட்டோட ஒற்றுமையும் எப்பவும் கொண்டாடுவோம். உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. என்ன இன்னும் எத்தனையோ வரிகள் இருக்கும் போது இப்படி ஒரு சில வரிகளோட இதை நிறுத்திட்டீங்களே அப்படின்னு. மீண்டும் இதே மாதிரியான பல வரிகளுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே மாயா. Keep listening and stay tuned to MOPCRS 107.8. Happy Independence Day. Jai Hind.

0: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.
1: You're listening to MOPCRS 107.8. Our community, our pride.
2: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே யோகா. இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் ஒரு கதையோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாரதியும் அவங்களுடைய மனைவி செல்லம்மாலும் ஒரு தொடர் வண்டியில பயணம் செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட சேர்ந்து இன்னொரு தம்பதியும் கூட பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த பயணத்துல அந்த மனைவி ஆனவள் என்ன பண்றாங்கன்னா, முக்காடணிந்து ரொம்ப கூனி குறுகி அமைதியா பயணம் செய்யறாங்க. அப்போ அந்த ஒரு தொடர் வண்டி நிலையத்துல அந்த தொடர் வண்டி நிக்கிறப்போ அந்த கணவன் வந்து தண்ணீர் எடுக்கிறதுக்காக கீழே இறங்குறாங்க. அப்போ அந்த மனைவி பாரதியிடமும் அவங்களோட மனைவியிடமும் பேசுறாங்க. திருப்பி அந்த கணவன் வந்ததும் திருப்பி அமைதியாகி முக்காடணிந்து அமைதியா பயணத்தை மேற்கொள்கிறாங்க. பாரதியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சம்பவத்தை அவரோட மகள்கிட்டயும் அவரோட எதிர்த்த வீட்டு பெண்ணான எதுகிரியிடமும் சொல்றாரு. அப்போ எதுகிரி சொல்றாங்க, சரிதானே, எஜமானர்கள் முன்பு என்றும் அடிமைகள் பேச மாட்டார்கள் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாரதி சொல்றாரு, பெண்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல எதுகிரின்னு சொல்லி மடை திறந்த வெள்ளம் போல புதுமை பெண்ணை ஏற்றாரு. மகிழ்ச்சி
3: உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு கல்லூரியில இந்த மாதிரி ஒரு வானொலிக்காக அனுமதி பெற்று நீங்க இவ்வளவு ஆர்வமா பெண்களுக்காக இந்த நிகழ்வு நடத்திக்கிட்டு வரீங்க, ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. இப்போ எனக்கு பாரதியார் யாருன்னா ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனா எனக்கு தேசப்பற்ற ஊட்டிய தாயினே நான் பாரதியார் அவர்களை குறிப்பிடுவேன். உங்களுக்கு உங்க பார்வையில பாரதியார் அப்படின்றவங்க யாரு?
3: முத முதல்ல எனக்கு பாரதியார் எப்படி தெரியும்னா, எனக்கு கொள்ளுத்தாத்தா அப்படின்ற வகையில தான் எனக்கு பாரதியார தெரியும். ஏன்னா என்னோட கொள்ளுப்பாட்டியோட அண்ணா முறை அவர் வந்து, அதனால எனக்கு எப்பயுமே என்னோட கொள்ளுப்பாட்டி சின்ன வயசுலேருந்தே சொல்லும் போது பாரதியை எல்லாரும் எப்பயும் வீட்டில் சுப்பையான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ என்னோட சுப்பையான்னா அவ்வளவு நல்லா பாடுவான், என்னோட சுப்பையான்னா இப்படியெல்லாம் எழுதுவான், என்னோட சுப்பையான்னா எங்களை கையை கூட்டிண்டு இங்கெல்லாம் கூட்டின்னு போவான் இப்படின்னு என்னோட கொள்ளுப்பாட்டி என்கிட்ட சொல்லி சொல்லி சொல்லி அந்த பாரதிய பத்தின ஒரு உருவம் ஒரு சின்ன வயசுலேயே என் மனசில் பதிஞ்சிடுத்து. இதுதான் பாரதி எனக்குள்ள முதல்ல அவரை வந்து எனக்கு கொள்ளு தாத்தாவாக தான் தெரியும். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பாட்டி, அவங்க பேர் கல்யாணி, அவங்க வந்து பாரதியாரோட தங்கையோட பெண், அவங்க ஒரு தமிழாசிரியை. அவங்க வந்து எப்படின்னா எனக்கு பாரதியார் பாடல்கள் நான் பள்ளி பருவத்தில் படிக்கும் போதே எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பாரதியார் பாடல்களை நான் பாடி பரிசு வாங்கினேன். நான் முத முதல்ல பாடி பரிசு வாங்கின பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா, பாரு கொள்ளை நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, இந்த பாட்டு தான் நான் முத முதல்ல 4வது படிக்கும் போதே பாடி பரிசு வாங்கினது. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு பாரதியார் கவிதைகள் மேலே உள்ள ஈடுபாடு அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோட பாட்டி ஒரு சிறந்த தமிழாசிரியை இருந்ததுனால எனக்கு பாரதியை பற்றின அந்த கவிதைகளை பற்றின அந்த உணர்வுகள் எனக்குள்ள நிறைய நிறைய அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வயசு கூட கூட கூட இவர் நம்ம காந்திஜியை எப்பயும் தேச தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட நீங்கள் என்ன சொன்னீங்க, தேசப்பற்றை ஊட்டிய தாய்னு சொன்னீங்க, ரொம்ப கேட்கவே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி எனக்கு எப்படி தோணித்துன்னா, எப்படி ஒரு மகாத்மா காந்தியை தேசப்பிதா தேச தந்தைன்னு சொல்கிறோமோ, இவர் வந்து பிரபஞ்சத்துக்கே தந்தை அப்படின்ற ஒரு பெருமிதம், அந்த வழியில நான் வந்திருக்கேன் அப்படிங்கும் போது என்னோட மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகுது.
2: ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அம்மா, என்ன போல இளைஞர்களுக்கு பாரதியாருடைய சின்னஞ்சிறு கிளியே, புதுமை பெண், ஆடுவோமே பல்லு பாடுவோமேனு பல கவிதைகள் ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடித்த கவிதைனா நீங்க எதை சொல்லுவீங்க?
3: பாரதியார் கவிதைகள்ல பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. யாராலையும் எந்த ஒரு கவிதையை கூட நம்மளால ஒதுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய கவிதைகள் அவரோடது பிடிக்கும். என்னன்னா, அவரோட அந்த கண்ணம்மா என் காதலின்னு பாடியிருப்பாரு, நின்னையேறது என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா, தன்னையே சசி என்று சரணமெய்தினேன். இந்த பாடல் வந்து எனக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த ரம்யமான பாடல். ஆனா எதை வந்து நம்ம மனசுல அவரோட எந்த பாடலை எல்லாரும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பாடலை நாம மனதுல நிறுத்திக்கணும் அப்படின்னு எனக்குள்ள நான் ஒரு வைராக்கியம் மாதிரி ஒரு பாடலை எப்பவும் தினமும்னு கூட சொல்லலாம் நான் சொல்லிட்டு வரேன்னு கேட்டா,

0: பார்ப்போம். இந்த பாடல் ஒரு மனிதருக்கு என்னென்ன குணமெல்லாம் தேவை அப்படின்னு வேண்டும்ன்ற பேர்ல பாரதி எழுதிய பாடல். இந்த பாடலை என்னோட பகவத்கீதையாகவே நான் அனுதினமும் நான் கடைபிடிச்சின்னு வரேன்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அம்மா, பாரதியாரோட கவிதைகள் பெரும்பாலும் ஒரு வளர்ச்சி கொள்கையுடைய நோக்கத்துலதான் இருக்குது. இத பற்றி உங்க கருத்து என்னம்மா?
0: அதாவது பாரதியார் வந்து எப்பயுமே இளைய சமுதாயம்தான் இந்த பாரதத்தின் வருங்கால தூண்கள்ன்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பாரு. அதனாலேயே அவரோட பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட வளர்ச்சியை குறித்ததா தான் இருக்கும். இளைய பாரதத்தினாய் வா வா வா, இதுதான் அவரது மெயின் தாரக மந்திரம்னே சொல்லலாம். வருங்கால குழந்தைகள் கண்டிப்பாக எல்லா துறையிலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குணம் இருக்கிறதா இருந்தால் வலிமையற்ற தோழினாய் போ போ போம்பாரு. அதனால எதிர்கால சந்ததியினர் கண்டிப்பாக ஒரு நல்ல எழுச்சியுற்ற மானிடர்களாய் அவர்கள் வளர்ந்து இந்த தேசத்தை காக்க வேண்டும். இதனால அவரோட எல்லாமே தன்னை பற்றி அவர் என்றைக்குமே சுயமா சிந்திச்சதே கிடையாது. அவரோட எண்ணங்கள் எல்லாமே இந்த நாட்டை பற்றின சிந்தனையாத்தான் இருக்கும். அதனால எந்த கவிதையை எடுத்திருந்தாலும் ஒரு எழுச்சியூற்ற கவிதையா, ஒரு வளர்ச்சி உள்ள கவிதையா தான் அவரது கவிதைகள் இருக்கும்.
1: ரொம்ப உண்மை அம்மா. அம்மா, கத்தி முனையை விட பேனா முனைக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேனா முனைய கையாள்ற எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பத்திரிகையாளர்களோட கடமை என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மை, உண்மை, சார்பின்மை, இந்த மூணு தான் வந்து ஒரு ஊடகத்துறைக்கானாலும் சரி பத்திரிகை துறைக்கானாலும் சரி அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரங்கள் இந்த மூன்று தான். இந்த மூன்றும் இருந்தால் ஒரு நாட்டு மக்களிடையே நாம் கொண்டு செல்லும் செய்திகள் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் மதமோ இனமோ மொழியோ அரசியலோ சாராத சார்பின்மையுடையதாக இருக்க வேண்டும் அந்த பேனாமுனை.
1: ரொம்ப உண்மை அம்மா. அம்மா, பாரதியார் பற்றிய இலக்கியங்களை நம்ம பார்த்தோம்னா அவருடைய தேசிய பார்வை, சமய பார்வை, இலக்கிய பார்வை ரொம்ப பரவல பேசப்பட்டாலும் அவருடைய இன்னும் பல பரிணாமங்கள் பரவல பேசப்படாமல தான் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து அவருடைய அறிவியல் பார்வை. இத பத்தின உங்க கருத்து என்ன அம்மா?
0: பாரதியோட அறிவியல் பார்வை அப்படின்னு சொல்லணும் நம்ம நினைச்சோம்னா பாரதி ஒரு தீர்க்க தரிசின்றத நாம முதல்ல வந்து ஒத்துக்கணும். அதுதான் வந்து அவரோட அந்த மெய்ஞான உணர்வு அவருக்கு உள்ளேயே இருந்தது. அந்த மெய்ஞானத்தின் மூலமாகவும் அதே மாதிரி ஆங்கில நாளேடுகள், அவர் வாழ்ந்த காலத்துல ஆங்கில பத்திரிகை நிறைய ஆங்கிலேயர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வர்ற தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் வந்து தன்னோட அறிவியல் பார்வைய விசாலமான ஒரு நோக்கத்தோட அவர் வந்து தன்னோட கவிதைகள்ல எழுதிட்டு வந்திருப்பாரு. ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், ஆயுதம் செய்வோம். என்னெல்லாம் வேணும்? போருக்கு ஆயுதம் வேணும், மக்கள் படிக்கிறதுக்கு கல்வி சாலைகள் வேணும். அதே மாதிரி அவர் வாழ்ந்தது வந்து காசியில, ஆனா ஊர்லேருந்து அங்க படிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் மீண்டும் எட்டயாபுரம் வந்த பிறகு அந்த காசியில உள்ள மக்கள் எல்லாரும் வடமொழியிலும் மற்ற பிற மொழிகளிலும் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்றதுனால காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு பாடினாரு. அப்போ 1901 மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனாலும் அது இந்தியாவுக்கு வராத காலமாக இருந்தது. அந்த காலத்திலேயே அவரோட தொலைநோக்கு பார்வை, அவரோட மெய்ஞான அறிவினால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு பாடல் அவரை எழுத தூண்டித்துன்னு நம்ம வந்து சொல்லணும். அதோட மட்டும் இல்லை, இந்த பாடல்ல அவர் சொல்ல வர்ற குறிப்பை நாம வித்தியாசமான அணுகுமுறையோட நம்ம பார்த்தோம்னா காசி நகர்ப்புலவர் எந்த மொழியில பேசுவாங்க? அங்க ஹிந்தி. காஞ்சியில உள்ள புலவர் அந்த அதை கேட்கணுமானா இங்க என்ன மொழி தெரியும்னா தமிழ். அங்க பேசுற ஒரு ஹிந்தி இங்க இருக்கிற தமிழ்காரருக்கு புரிய வேண்டும் என்றால் நடுவில் ஒரு மொழிபெயர்ப்பாணி வேண்டும், இன்டர்பிரட்டர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த மொழிபெயர்ப்பு கருவியுடன் இணைந்த தொழில்நுட்பம் இங்கு வர வேண்டும். வெறும் தகவல் பரிமாறும் ஒரு டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் ஆகிய ஒரு வானொலி மட்டுமல்ல அவரது தொலைநோக்கு. நடுவில் ஒரு மொழிபெயர்ப்புடன் கூடிய ஒரு இன்டர்பிரட்டர் என்று சொல்லுவோமே, அந்த மொழிபெயர்ப்புடன் சேர்ந்தால்தான் காசிநகர் புலவர் பேசும் உரை இந்த காஞ்சியில் கேட்டால் புரியும். இதுதான் அவரது தொலைநோக்கு பார்வை. ஆக இப்படியாக ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது அவரது அறிவியல் பார்வை.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அம்மா, இப்போ பாரதியாரோட அறிவியல் பார்வை பற்றி பேசும்போது எழுத்தாளர் குழந்தை சுவாமி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பாரதியோட அறிவியல் அணுகுமுறை அவரோட எல்லா ஈடுபாடுகள்லையும் அவருக்கு தசையடை நாறு போல ஒன்றி பாசையின் இழை போல ஊடுருவி நிக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இத பத்தின உங்க கருத்து என்னம்மா?
0: அதாவது அறிவியல் பார்வை அப்படின்றது வந்து ஒன்றை நம்புவதையோ இல்லை நம்பாததையோ பொறுத்தது. அன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுனால நமக்கு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெய்ஞான ரீதியில இருந்தது. ஆனா இன்றைக்கு விஞ்ஞானமும் நவீன தொழில்நுட்பங்களும் அதிகமாக பெருகினதுனால பாத்தீங்கன்னா இன்றைக்கு விஞ்ஞான ரீதியா நாம எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கு கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு வெளியில நம்ம போயிட்டு வந்தோம்னா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது கை கால் கழுவிட்டு உள்ள வரணும்னு பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நாம வந்து சாக்ஸும் பூட்ஸும் போட்டு வெளியில போறதுனால சரி நம்ம கால்கள் கைகள்லாம் சுத்தமா தான் இருக்கும்னு நாமே நம்பி இங்க வந்து பார்த்தோம்னா நாம ஒரு தூய ஒரு நுண்கிருமிக்கு நம்ம கொரோனான்ற அந்த ஒரு தொற்று நோய்க்கு ஆளாகி நிறைய உயிரிழப்பு நேர்ந்தது. இத நம்ம நவீன தொழில்நுட்பங்கள் விஞ்ஞான ரீதியா கண்டுபிடித்திருந்தாலும் அன்றைக்கு இருக்கிற அந்த முறைகளை நாம் பின்பற்றி இருந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த ஒரு கேடு நிலை வந்திருக்காது. இதைத்தான் நாம அன்னைக்கே வந்து பாரதியார் என்ன பண்ணினார், தன்னோட அறிவியல் கருத்துக்களை இப்படி தீர்க்க தரிசனமாக நாம் இதை விஞ்ஞான ரீதியாக அணுக வேண்டும் என்று தெளிவாக தனது கருத்துக்களை பாரதி எடுத்துரைத்தார். எப்படி என்று கேட்டால், சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் செடி கொடிகளுக்கும் உயிர் உண்டு என்று தாம் கண்டுபிடித்த அந்த ஆராய்ச்சி முடிவுக்காக அவர் நோபல் பரிசு பெற்றவர். அதை பற்றி இவர் தனது லோக குரு என்ற கட்டுரையிலும் உயிரின் உலி போன்ற ரெண்டு கட்டுரைகள்ல அழகாக அவரது அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை செடி கொடிகளுக்கும் உயிர் உண்டு அவையும் உயர்தினைதான் அப்படின்னு மிக அழகாக எழுதியிருப்பார். இத தன்னோட விநாயகர் நான்மணி மாலை அப்படின்ற அந்த பாடல்ல அந்த எப்படி அந்த மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் உண்டுன்றத அவர் எப்படி சொல்லியிருப்பார் பாருங்க. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா அவரத்தை கேட்க நான் துணிந்தேன். இம்மண் மீதுள்ள மக்கள் மரங்கள் பறவைகள் புற்பூண்டு விலங்குகள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் அன்பும் பொறையும் விளங்குக துன்பமும் இடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். இதனி திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே, இந்நாள் இப்பொழுது எனக்கு இவ்வரத்தினை அருள்வாய். இது எப்படின்னா இந்த

0: தனக்கு மட்டும் இல்லை, தன் கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. இந்த புல் பூண்டு மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள் இது அத்தனையும் இந்த உலகத்தில் இன்பமுற்று வாழ்ந்திட வேண்டும். இதை நான் ஆகாசத்து மேலே நின்று நான் காப்பேன், அதை நீ அங்கனமே ஆகுக என்று கடவுளுக்கே ஆணையிடும் அளவிற்கு ஒரு ஞானம் பெற்றவர் பாரதி. அதுவும் அந்த வரம் எப்பொழுது வேண்டும் என்று கேட்டால், இப்பொழுதே இந்த நாள் இப்பொழுதே எனக்கு இவ்வரத்தினை அருள்வாய். இப்படியாக கடவுளையே வந்து அதிகமாக ஆணையிடும் அளவிற்கு அவரது ஞானங்கள் அறிவியல் பார்வையும் அவ்வளவு விரிவடைந்திருந்தது. இதைத்தான் குழந்தைசாமி அவர்கள் அழகாக தமது கட்டுரையில் தெளிவாக எழுதியிருப்பார்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க அம்மா. அம்மா, கவிதைகள் மூலமா மக்களுக்கு அறிவியல் சிந்தனைகளை கொண்டு செல்றது எவ்வளவு அவசியமானதா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து நேரமே இல்லை அப்படின்னு ஒரு தனக்குள்ள ஒரு நினைப்பு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்து மக்களிடையே அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் நவீன தொழில்நுட்ப கருவிகள், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் என்று இப்பொழுது நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே. ஆதலால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. இப்போ ஒரு அறிவியலை பத்தி மக்கள் கிட்டக்க தெளிவா ஒரு கட்டுரையோ ஒரு பெரிய நாவலோ கதைகளோ எழுதிட்டு போனா அதை படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து நேரம் குறைவாக இருக்குன்னு மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு கவிதை மூலமா ஒரு குறுகிய நேரத்துல அவங்க அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை ஒரு கவிதையா படிச்சா அவங்க மனதுல அது நிக்கிறதோட இல்லாம எளிமையா ஆழ பதிஞ்சிடும். அதுக்கு கவிதை மூலமா அறிவியலை பரப்புறது வந்து நான் வரவேற்கிறேன்.
1: ரொம்ப உண்மையம்மா. அம்மா, இடையின்றி அணுகல் எல்லாம் சுழலும் என இளைநூலர் இசைத்தல் கேட்டோம்னு தொடங்குற இந்த பாடல்ல பாரதியார் அவர்கள் இயற்பியல் வானியல் உண்மைகளை கொண்டு வராங்க. பாஞ்சாலி சபதம் மாதிரி ஒரு கதை களத்திலையும் அறிவியல் சிந்தனைகளை கொண்டு வரத்திற்குரிய உண்டதல் எங்க இருந்து கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: அதாவது இந்த பாடல்லையே நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க, இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுழலும்னு. சக்தி வந்து அழிவில்லாதது அப்படின்றதத்தான் பாரதி இப்படி வந்து சொல்லுவார். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் தியரம்னு நமக்கு உண்டு, நாமெல்லாம் படிச்சிருக்கோம். என்னன்னு கேட்டால், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. இதுதான் தெர்மோடைனமிக்ஸ் தியரம்ன்றது. இந்த தியரத்தை பத்தி தான் பாரதி அழகாக தனது இந்த வசன கவிதையில சொல்லுவார். சக்தி அழிவில்லாதது அப்படின்ற அந்த வசன கவிதையில தான் இந்த வரிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த சக்தி, இந்த அணுவை நம்மால் அழிக்க முடியாது, வேண்டுமென்றால் வேறு விதமாக இதை மாற்றலாம். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம வீட்டுல நாம் படுக்கைக்கு தலையணை உபயோகிப்போம். தலையணையில உள்ள பஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேல் உரை தைத்து அந்த பஞ்சை அடைத்து நாம் தலைக்கு வைத்துக் கொள்வோம். அப்படி தலைக்கு வைத்துக் கொள்ளும் அந்த பஞ்சு நாம் உபயோகிக்க உபயோகிக்க உருமாற்றம் அடைந்து கொண்டே வரும், அமுங்கிவிடும், அதோட உருவம் மாறிவிடும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால், வேறு ஒரு புது உரையை நாம் தைத்து உள்ளிருக்கும் பஞ்சுகளை அந்த புதிய உரையில் அடைத்து நாம் அதை புது தலையணையாக மாற்றி விடுவோம். உள்ளிருக்கும் பஞ்சு அழியாதது, உருமாற்றம் பெற்றது. இதைத்தான் அவர் அழகாக இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலும் இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம், அழிவில்லாத அந்த அணுவை நாம் விதவிதமாக பயன்படுத்தி கொள்வோம் என்று சொன்னார். அதோடு பாஞ்சாலி சபதம் வந்து அவர் புதுமை பெண்ணிற்காக எழுதியது. அதனாலேயே நவீன உத்திகளை அவர் தனது பாஞ்சாலி சபதத்தில் கையாண்டார். அதில் முக்கியமாக சட்ட கேள்விகள் கூட அவர் கேட்டிருப்பார். தன்னை தோற்றபின் என்னை தோற்றாயா, இல்லை என்னை தோற்றபின் உன்னை தோற்றாயா என்று தருமபுத்திரரிடம் பாஞ்சாலி அழகாக கேட்கும் சட்ட நுணுக்க கேள்விகளை கூட அறிவியல் தொழில்நுட்பத்துடன் சேர்ந்து ஒரு புதுமை பெண்ணிற்கான ஒரு விடயமாக பாஞ்சாலி சபதத்தில் அவர் வைத்திருப்பார். அது இன்றைய பெண்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று.
1: ரொம்ப உண்மையா சொன்னீங்க அம்மா. அம்மா, விண்டுரைக்க அரிய அரியதாய்ன்னு தொடங்கக்கூடிய பாரதியாரால் இயற்ற பெற்ற மகாசக்தி வாழ்த்து பாடல்ல விண்வெளி பற்றி இன்னைக்கு பில் பிரைசன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் என்னைக்கோ மிக எளிமையாக சொல்லியிருப்பாரு பாரதியார். இந்த பாடல் பத்தின உங்க கருத்து என்னம்மா?
0: உண்மைதான், வானியல் ஆராய்ச்சி பற்றியும் நவீன தொழில்நுட்பம் பற்றியும் அவர் ஆங்கில பத்திரிகையில அன்றாடம் வரும் செய்திகளை உள்வாங்கி அந்த காலத்திலேயே தொலைநோக்கி, நம்ம டெலஸ்கோப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொலைநோக்கி மூலமா வான்வெளியில உள்ள நட்சத்திரங்களையும் விண்மீன்கள், அந்த சந்திரன் சூரியன் போன்ற கோள்களையும் ஆராய்ந்து பார்க்கும் அறிவை அவர் பெற்றிருந்தார். அதை வேடிக்கையா காதல் கவிதையாக தனது ஒரு வசன கவிதையில கூறுறார் பாருங்க. வானவெளி என்னும் பெண்ணை ஒளி எனும் தேவன் மணந்திருக்கிறான். அவர்களுடைய கூட்டம் இனிது. இதை காற்று தேவன் கண்டான். காற்று வலிமையுடையவன். இவன் வானவெளியை கலக்க விரும்பினான். ஒளியை விரும்புவது போல வானவெளி இவனை விரும்பவில்லை. இவன் தனது பெருமையை ஊதி பறையடிக்கிறான். அதாவது காற்று ஒரு புயலாக மாறுவதை எவ்வளவு அருமையான வரிகளாக ஆக்கியிருக்கிறார் பாருங்கள். இவன் தனது பெருமையை ஊதி பறையடிக்கிறான். வெளியும் ஒளியும் இரண்டு உயிர்கள் கலப்பது போல் கலந்தன. ஒரு கலவியவே தனது வான்வெளி அந்த கோள்களுக்காக அவர் வந்து நிகழ்த்தி இருக்கிறார் பாருங்கள். வெளியும் ஒளியும் இரண்டு உயிர்கள் கலப்பது போல் கலந்தன. காற்று தேவன் பொறாமை கொண்டான். அவன் அமைதியின்றி உழலுகின்றான். அவன் சீறுகின்றான், புடைக்கின்றான், குமுறுகின்றான், ஓலமிடுகின்றான், எழுகின்றான், நிலையின்றி கலங்குகின்றான். இப்படி அந்த காற்று அந்த வான வெளியையும் சூரிய ஒளியையும் மீது பொறாமை கொண்டு தான் சீறுவதை அழகாக அவர் வந்து நம்மிடையே எடுத்து கூறியிருப்பார். இவை ஞாயிறே நீதான் ஒளி தெய்வம், நின்னையே வெளிப்பெண் நன்கு காதல் செய்கின்றாள், உங்கள் கூட்டம் மிக இனிது, நீவீர் வாழ்க. இந்த கவிதையில பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சுனிதா வில்லியம்ஸ் வந்து வான்வெளிக்கு போயிட்டு காற்று புக முடியாத இடத்துல காற்று இல்லாம அவங்க எப்படி கஷ்டப்பட்டு நம்மிடையே இல்லாமல் போனார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு நிலையை அன்றே கண்டுபிடித்திருப்பார் பாரதி. பூமியின் மேல்பரப்பில் காற்றும் அது புக முடியாத உயரத்தில் வானமும் ஒளியும் இருப்பதை கவிதை நயத்துடன் எடுத்து இயம்புகிறார் பாரதி. அண்ட பகிரண்டத்தில் காற்று இல்லை என்ற வானவியல் தன்மையை பாரதி அன்றே அறிந்திருந்தார் என்பதைத்தான் இந்த கவிதை நமக்கு எடுத்து இயம்புகிறது. இப்படியாக தனது அறிவியல் பார்வையை அகண்டமான ஒரு விசாலமான தனது பார்வையினால் நிரூபித்திருக்கிறார் பாரதி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அம்மா, ஒரு கவிதையில பாரதியா சொல்றாங்க, மாற்றி வையம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்குகன்னு சொல்றாங்க. இந்த கவிதை பத்தி உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா?
0: அதாவது பாரதிக்கு மனிதனின் ஆற்றல் மேல அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. அந்த மனிதன் தானே உயர்ந்து அமரநிலை எய்தக்கூடியவன் அப்படின்றதத்தான் பாரதி இப்படி சொல்றார் நமக்கு வந்து. அதாவது அவரோட ஒரு முக்கியமான பாடல், அனைவரும் சொல்லக்கூடிய வரிகள், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்ன்றார் பாரதி. இந்த இடத்துல எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, அது எப்படி பாரதி ஒருவருக்கு உணவில்லைன்னா இந்த உலகத்தையே அவர் அழித்து விட்டால் அவரும் சேர்ந்துதானே அதில் அழிவார், அப்படி எப்படி பாரதி இவ்வாறு கூறலாம் என்று பட்டிமன்ற பேச்சாளர்கள் இதை தர்க்கமாக ஆக்கி கொண்டு வாதிடுவார்கள். ஆனால் பாரதி சொன்ன அர்த்தமே வேறு. என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் நாம் ஏற்கனவே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், பிரம்மா விஷ்ணு சிவன் என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல், இப்படியாக நாம் வந்து அவர்களுக்கான தொழில்களை நாம் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறோம், நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் படைத்தல் சரி, காத்தல் சரி, ஆனால் சிவன் இந்த உலகை அழிக்கிறார் என்றால் அவர் தனது அடியவர்களுக்கு வரங்கள் கொடுக்கும் தெய்வம், வரங்கள் கொடுக்கும் தெய்வம் வாழ வைக்கும் தெய்வம் எப்படி அழிப்பார் என்ற ஒரு கேள்வி அந்த இடத்தில் வருகிறது. அந்த இடத்தில் அழித்தல் என்பதற்கு அருளல் உருமாற்றம் செய்தல் என்ற பொருள்தான் காரணம். அந்த இடத்தில் நாம் அவ்வாறுதான் அதுக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். அதே போல் எங்கள் ஊர் பக்கம், அதாவது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தூத்துக்குடி. சிறு வயதிலிருந்தே எட்டயபுரத்தில் எங்கள் பாட்டி ஆசிரிய பயிற்சி முடித்து விட்டு எட்டயபுரத்திலிருந்து எல்லோரும் புலம்பெயர்ந்து தூத்துக்குடிக்கு வந்து விட்டார்கள். ஆக எங்கள் குடும்பம் எல்லாமே தூத்துக்குடியிலிருந்து பிறந்து வளர்ந்தவர்கள். எங்கள் ஊர் பக்கம் ஒரு வழக்கு மொழி உண்டு, நான் போட்டிருக்கிற இந்த செயினை அழிச்சு வளையலா மாத்தினே அப்படின்னு ஒரு வழக்கு மொழி உண்டு. இந்த இடத்தில் அழித்தல் என்பதற்கு உருமாற்றம் செய்தல் என்பதுதான் பொருள், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து டெஸ்ட்ராய் என்பது அர்த்தம் கிடையாது. ஆக பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்பதாக இந்த மானிடருக்காக பாடிய இந்த பாடல் வரிகள் எல்லாம் பார்த்தோமானால், தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய நிலத்தை அழித்து வயல்வெளிகளாக மாற்றுவோம் என்பதைத்தான் இந்த மனிதனுக்கு ஆற்றலின் மேல் உள்ள நம்பிக்கைக்காக இந்த மாற்றி வையம் புதுமையுரை செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்க என்று இந்த வரிகளில் அழகாக எடுத்து கூறியிருப்பார் பாரதி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஆமா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு இலக்கியத்து மேல நாட்டம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. என்ன மாதிரி இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேகமான காலகட்டம்னு ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாலே நாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அந்த நேரமின்மை அப்படின்றத வந்து நாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு முதல்ல நாம் மொழிக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். சிறிதளவாவது ஒரு நாளைக்கு அரை மணி கூறு நேரமாவது நமது தாய்மொழிக்காக இளைஞர்களும் யுவதிகளும் நேரத்தை முதலில் ஒதுக்கி வைக்க வேண்டும். அவ்வாறு தமிழ் மேல் ஆர்வம் வந்துவிட்டால் இலக்கிய ஆர்வம் தன்னாலேயே அவர்களை தேடி வரும். இந்த நேரம் ஒதுக்குவது ஒன்று மட்டும்தான் நான் இளைஞர்களிடம் வேண்டிக் கொள்வது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி தாய்மொழிக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் இலக்கிய ஆர்வம் தன்னை போல் மேலே வரும்.
1: ரொம்ப உண்மை அம்மா. அம்மா, எங்க வானொலி நிலையத்துல அறிவியல் பலகைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அதாவது அறிவியல் சிந்தனைகளை மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா கொண்டு போகிறதுக்காக முயற்சி இது. இத பத்தி உங்க கருத்துக்கள் என்னம்மா?
0: இது அருமையான ஒரு நிகழ்ச்சி, இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு இருக்கும் கல்வி முறையே, ஏன் தமிழ் உச்சரிப்பு கூட அறிவியல் சார்ந்துதான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு மூணு சுழின ரெண்டு சுழின, வல்லினர இடையினர ந ந ர ர, இந்த உச்சரிப்பே அறிவியல் சார்ந்து நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அந்த குழந்தைகள் பெரியன சின்னன என்று கூறும் அந்த அறிவிலித்தனத்தை விட்டுவிட்டு அழகாக எந்த இடத்தில் மூன்று சுழின வரணுமோ அந்த இடத்தில் மூன்று சுழினாவும், எந்த இடத்தில் இரண்டு சுழின வரணுமோ அந்த இடத்தில் இரண்டு சுழினாவும் அருமையாக போடுவார்கள். எப்படி என்று கேட்டால், நமது நாக்கு மட்டும்தான் அந்த ஒலியை ஏற்படுத்துகிறது. ஒலி என்பது எப்படி ஏற்படுது என்றால், காற்று எந்த இடத்தில் தடுக்கப்படுகிறதோ அங்கு ஒலி உருவாகிறது. இது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இது இயற்பியல். இந்த ஒலிக்காக நமது நாக்கு நமது கீழன்னத்திலிருந்து கிளம்பி நமது மேலன்னத்தில் உள்ள எந்த இடத்தை தொடுகிறதோ அதற்கேற்றவாறு உச்சரிப்பு மாற வேண்டும். இவ்வாறு அறிவியல் ரீதியாக இன்றைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த அறிவியல் பலகையை இந்த மாதிரியான காரணிகளுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மூன்று சுழி என்று சொல்லும்போது நமது நாக்கு உள்ளே மடிந்து மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடும். ந என்று இரண்டு சுழி நாக்கு நுனி நாக்கு மேலன்னத்தின் முன்பக்கத்தை தொடும். இவ்வாறு அறிவியல் ரீதியாக குழந்தைகளுக்கு நாம் பிரித்து காண்பிப்பதற்கு இந்த அறிவியல் பலகையை பயன்படுத்தினோம் என்றால் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக சிகரம் தொடும் என்று

0: இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சியை நான் வரவேற்கிறேன். இதை நீங்கள் துவங்கி இருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விடயம். இதன் மூலமாக இன்றைய சமுதாயத்தினருக்கு, வரும் எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் அறிவியல் சார்ந்த மொழி கலப்பை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.
1: கண்டிப்பா அம்மா. அம்மா, இந்த நேர்காணல் குறித்து ஓரிரு கருத்துக்கள் தெரிவிக்க முடியுமா?
0: மிக அருமையான கேள்வி தேடல்கள். அதாவது, யாரிடம் எந்த விதமான கேள்விகள் கேட்டால் இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அந்த கேள்வி தேர்வு முறையை நான் மிக மனதார பாராட்டுகிறேன். ஏனென்றால், பொதுவாக ஒருவரிடம் கேள்வி கேட்பதென்பது வேறு, இவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்கள், எந்த பின்புலத்தை சார்ந்தவர்கள், எந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்று அது சார்பாக கேள்விகளை அமைத்து அழகாக கேள்வி கேட்ட முறையும் சரி, தங்களது கேள்விகளின் உச்சரிப்பும் சரி, இதை நீங்கள் அழகாக ஒரு அனுசரணையுடன் பழகிய அந்த விதத்திலும் சரி, நான் இந்த நிகழ்ச்சியை மனமாற பாராட்டுகிறேன். உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இதுபோல் மென்மேலும் நீங்கள் வேறு வேறு தலைப்பிலான நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையையும் எம் முப்பாட்டன் பாரதியையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: ரொம்ப நன்றி அம்மா. உங்களோட பொன்னான நேரத்தையும் அழகான கருத்துக்களையும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பாரதியின் குடும்பத்திலிருந்து உமா பாரதி, நன்றி, வணக்கம்.
1: என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே யோகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில சாதிக்கணும்ன்ற கனவுகள் இருக்கும். அதுல சார்ட்டட் அக்கவுண்டன்ட் ஆகணும்ன்ற கனவு நம்மள பல பேருக்கு இருக்கும். அதை சிலர் நடத்தியும் காட்டியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்க KKS கிருஷ்ணன் சார் அவர்கள், 2012 அன்னைக்கு அவரோட 21வது வயசுல சிஏ படிப்பை முடிச்சாரு. தொடக்கத்துல நீசி ராஜகோபால் அண்ட் கோ அப்படின்ற சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் நிறுவனத்துல ஆடிட் மேனேஜரா பணியாற்றினாரு. அங்க 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட ஸ்டாட்யூட்டரி ஆடிட் அந்த பொறுப்புல இருந்தாரு. இதுல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், லிஸ்டட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் பேங்க்ஸ் இதெல்லாம் அடங்கும். 2 வருஷம் ஆடிட் மேனேஜரா பணியாற்றினதுக்கு அப்புறமா 2014 ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா 60 மில்லியன் US டாலரை இந்தியன் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு இனோவேட்டிவ் இந்தியா ரியாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், அதாவது ஒரு யூரோப்பியன் பேஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டை மேனேஜ் பண்ற ஒரு முக்கியமான ரோலை பண்ணிட்டு வராரு. அந்த நிறுவனத்துல 3 வருஷம் பணியாற்றி 13 தனியார் ஈக்விட்டி நிறுவனங்களோட நிதி மற்றும் கணக்கு மேற்பார்வையில இருந்தாரு. 2014 இருந்து திரு கிருஷ்ணன் அவர்கள் முழு நேர சார்ட்டட் அக்கௌண்டன்ட் தொழில ஈடுபட்டு வராரு. இதில் இவரோட சிறப்பு துறை டிரான்சாக்ஷன் அட்வைசரி. அண்ணா ஆதர்ஷ், MOP வைஷ்ணவ், சாஷன், அப்புறம் ICAI, SIRC கிளாஸஸ், மேலும் பல பிரைவேட் CA இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா இருக்காரு. எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் லா, கார்பரேட் லா இந்த துறைகளில் 24 books எழுதியிருக்காரு. இந்த மே வரைக்கும் பார்த்தா 920 சார்ட்டட் அக்கௌண்டன்ஸை இவரோட டீச்சிங் மூலியமாக உருவாக்கியிருக்காரு. இவர் எக்ஸாம் டிப்ஸ், மோட்டிவேஷன், ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூடியூப்பில் கொடுக்குறாரு. அதில் அப்ராக்சிமேட்டாக 97,500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ மாணவர்களை வழிகாட்டி சார்ட்டட் அக்கௌண்டன்ட் துறையில சாதிக்க வச்ச இவர்கிட்ட பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். அவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மொத முதல்ல சிஏ எப்படி சூஸ் பண்ணீங்க? யாராவது இன்ஸ்பயர் பண்ணாங்களா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே இது உங்களோட கனவாக இருந்ததா?
1: சி, உண்மையாக சொல்ல போனால் யாருக்குமே 10th முடிக்கிற வரைக்குமே கூட இந்த சிஏ அப்படின்றது தெரியவே தெரியாது. நான் சொல்றது வந்து 2006 சொல்றேன். இன்னைக்காச்சு நமக்கு யூடியூப் இருக்குது, ஓகே, நிறைய அகாடமிஸ் வந்துட்டு பிரைவேட் அகாடமிஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு இல்லாட்டாலையும் பிரைவேட் அகாடமிஸ் வாழணுன்றதுக்காக அவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது அது வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பத்தின நாலேஜ் வரும், பிரைவேட் அகாடமிஸ்க்கும் அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அவங்களுக்கு காசு வரும். பட் நான் இருந்த டைம்ல எல்லாம் அது கூட கிடையாது. ஏன்னா பிரைவேட் அகாடமிஸ்ன்றது அத்திப்பூத்த மாதிரி 1-2 தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ICAI தான் கிளாஸஸ் நடக்கும், நம்ம அங்கதான் போய் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட், ICAI கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா ஸ்டெப் எடுக்கல அந்த டைம்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாங்க, அன்னைக்கு எடுக்கல. ஸோ எனக்கு வந்து அதன் மேல ஒன்றும் பெரிய ஈர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது டில் மை 10th standard. பட் என்ன விஷயம்னா, நம்ம நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை எனக்கு சின்ன வயசுல, 9வது கிளாஸ் அது வரைக்குமே எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. பட் அப்போ வந்துட்டு ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பத்தி சின்ன வயசுல தெரியாது நமக்கு யாருக்கும். ஓகே, ஸோ இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணுன்றதெல்லாம் எப்போ தெரிய வரும்னா ஒரு 10th கிளாஸ் படிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ 10th கிளாஸ் படிக்கும்போது மிஸ் சொல்றாங்க, நீங்கெல்லாம் இன்னும் நிறைய பர்சன்டேஜ் எடுக்கணும், நீ எடுக்கிற 92, 93 எல்லாம் பத்தவே பத்தாது, 97, 98 எடுக்கணும் நீ கம்ப்ளீட் பண்றதுக்கு. நீ ஏதோ சயின்டிஸ்ட் ஆகணும்லாம் சொல்றியே, அதெல்லாம் வந்துட்டு அப்போ நீ இஸ்ரோக்கு போனலாம் சொல்றியே, அதெல்லாம் வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு போது சிம்பிளா சொல்ல போனா இன்னைக்கு எல்லாருமே பேட்டை வச்சுட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனி பாய் யூ டேக், எவ்ரி செகண்ட் பாய் வில் பி ஹேவிங் த பேட் இன் த ஹேண்ட், அதாவது கையில மட்டையை வச்சுனு தெரியவாங்க. ஆனா எல்லாராலையும் இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணிட முடியுமா? அந்த மாதிரிதான் அவங்க எனக்கு சொன்னது. அன்னைக்கு சொன்னது எனக்கு அப்படிதான் புரிஞ்சிட்டு. சோ அப்போ வந்துட்டு இது வந்து நிறைய பேர் விளையாடுற கேம், அண்ட் அதுலயும் ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரிஸ் எல்லாம் போக எனக்கு வந்துட்டு எனக்கு 93, 94 கூட எடுத்துருவேன். நான் உசுர கொடுத்து படிச்சேன்னா 93, 94 எடுத்துருவேன். 90 நான் நார்மலா எடுப்பேன். மேபி இன்னொரு 2% எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம். அப்போ வந்துட்டு எனக்கு அந்த ரிசர்வேஷன்ன்றது எனக்கு அது பெரிய பாதிப்பா பட்டுச்சு. அது நல்லதுதானா இல்லைன்னா சொல்லல, ஆனா எனக்கு அது பெரிய பாதிப்பா பட்டுச்சு. இப்போ எங்க அப்பா வந்துட்டு 11th standard தமிழ் மீடியம், எங்க அம்மா வந்து 11th standard தமிழ் மீடியம், எங்க தாத்தா படிச்சது கிடையாது, ஸ்கூலே போனது கிடையாது. எங்க அப்பா 11th class படிக்கும் போதே அவருக்கு வயசு 21 வயசு.
2: ஓகே,
1: 21 வயசுதான் அந்த மனுஷன் 11th பாஸ் பண்ணாருன்னா வச்சுக்கோங்க, பல அட்டெம்ட்க்கு அப்புறம். ஆனா மேபி நான் அந்த கேட்டகரியில பிறந்ததுனால எனக்கு அந்த ரிசர்வேஷன்ன்றது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டா பட்டுச்சு. அப்போ நான் மிஸ் கிட்ட கேட்டதுதான், மேடம் நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு ரிசர்வேஷன்ஸே இல்லாத ஒரு படிப்பு இருந்தா என்ன மேடம் இருக்கும்? அதுலயும் ஆனா அது பெரிய படிப்பா இருக்கணும், அது சின்ன படிப்பா இருக்க கூடாது, அது பெரிய படிப்பா இருக்கணும், காசும் கம்மியா செலவாகணும். ஓகே, 2-3 விஷயம். இப்போ இன்ஜினியரிங் போது அப்பெல்லாம் கேப்டன்ஷிப் ஃபீஸ் ரொம்ப அதிகம். 2008 நான் வந்து 12th முடிச்சேன். இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ காலேஜஸ் அன்னி கிடையாது, இருந்துச்சு. இப்போ என்னோட கனவு என்னவா இருந்துச்சு அந்த டைம்லனா, வெங்கடேஸ்வரா, SSN, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த 3க்குள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய மார்க் எடுக்கணும், மிஸ் ஆச்சுன்னா கேப்டன்ஷிப் ஃபீஸ் கச்சா முச்சான்னு கொடுக்கணும், நீ 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கேப்டன்ஷிப் ஃபீஸ் கொடுக்கணும். நான் எங்க அம்மா கிட்ட வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட ஓவரால் சேவிங்ஸே 3.5 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு, லைஃப் டைம் சேவிங்ஸ். அவங்க 25 வருஷம் அப்பாவும் அப்பாவும் சேர்ந்து சம்பாதிச்ச லைஃப் டைம் சேவிங்ஸ் அரௌண்ட் 3-3.5 லாக்ஸ். அது வந்து அவங்க சாவர் வரைக்கும் வச்சுக்கிற காசு. ஸோ அப்போ அந்த ரூபாயை வந்துட்டு நான் என்னோட கேப்டன்ஷிப் ஃபீஸ் கொடுத்துட்டேன்னா, இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே காசு இருக்காது, அதுவே எஜுகேஷன் லோன் போக வேண்டியிருக்கும். மேபி நம்ம பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆனா வரலாம், பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ இப்போ இந்த காசையே தொடாம கம்மி மார்க்ல என்னத்த படிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது, அப்போ வந்து ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாரு ஒரு அண்ணா. சோ அவரு வந்து CA முடிச்சிருந்தாரு. ஓகே, சோ எல்லாமே கரெக்டா அமைஞ்சது அந்த டைம்ல. சோ நான் 10th half yearly டைம்ல இருக்கும்போது குரூப் எடுக்கணும்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அவரை சும்மா வந்து சீஃப் கெஸ்டா பாக்கும்போது, அவர் இந்த மாதிரி ஒரு காமர்ஸ் குரூப் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மட்டமான குரூப் கிடையாது, அதுலயும் பெருசா சாதிக்க முடியும், இன்ஃபேக்ட் அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், இன்ஜினியரிங் கூட ஆயிரலாம், ஆனா இந்த CA படிப்பை நீ பாஸ் பண்றது மிக கஷ்டம். எப்பவுமே நமக்கு எப்பவுமே கஷ்டம்னா அது என்னன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கும், ஒரு சேலஞ்ச் தானே நமக்கு லைஃப். யாராவது ஒருத்தர் உனால முடியாதுன்னு சொன்னா அது எப்படி முடியாது, முடிச்சு பாக்கணும்னு. சின்ன வயசுல நம்ம பழக்க வழக்கம் சொல்லுவோம்ல, டே ஆம்பளை இருந்தா பண்ற அப்படின்னு சின்ன வயசுல எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 8th class 9th class இது ரொம்ப யாராவது ஒருத்தர் நீ உசுப்பேத்தணும்னா அப்படின்ற மாதிரி நமக்கே அது தோணும், ஏ இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்றாங்க, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு தோணுமா. அப்புறம் மேம் கிட்ட போய் கேக்குறேன் திருப்பி, உடனே மேம் வந்துட்டு காமர்ஸ் மேம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க வந்து CA பத்தி சொல்லும்போது அவங்க ICW இன்டர் வரைக்கும் படிச்சிருந்தாங்க, என்ன கிட்ட எடுத்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்த மேடம் திருப்புர சுந்தரி மேடம். அதுக்கப்புறம் சீனியர்ஸ், இப்போ நான் 10th படிக்கும் போது 11th படிக்கிற சீனியர் இருப்பாங்கல்ல, அப்ப எங்க அக்கா கூட ஒரு பையன் படிச்சிருந்தான், வருண்னு பேரு, அவன் ஒரு வருஷம் சீனியர் எனக்கு. அவன் வந்து சயின்ஸ் எடுக்காம காமர்ஸ் எடுத்திருந்தான், ஆனா பயங்கரமா படிக்கிற பையன், கிட்டத்தட்ட என்ன மாதிரி நான் அவனை பார்த்தேன் அந்த டைம்ல. சோ அப்ப நான் அவன்கிட்ட போய் கேக்குறேன், வருண்னா இந்த மாதிரி காமர்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்களே அதை பத்தி சொல்லும் போது அவர் ஃபுல்லா பார்த்து கொடுத்தா, ஏன்னா அவருக்கு அவர் கொஞ்சம் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பிக் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலி, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த எழுத்து தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. CA எழுத்து அது படிச்சா நிறைய சம்பாதிக்க முடியும், பெரிய பொசிஷன்ல இருக்க முடியுமே தவிர, இப்போ IAS கூட நம்ம சொல்றோமே UPSC எப்படி படிக்கணும் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஓகே, அப்ப யாரோ ஒருத்தர் பண்றவங்கிட்ட போய் கேட்கணும் இல்ல, அப்ப அந்த நாட்ட போய் நான் கேக்குறேன், நீங்க ஏன் அதை எடுத்தீங்க? அதுக்கப்புறம் அவர் நிறைய சொன்னார் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் எழுதி வந்துட்டேன் வீட்டில், அம்மா கிட்ட வந்து சொல்றேன் நான் காமர்ஸ் குரூப் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அம்மா ஒத்துக்கவே இல்லை, ஏன் நான் தலையாடமான வச்சாலும் படிக்கிறேன்டா, இன்ஜினியரிங் படிக்க வச்சிடறேன்டா, நீ இன்ஜினியர் தான்டா படிக்கணும், இதெல்லாம் என்னடா இது எனக்கு தெரியவே தெரியாது, காமர்ஸ் எல்லாம் யாரா எடுப்பாங்க, படிக்காத பசங்க தானே எடுப்பாங்க அப்படின்ட்டு யாருமே ஏதாவது எங்க வீட்டுல ஓகேவே சொல்லல. எங்க அம்மா வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் எங்க அம்மாக்கு அது மனசு திருப்தியே இல்ல, சரி இன்னும் மாசம் இருக்கலாம், இன்னொரு 3-4 மாசம் இருக்கு 10th முடிக்கிறதுக்கு, அதுக்குள்ள மனசை மாத்திரலாம் போது நான் மனசு மாறல. திருப்பி 11th போகும்போதும் எங்க அம்மா கன்வின்ஸ் பண்றாங்க, அந்த 2 மாசத்துல 10th முடிச்ச லீவ்ல கன்வின்ஸ் பண்றாங்க, நான் கன்வின்ஸ் எல்லாரும் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, எங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, நான் கன்வின்ஸ் ஆகல, நான் காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் CA தான் படி பண்ணும்போது காலேஜ் போக மாட்டேன்ட்டேன். ஓகே, பிகாஸ் ஐ நெவர் பீன் டு காலேஜ். ஓகே, நான் வந்து ஃபுல் டைம் CA படிக்க போறேன் அப்படின்னும் போது எனக்கு காசு கிடையாது வீட்டில், உண்மையை சொல்ல போனா இந்த இப்ப திருப்பி கொண்டு போய் நான் ஒரு காலேஜ்ல வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னும் போது நான் 97% எடுத்தேன். ஆனா எனக்கு ஒரு பிரபலமான காலேஜ்ல நான் சீட் அப்ளை பண்ணும்போது BCOM சீட் கிடைக்கல.
2: ஓகே
1: ஓகே, ஏன்னா நான் வந்துட்டு அந்த எய்டட் அப்ளை பண்ணேன், எனக்கு எய்டட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கலாம், மார்னிங் வந்துட்டு அவங்களோட கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. சோ அதுலயும் நமக்கு அடிபட்டு போச்சு. என் வாழ்க்கையில எனக்கு அந்த ரிசர்வேஷன் இந்த கம்யூனிட்டி பேஸ்டுன்றது என்ன பாடாப்படுத்திச்சு. சோ நான் வந்து போனா அந்த காலேஜ் தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன். அப்புறம் அந்த காலேஜ்ல எனக்கு 97% எடுத்து சீட்டு கிடைக்கல. நான் ஓவரால் 97% அண்ட் காமர்ஸ்ல சென்டம்ஸ், அக்கௌண்ட்ஸ்ல சென்டம். சோ அப்போ எனக்கு அப்படி அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு 21 வயசு சிஏ ஆகணும்ன்றது என் தலையில எழுதிருந்தது. நம்ம விருப்பப்பட்டு சில விஷயங்கள் பண்ண முடியும், ஆனா அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தான், இல்லனா முடியாது. அது நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, நிறைய பேர் படிக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனா சில பேராலதான் இது பாஸ் பண்ண முடியுதுன்னும் போது என்னோட வாழ்க்கையில எல்லாமே எனக்கு வந்து அப்படிதான் அமைஞ்சிச்சு. சோ நான் வந்து ரொம்ப இப்ப எனக்கு 8ஆம் கிளாஸ்ல இருந்து இது விருப்பம், 9ஆம் கிளாஸ்ல இருந்து விருப்பம்ன்றதெல்லாம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் ஆஃபர்லிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ள வந்து 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதுதான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 12ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் முழு மூச்சா சிஏ கிறங்கிட்டேன். பட் இது வந்து ஒரு வழி பாதன்ற மாதிரி என் மனசுல பட்டுச்சு. வந்தா வின் பண்ணிட்டு தான் போனோம், இல்லன்னா தோத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், ஒண்ணுமே கிடையாது. நம்ம கிட்ட 12th மார்க்ஷீட் தான் இருக்குது, காலேஜுக்கும் போல, டிகிரியும் கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க எப்படி நீ டிகிரி இல்லாம சிஏ முடிச்ச அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் முடிக்க முடியும், வெறும் 12th சர்டிபிகேட் இருந்தா போதும். சோ ஆனா இது வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். என்ன சொல்றதுன்னா, நீ 12ஆம் மாடியில வேலை செய்யற, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ வந்துட்டு ஒரு ஹார்னஸ் கூட இல்லாம பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கல, அதாவது இந்த ஒரு நெட்டு மாதிரி எல்லாம் போட்டுக்காம, அதெல்லாம் போட்டுக்காம இந்த ஸ்டண்ட் வந்து வித்தவுட் எனி டூப் ஒரு ஹீரோவே பண்ண எப்படியோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இது. தப்பிச்சிட்டோம்னா சூப்பர், ஓகே. இன்னைக்கு வந்து டாம் க்ரூஸ் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ணாருன்னு எல்லாரும் பாராட்டுறோம், தப்பிச்சிட்டாருனா பிரச்சனை இல்ல. ஒருவேளை பிரச்சனை ஆச்சுன்னா
2: கரெக்ட்,
1: அந்த மாதிரி இப்ப ஜாக்கி சான நம்ம பாராட்டுறோம் அப்படின்னா அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க லைஃப்ல, ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் ரிஸ்க் எடுப்போம், ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை தான். முழு மூச்சா உழைக்கணும், அதாவது டைவர்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த காலத்து பசங்க, இந்த காலத்துன்னு இல்ல எல்லா காலத்துலயுமே பசங்களுக்கு டைவர்ஷன்ஸ் இருக்கும். இப்ப செல்போன்றதுனால அடிஷனல் டைவர்ஷன்ஸ் இருக்கு. நான் படிக்கும் போது ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது, பேசிக் செல்போன் இருந்தது, பட்டன் போன் இருந்தது, அதுல மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஸ்னேக் கேம் விளையாடலாம், ஓகே அவ்வளவுதான். சோ அப்ப டைவர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இன்னும் மேபி டைவர்ஷன்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம்னா, நான் 17 வயசுல வேலைக்கு போயிட்டேன், ஆர்டிகல்ஸ் போயிட்டேன். சோ 17 இயர்ஸ் ஸ்கூல் முடிச்சு செகண்ட் மந்த் ஜூலை மந்த்ல ஐ ஸ்டார்டட் மை ஆர்டிகல்ஸ். சோ என்னோட டைவர்ஷன் ஒர்க், நான் ஒர்க்காஹாலிக், விடிய விடிய ஒர்க் பண்ணுவேன். 17-18 வயசுலயே நான் விடிய விடிய ஒர்க் பண்ணுவேன், நான் வீட்டுக்கே போக மாட்டேன். ஓகே, ஒர்க்கும் அப்படி அமைஞ்சிச்சு, சம்பளத்துக்காக இல்ல, அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ சம்பளம் ஸ்டைஃபண்ட் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2008 1000 ரூபீஸ் ஸ்டைஃபண்ட், 2009 1250 ரூபீஸ் ஸ்டைஃபண்ட், 2010 1500 ரூபீஸ் ஸ்டைஃபண்ட் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஸ்டைஃபண்ட் அமௌண்ட். சோ இது காசுக்காகனு இல்ல, ஆனா நமக்கு ஒர்க் கத்துக்க முடியும். யோசிச்சு பாரு, நீ வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அது ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்றத நீ அந்த படிக்கும் போதே பண்ணும் போது உனக்கு அது எப்படி ஃபீலிங் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எனக்கு வந்து யாராவது என்ன பாராட்டும் போது இன்னும் எனக்கு பாராட்டு வேணும்னு தோணும்ல. அப்போ நிறைய பாராட்டுக்காக நம்ம நிறைய உழைப்போம். அப்போ வந்து படிப்புல கவனம் செதறும் நிறைய பேருக்கு, எனக்கும் செதறிச்சு இனிஷியலா. அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணிட்டு ஓகே நமக்கு ரெண்டுமே வேணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற மாதிரி நமக்கு இது ரெண்டுமே வேணும். நமக்கு ஒர்க் லைஃப்னா இன்னைக்கு வந்துட்டு சோசியல் லைஃப்னு சொல்றாங்கல்ல, அப்ப எனக்கு சோசியல் லைஃப்லாம் கிடையாது, ஒர்க்ன்றது ஆபீஸ்ல ஒர்க், லைஃப்னா படிக்கிறது லைஃப். சோ நான் ஒரு 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு படிக்கணும், அதே மாதிரி அர்லி மார்னிங் 4:30 5 மணிக்கு எழுந்து படிக்கணும். சோ இந்த மாதிரி கிளாஸுக்கு போறதா இருக்கட்டும், சோ வித்தவுட் டிஸ்டர்பிங் தி ஆபீஸ் அவர்ஸ், தட் இஸ் 9:30 to 6, இந்த ஆபீஸ் அவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம நீ படிக்கணும். சோ இதர் அர்லி மார்னிங் படிக்கணும் ஆர் லேட் ஈவினிங் படிக்கணும். சோ ஒரு நாளைக்கு யூ ஹவ் டு அட்லீஸ்ட் ஸ்டே அவேக் ஃபார் 16 ஹவர்ஸ், அப்படின்னா கண் 16 மணி நேரம் மினிமம் கண் முழிச்சு இருக்கணும். ஓகே, அண்ட் 16 மணி நேரமும் நீ ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. இப்ப டிவி பாக்குறதோ யூடியூப் பாக்குறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ முழிச்சிருக்கணும், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதர் படிக்கணும் இல்லைன்னா வேலை செய்யணும். அண்ட் வேலை செய்யறது வந்துட்டு எல்லாமே பெரிய கிளைண்ட்ஸ்க்காக நம்ம வேலை செய்வோம். சோ தப்பு நடக்கிறதுக்குலாம் அங்க 0% சான்ஸ். தப்பு நடந்ததுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை, யார் நமக்கு நம்மளோட ஹெட் இருக்காங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களால நமக்கும் பிரச்சனை போது அப்ப ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யணும். பட் தப்பு நடக்கதான் செய்யும், இல்லைன்னா அங்க ஒரு திட்டு வாங்குவோம் கத்துப்போம் அது மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட டைவர்ஷனா இருந்துச்சு. பட் இன்னி காலத்துல பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஷன்ஸ்ன்றதுக்கு அளவே இல்லை, ஏன்னா இன்டர்நெட் இருக்குது, செல்போன் இருக்குது, உலகமே கைக்குள்ள இருக்கணும் போது நமக்கு 100 டைவர்ஷன். ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா கூட நம்ம டக்கு நாங்க பார்க்க வேண்டிய டிங் ஒரு சவுண்ட் கேட்டா பார்க்க வேண்டியிருக்கு. எதுவுமே இல்லைனா கூட எதுவுமே இல்லையா, ஏன் ஒரு மணி நேரமா எதுவுமே இல்லை ஒரு டைவர்ஷனா இருக்கு. சோ மேபி என்னோட லைஃப்ல அந்த டைவர்ஷன்ஸ் அன்னைக்கு இல்லன்றதுனால நான் சீக்கிரமா சிஏ முடிச்சிருக்கலாம். இதான் விஷயம். எங்க அம்மா ஒரு பெரிய சப்போர்ட்மா. அம்மா வந்து எப்பனாலுமே வந்துட்டு நான் நிறைய நாள் அழுதுருக்கேன் வீட்டில், அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒர்க்கு படிப்பு இப்பாடினா அது மறக்குது, அது பண்ணா இது படிச்சா மறக்கும், ஆப்வியஸ்லி படிச்சா மறக்கும், எல்லாமே பெரிய பெரிய புக்ஸ் 1000 பேஜ் புக்ஸ்ன்றதுனால படிச்சா மறக்கும். இதெல்லாம் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லி அழுவேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன இருக்கும், 17 வயசுனா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும். இப்போ ஒரு ஆஃபீஸ்ல போய் ஆர்டிகல்ஸ் ஒர்க் பண்ணும்போது அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும், நான் மைனர், நான் கையெழுத்து போட முடியாது, அம்மா வந்து கையெழுத்து போடுவாங்க அக்ரிமெண்ட்டை. ஸோ எனக்கு இன்னும் அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாரும் கேட்வாங்க, நீ எதுக்கு அம்மா கூட்டிட்டு வந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறதுக்கு, எதுக்கு நான் மைனர் இல்லை, நான் கையெழுத்து போட முடியாது, அதனால அம்மா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு.

0: 25 அவங்களோட 12th எக்ஸாம் எழுதுறாங்க. மே மாசம் ஐசிஐல பாஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சிடுறாங்க அவங்க. ஸோ ஜூன் 6ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு டைம்ல ஆர் ஜூலை மாசமே அவங்க கையில சர்டிபிகேட் இருக்கு, ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண சர்டிபிகேட். நிறைய பேருக்கு வயசு 18 ஆகல, அக்டோபர்ல தான் சில பேருக்கு 18 ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் பாசிபிள் தான் அந்த டைம்ல, அது பாசிபிள். இப்ப அது பாசிபிள் கிடையாது.
1: சரி, இந்த சிஏ பயணம் ரொம்ப சவாலானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்கள்ல ராத்திரி தூக்கத்தை கூட தியாகம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க படிக்கிற காலத்துல அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்?
0: ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு விதமா படிப்பாங்கம்மா. அதாவது எய்தர் அவங்க ஏர்லி மார்னிங் காலங்காத்தால எழுந்துச்சு அதிகாலையில எழுந்து படிப்பாங்க, இல்லைன்னா லேட் ஈவினிங் படிப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரெண்டுமே பண்ணம்மா. ஓகே, வேற வழி இல்லை. ஏன்னா நான் சொன்ன தெரியுமா, நான் 9:30 to 6:00 வரைக்கும் ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ என்னோட மார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 தான் என்னோட மார்னிங். ஸோ 4:45 இந்த மார்னிங் எவ்ரிடே ஐ ஷுட் கெட் அப்.
1: ஓகே,
0: எய்தர் நான் வந்து கிளாஸுக்கு போகணும் இல்லைன்னா நான் வீட்டிலிருந்து படிக்கணும். எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீட்டிலிருந்து படிக்கணும்னா மேபி ஒரு 5:45 to 5:30 எழுந்துக்கலாம். ஓகே, ஆனால் நான் கிளாஸுக்கு போனோம்னா நான் 4:30 எழுந்தே ஆகணும். ஏன்னா நான் எழுந்து குளிச்சுட்டு கஞ்சி குடிச்சிட்டு சந்தியாவதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும். ஓகே, பிகாஸ் நமக்கு பிரைவேட் வெஹிக்கிள் கிடையாது, நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வரும், டைம் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் பஸ்ஸை பிடிச்சி 5:30 to 6:00 கிளாஸுக்கு போகணும். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அங்கே ஒரு 2.5 hours கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஆஃபீஸ் டெய்லியுமே ஆஃபீஸ்லேயே ஒர்க் இருக்காது, கிளைண்ட் ஆஃபீஸுக்கு போக சொல்லுவாங்க. ஸோ என் கிளைண்ட் ஆஃபீஸ் 20 kilometers கூட தள்ளி இருக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் மயிலாப்பூர்ல கிளாஸ் போனேன், கிளைண்ட் ஆஃபீஸ் வந்து நாவலூர். ஓகே, இன்னைக்கு நாவலூர்ன்றது ஏதோ ரொம்ப பக்கம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சோழிங்கநல்லூர், நாவலூர், கழிப்பட்டூர்ன்றதுலாம் இன்னைக்கு ரொம்ப பக்கம். நான் சொல்றது 2008, 2009, 2010 அன்னைக்கெல்லாம் ஓஎம்ஆரே டெவலப் ஆகல, 19B ஒரே ஒரு பஸ் தான் வரும், அதுவும் சைதாப்பேட்டில் போய் ஏறணும். ஸோ நான் மயிலாப்பூர்லேயும் சைதாப்பேட்டைக்கு ஒரு பஸ் பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் சைதாப்பேட்டிலேருந்து 90B பிடிச்சி போகணும். நான் இதெல்லாம் பண்ணிட்டு 10:30 கிளைண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும். ஜென்ரலாக 10 கிளைண்ட் ஆஃபீஸில் இருக்கணும். எனக்கு மட்டும் நான் சார்ட்ட ரொம்ப எக்ஸாம்ஷன் கேட்டிருந்தேன், சார் எனக்கு கிளாஸே 8:30 to 9:30 தான் முடியும், ஒருவேளை கிளாஸ் இல்லைன்னா நான் கரெக்டாக 10:00 அங்கே போயிடுவேன். கிளாஸ் அன்னைக்கு இருந்துச்சு, ஏன்னா ஆல்டர்னேட் டேஸில் கிளாஸ் இருக்கும், இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் வேணும். நான் அந்த 1/2 hour ஈவினிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ எவ்ரிடே நீ வந்துட்டு, நான் என் வீடு வந்து கேகே நகர், கேகே நகர்லேருந்து மயிலாப்பூர் போயிட்டு, மயிலாப்பூர்லேருந்து நாவலூர் கழிப்பட்டூர் போயிட்டு, திருப்பி கழிப்பட்டூர்லேருந்து வீட்டுக்கு போனோம், கேகே நகர் போனோம். இது எதுவுமே ஒரு பஸ்ஸில் ஸ்ட்ரெயிட்டாலாம் போக முடியாது, ரெண்டு பஸ் மினிமம் வரணும். இப்போ கேகே நகர் வரணும்னா கூட மேபி பில்லரில் அவங்க இறக்கி விடுவாங்களா இருக்கும், சைதாப்பேட்டில் இறக்கி விடுவாங்களா இருக்கும், அங்கேருந்து வரணும். ஸோ திருப்பி நான் வீட்டுக்கு வரும்போதே டிலே ஆகிடும், அதுக்கப்புறம் நான் படிக்கணும்,
1: டயர்டாயிடும் சார்,
0: கண்டிப்பாக டயர்டாகிடும், அதுக்கப்புறம் நான் படிக்கணும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா பஸ்ஸில் தூங்கிடுவேன், ஒரு 1/2 hour பஸ்ஸில் தூங்கிடுவேன். நின்றுன்னு தூங்கின காலம்லாம் இருக்குது, வேற வழி கிடையாது, நான் ரொம்ப டயர்டா இருப்பேன். ஏன்னா நான் சில டைம் என்ன பண்ணுவேன்னா கிளைண்ட் ஆஃபீஸே சொல்லிடுவேன், இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 20 தூங்கிடணும், நான் அப்படியே பெஞ்ச்லயே படுத்து தூங்கிடுறேன். 1 hour பிரேக்னா நமக்கு 1 hour லஞ்ச் தேவையே படாது, 15 போதும் நமக்கு லஞ்ச் சாப்பிடுறது. ஸோ 3/4 hour நமக்கு டைம் இருக்கும் அந்த 1 hour, பிகாஸ் கிளைண்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க 3/4 hour. 1 hour அவங்களுக்கு பிரேக்னா அவங்களுக்கு 1 hour பிரேக். நம்ம என்ன பண்ணணும்னா கிடுகிடுனு சாப்பிட்டுட்டு அந்த பெஞ்ச்லேயே தூங்கிடணும். அந்த நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுவோம்ல, ஒரு ஆடி ஏதோ ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்களா, அதுலேயே தூங்கிடணும். ஒரு 1/2 hour நான் தூங்கிடுவேன் சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ அது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பயங்கர ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த மதியான நேரத்தில் நீங்கள் தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து காலையில் ஒரு 6 hours தூங்கி எழுந்தால் என்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குதோ அது அந்த 20-25 கிடைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ மேபி அது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குமா இருக்கும். அதாவது எங்கேயாச்சும் ஒரு 20 கண்டிச்சுன்னா தூங்கிடுவேன், பஸ்ல வரும்போதோ இல்லைன்னா வந்து கிளைண்ட் ஆஃபீஸ்லயோ அது மாதிரி தூங்குறதுனால கொஞ்சம் எனர்ஜி இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் அதுவும் கிடைக்காது நமக்கு, ஏன்னா ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருந்தா கிடைக்காது, சுருண்டுருவோம். என்ன என்னோட ஒரே ஸ்ட்ரென்த் என்ன இருந்துச்சுன்னா நான் பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நான் வந்து ஆர்டிகல் ஷிப் ஜாயின் பண்ணும்போது என்னோட வெயிட் 65 kg, நான் ஆர்டிகல் ஷிப் முடிக்கும் போது என்னோட வெயிட் 103 kg. ஓகே, குன்ஃபு பாண்டான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் நான் சாப்பிட்ருவேன், எதியானு சாப்பிட்ருவேன். ஸோ கையில் வந்துட்டு ஏதோ ஒரு வேர்க்கடலை பர்பியோ இல்லைன்னா வேர்க்கடலையோ ஏதோ ஒன்று வச்சிருப்பேன், அதை தின்னுடுவேன். அதுக்கப்புறம் கிளைண்ட் ஆஃபீஸ்லயும் எனக்கு நல்லா சாப்பாடு போடுவாங்க, ஏன்னா ஆடிட்டருங்களா நல்லா சாப்பாடு போடுவாங்க, என்ன கேட்டாலும் வாங்கிடுவாங்க. நீ டெய்லி பன்னீர் பட்டர் மசாலா கேட்டால் கூட வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, ஆமா, நான் பன்னீர் பட்டர் மசாலா பீஸா கேட்டால் கூட வாங்கி கொடுப்பாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே நல்லா நம்மளை பார்த்துப்பாங்க. எல்லா ஆஃபீஸ்லயுமே சொல்றேன், கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு போய் நான் மோஸ்ட்லி கிளைண்ட் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுவேன், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்து சாப்பாடா கன்வெர்ட் ஆகி போச்சு. அன்னைக்கு ஏறின உடம்பு தான், நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ தடவை குறைச்சேன், குறைச்சு குறைச்சாலும் அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஏறிடுது. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குமா, இந்த சிஏ பசங்களுக்கு இந்த சாப்பிட்றத கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இருக்கணும், ஏன்னா எக்ஸசைஸே கிடையாது. இப்போ நான் சொல்ற டைம்ல பாத்தீங்கன்னா எங்கத்த எக்ஸசைஸ் பண்றது, எங்கத்த நடக்கிறது, நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ டைமே கிடையாது, ஏன்னா படிக்கிறதுக்கே டைம் இல்லை. அப்படின்னும் போது இப்போ இதெல்லாம் தாண்டி தான் வர முடியும்.

0: ஓகே இதை சொல்லுவோம், நான் எப்பவுமே பசங்க கிட்ட சொல்லுவேன், இது பூ பாதலடா முள்ளு பாதன்னு. நீ வந்து இதுல ஜெயிக்கணும்னா பல விஷயத்த விட்டு கொடுக்கணும்.
1: ஓகே
0: இன்னைக்கு எல்லாம் பத்தாம் கிளாஸ்ல படிக்கிற பையன் ஒருத்தன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை திட்டிடுச்சுன்றான். பத்தாம் கிளாஸ் பையன் இதை சொல்றான். ஓகே அதே மாதிரி 19 வயசுல சிஏ இன்டர் படிக்கிற பையன் இதை சொல்றான். ஓகே எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றான். நான்லாம் யோசிக்கிறேன், சி லைஃப்ல இன்னும் எவ்வளவு இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே இதோட 10 மடங்கு 100 மடங்கு கஷ்டத்தை நீ அனுபவிக்க போற, இது என்னடா இது, அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வேறன்ற மாதிரி. நான் சி இதெல்லாம் என் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, என் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒரு ஹாஃப் டே நான் ஃபீல் பண்ணிருப்பேன், ஒன் டே ஃபீல் பண்ணிருப்பேன் இதுக்கெல்லாம், ஐயோ அந்த பொண்ணை என்ன பார்க்கவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிருக்கலாம். ஆனா நமக்கு வந்து ஐயோ அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னும் போது இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காணாம போயிடும். பேசிக்கலி நீ 3 வேலை 4 வேலை சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வருமா, இந்த மாதிரி தேவையில்லாத டைவர்ஷன்ஸுக்கான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அது ஏன்னா உனக்கு வந்துட்டு இப்போ நான் ரேஷன்ஸ் ரைஸ் தான் சாப்பிட்டேன். ஓகே டில் மை சிஏ. ஓகே நான் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நல்ல அரிசிக்கு மாறினேன், அது வரைக்கும் நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டேன். ஸோ அப்போ ஒருவேளை நான் யோசிச்சது என்னன்னா, இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்கலாம் லைன்ல நின்று ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கல்லு பொறுக்கணும். இன்னைக்கு எனக்கு தெரியல, நான் கடைசி 15 வருஷமா ரேஷன் அரிசி சாப்பிடல, அதனால எனக்கு தெரியல. அந்த டைம்ல எல்லாம் கல் பொறுக்கணும். ஸோ சண்டே சண்டே நாங்கள் 2 மணி நேரம் எங்கள் அம்மாவும் நானும் உட்காந்து கல் பொறுக்கும். ஓகே ஏன்னா நானே யோசிப்பா அம்மாட்ட, அம்மா கல்ல வேணும்னே புச்சு உள்ள போட்டுருவாங்களா, இவ்வளோ கல் இருக்கே மேலே நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன். ஸோ இந்த கல் பொறுக்கி நெல் பொறுக்கி அதுக்கப்புறம் அரிசியை எடுத்து சாப்பிட்றவனுக்கு டைவர்ஷனுக்கு என்ன வேலை? கண்டிப்பாக அங்கே டைவர்ஷன் இருக்கலாம், எனக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது, எனக்கும் வயசு பையனாக இருக்கும்போது எனக்கும் குதிச்சிருக்கலாம். ஓகேவா? பட்டு இது இது உன்னோடது கிடையாதுன்னு எனக்கு அப்பப்போ தோண்டிகிட்டே இருக்கும். திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ அப்படின்னும் போது. ஓகே சி நான் வந்து சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் 3 வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கே நான் அப்பப்போ சொல்லிப்பேன், இன்னைக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிப்பேன். அன்னைக்கு லவ் பண்ண நிறைய பேர் கட்சியில் கல்யாணமே ஆகாமல் கூட இன்னைக்கு இருக்காங்க. அன்னைக்கு தேவையில்லாமல் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி டைவர்ஷன் ஆகி சி அந்த வயசில் தான் அது வரும். 16 வயசுல புக்கை தொடரும் போது தான் 16 வயசுல டைவர்ஷன்ஸும் வரும். ஓகே ஆனால் நீ எப்படி உன் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான படிப்புன்னு தெரியும், எடுத்துட்டோம் முடிக்கலன்னா கேவலமா போயிடும், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்போ ஒரு பயம் இருக்கும்ல நமக்குள்ள, ஜெயிச்சுட்டு தான் போகணும், இதை ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒன்னும் கிடையாது. கொஞ்சம் நீ வந்து மெனக்கட்டினா ஜெயிச்சிடலாம், கொஞ்சம் மூட்டை கட்டணும், சில சாக்ரிஃபைஸ் நீ பண்ண வேண்டியிருக்கும், என்டர்டைன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளாடுவாங்க, இன்னைக்கு சொல்ல போனா எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இந்த பசங்களுக்குலாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்க்குலாம் டைம் கிடையாது, அவங்க ஸ்டேட்டஸை பாக்கிறதுக்கும் டைம் கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்கிறதுக்கு டைம் கிடையாது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்கிறதுக்கு டைம் கிடையாது, டைம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு டேட்ல இவ்வளவு டைவர்ஷன்ஸ் இருந்தாலும் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ போக்கஸ்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். இது பாஸ் பண்ணவே முடியாத கோர்ஸ் எல்லாம் கிடையாதுமா, ஆனா இது கொஞ்சம் டிசிப்ளின் தேவை. இந்த டிசிப்ளின் இது இந்த இந்த நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கொஞ்சம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீ சாக்ரிஃபைஸ் நீ நினைக்கணும், அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சாக்ரிஃபைஸே கிடையாது. இப்போ என்கிட்ட நீ வந்துட்டு நான் வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸே பாக்குறதுல தெரியுமா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே பாக்குறதுல தெரியுமான்னு கேட்டா இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ் கிடையாது, ஆனால் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அது சாக்ரிஃபைஸ். ஸோ இப்போ எங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் ஒன்று சொல்றேன், அம்மா நான் கிரிக்கெட்லாம் விளையாடுறதுல எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னா, ஏன்டா நாங்களாம் அந்த காலத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம், இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் சொல்ற இடம்னு டிவி பாக்குறது கிடையாது, அது ஒரு சாக்ரிஃபைஸ் நான் சொல்வேன். எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க காலத்துல டிவியே கிடையாது, அது ஒரு சாக்ரிஃபைஸ் கேட்பாங்க. சோ அப்போ நமக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் ஒன்னு இருக்கும், அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும், உனக்கு ஒன்னு பிடிச்ச விஷயம் ஒன்னு இருக்கும், அது உன்னால பண்ண முடியாது. இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு நல்ல சிங்கரா இருக்கலாம், ஓகே ஆனா இப்ப சிஏ படிக்கிற டைம்ல நீ சிங் பண்ண முடியாது, டைம் இருக்காது உனக்கு, அதை நீ பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஒருத்தன் வந்து மியூசிஷியனா இருப்பான், அவனுக்கு இப்போ என்னோட கோ ஃபேக்கல்ட்டி வந்து என்னோட பார்ட்னர் வந்து மிருதங்கம். ஓகே ஆனா அந்த 3 வருஷம் அவன் மிருதங்கமே பண்ணல. ஓகேவா? அது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அதை சொன்னா சிரிப்பா இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது பெரிய விஷயம். சோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்குன்றதை பார்த்து அவங்க அதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்குமா, அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 3 இயர்ஸ் பீரியடுக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்ல.
1: புரியுது சார். சார் ஒவ்வொரு துறையுமே கடினமானது தான், மாற்று கருத்து இல்லை. சிஏன்றது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படின்னு கேள்விப்படுறோம். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே கூப்பிடும்போது போகாமல் இருக்கிறது, அப்புறம் ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா சார், அது மாதிரி எப்படி இருக்க முடியும்?
0: சரி அதான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்மா. இப்போ இந்த விஸ்வாசம் படத்தில் நீ எப்படி இப்படி வேகமாக ஓடணுன்னு அஜித் கேட்கும்போது, நான் எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டேன், காலில் மிதிச்சு மிதிச்சு ஓடணும்னு சொல்லுவாள். அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கும் அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம். ஸோ எனக்கு வந்துட்டு புலிவாலை பிடிச்ச கதை தான். ஓகே பிடிச்சிட்டேன், உட முடியாது, புளியில் நம்ம கடிச்சிடும். ப்ளஸ் நம்மளோட லைஃப் மாறணும்னா நமக்கு படிப்பு தான் ஒரே ஒரு வார்த்தை. என்ன பண்ணா நீ வந்து பெருசா ஆக முடியும்? ரெண்டு விஷயமா, ஒண்ணு காசு வேணும், இன்னொன்னு ஒரு புகழ் ஒரு சொசைட்டில வேணும். சொசைட்டில பேரும் புகழோட இருக்கணும். இப்ப நம்மளே என்ன வேண்டிப்போம்னா, ஆண்டவா பேரு புகழ் காசு நிம்மதி அதான் வேண்டிப்போம், ஆரோக்கியம் இதான் வேண்டிப்போம்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ பேர் வேணும், ஓகே புகழ் வேணும், காசு வேணும் அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு படிப்பால முடிச்சிட முடியும். அதே மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர், சீயவா புருவம் தூக்குதா, ஓகே இன்னைக்கு மேபி அது கொஞ்சம் சாதாரணமா இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் பாஸ் பண்றாங்க. நான்லாம் படிக்கும் போது 2% 3% பாஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப 100 பேர் எழுதினா 90 பேர் ஃபெயில் ஆவாங்க. அப்போ அந்த புருவத்தை தூக்குறாங்கல்ல, அதுவே நமக்கு ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நான் 17 வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல, நான் வந்து மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய ட்ரஸ்ட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் ஆடிட் எனக்கு தான், மிகப்பெரிய ட்ரஸ்ட் அது, இன்னைக்கும் அது பெரிய ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் ஆடிட் போகும்போது ஜாகிர் சார்னு ஒருத்தர், அவர் தான் அங்கே அக்கௌண்ட்டு. எனக்கு இந்த சிச்சுவேஷன் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அவர் என்ன கூப்பிட்டு சார்னு கூப்பிட்டாரு. நான் அவரோட ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்றேன், வாங்க சார் அப்படின்னாரு. நான் உடனே பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஓகே யாரு வந்துட்டு சார்னு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. உங்களதான் சார் வாங்க சார்னாங்க. இருந்தேன் ஒரு மிகப்பெரிய பேங்குக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆயிட்டா இருந்தேன். நான் பேரை டிஸ்கஸ் பண்ண விரும்பல எல்லாத்தையுமே, ஓகே நான் பண்ற எதுவுமே நான் பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் மிகப்பெரிய பேங்குக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆயிட்டா இருக்கும் போது அவங்க வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு எனக்கு, அப்ப 18 வயசோ 19 வயசோ மதிப்புனா மதிப்பு எல்லாருமே எங்க அப்பா வயசு இருப்பாங்க. அவங்க நம்மள அவ்வளோ கவனிச்சுப்பாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அது கிருஷ்ணனுக்கான மரியாதை கிடையாது. கிருஷ்ணன் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து வராங்க, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாருமே சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ், அதுக்கான மதிப்பு. சோ அப்போ இதெல்லாம் விட்டு இப்படி போக முடியும்? இது ஒரு புகழ் போதம்னு சொல்லலாம்ல. சோ இதை நம்ம விட்டு போக முடியாது. ஏய் நம்ம இன்னும் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், படிக்கும் போதே நமக்கு இவ்வளவு மதிப்பு, படிப்பை முடிச்சிட்டோம்னா எப்படி ஒரு மதிப்பு? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு காசு. எங்க அப்பாவுக்கு கடைசியா அவர் வாங்கின சம்பளம் 3500 ரூபாமா. அவர் கடைசி வாங்கின சம்பளம் 3500 ரூபா 2008ல். அவர் 2008ல் ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ நான் யோசிப்பேன், 3500 ரூபான்றது ஒரு அமௌண்டா? அதுக்குள்ள என்ன படிக்க வச்சு, நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன், பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன், என்ன அதுக்குள்ள படிக்க வச்சு எப்படி என்ன வளர்த்தாங்க? எனக்கே அது ஆச்சரியம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா என் ஸ்கூலுக்கு ஃபீஸே எப்படியும் ஒரு 1000 ரூபீஸ் இருக்கும் அந்த டைம்ல. சோ 33% ஆஃப் ஹிஸ் சேலரி வந்து என்னோட ஸ்கூல் ஃபீஸ். ஓகே சோ எப்படிலாம் அவங்க அது சேர்த்து வேற வச்சிருக்காங்க காசை? அங்க அப்பா வந்து சேர்த்து வேற வச்சிருக்காங்க, அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சோ இந்த 3500 ரூபா சம்பாதிச்சு இதுல காசை வேற சேர்த்து வச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான்ல. சோ அப்போ நமக்கு வந்து அதோட அருமை தெரியும், காசோட அருமை தெரியும். நான் சீக்கிரமா சம்பாதிக்கணும், நான் 21 வயசு சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். சோ அப்போ வேற வழியே கிடையாது. என்ன கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே அதான் சொல்றாங்க, என்ன கஷ்டமா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு தாமா போகணும். ஓகே கஷ்டம் காசு அம்மாவோட அழுக அதெல்லாம் நீ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாம் உழைக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னும் 10 மடங்கு அதிகமா உழைக்கணும் அப்படின்னு தான் தோணும். நான் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சிஏ படிக்கும் போது நீ கிளாஸுக்கு போகணுன்றதுக்காக எழுந்துக்கிட்டேன்டா, நீ சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் நீ கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக எழுந்துக்கிட்டேன்டா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தூங்க விடுறான்னு இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஓகே நான் கோவிடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்றது நிறுத்தினேன். பிகாஸ் நான் வந்துட்டு பிசிக்கல் அகாடமியை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்லி ஆன்லைனா மாத்திட்டேன். பிகாஸ் எங்க அம்மாவால டெய்லி அப்படி எழுந்துக்க முடியல. ஏன்னா நான் பிசிக்கல் அகாடமிக்கு போகும்போது ஐ ஹாவ் டு கெட் அப், எழுந்து குளிச்சுட்டு சந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பணும் நான். பிகாஸ் ஐ வில் நாட் கம் பேக் டு ஹோம், லஞ்சுக்கோ இதுக்காக வர மாட்டேன். ஸோ அவங்க வந்து எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி கொடுக்கணும், லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் அவங்க எழுந்துக்கணும். ஸோ நான் கோவிட்ல ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ எங்க அம்மா நல்லா தூங்கி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஆன்லைனே வச்சிட்டேன், நான் ஃபிசிக்கல் அகாடமி ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்பயும் ஆன்லைன் தான். இப்போ எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒன்லி ஆன்லைன். அது வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ எங்க அம்மா இல்லைன்னா என் பொண்டாட்டி நான் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணிருக்கணும். அவளை டிஸ்டர்ப் இவ்வளவு பண்ணியிருந்தானா கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன். ஸோ நான் அப்படியே ஆன்லைன்ல கண்டினியூ பண்ணிட்டேன். பிகாஸ் சி அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சோம், கோவிட் வரைக்கும் ஓடிந்தா இருந்தோம். நான் சொல்றது 2008ல் நான் சொல்றது எவ்ரிடே மார்னிங் 4:30, 4:45 அண்ட் நைட் 10:30, 11 ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எவ்ரிடே எங்க அம்மா எழுந்துக்கணும் சீக்கிரமா, அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்ல. ஸோ ஆனா அவங்களும் என் கூட எழுந்துதான் ஆகணும். அவன் அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது ஆஃபீஸ்க்கு, அதே மாதிரி ஒரு நாளும் கிளாஸுக்கு லீவ் விட்டது கிடையாது. மழை பெஞ்சாலும் கிளாஸ் வைப்பேன். ஓகே, என்ன கொட்டுக்கு மட்டும் மழை பெஞ்சா, மேபி ஒரு டிசம்பர் டைம்ல ஒரு பெரிய மழை பெஞ்சமோ லீவ் விட்டுருப்பேனே தவிர நார்மலாக கண்டிப்பாக நார்மல் மழையெல்லாம் இருந்தால் கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ட்ரபுளாக இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ அதனால நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் கொஞ்சம்
1: மாற்றிக்கிட்டேன்.
0: கஷ்டம்தான் மாசி அந்த கடந்து வந்த பாதம் போது அது இப்ப சொல்லும் போது ஒரு நல்லா பிரமிப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா எவ்ரிடே கடுப்பா தான் இருக்கும், எவ்ரிடே செம்ம கடுப்பா இருக்கும். எவனாவது இருக்க வந்தா தூக்கி போட்டு மெதிக்கலாம்னு தோணும்.
1: வயிற்றுலயும்
0: நார்மலா ஓடுறதோட 10 மடங்கு ஸ்பீடா ஓடுவாங்க. சி நான் சொல்லுவாங்க தெரியுமா, நார்மலா ஓடுறதோட நாய் துரத்துனா 10 மடங்கு ஸ்பீடா
1: ஓடுவாங்கன்ட்டு.
0: இந்த மாதிரி உனக்கு 4 வேளை சோல் இருக்குது, அடுத்து நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தை வரைக்கும் உங்க அப்பா காசு சேர்த்து வச்சிருக்காருன்னா நீ கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 வருஷத்துல மொத்த சேவிங்ஸும் காலி ஆயிரும் போது உனக்கு ஒரு பயம் இருக்கும். பிளஸ் ஆண்டவன் உனக்கு அறிவு கொடுத்துருக்கான். சில பேருக்கு படிச்சா மண்டையில ஏறாது, எனக்கு படிச்சா மண்டையில ஏறிச்சு. ஓகே, சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிச்சு. எனக்கு என் கூட இருந்தவங்க எல்லாருமே நான் பாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. ஓகே, யாரும் வந்துட்டு நான் அழியணும்னு நினைக்கல. ஸோ எனக்கு சூழ்நிலை நல்லா அமைஞ்சது, நல்ல வாத்தியார்ஸ் எல்லாம் அமைஞ்சாங்க, நல்ல எனக்கு பாஸும் நல்ல பாஸ். ஓகே, எல்லாமே எனக்கு நல்லா அமைஞ்சிச்சு. பிளஸ் ஆண்டவன் வந்துட்டு நம்ம கூட இருந்தான். ஓகே, இதெல்லாம் தான் நம்மள வந்து கெப்ட் கோயிங் நான் சொல்லுவேன். இப்போ நான் பாஸ் பண்ணதுக்கு நான் மட்டும் காரணம்னு கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. நம்மளோட சூழ்நிலை, அப்பா அம்மா, அவங்களோட சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பாஸ், ஆஃபீஸில் பாஸு, எல்லாமே நமக்கு அமையணும். சில பேருக்கு இது அமையறதில்ல, சில பேருக்கு இது அமையுது. ஸோ அமைஞ்சும் அவங்க அதை பயன்படுத்திக்கலனா அது அவங்களோட திமிர் தான் நான் சொல்லுவேன், கொழுப்பு தான் நான் சொல்லுவேன். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. என்ன மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. நான் இன்னொன்னு நினைப்பேன், நான் சிஏ குவிட் பண்ணிட்டு போறேன்னு வச்சுக்கோயேன், இது யார் கிளாஸ், சிஏ கிளாஸா? சிம்பிளா சொல்றேன், இப்ப நீ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து குவிட் பண்ணிட்டு போற, ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ற, குவிட் பண்ணிட்டு போறேன்னா நீ சொல்லலாம், என்ன மாதிரி ஒரு ஆள் இந்த ஆர்கனைசேஷன் இறந்துச்சுடா, இந்த ஆர்கனைசேஷன் தான் லாஸ்னு சொல்லலாம். ஓகே, ஆனா நான் சிஏ குவிட் பண்ணிட்டு போனா என்ன மாதிரி ஒரு பையனை சிஏ இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஓகே, 3.5 லட்சம் பேர் நீங்க இருக்காங்க. எவனா ஒருத்தன் சிஏ குவிட் பண்ணிட்டு போனா சிஏக்கெல்லாம் ஒரு லாஸும் கிடையாது, ஐசிஐக்கு என்ன லாஸ், ஒரு லாஸும் கிடையாது. ஓகே, உனக்குதான் லாஸ். சோ மேபி சில பேர் நினைப்பாங்க என்ன ஐசிஐ தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க, என்ன வேணும்னே ஃபெயில் பண்ணிட்டாங்கலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. ஓகே, வேணும்னே ஃபெயில் ஆனா மேபி ஒரு சப்ஜெக்ட்ல அப்படி நடக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங்கோட எரரால கண்டிப்பா அது நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஹியூமன் பீயிங்கோட எரரால உன்னால மார்க் கம்மியா போட்டு உன்னை ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் பண்ணலாம். ஆனா எக்ஸம்ஷன்ஸ் ஒன்னு இருக்குமா, இங்க 60 மார்க் மேல வாங்கினா எக்ஸம்ஷன். ஓகே, நான் 8 சப்ஜெக்ட் நான் எழுதும்போது சிஏ ஃபைனலா, நான் 5 சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் எடுத்தேன். ஓகே, அப்ப நீ எல்லா சப்ஜெக்ட்ல ஏன் 60 மார்க் கீழே வாங்குற? 8 சப்ஜெக்ட் இருந்ததுன்னா உன்னால ஒரு 4-5 சப்ஜெக்ட்ல 60 மார்க் மேல வாங்க முடியாதா? நீ மேல வாங்கின சப்ஜெக்ட் திருப்பி எழுதவே தேவையில்ல. 60 மார்க் மேல நீ வாங்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 60 மார்க் மேல நீ வாங்கிட்டேன்னா நீ அந்த சப்ஜெக்ட் திருப்பி எழுத தேவையில்ல. சோ நீ எந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா இருக்கோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா பாஸ் பண்ணலாம். ஏன்னா சிஏல இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, நீ ஃபெயில் ஆனா திருப்பி போய் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன்ல மட்டும் தான் எக்ஸம்ஷன் கிடையாது, பட் இன்டர்லயும் ஃபைனலையும் எக்ஸம்ஷன் இருக்கு.
1: அப்படியா சார்?
0: ஆமா. சோ இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஏன் நீ வந்து ஸ்கூல்ல 90+% எடுத்திருப்ப, உன் ஸ்கூல்ல நீ வந்து மேபி டாப் 5ல ஒரு ஆளா இருந்திருப்ப, அதனாலதான் உனக்கு எங்க காலேஜ் எல்லாம் சீட் கிடைச்சிருக்கு. நீ யோசிக்கணும், நான் வந்து 95 கீழே யோசிச்சதே கிடையாது, என்னால 60 மார்க் எடுக்க முடியாதா என்ன? அவ 60 மார்க் கூட எடுக்க முடியாத மகா மட்டமா படிக்கிறாளா நானு அப்படின்னு நீ ஒன்னே கேள்வி கேட்டு. நிறைய பேரால மார்க் எடுக்க முடியாது, காரணம் எக்ஸாம் ஃபியர். எக்ஸாம் அன்னைக்கு பயப்படுவாங்க, எக்ஸாம் அந்த 3 மணி நேரத்துல பயந்துருவாங்க, படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். தேங்க் காட் எனக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் கிடையாது, பிகாஸ் நான் நிறைய காம்படிஷன் போய் இப்போ நீ சிம்பிளா சொல்ற, நீ என்ன இன்டர்வியூ எடுக்கிற, ஓகே இதுக்கே சில பேருக்கு பயமா இருக்கும். இப்ப யார்ட்டையும் இந்த பேப்பர் கொடுத்து போய் இன்டர்வியூ எடுன்னு சொன்னா பயப்படுவாங்க. நீ ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிச்ச, ஒரு 1.5 மினிட்ஸ்க்கு நீ ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிச்ச, அந்த இன்ட்ரோடக்ஷனே நிறைய பேரால படிக்க முடியாது. ஓகே, தப்பு தவறும் இல்லாம படிக்க முடியாது, அதுக்கு ஒரு 4 டேக் வாங்குவாங்க. ஓகே, அப்ப இது எப்படி பண்ற ஸ்ரீநிதினு யாராவது கேட்டான்னு, இது என்ன பெரிய விஷயம் நீ கேப்பியா இல்லையா? அந்த மாதிரிதான். அப்ப நிறைய தடவை ஸ்டேஜ் ஏறினவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. இப்போ ஸ்கூல்ல எங்களை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வைப்பாங்க. ஓகே, இப்ப ரேண்டமா ஒரு கிளாஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் காலையில ஷார்ட்டா. முதல் நியூஸ் பேப்பர் படிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு மைக்ல நிக்கும் போது அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பயங்கரமா பறந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபார்முலா சொல்ல சொன்னாங்க, ஏதோ ஒரு டைம் ஓகே ரேண்டமா ஒரு நாள்ல வந்து ஃபார்முலா சொல்லணும், ஒரு ஒரு டைம் பிசிக்ஸ் டெஃபினேஷன் ஃபார்முலா அதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் பேச்சு போட்டி பாட்டு போட்டி நிறைய இருக்கணும் வச்சுக்கோங்க. அப்ப அதெல்லாம் கலந்து கலந்து கலந்து கலந்து நமக்கு என்னாச்சுன்னா

0: ஸ்டேஜ் ஃபியர்ன்றது காணாமல் போயிடுச்சு. ஸ்டேஜ் ஃபியர் போனதுனால எனக்கு எக்ஸாம் ஃபியருமே பெருசாக இல்லை. சி போர்டு எக்ஸாம் வரைக்கும் பெருசாக எக்ஸாம் ஃபியர் யாருக்குமே இருக்காது. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய தடவை டெஸ்ட் எழுதி டெஸ்ட் எழுதி டெஸ்ட் எழுதி நமக்கு எக்ஸாம் ஃபியரே போயிருக்கும். போர்டு எக்ஸாமுக்கு நம்ம ஜஸ்ட் அதர் டேன்னு போயிருப்போம் டுவெல்த்லாம். ஆனால் அந்த மாதிரி யாருமே சிஏக்கு வரமாட்டாங்கம்மா. சிஏ பசங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ஃபியர் இருக்கும். எனக்கு இருந்துச்சு, ஆனால் மற்ற பசங்களுக்கு இருந்த அளவுக்கு இல்லை. அதனால எனக்கு வந்துட்டு நான் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு சப்ஜெக்ட் மேல பயம் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே வராம இருக்கும். பட் எல்லா சப்ஜெக்டும் எனக்கு அப்படி கிடையாது. இப்ப சிம்பிளா சொல்ல போனா சில பேருக்கு சயின்ஸ் பயமா இருக்கும், சில பேருக்கு மேக்ஸ் பயமா இருக்கும், அது மாதிரி இருக்கேன். அது மாதிரி எனக்கும் சில சப்ஜெக்ட்ஸ் பயமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கும் தெரியும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு பயமா தான் இருக்கும், அது எனக்கு வராது. ஆனா நான் ஃபெயில் ஆக முடியாது, நான் கண்டிப்பா ஒரு 45 மார்க் எடுத்துருவேன். ஐ வில் நாட் கெட் 70. சில சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப நல்லா வரும், ஐ வில் கெட் ஈவன் 75 to 80. ஓகே, நான் டாக்ஸேஷன்ல ஃபைனல்ல 80 மார்க்ஸ் எடுத்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய மார்க். இன்னைக்கு டைரக்ட் டாக்ஸேஷன்ல, அதாவது இன்கம் டாக்ஸ்ல 80 எல்லாம் இன்னைக்கு யாரும் பெருசா எடுக்க மாட்டாங்க. உயிரை கொடுத்து படிக்கணும், நீ 80 எல்லாம் எடுக்கணும்னா தலைகீழன்னு தண்ணி குடிக்கணும். நான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நான் தான் சொன்னேன், எல்லா சப்ஜெக்ட் நிறைய சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுக்கும்போது உனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். எல்லாருக்கும் ஆரம்பத்துல இருக்குமா, நீ யார வேணா கேட்டு பாரு. சிஓ கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஹவு மெனி வாண்ட்ஸ் டு கெட் ரேங்க் அப்படின்னு ஃபேக்கல்டி உடனே எல்லாரும் கை தூக்குவாங்க. இதே நீ வந்து எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ற அன்னைக்கு கேட்டு பாரு. எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்றது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஃபில் பண்ணணும் எக்ஸாம் ஃபார்ம். அன்னைக்கு ஹவு மெனி வாண்ட்ஸ் டு கெட் ரேங்க் அப்படின்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப எல்லாருக்கும் இங்க ஆசை இருக்கு, எவ்வளவு பேர் இங்க அதுக்கு மெனக்கிடுறாங்கன்னு இருக்கு. நீ என்ன கூட கேட்பாங்க, நீங்க ஏன் ரேங்க் எடுக்கலன்ட்டு. என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமா இருக்கும், எனக்கு ரொம்ப அது திருத்திக்கவே முடியாது. என்னோட என் வாழ்க்கையில வாட் ஐ ரெக்ரெட்னு கேட்டா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நான் சொல்லுவேன். எங்க அம்மா எவ்வளவோ தடவை சொன்னாங்க திருத்துறா திருத்த, அது ஏன் தெரியல, அது வரவே மாட்டேங்குது. அதனாலயே நான் இன்னி வரைக்கும் கிளாஸ்ல போர்டில் எழுதவே மாட்டேன். ஏன்னா நான் போர்டில் எழுதினா படிக்கவே முடியாது. நான் போர்டில் எழுதாம தான் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஓகே, இதை நான் முன்னாடியே டைப் படிச்சு எடுத்துட்டு வந்துருவேன், ஆர் வந்துட்டு வாயில சொல்லி எழுத சொல்லுவேன். என் ஹேண்ட் ரைட்டிங் நானே கொஞ்ச நேரம் கழிச்சு படிச்சா படிக்க முடியாது. ஸோ அதனால எனக்கு ரேங்க் வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு.
1: சார் இவ்வளவு டிசிப்ளினா இருந்திருக்கீங்க, அது உங்க கூடவே பிறந்ததா இல்ல இந்த சிஏ பயணம் உங்களுக்கு கத்து கொடுத்ததா சார்?
0: சரி ஓகே, ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியில பிறப்போம். ஓகே, எல்லாருமே ஏதோ ஒரு கம்யூனிட்டியில தான் பிறக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அது நீ ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கு. நீ ஒரு முஸ்லீம் பையனை கூப்பிட்டு ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம வந்து ஒரு 11:45 2:00 வரைக்கும் நம்ம வெளில போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டு பாரு. சும்மா நம்ம வெளில போயிட்டு வரலாம், 11:45 ரெண்டு மணி வரைக்கும் நீ வா அப்படின்னு கூப்பிட்டு பாரு. அந்த பையன் வரமாட்டான். ஏன்
1: வரமாட்டான்?
0: அவனுக்கு நமாஸ் போனோம் ஃப்ரைடே அன்னைக்கு. ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருந்தானு வச்சுக்கோங்க, அவளை கூப்பிட்டு ஏ மார்னிங் ஒரு 8:30 சண்டே அன்னைக்கு 8:30 to 12 நமக்கு ஒரு ஷெட்டில் மேட்ச் இருக்கு வரியான்னு கேளு. அவள் வர
1: மாட்டான்.
0: ஏன்?
1: சர்ச்சுக்கு போகணும்,
0: மாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆனா ஒரு ஹிந்து பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில 7 மணிக்குலேருந்து 9 மணி வரைக்கும் விளையாடலாமான்னு கேட்டா ஓகே சொல்லுவா. ஃப்ரைடே அன்னைக்கு காலையில 6:30 விளையாடலாமான்னு கேட்டா
1: விளையாடுறேன்னு
0: சொல்லுவா. ஓகே, ஈவினிங் ஓகே. அப்ப என்ன டிசிப்ளின் இருந்தது? ஓகே, எங்க அம்மா சின்ன வயசுல சந்தியாவதனம் பண்ணாம வீட்டு விட்டு வெளில அனுப்ப
1: மாட்டாங்க.
0: ஓகே, காலையில குளிக்காம பூஜை பண்ணாம வீட்டுல இருந்து வெளில போக முடியாது. அப்ப டிசிப்ளின் ஸ்டார்ட் அட் ஹவுஸ், அம்மா கிட்ட இருந்து வருது. அப்பாவோட ஸ்ட்ரிக்ட்னஸ், எங்க அப்பா எல்லாம் வந்துட்டு 3 வேளை சந்தேகம் பண்ணுவாரு. ஓகே, ஆபீஸ் போகும்போது கூட மதியானம் வந்து வீட்டுல பண்ணிட்டு கிளம்புவாரு. ஓகே, அந்த மாதிரி டெடிக்கேட்டட் டு த கோர். ஸோ நம்ம கம்யூனிட்டியே நம்மளை டிசிப்ளினா இருக்க சொல்லுது, நம்ம ரிலீஜியன் நம்ம கம்யூனிட்டியே நமக்கு டிசிப்ளினா இருக்க சொல்லுது. ஆனா விஷயம் என்னன்னா நம்ம அதை ஃபாலோ பண்றது கிடையாது.
1: கரெக்ட்.
0: ஓகே, இப்போ ஒரு பொண்ணுன்னா அவளுக்கு ஜென்ரலா நம்ம வீட்டுல சங்கீதத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே, நீ ஒரு 5 வயசு 6 வயசுல மோஸ்ட்லி பொண்ணுங்களை வந்துட்டு சங்கீதத்துக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா பரதநாட்டியத்துக்கு அனுப்புவாங்க. வேற டைப் ஆஃப் பீப்புளா இருந்தா வேற ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ, என் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதோ ஒண்ணு கத்துக் கொடுப்பாங்க. உன்னை டிசிப்ளினா வழி நடத்துறதுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்பிரிச்சுவலா வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே உதறி தள்ளிட்டா மேபி இந்த டிசிப்ளின் வராம இருக்கலாம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு டிசிப்ளின் இருக்கணுமா? ஓகே, எவ்ரி இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து சண்டே ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு நடத்துவோம். ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு எவ்ரி சண்டே நான் 10th முடிச்ச பசங்கள்ல இருந்து கிளாஸ் எடுக்கிறேமா. 10th முடிச்ச பசங்களுக்கு சிஏ கிளாஸ் எடுக்கிறேன் நான். 10th முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் லீவ்லயே தே வில் கம்ப்ளீட் சிஏ ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்ஸ். த மொமெண்ட் தே என்டர் தி 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் மெட்ஸ் வந்து டெபிட்னா என்னன்னு கேட்கும் போது இவன் ஃபைனல் அக்கௌண்ட் சம்ம போடுவான்.
1: கரெக்ட்.
0: ஸோ அப்போ அவனை நான் வந்து சண்டே சண்டே ரிவ்யூ மீட்டிங் வைப்பேன். ஓகே, என்னடா படிச்ச, என்னடா படிச்ச, என்னடா படிச்சேன்னு நான் ரிவ்யூ மீட்டிங் வைப்பேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா நான் ஒரு சண்டே கூட விடலமா. ஓகே ஓகே, எவ்ரி சண்டே ஒரு 11 to 2 ஏதோ ஒரு டைம்ல நம்ம ரிவ்யூ மீட்டிங் வச்சு ஒரு ஒரு இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாமே நீ சிஏ ஃபைனலே முடிச்சிட்டான். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நான் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கூட நான் பேசினேன்ல சுதர்ஷன், அவன் இன்னைக்கு முடிக்கிறான். அந்த மாதிரி அந்த டிசிப்ளின், இப்ப நான் டிசிப்ளினா இருந்தா என் பிள்ளைங்க டிசிப்ளினா இருக்கும். புரிஞ்சுதா? எங்க போனாலும் உங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றத பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 10:15 எனக்கு வந்துட்டு மீட்டிங் வச்சுக்கோ அவன் கூட, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். டிராபிக் இருந்தா இப்போ இங்க லேட்டா வந்துட்டு சாரிமா டிராபிக்னு சொன்னா அது எனக்கு அசிங்கம். ஓகே, ஸோ எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு ஐ ஷுட் மேக் ஷூர் ஐ எம் பங்க்சுவல் அண்ட் டிசிப்ளின் இனஃப் அப்படின்றது எனக்கு தெரியணும். அது வந்து அசிங்கம் நினைப்பேன், அது இல்லைன்னா எனக்கு அசிங்கம். ஒழுக்க கேடுன்றது எனக்கு அசிங்கம். யூ ஷுட் ஃபீல் ஹேவ் சம் ஷேம்னு சொல்லுவாங்க தெரியுமா. சில பேர் லேட்டா வரதே ரொம்ப பழக்கமா வச்சுக்கிட்டு சாரி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், வெக்கமே இல்லையாடா உங்களுக்குலான்னு கேட்பேன். ஏய், நீ ஒரு தடவை சாரி சொல்லும் போதும் யூ ஷுட் ஃபீல் வெரி அஷேம்டு. முடிஞ்ச வரைக்கும் சாரியை கம்மியா சொல்ல ட்ரை பண்ணு. ஓகே, யூ ஷுட் ஃபீல் ஷேம்மா. இப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் எங்க அம்மா மூஞ்சில எப்படி முழிப்பேன்? எல்லாரும் கைத்தட்டி சிரிப்பாங்கல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு ஆல்ரெடி தே ஆர் வெரி வீக். ஓகே, பினான்சியலி சரி, ஃபேமிலி வைஸ் தே ஆர் வெரி வீக். மத்தவங்க எல்லாம் ஆல்ரெடி பணக்காரங்களா இருக்காங்க. எங்க அப்பா நிறைய பணம் சம்பாதிக்கல. ஓகே, அவங்க எல்லாம் நிறைய கோடி கூட சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. அப்போ எங்க அம்மாவோட ஒரே ஹோப் யாரு?
1: நீங்கதான்.
0: சோ அப்போ நம்ம தான் இந்த ஃபேமிலியை தூக்கி நிப்பாட்டணும் போது அவங்க லைஃபே நமக்காக கொடுத்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையே நமக்காக கொடுத்துட்டாங்க. அப்ப யாருக்காக ஜெயிக்க தேவையில்ல, நீ உங்க அம்மாக்காக ஜெயிச்சாலே போதுமே. அவங்கள நீ பெருமைப்படுத்தினாலே போதுமே. இன்னைக்கு எப்படி தூக்கி சுத்துவாங்க, காலர் தூக்கி சுத்துவாங்க. ஓகே, இன்னைக்கு எங்க போனாலும், கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்க அம்மா அப்படி தலை நிமிந்து தான் சுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க தலை குனியறதுக்கு தேவையே கிடையாது. ஓகே, இப்ப நான் ஏதோ தப்பா கேடு பண்ணிட்டேன், இஷ்டத்துக்கு நான் ரிப்போர்ட் சைன் பண்ணி மாட்டிக்கிட்டேன், அந்த மாதிரிலாம் சொன்னு வச்சுக்கோ, மேபி அது ஒரு கேடா இருக்கலாம். ஏய், அந்த தப்பு தப்பா சைன் பண்ணாங்களே, அந்த ஆடிட்டரோட அம்மா இவங்க தானு சொல்லலாம். சோ நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் ரொம்ப ரிஸ்கியான கிளைண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது, ரொம்ப பார்த்து பார்த்து தான் கிளைண்ட்ஸ் எடுக்கிறது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சிஏ ஆக்கியிருக்கேன். நான் சொன்னால 900+ ஸ்டூடெண்ட்ஸ் நான் சிஏ ஆக்கியிருக்கேன். எவ்வளோ பேர் எங்கள் அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒருத்தனும் ஃபவுண்டேஷன் முடிக்கும் போதும், இன்டர் முடிக்கும் போதும், ஃபைனல் முடிக்கும் போதும் கொண்டு வந்து ஸ்வீட் கொடுப்பான். அரை கிலோ 1 கிலோ கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் எங்கள் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், யாராவது எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக செய்கிறோம்னா எங்கள் அம்மா கையிலேருந்து தான் புக்கு போகும், என் கையிலேருந்து புக்கு போகாது. நான் டே 1 நான் 2012 கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன், 13 வருஷத்துக்கு மேலே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கும் புக்ஸ்ன்றது எங்கள் அம்மா கிட்ட தான் போகும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு புக்கு எங்கள் அம்மா கையிலேருந்து தான் வாங்குவேன். அந்த மாதிரி எல்லாரும் எங்கள் அம்மா கையிலேருந்து வாங்கணும். அதே மாதிரி அவங்க எங்க அம்மா மேபி அமுப்பிட்டவங்களுக்கு அவங்க அவங்க அம்மா கையிலேருந்து வாங்கிக்கிட்டோம். ஓகே, ஸோ பிகாஸ் உங்க அம்மா தான் உன்னோட ஒரிஜினல், நீ ஜெராக்ஸ். இப்போ நான் எல்லா பசங்களையும் சொல்லுவேன், இப்போ நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷின், அதாவது போட்டோ காப்பி மிஷின்ல ஒரு பேப்பர் வச்சு அதை நம்ம போட்டோ காப்பி எடுக்கிறோம்னு வச்சுக்கோயேன். அப்ப கீழே வர்றது தான் நீ, அந்த மேல வச்சு அந்த பேப்பர் வச்சாங்கல்ல அதான் உங்க அம்மா. சோ உன் ஜெராக்ஸ் வந்து உன்னோட ஒரிஜினலை தாண்டி போக கூடாது. இப்ப ஜெராக்ஸ்ல ஒரு 10 எழுத்து எக்ஸ்ட்ரா இருக்கலாமா என்ன, ஒரிஜினல் தாண்டி எப்படி இருக்க முடியும்? சோ நீ என்ன வேணா படி, எப்படி வேணா இருந்துக்க, அந்த அங்க அதுதான் ஒரிஜினல், அதை தாண்டி நீ போக கூடாதுன்றதுல நீ வந்து உறுதிதமா இருக்கணும். ஒரு வார்த்தை நீ கேட்டக்கூடாது உங்க அம்மாவை திருப்பி எகுத்து. இதெல்லாம் தான் டிசிப்ளின். இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் அம்மாவை மதிக்கிறதே கிடையாது. ஓகே, மதிச்சா டிசிப்ளின், மதிக்கலாம் டிசிப்ளின் இல்ல. நான் எல்லாரையும் சொல்லல, நான் இருக்க இருக்கிற பசங்களா உடனே பொதுவா இதை வைக்கல. நிறைய பேரை நான் பாக்குறேன், பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அழுகுறாங்க, சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இதுல 10% கூட என் பையன் இல்ல சார்ன்றாங்க. எனக்கு அதெல்லாம் தான் கோவம் வருது. நீ ஏன் அடிச்சு வளர்க்கல? எங்க அம்மா நல்லா அடிப்பாங்க, நானும் நிறைய அடி வாங்குவேன். ஓகே, ஓ நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இப்படிதானா, ஒரு அப்பளம் சுட்டு கூடு, நான் வந்து சோசியல் ஸ்டடிஸ்ல 5 லெசன் முடிக்கிறேன்னு
1: சொன்னா.
0: ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்பளத்துக்காக நீ 5 லெசன் முடிச்சிடா சோசியல் ஸ்டடிஸ்ல 5ஆம் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எங்க அம்மா என்ன கட்டுப்பாடா வச்சிருந்திருக்காங்க. ஓகே, 4 வேர்க்கடலைக்காகலாம் நான் டெஸ்ட் எழுதியிருக்கேன், 4 வேர்க்கடலை வாங்க அப்படி என்ன வச்சிருக்காங்க. அதாவது ஒரு நான் இப்பயும் சொல்வேன், இப்போ ஒரு பட்டம் பறக்குதுன்னு வச்சுக்கோமா, பட்டம் மேல பறக்குதுமா, ஒரு 100 feet 200 feetல பட்டம் பறக்குது. ஓகே, அந்த பட்டத்துக்கு அம்மா கையில நூல் வச்சிருக்காங்க, நீதான் பட்டம். ஓகேவா, நீ ஹைட் ஹைட்டா பறக்குற, நீ வந்து பெரிய படி படிச்சுட்ட, பயங்கரமா சொசைட்டிக்கு போயிட்ட, பட்டம் பறந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீநிதின்ற பொண்ணு பறந்துகிட்டு இருக்கா, அப்படியே ஏர்ல பறந்துகிட்டு இருக்கா, பெரிய ஆளாயிட்டா நீ, யூ ஆர் இன் தட் ஹைட். உங்க அம்மா கையில ஒரு நூல் இருக்கும். ஓகே, இப்ப நீ என்ன சொல்வ, அம்மா பட்டம் தான் இவ்வளவு ஹைட்டா பறந்துச்சு இல்ல, இன்னைக்கும் நூலை ஏன் புடிச்சுக்கிட்டு இருக்க, நூலை விட்டுருன்னு சொல்லணும்னு வச்சுக்கோயேன். அம்மா நூலை விட்டா என்ன ஆகும்?
1: அவ்வளவுதான்,
0: பட்டம் 10 நிமிஷத்துல கீழே உணர்ந்துரும்.
1: ஆமா,
0: புரிஞ்சதா இல்லையா? சோ அம்மா கையில நூல் இருக்கும் போது நூலை இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து பிடிச்சாதான் பட்டம் பறந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா நான் சொல்றது? சோ யுவர் டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் அம்மாஸ் ரெஸ்பெக்ட். அதாவது ஹவு மச் ரெஸ்பெக்ட் யுவர், உங்க அம்மாக்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுக்கற, உங்க அம்மா சொல் பேச்சு நீ எவ்வளவு கேக்குற. பிகாஸ் இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் வேற யாருமே அவங்கள மாதிரி உனக்கு நல்லது நினைக்க முடியாது.
1: ஆமா,
0: ஓகேவா? சரி, இப்ப எனக்கு சில டிசிஷன்ஸ் இருக்கும். எங்க அம்மா வந்து நீ எதுக்குடா காமர்ஸ் குரூப்
1: வேணாண்டான்னாங்க.
0: நான் வந்து அகெயின்ஸ்ட் தட் போனேன். நீ ஏன்டா காலேஜ் போல, காலேஜ் போனோண்டான்னாங்க. நான் அகெயின்ஸ்ட் தட் போனேன். இப்ப சார், இப்ப முன்னுக்கு பின் மொரணா இருக்கே சார்னு சொல்றது கிடையாது, நான் புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆனா என்னோட கோல் எங்க அம்மாவுக்கு புரியாது. அதுக்காக எங்க அம்மா சொன்னதை நான் செய்ய
1: முடியாது.
0: இப்ப நான் என்ன பண்ணணும்னா, அகெயின்ஸ்ட் தட் போறேன்னு சொல்றேன்ல, ஐ வில் மேக் ஹர் கன்வின்ஸ். அவங்க சரிடா அப்படின்னு சொன்னதுக்கு
1: அப்புறம்
0: அந்த செரிடாக்கு நான் ஆர்கியூ பண்ணுவேன். அம்மா உட்காருமா, அம்மா நான் வருண்ட கூப்பிட்டு போறேன், அவன்கிட்ட பேசுறியா நீ? வருண்டா தான் சொன்ன
1: சீனியர்.
0: ஓகே, அவன்கிட்ட பேசுறியா நீ? கிருத்தி கூட படிச்சாலம்மா வருன்னு, 10th வரைக்கும் கிருத்தி கூட இருந்தான்ல. கிருத்தி எங்க அக்கா, என்னோட சித்தி பொண்ணு. ஓகே, நானும் என்னோட சித்தி பொண்ணு ரொம்ப க்ளோஸ். எனக்கு நான் சிப்லிங் கிடையாது, ஆனா அவதான் எனக்கு எனக்கு எல்லாமே வச்சுக்கோங்க. கிருத்தி கூட படிச்சாலும் வரும், அவங்ககிட்ட போய் பேசுறியானா? அப்ப வந்து பேசினாங்க, அம்மா போய் பேசினாங்க. சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, நான் சொன்ன கதையெல்லாம் கேட்டுருக்க மாட்டாங்க, வந்து பேசுவாங்க. அவன் சொல்லுவான் எல்லாத்தையும், அவங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க அம்மா சொல்லுவாங்க. சோ தே கன்வின்ஸ்ட் ஹர். இப்ப எங்க அம்மாக்கு ஒரு 50 பேர் இருந்தாங்க, ஆனா அந்த 50 பேர் யாருமே நாலேஜபிள் பர்சன் கிடையாது. தேர் ஆல் இல்லிட்ரேட். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தப்பான டிசிஷன் எடுக்கிறான். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப லிட்ரேட். அவங்க அம்மா பேங்க் ஜாப், அவங்க அப்பா பெரிய ஆளு, அந்த மாதிரி அவங்க எல்லாம் லிட்ரேட். அப்ப அவங்க கன்வின்ஸ் பண்ணும்போது எங்க அம்மா கன்வின்ஸ் ஆவாங்க. ஏன்னா 50 இல்லிட்ரேட் சொல்றதுக்கும் 2 லிட்ரேட் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது படிச்சவங்க சொல்றதுக்கும் படிக்காத சொல்ற வித்தியாசம் இருக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லங்க நாங்க எங்க பையனுக்கு எடுக்க விட்டுருவோமா அப்படின்னும் போது சரி ஓகேடா அப்படின்னாங்க. அதே மாதிரி வருண் எந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் ஆர்டிகல்ஷிப் அதே ஆபீஸ்ல நானும் போய்
1: சேர்ந்தேன்.
0: வருணை விட்டக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்தேன். அவன் எங்கயா மிஸ் ஆயிட்டான்னு நம்ம கூகுள் மேப் மாதிரி அவன் எனக்கு. ஓகே, அவன் எங்கயா மிஸ் ஆயிட்டானா, இப்ப கனெக்ஷன் லாஸ்ட் தான் நமக்கு, அய்யோ நம்ம நடுத்துல வந்து அந்த மாதிரி. அதனால அவன் போற பின்னாடியே போன நான். சோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கைடு வேணுமா. இப்ப நானும் நிறைய பேர் கைட் பண்றேன். இப்ப யூடியூப் சேனல் எதுக்கு வச்சிருக்கேன்னா, நான் தமிழ்ல பேச ஆரம்பிச்சதுக்காகனா, சி எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாமலாம் இல்ல. நான் 2020 வரைக்கும், 2015 நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். 2020 வரைக்கும் ஒன்லி இங்கிலீஷ்ல மட்டும் தான் யூடியூப் வீடியோ போட்டேன். ஆனா நான் என்ன அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண அப்படின்னா, நான் எதுக்காக யூடியூப் வச்சிருக்கேன், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ்ல பேசினா எவன்
1: பாப்பான்?
0: ஓகே, படிக்கிற பசங்க டாப் அவங்க பாத்துருவாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க லிட்ரேட், அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டாங்க. அவங்க இதை பார்த்துதான் புதுசா தெரிஞ்சுக்க போறது ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம தமிழ்ல பேச ஆரம்பிப்போம்னு திடீர்னு எனக்கு ஒரு ரெவலேஷன். நான் 2020க்கு அப்புறம் தமிழ்ல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னோட சேனல். அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாத்துட்டு இருந்த வீடியோஸ அவங்களுக்கு ஆல்ரெடி அவேர்னஸ் இருந்துச்சு. இந்த அவேர்னஸ் ஒன்றும் அவங்களுக்கு புதுசா ஒன்றும் காவ போறது இல்ல. சோ நான் வந்துட்டு இப்ப யோசிச்சு பாறேன், பிரசாதத்தை கோயிலுக்குள்ள குடுக்கறாங்க. ஓகே, பிச்சைக்காரங்களை கோயிலுக்குள்ள அலோவ் பண்றாங்களா? அதுதான் இருக்கு. நம்ம கோயிலுக்குள்ள வரவன் காசை வச்சுக்கிட்டு உண்டியல காசு போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு நீ பிரசாதம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவனே காசு உண்டியல போட்டு போறான். ஓகே, அவன் 100 ரூபா 200 ரூபா உண்டியல போடுறான். ஆனா ஆக்சுவலி பிரசாதத்தை எங்க கொடுக்கணும்? வெளியில கொடுக்கணும். அவங்க பிச்சைக்காரங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, பசிக்குதுன்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அவங்க நீ உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். இதுதான் நம்மளோட ஐரணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சோ ஐ தாட் தட் நோ, நான் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவனுக்கு எதுக்கு போய் யூடியூப்ல போயிட்டு பெருசா பேசணும்னு சொல்லிட்டு தமிழ்ல பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒன்னு பார்த்தமா, 6000 சப்ஸ்கிரைபர் இருந்த என்னோட யூடியூப் சேனல் கிட்டு கிட்டு கிட்டு கிட்டு நேரிச்சு. சரி, நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னி வரைக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, ஆனா எனக்கே தெரியாம அது நடந்துச்சு. நான் எடுத்த டிசிஷன் தான். இப்ப நான் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யாருக்கு போய் சேரணும்? கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு போய் சேரணும். ஓகே, இப்ப என்னோட டாப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணான் ஒரு பையன், இன்னைக்கும் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கான் என்கிட்ட. அவனும் என் பேர் தான். அவனுக்கும் கடலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமமா. ஓகே, அவனை வச்சு நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கிருஷ்ணா ஏஎஸ் சிஏ இன்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவன் ஒரு நாளும் எக்ஸாமுக்கு 3.5 முன்னாடி டிராவல் பண்ணி வரணும். அவன் வீட்ல இருந்து 3 hours+ அவன் டிராவல் பண்ணணும். இன்னைக்கும் அவன் ஆபீஸ் போயிடறான், அவன் ஆட்டி கட்சி போறான். எவ்ரிடே இஸ் டிராவலிங் அப் 1.5 hours, டவுன் 1.5 hours. நான் சொல்றது சார், நம்ம கூட சார் நீங்க கேட்கனாங்க, நீங்க வரது கூட 1.5 hours ஆகலாம் சார்னு. அவன் 45 கிலோமீட்டர் டிராவல் பண்றாமா. ஓகே, அவன் ஹைவேஸ்ல பண்றதா 1.5 hours போகுது. இதே நீ நார்மல் டிராபிக் எல்லாம் போனீங்கன்னா அது 5 மணி நேரம் கூட ஆகலாம். சோ அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். அவங்க எல்லாம் ஆன்லைன்ல தான் கிளாஸ் படிக்க முடியுது. அவங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் ஒன்று இருந்ததுனாலதான் அவன் எல்லாம் கிளாஸ் படிச்சான், அவன் எல்லாம் ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று என்னோட ரிவ்யூ மீட்டிங் நான் கேட்கறேன், சண்டே ரிவ்யூ மீட்டிங்ல, எவ்வளவு பேர் சென்னை அப்படின்னா சும்மா கேக்குறேன், 2 பேர் தான் சென்னையில இருந்து இருக்காங்க. ஓகே, ஏன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு தேர் மச் அவேர். என்னோட இது பார்க்கும் போது தேர் ஆல் ஃப்ரம் ரூரல். அண்ட் அந்த பசங்க படிக்கிறத பாக்கணுமே, நீ எல்லாம் என்ன மிரள விட்டுருவானுங்க. உசுர குத்து படிப்பானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேச வராது. ஓகே, நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவன் போடுற எஃபர்ட் நம்ம போட்டானா நம்ம எங்கேயோ போயிருவோம். நம்ம அப்பா அம்மா படிச்சவங்க அது மாதிரி உனக்கு இருக்கும்போது உனக்கு அது இன்பானாவே வந்துருது. ஓகே, அவங்களுக்கு எதுவுமே இன்பானா இருக்காது. ஓகே, எல்லாமே அவன் அதை கத்துக்கிட்டு மேம்படுத்திக்கணும். சோ அப்ப நம்ம யாருக்காக உழைக்கணும்னு உன்னை நீ கேட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன். ஆல்ரெடி வெல் டு டூவா இருக்கிறவங்களுக்காக நீ ஏன் உழைக்கணும்? ஓகே, நீ யார மாத்தணும்னு நீ நினைக்கிற? எந்த சொசைட்டியை நீ மாத்தணும்னு நினைக்கிற? அப்போ அந்த மாதிரி நான் திங்க் பண்ண நினைப்பேன். சி, ஒரு லெவலுக்கு மேலமா கையில காசு வந்துடும், பேர் வந்துடும், புகழ் வந்துடும், நீ எதுக்காக வாழணும்? நீ இன்னொரு 50 குடும்பத்தை தூக்கி நிறுத்திட்டேன்னா, இப்ப என்கிட்ட படிச்ச பசங்களுக்கு நீங்க மாசம் 1.5 லட்சம் சேலரி, 1.25 லட்சம் சேலரி. ஓகே, அப்ப அவங்க எல்லாம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமா அவங்க அப்பாவோட சேலரி 15,000 ரூபாய், அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆறு வேலைக்கு போனாலும் ஒரு மேபி ஒரு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். இப்ப இந்த பையன் சிஏ முடிச்சுட்டு மாசத்துக்கு 80,000 90,000 சம்பாதிக்கும் போது எப்படி இருக்கும் குடும்பம்?
1: ரொம்ப
0: வேற லெவலுக்கு போயிடும். ஒரு வருஷத்துல அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போயிருமா? இப்ப இது வரைக்கும் 1BHK வாடகைக்கு இருந்திருப்பாங்க, இப்ப 2BHK கொஞ்சம் நல்லா வாடகைக்கு போலாம். நல்ல ஒரு 4 வருஷத்துல சொந்த வீடு வாங்கிடலாம். இப்ப லோன் போட்டான் வச்சுக்கோ, இப்ப 1 வருஷம் 2 வருஷத்துல லோன் போட்டானா உனக்கு லோன் கிடைச்சிடும். ஒரு 45 லாக்ஸ் லோன் கிடைச்சு வச்சுக்கோ, ஹி கேன் கோ டு 2BHK. மேபி சென்னையில வாங்க முடியாது, அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வாங்கலாம்ல. ஓகே, அந்த மாதிரி நான் பசங்களை யோசிப்பேன். நிறைய கிராமத்துல இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் வீடு வாங்கிட முடியும். ஆனா இன்னைக்கு அந்த 15 லட்சம் ரூபாய் கூட இல்லாம நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருக்காங்க, 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு. அவங்க எல்லாம் சீக்கிரமா சொந்த வீடுக்கு போயிருவாங்க சிஎம் முடிச்சிட்டாங்கன்னா. எனக்கு இந்த மாதிரி நிறைய கனவு இருக்கு. நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்க தேவையில்லம்மா. ஓகே, காசு கொடுத்தா காணாம போயிடும். அறிவு கொடுத்தா வச்சுக்கோயேன், எஜுகேஷன் கொடுத்தா வச்சுக்கோயேன், அது காணாம போகாது, அது 10 மடங்கு அதிகமா வளரும். சோ வெறும் கையில முழம் போடுறது எஜுகேஷன் தான். இப்ப நான் உனக்கு 10 ரூபாய் கொடுத்தா வச்சுக்கோயேன், இப்ப என்கிட்ட 10 ரூபாய் காலி. ஆனா நான் இப்ப உனக்கு எஜுகேஷன் கொடுத்தா வச்சுக்கோ, என்கிட்ட எதுவுமே காலி
1: ஆகலையே.
0: சோ என்கிட்ட எதுவுமே காலி ஆகாம என்னால உனக்கு ஒன்று கொடுக்க முடியும்னு வச்சுக்கோயே, அது எஜுகேஷன் மட்டும் தான். அந்த எஜுகேஷன் உனக்கு இருந்து வச்சுக்கோயே, ஒரு 10 ரூபாய் என்ன, 10 ரூபாய் நீ வந்துட்டு சம்பாதிக்க முடியும். அதுதான் இந்த எஜுகேஷனோட ஹைலைட். சோ இப்போ காசு கொடுத்து படிக்கிறவங்களுக்கு தே கேன் கோ ஃபார் பிரைவேட் கிளாஸஸ். ஓகே, இப்ப நான் யூடியூப்ல ஃப்ரீயா கிளாஸ் எடுத்ததுக்கு எதுக்காகனா, பாத்துக்க, காசு கொடுத்தியும் நீ படிச்சுக்கலாம். அவனுக்கு காசு இருந்தா நீ பிரைவேட்டா வா, என்கிட்ட காசு கொடு, நானே சொல்லி தரேன். காசு கொடுக்க முடியலன்னா யூடியூப் பாத்துக்க, அதுவும் காசு தான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அந்த கிளாஸஸ். இப்போ ஜெனரல் என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு என்னோட கிளாஸ் ரிவிஷன் மாதிரி பாத்துப்பாங்க, அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்கல்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்ன்றதா என்னோட திங்கிங். பட் பண்றாங்க, அவங்க யாரும் தமிழ்ல பண்றது இல்ல. தே ஆர் ஆல் இன் டாப் லெவல் இங்கிலீஷ், டாப் லெவல் ஹிந்தி, அந்த மாதிரி பண்றாங்க. நார்த் இந்தியன்ஸ் இது நல்லா பண்றாங்கம்மா, சவுத் இந்தியன்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியறது இல்ல. பண்ண ஆரம்பிச்சா மேபி அவங்களுக்கு வந்துட்டு அவங்க நோக்கம், எல்லாருக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருக்குதுமா, அந்த நல்ல நோக்கம் நிறைவேறணும்னா அவங்க ஏதோ ஒரு புதுசா ஏதாவது பண்ணணும். இன்னைக்கு நான் ஒரு காலத்துல எல்லாம் பிட் நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி எல்லாம் காலேஜ் வாசல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் சிஏ கிளாஸ் எடுக்கிறேன் பிட் நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி காலேஜ், எங்க அம்மாவும் கொடுப்பாங்க. மீனாட்சி காலேஜ் வாசல்ல, எத்திராஜ் காலேஜ் வாசல்ல, உங்க காலேஜ் வாசல் எல்லாம் கூட எங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க எங்க அம்மா. பிகாஸ் நான் சொல்லுவேன், நுங்கம்பாக்கத்துல ஒரு நுங்கம்பாக்கம், அதுக்கப்புறம் அந்த இந்த சைட்ல எல்லாம் கோடம்பாக்கத்துல எல்லாம் காலேஜஸ் எல்லாம் இருக்குமா, அங்க போய் கொடுத்துட்டு வாங்கம்னு சொல்லுவேன். கொடுப்பாங்க, என் பையன் வந்து சிஏ கிளாஸ் எடுக்கிறான், நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணா பண்ணுங்கன்னு ஒரு A4 ஷீட்டா ரெண்டா பிச்சு பிரிண்ட் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்துருக்கோம். நானு, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு யூடியூப் இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணல. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அது 4,000 பேர் பாக்குறாங்க. சோ நான் பிட் நோட்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஆனா அதே மாதிரி பிட் நோட்ஸ் கொடுத்தாலும் சென்னையில இருக்கிற ஒரு 4-5 காலேஜ் தான் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா அப்ப என்ன கும்பகோணத்துல இருக்கிற காலேஜுக்கு எங்க போய் கொடுக்கறது? ஆனா யூடியூப்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கு வேணுமோ அதை பாத்துப்பாங்க. சோ என்னோட இது அப்படி விரிஞ்சிச்சு. டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதுதான் விஷயம். ஸோ டிசிப்ளின்றது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, அந்த டிசிப்ளின்றது அம்மா கிட்டேருந்து ஆரம்பிக்கணும், உங்க கம்யூனிட்டிகிட்டேருந்து ஆரம்பிக்கணும். நீ எந்த கம்யூனிட்டியில் பிறந்தாலும் உனக்கு ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த கம்யூனிட்டியில், ரிலீஜியஸாக ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்ட்டு. அதை நீ மீறக்கூடாது. உனக்குன்னு ஒரு ப்ரேயர் இருக்கும், அந்த ப்ரேயரை நீ பண்ணணும். சி, எவ்ரிடே ஸ்கூல் 8:30 தானே நீ போவ, 7:30 தானே போவ. ஆனால் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், நீ காலேஜ் ஒரு டைம்னா அந்த டைமுக்கு வரணும்ல. டிசிப்ளின் வந்து எல்லாமே டைம்லேருந்து ஆரம்பிக்குமா. நீ எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது. காலையில் ஏஞ்சோடனே பழு தேக்கணும், அதுக்கப்புறம் குளிக்கணும், அதுக்கப்புறம் தலை வாரணும் அப்படின்றது ஒரு கடமை போயிட்டே இருக்குல்ல. அதுதான்மா டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும். நேற்று சண்டே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நீ சொன்ன வச்சுக்கோ, அங்கே தான் டிசிப்ளின் தவறுதுன்னு சொல்லுவேன். சண்டே யூ கேன் ஹாவ் ஃபன், நான் இல்லைன்னு சொல்ல. அது குளிக்காமையோ பழு தேக்காமையோ இல்லை, அதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஃபன் இருக்கணும் அப்படின்றது என்னோட திங்கிங்.
1: புரியுது சார். சார், இவ்வளோ வருஷம் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, கண்டிப்பாக பல கிளைண்ட்ஸை சந்திச்சிருப்பீங்க சார். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட் ஸ்டோரி அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: சரி, ஓகே, நான் பிள்ளை கிளைண்ட் பேர் சொல்லலை. அவரோட மூஞ்சியை நம்ம இது வரைக்கும் பேப்பரில் பார்த்தது கிடையாது. தட் மேன் ஒர்த் சம்மர் அரௌண்ட் 4,000 crores ஆஃப் ஒயிட் மணி.
1: ஓ,
0: ஓகே, நான் சொல்கிறது 2010-11.
1: ஓ,
0: 2025 சொல்லல, 2010-11 he was having 4000 crores white money. அவங்கள பார்த்து நான் மிரண்டு இருக்கேன். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. இஸ் நாட் அ பொலிட்டீஷியன், இஸ் அ பிசினஸ் மேன், இஸ் அ இல்லிட்ரேட். ஓகே, அதாவது ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு அவரு. ஆனா அவரை பத்தி ஒரு நியூஸ் கூட யாருக்கும் தெரியாது. நம்ம இன்னைக்கு அண்ணாச்சின்னு சொல்லுவோம்லம்மா, அவரும் ஒரு அண்ணாச்சிமா. ஓகே, ரொம்ப ரொம்ப கீழ் லெவல்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு அகேன்ஸ்டா எக்கச்சக்க கேசஸ், மனுஷன் அசால்ட் ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் சொல்லுவார், என்கிட்ட தூங்கும் போது 100 பிரச்சனையோட தூங்குறேன், எழுந்துக்கும் போது 1000 பிரச்சனையோட எழுந்துக்கிறேன். அந்த 1000-ல 900 பிரச்சனை நான் தூங்குறதுக்குள்ள சால்வ் பண்ணிடுவேன். ஸோ தூங்கும் போது 100 பிரச்சனையோட தூங்குவேன், திருப்பி எழுந்துக்கும் போது 1000 பிரச்சனையோட
1: எழுந்துப்பேன்.
0: ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியறதோட அவருக்கு அதிகமா தெரிஞ்சிச்சு.
1: ஓகே,
0: ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கான்ஸ்டியூஷன் படி தப்பு பண்ணுவார்.
1: ஓ,
0: நான் அப்படியே மிரண்டு இருக்கேன், சார் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன அட்வொகேட்டா, நான் காலேஜ் பக்கமே போனதில்லப்பா அப்படின்னு. தமிழ் மீடியத்தில் ஏதோ ஸ்கூல் வரைக்கும் படிச்சுட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பொலிட்டீஷியன் பார்த்துருக்கேன். ஓகே, அவங்களோட தூரம் அணிந்திருக்கேன். ஓகே, எப்பா முடியலப்பா சாமின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்கேன். எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோயே. சி, இப்போ எது சொன்னாலுமே எனக்கு டக்குன்னு சொல்றதுன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது தெரியுமா, அவர் தான். ஓகே, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. அதாவது அவங்க கார்லாம் பயங்கரமா தான் இருக்கும். ஆடி கியூ சவுண்ட் வச்சிருந்தாரு அவர் அப்பவே, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு
1: வச்சுக்கோயேன்.
0: 2011-12 வச்சிருந்தாரு அவரு, ஆடி கியூ சவுண்ட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல, எனக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஆனா வால்வோ வச்சிருந்தாரு அப்போ, ஐ திங்க் வால்வோலாம் அப்பதான் இந்தியாவுக்கு வருது. அவர் வால்வோ வாங்கியிருந்தாரு அப்போ, பிகாஸ் அவங்க வந்து சென்னை டு தூத்துக்குடி வந்துட்டு கார்ல போவாங்க. அது ரொம்ப கம்மியான ஹவர்ஸ்ல போவாங்க, பயங்கர ஸ்பீட்ல போவாங்க அவங்க. ஃபிளைட் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு நைட் நினைச்சு காலைல கிளம்பி வருவாங்க சென்னைக்கு. அந்த மாதிரி ஸோ நிறைய பேர் நமக்கு தெரியாது, ஆனா அவங்கலாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்கெல்லாம் பார்த்தா நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. எவ்வளவு ஹம்புளா இருக்கணும்னு அவங்கள பார்த்து கத்துக்கலாம். லா எவ்வளவு தெரியணும்னு அவங்கள பார்த்து கத்துக்கலாம். அந்த மனுஷனே பாதி லாயர், ஏன்னா அவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவரே பாதி லாயர் ஆயிட்டாரு. ஓகே, ஏன்னா அவர் சொல்லுவார் என்கிட்ட, நான் டே அண்ட் டே அவுட் வந்துட்டு உங்க கூடையும் அட்வொகேட்ஸ் கூடயும் பேசி பேசி எனக்கு அப்படி பழக்கமாயி போச்சு. ஆனா அவர் கையிலயும் கூட 2-3 பேர் இருப்பாங்க, லா தெரிஞ்சவங்க, சார்ட்டர் அக்கவுண்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த மனுஷனை யாருமே ஏமாத்த முடியாது. அவரே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி ஆயிட்டாரு. அப்போ நான் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, எல்லாம் பிசினஸ் மேனுக்குமே தே ஷுட் ஹேவ் சம் நாலேஜ் ஆஃப் லா. எல்லாம் பிசினஸ் மேனுக்குமே சட்டம் தெரியணும், ஏன்னா அவங்களை ஏமாத்திடுவாங்க. அக்கௌண்ட்ஸோ சட்டமோ தெரியலன்னா கூட இருக்கிறவங்க ஏமாத்திடுவாங்க. நிறைய சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு காரணம் அதுதான். நீ வந்து 150-200 எம்ப்ளாயி வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி நடத்துற அப்படின்னா உனக்கு வந்துட்டு வெறும் பிசினஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, பிசினஸும் தெரியணும். அதனாலதான் நிறைய பிஇ வந்து எம்பிஏ படிக்கிறாங்க. ஏன் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும், அவங்க வந்து பிசினஸ் கத்துக்கிறாங்க. சில பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் கத்துக்கிறாங்க எம்பிஏல. ஓகே, டாக்ஸேஷன் கத்துக்கணும், கொஞ்சம் டாக்ஸேஷன் கத்துக்கணும், கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் கத்துக்கணும், கொஞ்சம் லா கத்துக்கணும். ஏன்னா உனக்கு வந்துட்டு கான்ஸ்டியூஷன் தெரியணும், நிறைய லாஸ் பிஎம்எல்ஏ தெரியணும். இப்ப நீ கொஞ்சம் நிறைய மேல சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு மேல பிஎம்எல்ஏ வந்து உழுந்துரும், ப்ரொமோஷன் ஆஃப் மணி லாண்டரிங் வந்து உழுந்துரும். இன்கம் டாக்ஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது, பிஎம்எல்ஏவும் பிரச்சனை. பிசினஸ் மேன் எல்லாருக்குமே வந்துட்டு பினாமிஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அது தெரியணும் உனக்கு, அந்த பினாமி சட்டம் தெரியணும். சி, நீ தப்பு பண்ற எல்லாருமே நீ தப்பு பண்றாங்கம்மா. இப்ப யாருமே 100 ரூபா சம்பாதிச்சா அது 100 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டுறது கிடையாது. எல்லாருமே அதுல இருக்கிற ஏதாவது ஒரு லூப் ஹோல பிடிக்கிறாங்க. அது டாக்ஸ் பிளானிங்கா டாக்ஸ் எவேஷனான்றது உங்களுக்கு தெரியணும். ஒரு லைன் தான் வித்தியாசம், லைனுக்குள்ள இருந்தா பிளானிங், லைனுக்கு வெளில இருந்தா எவேஷன். அப்ப உனக்கு அதை பத்தி தெரியணும்ல, அதுக்கான நாலேஜ் இருக்கணும்ல. அப்ப நீ நிறைய தடவை சார்ட்டர் அக்கவுண்ட்ஸ் கிட்ட பேசினேன் வச்சுக்கோயேன், உனக்கு அந்த நாலேஜ் வந்துடும். இப்போ ஒரே மாதிரி தான் இன்கம் ஏர்ன் பண்ண போற, அடுத்த வருஷம் இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ண போற, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ண போறோம்னா, நீ இப்ப கேட்டுக்கிட்டே இருந்தா வச்சுக்கோயேன், அவங்ககிட்ட நீ பேச பேச என்ன ஆகும், உனக்கு அந்த நாலேஜ் வந்துடும். மேபி எல்லா லைன்லயும் உனக்கு நாலேஜ் தேவையில்ல, உன் செட்டாருக்கு என்ன தேவைன்ற நாலேஜ் உனக்கு வந்துருமா. அந்த நாலேஜ் இருந்தாலே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த சார்ட்டர் பேசுற, இவர்கிட்ட பேசுற ஒரு நாலேஜ் கிடைக்குது, இன்னொருத்தர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுற அவர்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும், உனக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுற எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், நாலு சார்ட்டர் கூட நாலேஜ் உனக்கு வந்துடும். அடுத்த வருஷம் முதல் ஆள்கிட்ட நீ பேசும்போது நீ ஒரு பாயிண்ட் போடுவா, அவரே மிரண்டுருவாரு, சார் இது எப்படி சார் தெரியும், தெரியும்பா அப்படின்னு. ஏன்னா அவர் உங்ககிட்ட மட்டும் பேசல, அவர் 4 பேர்கிட்ட பேசுறாருல, அதுதான் விஷயம். இந்த மாதிரி அந்த மனுஷன் வந்துட்டு கத்துக்கிட்டே இருந்தாருமா, என்கிட்ட கூட கத்துப்பார், நான் ஒரு குட்டி பையனா இருப்பேன் என்கிட்ட கூட அவர் கத்துப்பார். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஹம்புளா இருப்பாங்க. அவங்க எல்லாம் நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஹம்புளா இருப்பாங்க. அவங்க கிட்ட இல்லாத காசு கிடையாது, இல்லாத பங்களா கிடையாது, இல்லாத கார் கிடையாது. ஓகே, ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. நிறைய கோயிலுக்கு போவாங்க. முருகன்னா முருகன் பக்தி பயங்கரமா இருக்கும் அவருக்கு. அவரெல்லாம் நான் பார்க்கும்போது அவரை பத்தி நிறைய தப்பு சொல்லுவாங்க வெளியில, ஏன்னா பிசினஸ் மேன்னாலே கண்டிப்பா தப்பு சொல்லுவாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் எப்படி அந்த மனுஷன் தாண்டி வந்தாரு ஓகே அப்படின் போது பிரமிப்பா இருக்கும்.
1: சார், நீங்க சிஏ ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, இதே மாதிரி நீங்க கிளாஸஸ் எல்லாம் வேற எடுக்கிறீங்க, உங்க டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க சார்?
0: நான் ஆரம்பத்திலேருந்தே இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன தெரியுமா, முன்னாடி நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் கிளாஸும் படிச்சுட்டு இருந்தேன். கிளாஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சிஏ முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்த டைம்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு எவ்ரிடே எழுந்து எழுந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு அது கிளாஸ் எடுக்கிறது பெரிய விஷயமா தெரியல. மார்னிங் 9:30 to 6:30 ஆஃபீஸ் டைமிங் வச்சுக்கிறது. மேபி எங்கேயாவது வெளியூர் போக வேண்டிய போது கிளாஸ் எடுக்க முடியாது, அப்போ நம்ம கிளாஸ்க்கு லீவ் விட்டுறது. எனக்கு இதெல்லாம் தாண்டி நான் புக் எழுதுறது கஷ்டமா இருந்துச்சு. நான் நிறைய புக் எழுதியிருக்கேன், ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட புக் தான். ஸோ பொதுமக்கள் படிக்கிற மாதிரி இருக்காது அந்த புக்கு, எல்லாமே ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட புக் தான். ஏன்னா பொதுமக்கள் படிக்கிற மாதிரி இருக்கிற புக்கு எழுதணும்னா அதுக்கு எனக்கு டைம் வேணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட புக் எழுதுறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா நான் நிறைய புக் எழுதியிருக்கேன், 20 புக்கு மேலே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் புக் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு, எவ்ரி 6 months மாறிட்டே இருக்கு சட்டம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் புக் எழுதின சட்டம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல, அவ்வளவு மாறி இருக்கு. சோ அந்த புக் அப்டேட் பண்றதுக்கு டைம் போயிடுறது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு டெஸ்ட் வச்சு கரெக்ஷன் பண்றது. சோ க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்றதே ஒரு பெரிய தலைவலி, அதை பயங்கரமா செட் பண்ணணும். அதாவது என் க்வெஸ்சன் பேப்பரை பசங்க எழுதிட்டாங்கன்னா அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும், அந்த மாதிரி அவனுக்கு க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்ஷன் பண்ணி ஏன் அவன் வந்து மார்க் கம்மியா வாங்கியிருக்கான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்றத தேத்துறது. நேற்றுக்கு ஒரு பேப்பர் நான் செட் பண்ணும்போது பசங்க சொன்னாங்க, ரொம்ப லென்த்தியான பேப்பர் சார்னு. அப்போ தான் பசங்க கிட்ட சொன்னா, ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகுதுரா, நீ 3 மணி நேரம் எழுதினா நான் 1/2 hour கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ண தப்பு தான், லென்த்தியா பேப்பர் செட் பண்ணிட்டேன். நான் லென்த்தியா பேப்பர் செட் பண்ணணும் தான் பண்ணேன், ஆனால் அது அவ்வளோ லென்த்தியா இருக்கும்னு எனக்கே தெரியாது. அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த பேப்பர் எழுதி பாருங்க சார், அப்போ தெரியும் சார். நான் கரெக்ட் தான் அவங்க சொன்னது. ஸோ அப்போ பேப்பர் செட் பண்ணுறதும் கஷ்டம், பேப்பர் அப்போ இது எப்படி என்னால் பண்ண முடியுதுன்னு கேட்டேன்னா, நான் ஏதோ ஒன்றத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான். இப்போ இன்னைக்கு சண்டேன்னு வச்சுக்கோயேன், ஐ கூட மார்னிங்லேயே என் பொன்னாடியை கூட்டிகிட்டு குழந்தையை கூட்டிகிட்டு கார் எடுத்துக்கிட்டு வா ஊர் சுற்ற போகலாம்னு சொல்லியிருக்கலாம். நான் வந்துட்டு 3 hours தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தேன் சண்டே அன்னைக்கு. ஸோ அப்போ நான் ஏர்லி மார்னிங்லேருந்து லேட் நைட் வரைக்கும் மொத்தமாக என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணது 3 மணி நேரம் தான். ஓகே, என் பையனை கூட்டிகிட்டு சுற்றினது. அப்ப என் பொன்னாடி சொன்னா, சரி ஓகே, நீ 3 மணி நேரம் தான் நான் வரமாட்டேன், நீ வேணா பையனை கூட்டு போன்னு சொல்லிட்டேன், நான் தூங்கிக்கிறேன் வீட்டுலன்ட்டு. ஸோ வாட் ஐ ஆம் சாக்ரிஃபைசிங் இஸ் மை பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் டைம். ஓகே, ஸோ எவ்ரிடே நான் நைட்டு மேபி ஒரு 1/2 hour to 1 hour தான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றேன், மத்த நேரம்லாம் பசங்களுக்காக தான் ஸ்பெண்ட் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஸ்பெண்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல, கிளைண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்குது. பட் இதுவே நான் வந்து என்னால முடியல, உண்மையை சொல்ல போனா முடியல. ஓகே, அதுக்காக தான் எனக்கு பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஆஃபீஸ்ல. ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஆஃபீஸ் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு 60% இப்போ நான் உன்ட்ட இன்னைக்கு பேச வரேன் வச்சுக்கோங்க, இப்போ 10 to 15 அந்த 10 to 10:15 ஒரு டைம் இருந்ததுல, அந்த 15 நிமிஷத்துல நான் ஒரு 3 கால் பேசிட்டேன். ஓகே, ஆஃபீஸுக்கு கால் பேசிட்டேன், பார்ட்னர்ஸுக்கு கால் பேசிட்டேன், நீ வரத்துக்குள்ள நான் உன்னை கூப்பிட்டுட்டு நீ கீழே வரத்துக்குள்ள நான் 3 கால் பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்றது கூட அப்போ நான் பண்ணிட்டேன், பிகாஸ் என்னோட மீட்டிங்ஸ் எல்லாம் வெல் ஹைட் ஷெட்யூல் பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்புறம் வந்துட்டு 4 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். இப்ப நான் இங்க இருந்து பாத்ரூம் போற டைம் பண்ண வச்சுக்கோங்க, இப்ப இங்க நான் பாத்ரூம் போறேன்னா அங்க ஒரு 25 steps எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது கூட நான் யோசிப்பேன், அடுத்து நான் என்ன பண்ணணும், 2 மணிக்கு நான் யார போய் பாக்கணும், 11:30 to 12 மணிக்கு நான் யார போய் பாக்கணும், இப்ப அவங்களுக்கு நான் சொல்லணும் சார் நான் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, யூ ஹவ் டு பிளான். எல்லாமே பண்ண முடியுமா? எல்லாமே பண்ண முடியும். அம்மா எப்படி, இப்போ உங்க அம்மாவே எடுத்துக்கோ, எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆஃபீஸும் போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சில டீச்சர்ஸ் நான் பாக்குறேம்மா, நான் ஓப்பனா சொல்றேன், சில ஸ்கூலோட டீச்சர்ஸ் நான் பாக்குறேன், டீச்சர்ஸ் வந்துட்டு தே ஆர் கம்மிங் டு ஸ்கூல் அட் 7:45 AM மார்னிங். ஓகே, 7 AM ஸ்கூலுக்குள்ள வராங்க, நைட்டு 6:30 வரைக்கும் ஸ்கூல்ல இருக்காங்க, ஈவினிங் 6:30 வரைக்கும் ஸ்கூல்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போய் சமைக்கிறாங்க. ஓகே, குழந்தைக்கு சாப்பாடு போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும்ல. இப்போ நீ அவங்கள யோசிய, ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு 30,000 சம்பாதிக்கிற டீச்சர்ஸே இவ்வளோ உழைக்கிறாங்க. காலையில 7 AM ஸ்கூலுக்குள்ள வரணும்னா 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும், 7 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு அவங்க எழுந்துக்கணும், 8 மணிக்கு அவங்க டிஃபன் பண்ணணும், 8 மணிக்கு அவங்க சாப்பிடணும். ஓகே, ஒரு 30,000 சம்பாதிக்கிற டீச்சர்ஸே இவ்வளவு உழைக்கும் போது நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவு உழைக்கணும்?
1: கரெக்ட்,
0: புரிஞ்சுதா இல்லையா நான் சொல்றது? அப்போ அவங்களுக்கு எப்படி டைம் பத்துது? அவங்களும் என்ன மாதிரி பேப்பர் செட் பண்றாங்க. சோ ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஃபுல் டைம் டீச்சரான வாழ்க்கை மட்டும் தான் வாழ்றாங்க. நான் டீச்சரா ஒரு வேஷம் போடுறேன், ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆத்தரா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குடும்பத்துக்கும் அப்பனா இருக்கேன், புருஷனா இருக்கேன். ஸோ இப்ப பல முகமூடி நான் போட வேண்டியிருக்கு. ஓகே, இதை தவிர யூடியூப் சேனல் இருக்குது, அங்க வீடியோஸ் போடணும், அங்க பத்து நாளா வீடியோ சொல்லணும்னு சார், என்ன உடம்பு சரியில்லை போச்சுன்னு. ஓகே, அந்த மாதிரி. ஸோ பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண தாண்டி நிறைய எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், சார் எங்களுக்கு இது இருக்குது, அது இருக்குது, இது டவுட் இருக்குது, இதை கிளாரிஃபை பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய வரும் மெசேஜஸ். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும். சில டைம் பேஷன்ஸ் போயிடும், செம்ம காண்டா இருக்கும் சில டைம்லாம், என்னடா இது தப்பு தப்பா அனுப்புறாங்க மெசேஜஸ் அப்படின்னும் போது. சில பேர்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க, ரீப்ளே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. இப்ப ரீப்ளே பண்ண மாட்டீங்களான்னு உனக்கு
1: என்ன தோணும்? ஒண்ணுமே தோணல சார்.
0: எனக்கு எப்படி தெரியுமா, சரி அவங்க ரிப்ளை பண்ணலன்றதுக்காக தான் மெசேஜ் பண்றாங்க. ரிப்ளைக்கும் ரீப்ளை கூட வித்தியாசம் தெரியாது நம்ம ஊர்ல. அந்த அளவுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க. இவங்களோட கிராமர்லாம் நீ பாத்தேன்னு வச்சுக்கோயேன், சம்டைம்ஸ் வாமிட்டிங் எல்லாம் வரும். டே நீ இப்படிடா, நீ வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச, உங்க அம்மா உனக்கு வருஷத்துக்கு 60,000, 70,000, 80,000 செலவு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாமா வருஷத்துக்கு 65,000 குறைஞ்சு கிடையாதுமா. அப்ப இவ்வளவு செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறாங்க, நீ வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட அவங்களால எழுத முடியாது. தப்பு தப்பு தப்பா எழுதுவாங்க. ஒரு 2 சென்டென்ஸ் எழுதிருந்தாங்கன்னா 2 சென்டென்ஸ்ல ஒரு 3 மிஸ்டேக் இருக்கும். ஓகே, ஐஎம்க்கு கூட ஒழுங்கா போட தெரியாது, ஐஎம்னு போடுவாங்க. ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஐக்கு அப்புறம் ஏஎம் வருமா, இல்லைனா வெறும் ஏஎம்ல இருந்து போட ஆரம்பிக்கணுமா? ஐஏ போடாம எப்ப வெறும் ஐ போடாம ஏஎம் போடணும், எப்ப ஐக்கு அப்புறம் ஏஎம் போடணும், எப்ப ஐக்கு அஃபாஸ்டி போட்டு எம் போடணும், டின்ட்டுக்கு எப்படி போடணும், டிட் நாட் எங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஹாவுக்கும் வாட் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு. வாட் ஐ வாண்ட் டு டூன்னு என்ன ஏண்டா கேக்குற? அது ஆக்சுவலி அவங்க வாட் ஐ ஹாவ் டு டூன்னு கேட்க வந்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல. 12ஆம் கிளாஸ் முடிச்ச பசங்க, இவங்க 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ இருந்தாங்கன்னா கத்து கொடுக்கலாம். ஆனா 12ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு டூ சார்னுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிருப்பேன். இப்ப ஓகே சார், நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சு, அடுத்து என்ன பண்ணணும்ன்றத அவங்க கேட்க வராங்க, அதையும் நானே புரிஞ்சுக்கணும். இதுதான் காண்டாகுமே தவிர, இந்த 17 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, தூங்குற டைமை தவிர நான் 11:30 மணிக்கு தூங்க போறேன், காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா, இந்த டைமை தவிர நான் உழைக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. அண்டர்ஸ் அதர்வைஸ் எனக்கு கோல்டோ ஃபீவரோ வந்து படுத்தாலும் நான் உழைக்கிறதுக்கு ரெடி. ஆனா நான் உழைக்கிறது கரெக்டான ஆட்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இவ்வளவு உழைக்கிறோம், இது கரெக்டான சிவடங்காத சங்கூதி என்ன பிரச்சனை? சில பேருனா நான் காசு எடுக்கும்போது கணக்கு டீச்சரா அவங்கன்ற மாதிரி இருப்பான் கேட்போம். ஓகே, நான் மாங்கு மாங்கு அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோயேன், மார் மாங்கு மாங்கு லா எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அவன் சம்மந்தமே நம்ம உட்காந்துருப்பான் கிளாஸ்ல. ஏன்டா நீ என்ன என் கிளாஸுக்கு வரன்ற மாதிரி இருக்கும், சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த அப்பாக்கு இந்த பையன் தானே வசதி. ஓகே, இப்ப அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, என் பிள்ளை எப்படா நீ திட்டினா ஆரம்பிப்பாரு. பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க மாட்டாரு, இவருக்கு பிடிச்சாதான் கிளாஸ் எடுப்பாரு. ஆமா, எப்படி ஏமா இவ்ளோ ஷெடியூல் வச்சுக்கிட்டு உனக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா, யூ ஷுட் வேல்யூ மை டைம். நோ, நீ வந்து காதுல பட்ஜெட் வச்சு குடாஞ்சிட்டு வந்து கிளாஸ் உட்காந்து நான் எப்படி உனக்கு கிளாஸ் எடுக்க முடியும்? சோ நான் யாரு, என் டைம் என்ன அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சிட்டு வந்து எனக்கு எதிர்க்க உட்காந்தா நான் ஹம்பிளா கிளாஸ் எடுப்பேன். ஆனா முடிஞ்சா என்ன கவனிக்க வச்சிடறான்ற மாதிரிலாம் ஒருத்தன் சவால் விட்டான் வச்சுக்கோயேன், அவனெல்லாம் எப்படி நான் கிளாஸ் வச்சுக்க முடியும்? அதனாலயே நான் சொல்லுவேன், 80% மேல 12th எடுத்திருந்தா மட்டும் என்கிட்ட வாங்க. ஏன்னா 80% கூட நீ 12th எடுக்கலன்னு வச்சுக்கோயேன், என்ன பொறுத்தவரைக்கும் காமர்ஸ் குரூப்ல உன்னால 80% கூட எடுக்க முடியல, நீ வேஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் சரி, மத்தவங்க சொல்லுவாங்க நான்லாம் ஸ்கூல்ல 60% தான், நான் இன்னைக்கு சி ஆகலையா கிருஷ்ணன் சொல்றதுலாம் பாரு, நீ ஒரு எக்ஸப்ஷனான சினாரியோ. இந்த 60% எடுத்து 12th 60% எடுத்து எவ்வளவு பேர் சி ஆயிருப்பாங்க? ஆனா 12th 80% எடுத்து நிறைய பேர் சி ஆயிருப்பாங்க. சிஏ ஆனதே கம்மி மக்கள் தான். அந்த கம்மி மக்கள்ல 12th 80% மேல எடுத்த மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க தவிர, 12th 60% எடுத்தவங்க 50% எடுத்தவங்க 1-2 பேர் இருப்பான். ஆனா அதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷன் டு எக்ஸப்ஷன். ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்த சொல்லலாம், ஆனா நான் சொல்றது எப்பவுமே மெஜாரிட்டி. ஓகே, நார்மல் ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். ஸோ டிசிப்ளின் பசங்களுக்கு தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, இந்த புள்ளிங்கோக்கெல்லாம் நல்லா கிளாஸ் எடுக்க முடியாது.
1: சார், நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு லைக் வேற ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே லைக் வருமானம் நன்னாவே இருக்கும் இல்லையா சார்? அப்புறம் நீங்கள் டீச்சிங் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்?
0: ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சிஏ ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன்னா 2012 ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். நான் 2012 மார்ச்ல என் ஆட்டுக்கட்சிப்பை முடிச்சேன், ஏப்ரல் 4ஆம் தேதி நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நான் ஏப்ரல் 1ஆம் தேதியே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் இன்ஸ்டியூட் எனக்கு 4ஆம் தேதி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணி அது வரணும்ல, அதுக்கு ஒரு 3 நாள் டிலே ஆச்சு, ஏப்ரல் 4th தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஐ கேன் ப்ரௌட்லி சே, நான் என்னைக்கு சிஏ ஆட்டுக்கட்சிப்பை முடிச்சனோ அங்கேருந்து 4ஆம் நாள் எனக்கு கார்டு வந்துச்சு, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எலிஜிபிள், சிஓபின்னு சொல்லுவாங்க, சர்டிபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க, அந்த கார்டு வந்துருச்சு. அந்த மாதிரி ஸோ அப்போ நிறைய பேரை நான் பார்த்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, என்னோட முதல் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல என்னால சம்பாதிக்கவே முடியல. நம்ம வந்து சில பேர் போய் பார்க்கும்போது அவங்க நம்மள காசு இல்லைன்றதுனால அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போ நம்ம நினைச்சது என்னன்னா, ஓகே ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னால காசு சம்பாதிக்க முடியல, நான் ஒரு சிஏ, அறிவு இருக்குது, பயங்கர திறமை இருக்குது, அதை நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறேன், அவர் வந்து இன்னொருத்தரை கைட் பண்ணுறாரு. அவர் வந்து கூப்பிட்டு நீ ஏன்னா எங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறார். எனக்கு அந்த ஆர்கனைசேஷன் பற்றி பெருசாக தெரியாது. நான் வந்து என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டதோட 2.5 மடங்கு அதிகமாக சொன்னாங்க அவங்க. எனக்கு அது ரொம்ப சூப்பராக தோணுச்சு. ஆனால் என்னன்னா என்னோட பேஷனை நான் விட்டு கொடுக்கணும். ஸோ என்னோட பேஷன் என்ன, சிஏ ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் வேலை செய்ய போறேன். எனக்கு அது வந்து மனசு நெருடலாக பட்டுச்சு. ஆனால் இப்போதைக்கு வேற வழி இல்லை. ஸோ ஏதாவது விட்டு கொடுக்கணும், வாழ்க்கை பூரா சாக்ரிஃபைஸ் தானே. ஸோ உன் பேஷன் பேஷன் சொல்லிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கேவலப்படுத்திக்காத. இப்போ உங்க அம்மாவுக்கு நல்ல புடவை வாங்கி தரணும், வீடை பெருசாக்கணும், இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் தேங்காய் மூடி ஆடிட்டர்னு வருவாங்க. ஓகே, ஏன்னா உனக்கு பெருசா கிளைண்ட்ஸ் கிடையாது. நீ சின்ன பையன், 21 வயசு, மீச கூட முளைக்கலாமா எனக்கு, நான் சிஏ முடிக்கும் போது. சோ அப்போ யார் வருவாங்க? நீ சிஏனா உனக்கு ஒண்ணே வந்துருவாங்களா? வாசல் நின்று வாசல போர்டு போட்டோம், எல்லாம் கிளைண்ட்ஸ்ல வந்து வரிசையா நின்றுவாங்களா? ஸோ அப்போ நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், நமக்கு நிறைய நெட்ஒர்க் வேணும், நம்ம கனெக்ஷன்ஸ் வேணும். அப்படின்னா நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஆரம்பத்துல. ஸோ அதுக்கெல்லாம் உனக்கு டைம் வேணும், 4 வருஷம் 5 வருஷம் வேணும்ன்ற போது நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் ப்ராக்டிஸ்லேருந்து சொல்லிட்டு ஐ டுக் அ பிரேக். நான் இன்ஸ்டியூட்டுக்கு லெட்டர் எழுதி போட்டேன், எனக்கு ப்ராக்டிஸ்க்கு பிரேக் வேணும், நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டு வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டியூட் ஐசிஐக்கு நான் எழுதி போட்டேன். அதுக்கு 190A சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். 190A 191 ரெண்டு ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அவங்க போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ப்ரைவேட் இக்விட்டி வந்துச்சு. அதான் அங்கே நான் எழுதியிருப்பேன் என்னோட ப்ரொஃபைலில் ப்ரைவேட் இக்விட்டி பற்றி. நான் ப்ரைவேட் இக்விட்டியில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கோடிக்கணக்கான காசு புரள்ற இடத்துல நான் போய் வேலை செய்யறேன். எனக்கு ஃபினான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், காசு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபெமா கம்பெனிஸ் ஆக்ட்லாம் வந்துட்டு எவ்ரி டே இன் டே அவுட் கம்பெனிஸ் ஆக்ட், ஃபெமா இன்கம் டாக்ஸ் மூணு சேர்ந்து கலந்து அடிக்கணும். அதில் ஒரு 2.5-3-4 வருஷம் செம்மையாக கற்றுக்கிட்டேன். ஓகே, திருப்பி 2016 ஐ கேம் பேக் டு ப்ராக்டிஸ். அதே கம்பெனிக்கே நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் அங்கே இருந்துகிட்டே. அதுக்கப்புறம் தனியாகவும் கிளைண்ட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் இட் பிகம்ஸ் லைக் நார்மல். அந்த அந்த அந்த ஒரு 3 வருஷம் எனக்கு வந்து கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்படுச்சு, வயசு, நெட்ஒர்க்கிங் அது மாதிரி நிறைய தேவைப்படுச்சு. அது ஒன்று. கிளாஸ்ன்றது நான் ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேம்மா. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு ஏதோ ஒன்று தெரியும், நான் உனக்கு சொல்றது. இப்ப நீங்க நானும் பேசணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் இதே ஒரு பாடமா நடத்தினா அது கிளாஸ். ஓகே, இப்ப நம்ம இன்டர்வியூவா பேசுறதுனால இது இன்டர்வியூ. இதே நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு செக்ஷன் சொல்லி கொடுங்க சார், நீங்க பேச ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, அப்படியே இந்த இன்டர்வியூ வந்து செக்ஷன் சொல்லி கொடுக்க தான் மாறிடும். சோ சட்டம் சொல்லி கொடுக்க தான் மாறும், அக்கௌண்ட் சொல்லி கொடுக்க தான் மாறும், அக்கௌண்ட் ஷனல் சொல்லி கொடுக்க தான் மாறுச்சுன்னா இதே இன்டர்வியூ கிளாஸா மாத்திரலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, அதனால சொல்றேன்னு வச்சுக்கோ, அது கிளாஸா மாறுது. நீ அதை நோட்ஸ் எழுதிட்டேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு நோட்ஸ். ஓகே, நீ தலையை கேட்டுக்கிறேன்னா அது ஒரு இன்டர்வியூ. இது நீ நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்துன்னா அது ஒரு கிளாஸா மாறிடும். சோ அதுக்காக நான் பெருசா மெனக்கெடலாம் இல்ல ஆரம்ப காலத்துல, பட் இன்னைக்கு மெனக்கெடுறேன் நான் இல்லைன்னு சொல்ல, பிகாஸ் அன்னைக்கு நான் வச்சுட்டு இருந்த புக்ஸோ நோட்ஸோ எனக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு நான் புதுசு புதுசா படிக்க வேண்டியிருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் விஷயம் சொல்லி தர வேண்டியிருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும், நம்ம நோட்ஸ் எடுத்துதான் செய்யறோம் இல்லைன்னு சொல்ல. சோ எல்லாத்தையும் பண்ண கத்துட்டேம்மா நான். ஓகே, ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் கத்து. ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேன், நிறைய டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு ஃபுல் டைம் டீச்சர்ஸா இருக்காங்க. அப்படின்னா காலையில மேக்கப் பிடிச்சா சாயங்காலம் வரைக்கும் மேக்கப் பிடிச்சி பேசுறது எனக்கு அந்த மாதிரி வராது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபுல் டைம் டீச்சர், பிகாஸ் ஃபுல் டைம் டீச்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா காசு சம்பாதிக்கிறது உனக்கு எங்கேருந்து வரும்? நீ ஃபுல் டைம் டீச்சர் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, நீ எதுலேருந்து காசு சம்பாதிப்ப?
1: டீச்சிங்
0: டீச்சிங் தான். அப்போ நீ வந்த பர்பஸே போயிருமே.
1: ஆமா,
0: அப்ப என்ன ஆயிடும் உனக்கு? இஃப் யூ ஆர் ஏர்னிங் யுவர் லிவிங் அவுட் ஆஃப் டீச்சிங், தென் யூ மேக் மணி ஃப்ரம் டீச்சிங். அப்படின்னா என்னது, காசு சம்பாதிக்கிறதுக்கு தொழில் ஆயிடும் இது.
1: ஆமா,
0: அப்ப எஜுகேஷன் பிசினஸ் ஆயிடும்ல.
1: ஆமா,
0: அது எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் வந்து சட்டர ஒன்றா காசு சம்பாதிச்சுக்கிறேன், எஜுகேஷனை பேஷனேட்டா பண்றேன், அதுலயும் எனக்கு காசு வரும். நான் இல்லைன்னு சொல்லல, அது வந்து எக்ஸ்ட்ரா வருமானம். தெரியல.
1: சார், நீங்க படிக்கிற காலங்கள்ல பல சவால்களை தாண்டி சாதிச்சிருக்கீங்க. நீங்க சிஏ முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ரொஃபஷனுக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்ப வந்து ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க?
0: ஓவர்வெல்மிங்கான்னு நீ சொல்றது எதை சொல்ற? எனக்கு புரியல அந்த வார்த்தை.
1: உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா சவாலா இருக்க மாதிரி
0: ஆமாம்மா, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிஏ முடிச்சுட்டு நான் சொன்னேன்ல நம்ம காசு கிடைக்காது, ஓகே ரொம்ப கம்மி காசு தான் கிடைக்கும், காசு கிடைக்காது. ஆனால் வேலை மட்டும் நீ நைட்டு விடிய விடிய செய்ய வேண்டியிருக்கும். வேலை செஞ்சு முடிச்சாலும் யாருக்குமே திருப்தி இருக்காது, உன்னை திட்டுவாங்க. மேபி

0: சோ அன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு 30000 சம்பாதிக்கும் போது இதே வேலை செய்யறா, பின்ன வேற என்ன வேலை செய்யுது? அன்னைக்கு எனக்கு 2 கை தான் இருந்தது, இன்னைக்கு 2 கால் தான் இருக்குது. ஓகே, ஆனா எக்ஸ்பெக்டேஷன் பெருசாயிரும், அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சவாலா இருந்தது. அதனாலயே நான் நிறைய பேர சொல்லுவேன், நீ வந்து ஆர்டிகிச்சு பண்ண இடத்துல இருக்க அதை ஓடி போயிரு, ஏன்னா அங்க உன்னை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப உன்ட்டு அவங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வேற எங்கேயாவது புதுசா போனீங்கன்னா உன் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருக்கும். இப்ப நான் புதுசா போன தெரியுமோ ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல, அங்க என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நான் போனது 2 கம்பெனியை பாக்குறதுதா தான். நான் கட்சியில 13-14-30 கம்பெனி வரைக்கும் பார்த்தேன், 13 கம்பெனி ஃபுல்லா பார்த்தேன். ஓரளவு அங்க 30 கம்பெனி இருந்து 30 கம்பெனியுமே ஏதோ ஒரு வேலை பார்த்தேன். அந்த 13 கம்பெனி நான் ஃபுல்லா இருந்தேன். அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பையனுக்கு பயங்கர பொட்டன்ஷியல் இருக்குது. இங்க ஆஹா, அதெல்லாம் அப்பே பண்ணிட்டேன். வேற வேற வேற எனக்கு அது ரொம்ப பெரிய சவாலா இருந்ததுமா, என் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்கல்ல, ஏன்னா அதை பூர்த்தி பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்னோட 10 மடங்கு அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் நான் புது ஆர்கனைசேஷனுக்கு போகும்போது அவங்களால அதை நான் ஈஸியா பூர்த்தி பண்றேன், ஏன்னா அவங்க மேல என் மேல அவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. எனக்கு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா, ஆரம்ப காலத்துல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருந்துச்சு. அவங்க என் மேல சொசைட்டி வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு, ரொம்ப டிமாண்டிங்கா இருந்துச்சு, ஏன்னா அதை கொடுக்க முடியல. அது ரொம்பவே நான் மனசை கஷ்டப்பட்டிருக்கேன். சிஏ ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், அடச்சா சிஏவே ஆகாம இருந்திருக்கலாம் போல இருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கும். ஏன்னா நான் ஒன்னே ஒன்னு என்ன தெரியுமா, நேத்தி வரைக்கும் எனக்கு என்ன அறிவு இருந்ததோமா, நேத்து நைட்டு தூங்கும்போது என்ன அறிவு இருந்ததோ, இன்னைக்கு காலையில் தூங்கும்போது அதே அறிவுதான் எனக்கு இருக்கும். யோசிச்சு பாரு, நேத்து நைட்டு 10 மணிக்கு ஏதோ ஒரு அறிவோட நீ தூங்குற, காலையில கூட உனக்கு என்ன ஆயிட போகுது, ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆனா காலையில 10 மணிக்கு நீ சிஏ பாஸ் ரிசல்ட் வந்துருச்சு, நீ என்ன ஆயிடுற இப்போ?
1: எல்லாமே ரொம்ப
0: புரிஞ்சுக்கோ, அறிவு வயசு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆச்சா உனக்கு?
1: இல்ல,
0: கிடையாது. நேத்துக்கு அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்ட, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற, நேத்துக்கு நைட்டு நீ தூங்கிட்ட, இன்னைக்கு காலையில நீ எழுந்துக்கிற, ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்ல பாஸ் ஆயிட்ட, பிங்க் கலர்ல ஒரு ஸ்கிரீன் வருது, அதுல ஒயிட் கலர்ல எழுத்திருக்கு, அந்த எழுத்துல நீ பாஸ் வந்துருது, நீ பாஸ் ஆயிட்ட, நீ சி ஆயிட்ட, என்ன அறிவு எக்ஸ்ட்ரா வந்துட போகுது?
1: வராது,
0: அறிவு எக்ஸ்ட்ரா வரப்போறது இல்ல.
1: வெறும்
0: டெசிக்னேஷன் உனக்கு முன்னாடி பேர் வந்துருது, சிஏ ஸ்ரீநிதின் பேர் வந்துருது வச்சுக்கோங்க. ஆனா அந்த சொசைட்டி வந்து என்ன தெரியும் எதிர்பார்க்குது, நேத்துக்கு அந்த அறிவோட 10 மணிக்கு அறிவு எக்ஸ்ட்ரா அறிவு எதிர்பார்க்குது. எப்படியா வரும்? மேபி கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் கொடுங்க, நீ எதிர்பார்க்கறது பூர்த்தி ஆகும். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நேத்தெரிக்கும் நீ என்ன எதிர்பார்த்த சேலரி 1700 ரூபா, இன்னைக்கு எவ்வளவு எதிர்பார்க்கற 40000 ரூபா. அப்ப நாடுக்கும்போது எக்ஸ்ட்ரா உழ, எப்படியா உழைக்கிறது? அதே 9:30 to 6:30 தானே உழைக்க முடியும், அதே அளவு தானே நாலேஜ் இருக்க முடியும். ஆனா நீ என்ன எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட இருந்து? ஏன்னா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்கம்மா. ஓகே, நேத்தி வரைக்கும் நான் 1700 ரூபா 1500 ரூபா கொடுத்த உனக்கு நான் ஸ்டைஃபண்டா, இதுதான் நீ உழைச்சி கூட்டிட்டு இருந்த எனக்கு, இப்ப உன்னால எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா வந்துட போகுது அப்படின்ற திங்கிங்ல இருக்கும்போது நம்மளால அது பூர்த்தி பண்ண முடியல. அது எனக்கு அந்த 1.5 வருஷத்துல நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ண டைம்ல நான் எங்க அம்மாட்ட சிஏ படிக்கும்போது கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இவ்வளவு அழலடா, முடிச்சதுக்கு அப்புறம் அழுதுகிட்டு இருக்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட் அட் டைம், நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்தது. நிறைய பேருக்கு சவாலா இருக்குமா, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கும் போது அதை மீட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி எது பண்ணாலும் திருப்தி இருக்காது. நீ யோசிச்சுப்பாரு, நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க அம்மா சமைக்கிறாங்க, உங்க அம்மா ஒரு நாள் பெஸ்டா சமைச்சிட்டாங்க, ஒரு வாரம் பூரா பெஸ்டா சமைச்சிட்டாங்க, உங்க அப்பா அதை சாப்பிட்டு பழகிட்டாரு. ஆனா பெஸ்டாவே சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, உங்க அம்மாவும் நார்மலா ரசம் வைப்பாங்க, நார்மலா குழம்பு வைப்பாங்க, நார்மலா பொறிச்சு கூட்டு வைப்பாங்கன்னு உங்க அப்பா சொல்றாரு. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்லன்னா எவ்வளவு காண்டா தெரியுமா இருக்கும். யோ, ஒரு நாள் நீ சொன்னா பரவாயில்ல, டெய்லி இதே சொன்னா தூக்கி போட்டு போகணும்னு தோணும்ல, அந்த மாதிரி நமக்கு தோணிடுச்சு. அதுதான் என்னோட நான் இன்னைக்கு நான் பண்ணது தப்பா ரைட்டான்லாம் தெரியாது, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இனிமே இப்ப எதுவும் மாத்த முடியாது, நம்மகிட்ட டைம் மிஷின் எல்லாம் கிடையாது. ஆனா அவங்க எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா வச்சிருந்திருக்கலாம் என் மேல, இருந்தா நானும் வேற மாதிரி இருந்திருப்பேன். ஆனா வாழ்க்கை சி பிரபஞ்சம், நீ என்ன டிசர்வ் பண்ற அது கொடுத்துரும். ஓகே, பிரபஞ்சம் என்ன சொல்றது, கிருஷ்ணா நீங்க இருக்காத, நீ வேற இடத்துல போயிரு, அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப மேபி நீ ஏன் சொல்ற, யோசிச்சுப்பாரு, நீ டெய்லி உங்க அம்மாவை சமைச்சு போடும்போது உனக்கு அப்படி செழிப்பு தட்டிடும். ஓகே, நீ வேற ஒரு அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னமா இருக்கு தெரியுமா, அம்மா என் ஃப்ரெண்டோட அம்மா சூப்பரா சமைக்கிறாங்கம்மா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சாப்பாடு கொடுத்து போறேன், செம்மையா இருக்கும். சோ சம்டைம்ஸ் அந்த சேஞ்ச் தேவைன்னு எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு சவாலா இருந்துச்சு. அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது, எனக்கு வேற இடம் தேவைப்பட்டுச்சுன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் அதே மாதிரி தான். இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட மதிப்பு நமக்கு பெருசா தெரிய போயிருதுல, அவங்க வேற எங்கேயா போனாங்கன்னா அவங்கள பயங்கரமா மதிப்பாங்க, அந்த மாதிரிதான். சோ அந்த சவால் எல்லாருக்குமே இருக்கும். சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் நான் சில பேர்ட்ட கேக்குறேன், என்னடா ஆகணும் நீன்னு கேக்குறேன், தெரியல சார்ன்றாங்க. ஏன்னா சிஏ முடியல வரைக்கும் சிஏ ஆகணும் சிஏ ஆகணும் இருக்குது. சிஏ முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகணும் தெரியல, ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும் வருஷத்துக்கு, அப்படி ஆயிடுது, பேஷன் பெருசா போயிடுது. ஏன்னா சிஏ 2 தடவை ஃபெயில் ஆனா அதுக்கு எப்படி உடஞ்சு போயிடுறான், அதுக்கப்புறம் என்ன பேஷன், அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, ஏதோ சம்பாதிச்சா போதும்,

0: ஏதோ ஒரு 60,000 70,000 80,000 கையில் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் தான் என் லைஃப், எல்லாம் கிளைண்ட்டும் எனக்கு நான் பில் ரைஸ் பண்ணணும், கிளைண்ட் ஃபீஸ் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இந்த மாதிரி ஓவர் ஆம்பிஷியஸாக இருந்தேன். அந்த ஆம்பிஷனை விட்டுட்டு நான் பிரேக், திருப்பி நான் ப்ராக்டிஸ் வருவேனு தெரியாதுமா அந்த டைம்ல. நான் சொல்றேன், நான் ப்ராக்டிஸ் விட்டுட்டு போகும்போது திருப்பி ப்ராக்டிஸ் வருவேனு தெரியாது, திருப்பி வந்துட்டேன். அது ஒரு விஷயம், ஏன்னா அதை நான் அரிச்சிக்கிட்டே இருந்தது. நீ வேலை செய்யறதுக்காக போறல, ப்ராக்டிஸ் பண்றதுக்காக போறச்ச, யூ ஆர் நாட் எம்ப்ளாயி, யூ ஆர் அன் எம்ப்ளாயர்னு தோணிட்டே இருந்துச்சு. திருப்பி நான் உள்ள வந்துட்டேன். ஆனா அந்த இன்பிட்வீன் கேப்ல ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு.
1: புரியுது சார். சார், ஒவ்வொரு ப்ரொஃபஷனுமே அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதையும் தாண்டி வாழ்க்கைக்கு ஆழமாக ஒன்று கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டது என்னது சார்?
0: ப்ரொஃபஷன்லேருந்து கற்றுக்கிட்டது சொல்லியா? உனக்கு காசு கையில் இல்லாத வரைக்கும் காசு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். காசு கையில் வந்ததுக்கு அப்புறம் அது பெரிய விஷயமா தெரியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 9th class சாவரத்துக்குள்ள 1 crore சம்பாதிச்சோம்னு
1: நினைச்சேன்.
0: ஓகே, நீங்களும் வெளிலாம் 1 crore ஒரு ஷோ இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய ஷோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கவுண்ட் பண்ணி அக்ரோட் பத்தி மாதிரி நிறைய ஷோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சன் டிவியில ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் இருப்பாரு, நிறைய பொண்ணுங்க வந்துட்டு சூட் கேஸ் எடுத்துட்டு வந்து இப்படி தரக்கும் அந்த 1 crore. அது மாதிரி அது ஒரு ஷோ நடந்துச்சு சின்ன வயசுல, நான் சொல்றேன், 9th class 10th classல. அந்த ஷோலாம் பார்க்கும்போது சாவரத்துக்குள்ள 1 crore சம்பாதிச்சிடணும், சாவரத்துக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கிடணும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சொந்த வீட்டில் தான் சாவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய ஆம்பிஷன் இருந்ததுன்னா 1 crore சம்பாதிச்சிடணும்ப்பா. எவ்வளோ வயசில்? 60 வயசுக்குள்ள. என்னோட 1 crore சம்பாதித்தி எனக்கு தெரிஞ்சு என்னோட 24th வயசுக்குள்ளேயே நான் சம்பாதிச்சிட்டேன். நான் 21 வயசை செய்ய முடிச்சேன்னா, நான் 24th வயசுக்குள்ளேயே 1 crore சம்பாதிச்சிட்டேன். 24-25 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 1 crore சம்பாதிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. வேற நிறைய மோட்ஸ்ல சம்பாதிச்சேன், ஒரே மோட்ல சம்பாதிக்கல, நிறைய மோட்ல சம்பாதிச்சேன். ஓகே, ஐ இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட், ஐ கெட் மணி, எம்ப்ளாயர்ட்டேருந்து காசு வரும், டீச்சிங்லேருந்து காசு வரும், புக் எழுதுறதுலேருந்து காசு வரும், ஏதோ ஒன்று. ஸோ 2015-16-17 டைம்குள்ள, அதாவது பிஃபோர் மை மேரேஜ், ஐ ஏர்ன்ட் 1 crore. ஓகே, மை மேரேஜ் அட்டு மை 27-25 நான் சம்பாதிச்சிட்டேன் தான் நினைக்கிறேன். அப்போ அதாவது நீ சாவரத்துக்குள்ள 1 crore சம்பாதிக்கணும்னு நினைச்சத 20 வயசே சாதிச்சிட்டல. அப்ப இனிமே உனக்கு காசு பெரிய விஷயமா தெரியாது, கரெக்டா? அப்ப அடுத்தது என்ன பெரிய விஷயமா தெரியும்? ஏதோ ஒன்னு பெரிய விஷயமா தெரியும், கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய விஷயமா தோணும், குழந்தை பெற்றுக்கிறது. அப்ப ஏதோ ஒண்ணு உன் பார் ரைஸ் பண்ணிட்டே இருக்கு, உனக்கு எதுவுமே, யூ ஆர் நாட் கோயிங் டு செட்டில். வாழ்க்கை முழுக்க நீ ஓடிட்டே இருக்கணும். நீ நைட் தூங்கினா திருப்பி நாளை காலையில எஞ்சிக்கணும், திருப்பி நாளைக்கு நைட் தூங்கினா நாலு காலையில எஞ்சிக்கணும்ல. அப்ப காசு பெரிய விஷயம் கிடையாது, பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் லைஃப்ல. எவ்ரி சிங்கிள் டே யூ ஹேவ் டு ஹேண்டில் சம் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அப்போ அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்தபோது இதுவும் கடந்து போச்சு, ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுவும் இதுவும் கடந்து போகும். ஓகேவா? இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் ஆகும்போது எல்லாம் வேண்டிப்பா, சாமி கிட்ட போயிட்டு எனக்கு காசு கொடுன்னு வாங்கிப்பியா, குழந்தை வேணும்னு வேண்டிப்பியா? இட் டுக் மீ 6 இயர்ஸ்மா. ஓகே, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 5+ இயர்ஸ் ஆச்சு. அப்ப ஆண்டவா எனக்கு இன்னும் ஒரு 1 crore அடுத்த வருஷம் கொடுத்துட்றா அப்படின்னு
1: வேண்டிப்பனா,
0: குழந்தை வேணும்னு
1: வேண்டிப்பனா?
0: எக்ஸாக்ட்லி. அப்போ உன் லைஃப்ல உன் ஆசைகள் மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்ப கல்யாணமே அவ்வளவு வச்சுக்கோ, ஒருத்தன 32 வயசு ஆயி போச்சு, கல்யாணம் ஆகல, அவன் எனக்கு அடுத்த வருஷம் 40 லட்சம் சம்பாதிக்கணும்னு
1: வேண்டிப்பானா?
0: சிம்பிளா சொல்றேன், அப்போ உன் ஆசைகள் மாறிட்டே இருக்கு. ஓகே, ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நான் இப்ப எல்லாம் என்ன தெரியுமா வேண்டிக்கிறேன், நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, ஆரோக்கியமா இருக்கணும்னு
1: வேண்டிக்கிறேன்.
0: சோ நிம்மதி அண்ட் ஆரோக்கியம் தான் இப்ப என்னோட வேண்டுதலா மாறிடுச்சு. சோ இந்த லைஃப் எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சு அப்படின்னா, ஒரு ஏஜ்க்குள்ள நீ சம்பாதிக்கணும், சம்பாதிச்சிடணும். சோ சம்பாத்தியம் பெரிய அமௌண்ட் கண்டிப்பா, உத்தியோகம் புருஷ லட்சணம், சம்பாத்தியம் வேணும், சம்பாதிக்கணும், நான் இல்லைன்னு
1: சொல்லல.
0: அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம், ஒரு குழந்தைன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நிம்மதி. சோ இன்னைக்கு எதை நோக்கி ஓடுற, எவ்ரிடே நம்ம உழைக்கிறோம், ஓடுறோம், பண்றோம். என் கிளைண்ட் கிட்ட நான் கை கட்டி நின்னது இல்லை. ஓகே, ஏன்னா நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் தப்பான ஆளுங்க கூட சேர மாட்டேன். எனக்கு யாரோ ஒருத்தங்க 5 லட்ச ரூபா மாசம் தரேன்னு சொன்னாலும் நான் யோசிப்பேன், அவங்க கிட்ட நம்ம இருக்கலாமா வேணாமான்னு. நம்ம எதுக்காக படிச்சோம்டா? காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமா படிச்சோம்? கிடையாது, நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, நமக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்ப ஒருத்தர் 5 லட்ச ரூபா கொடுக்கறதுனால அவன் கொஞ்சம் ரெஸ்பெக்ட குறைப்பான்னா அதுக்கு அந்த 5 லட்ச ரூபா வேணாம். அந்த ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் நைட்டு. ஓகே, எனக்கு வந்து இப்ப காசு இருக்குது, சந்தோஷம், எல்லாமே நிம்மதி எல்லாமே ஆண்டவன் கொடுத்துட்டான். இப்ப நான் எவ்வளவு பேரை சந்தோஷப்பட வைக்க
1: போறேன்.
0: ஓகே, சோ ஏழின் சிரிப்பில் இறைவனை காணலாம்ன்ற மாதிரி இப்ப எவ்வளவு பேரை நான் சீ ஆக்கியிருப்பேன், எவ்வளவு பேரை நான் கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. ஓகே, அப்ப அந்த ரெமுனரேஷன் இருக்கு பாத்தியா, அது வந்து வெரி ஹை. சில பேர் சரக்கு அடிச்சு ஹை ஆவாங்க, போதை சரக்கு ஃபுல்லா தண்ணி அடிச்சு. எனக்கு அது ஹை கிடையாது. எனக்கு வந்து ஹை வந்து ஒரு பையன் முடிச்சிட்டான் அப்படின்னும் போது அவன் அந்த சந்தோஷத்துல வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாரும் போன்ல பேசுறாங்க பார், சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், வி ஆர் கிரேட்ஃபுல் டு யூன்னு சொல்றாங்க பார், அந்த போதை நீ பழகிட்டேன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதுக்காக நீ உழவுழன்னு உழைப்ப, அது நீ எந்த அளவுக்கு உழைப்பனா அந்த அளவுக்கு உழைப்ப. சோ உன் டைமே உனக்கு தெரியாது. இது நைட்டு நான் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 12:30 நான் நைட்டு 9:00 to 10:30 கிளாஸ் எடுத்தேன். ஓகே, ஏன்னா ஒரு பையன் ஒரு டவுட் கேட்டான், அந்த டவுட்டுக்காக நான் கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ் வெறும் 2 ஸ்டூடெண்ட் தான். ஓகே, நான் சொன்ன கிருஷ்ணாவும் ஸ்ரீராம்னு ஒரு பையன், 2 தான். சண்டே அன்னைக்கு நைட்டு 9:00 to 10:00 சண்டே அன்னைக்கு, ஏன்னா அவன் டவுட் கேட்டான், அந்த டவுட்டை நான் கிளாஸ் வச்சுதான் முடிக்க முடியும், சும்மா முடிக்க முடியாதுன்னு போது. அப்போ ஏய் சண்டேடா, ஏய் பர்சனல் டைம்டா, இப்ப நான் போயிட்டு 3BHKன்னு ஒரு படம் வந்திருக்கு அதை பாத்துருக்கலாம், நான் பாக்கல. ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டவுட் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்றத நான் யோசிச்சு வேற என்ன பண்ணணும்னு
1: மாத்தினேன்.
0: இதுதான் எனக்கு ஹை. சோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹை இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு இது ஹை. இப்ப சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஹை இருக்கும், ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படா இவ்வளவு ஹெல்ப் பண்ற, ஏன்டா இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னா அவனுக்கு அதான் ஹை. அவன் ஹெல்ப் பண்ணலாம் செத்து
1: போயிருவான்.
0: உண்மையை சொல்றேன், இப்ப இந்த பாஷா படத்துல சொல்லுவான்ல, இந்தியன் ஸ்பேஸ் எல்லாம் செத்து போயிருவாங்கட்டு, என்னால அப்படி இருக்க முடியாது. அதனால நான் அப்படிதான் இருந்தவனும். இப்ப டு கெப் மீ கோயிங், எங்க அப்பா இருக்காரு, அவருக்கு வந்து டெய்லி 4-5 km நடக்கணும். டெய்லி 4-5 km நடக்கும். அவர் வீட்டுல இருக்க கூடாது அவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கு வயசு 74 ஆக போகுது. ஓகே, ஹி வாண்ட்ஸ் டு கோ அவுட் அண்ட் நோ எக்ஸ்ப்ளோர் எவ்ரி சிங்கிள் டே. அவருக்கு வீட்டுல இருந்தா கோவம் வரும், அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு. அப்ப அவர் நம்ம என்ன பண்ணணும், எங்கயாவது வெளில சுத்தத்துக்கு வேலை குத்துனே இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன், நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நீ புக் குடுத்துட்டு வா, அம்மா உன்ட்ட கொடுப்பா, நீ போய் அவள்கிட்ட போய் புக் குடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அவரு பழையும் போவாரு, இங்கேருந்து கேளம்பாக்கத்துக்கு போவாரு, இங்கேருந்து பெருங்குளத்துக்கு போவாரு, இங்கேருந்து பெரிய பழையம் போவாங்க. அந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னா, they don't want to sit in home. எனக்கு வயசாயிச்சு, எனக்கு ரிட்டர் ஆயிடுச்சு, ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 74 இருக்கிற அந்த மனுஷனே ஓடணும்னு நினைக்கிறாரு, 35 இருக்கிற நான் ஏன் ஓடக்கூடாது. ஓடுனே நான் பாக்குற எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்கம்மா. ரத்தன் டாட்டா, யூ கேன் டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹிம். ஏன்னா தூங்கினே இருக்க, எழுந்து ஓடுறா, உனக்கு தேவையான தூங்கம் கிடைச்சிச்சு, 6.5 hours 7 hours உனக்கு தூங்க தேவை கிடைச்சிருச்சு, ஓடு. இப்ப நான் ஒருத்தன் பயங்கரமா ஃபிட்டா பார்த்தேன் வச்சுக்கோ, என் வயசு பையனா எவனா ஒருத்தன் நல்லா ஃபிட்டா பாக்குறேன், எனக்கு ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் ஆகும், என்னடா இது தொப்பையும் தொந்திமா இருக்கும் நம்ம, அவன் பாரு எவ்வளவு ஃபிட்டா இருக்கான்ட்டு. ஐ கோ டு ஜிம் ஆல்சோ. சோ நான் எல்லார்ட்டையும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு எல்லாருமே பெரிய ஆட்கள் தான், நான் பெரிய ஆள்னு ஃபீல் பண்ணல, எல்லார்ட்டையும் நான் பாப்பேன். எப்படி அந்த பொண்ணு இவ்வளவு அழகா பாடுது, எப்படி இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா வீணை வாசிக்குது. ஓகே, அப்ப எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். நீ தமிழ்ல பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 நான் மிரண்டுட்டேன், இந்த காலத்துலயும் இப்படி ஒரு தமிழ் பேச முடியுமான்ட்டு. யாருமே பேசி நான் பாக்கல, இப்ப இந்த காலத்து பசங்க யாரும் இவ்வளவு நல்லா தமிழ் பேசி பார்த்ததே இல்ல. நீ கரெக்டா உச்சரிப்போட, நிறுத்தி நிதானமா, உளரல, ஸ்பீடா போல, கரெக்டா எந்த டோன் எந்த பிச்சுல இருக்கணுமோ அந்த பிச்சுல இருந்துட்டும் போது, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா. யாராவது நாளைக்கு ஏதாவது சொல்லும் போது, ஏ அங்க எம்ஓபில ஸ்ரீநிதின்னு ஒரு பொண்ணு இருக்கா, எப்படி பிச் பண்ணணும்னு அவள்கிட்ட போய் கேளுங்கடா. அந்த அந்த மேலையும் போகாம கீழையும் வராம அது நடுநிலையா இருந்துட்டு அது மாதிரி அதெல்லாம் அப்போ ஒரு ஒருத்தர்ட்டே நம்ம ஒண்ணு கத்துக்க முடியும். சி ஆல் திஸ் திங்ஸ் நோ, இப்ப லைஃப்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ப்ரொஃபஷன்னா, எவ்ரி சிங்கிள் டே நான் அதை ஒன்று
1: கத்துக்கிட்டு
0: இருக்கேன். இது லைஃப்ல இந்த ப்ரொஃபஷன் இல்ல, நான் சொன்ன போதல்ல 1000 crore 4000 crore சொத்து வச்சிருவேன், இருக்கிற இடமே தெரியாம இருக்கான். ஓகே, இங்க என்னன்னா வந்து ஒருத்தர் 2 crore ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிச்சுட்டு பிஹைண்ட் வச்சுட்டு 2 hours பேசிட்டு இருக்கான். ஓகே, எனக்கு சில டைம்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கும், நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, உண்மையா சம்பாதிச்சவன் பேசவே மாட்டாமா, அவனை நீ கண்டுபிடிக்க முடியாது, நீ அவனை போய் தேடி கண்டுபிடிக்கணும், எப்படி சம்பாதிக்க சொல்லி கூடியான்ட்டு சொல்லி கொடுக்க மாட்டான்கிட்டே இருக்கேன், கத்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கத்துப்பேன், இன்னும் நான் சாவறதுக்குள்ள அவ்வளவு கத்துப்பேன். சோ லைஃப்ல என்ன கத்துப்பண்ணா, கட்டுறது கைமனால ஒண்ணு கத்துக்கிட்டேன், மேபி இதான் நம்ம 5th class கத்துப்போம். சரி, ஆனா 5th class படிக்கும் போது அது ஒரு விஷயமாவே தோணாது. ஓகே, பசு மரத்தில் ஆணின்னு சொல்லுவோம், அப்படின்னா சின்ன வயசுலயே படிச்சு முடி, அப்பதான் மண்டையில ஏறும்னு சொல்லுவோம், 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவோம். அந்த டிசிப்ளினுக்கு அது உண்மைதான் அது, ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்து டிசிப்ளினா இருந்தா தான் இப்ப டிசிப்ளினா இருக்க முடியும், சின்ன வயசுலேருந்து உனக்கு நீ ஒழுங்கு இல்ல, டிசிப்ளினா இல்லைனா இப்ப டிசிப்ளினா இருக்க முடியாது. அதே மாதிரி கட்டுறது கைமண் அளவு, இன்னும் நிறைய கத்துக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், நிறைய படிக்கணும், இன்னும் படிக்கணும். சரி, நீ டிகிரி வாங்குறதுக்காக படிக்கணும்னு சொல்ல வரல, நீ டெய்லியுமே இதை ஒன்று படிச்சு கத்துக்கணும். ஓகே, அவ்வளோ இருக்கு கத்துக்கிறதுக்கு. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு சிவவாக்கிய சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஏதோ பார்த்தேன். அதுல வந்து இந்த சிவன் பாட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதுல தேவ் ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங். அதுக்கப்புறம் திருஞான சம்பதர்னு போட்டிருந்தது, அது ஏதோ பார்க்காமச்சு. அதுல ஏதோ உனக்கு எனக்கு புரிஞ்சுது எப்படி அவங்க கடவுள் பார்த்துருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நேத்திக்கு முந்தா நேத்திக்கு ஏதோ ஒன்று படிக்கும்போது ஐயப்பனை பத்தி கொச்சையா எழுதுறாங்கல்ல, லைக் நோ அவர் வந்து ஆம்பளைக்கு ஆம்பளைக்கும் பிறந்தது, அதை இன்டர்பிரட் பண்ணி இது இல்ல அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற பத்தி ஒரு வார்த்தையை படித்தேன். அது மாதிரி அப்போ நம்ம மதத்தை பத்தியே நமக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ கட்டுறது ஒண்ணுமே இல்ல, இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது நம்மளால ஆர்கியூ பண்ண முடியல, எனக்கு கோவம் வரும், அந்த பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட்ல பேசணும்னு தோணும். நம்மளோட சிஸ்டத்தெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க, அது ஏன் மூட நம்பிக்கையா மாறிடுச்சு, அது கரெக்டான நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னு எனக்கு கேட்கணும்னு தோணும், இன்னும் நிறைய படிக்கணும்னு தோணும், ரிலீஜியன் பத்தி படிக்கணும்னு தோணும். அப்போ இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதோட 100 மடம்புக்கு நம்ம படிக்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி எவ்வளவு ஹம்பிளா இருக்கணும்ன்றதையும் கத்துக்கலாம். உன்ட்ட இருக்கிற காசு ஒரு காசே கிடையாது, அவன்கிட்ட 4000 கோடி இருக்குது, உன்ட்ட என்ன இருக்குதுன்னு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா காசை நோக்கி ஓடவும் முடியாது, உனக்கு இந்த காசே போதுமானது. காலைல சாப்பிட போற 2 இட்லிக்கும் மத்தியானம் சாப்பிட போற தைசாதத்துக்கும் நைட் சாப்பிட போற தோசைக்கும் இந்த காசே அடுத்த ஜென்ரேஷனுக்கும் போதும், புரியுதா இல்லையா? அதே மாதிரி என் பையனுக்கு எஜுகேஷனுக்கும் இந்த காசு போதும், உன்ட்ட இருக்கிற காசு வச்சுட்டு என் பையனுக்கு பையன் வரைக்கும் என்னால எஜுகேஷன் கொடுக்க முடியும். சோ அப்போ தேவைப்படும் போது எனக்கு காசு இருக்குது, எனக்கு காசு போதும். ஓகே, அப்போதைக்கு எனக்கு என்ன வேணும்னா நாலேஜ் வேணும், நிறைய கத்துக்கணும். எதுவுமே நெவர் செட்டில் தாமா, காசுக்கும் சரி உழைக்கிறதுக்கும் சரி. அதுக்காக நீ இவ்வளவு சம்பாதிச்சிட்டே உழைக்க மாட்டேன்னா உழைச்சிட்டு தான் இருப்பேன், படிச்சுட்டு தான் இருப்பேன், இன்னும் நாலேஜ் சேர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். சோ லைஃப் ஹாஸ் டு கோ ஃபார் அ லாங் டைம். இந்த மாதிரி சி இந்த மாதிரி பேசும்போது எனக்கு என்ன தெரியுமா ஆகும், எனக்கு ஒரு முடிவே தெரியாது, எனக்கு அதான் பிரச்சனை. நான் எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன்.
1: இல்லவே இல்ல சார், எல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும்.
0: ஓகே, இப்ப அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் அப்படின்னு விநாயகர் அகவல்ல அவையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப டால்டன் சொன்னதை அவங்க அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்களே, அவர் இப்பதானே சொல்றாரு டால்டன். ஓகே, அப்ப அணுவிற்கு அணுவாய்னா ஆட்டம்குள்ள இருக்கிற ஆட்டம் புரோட்டான் நியூட்ரான் சொல்றாங்க அவங்க. அப்ப போட்டா அணுவிற்கு அணுவாய் ஆட்டம்குள்ள இருக்கிற ஆட்டம்னா அப்பாலுக்கு அப்பால், அதுக்கும் மேல அந்த மாதிரி அவங்க என்ன இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸையும் அவங்க அசால்ட்டா பாட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு தேவை. எனக்கு தெரிஞ்சு அவங்கலாம் வந்து அவங்கலாம் ஆல்ரெடி சூப்பர் ஹியூமன்ஸா தான் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் தான் போயிட்டு வந்திருக்கோம், எல்லாம் வரணும்னு வச்சுக்கோங்க. ஒரு டேல ஒரு ஷட் டவுன் ஆகும் தெரியுமா, நம்மளாம் அந்த ஷட் டவுனுக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஆல்ரெடி இதெல்லாம் முடிஞ்சு இந்த இதெல்லாம் ஏ எல்லாம் போய் ஜென்ரேட்டிவ் ஏ வந்து அதுக்கப்புறம் வந்து வந்து வந்து வந்து இன்னொரு 2070, 2080, 2100, 2200 எப்படி இருக்குமோ அதுக்கப்புறம் ஒரு ஷட் டவுன் நடக்கும். நம்ம எல்லாம் இப்ப ஒரு ஜென்ரேஷன் இருக்கோம்ல, நம்ம ஷட் டவுன் ஆகி 3B0 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜென்ரேஷன் இருக்கும். நம்ம படிக்கிறோம்ல சில புக்ஸ் எல்லாம், அதான் ஷட் டவுனுக்கு முன்னாடி இருந்த புக்ஸ். அப்பெல்லாம் ஆல்ரெடி அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போய் போய் போய் ஷட் டவுன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 0 திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். சோ இப்ப எல்லாம் திருப்பி கண்டுபிடிச்சா திருப்பி ஷட் டவுன் நோக்கி போய் தான் போறோம். சோ அப்ப மனுஷனுக்கு மனுஷன் மதிக்கணும்.
1: புரியுது சார், உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க என்னென்ன கத்துண்டீங்கன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி எப்பயுமே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லாஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு ஒரு துறையில, உங்களை எப்படி நீங்க அப்டேட்டடா வச்சுக்கிறீங்க? இதுக்கு தனியா ஏதாவது மனக்கிடணுமா சார் எப்படி?
0: எங்களுக்குமா சிபி ஹவர்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, எல்லா சார்ட்டர் கவுன்சிலுமே வருஷத்துக்கு 40 மணி நேரம் அவங்க படிக்கணும், படிச்சே ஆகணும். வருஷத்துக்கு 40 மணி நேரம் அவங்க படிக்கணும், படிச்சுட்டு நம்மளோட மதர் பாடின்ற ஐசிஐ கிட்ட கை கட்டி படிச்சிட்டோம்மான்னு சொல்லணும். ஓகேவா? வருஷம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். நான் 40 மணி நேரம் படிச்சிருக்கேன், நான் 40 மணி நேரம் கிளாஸ் கவனிச்சிருக்கேன்ட்டு இங்க ஐசிஐல உங்க காலேஜுக்கு பக்கத்துல தான் ஐசிஐ இருக்கு, நுங்கம்பாக்கத்துல பக்கத்து பில்டிங் தான் பேசிக்கலி. சோ அங்க நாங்க வந்து வரணும், அங்க வந்து பிரம்மைய ஹால்னு ஒன்று இருக்கும், அங்க நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், சொல்லி கொடுப்பாங்க இப்ப லேட்டஸ்டா என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்க 40 மணி நேரம் கிளாஸுக்கு போவோம். ஓகே, எல்லா சார்ட்டர் கவுன்சிலும் போனோம் பிராக்டிசிங் பண்றேன். 40 மணி நேரமே கம்மிமா, 100 மணி நேரம் 150 மணி நேரம் போனோம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா நீ வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் படிக்கிறதுக்காக சொல்றேன். நான் ஒரு நாளைக்கே 3/4 மணி நேரம் படிப்பேன். எவ்ரி சிங்கிள் டே ஐ லேர்ன் 45 மினிட்ஸ் தான் சொல்றேன். படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, மாறிட்டே இருக்குதுன்னு சொல்றேன்ல, படிச்சுட்டே இருக்கணும். நான் நேத்தி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட சேனல்ல, ஹவு டு ஸ்டே அஹெட் ஆஃப் அதர்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைம்ல நீ எப்படி அஹெடா இருக்கணும். நிறைய மக்கள் சொல்றாங்க சார் இது படிக்கவே தேவையில்ல சார், சாட் ஜிபிடில போட்டா வந்துடும் சார். நேத்தி நான் ரெண்டு போட்டு காமிச்சேன் பசங்களுக்கு, தப்பு தப்பா போது சொல்லிச்சு, தப்பு தப்பா போய் சொல்லிச்சு. செக்ஷன் 245 ஒரு செக்ஷன் படி எவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் போய் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது ஆன்சர் வந்து 5%, ஆனா அது 10% சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அது 5% இல்லையா நான் கேட்கும்போது கரெக்ட் கரெக்ட் நீ தான் கரெக்ட் அது 5% தான் நான் தப்பா
1: சொல்லிட்டேன்னு
0: சொல்லுது. ஏஐ வந்து நிறைய ஹலுசினேஷன்ல இருக்குது, மேபி அட்லீஸ்ட் இப்ப இருக்குது, ஃபியூச்சர்ல அவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு தெரியாது, இன்னைக்கு டேட்ல இருக்குது. சோ ஏஐ நம்பி எல்லாம் ஒன்னும் கிடையாதுமா, மனுஷன் மனுஷன் மனுஷன் தான். ஓகே, நாளைக்கு வந்து மிஷினே தோசை ஊத்தினாலும் மனுஷன் ஊத்துற மாதிரி இருக்காது. ஓகே, நான் தோசை ஊத்துற மிஷின் கம்பெனி ஆடிட்டர். ஓகே, இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் பயங்கர ஃபேமஸா இருக்கிற தோசை ஊத்துற மிஷின் கம்பெனி நான் ஆடிட்டர். அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் ஒரு 50-60 தோசை சாப்பிட்டுருப்பேன் அந்த மிஷின்ல இருந்து நான் சாப்பிட்டேன். ஓகே, நானே சொல்லுவேன் மனுஷன் ஊத்துற மாதிரி கிடையாது சார்ன்னு. பட் எஸ், மனுஷன் எல்லா டைம்ல அந்த மிஷின் யூஸ் ஆகும் இல்லன்னு சொல்லல, ஆனா மனுஷனை மிஷின்ஸால ஓரளவுக்கு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியணும். அது மேல ரீப்ளேஸ் பண்ண மனுஷங்களே
1: விட்டுறக்கூடாது.
0: அதுவும் இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரில மிஷின்ஸ் மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே
1: சார், சிஏ பத்தி மக்களுக்கு வந்து ஒரு சில தவறான புரிதல்கள் இருக்கு இல்லையா, பல ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, அத பத்தி உங்களோட கருத்து என்னது சார்?
0: அதாவது சிஏ படிச்சவன் ரொம்ப கம்மியா தான் சிஏ பத்தி பேசுவான், சிஏ பத்தி கேட்டு தெரிஞ்சவன நிறைய பேசுவான். உங்க அம்மா கூட மேபி உன் சிஏ படிக்கணும்னு யார்ட்டா போய் கோவில பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, குருக்களுக்கு கூட அதுல ஒரு கருத்து இருக்கும், எதிர்த்த ஆன்டில ஒரு அவர் கருத்து இருக்கும். ஆனா அந்த ஆன்டிக்கு சிஏ பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா அவங்க அதை பத்தி 1/2 பேசுவாங்க. அவங்க பையனோ பொண்ணோ சிஏ படிச்சிருக்காது, ஆனாலும் 1/2 பேசுவாங்க. நிறைய பேருக்கு சிஏ வந்து ஏதோ ஒரு காலேஜ்ல படிக்கிற டிகிரி கோர்ஸ் நினைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற டிகிரி கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் சொன்னேன் என்னோட யூடியூப் சேனல் அவேர்னஸ் கிரியேட் பண்றேன்ட்டு, அங்கதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 8th இயர் படிக்கிற, 8th செமிஸ்டரு, எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜ். சோ மக்களுக்கு இக்னரன்ஸ் அறியாமை ரொம்ப அதிகம் இந்த சிஏ பத்தி. ஏன்னா சிஏ பத்தி தெரிஞ்சவங்க யாரும் பத்தி பேசறது இல்ல, ஏன்னா யாருக்கும் டைம் இல்ல. கிருஷ்ணனுக்கே உண்மையை சொல்ல போனா டைம் இல்ல. ஆனா நான் இத சொல்லனா யார் சொல்லுவாங்க? நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் இதை சொல்லலன்னா வேற யார் சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ சொல்ல வேண்டியது என்னோட கடமைன்னு நான்
1: நினைக்கிறேன்.
0: ஓகே, சோ மக்களோட அறியாமைய நம்ம நினைச்சா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகேவா? சோ அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, என் பொண்டாட்டியும்
1: ஒத்துக்குச்சு.
0: அதனாலதான் என்னால என்னோட பர்சனல் டைமர்ஸ் கம்மி பண்ணிட்டு நான் சொல்றேன். சோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாம்மா? இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோ இதை பத்தி நிறைய பேச மாட்டாங்க. இப்போ அரசியல்லாம் குப்பையா இருக்குது, அரசியல்லாம் சாக்கடையா இருக்குன்னா படிச்சவன் அரசியலுக்கு வரணுமா? வந்து அவன் பார்ப்பான், அவன் பார்ப்பான், அதனால எவனும் வரதில்லை. உண்மையை சொல்லப்போ அதான் உண்மை. இப்ப நான் வந்துட்டு என் ஆபீஸ பாப்பேன்னா போய் பொலிட்டிக்ஸ்ல போய் பேசுவேன்னா நான் பேச முடியாது. அப்ப யாருமே படிச்சவங்களோ நேர்மையா இருக்கிறவங்களோ அரசியலுக்கு வரமாட்டாங்க. எந்த வேலையுமே போகாம வெட்டியா சுத்திட்டு இருக்கவங்க தான் அரசியலுக்கு மாறிடுறாங்க. யோசிச்சு பாரு, உங்க ஏரியாலயே சும்மா இருப்பான் ஒரு பையன், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவன் வந்து கவுன்சிலர் கூட சுத்தி
1: நிற்பான்,
0: ஒரு 15 வருஷம் கழிச்சு அவன் கவுன்சிலர் ஆயிடுவான். அப்ப அவன் படிச்சிருக்க மாட்டான், ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான், அப்படியே இருப்பான், அப்படியே ஆயிடுவான். ஓகே, அப்ப நான் பேசலன்னா எல்லாரும் பேசுவாங்க, தெரியாதவெல்லாம் பேசுவாங்க. அப்ப தெரியாதவெல்லாம் பேசக்கூடாது, ஆறு தெரியாத பேசும்போது எதிர்க்க ஆரிக்க பண்றது நான் இருக்கணும்ல. இது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம், இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இத மைக்க பூச்சி பேசுறதுக்கு ஆள் இல்ல, பயப்படுறாங்க.
1: ஏன்னா
0: எதிர்க்க மைக்க பூச்சி பேசுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கும் போது இங்க போராடுறதுக்கு ஆளே இல்ல, பயப்படுறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, யூடியூப் சேனல் இருக்கும்போது நான் ஒரு வீடியோ போறேன்னு வச்சுக்கோ, சம்பந்தமே இல்லாம ஒரு 500 கமெண்ட் போடுவாங்க கீழே. இஷ்ட எதுக்கு நான் திட்டுறேனே தெரியாது, திட்டிட்டு போவான், சும்மாச்சும் வந்து திட்டிட்டு போவான். இப்ப நான் அவேர்னஸ் கொடுக்கலன்னா இப்ப எல்லாருக்கும் இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வடிவேல் வந்து ஒரு படத்துல தண்ணி வேணும்னு சொம்பு கேட்பான்ல, அதுக்கப்புறம் மாப்பிள்ள சொம்பு கேட்கறான்னு ஒருத்தர் சொல்லுவான், மாப்பிள்ள சொம்பு குத்தா தான் தாலி கட்டு வரணும் ஒருத்தர் சொல்லுவான், மாப்பிள்ள வெள்ளி சொம்பு கேட்கறான், அது மாதிரி மாறிடும்ல. அந்த மாதிரி ரூமர்ஸ் அப்படிதான் வருது. இன்னைக்கு நான் யூடியூப்ல பேசலன்னா எக்கச்சக்க பேர் பேசுறாங்க, அது தப்பு தப்பா நிறைய பேர் பேசணும்மா. இந்த ரூமர்ஸுக்கு காரணம் எவனும் பேசாததுனாலதான். இப்ப நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, இத பத்தி தெரிஞ்சவங்க முழுசா தெரிஞ்சவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ரூமர்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ரூமர்ஸுக்கெல்லாம் காரணம் அவமா கண்ணு காது மூக்க வச்சு பேசுறதுதான். ஓகே, நேத்து கூட ஒரு பொண்ணு கேட்டுச்சு, ஃபவுண்டேஷன்ல எக்ஸாம்ஷன் வாங்க போறேன் நான் 2 சப்ஜெக்ட்னு. நான் சொன்ன ஃபவுண்டேஷன் எதுமா எக்ஸாம்ஷனு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற நீ போது. அந்த பொண்ணுக்கு தெரியல, நீ ஏன் எக்ஸாம்ஷன் இல்லைன்றாங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் பாத்தேன் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஷன் இருக்கும்னு சொன்னாங்களே அப்படின்னாங்க. ஐயோ, சி உள்ள இருக்கிற பொண்ணே இவ்வளவு ரூமரை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருக்கு, அப்ப வெளியில இருக்கிறவன் எவ்வளவு ரூமரை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பான்? ஓகே, நிறைய இருக்குமா பேசுறதுக்கு. அதான் எதுக்கு சொல்றேன்னா, ஏமாத்தணும்னு ஏமாத்துறது இல்ல, சும்மா எனக்கிட்டயும் அது கருத்து இருக்குது. இப்ப உனக்கு கோல்டு அச்சுன்னு தும்புறேன்னு வச்சுக்கோ, ஏன் பஸ்ல வர அச்சுன்னு தும்பிடுற, உடனே பக்கத்துல இருக்கிற ஆண்டி என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே இழுத்து விட்டு அங்க அங்க ஒரு ரெண்டு அட்வைஸ் நீ வீட்டுல இருந்து காலேஜுக்கு வரதுக்குள்ள ஒரு 7 அட்வைஸ் வாங்கி வருவ. ஓகே ரூமர்ஸ் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுறதுதான், அவன் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறது. ஓகே ஒருத்த சொல்லுவான் அதெல்லாம் ஒரு விஷயமா, அது ஒரு ஸ்டேட் போர்டு மாதிரி ஒரு படி பண்ணுவான். இன்னொருத்த சொல்லுவான் அதெல்லாம் பாசே பண்ண முடியாது தேவையே இல்லைன்னு. அவங்க அவங்க என்ன பார்த்தாங்களோ, இப்ப இல்லாத ஒரு பூதம் எப்படி இருக்கு. ஓகே நம்ம யாருமே டிராகன் ஒரு மிருகத்தை பார்த்ததே கிடையாது, டைனோசர்னு ஒரு மிருகத்தை பார்த்ததே கிடையாது. இப்ப ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் எடுக்கலையா, அங்க விதவிதமான டைனோசரை காட்டலையா. அந்த மாதிரி ரெண்டு குருடர்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய அனிமலை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம், அந்த மாதிரி கதை தான் இவங்க எல்லாம் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது. உண்மையா பார்த்தவங்க வந்து சொல்லாம ஒழிய அந்த அனிமல் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சோ யாழின்னு ஒரு அனிமல் இருந்ததுன்னு ஒருத்த சொல்றான்னு வச்சுக்கோயேன், உண்மையா பார்த்தவங்க எவனும் இவங்க சொல்ல போறது இல்ல. இப்ப எல்லாமே பாக்கிறதுக்கு ரூமர் மாதிரி தான் தெரியும் உனக்கு. சோ யாராவது ஒருத்த உண்மையா பார்த்தவங்க பழகினவங்க வந்து ஓபனா பேசினா அந்த ரூமர்ஸ் எல்லாம் காலி ஆயிடும். இன்னைக்கு இக்னரன்ஸ் மக்களோட அறியாமையினாலதான் இவ்வளவு ரூமர்ஸ் பரவுது. ஸ்லோவா இந்த ரூமர்ஸ் எல்லாம் குறையணுமா. எனக்கு ஆசை என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் ரூமர்ஸ் இல்லாத சொசைட்டியை கொண்டு வந்துடணும், பாத்துக்கலாம்.
1: சார் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்டுடுறாங்க சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா டிசிப்ளின்றது அம்மா அப்பா கிட்ட பிஹேவ் பண்ணுற விதத்துலேருந்து வரணும்னு, அப்போ அவங்களை எப்படி சார் மாணவர்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது?
0: அதுக்கும் நான் சொல்லிட்டேனேம்மா, எங்கள் அம்மா வந்துட்டு நான் சிஏ படிக்க ஆரம்பிக்கும் போது வேணான்னு சொன்னாங்க. நான் காலேஜ் படிக்காமல் சிஏ படிக்கிற போது வேணான்னு சொன்னாங்க. மீறியும் போக முடியாது, அப்ப நீ ஆர்கியூ பண்ணணும் அவங்க கிட்ட. ஆர்கியூன்றது எப்படி
1: பண்ணணும்னா இப்போ படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: சி நான் வந்து டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட சேனல்ல நிறைய பேசியிருக்கேன். டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் நிச்சயமா போயிட்டு ஏகே கிருஷ்ண சேனல் அடிச்சு நான் வரும். டியூட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ், அதாவது பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு அன்யூன்யம் இருக்கணும். ஓகே எப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டி அன்யூன்யம் சொல்றாங்களோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் ஒரு அன்யூன்யம் இருக்கணும். ஆர்கியூ பண்ணலாம், ஓகே சண்டை இல்லாத ஒரு நாள் இருக்க போறது இல்ல, எல்லா நாளுமே ஒரு சண்டை இருக்கும். ஓகே ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவ அம்மா நீ பொண்ணு, ஓகே அவ அம்மா நீ பையன், அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த மாதிரி. சோ அது மீறிட கூடாது, நீ கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். நான் லவ் மேரேஜ் பண்ணும்போது கூட நான் சொல்வேன் எங்க அம்மாட்ட, நான் கன்வின்ஸ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட பக்கா அரேஞ்ச் மேரேஜ். என்ன யாருமே என்ன ஏகே கிருஷ்ணன் மேரேஜ் யூடியூப்ல அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், என்னோட ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோஸ் என் மேரேஜ் தான் இருக்கும். நீ அந்த மேரேஜை பார்த்தனா இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவாங்க. இது எப்படி நீங்க லவ் மேரேஜ் சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு. ஏன்னா ரெண்டு குடும்பமும் அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கோம் அந்த மேரேஜ்ல. அப்ப மனுஷனால முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். எங்க அம்மாவை கூட என்னால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா இந்த உலகத்துல நான் யாரை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்? புரிஞ்சுதா இல்லையா என்ன சொல்றது? என் கிளைண்ட் இருக்கான், இப்ப நான் நாளைக்கு அவனை 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட சொல்றேன், டாக்ஸ் கட்டிட்டு வேணாம். என் அம்மாவே என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல, என் கிளைண்ட் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? சரி உனக்கு தெரியுமா எல்லா அம்மாவுக்கும் அவங்களோட பசங்க தான் எல்லாமே, உலகமே அந்த பசங்க தான். அம்மா அப்பா அந்த பசங்களோட வாழ்க்கைக்காக தான் போராடுறாங்களே தவிர அவங்களை நாசப்படுத்தணுன்றதுக்காக எந்த அம்மா அப்பாவும் அட்வைஸ் கொடுக்கறது இல்ல. அப்ப அவங்க பயப்படுறாங்க நம்ம தப்பான வழிக்கு போயிருவோமோ, நம்ம வாழ்க்கை வீணாயிடுமோன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு நீ சொல்லணும், அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் தோத்துட்டேன்னு நீ சொல்றத கேக்குறேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் அப்படியே என் வழியில பாத்துக்கிறேன். அப்ப அதுவே உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெயிக்கிறதுக்கு. நீ என்ன நான் கேட்டேன், எனக்கு 1 வருஷம் டைம் கொடு, நான் காலேஜ் போல, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் காலேஜ் போறேன், இந்த 1 வருஷம் கழிச்சு நான் காலேஜ் போறேன், நான் லேட்டர் இன்டர்வியூ போறேன். இப்ப நீட்டு படிக்கிற எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபெயில் ஆயிடுறாங்க, காலேஜ் படிக்காம 1 வருஷம் பூரா படிக்கிறாங்களே, செகண்ட் டைம்ல பாஸ் ஆயிட்டு காலேஜ்ல பிளேஸ் ஆகுறாங்களே. ஏன்னா 18 வயசுல நான் நீட் எழுதுறேன் ஃபெயில் ஆயிடுறேன், 19 வயசுல நீட் எழுதி பாஸ் ஆயிடுறேன் காலேஜ் போறேன். இப்போ சில பேரு 12th 17 வயசுல முடிக்கிறாங்க, சில பேர் 12th முடிக்கும் போது 18 வயசு ஆயிடுது. இப்ப ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ரூம்ல தான் உட்காந்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றமா, நீ வந்து 2007ல பிறந்த பொண்ணுன்னு வச்சுக்கோயேன், ஆர் 2006ல பிறந்த பொண்ணுனா உன் கிளாஸ்லயே உன்னோட 1 வருஷம் கழிச்சு வந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கும் கிளாஸ்ல. இப்ப அதனால உனக்கு என்ன ஒண்ணும் இல்லையே, ஐயோ நான் அப்ப அடுத்த கிளாஸுக்கு போயிருக்கணுமா, இவ கூட நான் படிக்கணும், அப்படிலாம் கிடையாது. சி நீ சில பேர் வந்து 3 வயசு ஸ்கூல் சேர்ந்திருப்பாங்க, சில பேர் 3.5 வயசு ஸ்கூல் சேர்ந்திருப்பாங்க, சில பேர் 2.5 வயசே ஸ்கூல் சேர்ந்திருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியாத மாதிரி அம்மாட்ட சொன்னேன். நான் இப்ப 17 வயசு தான் ஆகுது எனக்கு. ஓகே ஒருவேளை நான் இந்த அட்டம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஒருவேளை எனக்கு சொதப்பிச்சுன்னா யூ கிவ் மீ சம் டைம், நோ ஐ வில் கோ டு காலேஜ், எனக்கு 1 வருஷம் நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் தான். பிடிக்காது பட்டு சரி, பையன் ஒரே பையன் அதுவும் பிரச்சனை. ஒரே பயணம் போது அதுவும் ஒரு பிரஷர் தான் உங்களுக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே வேலைக்கு அமிச்சிட்டா, இவ குடும்ப கஷ்டத்துக்காக அவன வேலைக்கு அமிச்சிட்டா அப்படின்னு. நான் சம்பாதிக்கிற 1000 ரூபாய்தான் என் குடும்பம் ஓட போதா
1: என்ன,
0: புரிஞ்சுதா இல்லையா? சோ இன்னைக்கு ஸ்டைஃபன்ல குடும்பம் ஓட போறது இல்ல, குடும்ப கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு போல, அந்த ப்ரொஃபஷனே அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் நான் அம்மாவுக்கு புரிய வைக்கணும், வேலை யாருக்கும் புரிய தேவையில்லம்மா. எங்க அம்மா எவ்வளவோ பேர் வந்து சொல்லுவாங்கம்மா, எங்க அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அம்மா அம்மா டெய்லி சொல்லுவேன், பாரு நானே வந்து அழுவேன், வேணாண்டா விட்டுறான்னு சொல்லாத, பாத்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லு. நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன், டைம் டைம் என்ன சொல்றது, இப்ப நம்ம வந்து டைம் மிஷின் மாதிரிதான். எனக்கே தெரியும், நான் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து எங்க அம்மா கிட்ட அம்மா விட்டு போயிடுறமான்னு சொல்லுவேன்னு,
1: அதை
0: நான் இன்னைக்கே சொல்லிடுவேன், பாரு 6 மாசம் கழிச்சு நான் அதை விட்டு போறேன்னு சொல்லுவேன். நீ என்ன சொல்லணும் அப்ப, என்ன உலுக்கி எங்க அம்மா நிறைய லெட்டர் எழுத சொல்லுவாங்க, நான் நிறைய லெட்டர் எழுதுவேன். அதாவது 6 மாசம் கழிச்சு அந்த லெட்டர் வந்து என்ன காட்டுவாங்க, இந்த பாத்துக்க இந்த கஜினி மாதிரிதான், இந்த சூரிய எழுதி எழுதி வச்சுட்டு போவோம்ல அந்த மாதிரி, எனக்கு நானே எழுதிப்பேன். அதாவது எங்க அம்மாக்கு தான் அந்த லெட்டர் எழுதுவேன், ஆனா எங்க அம்மா திருந்து என்கிட்ட காட்டுவாங்க.
1: இது நல்ல ஐடியாவா
0: இருக்கு. ஆமாமா, நான் நிறைய லெட்டர் எழுதிருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு நான் இன்டர் படிக்கும் போது என்ன டெய்லி ஒரு டைரி எழுத சொன்னாங்க. நான் டைரி எழுதிருக்கேன், அந்த டைரி எங்க அம்மா இன்னும் கூட
1: வச்சிருப்பாங்க.
0: நான் வந்து எவ்வளவு நேரம் படிச்சேன், என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சேன், அன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணேன், எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்ணேன், காஸ்டிங் வரவே இல்லை, இந்த காஸ்டிங் ஏன் தான் இந்த சிஏக்கு வச்சிருக்காங்களோ, இது எப்ப தூக்கி போட போறாங்க, அதுக்கப்புறம் ஐடின்னு ஒரு சப்ஜெக்ட், நான் அந்த அந்த சப்ஜெக்ட் பத்தி டெய்லியுமே எழுதி முடிச்சுட்டு இந்த சப்ஜெக்ட சிஏ விட்டு தூக்கணும் அப்படின்னு எழுதுவேன். ஓகே, அது சிஏ விட்டு தூக்கிட்டாங்க, ரீசெண்டா தூக்கிட்டாங்க, இந்த நியூ சிலபஸ்ல ஐடியும் தூக்கிட்டாங்க, இஸ்கான் ஒரு சப்ஜெக்ட் அதையும் தூக்கிட்டாங்க. ஆமா, இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட். நான் யோசிப்பேன், இந்த கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஏன்டா எனக்கு வச்சிங்க, இந்த ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு போங்க, இதே நான் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நான் முடியாது, அந்த சப்ஜெக்ட் தூக்கிட்டாங்க. அதாவது நான் 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதெல்லாம் பேப்பர்ல இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு
1: உங்களுக்கு மெமரபிளா இருக்கும்.
0: நான் அந்த அம்மா சொல்லுவேன், அம்மா அந்த நோட் புக் எடுத்து பாரு, நான் எழுதிருப்பேன், இது எப்ப தூக்குவீங்களோன்னு எழுதிருப்பேன், இன்னைக்கு தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லைக் சி, அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணலாம், ஆனா கன்வின்ஸ் பண்ணணும். உங்க அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணிட்டா உலகத்துல யார வேணா கன்வின்ஸ் பண்ணலாம். யூ ஹாவ் டு கன்வின்ஸ் ஹர். கன்வின்ஸ் ஆகலன்னா உன் தலையெழுத்துமா, நான் ஓப்பனா சொல்லுவேன், கன்வின்ஸ் ஆகலன்னா உன் தலையெழுத்து. எங்க அம்மா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ண சின்ன வயசுலேருந்தே அவங்கள எனக்கு காக்கா பிடிக்க தெரியும். சரி, உனக்கு உன் டீச்சரையோ உங்க அம்மாவையோ சின்ன வயசுலேருந்தே உனக்கு காக்கா பிடிக்க தெரியும். ஒரு ஒருத்தருக்கும் என்ன பேசினா அவங்க வந்து உன் வழிக்கு வருவாங்கன்றத அந்த சாதுரியம் உனக்கு இருக்கணும். அந்த சாதுரியம் இல்லைன்னா நீ லைஃப்ல அனுபவிக்க வேண்டியதுதான். சில பேருக்கு அந்த சாதுரியம் இருக்கிறது இல்ல, அவங்க அனுபவிக்கிறாங்க. எனக்கு அந்த சாதுரியம் இருந்துச்சு, அந்த சாதுரியத்தையும் அவங்க தான் எனக்கு வளர்த்து விட்டாங்க. அவங்க கிட்ட எப்படி பேசி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரும்போதும், என் குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆகுது, அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நான் உனக்கு கத்துறேன் தெரிஞ்சவனே அவன் பேச்ச
1: மாத்துவான்
0: இது அப்படின்வான், ஏதோ ஒண்ணத்தை காட்டி. ஓகே, அப்ப 1.5 வயசு குழந்தைக்கு அந்த சாதுரியம் இருக்குது, அது வேலை பண்ணிடுச்சு, இப்ப அடுத்து நான் அவளை திட்ட போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வேற ஒரு பேச்ச மாத்த தெரியுது அதுக்கு. அப்போ அந்த சாதுரியம் 1.5 வயசு குழந்தைக்கு இருக்கும்போது 17-18 வயசு பையனுக்கு இருக்க கூடாதா, இருக்கணும்ல?
1: கண்டிப்பா.
0: ஓகே, தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். சோ யூ ஹேவ் டு கன்வின்ஸ் ஹர், பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்றது, அப்பாவையோ அம்மாவையோ கன்வின்ஸ் பண்றது. அவங்களுக்கு அவங்க கண்டிப்பா உங்க சைடு தான் இருக்க போறாங்க, அவங்களுக்கு நீ தான் எல்லாமே, நீ நல்லா இருக்கணும் தான் பண்றாங்க. சில டைம் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி ரொம்ப அன்பா இருந்துருவாங்க. அப்ப அவன் சொல்லுவான்ல, என் கேம் ஃபுல்லா நீங்க தான் பாடுனீங்க, நான் என்ன சட்டை போடணும்னு கூட நீங்க தான் முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க சொல்றது செய்யறது என்ன காரணம்னா, நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்யறேன், நான் செய்யறதுலாம் உனக்கு நல்லது தானா சொல்லுவாங்க. நீ ஒரு டைம் சொல்லணும், ரொம்ப திகட்டுது, சக்கரையும் 2 ஸ்பூன் போட்டா நல்லா இருக்கும், 5 ஸ்பூன் போட்டா தேகட்டும்ல, அந்த மாதிரி உங்க அன்பு ரொம்ப திகட்டுது, அவ்வளவு அன்பு வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்குங்கன்றத நீ சொல்லணும் அவங்களுக்கு. அவங்க சொல்லாலும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க அவங்க பண்றதா கரெக்டா நினைச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் இக்னரன்ட் தானுமா, 10 பேர் சொல்றதை கேட்டு தானே நம்ம கிட்ட சொல்றாங்க, அவங்க இக்னரன்ட்ன்றத ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியவே. நான் சொல்றேன், இவ்வளவு ரூமர்ஸ் அடைக்கிறேன்ட்டு, இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கிட்ட அடைக்கினேன், நான் எங்க அம்மா அடக்கி எங்க அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் யார்ட்ட வேணா ஆர்கியூ பண்ணி
1: ஜெயிப்பேன். புரியுது சார். சார், மாணவர்கள் வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் வந்தாலும் பயங்களும் தயக்கங்களும் கூடவே இருக்கு சார், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு இல்ல. ஸ்டேஜ் ஃபியர் இல்லாதனால என்னால நிறைய சாதிக்க முடிஞ்சது. பயம் கண்டிப்பா இருக்கும், பதட்டம் இருக்கக்கூடாது. பயம் ஏன் இருக்கணும்னா, எல்லா மனுஷனுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து பயப்படணும். என்ன நம்பி ஒரு பொண்ணு வரப்போறா, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க வந்து குழந்தை பத்துக்கு டிலே பண்றாங்க, என்ன தெரியுமா காரணம், ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து அவங்க பயப்படுறாங்க. வலி பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு, உடம்புக்குள்ளேருந்து ஒரு உயிர் வெளில வரப்போகுது வலிக்குது, அது விஷயம் இல்ல, அது ஒரு விஷயம் தான். ஆனா அது இல்ல, இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன், இந்த ஒரு கரப்டட் சொசைட்டில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ரேப்பு அந்த மாதிரி ஒரு சொசைட்டில என் குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன், ஸ்கூல்ல எப்படி சீட்டு வாங்க போறேன், இது எப்படி நான் ஒரு என்ன எங்க அம்மா வளர்த்த அளவுக்கு என்னால இந்த குழந்தைய வளர்த்த முடியுமா அப்படின்னு எல்லா பொண்ணுக்கும் பயம். அது மாதிரி இந்த ஒரு கோர்ஸ் எடுக்கும் போது ஒரு பயம் இருக்கதான் செய்யும். ஆனா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினால வர்ற பயமா இருக்கணுமே தவிர படிப்பு மேல இருக்கிற பயம் கிடையாது. நான் இப்ப சொன்ன தெரியுமா, நான் ஜெயிச்சே ஆகணும் இல்லைன்னா சோத்துக்கு என்ன பண்றது, புரிஞ்சுதா இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால பயப்படணும். படிப்பு ஐயோ ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கணுமா, ஐயோ ஒரு நாளைக்கு 15 பேஜ் படிக்கணுமா, அப்படிலாம் பயப்படக்கூடாது. அப்படி பயப்பட்டவங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடையாது. படிப்பே வாழ்க்கையா இருக்கிறவனும் ஓகே பிளஸ். ஆனா எனக்கும் பயம் இருந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒருவேளை சிபிடில ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்றது, ஒருவேளை இன்டர்ல ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்றது, ஒருவேளை ஃபைனல ஃபெயில் பயம் இருக்கதான் செய்யும், பயம் இல்லாம எப்படி இருக்கும். ஆனா படிக்கிறதுக்கு பயப்படுறது இல்ல, எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுறது இல்ல. சிச்சுவேஷன் எப்படி வேணா போகலாம்ல. என் பேப்பரை கரெக்ஷன் பண்றவன் அன்னைக்கு கெட்ட மூட்ல இருந்திருக்கலாம், என் பேப்பரை மட்டமா கரெக்ஷன் பண்ணலாம், அதனால எனக்கு மார்க் போயிருக்கலாம், நடக்கலாம். பட் அதுக்குதான் கடவுள் இருக்காருல்ல, உட்டு வர ஒண்ணு அவரு. நீ யாருக்காவது தீங்கு நினைச்சியா, யாரு கூடியாவது கெடுத்தியா, உங்க அம்மா யாரு கூடியாவது கெடுத்தாங்களா, கிடையாது இல்ல. அப்ப எப்படி அவர் ஒன்னு உட்டுருவாரு? அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல். அந்த பயம் எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுரா. இனி நான் பைக் எத்தனை வரேன் காலேஜுக்கு உன்னை பாக்குறதுக்கு, வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுன்னு நினைச்சா வருவேன் நானு. ஏய் ஆண்டவன் இருக்கான என்ன, ஒரு ஒரு நாளும் நம்ம என்ன சார் பாண்டவன் மேல பாரத்தை போட்டு நடக்க
1: வேண்டியதான்,
0: புல் தடிக்கு செத்தவனும் இருக்கான் ஓகே, பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஒண்ணுமே ஆகணும் இருக்கான். சோ பயம் தான், பயந்துனே இருக்க வேண்டியதான். தெனாலி மாதிரி அதுக்கு பயம், இதுக்கு பயம், இதுக்கு பயம்னு பத்தியா கமலஹாசன் பார்த்தா பயம் இருந்தா இருக்க வேண்டியதுதான். பயம் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா பயம் எதுக்கு இருக்குன்னு இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பயப்படணும். இதனால இப்ப என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க, என்கிட்ட ஒரு 1000 மாணவர்களை கொடுத்து இவங்களை உருவாக்கி கொடுங்கன்றானா, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் பயப்படணும். ஐயோ என்ன நம்பி 1000 மாணவர்கள் வந்திருக்காங்க, 1000 குடும்பம் வந்திருக்குது, அதுக்கு பயப்படணுமே தவிர எனக்கு தான் பேசவே தெரியாது அப்படி பயப்படக்கூடாது. சோ அது நான் எல்லாருக்குமே பயம், பயம் இல்லாத மனுஷன் இருப்பான். அதே மாதிரி பதட்டக்கூடாது, என்ன பொறுத்த வரைக்கும் பதட்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பதட்டப்படுறதுன்னா இல்லூஷன், இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சிட்டு பயப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள், தூரக்கு ஒரு லாரி வருது, இங்கே உட்காந்து அந்த லாரி நம்ம மேல ஏறிடுச்சுன்னா அப்படின்னு பயப்படுவாங்க. அது பேர் பதட்டம். டேய் என்னடா சம்மந்தம் இல்லாம எதுக்குடா நீ பதற, படிச்சதெல்லாம் மறந்துடும் நினைக்கிறேன் நானு, நீ ஏன் அப்படி
1: நினைக்கிற?
0: இல்லாத இல்லூஷன் அது. பயம்ன்றது ரெஸ்பான்சிபிள்னால வருது, பதட்டம்ன்றது இல்லூஷன்னால வருது. பதட்டம் இருக்கக்கூடாது. சி உங்க அப்பாக்கு ஒரு 46 வயசு 47 வயசு இருக்குன்னு
1: வச்சுப்போம்.
0: உங்க அப்பா வந்து இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்
1: சம்பாதிக்கிறாருன்னு
0: வச்சுப்போம். ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு உழைப்புல, உழைச்சி உழைச்சி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்க அப்பாக்கு. அந்த மனுஷனே இன்னைக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீ சிஏ முடிச்சுட்டு மாசத்துக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறன்னு ஒரு பையன் கேட்டா ஒரு 1 லட்சத்துக்கு மேலன்னு
1: கேக்குறான்.
0: இது பேராசையா இல்லையா?
1: கண்டிப்பா
0: இது பேராசை கிடையாது, இது ஆசை.
1: அப்படியா?
0: ஆமா. ஏன் பேராசை இல்லைன்னு சொல்றேன், எங்க அப்பா 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டத நான் சிஏன்ற புக்ல
1: கத்துக்கிட்டேன்.
0: நான் படிச்சிட்டேன், கஷ்டமான படிப்பு படிச்சுட்டேன், இருக்கிறதுலயே கஷ்டமான படிப்பு. இந்தியாலேயே ஒரு 140 கோடி ஜனங்கள் இருக்கிற நாட்டுல வெறும் 3.5 லட்சத்திலேருந்து 3.5 லட்சம் பேர் தான் இந்த படிப்பு படிச்சு
1: முடிச்சிருக்காங்க.
0: கடைசி 70 வருஷத்துல 70 இயர்ஸ்ல வெறும் 3.5 லட்சத்திலேருந்து 3.5 லட்சம் பேர் தான் இந்த படிப்பு படிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த படிப்பை நானும் முடிக்க போறேன் ஓகே. ஆனா எங்க அப்பா படிச்ச படிப்புல கோடிக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த மனுஷன் அந்த அந்த க்ரௌட்ல ஒருத்தரா இருக்காரு. அதனாலதான் அந்த மனுஷனோட 25 வருஷத்துலயும் அவர் 60,000 தான் சம்பாதிக்கிறாரு. நான் க்ரௌட்ல ஒருத்தன் கிடையாது, நான் யூனிக் ஓகே. நான் வந்து நான் ஒன், த ஒன், இந்த ரெட்ரோல ஒன்ல த ஒன் அப்படின்ன நான் த ஒன். அப்ப ஐ எம் எலிஜிபிள் ஃபார் தட் மணி.
1: கண்டிப்பா
0: ஓகே. சோ அது எனக்கு பேராசை கிடையாது.
1: ஆமா.
0: So I earned that money. No one gifted that money. நான் வந்து பேராசைப்படல, நான் ஆசைப்படுறேன். ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆசைப்படுறதுக்கு உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். Yes, I can do that. I deserve that. I am earning that money. No one is gifting that money. So you earn that money. இல்ல அதுதான் ஆசை. So நீ ஆசைப்படணும், எல்லாரும் ஆசைப்படணும். இப்படியே வாழ்க்கை போயிடணும். எனக்குன்னு ஒரு 2 BHK 3 BHK அப்பார்ட்மெண்ட் வேணாமா, எனக்குன்னு ஒரு கார் வேணாமா, எனக்குன்னு ஒரு நல்ல ஸ்பௌஸ் ஒரு லைஃப் துணை வேணாமா, எனக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா, அந்த குழந்தைய நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க வேணாமா, எங்க அம்மாவை நான் ராணி மாதிரி பாத்துக்க வேணாமா, எங்க அப்பாவை நான் ராஜா மாதிரி பாத்துக்க வேணாமா, நான் எங்க போனாலும் எங்க குடும்பம் வந்து அப்படியே கெத்தா போகணாமா, கூணி குறுகி போயிட்டு இருக்கணுமா, அது மாதிரி. அப்ப இதெல்லாம் ஒரு ஆசை தானே, இதெல்லாம் இப்படி பேராசை ஆயிடும். ஆனா அதுக்கு நீ உழைக்கணும், நீ உழைக்காம அப்படி ஆகணும்னா அது பேராசை. நான் படிக்க மாட்டேன், நான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு இருப்பேன், ரீல்ஸ் பார்த்து இருப்பேன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்து இருப்பேன்னா அப்ப சி ஆகணும்னு நான் செய்யறது பேராசை. சோ எங்க அப்பாவோட 25 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் அவர் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை அதோட டபுள் மடங்கு நான் 21 வயசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. சி நான் சொல்றேனே, நான் உன்ட்ட கூட நான் கிளாஸ்ல கூட சொன்னேன், எங்க அப்பாவோட கடைசி மாச சம்பளம் என்னோட இப்ப ஹாஃப் அன் அவருக்கும் குறைஞ்ச சம்பளம். நான் ஹாஃப் அன் அவர் இன்னைக்கு நான் உட்காந்தேன்னா ஐ வுட் ஹவ் ஏர்ன்ட் அட்லீஸ்ட் 4000 ரூபீஸ் இன்னைக்கு. ஒரு நாளைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்படியும் ஒரு 30,000 சம்பாதிப்பேன். எவ்ரி சிங்கிள் டே நான் வீட்டுக்கு 30,000 ரூபாய் நான் சம்பாதிச்சுதான் வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி தான் மனசுல கணக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துல நான் எவ்வளவு ஏர்ன் பண்றேன் அதை டிவைட் பை 12 போட்டு மாசம், அதை டிவைட் பை வந்து 28 or 24 போட்டா எனக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வருதுன்னா அதை நான் டிவைட் பை 8 போட்டா எனக்கு ஒரு மணி நேரம். நான் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தேன்னா நான் கண்டிப்பா 3,500 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன். நான் சொல்றது மினிமம் நான் சொல்றது. அப்ப அப்ப அது ஆசை, அதாவது எங்க அப்பாவோட ஒரு மாசம் சேலரி என்னோட ஒரு ஒரு சேலரி குறைஞ்சிச்சு. அது ஆசையானா ஆமா புரிஞ்சுதா இல்லையா? எங்க அப்பாவோட கடைசி மாச சேலரி வந்து இப்ப என்னோட ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் சேலரி போது அது எவ்வளவு பெரிய பெருமை. அது எதனால வந்துச்சு?
1: படிப்புனால.
0: அந்த கஷ்டமான படிப்பு, அதுக்கப்புறம் நான் பண்ண உழைப்பு, வெறும் படிச்சுட்டு சும்மா வீட்டுல வரலையே நான் படிச்சேன் தெரியுமா அப்படின்னு ஃபேன பாத்து வீட்டுல பாத்துக்கிட்டு இல்லையா ஓடணும் இல்ல எவ்ரி சிங்கிள் டே. ஓகே ஓடு ஓடு ஓடு ஓடுன்னு
1: ஓடணும்.
0: அந்த மாதிரி ஓடுனதுனால தானே அது கிடைச்சிச்சு. தூங்குறது கொள்றதே இல்லையே. அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஹெல்த்தை பாத்துக்கங்க சார். நான் ஹெல்த்தை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே ஐ கோ டு ஜிம் ரெகுலர்லி. ஓகே ஐ டேக் அ ப்ராப்பர் டயட். நான் கண்டத்துக்கு எழுதி இப்ப சாப்பிடறது இல்ல, முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் ரொம்ப ப்ராப்பரா டயட்ல இருக்கேன். என்ன பொருள் அதிகமா சாப்பிடறது இல்ல, இஷ்டத்துக்கு சுகர் சாப்பிடறது இல்ல, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடறது இல்ல, ரெகுலரா ஜிம்முக்கு போறேன். எவ்ரி எனக்குன்னு ஒரு ட்ரைனர் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க. அது மாதிரி சோ எஸ் ஐ எம் ட்ரைங் டு பி அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அண்ட் ஆசைப்படலன்னா நம்ம வீணா போயிடும். ஓகே எல்லாருமே ஆசை பண்ணும். உனக்கு ஆசை இல்லைன்னா நாளைக்கு நீ தூங்கவே எழுந்துக்கவே மாட்டேன், அப்படியே படுத்து தூங்கிடுவோம், முடிஞ்சு போச்சோம் கதை. சோ எல்லாருக்கும் ஆசை இருக்கணும், பெரிய ஆசை சின்ன ஆசை ரெண்டு இருக்கணும். அதாவது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். லாங் டேர்ம் கோல்ஸ் ஒன்னு இருக்கணும், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ வந்துட்டு இப்ப ஒரு படிப்பு படிக்கணும், அது இமீடியா படிக்க முடியாது, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். லைஃப் என்ன ஆக போற? ஓகே சொசைட்டிக்கு உன்னால என்ன கொடுக்க போற, என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போற, அது லாங் டேர்ம் கோல்ஸ்.
1: சார் இப்ப வந்து இந்த சிஏ படிப்புக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எமோஷனலா எந்த மனநிலையோட என்டர் ஆகணும் சார்?
0: உள்ள வரவங்களுக்கு எமோஷன்ஸ் ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்கம்மா. ஓகே எதுவுமே தெரியாதவனும் எல்லாம் தெரிஞ்சவனும் ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க. அறகுறதான் பிரச்சனை. ஒரு சப்ஜெக்ட்ல வாங்கினா பெரிய விஷயம். சோ அங்கேயே அவுட் ஆயிடுது எமோஷன்ஸ்ன்றது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல மாறிடுது. ஃபர்ஸ்ட் டே இருக்கிற எமோஷன் 1 month கழிச்சு இருக்கிறது இல்ல, 1 month கழிச்சு இருக்கிற எமோஷன் 3 months கழிச்சு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற அதே எமோஷன் உனக்கு லைஃப் லாங் இருந்ததுன்னா நீ பொழைச்ச. கான்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட் டேல உள்ள வரும்போது என்ன கான்பிடன்ஸ் வந்த, ஊரே வானா வானு சொல்லிச்சு. இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால சொல்லுவான், அந்த ஆட்டக்காரன் வானான்னு சொன்னான், அவன் அந்த ஏரியாவே இல்ல வானான்னு சொன்னான். அந்த அக்கா தம்பி போயிரு அப்படின்னு, அதாவது எல்லாரும் உன்னை வார்ன் பண்ணாங்க, இருந்தாலும் நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி சிஏக்குள்ள வராதுன்னு ஊரே சொல்லிச்சா. நீ கேட்டியா என்ன சொன்ன? எனக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு தான் உள்ள வந்த. அப்ப அன்னைக்கு உனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா ஏன் இந்த கான்பிடன்ஸ் நீ குறையுது? அந்த கான்பிடன்ஸ் குறையவே கூடாது. நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு ஒரு பாட்டு மாதிரி, நீ வந்து யார் சொல்லப்பச்சும் கேக்கல, உன் மனசு என்ன சொல்லுச்சு உன்னால முடியும்னு சொல்லுச்சு, உள்ள வந்தியா இப்ப ஏன் மாத்தி மாத்தி குரங்கு மாதிரி யோசிக்கிற? இப்ப அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ இன்னைக்கு நீ அப்படிதான் இருக்கணும். சிச்சுவேஷன் மாறலாமா, சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறலாம், உனக்கு அகைன்ஸ்டா போகலாம், பட் நீ மாறக்கூடாது இல்ல. நீ அதுதானே இருக்கணும், நீ அதே கான்பிடன்ஸ் தான் இருக்கணும். நான் வந்து முடிச்சே தீருவேன், எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி நான் முடிச்சே தீருவேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லாம போவாங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டம். அவங்க போறது என் கூட இருக்கிறதும் என் கூட விட்டு போறதும் அவங்களோட இஷ்டம், அதெல்லாம் போய் தடுக்க முடியாது. ஆனா நான் முடிப்பேன். அம்மா சொல்லுவாங்க உங்க கூட 15 பேர் படிச்சாங்க, இன்னைக்கு வந்து சில பேர் கல்யாணம் ஆகி போச்சு, சில பேர் குழந்தை எடுத்துட்டாங்க, நீ இன்னும் இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது அவங்களோட லைஃப்மா, இது என் லைஃப்மா, புளிய பார்த்து போன சுட கூட கூடாது. அவங்க எல்லாம் பார்த்து நான் எதுவும் பண்ண முடியாது. நான் எடுத்தேன், நான் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்பேன், நான் எடுத்தேன் நான் முடிச்சுட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பேன், நான் முடிப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமான்னு சொல்லணும். அவங்களுக்கு கண்டிப்பா பதட்டமா இருக்கும். நான் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கிறேன், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கிறேன், பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. பாய்ஸ்க்கு 23-24 எந்த பிரஷரும் கிடையாது, ஆனா கேர்ள்ஸ்க்கு 23-24 வரும்போது கல்யாண பிரஷர் வந்துடும். அதுக்குள்ள படிப்பை முடிக்கணும். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸால முடிக்க முடியறது இல்ல. சிம்பிளா சொன்னா, இப்ப நீ வந்து பிகாம் முடிச்சுட்டு சிஏ குள்ள வரன்னு வச்சுக்கோயேன், நீ பிகாம் முடிக்கும் போதே உனக்கு வயசு 21 ஆயிடும். அதுக்கப்புறம் சிஏ வந்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணா பொழைச்ச, நீ ஒருவேளை இன்டர்ல 2 அட்டம் வைக்கிற அப்படின்னா டப்புன்னு உனக்கு வந்து ஃபைனல் வரும்போது உனக்கு வயசு ஆயிடும், 23 ஆயிடும். வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் 24 வயசுக்குள்ள என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்றது
1: பெருமை.
0: இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னவா, 25 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னவானா கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு
1: முடிச்சிடணும்.
0: நேத்தி வரைக்கும் உன்னை அப்படி பாத்துருந்தவங்க இன்னில இருந்து உன்ன லைபிலிட்டியா பாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 24 தாண்டிச்சுன்னு வச்சுக்கோயே, நீ அவங்களுக்கு லைபிலிட்டியா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த எண்ணங்கள்லாம் பேரண்ட்ஸ்ட மாறணும். 24 வயசுல வீட்டுல ஒரு பொண்ணு வந்து அது லைபிலிட்டி கிடையாது. அந்த பொண்ணு என்னைக்குமே உங்களோட அசட் தான். நேத்தி வரைக்கும் அசட்டா இருந்த பொண்ணு இன்னைக்கு எப்படி
1: லைபிலிட்டியா
0: மாறும், புரிஞ்சுதா இல்லையா? சோ அதே மாதிரி அந்த பொண்ணு படிச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் வேலை செய்யவும் விடணும். ஒரு வருஷம் போய் வேலை செய்ய, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேர்ல்ட. ஏன்னா இதனால வரைக்கும் ஸ்கூல்ன்ற ஒரு கூண்டுல இருந்த, அதுக்கப்புறம் காலேஜ்னு ஒரு கூண்டுல இருக்க, அதுக்கப்புறம் படிக்கும் போது வீட்லயே மண்டைய காய்ச்சலா உட்காந்து அந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்து உட்காந்து படிச்ச. நீ உலகத்தை இப்போ வரைக்கும் பாக்கவே இல்ல. நீ உலகத்தை போய் பார்த்தாதானே உலகத்துல எவ்வளவு நல்ல மக்கள் இருக்காங்க, எவ்வளவு கெட்ட மக்கள் இருக்காங்கன்னு தெரியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே பேரண்ட்ஸ் கொடுக்கறது இல்ல பொண்ணுங்களுக்கு. சி, இன்னைக்காவது இவ்வளவு படிக்க வைக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இன்னுமே பிராட் மைண்டடா பேரண்ட்ஸ் மாறணும், எஸ்பெஷலி பொண்ணை பெத்த பேரண்ட்ஸ். பசங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது, பொண்ணுங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாடா டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிட்டேன்றாங்க. வேலைக்கு அனுப்புங்க, 1 வருஷம் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறம் அவன் முடிவு எடுக்கட்டும், நான் வேலை செய்யலாமா, சொந்தமாவே தொழில் தொடங்கலாமா. ஓகே, உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அதை பத்தி, சொந்தமா தொழில் தொடங்கலாமா. சரி, இப்ப கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் என்ன ஆக போகுது, நான் எங்க போக போறேன், நான் இந்தியாலயே இருக்க போறேனா, அப்ராட் போக போறேன்னா, தமிழ்நாட்டுல இருக்க போறேன்னா, கர்நாடகா போக போறேனா, ஹைதராபாத் போக போறேனா, அது மாதிரி. சோ அதெல்லாமே ஒரு மேல் டிபெண்டன்ட்டா மாற வேண்டியிருக்குல்ல. சோ அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பேசணும், அம்மா நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிற, தமிழ்நாட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிறா, சென்னையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல நீ அப்ராட் போகணும்னு நினைக்கிறா, எந்த மாதிரி நான் மாப்பிள உனக்கு என்னால முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ், அது எல்லா ஸ்டேஜ்லயுமே இருக்கணும், அது எப்பயுமே குறைஞ்சிடவே கூடாது. ஓகே, என்ன ஆச்சுமா, உசுரா போச்சு, ஒன்றும் இல்லைல்ல, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட, ஓகே நீ நினைச்ச மாதிரி பேப்பர் வரல, உனக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ எமோஷன்ஸ் கண்டிப்பா மாறும், நான் இல்லைன்னு சொல்லல, எவ்ரிடே நம்மளோட எமோஷன்ஸ் மாறும். இன்னைக்கு கோவமா இருப்பேன், இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பேன், பட் நான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்லணும், நான் எழுதிக்கணும், நான் டே ஒன்ல எழுதணும், நான் சிஏ குள்ள வரும்போது ஐ எம் சோ மச் கான்பிடன்ட் ஐ வில் பிகம் சிஏ அப்படின்ட்டு, அது திருப்பி திருப்பி நினைச்சு நினைச்சு பாத்துக்கணும், நீ எதுக்காக உள்ள வந்த. ஓகே, அதனால நீ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் மட்டுமே போதுமா, எல்லா பிரச்சனைக்கும் பதில் கான்ஃபிடன்ஸ் தான். உன்னால முடியும்ன்றதை நீ நினைக்கணும், உன்னால மட்டும்தான் அதை முடியும், வேற யாராலையும் முடியாது. ஏன்னா எக்ஸ்டர்னலா நான் என்ன சொன்னாலும், இப்ப நான் சொல்லுவேன் பசங்க கிட்ட, நான் இன்ஜெக்ஷன் போட்டு போவேன், கான்ஃபிடன்ஸ்ன்ற இன்ஜெக்ஷன் போட்டு போவேன், மேபி ஒரு 4-5 நாள் தாங்கும், 6வது நாள் திருப்பி கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ உனக்கு உள்ளேருந்து ஒரு WBC வரலன்னு வச்சுக்கோயேன், ஒயிட் பிளட் கார்பஸ் என்ன பண்ணும், வெளிலேருந்து வர ஃபாரின் பாடியை உதைக்குமா? சோ வெளிலேருந்து வர ஃபாரின் பாடி தான் உனக்கு இருக்கிற பயம், அது உள்ள இருக்கிற கான்பிடன்ஸ், உன் தன்னம்பிக்கை அதை அடிக்கணும். இப்ப நான் இன்ஜெக்ஷன் போட்டு போனேன்னா மேபி இன்னைக்கு ஃபீவர் தப்பிச்சுப்பேன், திருப்பி நாளைக்கு ஃபீவர் வரும்ல, நீ ரொம்ப வீக் பாடியா இருந்தா வச்சுக்கோ, வந்தே இருக்கும் ஃபீவர், சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு வந்தேனே இருக்கும் பாரு. அந்த மாதிரி உனக்குள்ள ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். சோ நான் கொடுக்குற இன்ஜெக்ஷனோ மாத்திரையோ அன்னைக்கு தப்பிச்சுக்குமே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இந்த அலோபதிக்கும் ஆயுர்வேதாக்கும் அந்த டிஃபரன்ஸ், உனக்குள்ள நீ டெவலப் பண்ணிக்கணும் கான்பிடன்ஸ், அது வந்து ஆயுர்வேதா மாதிரி, அது லாங் டேர்ம் சொல்யூஷன். இப்ப ஒரு மோட்டிவேஷனுக்கு போற, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறேன்னா அது அன்னைக்கு இருக்கிற அலோபதி சொல்யூஷன். சோ யூ ட்ரை டு ஹாவ் தட் நோ லைஃப் லாங் சொல்யூஷன் விச் இஸ் இன்னர் கான்பிடன்ஸ், இன்னர் பீஸ் அண்ட் இன்னர் கான்பிடன்ஸ். அதை ஒருத்தரும் டெவலப் பண்ணிக்கணும், அது வெளியில இருந்து வராது. இப்ப நான் பேசினா நிறைய பேர் சார் அப்படியே உடம்புலாம் சிறுக்குது சார்வாங்க, டேய் அதெல்லாம் 1 நாள் தாங்குண்டா, 2 நாள் தாங்குண்டா, அதுக்கு மேல தாங்காது. உனக்கு உள்ளேந்து தினமும் நீ சிலுத்துக்கணும். ஓகே, காலைல ஏந்துக்கும் போது நான் யார் நான் அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா எழுந்துக்கணும், அதை நீ டெவலப் பண்ணிக்கணும், அதை நீ தான் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, அது நீ மெடிடேஷன் பண்ணி டெவலப் பண்ணிப்பியோ, ஸ்லோகம் சொல்லி டெவலப் பண்ணிப்பியோ, பாட்டு பாடி டெவலப் பண்ணிப்பியோ, ஒரு ஒருத்தருக்கு ஒன்னு இருக்குமா. ஓகே, இப்போ நான்லாம் வந்து கண்ண முடி உட்காந்து எனக்கு டெவலப் ஆயிடும், எனக்கு ரொம்ப டவுன் ஆகும், எல்லாருக்குமே அந்த டவுன் ஆகும். ரொம்ப டவுன் ஆகும்போது ஐ ப்ரே காட், கடவுளே நீ பாத்துக்கோ, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கு சரி பண்ணி கூட, சரியாயிடும். இந்த பிரபஞ்சம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, அது உனக்கு எல்லாமே கொடுக்கும், நீ தான் அதை கேட்கணும்.
1: சார், எல்லாருமே வந்து சில மாணவர்கள் என்ன சொல்றது, இந்த அட்டம்ப்ட் வச்சோன்னு பயந்து விட்டுடுறாங்க சிஏவை, ஆனா சிலர் தன்னம்பிக்கையோட அதை எடுத்து முடிக்கிறாங்க. சார், இந்த ரிஸ்க் வந்து எந்த அளவுக்கு எடுக்கலாம் சார், எத்தனை வருஷம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம்?
0: செம்ம குவஸ்டின், சரியான குவஸ்டின். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், என்னோட ஒரு வயசு அதிகம், இஸ் ரைட்டிங் சிஏ ஃபைனல் ஈவன் டுடே, சதீஷ்னு பேரு.
1: ஓ,
0: ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், சென்னையிலேயே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில அவன் சிஎஃப்ஓ லெவல்ல இருக்கான். இன்னைக்கும் போய் குழந்தை மாதிரி போய் எக்ஸாம் எழுதுவான், இன்னைக்கும் என்ன டிப்ஸ் கேட்பான், ஓகேவா மச்சான் சொல்லு மச்சான் இது என்னடா அப்படின்னுவான். டே உனக்கு இதே வேறடா, எக்ஸாம் கிட்ட வந்தோடனே எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணும்போது படிக்க ஆரம்பிப்படா நீ, அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தூக்கி போட்டுருவா திருப்பி, மச்சான் நான் என்னடா பண்றது, ஆபீஸ் இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது சொல்லுவான். எதுக்கு சொல்றேன்னா, 16-17 வருஷமா எழுதிட்டு இருக்கான் சிஎஃப் ஃபைனல. கஜினி முகமது சொல்லுவாங்கல்ல, 17 தடவை படியாட்டா, அந்த மாதிரி எப்படா முடியுது உன்னால, ரொம்ப வருஷமா 2011 எழுதுறாமா ஃபைனல்.
1: ஓ
0: ஓகே, எவ்வளவு 14 வருஷமா எழுதுறான், கான்பிடண்டா எழுதிருக்கான், எல்லா அட்டம் எழுதிருக்காமா, ஒரு அட்டம் உள்ள எல்லா எழுதிருக்காங்க. சோ அந்த மாதிரி சில ஆட்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிக்கணும். ஆனா எதுவுமே நிக்கலாமா லைஃப்ல, வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சான், கல்யாணம் பண்ணான், குழந்தை பெத்துக்கிட்டான், ஊர்ல வீடு கட்டினான், அம்மாக்கு ஒரு வீடு கட்டினான், ஓகே அதையும் சாதி படிச்சுட்டு தான் இருந்தான். சி அவனுக்கு என்னன்னா, மாசம் இப்ப அவன் 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறான், 2.5 லட்சம் 2.5 லாக்ஸ் சம்பாதிப்பான். இப்ப இந்த படிப்பு முடிச்சிட்டா மட்டும் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, மேபி இன்னொரு 50,000 மாசம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால அவன் இந்த படிப்பு படிக்கல, நான் எடுத்தேன் நான்
1: முடிக்கிறேன்றான்.
0: சோ நீ ஒரு வயசு வரைக்கும், இப்ப நான் பொண்ணுங்கன்னா ஒரு 23.5 வயசு வரைக்கும், பசங்கன்னா ஒரு 25.5 வயசு வரைக்கும் நீ வீட்டுல உட்காந்து படிக்கலாம், அப்பயும் முடிக்க முடியல அப்படின்னா உற்றாத படிப்ப, ஆனா என்ன உன் கடமையோ அதை நீ செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு 25 வயசுல ஒரு பையன் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், ஒரு 24.5 வயசு 25 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆகணும். ஓகே, அப்ப அதெல்லாம் நிறுத்திட்டு படிக்க கூடாது. மேபி நீ அந்த இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகுதுன்னா அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம், இங்க பாருங்க எனக்கு டெய்லி ஒரு 6 ஹவர்ஸ் நான் படிக்கணும், என்ன இப்ப நீங்க வேலைக்கு போகணும் எதிர்பார்க்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு மனைவியா இருப்பேன், உங்க அம்மாக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன், நான் இன்னும் படிக்கணும், எனக்கு வேலைக்கு போகணும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வீட்டு வேலையை கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்யறேன், நிறைய செய்ய முடியாது, நான் கிளாஸ் போக வேண்டியிருந்தா கிளாஸ் போகணும், படிக்க வேண்டியதுனா படிக்கணும், இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்துட்டு உன்கிட்ட இருந்து வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, நீ 7 டிஜிட்ட சேலரி வாங்கணும் அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓரளவுக்கு என்ன நல்லா பாத்துக்கோ, நான் சம்பாதிச்ச நான் படிப்பை முடிச்சிட்டேன்னா உன்னோட நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், அப்ப நான் உன ஒரு தடவை கூட கேவலமா பேச மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ சம்பாதிக்க எல்லாம் அமௌண்டா, நான் கேட்டுறவன் பேச மாட்டேன். சோ அது ஒரு வின், ஒரு டீல் மாதிரி ஒன்று போட்டுக்கணும். சோ இப்போ ஒரு பொண்ணு பார்க்க வராங்கன்னா அந்த பொண்ணு பையன்ட்ட இதுதான் பத்தி பேசணும், ஓகே எனக்கு அந்த ஃப்ரீடம் வேணும் படிக்கிறதுக்குன்ட்டு. அதே மாதிரி ஒரு பையனா அந்த பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், இப்ப அந்த வயசு 27 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பையன் சிஏ ஃபைனல் முடிக்கல, இப்ப அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லணும், நான் வீட்டுக்கு வந்து டெய்லி படிச்சுட்டு இருப்பேன், நீ வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்னடா இது பெட்ல படுக்காம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் உனக்கு வரும், நீ அதை சகிச்சுட்டு தான் போகணும். ஓகே, யூனோ ஆஃப்டர் மை மேரேஜ் மை ஒய்ஃப் கம்ப்ளீட்டட் சிஏ ஃபைனல் குரூப் 1, ஆஃப்டர் மை மேரேஜ் ஷீ கம்ப்ளீட் சிஏ ஃபைனல் குரூப் 1, அதாவது எங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் கல்யாணம் ஆச்சு, அவன் நவம்பர் எக்ஸாம்ல தான் சிஏ ஃபைனல் குரூப் 1 முடிக்கிறான். அதுக்கு முன்னாடி நாங்க வெயிட் பண்ணோம் கொஞ்சம் வருஷத்துக்கு, அவன் முடிக்கணும் முடிக்கணும்னு அவன் முடிக்கல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுப்பேன், ஓகே கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் தனியாக கிளாஸ் எடுப்பேன். அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இங்க இப்போ எந்த ஏஜ் வரைக்கும் நீ கேட்டீங்கன்னா, ஆஸ் அ கேர்ள் 23.5-24 டில் தட் யூ ட்ரை, பாய் 1.5 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும், 25.5 வரைக்கும் நீ ட்ரை பண்ணலாம், அது வரைக்கும் வீட்டில் நீ பேசி வச்சுக்கணுமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. இப்ப மேபி சில வீட்டுல எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும், 21 வயசுல 22 வயசுல நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ன்ற அரசுனா வேற வழி கிடையாது, அதையும் செய்யணும் இதையும் செய்யணும், படிப்பை உற்றக்கூடாது. இந்த படிப்பை புடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, முள்ள புடிச்சாலும் முழுசா புடிக்கணும்ல, மாதிரி இந்த படிப்பை புடிச்சிட்டேன்னா
1: உற்றக்கூடாது,
0: ஒட்டினா உனக்குதான் லாஸ் இந்த படிப்பு, ஒன்னும் லாஸ் கிடையாது, இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க அது பண்ணிருக்க இது பண்ணிருக்க எல்லாம் உனக்குதான் லாஸ், படிப்பு ஒண்ணும் லாஸ் கிடையாது, அதனால தயவு செய்து உற்றாதீங்க, இந்த படிப்பை ஃபுல்லா முடிச்சுட்டு தான்
1: ஒண்ணும்
0: உடக்கூடாது, படிச்சுட்டு தான் இருக்கணும், நான் இப்ப சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஓகேவா. ஆனா சம்பாதிக்கணும்ல, அடுத்தடுத்த பொழப்பு போகணும்ல. நான் எப்பயுமே யாராவது கேட்பாங்க திஸ் ஆர் தட்னு கேட்பாங்க, நான் சொல்லுவேன் திஸ் அண்ட் தட்னு. ஐஸ்கிரீம் வேணுமா குலாப் ஜாமுன் வேணுமான்னு கேட்டாங்கன்னு என்ன
1: சொல்லுவீங்க? ரெண்டுமே
0: ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போடுங்க, குலாப் ஜாமுன் ஒண்ணு மேல வைங்க.
1: இப்ப நான் அந்த குவெஸ்டின் தான் ஃபாலோ அப்பா கேட்கலான்றது நீங்களே சொல்லிட்டீங்க.
0: ஆமா, திஸ் இஸ் நாட் திஸ் ஆர் தட். சி, சம்பாத்தியமா குடும்பமானு கேட்டா என்ன சொல்லுவ?
1: ரெண்டுமே.
0: அம்மாவா அப்பான்னு கேட்டா
1: என்ன சொல்லுவ? ரெண்டுமே.
0: அந்த மாதிரிதான். இப்ப வந்து படிச்சுட்டே வேலைக்கு போகாம இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. படிச்சுட்டே இருக்கா வேலைக்கு, நான் சொன்னே ஆர்டிகல் ஷிப்லயே நான் படிக்க ஆரம்பிச்சா வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல. நான் டெய்லி 9:30 இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் ஆபீஸ். முன்னாடி படிச்சேன், பின்னாடி படிச்சேன். அந்த மாதிரிதான் உங்களையும் சொல்றேன் நான். நீ வேலைக்கு போனா வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டே படி. அந்த வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுனா வேலை வேற மாறிக்கோ. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு, எக்கச்சக்க வேலை இருக்குதுமா, எல்லா வேலையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்ல. நீ ஏதோ தப்பான வேலைக்கு போயிட்டேன் நினைச்சுக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வேலைக்கு போ. நிறைய வேலைகள் இருக்குமா, நிறைய பேர் சம்பளம் குடுக்குறாங்க. இன்டர் முடிச்ச பசங்களுக்கே 35,000-37,000 சம்பளம் குடுக்குறாங்க. சோ ஃபைனல் முடிக்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கே போகாம தண்டச்சோரா வீட்டுல உட்காந்து சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. நீ வேலைக்கு போயிட்டு கூட சம்பாதிக்கலாம். டெய்லி ஒரு 9:45 வேலை போயிட்டு 6:00 வேலை வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு 6:45-7:00 வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு 7:15-10:00 வரைக்கும் படிக்கலாம். ஆனா படிக்கும் போது நல்லா படிக்கணும், சும்மா நுடிப்பு மேய கூடாது. சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு மேல எப்படி படிக்கிறதுன்னு. ஏச்சி, நீ படிக்கலாம் பத்தவே பத்தாது, அவெல்லாம் எப்படி படிக்கிறான் அப்படி. சோ படிக்கிறது பத்தாதுன்னு. சி, எல்லாருக்கும் படிப்பு வரப்போறது இல்ல. நான் படிப்பு வரவங்களுக்கு தான் இதை சொல்றேன். உனக்கு படிப்பு மேல ஆசை இல்லைனா தூக்கி போட்டு போயிரு, வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்க. வேலை செஞ்சு சம்பாதிச்சா கூட உன்னால கூடி கணக்கு சம்பாதிக்க முடியும். சோ படிச்சாதான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு திறமைன்னா நீ வேலை செஞ்சு கூட சம்பாதிச்சுக்கலாம். எல்லாரும் என்ன படிச்சா பெருசா பெரிய ஆளாங்க, அது ஒண்ணும் கிடையாது. படிக்கணும் ஆசை தான், படி, கம்பல்ஷன்ல படிக்காத.
1: சார், நீங்க சொல்ற மாதிரி சிஏ படிக்கிற கெப்பாசிட்டி இருந்தா கூட கன்சிஸ்டன்சி இல்லாம பலர் இதை விட்டுடுறாங்க சார். சோ அவங்க கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு சில பழக்க வழக்கங்களை சொன்னா நல்லா
0: இருக்கும். கண்ணை மூடி உன் மூச்சு உள்ள எப்படி வருது வெளில எப்படி போகுதுன்னு பாரு. ஓகே, மெடிடேஷன் ஸ்டார்ட்ஸ் தேர். மெடிடேஷன் நான் சொன்ன உடனே ஏதோ வந்து ஸ்பிரிச்சுவலா பேச நினைக்க தேவையில்ல. ஏன்னா நிறைய பேருக்கு மெடிடேஷன் அப்படி ஆக்கி விட்டாங்க. யோகா அப்படின்னா கிடையாது, உட்காந்துக்கோ சும்மா உட்காரு, ஒரு பீஸ்ஃபுல்லா. இப்ப நம்ம ரூம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது, இந்த ரூம்ல உட்காந்துட்டு கண்ணை முடிக்கோ, நீ மூச்சு எவ்வளவு தடவை இழுத்து விடுறன்னு பாரு. ஓகே, ஒரு ஒரு 20 நிமிஷம் போ, பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நீ வந்து ஒரு 5 நிமிஷம் தாண்டும் போதே நீ 1/2 hour பண்ண மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். 5 நிமிஷம் தான் பண்ணிருப்ப, ஆனா உனக்கு ஒரு 1/2 hour பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், தூங்கி போயிருவேன். விஷயம் என்னன்னா, மெடிடேஷனுக்கும் தூங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் தெரியாது. நீ விழித்து இருக்கணும், ஓகே, கான்சியஸா இருக்கணும். ஆனா நீ வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணணும். எவ்வளவு தூரம் உள்ள வருது, எவ்வளவு தூரம் வெளில போகுது, எவ்வளவு ஹோல்டு பண்ண முடியுது, அதுக்கப்புறம் உன்னோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நீ விஷுவலைஸ் பண்ணணும். உன் மூளை எப்படி இருக்குது, உன் காது எப்படி இருக்கு, உன் கண் எப்படி இருக்கு, உன் மூக்கு எப்படி இருக்கு, உன் வாய் எப்படி இருக்கு. இப்ப நம்ம கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஒன்னும் ஒண்ணும் காக்கா காக்கான்னு வரும். ஓகே, புஜங்கள், அதுக்கப்புறம் பிட்டம் இரண்டும் பெருவல் காக்க, வட்ட கொதித்தை வடிவல் காக்க, கணைக்கால் இரண்டும் கதிரல் காக்க அப்படின்னு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியும் வரும். அது அப்படியே மனசுல ஓட விடு. ஓகே, அப்படின்னா உச்சி மண்டையில இருந்து காது வைக்கும் யூ விஷுவலைஸ் இட். முருகா இத பாரு, முருகா அத பாரு, இதெல்லாம் நீ உனக்குள்ளயே சொல்லிக்கணும். இதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் வந்துட்டு வேற எதுவுமே கிடையாது. உன் மூச்சை கவனிக்கிறதும் உன்னோட இன்னர் பார்ட்ஸை பார்த்துட்டு உன் மூளைக்கு வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்றதுதான் மெடிடேஷன். இதை நீ டெய்லி பண்ணு, இதுவே ஒரு நல்ல சக்தி உனக்கு கொடுக்கும்.
1: ஓகே,
0: ஓகே, மெடிடேஷன் பண்ணினா உன் மைண்ட், இது வந்து மைண்ட் ட்ரைனிங். ஓகே, என்னால முடியும் அப்படின்றது ஒரு மைண்ட் ட்ரைனிங். உன் மைண்ட வந்து இது வந்து ஒரு சுத்திப்படுத்தும். ஓகே, மைண்ட் ரொம்ப கரப்டடா இருக்குல்ல, இது உன சுத்திப்படுத்தும். அண்ட் உபன்யாசம் நிறைய கேட்க வேண்டியிருக்கும், பாகவதம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க காயத்ரி ஜபம் சொல்லுவாங்க. சோ இப்போ மேபி இப்ப ஐயரா எங்களா எல்லாம் இல்ல அப்படின்னா காயத்ரி ஜபம்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு போலாம், கோயிலுக்கு போலாம். நான் எவ்ரிடே கோயில் போவோமா, நான் சிஏ படிக்கிற வரைக்கும், சிஏ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் சொல்றேன். அதாவது நான் சொல்றது ஆபீஸ் போகும்போது இல்ல, நான் 3 months எக்ஸாம் லீவ் எடுப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாருமே இப்ப லீவ் எடுப்பாங்க. இப்ப நீ செய்ய ஃபைனல் பசங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா 3 months அந்த லீவ்ல நான் டெய்லியுமே கோயில் போவேன். 6 to 6:30 I will be in temple. என்னன்னாலும் கோயில் போயிடுவேன். ஏன்னா அங்கதான் நான் இங்க லூஸ் பண்ற எனர்ஜி எல்லாம் கெயின் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப நீ மார்னிங் டு ஈவினிங் வந்து பேட்டரி அப்படியே ட்ரெயின் ஆகுது, சார்ஜ் போடணும்ல, எங்க போய் சார்ஜ் போடுறது? கோயில போய் சார்ஜ் பண்றது. இந்த பாடி எனர்ஜி ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜியை கோயில இருந்து எடுத்துக்கிறதா நான் உணர்வேன். அது நானே உணர்றதுதான். இங்க ட்ரெயின் ஆகிற மாதிரியும் அங்க போய் நான் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரியும் எனக்கு ரெண்டு விதத்துல சார்ஜ் ஆகுமா. ஒன்னு தூங்கும் போது ஓகே உடம்பு ஃபுல்லா சார்ஜ் ஆகும், இன்னொன்னு கோயிலுக்கு போகும்போது. இந்த ரெண்டுத்தையும் நான் பண்ணுவேன். சோ ஒரு 6.5 மணி நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னா ஒரு 25 நிமிஷம் நான் கோயிலுக்கு போனேன் எனக்கு சார்ஜ் ஆகும். அந்த கோயில்ல வந்துட்டு நான் சாமிகிட்ட வேண்டறதெல்லாம் வேற விஷயம், நான் போய் உட்காந்துருவேன். நான் கோயில உட்காந்துட்டு இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். நான் மோஸ்ட்லி விஷ்ணுசாஸ்திரம் சொல்லிடுவேன். கோயிலுக்கு போனோம்னா விஷ்ணுசாஸ்திரம் சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்னு லைக் நோ ஐ கீப் மை செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகே இப்ப நான் வந்து என்ன எப்படி கையோட கடவுள் கை விட்டுருவாரு எனக்குள்ளேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் கோயிலுக்கு போறேன், நான் ஸ்லோகம் சொல்றேன், எல்லாமே கரெக்டா பண்றேன், அவடெல்லாம் என்ன விட்டுற மாட்டாரு, எனக்கு எப்பயுமே வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி வரும். எனக்கு குழந்தை கொஞ்சம் டிலே ஆகும்போது எல்லாருமே சொன்னாங்க மேபி உனக்கு ஜாதகத்துல எப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ. நான் சொன்னேன் எனக்கு கண்டிப்பா வரும். எங்க அம்மா நான் சொல்லுவேன் எனக்கு ஒண்ணு இல்லாம ரெண்டுமே வருமா. ஓகே நீ ஏமா கவலைப்படுறேன். எங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகும்போது எனக்கு வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த

0: ஒன்ன உள்ள கிடைக்கணும். ஓகே, அப்போ இன்னர் பீஸ். அப்ப நான் கோயிலுக்கு போறதும் அந்த ஸ்டாச்சுவை பாக்குறதுக்காக கிடையாது, என்னோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. என்னோட பேட்டரி எங்க சார்ஜ் ஆகும்? அங்க போனா சார்ஜ் ஆகுது. அங்க போனா சார்ஜ் ஆகும்ன்றத நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு முனிவரோட உயிர் வந்து கிளியில இருந்தான், அந்த மாதிரி நான் அப்படி நினைச்சுக்கிறேன். எனக்கு அங்க போனா அந்த இன்னர் பீஸ் கிடைக்கும். இப்ப என்னால அடிக்கடி கோயிலுக்கு போறது கிடையாது. என் சாமி ரூம் தான் என்னோட கோயில். நான் என் சாமி ரூமுக்கு போய் உட்காந்தானே நான் கோயிலுக்கு போன மாதிரி உணர்றேன். எங்க வீட்டுல சாமி ரூம் இருக்குல்ல, அந்த சாமி ரூமுக்கு போய் உட்காந்தனா அந்த சாமி ரூமா நான் கோயில் மாதிரி உணர்றதுனால எனக்கு அங்கேயே சார்ஜ் கிடைச்சிருது. அதனால நான் ரெகுலரா, ஏன்னா இப்ப இருக்கிற ஷெடியூல் என்னால கோயிலுக்கு போக முடியல, அதனால என்னால எனர்ஜி லெஸ்ஸாவும் ஃபீல் பண்ண முடியறது இல்ல. ஏன்னா நான் சாமி ரூம்லயே சார்ஜ் கிடையாது. எதுவுமே இல்லையா, நான் வண்டி ஓட்டும் போதே எனக்கு வந்து சார்ஜ் ஆகணும்னு நினைச்சனா சார்ஜ் ஆயிடும். இது ஏன்னா இது எல்லாமே உனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தானே, அந்த கல்லு பார்த்தா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது கடவுள்னு, அது ஒரு சார்ஜ். ஓகே, சோ ஐ கெட் எனர்ஜி த்ரூ மை இன்னர் திங்ஸ். சோ ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவன் இன்னர் உணரணும். ஓகே, டேய் நீ தாண்டா எல்லாமே, உனக்கு இருக்கிற கான்பிடன்ஸும் நீ தான் காரணம், உனக்கு இருக்கிற பயத்துக்கும் நீ தான் காரணம். உள்ளதானே ரெண்டுமே இருக்குது, பயமும். இப்ப உன் கண்ணுல பயம் இருந்ததுன்னா அது உனக்கு உள்ள இருக்குது, உன் கண்ணுல கான்பிடன்ஸ் அதுவும் உள்ளதான் இருக்குது. எக்ஸ்டர்னலா ஒண்ணுமே கிடையாது. நீ இவ்வளவு கான்பிடன்ட்றதுக்கு காரணமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான், இவ்வளவு லோவா இருக்கிறதுக்கு காரணமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான். அது ரெண்டும் சண்டை போட்டுக்கும். ஓகே, நீ வந்து அந்த சண்டைய எது ஜெயிக்க போகுதுன்றதா விஷயம். நீ உன் கான்பிடன்ஸ் ஜெயிக்க வைக்கணும், உன் மூளை வந்து உன் கான்பிடன்ஸ்ல சொல்லி உன் கான்பிடன்ஸ் ஜெயிக்க வைக்கணும். சோ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே they should think all these things like, no, na confident ah irukanum, na ipdi da enak mudiyum, na adukaga da ulla vandhen appdin solittu uttu pogakudad. And ellariyum convince panna theriyum unakku. Okay, unna nalla pesa varanum. Indha pesa varadhavanga ella romba kashtam siye, ena aalalukku or advice koduthu povanga. ஏ நீ வேலையை பார்த்துட்டு போடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும்ல. சில பேர் சொல்ல வராது. அவன் வந்து அட்வைஸ் கொடுக்கும் போது இவங்க அப்படியே டவுன் ஆகி நம்ம வேஸ்ட், நம்ம ஒண்ணுத்துக்குமே லைக் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆயிரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த நீட் படிக்கிற மாதிரிலாம் சிஏக்கெல்லாம் சூசைட் எல்லாம் யாரும் பண்ணது இல்லை, ரொம்ப கம்மி. ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, சிஏ ஃபெயில் ஆயிட்டேன் சூசைட்லாம், அந்த பசங்க அந்த அளவுக்காவது கான்பிடன்ஸ் இருக்கு எனக்கு, அது வரைக்கும் சந்தோஷம்.
1: சார், சிலர் வந்து இந்த சிஏ படிக்கிறது வந்து நிறைய செலவாகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
0: சரி, இப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நீ வந்து ஸ்கூல் படிக்க போறேன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் படிக்கலாம், பிரைவேட் ஸ்கூலும் படிக்கலாம். அன்னைக்கு ஒரு பொண்ணு அயனம்பாக்கத்துல ஒரு ஸ்கூல், அயனம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல ஒரு ஸ்கூல் படிக்கிறா. 160,000 ஃபீஸ் அவளுக்கு வருஷத்துக்கு, ஐஜிசிஎஸ்சி போர்டு. 9th ஸ்டாண்டர்ட்ல அந்த பொண்ணுக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற போர்ஷன் இருக்கு. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோம்ல, சிபிஎஸ்சிலயோ ஸ்டேட் போர்டுலயோ, அந்த பொண்ணுக்கு அது 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு.
1: ஓகே,
0: பார்த்தா எப்படி இருக்கும்? நீ வந்து அந்த பொண்ணை பாக்குற. ஓகே, அஸ் ஸ்ரீநிதி வந்து அந்த பொண்ணை பாக்குறா, அவ புக்கை காட்டுறா, அக்கா அக்கா எனக்கு இந்த புக்ல ஒரு டவுட் இருக்குக்கா. ஏ சரி, ஓகே, சயின்ஸ் புக் நினைச்சு பண்ணி, சரி சயின்ஸோ ஜியாகிரபியோ தெரிஞ்சா சொல்லி தரேன் பாக்குற. அக்கௌண்ட்ஸ் நீ என்னடி படிக்கிற? அக்கா 9th கிளா. என்னடி அக்கௌண்ட்ஸ் புக் வச்சிருக்க? ஆமாக்கா, அக்கௌண்ட்ஸ்க்கா, நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் காணும். என்னது 9th அக்கௌண்ட்ஸ் குரூப்பா அப்படின்னு பதறுதா? நானும் பதறினேன். ஒரு 1.5-2 மாசத்துக்கு
1: முன்னாடி
0: நடந்துச்சு. 9th பொண்ணு சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ்க்கு வந்து உட்காந்துருக்கா.
1: ஓ,
0: நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் வந்து 10th முடிச்ச பசங்க சொல்லி தருவேன். 10th முடிச்சு லீவ்ல இருக்காங்களா, அந்த லீவ்ல நான் சிஏ ஃபவுண்டேஷன் சொல்லி குடுத்துருவேன். அந்த ஒரு 2.5 மாசம் எனக்கு போதும் அவங்க சொல்லி தரதுக்கு. அந்த மாதிரி ஒரு 9th பொண்ணு வந்து கேக்குறா, எனக்கு சொல்லி தாங்க சார்ன்ட்டு. நான் பதறிட்டேன். அந்த பொண்ணு 9th முடிச்சு 10th போகுது.
1: சிலபஸ்ல மாத்திட்டாங்கன்னா என்ன ஆகும் சார்? சிலபஸ்ல மாறிடுச்சுனா 9th ல இருந்து படிச்சு
0: பர்சேஸ் டெபிட் பண்ணனும், பேங்க் கிரெடிட் பண்ணனும் அப்படின்றது எவ்வளவு வருஷமா இருக்கும்? ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தான்
1: இருந்திருக்கும். ஆமா,
0: இன்னைக்கு தான இருக்கும். இன்னொரு 700 வருஷம் போனா தான இருக்கும்.
1: ஆமா,
0: மாறாது. இப்போ பேசிக் அக்கவுண்ட்ஸ் என்னைக்கும் மாறாது. மேபி உனக்கு வந்து கன்சைன்மெண்ட் ஒன்னு இருந்திருக்கும், அது இப்ப தூக்கிருப்பாங்க. ஓகே, சிலாகிசம் ஒன்னு இருந்திருக்கும், அது இப்ப தூக்கிருப்பாங்க. புரிஞ்சுதா? நெகோசியேட் பண்ண ஒன்று இருந்திருக்காது, அதை ஆட் பண்ணிருப்பாங்க.
1: எக்ஸ்ட்ரா நாலேஜ்.
0: அதாவது அதாவது நீ 100 படிச்சிட்டனா அதுல 2 எக்ஸ்ட்ரா வரும், 2 போகும் வெல்ல. ஆனா அந்த 100 நீ படிச்சிட்டனா பிரச்சனை கிடையாதுல, அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். சோ இப்ப இந்த பொண்ணு புக்கு எடுத்து வந்து காட்டினோடனே நான் புக்கை பார்த்து மிரண்டுட்டேன். சம்மாடா, ஐஜிசிஎஸ்சி வேற லெவல் ரான்னு பாத்துட்டேன். அந்த பொண்ணு 9th முடிச்சு 10th.
1: ஓகே,
0: அப்ப அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நீ 11th படிச்ச எல்லா புக்ஸுமே இருக்கு. நீ 11th என்ன படிச்சிருப்பியோ, ஒரு சிபிஎஸ்சிலோ ஒரு ஸ்டேட் போர்டில் 11th என்ன படிச்சிருப்பாங்களோ, அந்த பொண்ணுக்கு அது எதுல இருக்குது? 9th இருக்குது. ஒரு அக்ஷரம் தெரியல, ஒரு அக்ஷரம் தெரியல. அப்படின்னா சிலபஸ் வெயிட்டா இருந்து பிரயோஜனம் கிடையாது, டீச்சர் வெயிட்டா இருக்கணும். அந்த டீச்சர் சொல்லி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட வெயிட்டா மாத்தணும். இங்க ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. எல்லாருக்கிட்டையும் பெருசு பெருசா புக்கு, பெரிய பேரு, பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சரு. அந்த ஸ்கூல் பார்த்தா நீ பிறண்டுருவ. இப்ப நான் படிச்ச ஸ்கூல்லாம் அந்த தெருல இருக்கிற 4 பேருக்கே தெரியாது.

0: எல்லாருக்கும் ஒரு குரு இருக்கும் பத்தி, அவங்க அம்மா கூட ஒரு குரு வச்சிருப்பாங்க, கடவுளுக்கு ஈக்குவலண்டா ஒரு குரு வச்சு வழிபடுவாங்க எல்லார்ட்டையும், ஆச்சாரியார்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, சோ அப்போ எதுக்காக அந்த ஆச்சாரியார்னா, அந்த ஆச்சாரியார் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு குரு இருக்கணும், நம்ம ஒரு ஆச்சாரியாரா மாறணும்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு சிலபஸோ இதெல்லாம் பார்த்தா எனக்கே பிரமிப்பா தான் இருந்துச்சு அந்த சிலபஸ பார்த்தா. ஆனா அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே சில ஸ்கூல்லாமா, டுவெல்த்ல லெவன்த்ல எல்லாம் மேக்ஸே கிடையாது ஸ்கூல்ல, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ரோஜனம் இருக்காமா? கிடையவே கிடையாது, எதுக்குமே ப்ரோஜனம் இல்ல, லைஃபுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் அது. சிபிஎஸ்சில சில பேர் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க, அதாவது இந்த மேக்ஸுக்கு தகுந்த ஜென்ரல் மேக்ஸ் தான் இருக்கும் சில ஸ்கூல்ல, அப்டேட் மேக்ஸ் ஒன்று வந்துச்சு அது வர மாட்டேங்குது சில ஸ்கூல்ல இல்ல. சோ அதனால ஸ்கூல் வந்து பசங்களை ஏமாத்துறாங்க. சோ நீ நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல டீச்சர்ஸ் கிட்ட படிச்சீங்கன்னா இது எதுவுமே உனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு தான் என்னோட ஃபீலிங். ஸோ சிலபஸ், இதெல்லாம் அதெல்லாம் விஷயம் இல்லை, நீ யாரு, நீ எங்கே படிக்கிறன்றதான் விஷயம். நீ எவ்வளோ கற்றுக்கிற, இன்னைக்கு யூடியூப் சேனல் கூட இருக்குது, நீ அங்கேயும் கூட கற்றுக்கலாம். இப்போ என் பையனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுதுன்னா, அவன் குரங்குகளை மட்டும் அவனுக்கு ஒரு 8 வகையான குரங்கு தெரியும். ஓகே, நமக்கு என்ன தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் மங்கின்னு ஒன்று தெரியும், சிம்பான்சின்னு ஒன்று தெரியும், கொரில்லான்னு ஒன்று தெரியும் வச்சுக்கோங்க. என் பையனுக்கு ஒராங்குட்டான் தெரியும், மொனோபோ தெரியும், ஸ்குரில் மங்கி தெரியும், ஸ்பைடர் மங்கி தெரியும், இன்னும் ஒரு 8 வகை மங்கி சொல்லுவாங்க. வாயில சொல்ல மாட்டான், பிக்சர் காட்டினா இது எதுன்னு கேட்டு என் ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு டீர்ல எனக்கு ஒரு 2 வகை டீர் தெரியும், 3 வகை டீர் தெரியும், டீரு அதுக்கப்புறம் சாம்பா டீர்னு ஏதாவது தெரியும் வச்சுக்கோங்க. அவன் டீர்ல அவனுக்கு ஒரு 10 வகை டீர் தெரியும். எவ்வளவு வயசாவது? 1.5 வயசாவது. எதை பார்த்து கத்துக்கிட்டான்? யூடியூப்.
1: ஆமா,
0: அனிமல்ஸ் என் பொண்ணு யூடியூப்ல போட்டு
1: விட்டுருவா,
0: புரிஞ்சுதா இல்லையா? அந்த பெரிய டிவி வச்சிருப்போம் வீட்டுல, அதுல அனிமல்ஸ் போட்டு விட்டுருவா, அது பாட்டு ஓடின்னு இருக்கும், இவன் எல்லாத்தையும்
1: பாத்துருவான்.
0: ஓகேவா? பியர்ல ஒரு கரடி குட்டி சொல்லுவோம்ல, கரடி குட்டியில ஒரு 6 வகை கரடி குட்டி தெரியும் அவனுக்கு. ஓகே, என்னன்னோ சொல்லுவான், அது மீன்ஸ் லைக் அவன் சொல்லுவா, இவன் வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுவான். நான் பாப்பேன், டே என்னடா நீ, உங்க அப்பனுக்கு 35 வருஷத்துல 35, இப்ப எனக்கே எக்கச்சக்க நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், என தூக்கி சாப்பிடறான் 1.5 வயசுல. ஓகேவா? அப்ப எங்க இருந்து கத்துக்கிட்டான்? யூடியூப்ல இருந்து
1: கத்துக்கிட்டான்.
0: அப்ப விஷயம் உன சுத்தி கிடக்குது, உன் போன்ல கிடக்குது. நீ வந்து அரசியல் பார்க்க போறியா, சினிமா பார்க்க போறியா, கூலியில பாட்டுல எவ்வளவு பேர் ஆடுறாங்கன்னு பாக்க போறியா?
1: யூட்டிலைஸ் பண்ணனும்.
0: எக்ஸாக்ட்லி. சோ நீ பெரிய ஸ்கூலுக்கு போற, அதெல்லாம் விஷயம் கிடையாது. மேக்ஸ் கத்துக்கணும்னா யூடியூப் தான் மேக்ஸ் கத்துக்கலாம். ஒரு சைனீஸ் வந்து மேக்ஸ் எடுக்கிறான், என்னமா எடுக்கிறான் ஒரு சைனீஸ், யூடியூப்ல எடுக்கிறான், வேற லெவல்ல எடுக்கிறான், இப்படி சால்வ் பண்றான் சம்ஸ, ரூட் எல்லாம் வந்து வேற மாதிரி போடுறான். மாதிரி நீ தான் பாக்கணும். நீ வந்து வேதிக் மேக்ஸ் சொல்லிட்டு மாசத்துக்கு 3000-4000 கொடுத்து கோச்சிங்கும் போய் கட்சியில 1+1 கொடுத்து 2 கத்துட்டு வரலாம். ஓகேயா? நான் இல்லன்னு சொல்ல, மெதி கிளாஸ் மொக்கன்னு சொல்ல வரல, யார் எடுக்கிறாங்க? யூடியூப்ல யாரோ ஒருத்தர் ரெடி ஃப்ரீயா எடுத்துன்னு இருப்பா, அவ வந்து இது வந்து உலகத்துக்கே போய் சேரும்னு எடுத்துன்னு இருப்பா, ஆனா அவ சேனல் யாருமே பாக்கவே மாட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து நாலேஜ் ஏறா ஃப்ரீயாவும் கிடைக்கும், 1,00,000 கிடைத்தாலும் கிடைக்காம போறது வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த அப்பா என்ன நினைச்சிருப்பாரு, 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து என் பையனை வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கறேன், பெரிய குளோபல் ஸ்கூல் மாது அப்படின்னு சேர்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து டெபிட் கிரெடிட்டே தெரியாம அந்த 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு, அதான் அந்த அந்த ஆன்ட்டி கிட்ட சொன்னேன், ஆன்ட்டி இந்த பொண்ணு 10th முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி 11th சிபிஎஸ்சில போட்டு விட்டுருங்க, திருப்பி இவ படிச்சுதான் படிப்பா, ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சு படிப்பா, இங்க ஏதோ பொட்டமான பாடு இருக்கிற மாதிரி இருக்குது, இது ஏதோ சிலபஸ் தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, ஒன்னும் வேலைக்கு ஆகல, கொஞ்சம் மாத்தி விட்டுருங்க ஆன்ட்டி நான் சொன்னேன். அது மாதிரி விஷயம் தான் விஷயம்.
1: இப்போ சில பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்றாங்க இல்லையா சார், அவங்க எது மாதிரி ரிசோர்சஸ பயன்படுத்தலாம்?
0: இன்னைக்கு வந்து செல்ஃப் ஸ்டடின்னு ஒரு பொய் சொல்றாங்க எல்லாரும். நான் படிக்கும்போது செல்ஃப் ஸ்டடி எப்படி தெரியுமா இருந்தது, ஐசிஏ புக்கு வருமா வீட்டுக்கு, அதை வச்சு படிக்கிறதா செல்ஃப் ஸ்டடி. அதுக்கப்புறம் ஐசிஏ இருந்து ஆர்டிபி ஒன்று வருமா, அதான் செல்ஃப் ஸ்டடி. ஸோ ஐசிஐ புக்ஸ், ஐசிஏட ஆர்டிபி தான் செல்ஃப் ஸ்டடி. இன்னைக்கு யூடியூப் பார்த்து படிச்சுட்டு செல்ஃப் ஸ்டடின்னு சொல்றாங்க, திஸ் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டடி, யூ ஆர் டேக்கிங் சம் ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரம் யூடியூப், யூ ஷுட் ரெக்கக்னைஸ் த டீச்சர், அந்த டீச்சருக்கு தேங்க்யூ சார்னு சொல்லணும். அப்படின்னா நீ வந்து ஒரு ஆசான் கிட்ட என்ன கத்துக்கிற, இப்ப ஏகலைவன் செல்ஃப் ஸ்டடி பண்ணி வில் விதையை கத்துக்கல, புரிஞ்சுதா இல்லையா? அவரும் ஆச்சாரியாட்ட, அர்ஜுனனுக்கு எந்த ஆச்சாரியா வந்து கிளாஸ் எடுத்தாரோ அதே ஆச்சாரியாட்டே இருந்தா ஏகலைவனும் கத்துக்கிட்டான். ஓகே, ஆனா என்ன, அர்ஜுனா வந்து ப்ராப்பரா குரு தட்சிணை கொடுத்து கத்துக்கிட்டான், ஏகலைவன் வந்து ஜஸ்ட் பாத்து கத்துக்கிட்டான். ஓகேவா? அந்த மாதிரி யூடியூப்ல நான் போடுற ஃப்ரீ வீடியோஸ்ல பார்த்து சில பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லக்கூடாது. அவங்க ஏகேஎஸ் கிருஷ்ணோட யூடியூப் சேனல் பார்த்து கத்துக்கிட்டேன்னு
1: சொல்லணும். ஓகே.
0: ஆனா இன்னைக்கு நிறைய பேரு செல்ஃப் ஸ்டடினு சொல்றாங்க. இது எப்படி செல்ஃப் ஸ்டடி ஆகும்? நீ காசு கொடுத்து படிக்கல, அவ்வளவுதான். விலையில்லா கல்வின்னு சொல்லலாமே தவிர செல்ஃப் ஸ்டடின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஐசிஐ டியூப்னு சில சேனல்ஸ் இருக்குது, அங்க சில பேர் வீடியோஸ் பாக்குறாங்க. சோ திஸ் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடின்றது என்னன்னா, ஐசிஐ புக்கு உங்க வீட்டுக்கு வருது, ஐசிஐ இருந்து ஆர்டிபி உங்க வீட்டுக்கு வருது, இந்த புக்கையும் ஆர்டிபி மட்டும் தான் படிக்கிற, அதை வச்சு எக்ஸாம் எழுதினா அது பேர் செல்ஃப் ஸ்டடி. அதை இந்த காலத்துல யாரும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லம்மா. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு, கொட்டி கிடக்குது யூடியூப்ல வீடியோ, கொட்டி கிடக்குது எல்லாமே. சோ ஃப்ரீயா கிடைக்குது, ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன், விலை எல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோயேன், அதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார், அவங்க யார் நடத்துற மெத்தடாலஜி எனக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் மீ, எனக்கு லா வந்து நான் கிளாஸ் போகும்போது எனக்கு அவர் நடத்துற மெத்தடாலஜி பிடிக்கல. லாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்ல நான் வெளில வந்துட்டேன் அவர் கிளாஸ்ல இருந்து. தென் ஐ டிட்ன்ட் கோ ஃபார் இன்டர் கிளாஸஸ் ஆல்சோ. ஃபைனலுக்கு நான் லா செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன்.
1: அப்படியா?
0: ஆமா, அதனால தான் நான் லா ஃபேக்கல்ட்டி ஆனேன். பாட்டு அவன் 120 பேஜ கண்டென்ட்டா சொல்லுவான். இப்ப இன்னைக்கு இந்து நியூஸ் பேப்பர் பாத்துட்டு வந்திருக்க, இல்லனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாத்துட்டு வந்திருக்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒப்பினா ஒப்பிப்பியா?
1: மாட்டேன்.
0: மேபி நாலு ஹெட்டிங் சொல்லுவேன், நான் சொல்றது உள்ள இருக்கிற கண்டென்ட்.
1: ஓ,
0: அத சொல்லுவான். 200 பேஜோ 300 பேஜோ நான் ஸ்டாப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஸ்டூடண்ட்ஸ் உருவாக்குறேன்.
1: ஓகே.
0: ஏன்னா நான் அப்படி இருந்ததுனால என்னால அப்படி உருவாக்க முடியும்.
1: கண்டிப்பா.
0: என்கிட்ட கூப்பிட்டு ஃபைனல் லாவ் ஒப்பிடானா, ஃபைனல் லாவ் மொத்தமா ஒப்பிப்பேன். நான் இப்ப கூட யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கும், பிரம்மாஸ்திரான ஒரு யூடியூப்ல வீடியோ இருக்கும், ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்பேன் அந்த வீடியோல. அப்படியே மொத்த லாவும் கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்கு சொல்லியிருப்பேன். நான் சொல்றது இன்டர் கண்டென்ட்டோட சொல்றேன், உள்ள இருக்கிற கண்டென்ட்டோட சொல்றேன். முடியும். ராமாயணத்தை 100 தடவை படிச்சனால ராமாயண உபன்யாசம் பண்ண முடியும்ல?
1: கண்டிப்பா.
0: பாகவதத்தை ஒரு 500 தடவை படிச்சனால பாகவத உபன்யாசம் பண்ண முடியும்ல?
1: நீ
0: துஷ்யந்த் சரிதரை கூப்பிட்டு எப்படியா நீ இவ்வளவு பேசுறேன்னு கூப்பிட்டாரு சொல்லுவாரு? தெரியல, எனக்கு எல்லாமே தெரியுது
1: பேசுறேன்னு.
0: ஒரு லெவலுக்கு மேல நீ பழகிட்டா கிருபானந்த வாரியார்லாம் அப்படிதான் வந்து நேருக்குமா அவர் பேச ஆரம்பிச்சா பேசி நேர் பாடுறா கேட்டேன். இப்ப இந்த வயசுல எனக்கு இப்படி பேச வருது. இத்தனைக்கு நான் சின்ன வயசுல பேசவே
1: மாட்டேன்.
0: எங்கம்மா சொல்லுவாங்க 3 வயசு வரைக்கும் நான் பேசவே இல்லை,
1: நம்பவே முடியல.
0: ஆமா, என்னாலே நம்ப முடியல. எங்கம்மா சொல்லுவோம், பார்த்திபரோட படத்துல சொல்லுவான், நான் ஊமையா இருந்தேன்னா யார் நீயா அப்படின்னு ஒடி கேட்போம் சின்ன வயசுல. எங்க அம்மா பேச்சு எமக்கு விரதம் இருந்தாங்க. நானும் அந்த மாதிரி மேபி லேட்டா பேசுறதுனால நான் நிறைய பேசுறனா இருக்கும். எங்க அம்மா எங்க மிஸ் சொல்லுவாங்க பேசிட்டே இருக்கான் கிளாஸ்ல அப்படின்ட்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க இப்ப பேசுறான்ல சந்தோஷம், ஏன்னா அவன் பேசவே இல்லை சின்ன வயசுல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, என் மிஸ் என்ன சொல்றாங்க பேசிட்டே இருக்கேன்னு சொல்றாங்களா, எனக்கு அதான் ஸ்ட்ரென்த்து. என்னால ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் கூட பேச முடியும். ஓகே, அப்ப அதுதான் ஸ்ட்ரென்த்து. நான் இப்ப August 12 and 13 வந்துட்டு கோயம்புத்தூர்ல போய் கிளாஸ் எடுக்க போறேன். அந்த 2 நாள் நான் லீவ் விட்டேன். ஓகே, என்னோட ஆபீஸ்க்கு லீவ் விட்டேன். நான் 12 and 13 போய் வந்து மார்னிங் ஒரு 8 மணிக்கு மைக்க போச்சுன்னா நைட் 7 மணி வரைக்கும் பேசுவேன். ஓகே, நான் 2 நாள்ல மொத்த இன்டர்வியூ முடிச்சிடுவேன்.
1: அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு இல்லையா சார்?
0: கண்டென்ட் இருக்குதுன்றதோட என்னால அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல என்கிட்ட.
1: நிச்சயமா.
0: ஓகே, இப்ப வந்து என்னால பேசிட்டே இருக்க முடியும். ஆண்டவன் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டான். இப்போ ஒருத்தனால டம்பிள் செத்து பைசப் அச்சனே இருக்கான்னு அருணால் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அருணால் என்ன பண்ணுவான், டம்பிள் வச்சு அவன் மார்னிங் டு ஈவினிங் அவன் பைசப் அடிப்பான். மார்னிங் டு ஈவினிங் அவனால ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும், எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட முடியுமா? ஆண்டவனுக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டான். எனக்கு ஆண்டவன் இந்த சக்தியை கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் ஒரு எல்லாருமே சூப்பர் ஹியூமன்ஸ் தான்.
1: அட் தி சேம் டைம் உள்ள இருந்தா தானே சார் வெளியே வரும்.
0: அதுதான் நான் ஆயத்தப்படுத்திக்கிறேன். நானு எவ்ரிடே ஏதானும் படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு ஏதானும் சி இன்னைக்கு பேசணுன்றதுக்காக படிக்கிறது இல்ல, என் லைஃப்காக நான் படிக்கிறேன், எனக்காக நான் படிக்கிறேன், எனக்கு அந்த இன்னர் பீஸ்க்காக நான் படிக்கிறேன். அது எங்கேயும் உனக்கு யூஸ் ஆகும்.
1: நிச்சயமா.
0: என்ன பொறுத்த வரைக்குமா மறக்கிறது மனித இயல்பு கிடையாது.
1: ஓ,
0: உன்னால ஒரு விஷயத்த மறக்கவே முடியாதுமா?
1: அப்படியா?
0: ஆமா, மறக்கவே முடியாது. மறக்கிறது மனித இயல்பு கிடையாது. ஏன் மறந்து போகுதுன்னு கேட்டீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு லாஜிக் இருக்குது. நீ மறக்கணும்னு நினைக்கிறதுனால மறக்குது, ஆர் நீ எதுவுமே நினைக்காதனால மறக்குது. ஒண்ணு நீ மறக்கணும்னு நினை ஞாபகம் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கணும்னு ஞாபகம் வந்துடும். நீ எதுவுமே பண்ணாதனாலதான் அது போயிடுது.
1: இக்னோரன்ஸ்
0: இல்ல, அது நீ டச்சே பண்ணல. அன்யூஸ்ட் ஆப் உன் போன்ல, அன்யூஸ்ட் ஆப் அதனால அது ஆர்கைவ் பண்ணிடுது உன் போன். அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கணும். அது பிரெயினை ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? நீ பிரெயினை படிச்சுட்டே வச்சுக்கோ, பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளவு டெராபைட்டுன்ற மாதிரி புரிஞ்சுட்டேன்னா அது எங்கே போகும்? அதே ஒரு பெரிய அதே ஒரு டாபிக். நான் எப்படி பிரெயின் ட்ரெயின் பண்ணணும், எப்படி நீங்க உங்க பிரெயின் ட்ரெயின் பண்ணீங்க, சி நானும் மனுஷன் தான், எனக்கும் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், எனக்கும் தான் டிப்ரெஷன் இருக்கும், எப்படி நம்ம அடுத்த நாள் எப்படி நம்மளை வச்சுக்கிறோம் நம்மள. அது மாதிரி நான் சொல்லுவேன், என்கிட்ட என் பைக் பஞ்சர் ஆகும், பைக் பஞ்சர் ஆகி ஒரு 10 அடியில் பஞ்சர் கடை இருக்கும். என் லைஃப் கூட இப்படிதான் நடந்திருக்கு, என் பைக் ஒரு 15-20 லைஃப்ல பஞ்சர் ஆயிருக்கும். எப்போ பஞ்சர் ஆனாலும் ஒரு 15-20 அடி ஒரு லெஸ் தென் ஹாஃப் கிலோமீட்டர்ல ஐ கேன் சி அ பஞ்சர் ஷாப். என் பைக் என்னைக்காவது பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா லெஸ் தென் 1 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் இருக்கும்.
1: எப்படி சார்?
0: அதுதான் பிரபஞ்சம். கோஇன்சிடன்ஸ் சொல்லலாம், லக்னு சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லலாம், ஓகே அதுதான் விஷயம். என் பைக் பஞ்சர் ஆகிறதுக்கு இப்ப ரீசெண்டா பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் அதாவது பைக்கை பார்க்கிங்ல விட்டு என் ஃப்ரெண்ட் சொல்றேன், என்ன தெரியல எனக்கு பஞ்சர் ஆகும்
1: தோணுதுன்ட்டு.
0: ஜிம்முக்கு போகும்போது சொல்றேன், லூசாடா நீ எதனா இப்படிதான் யோசிக்கிறன்னா வந்து பார்த்தா பைக் பஞ்சர்.
1: ஓ
0: மரியான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவன் மீனவ இதா இனத்தை சேர்ந்தவன், அவன் நான் சொல்றேன் மரியா பைக் பஞ்சர் ஆகும் தோணுதுரா எனக்கு.
1: இன்ட்யூஷனா சார்?
0: இன்ட்யூஷன் சொல்லலாம், இதை வேணா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் மரியா ஜிம்மு முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹரி மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு, அவன்கிட்ட நான் சொன்னேன் வந்துட்டு அன்னைக்கு மழை வேற, அன்னைக்கு நைட்டு மழை, நான் போய் பால் வாங்கணும், நைட்டு 9 மணி இருக்கும், நான் போய் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும், குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். அப்ப நான் மாஸ்டர்ட்ட சொல்றேன், மாஸ்டர் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு சாவி கொடுங்க, நான் மரியா பாயிட்ட சொன்னேன் எனக்கு பைக் பஞ்சர் ஆகும் தோணுது இருன்னு சொல்லிட்டு போனேன், ஆனா அவன்
1: கிளம்பிட்டான்.
0: அவர்லாம் எனக்கப்புறம் தெரியும் பைக் பஞ்சர் ஆகும்ட்டு, எனக்கு ஏதாவது தோணுச்சு மாஸ்டர் பைக் பஞ்சர் ஆகும்ட்டு. நிறைய நேரம் நான் சொல்லுவேன், இன்னைக்கு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு வந்து பயங்கரமா டிராபிக் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அப்படின்னா நிஜமாவே நீ பயங்கரமா டிராபிக் இருக்கும். ஓகே அது நமக்கு தோணும். சி அதாவது லைஃப்ல நெகட்டிவா தோணக்கூடாது இல்ல, ஆனா நமக்கு எல்லாம் நெகட்டிவா தான் தோணும். அதுதான் நம்ம மாத்தி மாத்தி நம்ம நமக்குள்ள ஒன்னு இருக்குது, அது மாத்தி மாத்தி சொல்லும்.
1: நீங்க சொன்னது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கோம் சார்.
0: ஆமா இப்ப நேஷனல் ஆந்தம் பாடும்போது தான் அரிக்கும் காலு.
1: ஆமா
0: என்னடா உடம்பு, நீ நேஷனல் ஆந்தம் பாடும்போது கால் அரிக்கலாமா? உனக்கு அரிக்கிறதுக்கு வேற டைமே கிடையாதா? தலை அரிக்கும், கால் அரிக்கும், இப்போ இப்படிதான் இருக்கணும்னா அப்பதான் எல்லாமே தப்பா நடக்கும் நமக்கு. அது அது மாதிரிதான் நான் சொன்னேன் அந்த
1: இன்ட்யூஷன்.
0: அந்த இன்னைக்கு எனக்கு வந்து என் பொன்னாடி அன்னைக்குதான் சரிசா சொல்லிப்பாங்க, பாரு வீட்டுல பால் இல்ல கண்டிப்பா பால் வாங்கிடுவான்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா சொல்லுவேன். எனக்கு தெரியும் பந்தி வைக்கணும் பச்சா, ஆனா நான் ஆண்டவன் என்ன சொல்லுவான், சரி என் வாழ்க்கையில வருஷத்துக்கு 2 தடவை பைக் பஞ்சர் ஆகுது ஆகட்டும், கொஞ்சம் பஞ்சர் கிடைக்க முன்னாடி பைக்ல ஒரு நாள் பெட்ரோல் நின்னு போகுதா ஆகட்டும், தப்பே கிடையாது, கொஞ்சம் பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஆகட்டும், ஓகே என்ன 2 கிலோமீட்டர் தள்ள விட்டுறாத அப்படின்னு நான் டீல் போட்டுப்பேன். ஓகே சோ நம்ம டீல் போட்டுக்கிறதுலதான் விஷயம் இருக்கு. சோ எல்லாருக்கும் தெரியுமா அம்மா ஒரு நாள் போவாங்க, அப்பா ஒரு நாள் போவாங்க. ஓகே நம்ம நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போனா நல்லா இருக்கும்ல. ஓகே நம்மள பாத்துட்டு நம்மள நிம்மதியா போட்டமே. ஓகே அதான் நான் ஆண்டவன் சொல்லுவேன், பாரு நீ கூட்டுனு போறது என்ன கூட்டுனு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் செட்டில் ஆகி எதுக்காக அவங்க இவ்வளவு உழைச்சாங்களோ அத கண்ணுல பாத்துட்டு போட்டமே. இப்ப எங்க எனக்கு எங்க அம்மாவுக்கு பேரம் பாக்கணும்னு ரொம்ப ஆசை, பாத்துட்டாங்க. சோ ஆண்டவா கொஞ்சம் கொஞ்சம் பேரை நான் பாத்துட்டு போட்டேன், அதான் நான் சொல்லுவேன். ஓகே அந்த மாதிரி எல்லாரும் போக தான் போறோம் ஒரு நாளைக்கு, இல்லைன்னு சொல்லல. சோ த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வில் கோ ஒன் டே. ஓகே பட் நோ யூ கேன் ஆஸ்க் கடவுள், கொஞ்சம் டைம் கொடு, என்னையும் கூட்டு போ, எனக்கும் பிரச்சனை கிடையாது, நான் கொஞ்சம் இவன் ஆளாக்கிட்டு போயிடுறேனே, இவனுக்கு ஒன்று ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு, என் பொய் கிட்ட ஒரு சொல்ல கொடுத்துட்டு, எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு நல்லா இருக்கும்ல, கல்யாணம் சாகுன்னு அது மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். இது மாதிரி நீ டீல் போடுக்கலாம் கடவுள்கிட்ட, நிறைய டீல் போடலாம். கடவுள்ன்றது யாரு? உள் கடவுள் தான். ஓகே இதெல்லாம் இப்ப நடக்காம போச்சுன்னா போவோம்,
1: நீங்க சி ஆன அந்த நாள் அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்?
0: 2012 ஜனவரி மிட். ஓகே நான் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டீல் கம்பெனி ஆடிட் பார்த்துட்டு இருக்கேன், லிமிடெட் ரிவ்யூ. ஏன்னா லிமிடெட் ரிவ்யூன்றதுனா குவார்டர்லி குவார்டர்லி முடியும்ல ஒரு ஒரு இது, அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஐ திங்க் இட் ஷுட் பி 17th January or 19th January 2012 எனக்கு ரிசல்ட் வருது பொங்கலுக்கு அப்புறம், 17th or 19th ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாள்ல வருது. அன்னைக்கு நான் நான் பாஸ் பண்ணிட்டேன்றதை நான் பார்க்கல, நான் ஆடிட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்றாங்க, கொஞ்சோண்டு பயம் இருக்கு உள்ளுக்குள்ள, ஒருவேளை போச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. ஆனா நான் இப்போ வந்து ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஃபுல்லி ஆன் மை ஆடிட். லிமிடெட் ரிவ்யூ மிகப்பெரிய இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்டீல் கம்பெனி ஆடி பார்த்துட்டு
1: இருக்கேன்.
0: அப்போ வந்து என்னோட பாஸ் இருந்தாரு, பாஸ் வந்து கேக்குறாரு, கிருஷ்ணா ரிசல்ட் வந்துச்சா உன்னோட நம்பர் சொல்லுன்னு. நான் பாஸ் நம்பர் சொல்றேன், பாஸோட பையனும் எழுதியிருந்தான், பாஸோட பையன் ஃபெயிலு, பாஸ் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தாரு. நான் என் நம்பர் சொன்னேன், இன்னைக்கு நல்லா இருக்கு, இப்படி கண்ணாடி போட்டிருந்தாரு, டக்குன்னு தூக்கி கண்ணாடி இங்க வச்சாரு. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அந்த கண்ணாடிய தலையில வைப்பாங்க தூக்கி சுவை அப்படின்னு தூக்கி வந்து ஐயோ அப்படியே ரிலீவ்டா அப்படியே ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸா ஃபீல்
1: பண்ணான்.
0: பெரிய விஷயம் நான் முடிச்சிட்டேன், ஒரு பயங்கர ஹாப்பி. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேன்மான்னு சொன்னேன். அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அம்மா அழுதாங்க ஃபோன்ல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் ஒரு ஐ திங்க் லஞ்ச் வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு ஆபீஸுக்கு போனேன்.
1: ஏன்னா
0: நான் இப்ப கிளைண்ட் ஆபீஸ்ல இருக்கேன், அங்கேயிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல ஆபீஸ். ஆபீஸ் போயிட்டு ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு
1: போயிட்டேன்.
0: அதுக்குள்ள அம்மா வந்துட்டு ஃபிளாட்ல இருக்க அத்தனை பேருக்கு சொல்லி, அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஃபிளாட்ல, எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு,
1: பட்
0: அதான் அந்த ஃபுல்லா கோயிலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அது நைட்டு கோயில் போவோம்ல ஆப்வியஸ்லி பண்ணிட்டு அத்தனை நார்மல் ஆயிடுச்சு.
1: ஸோ
0: அன்னைக்கு ஒரு நாள் ஓகே, பட் அப்பயும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க.
1: 18 பேர்
0: எழுதினோம், நான் மட்டும் தான் பாஸ், 17 பேர் ஃபெயிலு. அவங்களாம் ஃபெயில் ஆயிட்டாங்க, அதனால ரொம்ப செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ பொறுப்பு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் சிப் பெண்டிங் இருந்தது. ஜனவரி மாசம் ரிசல்ட், மார்ச் மாசம் வரைக்கும் ஆர்டிகல் சிப் பெண்டிங் இருந்தது. சிஏ முடிச்சுட்டு 1500 சம்பாதிச்சிருந்தேன். ஆர்டிகல் சிப் ஸ்டைபண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி.
1: ஆனா நீங்க சந்தோஷப்பட்டதை விட உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க
0: ஆப்வியஸ்லி. சரி, அவங்களுக்காக தானே எல்லாமே. ஓகே, அந்த மாதிரி அப்பா வந்து அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பிகாம்ல ஃபெயிலு, பிகாம்ல நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, எக்ஸாம் மட்டும் எழுதுவோம்ல அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல, உனக்கு தெரியுமே அவங்க சும்மா வச்சு ஃபெயில் போடுவாங்க. எதுக்கு ஃபெயில் போடுறாங்கன்னா தெரியாது, சும்மா ஃபெயில் போட்டாங்க. எங்க அப்பா வந்து என் பெரியப்பா கிட்ட போய் சொல்றாரு, இவன் வந்து என்ன ஆக போறான்னு தெரியல, பிகாம்லயே ஃபெயில் ஆயிட்டான், இன்டர்ல போய் ஃபைனல்ல என்ன ஆக போறான்னு தெரியல. ஓகே, அவருக்கு ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், லைஃபே இருந்து போச்சுன்ற மாதிரி. அவருக்கு பிகாம் தான் பெரிய விஷயம், அவருக்கு பிகாம்ல 4 வார்த்தை இருக்குது, சிஏல 2 வார்த்தை தான் இருக்குது. அப்ப பிகாம் பெருசா சிஏ பெருசானா, பிகாம் தான் பெருசுன்னு வரேன் அப்பா அந்த மாதிரி. அதனால எங்க அப்பா வந்துட்டு நீ எம்காம் படுறா அப்படின்னாரு. அதனால நான் எம்காம் ஆக்சுவலி ஏகேஎஸ் கிருஷ்ணன் எம்காம் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல போடுவேன். ஏன்னா எங்க அப்பாக்கு எம்காம்ன்றதுதான் பெரிய பெருமை, சிஏன்றதுல பெரிய பெருமை. எம்காம்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கு கூட எனக்கு தெரியாது, ஆனா போய் எம்காம்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அது மாதிரி. சோ அவங்களுக்கு பெரியவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா, சரி ஓகே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவோமே. எங்க அப்பாவுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து பஸ்ல வந்துட்டு அவங்க சிஎஸ் போல இருக்கு, சிஏலாம் ஒரு படிப்பா, சிஎஸ் தான் பெரிய படிப்புட்டாங்க போல இருக்கு. எங்க அப்பா வந்து டார்ச்சர், சிஎஸ் போடுறான்ட்டு. அதுக்கப்புறம் சிஏ முடிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு சிஎஸ் எடுத்து படிச்சேன் எல்லாத்தையும். ஆனா நான் சிஎஸ் எங்கேயும் போட்டதே
1: கிடையாது,
0: சிஎஸ்ல நான் ஒரே ஒரு குரூப் மட்டும் முடிக்கல, எழுதல, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், சும்மா ஒரு குரூப் மட்டும் எழுதல நான் அப்படின்னு நிறுத்திட்டேன் போதும் சொல்லி. அவருக்காக படிச்சேன், அவர் ஒரு லெவல் அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடாரு, அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் நான் சிஎஸ் படிச்சு முடிச்சுட்டேன், அதனால நான் விட்டுட்டேன். அந்த டார்ச்சர் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் அதை படிச்சேன், படிச்சு எல்லாத்தையும் பாஸ் ஆயிட்டேன், எல்லாத்தையும் 60 மார்க் மேலே, எல்லா சப்ஜெக்ட்லயும் 60 மார்க் மேலே சிஎஸ்ல. பட் ஒரு டைம் மேல இந்த மனுஷனுக்கு தான் பண்ண, இந்த மனுஷனே பேச நிறுத்திட்டு இதுக்கு போயிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்டர் முடிச்சு, அதுக்கப்புறம் ஃபைனல்ல ஒரு குரூப் முடிச்சு, 2 குரூப் வயசு ஆயிடுச்சு, 25.5 வயசு ஆயிடுச்சுன்னு
1: நினைக்கிறேன்.
0: அதுக்கப்புறம் படிச்சுக்கணுமா, டெஸ்ட் எழுதணுமா, போடா என் ஸ்டூடெண்ட்ஸே அவன் 80 மார்க் 80 மார்க் எடுத்திருக்கான், நான் அதுக்கு போய் எழுதிட்டு அப்படி
1: விட்டேன்.
0: எனக்கு தெரிஸ் நோ ரிக்ரெட், ஆனா எங்க அப்பாவை ஹாப்பி பண்றதுக்காக நான்
1: பண்ணேன். சார், நீங்க சிஏ ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நமக்கான இடம் அப்படின்னு எந்த ஒரு தருணத்துல ஆழமா உணர்ந்தீங்க?
0: ஐயோ, எனக்கு அது எக்ஸாக்டா சொல்ல தெரியல. இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கலாம், இருந்திருக்கலாம், சட்டுன்னு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வரல. உண்மையை சொல்ல போனா இதுதான் நமக்கான இடம்னா எனக்கு சொல்ல தெரியல. உண்மையை சொல்ல போனா அது நீ எதை எதை எதிர்பார்த்து கேக்குறேன்னு எனக்கு சொல்ல தெரியல.
1: இப்ப இருக்கும் இல்ல சார், இப்போ வேற ஏதாவது படிச்சிருக்கலாம்.
0: ஒரு சொல்லட்டமா, நான் ஒரு காலேஜ்ல ரிஜெக்ட் ஆனேன்னு சொன்னேன்ல, அதே காலேஜுக்கு 10 வருஷம் கழிச்சு நான் சீஃப் கெஸ்டா போனேன்.
1: ஓ, அது இந்த சிஏ மூலமா?
0: அது சிஏ மூலமா தானே போனேன். அப்ப அது நான் ரொம்ப பெருமையா உணர்ந்தேன். ஓகே, எனக்கு வந்து பிகாமுக்கு சீட் இல்லைன்னு சொன்ன காலேஜ், அதுவும் நான் அவ்வளவு மார்க் எடுத்தும் சீட் இல்லைன்னு சொல்ல காலேஜ் என்ன வந்து ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது எதனால வந்துச்சுன்னா இந்த சிஏன்றதுனாலதான் வந்துச்சு.
1: எக்ஸாக்ட்லி சார், இதான்
0: அது மாதிரி வந்துச்சு. அது ஒரு என்ன வந்து சின்ன வயசுல கலாய்ச்சி நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு இவர் தான் ஆடிட்டரு, நம்ம குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் இவர் தான் அப்படின்னு சொன்ன மொமெண்ட். அந்த மாதிரி சில கல்யாணத்துல எனக்கு ரொம்ப பெருமையா என்னோட ரிலேட்டிவ்ஸே சொல்லுவாங்க. அதே ரிலேட்டிவ்ஸ் வந்து சின்ன வயசுல நான் என்ன ஆயிடுவேன்ற மாதிரி எல்லாம் பேசின ஆட்கள் இருக்கும், தப்ப சொல்ல முடியாது. அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு, ரொம்ப சுட்டியா இருந்திருப்பனா இருக்கும், என்ன ஆயிட போறேன்ற மாதிரி பேசியிருப்பாங்களா இருக்கும். இன்னைக்கு அதே ஆட்கள் என்ன ரொம்ப மதிக்கிறாங்க, என் குடும்பத்தை ரொம்ப மதிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு இந்த சிஏ வரலாம் கிடைச்சிச்சு, பிளஸ் நிறைய பணம் கிடைச்சிச்சு, நிறைய பேர் புகழ் கிடைச்சிச்சு, எல்லாமே இந்த அது மாதிரி நிறைய நாட்கள் எனக்கு நடந்திருக்கு. ரொம்ப ஹைலைட்டா சொல்ல போனா இந்த ஒன்னு ரெண்டு நாட்கள் சொல்லலாம்.
1: சார், இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ அறிவுரை வழங்குறீங்க, அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, மக்களுக்கு அவங்க நல்ல முறையில் சேமிக்கிறதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக என்னென்ன டிப்ஸ் சொல்லுவீங்க சார்?
0: இப்போ எல்லாருமே ஹார்டு ஏர்ன்டு மணி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, யாரும் ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கல. ஆனால் மக்களுக்கு என்ன பிடிக்கும்னா ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறது பிடிக்கும். நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, பாசிவ் இன்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். பாசிவ் இன்கம்னா நீ உழைக்கும் போது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா இந்த சம்பாத்தியம் மட்டுமே பத்தாது, நீ தூங்கும் போது சம்பாதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பேங்க்ல எஃப்டியை போடுறேன், அது ஒரு வருஷம் கழிச்சு அது ஒரு 8% 8.5% வட்டி தருதுன்னு வச்சுக்கோயேன், அந்த காசு நான் தூங்கும் போது சம்பாதிச்சிருக்கு. ஓகேவா? அது நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுன்றது நான் போட்ட அந்த முதல் மட்டும்தான். நான் 10 லட்ச ரூபாய் பேங்க்ல எப்படி போடுறேன்னா, நான் உழைச்ச காசு அந்த 10 லட்ச ரூபா. ஆனா அந்த 10 லட்ச ரூபா ஒரு வருஷம் கடைசியில ஒரு 11 லட்ச ரூபா கிட்ட மாறுதுன்னு வச்சுக்கோயேன், ஒரு 80,000 ரூபா 90,000 ரூபா வட்டி வந்திருக்குன்னா அது நான் தூங்கும் போது வந்த காசு. ஓகேவா? இப்ப மக்கள் சேமிக்கணும் அப்படின்றது என்னன்னா, உன்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்ன்றத நான் சொல்லுவேன். நான் 21 வயசுல வீடு வாங்கிட்டேன், 21 வயசுல நான் வீடு வாங்கிட்டேன். ஓகே, நான் சம்பாதிச்சு
1: வீடுவாங்க
0: 21 வயசு. நான் சிஏ முடிச்சு, நான் ஜனவரியில சிஏ முடிச்சேன்னா ஏப்ரல்ல இருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஆனா காசு ரொம்ப கம்மி தான், 30,000த்துக்குள்ளதான் சம்பாதிச்சேன் நான். நான் வந்து ஜூலை மாசமும் ஆகஸ்ட் மாசமும் லோன் அப்ளை பண்ணி வீடு வாங்கிட்டேன். நான் வந்து என் பேர்ல வீடு வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 வருஷத்துல அந்த லோன் அடைச்சிட்டேன். ஓகே, 27 லட்சமா நான் வாங்கியிருந்தேன். ஐ திங்க் 15 லட்சம் 16 லட்சம் வீடோட வேல்யூ, 27 லட்சம். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமா அதை நான் லோன் அடைச்சிட்டேன். ஐ திங்க் எனக்கு கடைசியா பார்த்த ஞாபகம் வந்து 10 லட்சமோ 12 லட்சமோ தான் நான் லோன்ல பார்த்த ஞாபகம். அதையும் கொஞ்ச நாள் ஒரே வருஷத்தை அடைச்சேன். நம்ம வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோயேன், அதை உடனே செஞ்சிடணும். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, இதை பெண்டிங் போடாத, நீ போய் சாப்பிட்ரு. ஓகே, அது நீ பெண்டிங் போட போட என்ன ஆகும்னா, அது ரொம்ப அதிகமாகி ஒரு மாதிரி ஒன்று ஆக்கி விட்டுரும். ஓகே, என்ன பொறுத்த வரையும் அதான். இப்ப எனக்கு வந்து நான் டயட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, டயட்ல இருக்கும்போது சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்.
1: ஆமா,
0: நான் போய் மாஸ்டர் கேட்டேன் நீ சீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் நீ சீட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்படியே தோணியே இருக்கும். சோ இப்ப மக்கள் வந்து முதல் அதாவது செலவுன்றதே சேமிப்பா இருக்கணும்ன்றது என்னோட
1: திங்கிங்.
0: இப்ப நான் வந்து இப்ப மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட சேமிப்புன்றது இப்ப ஒரு 15,000 16,000 போகும்னா, அதுதான் நான் இஎம்ஐயா கட்டினேன் என்னோட வீட்டுக்கு. சோ அப்போ மக்கள் வந்து அவங்களோட சம்பாத்தியத்துல சேவ் பண்ண கத்துக்கணும், என்னோட செலவுன்றது என்னோட சேமிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பண்ண வேலை என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் இஎம்ஐ போட்டு வீடு வாங்கினா, அதுக்கப்புறம் நான் பண்ணது வந்துட்டு இன்சூரன்ஸ் கட்டினது, டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டினேன். எனக்கு அதாவது என்னோட செலவு எல்லாமே என்னோட பெட்ரோல் செலவு, வீட்டுக்கு அரிசி வாங்க போடுற செலவு, அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. மேபி ஒரு 10,000 ரூபா நான் செலவு பண்ணியிருப்பேனா இருக்கும் 30,000த்துல. ஆனா மீதி இருக்கிற 20,000த்தை நான் பயங்கரமா பண்ணேன். இந்த மாதிரிதான் வீடு வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆடம்பர செலவு பண்ண மாட்டேன். சி, ஐ ஹாவ் அ செல்போன். ஓகேவா? திஸ் இஸ் ரியல்மி 9 ப்ரோ. ஓகேவா? இதை நான் வாங்கி எப்படியும் 3.5 வருஷத்துக்கு மேல இருக்கும், 4 வருஷம் கூட இருக்கலாம், 3 வருஷம் இருக்கும் மினிமம். என்னால ஐபோன் வாங்க முடியும், இன்னைக்கு இருக்கிறதுலேயே காஸ்ட்லியஸ்ட் ஐபோன் என்னால வாங்க முடியும். ஓகேவா? மேபி என்ன ஒரு 1.5 லட்சம் இருக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க முடியும், நான் வாங்கல. என்னால ஒரு பென்ஸ் கார் வாங்க முடியும், நான் வேகனார் தான் வாங்கியிருக்கேன். என்னால ஒரு ஹார்லி டேவிட்சன் வாங்க முடியும், நான் ஆக்டிவா தான் வாங்கியிருக்கேன். புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா எனக்கு சேமிப்பு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மிச்சதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி. இப்ப மக்கள் வந்து ஹார்ட் ஏர்ன்டு மணியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொண்டு போயிட்டு இன்னைக்கு எஃபன் டோல போடுறாங்க மனசாட்சி இல்லாம. நானே இது வரைக்கும் 1 ரூபா கூட எஃபன்டோல போட்டதில்ல.
1: ஓ,
0: ஆனா இன்னைக்கு ஒரு 22 வயசு பையன் இன்ஜினியரிங் எஃபன்டோல போடுறான்.
1: எஃபன்டோனா என்னது?
0: ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்.
1: ஓ,
0: அது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சூதாட்டம். நான் அதை சூதாட்டம்னு சொல்லுவேன், அவன் அதை சூதாட்டம் இல்லைன்னு
1: சொல்லுவான்.
0: அவன் பிட்காயின்ல போடுவான். நான் என் லைஃப்ல 1 ரூபா கூட இது வரைக்கும் பிட்காயின்ல போட்டதில்ல. நான் ரியல் எஸ்டேட்ல போடுவேன். ஓகே, ஐ பை லேண்ட், ஐ பை பில்டிங். ஓகே, யூ வில் சே தட் இஸ் அ டெட் அசெட். எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துலமா 500 ரூபாய்க்கு ஒரு லேண்ட்
1: வாங்கினேன்.
0: ஒரு கிரவுண்ட் ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்கு
1: வாங்கினேன்.
0: ஒரு 8 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது 1600 ரூபா போகுது. அண்ட் இட் இஸ் அ ரியல் அசட், தட்ஸ் கால்ட் ரியல் எஸ்ட், ரியல் எஸ்டேட் சொல்றேன், ரியல் அசட். ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா மெத மஞ்சின காசு தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல
1: போட்டேன்.
0: நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுவும் மெதமெஞ்சின காசு. சோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எ வெரி வெரி ஹார்ட் ஏர்ன்ட் மணி, யூ புட் இட் இன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். சரி, எப்படி சார் சேமிக்க ஆரம்பிக்கணும்? ஸ்டார்ட் ரெக்கரிங் டெபாசிட். இன்ட்ரெஸ்ட் வில் பி ஒன்லி 7.5%. டோன்ட் வரி அபவுட் இட். அதை வந்து நீ ஒரு ஹேபிட்டா மாத்து, சேமிப்ப ஹேபிட்டா மாத்து. காசு உங்ககிட்ட இருக்கும், காசை மதிக்க கத்துக்கோங்க. இஃப் யூ ரெஸ்பெக்ட் மணி, மணி வில் ரெஸ்பெக்ட் யூ, இட் வில் கீப் கமிங் டு யூ. புரிஞ்சுதா இல்லையா? சோ நீ செலவை சேவிங்ஸ், அதாவது உன்னோட செலவுன்றதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் செலவுன்றது சேமிப்பா இருக்கணும். புரியுதா இல்லையா? மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மை சேவிங்ஸ்ன்ற மாதிரி. அண்ட் செகண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்வெஸ்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். நீ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போறதெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இன்
1: ஹியூமன் கேபிட்டல்.
0: அப்படின்னு அர்த்தம்
1: தெரியல சார்.
0: உன்னோட மேம்படுத்திக்கிறதுக்கு, உன்னை நீ மேம்படுத்திக்கிறதுக்கு நீ செலவு பண்ணணும். நீ பிகாம் படிக்கிறதுக்கு செலவு பண்றியா? மேபி அடுத்தது எம்பிஏ படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவியா? மேபி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுவியா? சிஏஓ ஏதோ ஒன்று, ஏசிஏஓ ஏதோ ஒன்று. அப்ப ஹியூமன் கேபிட்டல் நீ இன்வெஸ்ட் பண்றேன்னு
1: அர்த்தம். ஓகே,
0: சோ சேவிங்ஸ்ன்றது ஒரு போர்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல்ன்றது ஒரு போர்ஷன். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு நீ சம்பாதிக்கிறதோட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கணும் அடுத்த வருஷம். அந்த மாதிரி நீ யோசிக்கணும். 10 மடங்கு 20 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கும், அது எப்படி வரும்? ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நடக்கும்.
1: இப்போ 30,000 போட்டு படிச்சா அதோட நிறைய சம்பாதிக்கலாம்.
0: எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ எஜுகேஷனுக்கு லோன் வாங்குறதோ ஹவுசிங் லோன் வாங்குறதோ தப்பே கிடையாது. நான் கடனுக்கு அகேன்ஸ்ட், ஆனா எஜுகேஷன் லோனுக்கு ஹவுசிங் லோனுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 4 லட்சம் கொடுத்து எஜுகேஷன் லோன் வாங்குறேன்னா என்னால வருஷத்துக்கு 4 லட்சம் சம்பாதிக்க முடியும். இந்த லோன் மொத்த காசு என்னால 1.5 வருஷத்துல அடைச்சிட முடியும். சோ எஜுகேஷன் லோன் தப்பு கிடையாது. ஆனா எந்த இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறேன்னு இருக்குல்ல, நீ ஐஐடியில படிக்கிறதுக்காக எஜுகேஷன் வாங்க போறியா? மொக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன் வாங்க போறியா? ஐஐஎம்ல படிக்கிறதுக்காக எஜுகேஷன் லோன் வாங்க போறியா? தெருமுக்குல இருக்கிற காலேஜ், டுபாக்கூர் காலேஜ்ல எம்பிஏ படிக்கிறதுக்காக நீ வந்துட்டு படிக்க? என்ன நான் சொல்றேன்னா, இன்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ். ஓகே, இப்ப சென்னையிலேயே டாப் 3 காலேஜஸ் சொன்னு வச்சுக்கோங்க, உமன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? எம்ஓபி சொல்லுவாங்க, எத்திராஜ் சொல்லுவாங்க, ஸ்டெல்லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப டாப் 3 காலேஜ்ல படிக்கிறதுக்காக எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு, ஒரு 25,000, 30,000, 40,000 இருந்தா நான் படிக்க உள்ள போயிருவேன்னா லோன் வாங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா நீ முடிச்சுட்டு வெளில போகும்போது கேம்பஸ் ஒன்று 40,000 ஆஃபர் பண்ணுவாங்க. நீ வாங்கின லோனை மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 வருஷத்தை அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ போயிட்டே இருக்கலாம் மேல மேல. அந்த மாதிரி எங்க போறதுக்காக நான் அந்த காசை போடுறேன்? சும்மா ஏதோ டிகிரி வாங்குறதுக்காக செலவு பண்ணக்கூடாது. ஓகே, அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வந்துருச்சுமா, அப்கிராடு, எடெக்ஸல், என்னென்னோ வந்துருச்சு. யூ கீப் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். பைத்தான் படி, ஓகே, ஆர் படி, அது மாதிரி நிறைய படி, அதனால நீ மேம்படுத்திக்கோன, நீ ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணு. சோ சேமிப்பு, எஸ் யூ ஹேவ் டு. என்ன நினைப்பாங்கன்னா, சார் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு
1: நினைப்பேன்னுவாங்க.
0: நான் ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். ஓகே, ஒன்ன நீ மேம்படுத்திட்டேன்னா இதோட 10 மடங்கு சம்பாதிக்கலாம். நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டனா எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் கிவிங் யூ அப்ராக்சிமேட்லி 17-23% ரிட்டர்ன்ஸ். நான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி அதை அதை அனுபவிச்சு பாரு. நான் சொல்றேன் அதெல்லாம் வந்து 100 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. நீ 30,000 ஒரு கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு மாசத்துக்கு 30,000 சம்பாதிப்பேன். ஆனா அந்த கோர்ஸ் நீ படிச்சு முடிக்கணும். அது என்ன கோர்ஸ்ன்றதை நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம் இங்க. எஸ் சரி, கமிங் டு லேமேன் சார், இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் யூ புட் இன் எஃப்டி ஆர்டி, தென் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒன்ஸ் யூ ஹேவ் அ வெரி குட் மணி, பை லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா. ஓகே, அது வந்து ஒரு 5th இயர்ல தான் நடக்கணும். அண்ட் எதுல போட்டாலுமே சொல்றேன், மறந்துடணும். இப்ப அந்த லவ் டுடே படத்துல ஒரு சீன் வரும், அவங்க வந்து சீடை போட்டுட்டு டெய்லி தோண்டி தோண்டி மரம் வந்துச்சா மரம் வந்துச்சான்னு பார்ப்பான். அப்புறம் ராதிகா அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் எப்படா டெய்லி தோண்டி தோண்டி பார்த்துட்டு, சோ நம்பிக்கை தான்டா அது வந்துடும் சொல்லி மூடிட்டு வந்துரு, அது மரமா வளர்ந்துருன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல காசு போட்டு மறந்துடணும். நான் 2017 பராக் பரிக் ஃபிளெக்சி கேப்னு ஒரு காசு போட்டு மறந்துட்டேன் நிஜமே மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமா இல்ல நம்ம அந்த ஃபிளெக்சி கேப்ல 1 லட்சம் போட்டோம்ல, உள்ள போய் பார்த்தா 3 லட்சம் ஆயிடுச்சு. ஓகே, சோ ஒரு அரௌண்ட் 6 இயர்ஸ்ல மறந்துட்டேன் என்னது அப்படின்ற மாதிரி. சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருந்தா மிஞ்சி மிஞ்சி என்ன இருக்கும், அந்த 1 லட்சம் ரூபான்றது 1,25,000 இருக்கும். ஒரு லட்சம்ன்றது 3 லட்சமாலும் ஆக வாய்ப்பே கிடையாது. நான் 3 லட்சம் எக்ஸாக்டா 3 லட்சம் இல்ல, ஒரு 260,000 270,000 கிட்ட ஆயிடுச்சு. 233% 240% ரிட்டர்ன் வந்துச்சு. எனக்கு என்ன நம்பவே முடியல எப்படி. 2020 நான் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் சம்பாதிச்சு நல்லா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. பட் ஐ வில் டெல் யூ, டோன்ட் கம் டு ஸ்டாக் மார்க்கெட் இனிஷியலி. கையில நல்லா காசு வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட்ல வந்தீங்கன்னா போட்டுட்டு அந்த காசை மறந்துருங்க. நீ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில போட்டாலும் சரி, எல்என்டில போட்டாலும் சரி, இன்ஃபோசிஸ்ல போட்டாலும் சரி, போட்டுட்டு மறந்துரு. உன்னால மறக்க முடியுமா? டெய்லி பாக்காம இருப்பியா? அந்த கண்ட்ரோல் உனக்கு இருக்கா? வா, இல்லைன்னா வராது. டெய்லி டெய்லி நோண்டி நோண்டி பாப்பேன்னா அந்த மரம் மரம் தான், இந்த சீடு எப்படி மரம் ஆகும் டெய்லி நோண்டி பாத்தீங்கன்னா ஆகாது இல்ல. சோ ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஸ்டார்ட் பண்ணு, ஆர்டில ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்லோவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போ, ஒரு 3 இயர் 3.5 இயர்ஸ்ல போ. அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்கு வா, அப்ப கூட மிட் கேப்ஸ்க்கோ ஸ்மால் கேப்ஸ்க்கோ போகக்கூடாது. ஓகே, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா தான் நீ வந்து மிட் கேப்க்கோ ஸ்மால் கேப்க்கோ போகணும். ஓகே, அது அந்த மாதிரி நீ போகணும். அதுக்கப்புறம் உனக்கே தெரிஞ்சிடும் எப்படி சம்பாதிக்கணும்ட்டு. ஓகேவா? சரி, இன்னைக்கு அவ்வளோ என் காசை எனக்கு மேனேஜ் பண்ணவே டைம் இருக்க மாட்டேங்குது. உண்மையை சொல்ல போனால் ஐ எம் கிவிங் டு சம்மன் எல்ஸ் டு மேனேஜ் தட் மணி. ஓகே, ஏன்னா அதில் அதை பார்க்கவே எனக்கு தோண மாட்டேங்குது. அடுத்தடுத்து எப்படி போயிட்டே இருக்கணும்னா, இதே உட்காந்துட்டு இது என்ன ஆச்சு அது என்ன ஆச்சு இந்த ஸ்டாக் எவ்வளோ ஏறிச்சு இறங்கிச்சுன்னா இப்போ பார்க்க டைம் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம் இன் தட். ஏன்னா அதை பார்த்தா அது ஒரு அடிக்ட் மாதிரி போயிடும், டெய்லி அதையே பார்த்துட்டு இருப்பேன். அதனால அது பார்க்காம இருக்கிறது நல்லது.
1: புரியுது சார். நம்ம இந்த இன்டர்வியூட முடிவுக்கு வந்துட்டோம் சார். நேர்களே, தன்னோட கடின உழைப்பாலையும் தன்னம்பிக்கையாலையும் திறமையாலையும் பல மாணவர்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்ச CA AKS கிருஷ்ணன் சாரோட நேர்காணல கேட்டிருப்பீங்க. பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இந்த CA ப்ரொஃபஷனை பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். அந்த சவால்லேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்கன்னு நாங்கள் கேட்கும்போது நமக்கு இருக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய இது மாதிரியே தெரியல. நம்மளும் படிக்கணும், நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நிச்சயமாக வருது சார். அதே மாதிரி டிசிப்ளின் வந்து எப்படி வந்து கொண்டு வருதுன்னு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. கன்சிஸ்டன்சிக்கு சொன்னீங்க. அம்மா அப்பாவை மதிக்கணும் அப்படின்றத இந்த இன்டர்வியூலேருந்து நான் ஆழமாக நல்லா உணர்ந்து கற்றுக்கிட்டேன் சார்.
0: நான் டெய்லி எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம்மா. ஓகேவா? இப்போ விட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறது இல்லை. பட் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட, மேபி கொஞ்ச நாளுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட நான் சொல்கிறேன், எவ்ரிடே ஐ ஃபாலோ இன் ஹர் ஃபீட். நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எங்கள் அப்பா இருந்தாருன்னா அவர் மோஸ்ட்லி பிஸியாக இருப்பார், ஒருவேளை இருந்தாருன்னா அவரே நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்ட்டு அவ்வியாதியை சொல்லிட்டு தான் நான் வெளில போவேன். ஓகே, இது வந்து நான் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிட்டு இருந்தேன். யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து லக் இல்ல சார் எனக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு பிரிங் பேக் யுவர் லாஸ்ட் லக் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து எங்கேருந்து வரும்னா, இங்கே தான் வரும். நீ வந்து உலகத்துல யார் காலையும் உழ தேவையில்ல, உங்க அப்பா அம்மா காலையில் மட்டும் உழந்தா போதும், உனக்கு லக் அங்கேருந்தா சுரக்கும். எல்லாரும் தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு கடவுளை வர பழைய தூக்கி போட்டுறாங்க, கடவுளே அங்கதான் இருக்காங்க. சோ நீ யூ ஜஸ்ட் எவ்ரி டே யூ கெட் ஆசீர்வாதம் ஃப்ரம் ஹர். ஓகே, எல்லா நாளும் உனக்கு பாசிட்டிவா இருக்க போறது இல்ல, ஆனா ஆவரேஜா உனக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓகே, அது நீங்க பண்ணுங்க. நிறைய பேர் நான் சொல்லுவேன், நான் வந்து அவ்வளோ நல்லா படிச்சேன் சார், மார்க்ல சார் ஃபெயில் ஆயிட்டேன் சார்னு சில பேர் சொல்லுவாங்க. 39 ஃபெயில் ஆயிட்டா சார், ஒரு மார்க் போட்டு பாஸ் ஆயிருப்பாங்க, 59 தான் சார் போட்டாங்க, 60 வந்து எக்ஸாம் எடுத்து பண்ணிட்டு, அந்த ஒரு மார்க் காரணம் ஆசீர்வாதம் இல்லைன்றது. யூ கெட் ஆசீர்வாதம்னோ. ஓகே, பிளஸிங்ஸ் பிளஸிங்ஸ் ரொம்ப முக்கியமா லைஃப்.
1: நீங்க வந்து எங்களோட கலந்துகிட்டு இந்த இன்டர்வியூ பண்ணதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.
1: நன்றி சார்.
0: நன்றிமா, தேங்க்யூ.
1: நன்றி சார். நேர்களே, இன்னொரு சுவாரஸ்யமான நேர்காணல்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் அஜய் ஸ்ரீநிதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சமுதாயம் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதே சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? இல்லன்னு சொல்லுதா? சமுதாய தொண்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்படிலாம் நினைச்சிருந்தா நமக்கு ஒரு வெள்ளை தேவதையான மதர் தெரசா கிடைச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை தங்களோட மனசு உணர்ந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக பணி செய்யற மனிதர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சமுதாயத்திற்காக இவர்கள். நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: வணக்கம் நேர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில நான் பேசுறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா,
2: மகாலட்சுமி,
3: ரோஸ் மோலன்.
1: ஹாய் மர்லின்,
3: என்ன டல்லா இருக்க? இதே யோசிச்சுட்டு இருக்க போல.
1: ஆமா, கதல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: அப்படி என்ன சம்பவம்?
1: கதல ஒரு குழந்தைய பார்த்தேன் மர்லின்.
3: குழந்தை தானே? குழந்தை இல்லைன்னு இருக்கு.
1: அந்த குழந்தையிலதான் விஷயமே இருக்கு.
3: அப்படி என்ன விஷயம்
1: சொல்றேன் கேளு. கதை, நான் காலேஜ் கிளம்பி வந்துட்டு இருந்தேன்னா, அப்ப நான் ஷேர் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
3: சரி,
1: ஈத்தாப்ல ஒரு குழந்தைய பார்த்தேன். குழந்தை திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை கிட்ட போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி ஏதாவது கேட்கலாமா, ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
3: சரி,
1: ஆனா மனசுக்குள்ள ஒரு டைலமா, கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு.
3: கடைசியா கேட்டியா இல்லையா?
1: மனசு அப்புறம் தேத்திக்கிட்டு போய் நான் கேட்டேன் அந்த குழந்தை கிட்ட, ஏன் இங்க நிக்கிறேன், திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு.
3: வீட்டை விட்டு ஓடி வந்துடுச்சாமா?
1: ஆமா மாலு.
3: அப்படி என்ன கஷ்டமா அதுக்கு?
1: எல்லாருக்கும் இருக்கிற காமனான ஒரு கஷ்டம் தான்.
3: அது என்னடி?
1: எக்ஸாம் ஃபியர் தான்.
3: ஐயோ,
1: அந்த குழந்தை எக்ஸாம் பயத்துல ஓடி வந்துருச்சான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்க ஒரு டிராபிக் காப் இருந்தது, நான் பார்த்தேன். அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சு, சார் இதனாலதான் இந்த குழந்தை ஓடி வந்துருச்சான், கரெக்டா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் சரிமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
3: அதான் போலீஸ் கிட்ட சேஃபா இருக்கே, நீ எதுக்கு இன்னும் கவலைப்பட்டு இருக்க?
1: இல்ல, அந்த குழந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், சின்ன குழந்தையா இருக்கா, அழுதுட்டு வேற இருந்துச்சு, கரெக்டா சேஃபா வீட்டுக்கு போயிருக்குமா போகிறதா அப்படிங்கிற ஒரு டவுட்டே மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
3: ஏய், நீ ஒப்படைச்சது தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட, அவங்க எல்லாரும் கரெக்டா பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாத, வா கிளாஸ்க்கு போலாம்.
1: சரி மல்லன், வா போலாம்.
0: இப்போ ஒரு சின்ன உரையாடல் நீங்க கேட்டீங்க. தினம் தினம் குழந்தைகள் காணவில்லை அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களை என்ன ஆறாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. அப்படியும் யோசிக்கிற ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர் தான் லயன் ஜவஹர்லால் நேரு. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை பத்தியும் அவர் சமுதாயத்திற்கு செய்த தொண்டை பத்தியும் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காரு. வணக்கம் சார்.
4: வணக்கம்
0: சார். உங்க பேரே முதல்ல எங்களுக்கு கேட்ட உடனே ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த பேர் வர காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: காரணம் என்னன்னா, எங்க அப்பா வந்து வில்லேஜில் இருந்தாரு, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைங்கிறது அருகில் உள்ள ஒரு வில்லேஜ். எங்க அப்பா காங்கிரஸ் பற்றாளர், தியாகி, அவர் ஐ மீன் ஃப்ரீடம் ஃபைட்டர். அதனால எங்க கூட பிறந்த எல்லாருக்குமே நேஷனல் லீடர்ஸ்னுடைய நேம் தான் வச்சாங்க. எல்லாத்துக்கும் மூத்த எங்க அண்ணன் பேர் ஜெயபிரகாஷ் நாராயணன், அடுத்த அண்ணன் பேர் சுபாஷ் சந்திர போஸ், என்னுடைய பேரு ஜவஹர்லால் நேரு. இப்ப என் பொண்ணுக்கு பேரு கூட இந்திரா காந்தின்னு பேர் வச்சிருக்கிறேன்.
0: கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த காலத்திலயும் தேசப்பற்று ஆட்களோட பேர் வைக்கிற சில நபரை நம்ம சந்திக்க முடியுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற பேர் இருக்கு, இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு தலைவர் பேர் யாரையாவது சொல்லுங்க சார்.
4: இப்ப இருக்கிறவங்களை சொல்றீங்களா, இறந்து போனவங்களை சொல்றீங்களா? என் நேதாஜி ரொம்ப பிடிக்கும், பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேஷனல் லீடர், அவரே ரொம்ப பிடிக்கும்.
0: சரி சார், காரணம் ஏதாவது, தனி காரணம் ஏதாவது அவருக்கு பிடிச்சிருக்கிற காரணம்?
4: அவங்க எல்லாம் சுயநலம் இல்லாம நாட்டுக்காக பாடுபட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களால சுதந்திரம் கிடைச்சது.
0: ஓகே சார், இப்போ நீங்க சமுதாயத்திற்காக செய்யற ஒரு தொண்டு அப்படிங்கறத பத்தி, என்னென்ன தொண்டுகள் செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: 1972 சென்னைக்கு வந்தேன். வந்த புதுசில் பார்த்தா நான் கோட்டூர்புரம்ங்கிற ஒரு பகுதியில் வச்சு வந்தேன். ஸ்லம் ஏரியா அது. அங்குள்ள பிள்ளைங்கள்லாம் காசு வச்சு கோலி ஆடுறது, கில்லி ஆடுறது, காத்தாடி வர்றது, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் திருத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும் அங்கே ஒரு இரவு பாடசாலை ஆரம்பித்தேன். இலவச இரவு பாடசாலை ஒரு 20 வருஷம் நடத்தினேன். அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதோடு நல்ல டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தேன். நல்ல பேர் இருந்தது பிள்ளைகள் மத்தியில், பெற்றோர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது, நல்லா இருந்தாங்க. அடுத்தபடியாக ஸ்கூலுக்கு கட்டடிச்சு சுற்றுற பசங்கள் நிறைய உண்டு சென்னையில். எல்லாம் ஸ்கூல் பேக்கோட யூனிஃபார்மோட அங்கங்கே பார்க்கு, பீச்சு, பிளே கிரவுண்டு அங்கங்கெல்லாம் சுற்றுவாங்க. சினிமா தியேட்டர் முன்னாடியெல்லாம் பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க ஸ்கூலில் உள்ள ஐடென்டி கார்டு இல்லை நோட் புக்கில் அவங்க பேர் எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்துட்டு அவங்க எந்த ஸ்கூல்னு தெரிஞ்சுட்டு முடிஞ்சால் அவங்கள என்னோட கூட சைக்கிள்லையோ அப்புறமா பைக்கிலையோ கூட்டு போவேன். இல்லைன்னா அந்த அட்ரஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவேன். அவன் மறுபடியும் அவங்க ஸ்கூலில் போய் அவனுடைய நேமு, எந்த செக்ஷன், கிளாஸ் எல்லாம் சொல்லி அவனுடைய பர்டிகுலர்ஸை கேட்பேன். அட்டண்டன்ஸ் பர்டிகுலர்ஸ், இவன் எத்தனை நாள் ஆப்சண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு 1 or 2 days அப்படின்னா விட்டுடுவேன். மோர் தென் 1 week 1 month ஆப்சண்டான கேஸ்லாம் எத்தனையோ பேர் என்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் அட்ரஸை வாங்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த தகவலே தெரியாது.

0: பொம்பளை ஸ்கூலுக்கு வருவான், வீட்டுக்கு போயிடுவான், அந்த டயத்துக்கு லீவ் நாள்லாம் வீட்டில் உட்காந்துக்குவான். இப்போ ஸ்கூலுக்கு போகிறானா வரானாங்கிறது அவங்க கண்டுக்கிறது இல்லை, அவங்க அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போய் சொன்னப்பறது அவங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் எல்லாம் விசாரித்து திரும்ப அன்னையிலேருந்து அவங்க அந்த பிள்ளைங்களை சரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை நான் சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்தில் ஒரு 10,000 பிள்ளைகளை நான் அந்த மாதிரி சந்திச்சிருக்கிறேன். அதோடு கூட வெளியூர்களிலிருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு ஓடி வர்ற பிள்ளைகள் நிறைய, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நான் சந்திச்சிருக்கேன் கடந்த 25-30 வருஷங்களில். என்ன காரணத்துக்காக வர்றாங்க அப்படின்னா, சினிமா முகத்தில் வந்துடுறாங்க. அடுத்து மாற்றான் தாய் கொடுமையினால் அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்க முடியாமல் ஓடி வந்துடுறாங்க. தகப்பனார் குடிச்சிட்டு அடிக்கிறதுனால ஓடி வந்துடுறாங்க. ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறதுனால பயந்து போய் வீட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க. சில பேர் நண்பர்களாக 2-3 பேர் சேர்ந்துட்டு சினிமாவில் நடிக்கலாங்கிற எண்ணத்துலையும் ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நான் நிறைய அவங்க பேரண்ட்ஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறேன். இன் அடிஷன் டு தேட்டு, கோட்டூர் புறத்தில் அந்த இரவு பாடசில் நடத்தினேன். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தேன், ஒரு 800 மெம்பர்ஸ் சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக. அது ஒரு 10-12 வருஷம் நான் ரன் பண்ணேன். நான் தான் ஆர்கனைசராக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 50 பேர் எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் தான் அதுக்கு ஆர்கனைசராக இருந்து இது பண்ணோம். நல்ல திருட்டுகள்லாம் நிறைய குறைஞ்சிது அதனால.
1: இப்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இரவு பாடசாலை அதெல்லாம் நடக்குதா சார்?
0: இல்ல, இரவு பாடசாலை 20 வருஷம் நடத்திட்டு இப்ப நான் விட்டுட்டேன். அதன் பிறகு என்னோட படித்த மாணவர்கள் அதை தொடர்ந்து நடத்தினாங்க. இப்போ அவங்களும் கார்பரேட் ஸ்கூல்ல நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து நான் 20 வருஷம் நடத்தின பிறகு ஐடென்டி கார்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்ல. முதல்ல ஒரு 2-3 ஸ்டேஷன்ல வச்சிருக்கும் போது கொடுத்துட்டாங்க. சவுத் மட்டத்தில் 20 ஸ்டேஷன் இருக்கு. அவ்வளோ ஸ்டேஷன்லையும் பண்ணும்போது ஜாயிண்ட் கமிஷனர் தான் அதுக்கு இன்சார்ஜ், அவர் தான் ஐடி கார்டு கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திட்டே வந்தனால என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராப் அவுட் பண்ணி போயிட்டாங்க. அதனால சுத்தமாக விட்டாச்சு. இப்போ இல்லை அந்த சர்வீஸ்.
1: கரெக்டான கனெக்டிவிட்டி கிடைக்காததுனால உங்களால் அதை இன்னும் தொடர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஆமாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்கரேஜ்மெண்ட் இல்லாததுனால நாங்கள் விட்டுட்டோம்.
1: சார், நீங்க இதுவரைக்கும் 10,000 குழந்தைங்களை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. முதல் சூழ்நிலை உங்களுக்கு எப்படி உருவாச்சு, யாரை காப்பாத்தீங்க அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: அதாவது வெளியூர்லேருந்து ஓடி வந்தது யாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஸ்கூல் கட்டடிச்சதுல முதல் முதல்ல ஒரு பையனை சந்திச்சேன். இப்போ என் பேர் ஜவஹர்லால் நேரு, அந்த பையன் பேர் ஜவஹர். அவங்க அப்பா வந்து சென்னை யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸர்,
1: நல்ல ஒரு தொடர்ந்து பேரும் பேரும்.
0: அவன் நான் டி நகர் பகுதியில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது. டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பிளே கிரவுண்ட்லாம் விளையாடிட்டு இருந்தான் யூனிஃபார்மோட. அவனை கூப்பிட்டு என்ன அதுன்னு கேட்டால் அவன் சும்மா ஏதோ போய் சொன்னான். அப்புறம் அவனுடைய அட்ரஸை நோட் பண்ணிட்டு எந்த ஸ்கூலு என்ன செக்ஷன் தெரிஞ்சுட்டு ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அவன் ஸ்கூலுக்கு போகலை. அவங்க ஸ்கூலில் நேமை ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெட் மாஸ்டர் தயாராக இருந்தாங்க. நான் உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் சொல்லிட்டு சாட்டர்டே எனக்கு லீவ் இருந்தது. அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீடு கே கே நகர். அந்த கே கே நகரில் போய் அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட சொன்னால் ஷாக் ஆகிட்டார். ஒரு பெரிய ப்ரொஃபஸர், நம்ம பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி 7th படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். அதன் பிறகு நெக்ஸ்ட் டே அவர் போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஸ்கூலில் கட்டடிக்கிற பசங்கள்.
1: ரொம்ப நல்லா இருக்கு சார் கதை கேட்கவே எங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்க ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க சார்? பசங்க கட்டடிச்சு தான் சுத்துறாங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க சார்.
0: ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூனிஃபார்மோட தான் சுத்துவாங்க. பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க, கிரவுண்ட்ல இருக்கிறாங்க, பீச்சில் சுத்துறாங்க அப்படின்னா அவங்க யூனிஃபார்மோட இருக்கிறதுனால நிச்சயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியும். ஸ்கூல் பேக்கெல்லாம் ஒரு வாரம் வச்சுதான் விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க போய் கூப்பிட்டு பேசி அவன் ஸ்கூல் நோட் புக் எடுக்க சொன்னால் அந்த லேபிளில் தெரியும் அவன் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கான், எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இல்லை ஸ்கூல் ஐடென்டி கார்டு கொடுத்துட்றாங்க இப்போ எல்லாருக்குமே சென்னையில். ஈவன் கார்பரேஷன் ஸ்கூலில் கூட ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு கரெக்டாக அவன் எந்த ஸ்கூல் எந்த கிளாஸ் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் நோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அவங்கள நான் ஸ்கூலில் போய் அவங்களுடைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸை மீட் பண்ண முடியுது.
2: சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு தனி நபருக்கு இருக்கக்கூடிய வேலையை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். தன்னுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளை பார்த்துக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அது அப்படி இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு எதனால் இந்த மாதிரி எண்ணம் தோணுச்சு, அடுத்தவங்களுடைய குழந்தை இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து பண்ண, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அடிபட்டிருக்கீங்களா, எதனால் இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு, இதை சொல்லுங்களேன் சார்.
0: நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ரொம்ப சமூக தொண்டு செய்கிறவர் எங்கள் கிராமங்கள்லையே. அந்த இது பாரம்பரியமாக எனக்கு அது உள்ளூரவே ஊறி போச்சு. அதனால் சென்னையில் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அவங்கள நம்ம திருத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி. ஏன்னா ரோட்டில் போகிறவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. நான் சில சமயம் சில பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் என் பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு பேசிட்டு என்னோடய ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் ஆஃபீஸர் கேட்பார், என்ன அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் எங்களுக்கு ஆஃபீஸர், அவர் கேட்பார், நாங்களாம் ரோட்டில் போகிறோம் வரோம், எங்கள் கண்ணிலலாம் யாரும் மாட்ட மாட்டேங்கிறாங்க, உங்கள் கண்ணில் மட்டும் எப்படி மாட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் யாரும் இதான் அந்த எண்ணத்தோடு போகிறதில்ல, நான் அந்த மென்டாலிட்டியோடய போகிறதுனால ரோட்டில் சைடில் பார்த்துட்டே போகும்போது நான் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன், சைக்காலஜியில் நான் கண்டுபிடிச்சிடுறேன் அவங்களோட என்ன நேச்சரை பார்த்து இவங்க ஸ்கூலுக்கு கட்டடிச்ச பசங்க தான் அல்லது இவங்க வெளியூர்லேருந்து ஓடி இருந்த பிள்ளைங்க தான் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிடுறேன். நான் திங்க் பண்ணால் 99% அது கரெக்டாக இருக்குது அப்படின்மே.
1: சார், எந்த ஏஜ்ல இருந்து இந்த மாதிரி பசங்க இப்படி மிஸ் ஆறாங்க? அதான் ஏஜ் குரூப் இருக்கா?
0: மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் தான், 13-19 வரைக்கும் உள்ளவங்க, ஸ்கூல் பாய்ஸ் தான் மோஸ்ட்லி.
2: அப்படி டீனேஜா இருக்கவங்க எதனால சார் மிஸ் ஆகுறாங்க? ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா அதுக்கு?
0: இப்போ வீட்டை விட்டு ஓடி ஓடுறாங்கன்னா மோஸ்ட்லி சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க, சினிமா நடிகர் நடிகைகளை பார்க்கணும்னு வர்றாங்க. அடுத்து வீட்டில் மாற்றாந்தாய் கொடுமை, அதனாலையும் பிள்ளைகள் அங்கே இருக்க பிடிக்காமல் நம்ம விட்டு விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பழச்சிக்கலாம் அப்படின்னு மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. கையில் காசு இல்லைனாலும் திருட்டு ரயில் ஏறியாச்சும் வந்துடுறாங்க. சில பேர் வீட்டில் காசை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்துடுறாங்க, அதோட காசு சரியாக போகுது, வந்துங்க கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு குடியார தகப்பனார் இருப்பார், அந்த பிள்ளைகள் எவ்வளோதான் நல்லா இருந்தால் கூட அவன் சும்மா வேணும்னே என்ன செய்யறது, அடிக்கிறது, தொல்லை போடுறது, இந்த தொல்லை தாங்க முடியாமல் பிள்ளைகள் மன அழுத்தத்தினாலையும் ஓடி வந்துடுறாங்க.
2: அப்படி மிஸ் ஆகுற குழந்தைகள் ரொம்ப சேஃபான இடத்துல போய் சேர்றாங்களா, இல்ல அவங்க யாராவது மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா?
0: சென்னைக்கு வர்ற பிள்ளைகள் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது மாதிரி ரெண்டு மூணு பிள்ளைகளை நான் சந்திச்சேன். நான் டிநகர் ஏரியால எங்க ஆபீஸ் இருந்தது, அந்த ஏரியாவில் ஒரு நடிகருடைய வீட்டு வாசல்ல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு 50 ரூபா தவளை கொடுத்து அந்த கடையில் போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொன்னார். நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து சில்லறையை கொடுத்தேன். திரும்ப என்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 500 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி அந்த கடையில் போய் நீ சொல்லு, 500 ரூபா கொடுத்தேன் எனக்கு மீதி தரல, நீங்கள் 50 ரூபாய்க்குள்ள சில்லறை தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லு, அந்த நேரத்தில் நானும் பின்னாடி வந்துடுறேன், வந்துட்டு அவன்கிட்ட அந்த 500 ரூபாயை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கடைக்காரன்ட்ட சொல்லி, கடைக்காரன் பார்ப்பான், 500 ரூபாத்தால் நிறைய கிடந்ததுன்னா இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் 500 ரூபாய் கொடுத்துருவான். இந்த மாதிரி 1-2 இடங்களில் பண்ணும்போது எனக்கு பயமாகி போச்சு, எங்கே நம்ம போலீஸில் மாட்டிக்குவோமோ சொல்லிட்டு, அதனால் அந்த ஆள் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அதன் பிறகு அவன் அட்ரஸ் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டேன்.
2: இதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு, ஏதாவது பசங்க தொலைஞ்ச பசங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி? இதுவும் வந்து ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இன்னும் வேற ஏதாவது?
0: ஒரு தடவை நான் பல்லாவரத்துல பைக்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு, ஒரு பையன் ஒரு 10-12 வயசு இருக்கும், அவன் அடிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போனார். அவன் வரமாட்டேன்னு சொன்னால் அவர் அடிக்கிறாரு இழுக்கிறாரு இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. நான் உடனே கொஞ்சம் தூரம் போகணுமே பைக் அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வந்து என்ன அது சச்சா டே இவர் யார்றா ஏன்டா அவன் அடிக்கிறார் அப்படின்னா, அந்த ஆள் அவன் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், ஆ என் பையன் தான் அப்படிங்கிறாரு. இந்த பையனை கேட்டால், இல்லை இல்லை எனக்கு பெசன் நகர், என்னை அங்கேருந்து இவர் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே டக்குன்னு நான் பிடிச்சிட்டு போய் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன், பல்லாவரம் போலீஸ் ரோட்டு மேலே இருக்குது, உடனே அங்கே போயிட்டு ஹேண்டோவர் பண்ணேன். ஹேண்டோவர் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆள் பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே நான் திருவான்மூர் ஏரியா தான், அந்த பையன் பெசன்னா நான் கொண்டு அவங்க பேரண்ட்ஸ் ஹேண்டோவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என் வண்டியில் என் கூடவே கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் உடனே நான் ஹேண்டோவர் பண்ணேன். இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது, திருடுறதுக்கு பயன்படுத்துறது, இன்னும் சொல்ல போனால் சென்னையில் இப்போ நிறைய கிட்னி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஆளை கிட்னி எடுத்துட்டு ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க, ஒரு கிட்னி எடுத்தா உயிரோடு இருந்துருவான், ரெண்டு கிட்னி எடுத்துட்டு ஆளை சாகடிச்சு ஆத்துல கூவத்துல தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. சில இடங்கள்ல கண்ணு வேணுங்கிறதுக்காக கண்ணை நோட்டிட்டு, கண்ணை பயன்படுத்துறதுக்கு இல்ல கண்ணை நோட்டிட்டு பிச்சை எடுக்க விடுறாங்க.
2: நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா சார்?
0: கேள்விப்பட்டதுதான்,
2: கேள்விப்பட்டிருக்கீங்க.
1: சார், நீங்க இவ்வளோ காலமா இந்த சேவைகள் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்றீங்க, இதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க யாரு சார் இவ்வளோ வருஷங்கள்ல, சொல்ல முடியுமா யாராவது?
0: சென்னை கோட்டூர்புரத்துல இரவு பாடசாலை நடத்தும் போது முத முதல்ல ஆரம்பிச்சது ஒரு நண்பருடைய வீட்டில் வச்சுதான் ஆரம்பிச்சேன். அவர் பேர் மிஸ்டர் காசிராமன், அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணி இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவர் அவருடைய வீட்டில் ஒரு ரூம் எனக்கு கொடுத்தாரு. அப்போ ஒரு 40 பிள்ளைகள் வரைக்கும் அங்கே வந்தாங்க. இங்கிலீஷ் கிராமர் மட்டும் சொல்லி கொடுத்தேன். கிராமர்னா என்ன பர்பஸ்னா அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களை டிசிப்ளின் கொண்டு வரணும். டைரக்டா நாம சில அட்வைஸ் பண்ணோம்னா சரி சரிம்பாங்க, அப்புறம் நம்ம இந்த பக்கம் போனோம்னா இவருக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதை ஒபே பண்ண மாட்டாங்க. டெய்லி நம்ம கிட்ட வந்து பாடம் படிக்க வந்தாங்கன்னா நம்ம சொல்றத அவங்க நிச்சயமா கேட்பாங்க, அவங்க திருந்துவாங்க. அந்த ஒரு நல்லெண்ணத்துல அந்த இரவு பாடசாலை ஐ மீன் கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு ஆசிரியர் ரொம்ப எளிய முறையில் கிராமர் சொல்லிக் கொடுத்தார் நான் செங்கோட்டையில் படிக்கும் போது. அந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு வந்தது. அப்போ அவருடைய வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு ஆரம்பத்தில் உதவி செஞ்சது. ஸ்ட்ரென்த்து சேர சேர சேர அவர் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை. அப்போ லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்ட்ரல் மெட்ராஸ்னு இருக்கு சென்னையில், அவங்க எங்கள் கோட்டுப்புறம் ஏரியாவை அடாப்ட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட போய் மூவ் பண்ணி சென்னை கார்பரேஷன் அவங்க மூலமாக அணுகி அவங்க வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் கிளாஸ் ரூம் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஈவினிங் டெய்லி 2 hours 6 to 8 ஃப்ரீ டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பித்தேன். முதல்ல கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன், நான் பேரண்ட்ஸோட ரிக்வஸ்ட்னால மேத்ஸும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th standard வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பாடமும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கேட்டாங்க. அப்போ எனக்கு வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க. அந்த நண்பர்களை கொண்டு சிறப்பாக 20 வருஷம் நான் அதை நடத்தினேன்.
1: இப்போவும் அந்த சேவை தொடருதா சார்? உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த மாதிரியான சேவைகள்?
0: இப்போ அந்த இரவு பாடசாலை இல்லை, ஆனால் நிறைய ஸ்கூல்ஸில் போய் கிராமர் கிளாஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் ஒரு பீரியடு 2 பீரியட் இல்லை, 4 பீரியட். ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிச்சு லஞ்சபிள் அடிக்கிற வரைக்கும் 4 பீரியட்ஸ் 3 hours வித்தவுட் பிரேக் நான் கிராமர் கிளாஸ் எடுத்தா கூட நோபடி இஸ் கெட்டிங் போரிங். அந்த 4 பீரியட் எடுத்து முடிச்சுட்டு பாய் அப்படி சொன்னால் திரும்ப எப்போ வருவீங்க எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஈகர்னஸை கிரியேட் பண்ண பார்த்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திரும்பவும் நான் அங்கே போய் செய்வேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனாலே லீவ் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் போய் ஸ்கூலில் கிளாஸ் நடத்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் நான் எழுதியிருக்கிறேன். அது இதுவரைக்கும் 8 எடிஷன் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏதாவது ஒரு சூழ்நிலையினால உங்களால காப்பாற்ற முடியாம போன விஷயம் ஏதாவது இருக்கா? காப்பாற்ற முடியாம போன குழந்தைகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்
0: இல்ல? அந்த மாதிரி இல்ல, நான் மோஸ்ட்லி பாய்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆந்திராவில இருந்து ஓடி வந்துச்சு வீட்டை விட்டு. அவருக்கு 15-16 வயசு இருக்கும். அப்போ ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல நான் அப்போ டிநகர் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அந்த பொண்ணை ரவுண்டப் பண்ணி சுற்றிக்கிட்டு அவளை கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட நான் அரைகுறை தெலுங்கில் பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்திலே பாண்டிபிஜார் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவங்க அதுக்கு அவளை கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு எங்ககிட்ட கொண்டு வந்து இதை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ தான் சைல்டு கேர்னு சொல்லி ஒரு நம்பர்லாம் வந்திருக்கு. வந்துட்டு உடனே அந்த நம்பருக்கு பண்ணால் உடனே அங்கேருந்து வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, கேர் எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணி சொன்ன பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பேரண்ட்ஸுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி இமீடியட்டாக அவங்க ஈவினிங்லே கிளம்பி ஏர்லி மார்னிங் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நைட்டில் மட்டும் அவங்க தெரிஞ்ச ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பேரண்ட்ஸோடு அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சாங்க. அதுதான் எனக்கு நான் சந்தித்த பொண்ணு. மற்றபடி எல்லாம் பாய்ஸ் தான் வீட்டு விட்டு ஓடி வர்றது, ஸ்கூலுக்கு கட் அடிக்கிறது எல்லாமே.
1: இப்போ இந்த மாதிரி வேற வில்லேஜ்லேருந்து பக்கத்து ஊர்லேருந்து அந்த மாதிரி வர்ற பசங்களை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ஸ்கூல் பசங்களைனா யூனிஃபார்ம்னு சொன்னீங்க, பட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி கண்ணில் படுது?
0: நான் யூஸ்வலாக ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே சைடில் பார்த்துட்டே போவேன். அப்படி பார்த்துட்டே போகும்போது பார்த்தா சிக்னல் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஓடி வர்ற பசங்க கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஸ்கூட் கேஸ் வச்சுட்டு இருப்பாங்க. வச்சுட்டு சிக்னலில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் பராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி பையங்களுடைய காலை பார்த்தா ஒரே அழுக்காக இருக்கும். ஒரெல்லாம் சுற்றி இருப்பான், சாப்பாடு இல்லாமல் வேலை கேட்டு கேட்டு பார்த்து ஒருத்தர் வேலை கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த ஆளை பார்த்தோன்னே சைக்காலஜிக்கலாக எனக்கு தெரிஞ்சிடும். பை காட்ஸ் கிரேஸ் அதை நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். நான் போய் விசாரித்தேன்னா 99% நாங்கள் சரி நினைக்கிறது கரெக்டாக இருக்கும், வெளியூர்லேருந்து ஓடி வந்த பையன் தான். 1% தான் மிஸ் ஆகிறது உண்டு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி முதல்ல கூப்பிடும்போது வரமாட்டான். நான் மீசையும் கீசையும் பார்த்தோன்னே என்ன போலீஸ்காரன் சொல்லிட்டு என்னை நினச்சிட்டு அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அப்புறம் நான் அவன் சொல்லுவேன், டே பயப்படாத, நான் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில், நீ உண்மையை சொன்னால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை ஊருக்கு கூட அனுப்பிச்சு கொடுக்குறேன் சொன்ன பிறகு அவன் உண்மையை சொல்லுவான், எந்த ஊர், எதனால் வந்தேன், எத்தனை நாள் இங்கே மெட்ராஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவான். நான் கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு போக விருப்பமானால் நானே என்னுடைய காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருவேன். அப்படி இல்லை அங்கே வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளை சொல்லுவான், அங்கே நான் போக விருப்பப்படலைன்னு சொன்னான்னா இங்கே எங்கேயாவது டீ கடை, ஹோட்டலு, பெட்டி கடை, இந்த மாதிரி கடைகளில் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அவனுடைய அட்ரஸ் எப்படியாவது வாங்கி அவங்க ஊருக்கு தபால் எழுதி போட்டுருவேன். இப்போ தான் ஃபோன் வசதியெல்லாம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தபால் போட்டு அன்றைக்கு பெட்ரோல் உடனே கிளம்பி வர்றது உண்டு. வந்த உடனே அவர் எங்க நான் வேலைக்கு சேர்த்து விடுங்க, நேரம் அங்கே கூட்டு போவேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா மாறி மாறி அழுகுவாங்க. அழுத உடனே என்னடா வீட்டுக்கு வரையா போவோம் அப்படிங்குவாங்க. இவன் சரி அப்படின்டுவான். ஏன்னா இங்கே பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு வீட்டுக்கு போகணும்னு நினச்சிடுவான். ஆனால் ரேராக ஒரு சில பசங்கள் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டும் நான் ஊருக்கு போக மாட்டேன் என்னை வரமாட்டேன்னு சொல்லிடுவான்.

0: ஆஃபீஸுக்கும் இன்டிமேட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் போயிருக்கிறாங்க
1: சார். இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நீங்க காப்பாத்துறதா சொன்னீங்கல்ல சார், பேரண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார்? பசங்க இப்படி ஓடி வர்றதுக்கான முக்கிய காரணமே சில பேர் பேரண்ட்ஸா தான் நினைக்கிறாங்க. குழந்தைங்க சொல்றத இப்ப நீங்க சொல்ற கதைகளை கேட்டா அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது குறிப்பா மாற்றான் தாய் குடும்பங்கும் போது தகப்பனார் அந்த பையனுடைய தாய் இறந்த பிறகு ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இந்த பையனை பொறுப்பா பார்த்துக்கக்கூடிய மனைவியா பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஒண்ணு, இல்லை கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி இந்த பையனை நீ நல்லா கவனிச்சுக்க கொண்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுங்க, குடிச்சிட்டு வர தகப்பனார்கள் பிள்ளைகளை நினைச்சக்கூடாது, அடிச்சு துன்புறுத்தக்கூடாது. அந்த மாதிரி அடிக்கும் போது அந்த மனத்தாங்கல்ல வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அடுத்து பிள்ளைகள் ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டு அதனாலே ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இது பண்ணும்போது இவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த பிள்ளைகளுடைய அடித்தடி சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாதிரி பிள்ளைகள் விட்டு விட்டு ஓடி வர மாட்டாங்க.
1: சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க பேரண்ட்ஸ்னால முக்காவாசி ஓடி வந்துடுறாங்கன்னு. பசங்க இப்படி ஓடி வர்ற பசங்க சில பேர் சைல்டு லேபர் அப்படிங்கிற ஒரு மிக ஒரு கொடுமையான சிச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி பசங்களை நீங்கள் யாரையாவது காப்பாற்றிருக்கீங்களா சார்?
0: நிறைய பிள்ளைகள், ஏன்னா நான் டீனேஜ் பாய்ஸ் தான் மேக்ஸிமம் இப்படி மாதிரி விட்டு விட்டு ஓடி வர்றாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி வர்ற பிள்ளை என் கண்ணில் படாத அநேக பிள்ளைகள் அவங்களாகவே வேலை தேடி அலையும் போது சில டீ கடை ஹோட்டல் வச்சுருங்க வேலைக்கு சேர்த்துடுறாங்க. வேலைக்கு சேர்த்து விட்டு சாப்பாடை மட்டும் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ரெண்டு மாதம் மூணு மாதம் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவன் பார்ப்பான் சம்பளமே கொடுக்காம ஏன் வேலை செய்யணும்னா அவனா வெளியே வந்துடுவான். அப்படி வந்து வெளியே சுற்றுற பசங்களையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு என்கொயரி பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ நாளாக வேலை பார்த்தேன் சம்பளம் தெரிஞ்சுன்னா நேராக அவனை கூட்டிகிட்டு கடைக்கு போவேன். அந்த கடை கட்ட இவ்வளோ நாள் வேலை பார்த்து உண்மையாக சம்பளம் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்பேன். அது நீ யாரியா கேட்குறது எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். நேராக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நானே ஒரு கம்ப்ளைண்ட்டு பையனை வச்சு எழுத சொல்லி நான் கார்டின் போட்டு இது பண்ணுவேன். உடனே அவர் ஓனரை கடைக்கு முதலாளியை ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த பையனுக்குள்ளே சம்பளம் என்னதுன்னு கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்து அந்த பையனை ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். இது மாதிரி நிறைய பிள்ளைகளை நான் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ஏமாத்துறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கறது இல்ல. இன்னும் சொல்ல போனா சில பேர் சாப்பாடும் சரியா போடுறது இல்ல.
1: சார் இப்போ சைல்டு லேபர்ல பசங்க மாட்டிக்கிறத பத்தி நான் கேட்டேன். இப்போ சில பேரண்ட்ஸ் தானாவே அனுப்புறாங்க குழந்தைங்களை வேலை பார்க்க. அந்த மாதிரி ஏதாவது பசங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
0: இல்ல, இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரி சேர்த்து விட்டவங்களை நான் யாரையும் பார்த்தது இல்ல.
1: சார் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இந்த மாதிரி சமுதாய சேவைகள் செய்யும் போது உங்க ஃபேமிலி சைட்ல இருந்தோ இல்ல இந்த போலீஸ் சைட்ல இருந்தோ கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பா இல்ல ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்துதா சார்?
0: இல்ல, இந்த மாதிரி செய்யும் போது எங்க வீட்டுல எல்லாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ரோட்ல சுத்திட்டு இருக்க பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு போறது, வீட்டுல போய் அவனை குளிக்க சொல்றது, சாப்பாடு கொடுக்கறது, தங்க வைக்கிறது, அப்புறம் மறுநாள் அவனை வேலைக்கு சேர்த்து விடுறது, எல்லாம் ஊருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய சேவைகள்னால என்னுடைய சர்வீஸினுடைய இதை பற்றி பேப்பர்ல போடுறது கொள்றது இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் கிடைக்கும் போது பரவாயில்ல இவருடைய சமுதாய தொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்கிறது இல்லை. அது மாதிரி போலீஸில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல கொண்டு போய் பசங்களை விடும்போது எதுக்கு இந்த வேலையெல்லாம், உங்களுக்கு எதுக்கு இந்த தொந்தரவு எல்லாம், அது பற்றி விட முடியாது, நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க என்கரேஜ் பண்ண, அதன் பிறகு தான் என்ன பண்ணேன், நான் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 800 மெம்பர்ஸை வச்சு சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணோம். அப்போ போலீஸ் லைனில் எல்லோரும் நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிது.
1: இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் இருக்கா சார் உங்களுக்கு இதுக்குன்னு? தனியா லயன்ஸ் கிளப்ல இருக்கிறதா சொல்றீங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது
0: அந்த மாதிரி எதுவும் கிடையாது? நான் போய் யாரையும் போய் இன்னும் கேட்டுக்கல. நான் இண்டிவிஜுவலா என்னுடைய பாக்கெட் மணி வச்சுதான் அந்த சர்வீஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
2: சார் இப்போ மிஸ் ஆகுற குழந்தைகள் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் கண்ணில் பட்டா அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும். அப்படி உங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கல அவங்களுடைய நிலைமை தான் என்ன?
0: கஷ்டம்தான். சில பிள்ளைகள் சுத்தி சுத்தி பாக்குறாங்க, வேலையே கிடைக்காதனால யாரோ ஒருத்தன் கூட்டு போயிட்டு பிச்சை எடுக்க விடுறான். சொன்ன இல்லையா முதல்ல இன்சிடென்ட், பிச்சை எடுக்க விடுறது, திருடுறது, இல்லை கையை காலை ஒடிச்சிட்டு நொண்டியாக வச்சு பிச்சை எடுக்கிறது, கண்ணை நோண்டிட்டு அப்படியே பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்பிஹேவியர்ஸ் மெட்ராஸில் நிறைய நடக்குது.
2: இது குழந்தைகள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து ஏஜ்டு பீப்புளும் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைல்டுனா குழந்தைகள்லாம் பரவாயில்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் தாங்காமல் இல்லை ஏதாவது அவமானங்கள் இந்த மாதிரியெல்லாம் வராங்க, ஏஜ்டு பீப்புள் வெளியில் வர காரணம் என்ன?
0: ஏஜ்டு பீப்புள் வெளியே வரும்போது மைண்டு சரியில்லாமல் வந்துடுறாங்க. சில பேர் வயசானவங்க வெளியே வரும்போது வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் கூட வந்துடுறது உண்டு. அந்த மாதிரிலாம் ஒரு 20 முன்னாடி நான் ஒரு வயசான ஒரு அம்மா 70 அடையாறுலேருந்து வழி தவறி அப்படியே வந்துட்டாங்க. ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விட்டாங்க கொட்டுருப்புறத்தில். அதன் பிறகு நான் 2 அவங்கள வீட்டை வச்சிருந்து அவங்க சொல்கிற சில அடையாளங்களை வச்சு நான் அந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொல்கிற பேரை வச்சு நான் போய் 2 தேடி தேடி

0: அலைஞ்சி கடைசியில் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அடையார் இந்திரா நகரில் அவங்க மகனுடைய வீடு கண்டுபிடிச்சோன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோவில் வந்து அவங்க அம்மாவை கூட்டு போனார். மற்றபடி நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு போடாமல் அவங்கள ரோட்டை விட்ட மாதிரி விட்டுடுறாங்க.
1: சார், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து வந்துடுறாங்க பசங்க, இல்லை முதியோர்கள் யாராவது வந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள திரும்ப நீங்கள் வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம். அப்படி விட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி வேணும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யாராவது தனியாக ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை நீங்களே தான் அதை செய்வீங்களா, எப்படி?
0: இது வரைக்கும் அந்த மாதிரி வேறு யார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டதில்லை, யாருக்கும் ஒன்றும் இது பண்ணதில்லை. என்னுடைய பாக்கெட் மணி தான், எனக்கு என்னமோ மற்ற எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஒரு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, தண்ணி அடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, வேறு கெட்ட பழக்கங்கள் செலவு பண்ணுவாங்க. நான் அந்த எதுவும் செய்யாமல் இது ஒரு சர்வீஸ் மைண்டாக என்னுடைய பாக்கெட் மணிலேருந்து நான் செலவு பண்ணுறேன். எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது.
1: இது வரைக்கும் ஏதாவது அந்த மாதிரி மிஸ் ஆன குழந்தைகளை யாராவது நீங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும்
0: ஊரில் ஃபெயில் ஆகிட்டு ஓடி வந்த பிள்ளைங்கள சில பேர் இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வருஷம் ஆகும்போது நான் ஊரில் போய் படிக்கிறேன்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு உடனே அவன் ஊருக்கு அனுப்பிச்சு அவங்க அப்பா அம்மாவோட சொல்லி அவனை திரும்ப படிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு பசங்க பிளஸ் டூலாம் முடிச்சாங்க. நான் அவங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். திருவண்ணாமலை தாண்டி செங்கம்ங்கிற ஒரு ஊர், செங்கம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அங்கெல்லாம் நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எட்டாவது ஃபெயில் ஆகிட்டு விட்டு விட்டு ஓடி வந்துட்டான். அதன் பிறகு ஒரு வருஷம் இங்கே இருந்தான் என்னுடைய பொறுப்பில். அதன் பிறகு ஊருக்கு போன பிறகு படித்து பிளஸ் டூ பாஸ் பண்ணி இப்போ அந்த பையனாக வெளிநாட்டில் வேலை செய்கிறான்.
1: சரிங்க சார், இப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைகள் மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற போது உங்களை மாதிரி ஆட்கள் பார்த்து கண்டறிஞ்சு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் வீட்டில் எல்லாம் விடுறாங்க. அப்படி இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமான, அதாவது எங்களை மாதிரி சாதாரணமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் யோசிக்க மாட்டோம். நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போவோம். அப்படி சப்போஸ் இல்லை நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம்,
0: சொல்லிட்டு
1: விளையாடிட்டு இருந்தாங்க.
0: அவங்கள கூப்பிட்டு அவங்க ஸ்கூல் அட்ரஸ் என்ன இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த வழியாக டி நகர் போலீஸ் ஜீப் வந்தது. இன்ஸ்பெக்டர் அது உள்ளே இருந்தார். என்னை கூப்பிட்டு நீங்கள் யார், இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிச்சிட்டு இருக்காங்க சார், அவங்க பர்டிகுலர்ஸ் எடுத்துட்டுருக்கேன், ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து அந்த பிள்ளைங்களை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன சொன்னார், இது 1982 இந்த மாதிரி அப்போ நிறைய சாமியார்கள்லாம் பிள்ளைகளை கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரபகண்டா சென்னையில். அப்போ நீங்கள் புள்ள பிடிக்கிறவன் தான், நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க்குன்னு சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம், ஏறுங்க ஜீப்பில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் வச்சுருந்தேன். வண்டியில் ஜீப்பில் இருந்த ஒரு போலீஸ்காரரை கீழே இறங்கி இந்த சைக்கிளை நீ ஓட்டிட்டு வான்னு சொல்லிட்டு என்ன ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனை கொண்டு போட்டாங்க. இங்கே தேவராய நகர் டி நகரில் உள்ள மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் என்ன என்கொயரி பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் கோட்டூர் வரும் பகுதியில் புதுக்குடியிருப்பு நல்வாழ்வு பேரவை அப்படின்னு ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் அங்கே வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க சார், நான் யார் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே அங்கே ஃபோன் பண்ணி கேட்டவுடனே அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து இவர் வந்து நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்கள்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு அவர் உடனே எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோடு விட்டுடையா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுனா எங்கேயாவது சேரி கீரில் மாட்டிட்டுனா உன்னை அடித்து கொன்னே போடுவாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு என்னை அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டார். ஆனாலும் தொடர்ந்து நான் இந்த வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
2: ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஃபுட்போர்ட் அடிக்கிறாங்க, நிறைய கட் அடிக்கிறாங்க. பெரியவங்க பார்த்து நம்ம அட்வைஸ் பண்ணோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அசிங்கமாக ஏதாவது சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் என்ன சார் அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க?
0: அதாவது பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லாதனால தான் அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த மாதிரி பேசுகிறாங்க. நல்லா பிள்ளைகள் ஒழுக்கமாக பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி நிச்சயமாக பேச மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய சேர்க்கை, அவங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேரியஸ் ஏரியாஸ்லேருந்து எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல சேர்னால அந்த பழக்கங்கள் வந்துடுது. ஃபுட்பாலில் தூங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஜாலியாக நினச்சிட்டு இருக்கிறானுங்க. தூங்கிட்டு மட்டும் போகிறதில்ல, இறங்கிடுறானுங்க, அப்புறம் ஓடுற பஸ்லாம் ஏறுறானுங்க. ஒத்த காலில் நிற்கிறான், ஒத்த காலையும் முனை விரல் தான் தூங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, அந்த பஸ்லெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் போட்டாங்க. அது வந்து நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லா பஸ் இதுலேயும் கம்பல்சரியாக அந்த மாதிரி டோர் போட்டால் இந்த ஃபுட்பால்னால் வரக்கூடிய மரணங்களை நாம் தவிர்க்கலாம். அதை கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பிள்ளைகள் இதை உணர்ந்து பெற்றோர் சொல்றதை கேட்டுட்டு அவங்க கூட படிக்கிற பையனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஸ் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து செத்து போயிருப்பான், மறுநாளைக்கு இவன் அதில் தூங்கிக்கிட்டு போகிறான். இந்த பயம் இல்லை, பொறுப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு.
1: சார், இது வரைக்கும் 10,000 குழந்தைகளை வந்து நீங்கள் மீட்டிருக்கீங்க. அந்த 10,000 குழந்தைகளில் வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தை வேணான்னு தான் நான் விட்டுட்டு வந்தேன், தொலைச்சிட்டு வந்தேன், திரும்ப கொண்டு வந்து இங்கே நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கா சார்?
0: அந்த மாதிரி வரைக்கும் யாரும் கேட்டதில்ல. நான் அந்த பிள்ளை போனால் போதுன்னு நினைச்சவங்க அநேகர் உண்டு. ஏன்னா அவ்வளவு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க இது பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் நான் சேர்க்கும் போது அப்போ பையனுக்கும் நான் கவுன்சிலிங் பண்ணி அட்வைஸ் பண்ணி இனிமேல் அவங்க வெறுக்கிற அளவுக்கு நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிள்ளைங்களை நான் வீட்டில் விட்டுருக்குறேன். திரும்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க.
2: சார், ஜென்ரலாக பசங்களுக்குன்னு ஏதாவது அட்வைஸ் இங்கே கொடுக்க ஆசைப்படுறீங்களா?
0: பொதுவாக இப்போ நிறைய பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம்னா மீடியா தான். எல்லாம் டிவியில் பார்க்குறது, இன்னும் சொல்லப்போனால் நெட்டில் உள்ள நுழைஞ்சிருது, ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிற பேரண்ட்ஸும் அதை கண்டுக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு தனி ரூமை கொடுத்துட்றாங்க, ஸ்டடி ரூம்னு விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க அதில் என்ன பார்க்குது என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி லோன்லேயே விடாமல் அப்பப்போ அதை வாட்ச் பண்ணணும். பண்ணினாங்கன்னா இந்த பிள்ளைகள் தவறுதல் செய்கிறதுக்கு அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அவங்க திருந்தி நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. இது பெற்றோர் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்.
1: சார், இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி, அதாவது நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, 10,000 குழந்தைய மீட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு, இல்லை நானும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு மனுஷன், எனக்கு இப்போ வயசு 62 ஆச்சு, நான் 35 வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸை சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். படித்த வாழ்களும் சரி படிக்காதவங்களும் சரி, இந்த மாதிரி ரோட்டில் ஸ்கூல் யூனிஃபார்முடையோ இல்லை வெளியூர்லேருந்து ஓடி வர்ற பிள்ளைங்களே வழியில் பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகாமல், சரி இந்த பையன் அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்டு விசாரித்து அவன் என்ன சூழலில் வந்திருக்கானு கொஞ்சம் அவனை கவுன்சிலிங் பண்ணி இந்த சைல்டு கேர் நம்பரில் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவனை இது பண்ணால் அவன் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஸ்கூலில் யூனிஃபார்ம் அதை கொண்டு போய் அவன் ஸ்கூலில் உண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் அவங்க பார்த்துக்குருவாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டு எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
2: சார், உங்களை அணுகக்கூடிய எண் ஏதாவது இருக்கா, ஏதாவது இந்த மாதிரி தொண்டு செய்கிறவங்களுக்கு?
0: என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், வேணா நோட் பண்ணிக்கிங்க. 9444-23-28-24. This is my personal number.
1: Okay sir, இன்னொரு சின்ன கேள்வி, இத தவிர வேற ஏதாவது other activities ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக் ஒன்று எழுதியிருக்கிறேன்.
1: ஓகே.
0: நான் 20 வருஷமா ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்தினேன்னு சொன்னேன், 200 பிள்ளைங்க எங்கிட்ட படிச்சாங்கன்னு சொன்னேன். அந்த அனுபவத்தில் புக் எழுதினேன். இந்த அனுபவம் எனக்கு அப்படி இருந்தேன்னா, எனக்கு ஒரு ஆசிரியர் நான் தமிழ் மொழியத்தில் படிக்கும்போது எளிய முறையில் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 200 பக்கத்தில் நேருஜி ஈஸி இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். அதை இது ஐ மீன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவே தமிழ்நாடு பூரா ஒரு 170 ஸ்கூல்ஸில் போய் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தேன். 3 ஹவர்ஸுக்கு மேலே கிளாஸ் எடுப்பேன், யாருக்கும் போர் அடிக்காது, அவ்வளோ ஈஸி மெத்தடில் இருக்கும். அதன் மூலமாக நான் என்னுடைய புக்கை இது வரைக்கும் 8th edition நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன்.
1: யாரெல்லாம் உங்கள் கிளாஸ்க்கு வரலாம்?
0: அது ஸ்கூல் பிள்ளைகள் 5th and above யார் வேணாலும் வரலாம். கல்லூரி முடித்தவர்கள் வர்றாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வர்றாங்க, சீனியர் சிட்டிசன் கூட வர்றாங்க.
1: ஓகே.
0: அவ்வளோ மினிமம் சார்ஜ் பண்ணுறேன், நிறைய சார்ஜஸ் வச்சுக்கல, மினிமம் சார்ஜஸ். மாதிரி 10th படிக்கிறான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், தமிழ் படிக்க தெரியல, அவனுக்கு 1st class புக் வச்சு நான் சொல்லித்தரேன். தனியாக எங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். 30 நாள் கணக்கு, 30 நாள் 30 மணி நேரத்தில் அவனை A to Z நல்லா தமிழில் ஆனால் அவனாலேருந்து கற்றுக் கொடுத்து அவனுடைய புத்தகத்துள்ள மனப்பாடச்சியோட மனப்பாடம் பண்ணி தானாக தவறில்லாமல் எழுதுகிற அளவுக்கு நான் கொச்சி கொடுக்குறேன். இது ஒரு பக்கம். தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்கள் 8th, 9th வரைக்கும் அந்த ஈவன் 10th படிக்கிற பிள்ளைகளோட என்கிட்ட வருவாங்க. இங்கிலீஷை பார்த்து படிக்க தெரியாது, அவங்களுக்கு தமிழ் மூலமாக அந்த ஆங்கிலத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து அவங்களே அதே மாதிரி 30 நாளில் அவங்கள சராசரி அவங்களுடைய புக்கை வேகமாக படித்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு கோச்சிங் கொடுக்குறேன். அது பை காட்ஸ் கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில போயிட்டு இருக்க டாபிக் ஓரியன்டா, இன்னைக்கு நேயர்களுக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தனிப்பட்ட முறையில?
0: எல்லாரும் ஆங்கிலம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயப்படுறாங்க, பயப்பட வேண்டியது இல்லை, ரொம்ப எளிய முறையில கத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விட்டுட்டேன், நான் ஸ்போக்கன் ஹிந்தி புக்கும் ஒன்று எழுதியிருக்கிறேன். நான் வேலை பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் டெபுடேஷன் மிலிட்ரிக்கு போனேன் ஆஸ் வாரண்ட் ஆஃபீஸர். அங்கே போயிட்டு நான் ஹிந்தியை கற்றுக்கிட்டு வந்த பிறகு ஒரு புத்தகம் எழுதினேன், 400 பக்கத்தில், இட் இஸ் இன் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ். அந்த மாதிரி மார்க்கெட்டில் யாருமே ஒரு புக்கு எழுதுனது இல்லை. அதை வச்சு நான் ஸ்போக்கன் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறேன். நிறைய பேர் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சிடறாங்க, ஹிந்தி பிரச்சார சபால 6 எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க. அவங்களால ஹிந்தியை படிக்க முடியும், எழுத முடியும், ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. நான் ரொம்ப எளிய முறையில் தமிழ் மூலமாகவே அவங்களுக்கு 24 மணி நேரத்தில் சரளமாக தவறில்லாமல் ஹிந்தியில் பேச கற்றுக் கொடுக்குறேன். அது மாதிரி நம்ம நேஷனல் லாங்குவேஜை எல்லாரும் ஆர்வமாக கற்றுக்கிறணும். கற்றுக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கே போனாலும் ஹிந்தி இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தினர் அந்த ஹிந்தியை வெறுக்காமல் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் சொல்ல போனால் ஹிந்தி இஸ் ஈஸியர் தென் இங்கிலீஷ், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம்.
2: இவ்வளோ நேரம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில ஜவஹர்லால் நேரு, அதாவது லயன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசினதெல்லாம் ரொம்ப கேட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற விருப்பம் இருந்ததுன்னா அவர் என்ன கொடுத்திருக்காரு அது தயவு செஞ்சு அணுகுங்க. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் உங்க ஆர்ஜே திவ்யா,
1: ரோஸ் மர்லன்,
2: மகாலட்சுமி.

நேயர்களே, இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கிற மனிதர்களோட குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட மனசுலயும் இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சமுதாயத்திற்காக உழைக்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சமுதாயத்துல உங்களை ஒருங்கிணைச்சுக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க MOPN சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நீங்க கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: வணக்கம் மக்களே. இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கப்பலோட்டி தமிழர் என்று அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை கேட்போம். அக்காலத்திலேயே ஆங்கிலேய அரசுக்கு போட்டியாக தூத்துக்குடி மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களுக்கு இடையே முதல் உள்நாட்டு கப்பல் சேவையை அமைத்ததால் இவரை நாம் அன்போடு கப்பலோட்டி தமிழர் என்று அழைக்கிறோம். செப்டம்பர் 5, 1872 உலகநாதன் என்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். வ.உ.சி. அவர்கள் தனது சொந்த கிராமமான ஒட்டப்பிடாரத்தில் ஆரம்ப கல்வி கற்றார். பின் திருநெல்வேலி சேர்ந்து பள்ளி கல்வி பயின்றார். தன் தந்தையை போல தானும் ஒரு சிறந்த வழக்கறிஞராக வேண்டும் என்ற கனவோடு கல்லூரியில் சேர்ந்து வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். வ.உ.சி. தனது தந்தை போல் பணக்காரர்களுக்கு வழக்கறிஞராக இல்லாம ஏழை எளியவர்களுக்கு பிரச்சனைகளுக்காக வாதாடினார். பல முறை தனது தந்தை அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக நடந்து கொண்டார். தமிழகத்தில் 3 நீதிபதிகள் மீது ஊழல் குற்றம் சுமத்தி சிறப்பாக வாதாடி அதை வெற்றியும் கண்டார். இதன் காரணமாக சிதம்பரம் அவர்கள் தனது வழக்கறிஞர் தொழில் உச்சம் பெற்றார். 1905 இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினராக சேர்ந்தார். அப்போது சுதேசி இயக்க செயல்பாடுகளில் முன்னிலையில் இருந்த லாலா லஜபதி ராய், பாலகங்காத திலகர் ஆகியோர் ஆங்கிலேய வர்த்தகத்தை எதிர்த்து சுதேசி கைத்தொழில் முன்னேற பாடுபட்டு வந்தனர். மேலும் அரவிந்தோ கோஷ், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் சென்னை மாகாணத்தில் இருந்து போராடினார். இவர்களது போராட்டத்தில் வலு சேர்க்கும் விதமாக சிதம்பரனார் அவர்கள் போராட்டங்களை துவங்கினார். சென்னை காங்கிரஸ் கட்சியின் சேலம் அமர்விற்கு தலைமை தாங்கினார். சுதேசி இயக்கத்தின் ஒரு பகுதியான இலங்கை கடல் வணிக போக்குவரத்தில் ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் இயக்கம் திட்டத்தை துவங்கினார். நவம்பர் 12, 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை துவங்கினார். சுதேசி உறுப்பினர்களான அரவிந்தோ கோஷ் மற்றும் பாலகங்காத திலகர் உதவியுடன் எஸ்எஸ் காலியோவையும் எஸ்எஸ் லாவோவையும் ஆகிய 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். ஆங்கிலேய அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகளின் கோபத்தை பொருட்படுத்தாத வ.உ.சி. தொடர்ந்து கப்பல்களை இயக்கினார். பயணிகளை இலவசமாக அழைத்து செல்லும் திட்டத்தை துவங்கிய ஆங்கிலேய அரசு வ.உ.சி. கம்பெனி திவாலாகும் நிலைக்கு தள்ளியது. நாட்டில் சுதேசி இயக்கத்தை விரிவாக்க திருநெல்வேலியில் உள்ள கோரல் மில்ஸ் தொழிலாளர்களுடன் சேர்ந்து போராடினார். இச்செயலை அரசாங்கத்திற்கு எதிரான துரோகம் என்று குற்றம் சாட்டி மார்ச் 12, 1908 அன்று அவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அவரை விடுதலை செய்ய பொதுமக்கள் நிதி திரட்டினர். தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தியும் வ.உ.சி.யின் பாதுகாப்பிற்காக மேலும் நிதி திரட்டி இந்தியாவுக்கு அனுப்பினார். தனது கைதுக்கு பின்னர் அவர் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய சிறையில் July 9, 1908 December 1, 1910 வரை அடைக்கப்பட்டார். அவரின் புரட்சிகரமான மனப்பான்மையை பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் தெளிவாக அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர். சிறையில் இருந்த அந்நாட்களில் மற்ற அரசியல் கைதிகளுக்கு கிடைத்த சலுகைகள் அவருக்கு கிடைக்கவில்லை. செக்கெழுக்கும் வேலை கிடைக்கப்பட்ட சிதம்பரனார் அவர்கள் கடினமாக உழைத்ததால் அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. இதனால் ஆங்கிலேய அதிகாரிகள் December 12, 1912 அன்று அவரை விடுதலை செய்தனர். பாரிஸ்டர் பட்டம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதால் அவரால் சட்ட பயிற்சி மேற்கொள்ள முடியவில்லை. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனமும் 1911 ஒழிக்கப்பட்டதால் அவர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்னையில் குடியேறினார். பின்னர் சென்னையில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர் நல அமைப்புகளின் தலைவரானார். 1920 அவர் இந்திய தேசிய காங்கிரசின் கல்கத்தா அமர்வில் இணைந்தார். சிறையில் இருந்தபோது தனது சுயசரிதத்தை தொடங்கிய அவர் 1912 சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின் அதனை நிறைவு செய்தார். அவர் ஒரு சில நாவல்களையும் எழுதியுள்ளார். அவர் தத்துவ எழுத்தாளரான ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் பல படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தும் உள்ளார். தமிழில் மிக முக்கியமான படைப்புகளான திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்தின் தொகுப்புகளையும் வெளியிட்டார். சிறையில் இருந்து வெளிவந்த பின் அவர் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தது. தனது வாழ்வின் இறுதி வரை வறுமையில் வாழ்ந்து வந்தார். தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் 18, 1936 அன்று அவருடைய உயிர் பிரிந்தது. கப்பலோட்டை தமிழர் வ.உ. சிதம்பரனின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டோம். அவரை போல நாமும் நாட்டுப்பற்றுடன் வாழ்வோம். ஜெய்ஹிந்த். வேறொரு சிறந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ஆப்ரைட்.
1: ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க ஆர்ஜே சிவநந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 தேதிய நம் நாட்டின் இந்திய விடுதலை நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாள் நம் நாட்டின் மகத்தான வரலாற்றை பேசும் ஒரு சிறப்பான நாள். 1947 ஆகஸ்ட் 15 நாம் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சுதந்திர இந்தியாவா மலர்ந்தோம். இதற்காக மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங் போன்ற பல வீரர்களோட தியாகத்தாலும் போராட்டத்தாலும் நம் நாடு விடுதலை பெற்றது. இந்த நாள் நமக்கு நம் தேசத்தின் பெருமிதத்தையும் நம் நாட்டின் பெருமையும் கொடுக்கும் ஒரு சிறந்த தினம். இப்படிப்பட்ட சிறந்த நாள்ல நம்ம இந்திய நாடு விடுதலை பெற்ற சிறப்பையும் நம்ம விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் நினைவு கூறும் வகையில நம்ம எம்ஓபி கல்லூரி மாணவிகள் சமுதாய மக்கள் கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. வாங்க மக்களே, அதற்குண்டான கருத்துக்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் மேம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிலையத்திலிருந்து வரோம். உங்க பேர் சொல்ல முடியுமா? மேம், நம்மளோட நாட்டோட சுதந்திரத்துக்காக பல தலைவர்கள் போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விடுதலை போராட்ட வீரர்னா யார் மேம்?

0: காந்தியின் ஸ்ரீமதி.
1: இப்போ இருக்கிற பல பேருக்கு நம்மளோட முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தோட மதிப்பும் மரியாதையும் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா?
0: தெரியுது.
1: நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் காலேஜஸ்லலாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு செலிப்ரேட் பண்ணி ஃப்ளாக்லாம் குத்தி சாக்லேட்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதோட அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: அவங்கள நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த சுதந்திரம் வாங்கி தந்தாங்க இல்லையா, அவங்களோட நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் அது.
2: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்திருக்கோம். உங்களோட பெயர், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மேம்.
3: வணக்கம்மா, என் பேர் குமுதவள்ளி, சொல்லுங்கள்.
2: ஓகே மேம். மேம், நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக பல தலைவர்கள் போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போராட்ட வீரர்னா யார சொல்வீங்க?
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச போராட்ட வீரர்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். நம்ம நாட்டுக்காக நிறைய உழைச்சிருக்காரு, ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காரு. எல்லா போராட்ட வீரர்களும் வந்து நல்லாதான் நம்ம நாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதுலயும் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை.
2: சூப்பர் மேம், நல்லா சொன்னீங்க மேம். இப்ப இருக்க பல பேருக்கு நம்மளோட முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தோட மதிப்பும் மரியாதையும் தெரியல நீங்க நினைக்கிறீங்களா?
3: ரொம்ப கண்டிப்பா. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எல்லா போராட்ட வீரர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக போராட்டத்தை வெற்றி பெற்று நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனா அதை வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லிபர்ட்டி வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க. அதாவது அட்வான்டேஜ் இருந்தா அதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, மாறிட்டும் இருக்கு. ஸோ அது அவங்க பார்த்து நடந்துகிட்டா இன்னும் நல்லா இருக்கும்.
2: சூப்பர் மேம். மேம், நீங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே அப்போலாம் ஸ்கூல் காலேஜ்ல கூப்பிட்டு தேசிய கொடியெல்லாம் ஏற்றிருப்பாங்களே, அப்போ உங்களோட மெமரிஸ் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க மேம்.
3: ஸ்கூல்ல கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் தேசிய கொடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஞாபகம் தான். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு லீவ் கண்டிப்பா, எல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடே, காலையில எழுந்தப்படா ஸ்கூல் லீவுன்னு நினைக்கும் போது தான் அப்பதான் கூப்பிடுவாங்க. ஆனா என்ன, ஒரு பக்கம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொடி ஏத்தணும்ன்றது போறது உண்டு, ஆனா இன்னொரு பக்கம் ஆஹா சாக்லேட் தருவாங்களேன்றது போறது இன்னொரு ரீசன். அதுக்காகவே ஃபர்ஸ்ட் போவோம். என்னதான் சாக்லேட்காக போனாலும் அங்க அந்த நேஷனல் ஆந்தமோ நம்ம தேசத்தோட பாட்டுகள் ஒலிக்கும் போது அந்த ஃபிளாக், நேஷனல் ஃபிளாக் வந்து ஏத்தும் போது அப்ப கிடைக்கிற அந்த கூஸ் பம்ப்ஸ், அப்ப கிடைக்கிற அந்த ஃபீலிங், அந்த நேஷனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உணரும் போது உண்மையாலே அவ்வளோ பெருமையாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். ஸோ இதுதான்
2: கரெக்டா சொன்னீங்க மேம். மேம், சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கூட நம்ம நாட்டுல ஏற்றத்தாழ்வு இருந்துட்டு தான் இருக்கு. இந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மேம்?
3: இந்த சங்கிலி உடைக்கிறதுனா இது ஒருத்தவங்களால ரெண்டு பேரால நடந்தது கிடையாது. தலைமுறைகளாகவும் சரி, அரசாங்க வழியாகவும் சரி, அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா அது அப்படி மட்டும்தான் வந்து நம்மளால அதை சரி பண்ண முடியும். ஒருத்தவங்க மாறினாலே போதும், ஒவ்வொருத்தவங்களும் தான் மாறணும்னு நினைச்சா போதும், கண்டிப்பா நாட்டுல மிகப்பெரிய சேஞ்சஸ் உண்டாகும். ஆனா சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் அதை நினைக்க மாட்டாங்க. இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ணணும், நம்ம நாட்டு அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம நாடும் வந்து முன்னேறும்.
2: ரொம்ப நல்லா பேசுறீங்க மேம், தேங்க்யூ.
3: நன்றிமா.
2: வணக்கம் மேம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்திருக்கோம். உங்களோட பெயர், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம்.
4: வணக்கம், என் பெயர் ரம்யா, நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் பிஎஸ்சி சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அண்ட் என்சிசி கேடட்.
2: ஓகே, சூப்பர் மேம். சோ நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக பல தலைவர்கள் போராடிட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போராட்ட தலைவர்னா நீங்க யார சொல்வீங்க?
4: சரஸ்வதி ராஜாமணி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஷி இஸ் நாட் அவ்வளோ வெல் நோன் ஆர் ப்ராபகேட்டட், ஆனா அவங்க வந்து போஸோட ரெஜிமெண்ட் கீழே ஷி ஒர்க்ட் அஸ் ஸ்பை in British colonial times and she brought in a lot of info from there. அவங்க வந்து ஒரு பெரிய வீட்டிலேருந்து இருந்தா கூட அவங்க வந்து தமிழ்நாடுலேருந்து தான் ஒரிஜின் அவங்களோடது. அவங்க வந்து இங்கேருந்து பர்மா வரைக்கும் போய் அவங்க ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அங்கே போயிட்டு நிறைய ஃப்ரீடம்காக இது பண்ணாங்க அண்ட் ஒரு ஆணா கூட வேஷம் போட்டு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவ்வளோ வெல் நோன் இல்லை அப்படிங்கிறது.
2: சூப்பர் மேம். நம்ம பல பேருக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் தெரியும், ஆனா இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் அடுத்த க்வெஸ்சன், இப்ப இருக்க பல பேருக்கு நம்மளோட முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தோட மதிப்பும் மரியாதையும் தெரியலன்னு நினைக்கிறீங்களா?
4: மதிப்பும் மரியாதையும் தெரியலங்கிறத தாண்டி அந்த இம்பாக்ட் நிறைய பேருக்கு தெரியலங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃப்ரீடம்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்துல நம்மளால, அதுவும் நிறைய யூத்துக்காக வந்து ஃப்ரீடம் இருக்கு நிறையாவே, ஸோ அவங்க வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது தாண்டி ஒரு சோஷியல் அவேர்னஸும் இல்லாததுனால ஒரு யூத்தா, ஒரு எஜுகேட்டட் யூத்தாவே இருந்தாலுமே குப்பை போடுறதும் பாக்குறோம், ரொம்ப கேர்லெஸ்ஸா அவங்க லைஃப் இருக்கிறதும் பாக்குறோம், அடுத்தவங்களையும் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா ட்ரீட் பண்றதையும் பாக்குறோம். சோ அந்த மாதிரி தான் தோணுதே தவிர மதிப்பு தெரியலன்னு சொல்ல மாட்டேன்.
2: கரெக்டா சொன்னீங்க மேம். நீங்க படிக்கிற டைம்ல இந்த ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வைப்பாங்க, சோ அப்போ நீங்க பிளாக் ஏத்தும் போது உங்களோட மெமரிஸ் அந்த மாதிரி சொல்லுங்க.
4: ஸோ நான் ஒரு என்சிசி கேடட்டா காலேஜ்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூமெண்ட்ஸ் இஸ் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ட்ரில் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த சைடு நின்று பார்த்தோம் எங்க சீனியர்ஸ் ட்ரில் பண்ணறது. லாஸ்ட் இயர் நான் வந்து ஃபிளாக் சல்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நின்றுருந்தது ஒரு மெமரி எப்போதுமே இருக்கு. ஸ்கூல்ல அவ்வளோ பெருசா இல்லை, ஏன்னா ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க, நாங்களும் போய் நிற்போம், அப்பார்ட்மெண்ட்லயும் ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க, நாங்களும் இருப்போம், சாக்லேட் தருவாங்க, அதான் மோஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஆனா காலேஜ்ல அந்த கமாண்ட் கொடுக்கறதோ அதை கேட்கறதோ அதுக்கப்புறம் ஃபிளாக் முன்னாடி போய் அப்படி நின்று சல்யூட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வர ஒரு மொமெண்ட்.
2: சூப்பர் மேம், ரொம்ப ப்ரௌடா இருக்கு இந்த மாதிரி உமன்ஸ் என்சிசிலாம் இருக்காங்கன்ற கேட்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சுதந்திரம் கிடைச்ச இத்தனை வருஷம் கழிச்சும் நம்மளுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு, இந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
4: நிறைய டிஸ்கிரிபன்சி ஏன் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, ஆக்சுவலி இப்ப எஜுகேஷன் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனா அது இருந்தாலுமே நம்ம பாக்குற இடத்துலயே ஒரு பஸ்ல வரோம் அப்படின்னா கூட அங்க இருக்கிறவங்கள வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்ல, அந்த அந்த இடத்துல நிறைய பேர் தொங்கிட்டு வராங்க. அந்த இடத்துலயும் நம்ம வந்து அங்க அந்த இருக்கிற குழந்தைங்களுக்கே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு, நான் இந்த மாதிரி வீட்டுல இருந்தா வரேன், எனக்கு இந்த மாதிரிதான் பண்ண முடியும், நான் இந்த மாதிரிதான் நடந்துப்பேன் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணா அது வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவங்க கிட்ட போய் பேசும் போதோ, இப்போ நார்மலா நாங்க ஒரு இவெண்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த குட்டி வயசு பசங்களா இருக்காங்கல்ல அவங்களாம் ரொம்ப நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா இப்போ பெரியவங்க கிட்ட போறோம், ஒரு லெவன்த் பசங்க டென்த் பசங்க அவங்களுக்குலாம் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரும்போது அவங்க வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க நான் ஃபீல் பண்றேன். ஸோ நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுது, இதுல இருந்து அந்த ஒரு இதுல இருந்து வெளில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிடுறாங்களோ என்னவோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து போய் அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்து, இந்த பாவர்ட்டி லைன்ஸ் கீழே நிறைய பேரே இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெளில வரதுக்கு நிறைய இன்னும் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்தாதான் முடியும்னு நினைக்கிறேன்.
2: தேங்க்யூ மேம், ரொம்ப மோட்டிவேட்டா பேசுனீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்யூ.
5: மக்களே, நம் நாட்டின் வளர்ச்சி, ஒருமைப்பாடு, சமூக நலம், கல்வி, தொழில்நுட்ப முன்னேற்றம்னு இது எல்லாமே ஒவ்வொருவரும் நம் நாட்டுக்கு பங்களிக்க வேண்டிய கடமை. நம்ம நாட்டின் இந்திய தேசிய கொடி பறக்கும் தருணத்துல எல்லார் இருதயத்திலையும் கண்டிப்பா ஒரு நாட்டுப்பற்று உணரும் தருணத்தை பார்க்க முடியும். நமது சமூகம் பாதுகாக்க நாம் சிந்தனையோடு செயல்படுவது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோட கடமைன்னு சொன்னா அது மிகையே இல்லைங்க. சாதி, மதம், மொழி, பேதங்களையெல்லாம் விளக்கி அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு கண்டிப்பா வளர வேணும். இதுவே நம் நாட்டின் உண்மையான தேசிய ஒற்றுமைன்னு சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெறேன். ஜெய்ஹிந்த். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: ஏலே ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Anik Lakshmi, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio, 107.8, a community, our radio, our pride.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல் நன்றி.
2: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கதை நேரம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் RJ விஜயசாலினி. இன்றைய கதை முட்டாள் தம்பதி. முன்னொரு காலத்தில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் முட்டாள்கள், சோம்பேறிகள். ஒரு நாள் இரவு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது காற்றடித்து வீட்டு கதவு திறந்து கொண்டது. கதவை யார் அடைப்பது என்ற சர்ச்சை எழுந்தது. வெகு நேரம் வரை அவர்கள் வாக்குவாதம் செய்தும் முடிவு ஏற்படவில்லை. கணவன் கடைசியில் யார் முதலில் பேசுகிறார்களோ அவர்கள்தான் கதவை அடைக்க வேண்டும் என்று சொன்னான். மனைவியும் ஒப்புக்கொண்டாள். அவர்கள் படுத்தனர். கதவு திறந்தே கிடந்தது. இரவில் தெருநாய் ஒன்று அந்த வீட்டுக்குள் புகுந்தது. ஏதாவது உணவு கிடைக்குமா என்று மோப்பம் பிடித்தது. கோழிக்கறி, ஆப்பம், தோசைகள் ஆகியவை அங்கு இருப்பது தெரிந்தது. நாய் அவை எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு மெதுவாக வெளியேறியது. வீட்டில் ஒரு பருக்கை கூட மிஞ்சவில்லை. மறுநாள் கணவனும் மனைவியும் எழுந்த பின் காலை உணவு சாப்பிட அமர்ந்தனர். ஆனால் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. வேலைக்காரன், தெருவில் பலகாரம் விற்பவன் ஆகியோரை கூப்பிடவும் முடியவில்லை. அதனால் மனைவி கடை வீதிக்கு புறப்பட்டாள். கணவன் தனியாக வீட்டில் இருந்தான். சில நிமிடங்களுக்கு பின் அங்கே முடி திருத்துபவர் வந்தார். அவர் எவ்வளவோ கூப்பிட்டும் பேசியும் வீட்டுக்காரன் பதில் பேசவில்லை. இது அவருக்கு விசித்திரமாக இருந்தது. கோபமும் வந்தது. வீட்டுக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். முடி திருத்துபவர் கத்தியை எடுத்து வீட்டுக்காரனின் ஒரு பக்க தலைமுடி, தாடி, மீசை ஆகியவற்றை மழித்து விட்டார். அப்போதும் அந்த முட்டாள் மனிதன் எதுவும் பேசாமல் திரு திரு என விழித்தான். பிறகு முடி திருத்துபவர் கோபம் தீராமல் அடுப்பிலிருந்து கை நிறைய கரித்தூளை எடுத்து அவன் முகத்தில் பூசினார். அதன் பிறகும் அவன் வாய் திறக்கவில்லை. இவனுக்கு ஏதோ பேய் பிடித்திருக்கிறது என்று நினைத்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் முடி திருத்துபவர். சிறிது நேரம் கழித்து மனைவி வீடு திரும்பி வந்தாள். கணவனின் அலங்கோல நிலையை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கூச்சலிட்டாள். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கணவன், ஆஹா, நீதான் முதலில் பேசினாய், நீதான் கதவை அடைக்க வேண்டும் என்று கத்தினான். இன்றைய கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விஜயசாலினி. நன்றி, வணக்கம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பிரியதானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுறது இல்லை, அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாது ஒரே ஒரு குழந்தைய படிக்க முடியும்.
1: You are listening to MOP Community Radio 107.8.
2: Our society, our radio,
3: our pride.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: of us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This EFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.